காபூல் முதல் எல்லை தாண்டி அண்டை நாடான பாகிஸ்தான் வரையிலும் உணரப்பட்டனர். உயிருடற் சேதங்கள் குறித்து உடனடி தகவல் ஏதும் இல்லை. அதுகுறித்த சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஆப்கானிஸ்தானின் தேசிய பேரிடர் நிர்வாக ஆணையம் தெரிவித்தது. ஐரோப்பாவில் எப்போதும் இல்லாத அளவு வெப்பம் மக்களை வாட்டி வதைக்கிறது. கடும் வெப்பம் காரணமாக பிரான்சில் வழக்கத்திற்கு அதிகமான மரணங்கள் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தலைநகர் பாரிஸில் அதிகரிக்கும் வெப்பநிலையால் பெரிய அளவிலான ஒன்று கூடல்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இம்மாதம் ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் இதுவரை இல்லாத வெப்பத்தை எதிர்கொண்டன. சில பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டியது. பல இடங்களில் ரயில் போக்குவரத்து, மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று மத்திய ஐரோப்பாவில் வெப்பம் இன்னும் மோசமாக இருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. இனி உலகக்கிண்ண கார்பந்து கடைசி குழு ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. முதலில் எல் பிரிவு ஆட்டங்கள். காலை 5 மணிக்கு பனாமாவும் இங்கிலாந்தும் மோதின. 2-0 எனும் கோல் கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் குரோஷியாவும் கானாவும் சந்தித்தன. அதில் குரோஷியா வெற்றி பெற்றது. கோல் விவரம் 2-1. எல் பிரிவின் இங்கிலாந்து, குரோஷியா, கானா ஆகியவை நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. கே பிரிவில் காலை 7:30 கொலம்பியாவும் போர்ச்சுகலும் களமிறங்கின. காங்கோ குடியரசும் உஸ்பெகிஸ்தானும் தற்போது விளையாடும் ஆட்டத்தில் 1-0 எனும் கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தான் முன்னணியில் இருக்கிறது. இறுதியாக ஜே பிரிவு ஆட்டங்கள். காலை 10:00 அல்ஜீரியாவும் ஆஸ்திரியாவும் சந்திக்கவிருக்கின்றன. ஜோர்தானும் அர்ஜென்டினாவும் களமிறங்கும் ஆட்டத்தையும் அதே நேரத்தில் பார்க்கலாம். ஆட்டங்கள் முடிந்ததும் நாக் அவுட் சுற்றில் மோதவிருக்கும் 32 அணிகள் உறுதியாகிவிடும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10:00 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
1: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சீன சட்டி, புட் இட் இன் தி அடுப்பு.
0: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
2: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா?
3: அறுப்பு வந்ததும் பாசம், வந்ததும் பாசம் சேர்த்து எனக்கு.
0: சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
5: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களையும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
6: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 தேதி காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
7: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
8: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
9: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
7: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
9: சுகாதார விழா 2026.
10: ஒலி 968 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. 8 செய்திக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இது கிருஷ்மிதாவுடன் உங்களுக்காக ஒரு சில நல்ல நல்ல 80களில் வெளிவந்த பாடல்கள் வரவிருக்கின்றன. அதே நேரத்துல சீனா சீனா என்ற ஒரு விளையாட்டு நம்ம விளையாட போறோம். படத்துல வந்த ஒரு காட்சிய அந்த காணொளியில இருக்கும் ஒளிப்பதிவை நான் உங்ககிட்ட ஒளிபரப்ப போறேன். அது எந்த படத்துல இருந்து வந்தது, யாரு பேசினாங்க, எந்த கதாநாயகனுடைய குரல் என்பதை நீங்க சரியாக கண்டுபிடித்து 9678 என்ற எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் அதாவது புலனம் மூலியமாக அனுப்பி வைக்கலாம். தயாராக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கான ஒளிப்பதிவு. இதோ
11: பாத்தீங்களா நீங்க, இனிமே நான் உங்களை ஏன் என்ன எதுக்குன்னு ஏதாவது கேள்வி கேட்டா என்ன கல்லெடுத்தடிங்க. நீங்க படிச்சாலும் சரி, படிக்கலனாலும் சரி, பள்ளிக்கூடம் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, எப்படியோ எக்கோட கெட்டு போங்க. நான் உங்களை கூப்பிடவும் மாட்டேன். தயவு செஞ்சு பேசாதீங்க. உட்காருங்கடா, உட்காருங்க.
10: என்ன படம் என்பதை நீங்க வாட்ஸ்அப் அதாவது புலனம் மூலியமாக தெரியப்படுத்தலாம், தெரிவிக்கலாம். மீண்டும் சொல்றேன், 9678 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். இது கிருஷ்மிதாவுடன் ஒளியில் உல்லாசம். 80களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன. முதலாவதாக இளையராஜா அவர்களுடைய இசையில கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரல்ல வரும் பாடல்

0: எங்க ஒலியில எண்பதுகள்ல வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி ஒன்பதாறு
2: கேட்டாலே பரவசம்.
3: இன்னும் கதை சொல்றேன்னு சொன்னிய, என்ன கதை?
4: நரி கதை.
3: ஐயா அத சொல்ல
4: இறங்கு, உன கீழ உட்கார்.
3: சரி சொல்லு.
4: நரி கதை தானே?

முருகமால காட்டுக்குள்ள முன்பு ஒரு காலத்துல முருகமால காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்தது. அது காடு விட்டு நாடு

0: தவறி விழுந்ததடி. ஓடி வந்த குள்ள நரி கால் தவறி விழுந்ததடி. நீல நிற சாயம் வச்ச தொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி சின்ன பொம்பளே. நரி கலர் மாறி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி
1: காடு மாறி போச்சு,
0: ஐயோ அப்புறம்
1: கலர் தேடி போச்சு.
0: கெட்டது போ, கதையே மாத்திவிட்ட. நரி கலர் மாறி காட்டுக்குள்ள போச்சா? மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது, புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு.
1: ஐயோ,
2: நான் ஆண்டவன் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன்.
0: மிருகங்கள் எல்லாம் பயந்தது, அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது. ஒரு நாள் மேகம் இடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, காடு துடித்தது, நிலம் அசைந்தது, மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கலங்கின, கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவி ஒடுங்கின. நீல நரியின் வாசல் வந்து ஓலமிட்டு அழுதன. நீ அழுகிற?
1: நீயே அழுத.
0: நான் புலி, சிங்கம், மயில் குட்டி அது மாதிரி அழுத, நீ எதுக்கு அழுகிற?
1: அப்ப சரி.
0: இங்க வா.
1: சொல்லு.
0: நரியும் வழியில் வந்தது. மழையில் கொஞ்சம் நனைந்தது. நீல சாயம் கரைஞ்சது, நரியின் வேஷம் கலைஞ்சது. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் என்னாச்சு? நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசாவேசம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசாவேசம் கலைஞ்சு போச்சு. காட்ட விட்டு ஓடி போச்சு.
3: ஒலி 96 போக்குவரத்து நிலவரம்.
4: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE டைரி ஃபார்ம் சாலை நுழைவாயிலுக்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாகன மூட்டிகள் கவனமாக செல்லவும்.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: கொண்டாட்டம் ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம். ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்று சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூவலர்.
2: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE பாயாலேபா சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கும் மேலும் தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. AYA நோக்கி செல்லும் CTE சுரங்கப்பாதை மர்ச்சன்ட் சாலை நுழைவாயிலுக்கு அருகே தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி மீரகாப்.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் மீரகாப்.sg/ready set go.

0: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE பாயாலேபா சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கும் மேலும் தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. AYA நோக்கி செல்லும் CTE சுரங்கப்பாதை மர்ச்சன்ட் சாலை நுழைவாயிலுக்கு அருகே தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம்

0: அப்பா நம் முதல் நடை முதல் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நம்மோடு நடந்தவர். அவரின் அன்புக்கு நன்றி சொல்ல இந்த தந்தையர் தினத்தை இஸ்டாராவுடன் கொண்டாடுங்கள். இஸ்டாரா தந்தையர் தின சிறப்பு சலுகை, இப்போது முதல் ஜூன் 30 வரை அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. பழைய தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாமல் புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். வைரங்களுக்கு 25 விழுக்காடு தள்ளுபடி. பெரும்பாலான வங்கிகளின் கடன் அட்டை தவணை வசதிகளுக்கு தேவை கட்டணம் கிடையாது. அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. இஸ்டாரா ஜுவல்லரி.
1: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே UOB1 கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவறவிடாதீர்கள். உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிக்னி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: உங்களுக்கு செய்தி தெரியுமா? மீலிசன் வழி நீங்கள் மீண்டும் பரிசுகளை பெறலாம். ஆமாம், 5 அதிர்ஷ்டசாலி நீர்கள் ஒவ்வொருவரும் 300 வழி மதிப்புடைய பட்டச்சிட்டைகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடிகாப் நிலையங்களையும் வலையொலிகளையும் மீலிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். June 30 வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் மீலிசன்.sg.
3: ஒளி 9:00 இணைந்திருக்கிறீங்க நேயர்களே, இது கிருஷ்மிதாவுடன் ஒளியினுள் லாசம். நான் கேட்ட கேள்விக்கு பலரும் உங்களுடைய பதில்களை தெரிவித்தீங்க. 9:00 என்ற எண்ணுக்கு இதுல என்ன வியப்பான ஒரு விஷயம், நான் இவ்வளவு பதில்களை எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட அனைத்துமே சரியான பதில்களாக தான் இருக்கிறது. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. சாந்தா குமார் மற்றும் கிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாமானி கனவுக்குள் என்ற படமா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இருவருமே நடிகர் சரியாக கண்டுபிடிச்சிருக்காங்க, பாக்யராஜ் மற்றும் ஊர்வசி அவர்கள். ஆனால் என்னை மன்னிக்கவும், சரியான பதில் அது இல்ல. சரியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தானை முடிச்சு, அதுதான் சரியான பதில். நடிகர்கள் பாக்யராஜ் அவர்கள் மற்றும் ஊர்வசி அவர்கள். சரியான பதில சுமதி, கஜா, டமிம், சுசி, சரவணன், சபரி ராஜன், கவிதா தேவி, தர்ம ரமேஷ், மனோ டெல்கோ, ஷேக், ஜேபிலிருந்து லாவண்யா, மணிசிவா, கல்யாணி, மேகலா, மல்லிகா, மணிகண்டன், ராஜன்குமார், ஜேபிலிருந்து சாந்தி, அருண், மைமூன், சிட்னியிலிருந்து சந்திரன், பானு, மலேசியாவிலிருந்து சந்திரன், இந்தியாவிலிருந்து சேகரன், நசீமா, ஈஷன்லிருந்து சித்ரா, பொன்குமார், பூமாலை, வாசகி, இப்ராஹிம், விஜயா, ஜி சக்தி, அருள்சாமி, மணிகண்டன், சரவணன், ராஜேஷ், ஷான் விஜய், அமுதா சண்முகம், அமு, ஆர் கஸ்தூரி, தேவாங் கார்டன்ல இருந்த சாந்தி, டேனியல் ராஜ், ராஜதுரை, கேரலின், பிரபாகரன், புவனா, சுகன்யா, மணிவேல் மற்றும் சுதாகர். இவங்க எல்லாரும் ஒரே பதில தான் சொல்லியிருக்காங்க, சரியான பதில் முந்தானே முடிச்சு என்ற ஒரு படம். படத்தை சரியாக கண்டுபிடிச்ச பலரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தை எவ்வாறு மறக்க முடியும் கிருஷ்மிதா அப்படின்னு பலரும் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு படம் கே பாக்யராஜ் அவர்களுடைய படம். நான் முதல்ல பார்த்த ஒரு ஞாபகம் வைத்திருக்கும் படம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த படம் தான். மிகவும் சிரிப்பாகவும் இருக்கும். சமூக பிரச்சனைகளை சிரிக்கும் அளவிற்கு, சிந்திக்கும் அளவிற்கு எடுத்து கூறும் ஒரு படம் இந்த படம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. நேற்று கே பாக்யராஜ் அவர்கள் தவறிவிட்டார், ஆனாலும் இன்றும் பலரும் அவரை போற்றி வணங்குறாங்க, பேசுறாங்க அவர்களை பற்றி. இன்றும் பலருடைய மனதுல அவரோட நீங்கா இடத்தை பிடித்திருக்காரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொன்னாலே அது கே பாக்யராஜ் அவர்கள் தான். நான் கூறியது போல பலரும் அவரை இன்னும் போற்றி வணங்குறாங்க. அவருடைய படங்கள் மற்றும் அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. நான் கேட்ட ஒரு கேள்விக்கு இவ்வளவு பதில்கள் கிடைத்திருக்குது, அதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான். தொடர்ந்து பலருடைய இதயங்கள்லையும் அவர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்து

0: ஒவ்வொலி ஒன்பது ஆறியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி ஒன்பது ஆறியத்தின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி ஒன்பது ஆறியெட்டு,
1: கேட்டாலே பரவசம்.
2: இது உங்க ஒலி ஒன்பது ஆறியெட்டு.
3: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
4: ஒலி ஒன்பது ஆறியத்துல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கிருஷ்மிதாவுடன் ஒலியின் லாசம் நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கிறீங்களா, இணைய போறீங்களா? அதற்கு முன்கூட்டியே நான் வணக்கம் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இன்னும் சற்று நேரத்துல வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதும் சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளும் பொழுதும் என்னென்ன விஷயங்களை நம்ம கண்கூடாக கவனிக்க வேண்டும், இந்த விஷயங்கள்னா யாராவது நம்ம கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்ககிட்ட இருந்துச்சா, கவலைப்படாதீங்க. அடுத்த முறை நீங்க பயணம் செய்யும் பொழுது அந்த ஏக்கம் இருக்காது. ஏன்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்பொழுது நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சுற்றுலா பயண குறிப்புகளை நான் இன்னும் சற்று நேரத்துல உங்ககிட்ட சொல்ல போறேன். வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. 2000களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக வரவிருக்கிறது. மின்னலிய படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் கேட்டு வாழுங்கள். இது ஒலி ஒன்பதாறு எட்டு ஒலியின் லாஸ்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துறைப்பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
4: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கேற்று இருக்காங்க. இப்ப 3 பிள்ளைகளும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
3: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.

சுற்றுலா பயண குறிப்புகளை உங்ககிட்ட இன்னும் சற்று நேரத்துல நான் சொல்ல போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதற்கான நேரம் வந்து விட்டது. அண்மையில நான் பேங்காக் சென்றிருந்தேன் நேயர்களே. பேங்காக ரிவர் நகரம், அதாவது ஆரின் நகரம், ரிவர் சிட்டி அப்படின்னு கூட அழைப்பாங்க. அவ்வாறு செல்லும் பொழுது இந்த ஒரு தனிப்பட்ட பயணத்துல நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும், ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நாட்டிற்கு நம்ம சுற்றுலா பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த நாட்டில் இருக்கும் சுற்றுலா தலங்களுக்கு மட்டும் செல்லாமல் அந்த நாட்டு மக்கள் குடிமகன்கள் எங்க இருப்பாங்களோ, அதாவது லோக்கல் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான இடங்களுக்கும் நம்ம சென்று போய் பார்த்தோம்னா அந்த நாட்டின் கலாச்சாரம், அந்த நாட்டுல என்னென்ன செய்யறாங்க என்பதை இன்னும் கண்கூடாக நம்மளால பார்க்க முடியும். சுற்றுலா தலங்களுக்கு மட்டுமே சென்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாட்டு மக்களுடன் அதிக அளவுல நம்மளால உரையாட முடியாது. அது மட்டும் இல்லாம புது முகங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு இது போன்ற தலங்களை தாண்டி சென்றாலா நம்மளால பார்க்க முடியும். மேலும் ஒரு நாட்டிற்கு நீங்க செல்றீங்க அப்படின்னா அந்த நாட்டுல உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடன் ஒரே கலந்துரையாடல், ஒரு உரையாடல மேற்கொள்ளுங்க. எந்தெந்த இடங்களுக்கு சென்றா இன்னும் ஒரு பாதுகாப்பா இருக்கும், எந்தெந்த இடங்களுக்கு தனியாக செல்லக்கூடாது போன்ற விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு அந்த நாட்டிற்கு சென்ற ஒரு சில நண்பர்களுடன் கூட நீங்க கலந்துரையாடல மேற்கொள்ளலாம். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க, இன்னும் ஒரு சில சுற்றுலா பயண குறிப்புகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். இது ஒலி 9.6 FM. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் புகிசிமா சாலை, ட்ரையங்கன் சாலை, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. மூன்றாம் மற்றும் இரண்டாம் தடங்களை தவிர்க்கவும். தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடிஇ சுரங்கப்பாதை, மர்ச்சன்ட் சாலை வெளியேற்றத்திற்கு அருகே தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும். சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. துவாசை நோக்கி செல்லும் ஏஒய்இ பெஞ்சூரு சாலை, அதற்கு பிறகும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாம் மற்றும் நான்காம் தடங்களை தவிர்க்கவும். துவாசை நோக்கி செல்லும் ஏஒய்இ ஜூரோங் பாத் சாலை, அதற்கு பிறகும் மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ செல்டா லிங்க், அதற்கு பிறகும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். எம்சிஏ நோக்கி செல்லும் ஏஒய்இ லோவர் டெல்டா சாலை, அதற்கு பிறகும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நிறைவேற்றுவது தொடர்பான வழக்குகள்ல பெயர் பெற்றவங்க, குற்றவியல் சிவில் விவாகரத்து வழக்குகள்ல அனுபவம் பெற்றவங்க.
1: அப்போ நேர்மையான சேவை, சிறந்த தொழில்முறை. இப்பவே
2: போற உங்கள் நம்பகமான சட்ட ஆலோசகர், பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களின் சேவையை நாட அழையுங்கள். 6294 9602 அல்லது 6294 9603.
0: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி மீரகாப் டாட் எஸ்ஜி. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் மீரகாப் டாட் எஸ்ஜி/ ரெடி செட் கோ.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல்.
0: 9:06 ஒளி 9:06 இணைந்திருக்கிறோம் நீயர்கள். சுற்றுலா பயணம் மேற்கொள்ளும் பொழுது என்னென்ன விஷயங்களை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த குறிப்புகளை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். கவனமாக கேளுங்கள், ஏன்னா அடுத்த முறை நீங்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் செல்லும் நாடு இருக்கு இல்லையா, அதை பொறுத்த ஒரு குறிப்பு. முக்கியமாக பேங்காக் மற்றும் பெங்களூர் இது போன்ற நாடுகளுக்குனா நீங்க சென்றீங்க அப்படின்னா போக்குவரத்து அங்க மிகவும் நெரிசலாக இருக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதிக அளவுல தாமதிக்காம இன்னும் விரைவுல செல்லணும் அப்படின்னா நீங்க பொது போக்குவரத்தை எடுத்து செல்வதுதான் மிகவும் சாமர்த்தியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக பேங்காக்ல MRT, அத அவங்க BTS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமது பெருவிரைவு போக்குவரத்து நிலையத்தை அவங்க BTS அப்படின்னு அழைப்பாங்க. தனியார் வாகனங்களை எடுப்பதை விட இது போன்ற போக்குவரத்து ரயில்ல நீங்க எடுத்து பயணம் செஞ்சீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களால எளிதில போய் சேர முடியும். இதற்கு காரணம் அங்கிருக்கும் நெரிசலான போக்குவரத்து. இந்த ஒரு தகவல் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கிருக்கும் நண்பர்கள் கிட்ட நான் முன்கூட்டியே கேட்டேன். அவ்வாறு செய்வதனால என்னுடைய நேரம் அதிக அளவுல சேமிக்கப்படுது நேயர்களே. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல இருக்கும் விலையோட ஒப்பிடும் பொழுது வெளிநாடுகள்ல வாங்குவதற்கு நம்ம அதிக அளவுல கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா கிட்டத்தட்ட குறைந்த விலையில தான் அங்க இருக்கும் பொருள்கள் விற்கப்பட்டிருக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது கையில எப்பொழுதுமே காசை நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. கடன் அட்டைகளை வந்து நம்ம அதிக அளவுல சார்ந்து இருந்தோம்னா ஏதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக நம்மளால அதை வாங்க முடியாது. இதே நம்ம கையில காசு இருந்துச்சுன்னா சுலபமாக அந்த பொருளை நம்மளால வாங்க முடியும். ஏன்னா சிங்கப்பூர்ல அதே பொருள் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறிதான். முக்கியமாக மலிவான விலையில இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூட்ரிப் அப்படின்ற ஒரு கடன் அட்டையும் இருக்குது. அதை வைத்து நீங்க JB மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகள்ல நிறைய விஷயங்களை உங்களால வாங்க முடியும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு, அதனால பகிர்ந்து கொண்டேன். இன்னும் ஒரு சில குறிப்புகளை நான் சொல்றேன், அதற்கு நீங்க வானொலி பக்கமாவே இணைந்திருக்கேன். இது ஒளி 9:06 ஒளி நூல் லாசர்.

0: வாகனம் ஒன்று உள்ளதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE BKE அதற்கு பிறகு வாகனம் ஒன்று உள்ளதாக இருக்கிறது. போக்குவரத்து விளக்குகள் உள்ளதாக இருக்கின்றன. ஷாங்கும் சாலை, லிம் ஆபின் சாலை, ஜலான் ரெங்காம் அதற்கு நடுவிலான பகுதிகளில் போக்குவரத்து விளக்குகள் உள்ளதாக இருக்கின்றன. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தாம்சன் சாலை அதற்கு பிறகு நான்காம் தரத்தை தவிர்க்கவும். மேலும் BKE நோக்கி செல்லும் SLE உருளன் அவென்யூ 2 அதற்கு பிறகும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி
2: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
3: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க.
4: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
3: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன், நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
4: பஸ் பயணம்.
3: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
4: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
5: பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது என்னென்ன குறிப்புகளை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அது போன்ற குறிப்புகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கேன். முக்கியமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது விடுதிகள்ல இருக்கும் உணவை மட்டும் சாப்பிடாம, பெரிய பெரிய உணவகங்கள்ல இருக்கும் உணவுகளை மட்டும் சாப்பிடாம, நம்ம லோக்கல் டிலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த நாட்டின் சாப்பாடை நம்ம சாப்பிட முற்படணும். அவ்வாறு செய்தால்தான் ஒரு முழு பயணத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். மன நிறைவு அதிகரிப்பதோடு புது விஷயங்களை முயற்சி செஞ்ச ஒரு சந்தோஷமும் நம்ம கிட்ட இருக்கும். கடைசியாக நேயர்களே, ஒரு நாட்டிற்கு செல்லும் பொழுது அந்த நாட்டின் வானிலை அறிக்கையை முன்கூட்டியே நம்ம கணித்து பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் எந்தெந்த நேரங்கள்ல வெளியே செல்லலாம், எந்தெந்த நேரங்கள்ல கோவிலுக்கு செல்லலாம், இல்ல விடுதியிலேயே ஓய்வு எடுக்கலாம் போன்ற விஷயங்கள் தான் நமக்கு தெரிய வரும். உதாரணத்திற்கு நம்ம வெளியே போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனா கனத்த மழை பெய்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால வானிலை அறிக்கைய முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஏதாவது ஒரு நடவடிக்கையில நம்ம ஈடுபடணும். முக்கியமாக வெயில் இருக்கும் நாடுகள்ல தண்ணீரை அருந்த நம்ம மறந்துவிடக் கூடாது. முடிந்த அளவிற்கு எப்பொழுதுதான் நேரம் கிடைக்குதோ தண்ணீரை நம்ம அருந்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், அனுபவமும் நல்லா இருக்கும். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க நேயர்கள். அடுத்து உங்களுக்காக 2 படத்துல இருந்து ஒரு பாடல் வரவிருக்கிறது. விஜய் பிரகாஷ் அவர்கள் பாடிய பாடல் சௌமியா அவர்களுடன் சேர்ந்து. இது ஒளி 9.8 நொலியின் உள்ளாசம். உங்களுக்காக காலை 6 மணியிலிருந்து நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டிபிஏ நோக்கி செல்லும் கே பிஇ சுரங்கப்பாதை பிஐஇ வெளியேற்றத்திற்கு அருகே மேலும் போக்குவரத்து விளக்குகள் பழுதாக இருக்கின்றன. அப்பர் ஸ்ரங்கோன் சாலை, லிம் ஆ பின் சாலை மற்றும் ஜலான் ரெங்காம் அதற்கு நடுவிலான பகுதிகளில் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

சென்னை ஒளி 9:00 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காலை 6:00 உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்தேன். இது கிருஷ்மிதாவுடன் ஒளிநுல்லா சம். ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம் மற்றும் நன்றிகள். ஆனால் இப்பொழுது நான் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. காலையில இருந்த நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். வானொலி பக்கமா இணைந்து புலனம் அதாவது வாட்ஸ்அப் மூலியமா பலரும் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டீங்க, அதற்கும் நன்றி. விடைபெறுவதற்கு முன்பே கடைசியாக ஒன்றை மற்றும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தோணுது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில கண்டிப்பாக நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அனைவருக்குள்ளயும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். யாருக்கு எந்த நேரத்துல ஒரு கெட்ட நாள் நடந்து கொண்டிருக்கிறது இல்ல ஒரு சோகமான தருணத்துல இருக்காங்க என்பதை நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா பலரும் முகத்துல சிரிப்பை காட்டுவாங்க, ஆனா மனதுக்குள்ள ஒரு பெரும் வேதனைய சுமந்து கொண்டுதான் இருப்பாங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது நம்மளால முடிந்த அளவிற்கு அன்பை அனைவரிடமும் செலுத்த வேண்டும். ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருப்பவர்களுடன் ஒரு 2 நிமிஷம் பேசினாலே போதும் நேயர்களே, அவர்களுடைய தனிமை அவர்களுடைய கஷ்டம் அனைத்தும் நீங்கிவிடும். அதனால அன்பை பகிருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்மிதா சிவராம். பாய்.

வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. அமெரிக்கா ஈரானின் பல இலக்குகளை குறிவை

குறித்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் பனாமாவிற்கு சொந்தமான ஒரு கப்பலை ஈரான் தாக்கியதற்கு பதிலடி அது என்று அமெரிக்கா சொன்னது. கப்பலின் கட்டுப்பாட்டு அறை சேதமடைந்ததாக குறிப்பிடப்பட்டது. எனினும் கப்பல் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தாக்குதல்களை தொடர்ந்தால் அமெரிக்கா தொடர்ந்து பொறுமையாக இருக்காது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் குறிப்பிட்டார். அமெரிக்கா ராணுவ நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டால் ஈரான் அழிந்துவிடும் என்றார் அவர். இதற்கிடையே ஈரான் பதிலுக்கு வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. குவைத்தும் பஹ்ரைனும் அவற்றின் தற்காப்பு அமைப்புகள் ஈரானிய ஏவுகணை வானூர்தி தாக்குதல்களை முறியடிக்க முயன்று வருவதாக தெரிவித்தன. பொதுமக்கள் அதிகாரிகளின் ஆலோசனைகளை பின்பற்றும்படியும் அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படியும் அவை வலியுறுத்தின. இஸ்ரேல் தெற்கு லெபனானில் ஒரு பாதுகாப்பு வட்டாரத்தை பராமரிப்பதை அமெரிக்காவும் லெபனானும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். லெபனான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்கு படிப்படியாக மாற்றப்பட உள்ள இரண்டு பகுதிகளை காட்டும் வரைபடத்தை அவர் வெளியிட்டார். புதிய ஒப்பந்தத்தின்படி லெபனானிய மக்கள் எப்போது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளுக்கு திரும்பலாம் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஹிஸ்புல்லா கிளர்ச்சிக்குழு தலைவர் நஹீம் கசீம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்திருக்கிறார். லெபனான் அரசாங்கம் நாட்டின் அரசுரிமையை பலவீனப்படுத்தியிருப்பதாக அவர் குற்றஞ்சாட்டினார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரைகளில் வரும் ஜூலை முதல் தேதி முதல் சுறாக்களை கண்காணிக்க அதிகாலை முதல் மாலை வரை ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட உள்ளன. சுறா பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அடுத்த ஈராண்டுகளில் சுமார் 107 மில்லியன் வெள்ளி செலவிடவிருப்பதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்தது. இதில் வானூர்தி கண்காணிப்பு முயற்சிக்கு ஒதுக்கப்படும் 30 மில்லியன் வெள்ளியும் அடங்கும். சுறாக்களை கண்டறியும் திறனை மேம்படுத்துவதற்காக குறைந்தது 2 புதிய செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் சோதிக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் சிட்னி கடற்கரையில் ஒரு பெண் சுறாவால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அது சுறா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகிறது. வெனிசுவேலாவின் வடக்கே 4.8 ரிக்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அங்கு முன்னதாக ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் மாண்டோர் எண்ணிக்கை 1400 தாண்டிவிட்டது. ஆயிரக்கணக்கானோர் காயமுற்றனர். கிட்டத்தட்ட 55,000 பேரை இன்னும் காணவில்லை. 1600 அதிகமான வெளிநாட்டு அதிகாரிகள் மீட்பு நடவடிக்கைகளில் உதவ வெனிசுவேலா சென்றுள்ளனர். கரையோர பகுதியான லெகுவாயிரா ஆக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு வீடுகள் கட்டடங்கள் தரைமட்டமாயின. அந்த பகுதிக்கு செல்ல அரசாங்கம் தடை விதித்துள்ளது. கடந்த புதன்கிழமை இரவு வெனிசுவேலாவை 7.2 ரிக்டர் 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் உலுக்கின. மலேசியாவின் ஜொஹூர் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியிருக்கிறது. 172 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களமிறங்குகின்றனர். மாநிலத்தின் 56 இடங்களில் சுமார் 75 விழுக்காட்டில் பன்முனை போட்டி. ஜூலை 11 தேதி வாக்களிப்பு தினம். ஜொஹூர் சிங்கப்பூர் எல்லை சோதனை சாவடிகளில் ஏற்படக்கூடிய நெரிசலை சமாளிக்க சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்தார். புதிய குடிநுழைவு முறையை அமுல்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதால் எல்லை சோதனை சாவடிகளில் அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். ஆனால் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் எந்த இடையூறும் ஏற்படாமல் இருப்பதே முக்கிய நோக்கம் என்று அவர் வலியுறுத்தினார். ஜப்பானின் பல பகுதிகளில் கனத்த மழை இடைவிடாமல் பெய்கிறது. மெகாலா ஈகோஸ் புயல்கள் கிழக்கு ஜப்பானை நோக்கி நகர்கின்றன. ஜப்பானின் பல பகுதிகளில் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. தென்மேற்கு பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறினர். பள்ளத்தின் அளவு 6 மீட்டர் அகலம், 5 மீட்டர் ஆழம். பள்ளம் தொடர்ந்து பெரிதாகலாம் என்பதால் சுற்றியுள்ள வட்டார மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதற்கிடையே ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் 6.1 ரிக்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இனி உலகக்கிண்ண கார்பந்து. முதலில் எல் பிரிவு ஆட்டங்கள்.
காலை 5 மணிக்கு பனாமாவும் இங்கிலாந்தும் மோதின. 2-0 எனும் கோல் கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் குரேஷியாவும் கானாவும் சந்தித்தன. அதில் குரேஷியா வெற்றி பெற்றது. கோல் விவரம் 2-1. எல் பிரிவின் இங்கிலாந்து, குரேஷியா, கானா ஆகியவை நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. கே பிரிவில் கொலம்பியாவும் போர்ச்சுகலும் களமிறங்கின. எந்த கோலும் இன்றி ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. காங்கோ குடியரசும் உஸ்பெகிஸ்தானும் சந்தித்த ஆட்டத்தில் 3-1 எனும் கோல் கணக்கில் காங்கோ குடியரசு வெற்றி பெற்றது. சற்று முன்பு ஜெய் பிரிவு ஆட்டங்கள் தொடங்கின. ஓர் ஆட்டத்தில் அல்ஜீரியாவும் ஆஸ்திரியாவும் மோதுகின்றன. மற்றொரு ஆட்டத்தில் ஜோர்தானும் அர்ஜென்டினாவும் பொருதுகின்றன. ஆட்டங்கள் முடிந்ததும் நாக் அவுட் சுற்றில் மோதவிருக்கும் 32 அணிகள் உறுதியாகிவிடும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே யூபிஇ ஒன் கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவற விடாதீர்கள்.
1: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூபிஇ ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிள் கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
3: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
2: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student. அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படிக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஓலி 968 கேட்டாலே பரவசம். அடுத்த 1 மணி நேரத்திற்கு உங்களுக்காக பழைய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பழைய படங்களை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு தயாரா வச்சிருக்கேன். இப்போது உங்களுக்காக பாடல்கள் புதுமை பெண் திரைப்படத்துல இருந்து TM சௌந்தரராஜன் பி சுசிலா வழங்குறாங்க. தொடர்ந்து மஞ்சள் மகிமை திரைப்படத்துல இருந்து கண்டசலா பி சுசிலா வழங்குறாங்க. கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
0: வார இறுதி ஒலியுள்ளது.
3: நேர்களை நான் உங்கள் யாழினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:08 கேட்டாலே பரவச. தொடர்ந்து உங்களுக்காக அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்துல தான் பாடல் இடம்பெற போகிறது. இந்த திரைப்படம் தான் முதல் முதலாக நிறம் வைத்து முழுதாக எடுக்கப்பட்ட படமா, கெவ கலர் பிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி நிறம் வைத்து எடுக்கணும்னா ரொம்ப அதிகமா வந்து வெளிச்சம் தேவைப்படுது, லைட் தேவைப்படுதான். அதனால நடிகர்கள் வந்து இந்த வெளிச்சத்துக்கு கீழே நடிக்கும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ஏன்னா கண்ணை கூசுற அளவுக்கு வெளிச்சமா இருக்குமா. ஆனாலுமே இந்த திரைப்படத்துல இருந்த எல்லா நடிகர்களும், அலிபாபாவும் 40 திருடர்களும் இந்த திரைப்படத்துல இருந்த எல்லா நடிகர்களுமே நடிச்சிருக்காங்க அவ்வளவு வெளிச்சத்துக்கு கீழே. இந்த திரைப்படத்துல எம்ஜி ராமச்சந்திரன் வந்து அலிபாபாவா நடிச்சப்போ அவருடைய அண்ணனா, அவருடைய சொந்த அண்ணனே நடிச்சிருக்காங்க, எம்ஜி சக்கரபாணி. இது எவ்வளவு ஒரு அழகான கனெக்ஷன் பாத்தீங்களா. ஆனா அந்த திரைப்படத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் எதிரிகளா இருந்திருப்பாங்க, நிஜ வாழ்க்கையில அப்படி இல்ல. ஆனா வந்து இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள்னால அந்த சகோதரர் டைனாமிக்க கொண்டு வரதுக்கு ரொம்பவே சுலபமா இருந்திருக்கு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்துல இருந்து ஏஎம் ராஜா, பி பானுமதி வழங்குறாங்க. அதோடு தங்கம் மனசு தங்கம் திரைப்படத்துல இருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், ஜிக்கி இணைந்து வழங்கும் பாடல், கேட்டு மகிழுங்க.

0: வாகனங்களுக்கு இடையே நுழைய முடியுமானு பாக்குறேன்.
1: என்ன செய்யற நீ? அது இரட்டை வெள்ளை கோடு தாண்ட கூடாது.
0: அதனால என்ன நேரம் வீணாகுதே?
2: வரிசை முந்துதல், இரட்டை வெள்ளை கோடுகளை கடத்தல், சட்ட விரோதமாக யூ-டர்ன் செய்தல் போன்றவை பிறருக்கு ஆபத்தை விளைவிப்பதோடு தாமதத்தை ஏற்படுத்தும். சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி அதிகாரிகளோடு ஒத்துழையுங்கள். சாலை ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். விதி மீறுவோர் தண்டிக்கப்படுவர். அனைவரும் சுமூகமாக பயணம் செய்ய பங்காற்றுவோம். இத்தகவலை வழங்குவது ICA.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
4: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். ஹத்தியம் தாய் திரைப்படத்துல இருந்து கே ராணி வழங்குறாங்க. அவன் அமரன் திரைப்படத்துல இருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், ஏ பி கோமலாய் இணைந்து வழங்குறாங்க. கேட்டு மகிழுங்க.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறேன் நான் உங்கள் யாழினி. உங்களுக்காக தொடர்ந்து ஒரு தகவல், சர்வர் சுந்தரம் என்ற திரைப்படம் 1964 வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாகேஷ் ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு சீன் வந்து அந்த திரைப்படத்துல இருக்க வேண்டியதே இல்லையா, ஆனா ஒரு செய்தித்தாள்ல வந்து இந்த சீன் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டனால இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் ஏவி மையப்பன் என்ன நினைச்சிருக்காருன்னா, இந்த திரைப்படத்தை பார்க்கும் போது அந்த ஒரு காட்சி இல்லைன்னா மக்கள் ஏமாந்து போயிருவாங்களே. அந்த காட்சி என்னன்னா, நாகேஷ் ஒரு கை முழுக்க காஃபி கோப்பைகளையும் இன்னொரு கை முழுக்க தட்டுகளையும் வைத்து பேலன்ஸ் பண்றதா அந்த புகைப்படத்துல இருந்திருக்கு. சரி, இது அவர் செய்யறதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த படத்தை முழுசா பார்த்து முடிச்சுட்டு இந்த ஒரு காட்சியை மட்டும் அவர் வந்து படப்பிடிப்பு செஞ்சிருக்காரு. அந்த நாகேஷ் வந்து இது ரெண்டுத்தையும் தூக்கி பேலன்ஸ் பண்ற மாதிரி அத இந்த படத்துக்குள்ள சீம்லெஸ்ஸா அவர் வந்து வச்சிருக்காரு. அதுதான் மிக சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு முழு படத்தை எடுத்து முடிச்சோடனே மக்கள் ஏமாந்துடக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால இந்த ஒரு காட்சியை அவர் படம் பிடிச்சு அதை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல தான் முதல் முதலா மக்களுக்கு வந்து இந்த திரைப்படம் எடுக்கும் போது என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்றாங்க, எப்படி படம் பிடிப்பு செய்யறாங்க அப்படின்லாம் காட்டப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு காமெடியன் கவுண்டமணி. அவர் இந்த திரைப்படத்துல ஒரு வாகன ஓட்டுநரா ஒரு சின்ன கேமியோ செஞ்சிருப்பாரு. அவர் பாருங்க அங்க ஆரம்பிச்சு இப்ப எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு தமிழ் திரையுலகில் போயிருக்காருன்னு அவர் இந்த திரைப்படத்துல தான் முதல் முதலா காணப்பட்டிருக்காரு. சரி, தொடர்ந்து அந்த திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் MS விஸ்வநாதன் இசையில் TM சௌந்தரராஜன் LR ஈஸ்வரி வழங்குறாங்க. அவங்க இருவரும் சேர்ந்து வழங்குற இன்னொரு பாடல் அஞ்சல் பெட்டி 570 திரைப்படத்துல இருந்தும் கேட்டு மகிழுங்க.

0: முத்தம்
1: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
0: செம்பாலம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
0: கட்டி தங்கம்
1: விட்டு பிரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
0: சொர்க்கம் சொர்க்கம்.

0: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
1: வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி ஒன்பதாரிட்டு கேட்டாலே பரவசம்.
2: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துறை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
3: ஒரு ஆறு வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களையும் பங்கேற்றிருக்காங்க. இப்ப மூன்று பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
2: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
4: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
5: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜீனி 2.0
6: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை
7: நீர்களை தொடர்ந்து உங்களுக்காக பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து இந்த ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு.

இந்த பாடலோடு உங்களுக்காக சரஸ்வதி சபதம் திரைப்படத்துல இருந்து இந்த ஒரு பாடலும் காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு பாடல்களையும் கேட்டு மகிழுங்க.

இந்தங்கத்தை முடித்துவதற்காக உங்களுக்காக பாடல்கள் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பி சுசிலா வழங்குறாங்க. அதோட தாயில்லா பிள்ளை திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசிலா இணைந்து வழங்குறாங்க. பாடல்களை கேட்டுட்டு வாங்க. உங்களுடைய விருப்ப பாடல்களோட நான் காத்திருக்கேன். 11 மணிக்கு மேல நீங்க ஏற்கனவே எனக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்து அனுப்புற உங்களுடைய பாடல்கள் என்னால ஏற்ற முடியுமான்னு தெரியல. ஆனா இதுவரைக்கும் அனுப்பின உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாத்தையும் என்னால முடிந்த அளவுக்கு ஒளிபரப்ப முயற்சி செய்யறேன். தொடர்ந்து இணைந்திருங்க.

நேர்களே, 11 மணி ஆகிவிட்டது. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களை தான் நான் இங்க ஒளிபரப்ப போறேன். அந்த வரிசையில முதலாவதாக விரும்பி கேட்டிருக்காங்க என்கிட்ட ஒரு பாடல. ஷரீஃபா அவங்களுக்கு 4 கில்லாடிகள் திரைப்படத்துல இருந்து பீசஸ்ல வழங்கும் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. உங்களுக்காக பாடல் தயாரா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரவீனா அவங்களுடைய கணவர் சிவபிரசாத்துக்கு ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நீ ஒரு மகாராணி திரைப்படத்துல இருந்து SB பாலசுப்ரமணியம் பி சுசிலா இணைந்து வழங்கும் பாடல் கேட்டு மகிழுங்க.

0: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே யூஓபி ஒன் கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவறவிடாதீர்கள்.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேருந்தாடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் யூஓபி ஒன் கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணைப்பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவம் முழுவதும் நடத்தப்படுகின்றன.
3: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
2: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
4: நேர்களை தொடர்ந்து ஜைனா உங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் நண்பர்களுக்காகவும் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கு. டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா வழங்கும் பாடல். தொடர்ந்து ரஹீம் அவங்களுடைய அன்னிக்காக ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. மன்னாதி மன்னன் திரைப்படத்துல இருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா வழங்கும் பாடல் கேட்டு மகிழுங்க.

0: நிகழ்ச்சிகளான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: ஓடி போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க
2: கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
5: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
4: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி
4: நவீன் வழங்கும்
6: இரவினில்லாட்டம் இணையில்ல கொண்டாட்டம், இரவினில்லாட்டம் இணையில்ல கொண்டாட்டம்.
4: பறக்காம கேளுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.

நேர்களை தொடர்ந்து ஜெயலட்சுமி அவங்களுடைய அக்கா எல்லாருக்கும் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வசந்த மாளிகை திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசில வழங்கும் ஒரு பாடல், அதோடு விஜய் கணபதி அவங்களுடைய மருமகளுக்காக ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பெரிய இடத்து பெண் திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா வழங்கும் பாடல் கேட்டு மகிழுங்க.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
2: இது ஒரு வித்தியாசமான வாரம் இருக்கு.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: பட்டாம்பூச்சி திரைப்படத்துல இருந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீலா ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பாசம் திரைப்படத்துல இருந்து TM சௌந்தரராஜன் வழங்கும் பாடல். உங்களுக்காக பாடல்கள் ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
1: கூட ஒரு டீ போடு.
2: டீயாலே போடுவோம்.
3: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
4: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
5: வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களையும் பங்கேற்றிருக்காங்க. இப்ப மூன்று பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
4: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students. உங்களுக்கு செய்தி தெரியுமா?

0: நிலையங்களையும் வலியொலிகளையும் மீலிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் மீலிசன்.
1: நீர்களை தொடர்ந்து ரவி ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு. பல்லாண்டு வாழ்க திரைப்படத்துல இருந்து கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் வழங்கும் ஒரு பாடல். அதோடு குமார் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு. புதிய வாழ்க்கை திரைப்படத்துல இருந்து SB பாலசுப்ரமணியம் வழங்கும் ஒரு பாடல். உங்களுக்காக பாடல்கள் ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளோ காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி
3: வழங்குறாங்க.

0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@MiraCop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் MiraCop.sg/ready-set-go.
1: நேர்களை நிறைய பேர் உங்களுடைய விருப்ப பாடல்களை விரும்பி கேட்டிருந்தீங்க. ஆனா எனக்கு நேர பற்றாக்குறையினால என்னால முடிந்த அளவுக்கு நீங்க கேட்ட பாடல்களை உங்களுக்காக ஒளியேற்றிருக்கேன். இந்த அங்கத்தை முடித்து வைக்கும் வண்ணம் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி வழங்கும் ஒரு பாடல ஜெயஹரி அவங்களுடைய கணவருக்காக விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்காக பாடல் இதோ. தொடர்ந்து 12 மணி செய்திகள்.

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. பாட்டாளி கட்சி தலைமைச் செயலாளர் பிரீத்தம் சிங் பொறுப்பில் தொடர்வது குறித்த சிறப்பு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இன்றைய சந்திப்பில் முதலில் நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவிடம் பொய் சொன்ன விவகாரம் குறித்து அவர் கட்சியின் மேல்நிலை குழுவிடம் விளக்கம் அளிக்க வேண்டும். அதன் தொடர்பில் அவர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்க வேண்டும். அடுத்து கட்சியின் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருந்து தாமாகவே முன்வந்து விலகுமாறு அவரிடம் கேட்டுக் கொள்ளப்படும். திரு சிங் பொறுப்பிலிருந்து விலகவில்லை என்றால் அவர் அந்த பதவியில் நீடிப்பாரா என்பதை தீர்மானிக்க பாட்டாளி கட்சியின் மேல்நிலை குழு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தும். சிறப்பு கூட்டத்தை எல்ஜினிட் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெரல் கியாம் வழிநடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான பொது வாக்களிப்பு பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும். இனி காவல்துறையின் செயல்பாடுகளில் கூடுதல் தொழில்நுட்பம் கைகொடுக்கவிருக்கிறது. K9 பிரிவின் மோப்ப நாய்களின் மீது கேமரா கருவிகள் பொருத்தப்படவிருக்கின்றன. பொதுவாக ஒரு பகுதியை முதலில் சோதனையிடுவது K9 பிரிவின் மோப்ப நாய்கள்தான். அவற்றில் பொருத்தப்படும் கேமரா வழி அதிகாரிகள் களத்தில் இறங்குவதற்கு முன்னதாகவே சாத்தியமான அச்சுறுத்தல்

பொருட்கள் குறித்த நேரடி காட்சிகளை பார்க்க முடியும். கருவிகளால் மறைந்திருக்கும் நபர்களையும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். K9 பிரிவின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் புதிய முயற்சி அறிமுகம் காண்கிறது. அமெரிக்கா ஈரானில் பல இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஹொர்முஸ் நீரிணையில் பனாமாவிற்கு சொந்தமான ஒரு கப்பலை ஈரான் தாக்கியதற்கு பதிலடி அது என்று அமெரிக்கா சொன்னது. கப்பலின் கட்டுப்பாட்டு அறை சேதமடைந்ததாக அது தெரிவித்தது. எனினும் கப்பல் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தாக்குதல்களை தொடர்ந்தால் அமெரிக்கா தொடர்ந்து பொறுமையாக இருக்காது என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் குறிப்பிட்டார். அமெரிக்க ராணுவம் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டால் ஈரான் அழிந்துவிடும் என்றார் அவர். இதற்கிடையே ஈரான் பதிலுக்கு வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. குவைத்தும் பாரேனும் அவற்றின் தற்காப்பு அமைப்புகள் ஈரானிய ஏவுகணை வானூர்தி தாக்குதல்களை முறியடிக்க முயன்று வருவதாக தெரிவித்தன. பொதுமக்கள் அதிகாரிகளின் ஆலோசனைகளை பின்பற்றும்படியும் அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படியும் அவை வலியுறுத்தின. இஸ்ரேல் தெற்கு லெபனானில் ஒரு பாதுகாப்பு வட்டாரத்தை பராமரிப்பதை அமெரிக்காவும் லெபனானும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். லெபனான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்கு படிப்படியாக மாற்றப்பட உள்ள இரண்டு பகுதிகளை காட்டும் வரைபடத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார். புதிய ஒப்பந்தத்தின்படி லெபனானிய மக்கள் எப்போது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளுக்கு திரும்பலாம் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஹிஸ்புல்லா கிளர்ச்சிக்குழு தலைவர் நஹீம் கசீம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்திருக்கிறார். லெபனான் அரசாங்கம் நாட்டின் அரசுரிமையை பலவீனப்படுத்தியிருப்பதாக அவர் குற்றஞ்சாட்டினார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரைகளில் வரும் ஜூலை முதல் தேதி முதல் சுறாக்களை கண்காணிக்க அதிகாலை முதல் மாலை வரை ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட உள்ளன. சுறா பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அடுத்த ஈராண்டுகளில் சுமார் 107 மில்லியன் வெள்ளி செலவிடவிருப்பதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்தது. இதில் வானூர்தி கண்காணிப்பு முயற்சிக்கு ஒதுக்கப்படும் 30 மில்லியன் வெள்ளியும் அடங்கும். சுறாக்களை கண்டறியும் திறனை மேம்படுத்துவதற்காக குறைந்தது 2 புதிய செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் சோதிக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் சிட்னி கடற்கரையில் ஒரு பெண் சுறாவால் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து அது சுறா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகிறது. ஜப்பானின் பல பகுதிகளில் கனத்த மழை இடைவிடாமல் பெய்கிறது. மகாலா ஈகோஸ் புயல்கள் கிழக்கு ஜப்பானை நோக்கி நகர்கின்றன. ஜப்பானின் பல பகுதிகளில் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. தென்மேற்கு பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறினர். பள்ளத்தின் அளவு 6 மீட்டர் அகலம், 5 மீட்டர் ஆழம். பள்ளம் தொடர்ந்து பெரிதாகலாம் என்பதால் சுற்றியுள்ள வட்டார மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதற்கிடையே ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் 6.1 ரிக்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இனி உலகக்கிண்ண கார்பந்து. முதலில் எல் பிரிவு ஆட்டங்கள். காலை 5 மணிக்கு பனாமாவும் இங்கிலாந்தும் மோதின. 2-0 எனும் கோல் கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் குரேஷியாவும் கானாவும் சந்தித்தன. அதில் குரேஷியா வெற்றி பெற்றது. கோல் விவரம் 2-1. எல் பிரிவின் இங்கிலாந்து, குரேஷியா, கானா ஆகியவை நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. கே பிரிவில் கொலம்பியாவும் போர்ச்சுகலும் களமிறங்கின. எந்த கோலுமின்றி ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. காங்கோ குடியரசும் உஸ்பெகிஸ்தானும் சந்தித்த ஆட்டத்தில் 3-1 எனும் கோல் கணக்கில் காங்கோ குடியரசு வெற்றி பெற்றது. ஜெய் பிரிவு ஆட்டங்கள். அல்ஜீரியாவும் ஆஸ்திரியாவும் மோதிய ஆட்டம் 3-3 என்று சமநிலையில் முடிந்தது. மற்றொரு ஆட்டத்தில் ஜோர்தானும் அர்ஜென்டினாவும் பொருதின. 3-1 எனும் கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. ஆட்டங்கள் முடிந்ததும் நாக் அவுட் சுற்றில் மோதவிருக்கும் 32 அணிகள் உறுதியாகிவிடும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களுக்காக 80களிலும் 90களிலும் இடம்பெற்ற பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் படித்ததில் பிடித்த சிலவற்றையும் தான் உங்ககிட்ட இந்த அங்கத்துல பகிர்ந்துக்க போறேன். அதையெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல்கள். சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்தும், மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்தும், இளையராஜா இசையில் எஸ் வி பாலசுப்ரமணியம் வழங்கும் பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசி நோக்கிச்செல்லும் PIE தாம்சன் சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. AYE நோக்கிச்செல்லும் CTE ஓற்றம் சாலை வெளியேற்றத்துக்கு அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. துவாசி நோக்கிச்செல்லும் PIE ஜூரோங் டவுன்ஹால் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: அப்பா நம் முதல் நடை முதல் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நம்மோடு நடந்தவர். அவரின் அன்புக்கு நன்றி சொல்ல இந்த தந்தையர் தினத்தை இஸ்டாராவுடன் கொண்டாடுங்கள். இஸ்டாரா தந்தையர் தின சிறப்பு சலுகை. இப்போது முதல் June 30 வரை அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. பழைய தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாமல் புதிய நகைகளை மாற்றிக்கொள்ளலாம். வைரங்களுக்கு 25 விழுக்காடு தள்ளுபடி. பெரும்பாலான வங்கிகளின் கடன் அட்டை தவணை வசதிகளுக்கு தேவை கட்டணம் கிடையாது. அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. இஸ்டாரா ஜுவல்லரி.
5: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
6: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம்.
7: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
8: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
7: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
9: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
7: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
8: பஸ் பயணம்.
7: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
8: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
1: நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். காலையில் 10 மணியிலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. சமீபத்துல நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். அந்த திரைப்படத்துடைய பெயர் தான் ஒப்செஷன். அது பாக்குறதுக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு நேர்கள், நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து அதுல சில காட்சிகள்லாம் நம்மளால வந்து பார்த்தோன்னே ஜீரணிக்க முடியாத காட்சிகள்லாம் இருந்துச்சு. அவ்வளவு பயங்கரமான காட்சிகள் இருந்துச்சு. ஆனா அந்த கதையில வந்து நம்ம நினைப்போம், அந்த பெண்ணை பார்த்துதான் நம்ம பயப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அந்த பெண் தான் வந்து நிறைய விஷயங்களை செய்வாங்க. அந்த ஆணுடைய ஆண் கதாபாத்திரத்துடைய பூனையை வந்து அந்த இறந்து போன பூனையை சமைத்து அந்த ஆண் கதாபாத்திரத்துக்கே கொடுப்பாங்க. இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். அப்படி நினைக்கும் போது நம்ம நினைப்போம், என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்குதே அப்படின்னு, சைக்கோ மாதிரி இருக்குதே அப்படின்னு நம்ம பார்த்து பயந்து போயிடுவோம். இந்த கதையை முழுசா புரிஞ்சுக்கிட்டப்பதான் நான் உணர்ந்தேன், பிரச்சனை அந்த பெண் மேல இல்ல ஆண் மேலதான்னு. இந்த கதையில அந்த ஆண் வந்து இந்த பெண் கிடைக்க வேண்டும் அவனுக்கு அப்படின்னு அவன் நிறைய முயற்சி செய்வான். ஆனா அந்த பொண்ணு கிட்ட போய் நேரடியா பேசுறதுக்கு அவனுக்கு தைரியம் இருக்காது. அதுக்கு பதிலாக அவன் வந்து 1 wish willow அப்படின்னு உன்னை பயன்படுத்தி அதை உடைத்து ஒரு விஷ் எடுப்பான். இந்த பெண் என்ன உலகத்திலேயே என்னை விட யாருக்குமே அந்த பொண்ணு வந்து அதிகமா பிடிக்க கூடாது, என்ன அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அப்சசிவா காதலிக்கணும் அப்படின்னு அவன் வேண்டிப்பான். அப்படி வேணுனதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு அப்படியே மாறிடுவா. ஒரு காட்சியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய உண்மையான ரூபம் வெளியே வந்து அந்த பொண்ணு தூங்கும் போது சொல்லும், என்னை விட்டுரு, என்னால முடியல, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆண் அப்ப கூட என்னை காதலிக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்க அப்படிதான் கேட்பானே தவிர அந்த பெண் அதுல இருந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். அதனால நம்ம இந்த படத்தை பார்க்கும் போது ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுப்போம். நம்ம கண்ணால பாக்குறது வேணா நமக்கு உண்மை மாதிரி தெரியலாம், ஆனா தீர விசாரிக்கணும் உண்மை எங்க இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வேணுங்கிறது கிடைக்கணும்னா அதுக்கு குறுக்கு வழி எடுக்காம நேர் வழியில போய் அது கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா அது நமக்கானது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் பகலில் பௌர்ணமி திரைப்படத்திலிருந்தும் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்தும் இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: என்று மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவம் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
0: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 மணி வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
1: சுகாதார விழா 2026
4: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துறை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
5: ஒரு 6 என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களையும் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
4: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
6: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகல் டெல்ஸ் வலையொலியில்.
7: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 மணிக்கு அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நம்ம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
6: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
7: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 9:08 காலை 10 இருந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. நீங்க எப்போதுமே யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி எத்தனை விழுக்காட்டு மக்கள் இது செய்வாங்க அது செய்வாங்க அப்படின்னு? உதாரணத்துக்கு ஒரு புருவத்தை மட்டும் தூக்க முடியும் சில பேருக்கு, ஆனா அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல நம்மள மாதிரி எத்தனை பேரால செய்ய முடியும் அப்படின்னு. அப்படி சிலவற்றதான் இன்று நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த முதல் விஷயம் உங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும். உலகத்திலேயே 40-45 விழுக்காட்டு மக்களால மட்டும்தான் ஒரு மொழிக்கு மேல மொழிகளை சரளமா பேச முடியுமா? அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 60 விழுக்காட்டு மக்களால ஒரே ஒரு மொழி மட்டும்தான் சரளமா பேச முடியுமா? அப்படி உங்களால 2 மொழிகள் சரளமா பேச முடியும்னா நீங்க கொஞ்சம் ரேர் தான். உலக மக்கள்லயே 10 விழுக்காட்டு மக்கள் மட்டும்தான் இடது கைய வச்சு எழுத முடியுமா? ஒரு விழுக்காட்டு மக்களால 2 கைகளையுமே சரிசமமா பயன்படுத்த முடியுமா? இது எனக்கே தெரியாதுங்க. உலகத்துல 20-30 விழுக்காட்டு மக்களால ஒரே ஒரு புருவத்தை மட்டும் தூக்க முடியுமா? 10 ஒருவரால மட்டுமே நினைச்ச உடனே தூங்க முடியுமா? நீங்க உங்களுடைய நாக்கு உருட்டி வித்த காட்டுவீங்களா? அது உலகத்துல 15 விழுக்காட்டு மக்களால மட்டுமே செய்ய முடியுமா? உங்களுடைய காதுகளை ஆட்டி மக்களை வியக்க வைப்பீங்களா? அது 10 விழுக்காட்டு மக்களால மட்டுமே செய்ய முடியுமா? யாராச்சும் ஒரு விஷயம் சொன்னோடனே அதை உடனே நினைச்சு பாக்குறோம்ல, விஷுவலைஸ் பண்றோம்ல, அது உலகத்துல 30 விழுக்காட்டு மக்களால மட்டுமே செய்ய முடியுமா? இதெல்லாம் கேட்டோடனே எனக்கு கொஞ்சம் வியப்பாதான் இருக்கு. ஏன்னா இதுல 1-2 விஷயம் என்னால செய்ய முடியும். உதாரணத்துக்கு இந்த விஷுவலைஸ் பண்றதெல்லாம் என்னால செய்ய முடியும், ஆனா அது சில பேராலதான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வியப்பா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எல்லாராலையும் விஜுவலைஸ் பண்ண முடியுமே அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நமக்கு தெரியாத பல அதிசயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் ஜோடி திரைப்படத்திலிருந்து ARM இசையில் SP பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி ஐயர் வழங்கும் ஒரு பாடல், சங்கமம் திரைப்படத்திலிருந்து ARM இசையில் சங்கர் மகாதேவன் வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள்.

0: மோசமான வார இறுதி.
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துறை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கேற்று இருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
4: டேக் ஆனியன் கட் கட் கட் ஸ்மால் பீசஸ்
1: உங்களுக்காகவே 9-6-8 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு
5: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
1: நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 9-6-8 கேட்டாலே பரவசம். நான் உங்கள் யாழினி. உங்களுக்காக இன்னொரு தகவல், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மூக்க நாக்கால தொட முடியாது, நாக்கு மூக்கால தொட முடியாது அதுன்னு தகவல் சொன்னேன். இது வந்து உண்மையாலுமே உங்களால செய்ய முடியாது. நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன், வேணா உங்களால உங்களுடைய மூக்க பிடித்து கொண்டே ஹம் பண்ண முடியாதான். இப்போ வந்து நான் முயற்சி பண்ற பாருங்களேன், அவ்வளவுதான், அப்படிதான் நின்றும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சுவாச பாதை வந்து கட் ஆஃப் ஆகுதுல, மூக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நம்ம வாயை மூடி இருக்கும் போது ஹம் பண்ண முடியும், ஆனா மூக்கு வாய் ரெண்டையுமே மூடிட்டா எப்படி ஹம் பண்ண முடியும்? முடியாத போல் இருக்கு. இன்னொரு விஷயம், இது இன்னைக்கு நான் வந்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன், முழங்க இருக்கு இல்லையா நம்மளுடைய எல்போ, அதை நீங்க வந்து நாக்கால தொட முடியாதான். அதை நானும் 2-3 தடவை முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால் முடியல, உங்களால் முடிஞ்சா எனக்கு சொல்லுங்கள். ஆனால் அது பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் இணையதளத்தில் படித்தேன். முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் வாயிலாக சொல்லுங்கள். இப்போது உங்களுக்காக பாடல்கள் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்தில் இருந்தும் லவ் டுடே திரைப்படத்திலிருந்தும் சிவாவுடைய இசையில் கேட்டு மகிழுங்க. உங்களை 1 மணி செய்திகளுக்கு பிறகு 2000கள் இடம்பெற்ற பாடல்களோடு நான் சந்திக்கிறேன்.

0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
1: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜினி 2.0
2: முதல்
1: வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
2: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: கொஞ்சம்
2: சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் இன்றைய இந்த காலை பொழுதிலே முதலே வழமை போல் என்றும் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்தியை சியாக நாதேஸ்வர தபிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வடக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் இனி தொடர வருகிறது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் முதலே விநாயகர் துதியாக மஞ்ச பிரபா மோகன் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது மஞ்சப்பிரபா மோகன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழறியில் பக்தி பாமாலைகளில். இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக அகமது ஜலி ஃபகாமி பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது அகமத் சலீஷ் பாகிமி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தபலடியில் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது. மகாலட்சுமி புகழ் மாலையுடன் நித்யாசிரி குழுவினர்.

கேட்டது மகாலட்சுமி புகழ் மாலையுடன் நித்யாசிரி குழுவினர் பாடியது. தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக லூகாஸ் சேகர் குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது லூகா சேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்திப்பாமலைகள் பக்திப்பாமலைகள் வரிசையில். இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக சீனி முகமது குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது சீனி முகமத் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது சிவனார் புகழ் மாலையுடன் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது சிவனார் புகழ் மாலியாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் என கிறிஸ்தவ கீதமாக பெரியல் நத்ததா பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பெரியல் நத்தசா குழுவினர் பாடியது. கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

அன்பர்களே, இணைந்திருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழொலி நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது

இணையத்தோடு எமது இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anbinkural.com anbinkural.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 13 வாரம் ஞாயிறு, ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 89. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன்.

0: முதல் வாசகம். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 8-11 மற்றும் 14-16 வரை. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண்ணொருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறையொன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாட்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே தங்கிச் செல்லட்டும் என்றார். ஒருநாள் எலிசா அங்கு வந்து மாடியறையில் தங்கி ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேசகி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 89.

இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 3-4 மற்றும் 8-11 வரை. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.

0: நற்செய்தி வாசகம். சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் அல்ல. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 37 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னைவிட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், என்னைவிட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கின்றார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இது வாழ்வதரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ்.
1: அன்பு நிறைந்தவர்களே, பொதுக்காலம் 13 ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். கடந்த ஞாயிறு நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியாகவே இவ்வார நற்செய்தி வாசகமும் அமைந்துள்ளது. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று தனது சீடர்களுக்கு உரைத்த ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் தனக்கு முதலிடம் கொடுப்பவர்கள் மட்டுமே தனது உண்மை சீடர்களாய் ஒளிர முடியும் என்று தனது சீடர்களிடம் வலியுறுத்துகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் 2 பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. முதலாவதாக சீடர்களுக்குரிய தகுதியையும், இரண்டாவதாக இறைமக்களுக்குரிய கடமைகளையும் எடுத்துக்காட்டுகின்றது. இப்போது முதல் கருத்தை எடுத்துரைக்கும் நற்செய்தி பகுதியை வாசிப்போம். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். பிரியமானவர்களே, ஒரு புகழ்பெற்ற வில்வித்தைக்கார செந்துறவி இருந்தார். அவரிடம் போட்டியிட திறமை வாய்ந்த இளம் வில்வித்தைக்காரர் ஒருவர் முன்வந்தார். துறவிக்கு சவால் விடக்கூடியவராய் அந்த இளம் வில்வித்தை வீரர் இருந்தார். இருவரும் பல போட்டிகளிலும் வென்று முன்னேறினர். தூரத்தில் இருக்கும் ஒரு மாட்டு பொம்மையின் கண்ணில் மிகச் சரியாக முதல் அம்பால் அடித்து பின் அடுத்த அம்பால் அந்த அம்பையே இரண்டாய் பிளந்து சாதனை செய்து காட்டினார் அந்த இளம் வீரர். அருமை என்று பாராட்டிய துறவி, என்னுடன் ஒரு இடத்துக்கு வா, அங்கு வந்து உன்னால் வெற்றி பெற முடிகின்றதா பார்ப்போம் என்றார். அடக்க முடியாத ஆவலுடன் துறவியை பின்தொடர்ந்தார் அந்த இளம் வீரர். ஒரு பெரிய மலைச்சிகரத்தில் ஏறிய துறவி மிக உயரத்தில் 2 மலைகளுக்கிடையே நடந்து செல்வதற்காக போடப்பட்டிருந்த சின்னஞ்சிறிய மரப்பாலத்தின் நடுவில் சென்று நின்றார். பாலம் ஒருவர் மட்டுமே செல்ல முடிந்ததாயிருந்தது. கீழே அதல பாதாளம், கொஞ்சம் சறுக்கினாலும் மரணம் நிச்சயம். தன் வில்லை எடுத்த துறவி அம்பை தொடுத்து தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் கனியில் மிகச் சரியாய் அடித்தார். பின்னர் அந்த இளம் வீரரை பார்த்து, இப்போது உன்முறை என்றபடி பாலத்திலிருந்து மலைப்பகுதிக்கு சென்று நின்று கொண்டார். இளம் வீரருக்கோ கைகால் எல்லாம் உதறியது. அம்மரத்தின் கனியை சரியாக அம்பால் எய்ய முடியவில்லை. அதனால் பெரும் பதட்டத்திற்கு உள்ளானார். அப்போது அவரது முதுகை தடவி கொடுத்த துறவி, உன் வில்லில் இருக்கும் உறுதி மனதில் இல்லை என்றார். துறவு வாழ்வில் கடவுளுக்குத்தான் எப்போதும் முதலிடம் என்று நாம் உறுதியான மனம் கொண்டிராவிடில் அவ்வாழ்வை நம்மால் முழுமையாக வாழ முடியாது. பொதுவாக துறவு வாழ்வு என்பது மிகவும் சிரமமானது. அதுவும் இந்த காலத்தில் அதைவிட மிகவும் சிரமமானது. தாய் தந்தை உற்றார் உறவினர் என எல்லாரையும் விட்டுவிட்டு வந்துவிட்டோம் என்று கூறிக்கொள்ளும் பல துறவிகள் இன்று குடும்ப உறவுகளில் சிக்கிக்கொண்டு தவியாய் தவிக்கின்றனர். வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு பலர் குடும்ப உறவுகளுக்குள் மாட்டிக்கொண்டு விழுபிதுங்கி நிற்கின்றனர். இதன் காரணமாகவே துறவியரில் பெரும்பாலானோர் போலியான பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றனர் என்பதே உண்மை. இவ்வழியில் துறவு வாழ்வில் இயேசு காட்டும் லட்சிய சிலுவைகளை சுமப்பதற்கு பதிலாக குடும்பங்கள் மற்றும் உறவினர்களின் சிலுவைகளை சுமந்து கொண்டு அலைகின்றனர். ஆனால் அன்பு நிறைந்தவர்களே, இயேசுவின் இத்தகைய வார்த்தைகளை அப்படியே கடைபிடித்து வாழ்ந்த எத்தனையோ புனிதர்களின் வாழ்வை பார்க்கின்றோம். புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்தியாவிற்கு உடனே புறப்பட வேண்டும் என்ற அவசர செய்தி வருகிறது. உடனே தயாராகுங்கள் என்கின்றார் சபைத் தலைவரான புனித இஞ்ஞாசியார். எல்லாவற்றையும் தயார் செய்து கொண்டு இந்தியாவிற்கு புறப்பட்டு செல்லும் வேளை புனித பிரான்சிஸ் சவேரியாரின் நண்பரான இன்னொரு இயேசு சபை அருள் பணியாளர், நண்பர் சேவியர் அவர்களே, நீங்கள் இந்தியாவிற்கு போகிறீர்கள், எப்போது திரும்பி வருவீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது, எனவே போகும் வழியில் அப்படியே உங்கள் பெற்றோரை பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று அவருக்கு அறிவுறுத்தினார். அதற்கு சவேரியார், அவர்களை நான் விண்ணகத்தில் பார்த்துக் கொள்கிறேன், இப்போது நான் இந்தியாவிற்கு செல்வதுதான் எனக்கு மிகவும் முக்கியம் என்று கூறினாராம். அவ்வாறே புனித அருளானந்தர் மரவநாடு என்று அழைக்கப்பட்ட ராமநாதபுரம் பகுதிகளில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது போர்ச்சுக்கல் நாட்டின் லிஸ்பன் நகருக்கு வந்து தன் அன்னையை சந்திக்கின்றார். அப்போது அவரது தாயாரும் அரசவையினரும் இன்னும் சில நாட்கள் அவர்களுடன் தங்குமாறு அவரை வற்புறுத்துகின்றனர். அதற்கு அவர், மரவநாட்டு மக்களே என் மக்கள், மரவநாட்டிற்கே என் உயிர் சொந்தம் என்று கூறியவாறு உடனே புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்துவிட்டாராம். ஆம் அன்பு நிறைந்தவர்களே, இத்தகையதொரு மனநிலை இன்றைய துறவியரிடம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பும் போது நம்மால் ஆம் என்று சொல்ல முடிகிறதா? இல்லவே இல்லை என்றுதானே சொல்ல முடிகிறது. அதற்கு காரணம், இன்றைய நம் துறவு வாழ்வில் பணம், பதவி, புகழ், செல்வாக்கு இவைகள்தான் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. செல்வாக்கு மிக்க பணிகள் வேண்டும், பங்கு தலங்கள் வேண்டும், நிறுவனங்கள் வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஆயர்களிடமும் சபை தலைவர்களிடமும் மாநில தலைவர்களிடமும் தலைமை அன்னையர்களிடமும் சண்டையிட்டுக் கொண்டு மாற்றப்பட்ட இடங்களுக்கு செல்ல மறுப்பதை காண்கின்றோம். இந்நிலை மாறினால்தான் இயேசு கூறும் சீடத்துவ வாழ்விற்கு நாம் எடுத்துக்காட்டாய் திகழ்ந்திட முடியும் என்பது திண்ணம். மராட்டிய மன்னன் சிவாஜியின் அரண்மனைக்கு துறவி ஒருவர் வந்தார். அவரை சிறப்பாக வரவேற்ற அம்மன்னர் அவருக்கு தனி அறையும் பட்டு மெத்தையுடன் கூடிய கட்டிலும் பழங்களுடன் பல்சுவை உணவுப் பொருட்களையும் தந்து உபசரித்தார். மிகவும் தயங்கிய அத்துறவி மன்னர் அளித்த உணவுப் பொருட்களில் பழங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டார். பிற உணவுகளை வேண்டாம் என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார். அன்று மாலை அரண்மனையிலிருந்த வழிபாட்டு அறையில் வழிபாடு செய்தார் துறவி. இரவு உணவும் அவருக்கு ஓரிரு பழங்கள் மட்டுமே. இரவில் அவர் உறங்கும் அறைகள் வசதிகள் எல்லாம் நன்றாக இருக்கின்றனவா என்பதை தானே நேரடியாக சென்று பார்த்து உறுதி செய்து கொண்ட மன்னர் பிறகு தன் அறைக்கு திரும்பினார். பாதி இரவில் மன்னருக்கு திடீரென்று விழிப்பு வந்தது. துறவி தமக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் நிம்மதியாக உறங்குகிறாரா இல்லையா என்று அவருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஏற்கனவே தாம் உபசரித்த உணவு வகைகளில் மிக குறைவாக பழங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டார் என்பதை உணர்ந்தவராய் துறவியின் அறை அருகே சென்று சாளரம் வழியாக உள்ளே பார்த்தார். அங்கே துறவி செங்கற்கள் பரப்பிய தரையில் படுத்திருந்தார். பதறிப்போன மன்னர் உடனே ஓடிவந்து கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார். சாமி, நான் என்ன தவறு செய்தேன், ஏன் இப்படி எந்த வசதியையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். மன்னரை சமாதானப்படுத்திய துறவி, மன்னா, சிறிதளவு இன்பத்தை துய்த்து விட்டாலும் பின்னர் மனம் மீண்டும் மீண்டும் அதற்காகவே ஏங்கும். நான் என் புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றேன், அவைகளை நழுவவிடக் கூடாது என்று விளக்கம் சொன்னார். அவரின் சொற்களை புரிந்து கொண்ட மன்னர் துறவியை வணங்கிச் சென்றார். அன்பர்களே, நாம் ஏற்கனவே கண்டது போல மன உறுதியும் கடவுள் மீது கொண்டுள்ள உண்மையான பற்றும் மட்டுமே ஒரு துறவியை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தியில் இறைமக்களுக்குரிய கடமைகளையும் சுட்டிக்காட்டுகின்றார் இயேசு. அது குறித்து கூறும் இறைவார்த்தைகளுக்கு செவிசாய்ப்போம். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அன்பர்களே, இயேசு கூறும் இந்த வார்த்தைகளுக்கு முற்றிலும் சான்றாக அமைவதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் வரும் சூனேமில் வாழ்ந்த பணக்கார பெண். இறைவாக்கினர் எலிசாவை இவர் மிகவும் மதித்து போற்றி வந்தார். இன்னும் ஒருபடி மேலே சென்று அவர் அப்பகுதிக்கு வந்து சென்ற போதெல்லாம் அவர் சிரமமின்றி தங்கிச் செல்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகின்றேன். அதனால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே தங்கிச் செல்லட்டும் என்று அப்பெண் கூறும் வார்த்தைகள் இதனை உறுதி செய்கின்றன. அப்பெண்ணின் இத்தகைய நற்பண்புகளாலும் நற்செயல்களாலும் குழந்தை பேரற்ற அவரை அழைத்து, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று கூறுகின்றார் இறைவாக்கினர் எலிசா. இந்த இறைவார்த்தையுடன் இன்றைய முதல் வாசகம் முடிவடைகின்றது. ஆகவே அப்பெண்ணுக்கு அவர் உரைத்தவாறே குழந்தை பிறந்ததா என்ற கேள்வி இப்போது நம் உள்ளத்தில் எழலாம். அதற்கு அடுத்த இறைவசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அது உண்மை என்று புலப்படுகிறது. அதாவது, உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்ற வார்த்தையை கேட்டதும் அதை அப்பெண்ணால் நம்ப முடியவில்லை. காரணம், அவருடைய கணவர் வயது முதிர்ந்தவராக இருந்தார். அதனால்தான் அப்பெண் எலிசாவிடம், என் தலைவரே, கடவுளின் அடியவரே, உம் அடியவளை ஏமாற்ற வேண்டாம் என்றார். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் எலிசா வழியாக அப்பெண்ணின் வேண்டுதலையும் மன்றாட்டையும் கேட்டு அவருக்கு ஒரு குழந்தையை அருளுகின்றார். எலிசா அப்பெண்ணுக்கு முன்னறிவித்தவாறே அவர் கருவுற்று அடுத்த ஆண்டு அதே பருவத்தில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் என்று அதனை தொடர்ந்து வரும் இறைவார்த்தைகள் கூறுகின்றன. அன்பர்களே, இந்த நிகழ்வில் இன்னொரு வியக்கத்தக்க சம்பவம் ஒன்றும் நிகழ்கிறது. அதாவது, வளர்ந்து வரும் அக்குழந்தை தலைவலியால் திடீரென்று இறந்து போகின்றது. அப்பெண் மீண்டும் சென்று எலிசாவிடம் முறையிட அவர் வந்து அக்குழந்தையை உயிர்ப்பித்து கொடுக்கின்றார். அன்பு நிறைந்தவர்களே, இதன் காரணமாகவே இன்றைய இரண்டாம் வாசகத்தில் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால், கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார் என்கின்றார் புனித பவுலடியார். மேலும் இறைவாக்கினர் எலிசா வாழ்வில் வரும் இந்நிகழ்வு நமக்கு சொல்வது என்னவென்றால், கடவுளின் அன்பு பணிபுரியும் அவரது அடியவர்களை மதித்து போற்றி அவர்களுக்குரிய காரியங்களை இறை நம்பிக்கையுடன் நிறைவேற்றும் மக்களுக்கு எல்லா அருள்வரங்களும் கிடைக்கும் என்பதுதான். ஆகவே நமது அன்றாட வாழ்வில் இயேசுவை மட்டுமே முதன்மைப்படுத்தி நமது துறவு வாழ்வை செழிக்கச் செய்வோம். அதே வேளையில் கடவுளின் அன்பு பணியாளர்களிடம் உண்மை உள்ளவர்களாக இருந்து அதனால் வரும் அவர்தம் கொடைகளையும் பெற்றுக்கொள்வோம். இவ்வருளுக்காக இறைவனிடம் இந்நாளில் மன்றாடுவோம்.

0: சிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன் எடுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்புறவுகளே,
1: அன்பு உறவுகள், இதுவரை புதியதோர் உலகம் செய்வோம் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் சில்வஸ்டர் அவர்கள். அவர்களுக்கும் இந்திய பூர்வமான நன்றிகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:37, ஐக்கிய ராச்சியத்தில் 7:37 தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்கள்?

இன்று 28ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமைக்கு உரியது. மேச ராசி அன்புறவுகளுக்கு இன்று குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. இது மேச ராசிக்குரியது. மேச ராசியை தொடர்ந்து ரிஷப ராசி. இன்று பணவரத்து திருப்தி தரும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. நன்மை தரும் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. இது ரிஷப ராசிக்காரர்களுக்கு உரியது. ரிஷப ராசியை தொடர்ந்து மிதுன ராசி. இன்று கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். தொண்டர்களின் பாராட்டை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, நீளம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 7. இது மிதுன ராசிக்காரர்களுக்கு உரியது. மிதுன ராசியை தொடர்ந்து கடக ராசி. இன்று மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. போட்டிகள் விலகும். மனோதைரியம் அதிகரிக்கும். பணவரத்து அதிகரிக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன் தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. இது கடக ராசிக்கு உரியது. கடகராசியை தொடர்ந்து சிம்ம ராசி. இன்று எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும். கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளம் சிவப்பு, நீளம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. இது சிம்ம ராசிக்காரர்களுக்குரியது. சிம்ம ராசியை தொடர்ந்து கன்னி ராசி. இன்று தொழில் வியாபாரம் செய்யும் தொய்வு நீங்கி சூடு பிடிக்கும். வாடிக்கையாளர்களின் வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். நிதி பிரச்சனை நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் குழப்பத்துடையே செய்ய நேரிடும். சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. இது கன்னி ராசியை காரர்களுக்குரியது. கன்னி ராசியை தொடர்ந்து துலாம் ராசியே. இன்று குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். கணவன் மனைவிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல் சந்தோஷத்தை தரும். பயணங்கள் செல்லும் போது கவனம் தேவை. சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீளம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. இது துலாம் ராசி காரர்களுக்குரியது. துலாம் ராசியை தொடர்ந்து விருச்சிக ராசி. இன்று எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகள் கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விருச்சிகாரர்களை தொடர்ந்து தனுசு ராசிக்காரர்கள். இன்று முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும். உடன் இருப்பவர்களின் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, நீளம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. இது தனுசு ராசிக்காரர்களுக்குரியது. தனுசு ராசியை தொடர்ந்து மகர ராசி. இன்று முக்கிய நபர்களிடம் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியை எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிப்பீர்கள். காரியம் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. இது மகர ராசிக்காரருக்கு உரியது.
மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசி. இன்று கவனம் தேவை. வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம். பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீளம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. இது கும்பராசிக்காரர்களுக்குரியது. கும்பத்தை தொடர்ந்து மீன ராசிக்காரர்களுக்குரியது. இன்று வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். நேரம் சரியாக 8:44. ஐக்கிய ராஜ்யத்தில் 7:44 நிமிடங்கள் தொடர்ந்து வானலையில் வலம் வருகின்றது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இல்லையா?
1: உங்களுக்கு விடுமுறை இல்லையென்றும்
0: என்ன சார், நன்றாக இருங்கள், சொல்லுங்கள் பாப்பம் கேப்போம்.
1: கமலன் பேரன் அகரன்.
0: என்ன பேர்?
1: அகரன்.
0: அகரன்
1: தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறேன். அவர்களுக்கு வந்து எங்கள் மயூரன் செவி தம்பதியும் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்.
0: மயூரன்
1: செவி
0: தாரம் இது
1: எங்கட மகனும் மருமகளும்
0: மயூரன்
1: திருமண நாளை கொண்டாடுகிறாரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அன்பு உறவுகள், இதுவரை பத்மராணி அவர்கள் அகரன், அதாவது கமலவேணி அவர்களுடைய பேரன் அகரன் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். பத்மராணியுடைய செல்வ புதல்வன் மயூரன் இஸ்கவி இருவரும் திருமண நாளை இனிதாக கொண்டாடுகின்றார்கள். இந்த பிள்ளை செல்வமும் இந்த தம்பதிகளும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்வோற்றும் பிள்ளைகளாக வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் வைபரூடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். ரஜினி நாகேந்திரன், நலமா இருக்கிறீங்களா ரஜினி?
2: ஓம் ராஜா, நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி மயூரன் கெவி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அத்துடன் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் அகரனுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் வணக்கம். வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
3: வணக்கம் ராஜா, யுவசிரி மனோராஜாக வைக்கிறேன்.
0: வணக்கம் யுவசிரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
3: நன்றி. பிறந்தநாள் கொண்டாடும் கமலவேணியின் பேரன் அகரனுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு திருமண நாளை கொண்டாடும் மயூரன் கவி அவர்களும் பனார் செல்லங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி
3: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் அணிந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் கலா ராணி, நலமா இருக்கீங்களா? நல்ல சவிஷயமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி. கலா சொல்லுங்கள். கலா அதாவது நான் தவறுதலாக பதினாறு டெலிபோன் நம்பரையும் எடுத்து விட்டேன். சொல்லுமா
4: மகரன் செல்லத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அத்தோடு மயூரன் கே திருமண நல் வாழ்த்துக்கள். அவர்கள் சகல செல்வங்களும் பெற்று நீடுழிகாலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்த்தி அன்பாக விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்கள் இதே நிறைந்த நன்றிகள்
4: அண்ணா.
0: அவர் கலாராணி வரதராஜன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
5: இனிய கால வணக்கம் தான்.
0: நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
5: நன்றி. இன்று பிறந்த நாளைக்கான அகரன் சஞ்சீவ் காந்துக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்து அத்துடன் திருமண நாளைக்கான தம்பதிகள் மயூரன் ஸ்டெஃபிக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். இருவரும் நலம், இரு குடும்பங்கள் நலமாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து மதனி மோகன் அவர்கள் வைபரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா,
0: நலமா இருக்கிறீங்களா?
6: ஆமாம், நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
6: அப்படியே எந்தெந்த நிலமா இருக்க உறவினை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் இந்த தம்பதிகள்.
0: இன்று ஆறு திருமண நாளை கொண்டாடுகிறார்கள்
6: அவர்களுக்கு. நாங்களும் எங்க குடும்பம் சார்பாக மகிழ்ச்சியோடு நினைவியால் தீர்க்க சுமங்கலிகளாக காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிற தமிழவேணியோட பேரன் அகரன் செல்லகுட்டி. இந்த செல்லகுட்டி வளர்ந்து பெரியவனாகி படித்து பட்டங்கள் பெற்று
0: நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி
6: நன்றி.
0: அவர் மதனி மோகன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவோட அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. இந்த நேரத்தில் வைபரூடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
7: வணக்கம்
0: வணக்கம். மீனா மகேஸ்வரன் நலமா இருக்கீங்களா?
7: திருமதி
0: புஷ்பதி. வணக்கம் புஷ்பதி. வணக்கம் புஷ்பதி.
8: இனிய வணக்கம் அன்பான ராஜாண்ணாக்கு. இன்று உங்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு செல்வ நகரனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். அதோடு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பான திரு திருமதி மயூரன் ஸ்டெல்வி தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவரும் நீண்டாய் நிறை செல்வம் மட்ட ஐஸ்வர்யம் சகல சபாக்கியங்களோடு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வதோடு செவி மஞ்ச குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியாக அகரன் கலகலை கேட்டு பல்லாண்டு காலம் பார்வோட்டு மில்லியாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு மங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம் ராஜானா. ராஜினி அல்பம்.
0: வணக்கம் ராஜினி. நலமா?
9: ஓம் ராஜானா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு.
9: நன்றி. இன்று திருமண நாளை காணும் திரு திருமதி மயூரன் ஸ்டெவி தமதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கண்டு திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அத்துடன் கமலவேணியின் பேரன் செல்வன் அகரனுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புற வணக்கம்.
10: வணக்கம் ராஜா. புங்கராஜா.
0: புங்கையூர் ராஜா நலமா இருக்கிறீங்களா?
10: நாங்கள் நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்கள் எப்படி இருக்காது?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள்.
10: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அகரன் செல்வத்துக்கு தகலாயிலும் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்து தாய்க்கு நல்ல புள்ளியாக கல்வியிலும் சிறந்தவளாகி பல பட்டங்கள் பெற்று நோய் நொடியின்றி முருகன் வாழ்த்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவேன எனது குடும்பத்தார் வாழ்த்துக் கொள்கிறோம். அடுத்து திருமண நாளை கொண்டாடும் மயூரன் செவி தம்பதிகளுக்கும் தகலாயிலும் பெற்று என்றென்றும் சிறந்தியாக என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக பிள்ளைகள் விட்டு அவரோட இல்லா கலந்து நோய் நொடியின்றி முருகன்களை பாதித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவென எனது குடும்பத்தால் வாழ்த்துகிறோம். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம். உங்கள் வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
10: நன்றி வணக்கம் ராஜா.
0: தொடர்ந்து அவர்களுக்கான பாடல்

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் ஆசிரியன் செல்லம் அவர்களையும் மயூரன் கவுண்டி அவர்கள் இருவரும் திருமண வாழ்க்கையை பெறுகின்றார்கள். அவர்களும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்ந்த வாழ்கின்ற டிஆர்டி தமிழலி குடும்பம் வாழ்க்கையை மகிழ்கின்றது. தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலியொலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மன்னத்தினர், சாசல் காஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மன்னமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாபதி அன்றகுமார திசநாயக்கா எதிர்வரும் 16 தேதி வியாழக்கிழமை பிரான்ஸ் பெற

அர்த்தமுள்ள அதிகார பயிர்வை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துதல் என்பவற்றின் அவசியம் தொடர்பில் அவரிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். தமிழ் தேசிய பேரவையினால் நியமிக்கப்பட்ட ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச் சபையின் வழிநடத்தல் குழுவின் முதலாவது கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகிறது. செம்மணி சோதனை சாவடிக்கு அருகாமையில் இருந்த கோவிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியின் ஒரு பகுதியிலும் இன்னமும் கண்டறியப்படாத மனித புதகுழிகள் இருக்கக்கூடும் என்ற திடுக்கிடும் தகவலை வெளிப்படுத்தியுள்ள மரணதண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரண்ண ராஜபக்ச தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ளும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். திடீரென ஏற்பட்ட இறுதிய நோய் நிலைமை காரணமாக அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியும் ஓய்வுபெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேசலை பரிசோதனைக்காக நேற்றைய தினம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் இறுதிய நோய் பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சொந்தமான இடம் அழகான வாழ்க்கை என்ற தற்போதைய அரசாங்கத்தின் விசேட வேலை திட்டத்தின் கீழ் கிண்ணியா பிரதேசத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மற்றும் சொந்தமாக வீடொன்றை அமைத்துக் கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளும் வீடற்ற மக்களுக்கான நிகழ்வொன்று நேற்று கிண்ணியா காக்கமுனை பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கிறது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விடயங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கில் இயங்கி வரும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் பிரதிகளுக்கும் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீவோற்றுக்கும் இடையே கடந்த வியாழனன்று கொழும்பில் சந்திப்பொன்று இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிசாவுடன் இணைந்து கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். 2027 கல்வியாண்டு முதல் 6ஆம் தர மாணவர்களுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் 2026-2027 ஆண்டுக்கான புதிய தலைவராக மருத்துவ நிபுணர் சந்திக்க எபிட கடுவ தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நாளாவிய ரீதியில் சமத்துவமான சுகாதார சேவையை விரிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். தேத்தலாவையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்தொன்று பண்டாரவடை வெளிமடை பிரதான வீதியின் எல்பெத்தவெல பகுதியில் நேற்று மாலை விபத்துக்குள்ளாகி இருந்தது. இந்த பேருந்து முதலில் கெப்ரக வாகனம் ஒன்றுடன் மோதியதன் பின்னர் வீதியோரமாக நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு பாரவூர்தி மற்றும் மின்சார கம்பம் ஒன்றில் மோதி நின்றிருக்கிறது. நாட்டில் அதிகரித்து செல்லும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக உடனடி அபராதங்களை விதிப்பதற்கு பதிலாக நேரடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கும் பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. கதிர்காம பாத யாத்திரை அடியார்களுடன் வீதியில் சென்ற நாயை உதைத்து துன்புறுத்திய சந்த நபரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நடப்பாண்டில் இருவரியான காலப்பகுதியில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 31 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. போசான் பண்டிகை காலப்பகுதியில் நீர்நிலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. போசான் பௌர்ணமி போயா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தற்போது வரை 18,000 அதிகமான தான சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நாளை பதவியேற்க உள்ளதாக அந்த கட்சியின் தலைமை அறிவித்திருக்கிறது. நேரடியாக குதிரை பேரத்தில் முதல்வர் விஜய் ஈடுபட்டதாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் டீல் பேசியது அம்பலமாகி இருக்கும் தகவல் வைகோ பேட்டியின் மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பட்டி அருகே நெடுஞ்சாலையோர தடுப்பு கட்டையில் கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பலியாகினார்கள். வினாத்தால் கசிந்ததாக சந்தேகங்கள் எழுந்ததை அடுத்து இன்று நடைபெற இருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிரிதபாத்தில் உள்ள செக்டர் 8 காவல் நிலையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 32 உரிமம் பெற்ற துப்பாக்கிகள்

போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லண்டனில் உயர்கல்வி படித்து வந்த தெலுங்கானா மாணவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று நடைபெறவுள்ள போலியோ தடுப்பு சொட்டு மருந்து முகாமில் 5 வயதுக்குட்பட்ட 52,91,000 குழந்தைகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை பாலவாக்கத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் முகாமை தொடக்கி வைத்திருக்கிறார். மும்பையில் ஆடைகளை 1 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக பரவிய வதந்தியால் வணிக வளாகத்துக்கு வெளியே பெரும் கூட்டம் கூடியிருந்தது. செசல்ஸ் நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாளை அங்குள்ள மகாகி தீவின் புகழ்பெற்ற அருள்மிகு நவசக்தி விநாயகர் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்ய இருக்கிறார். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை பொதுச்செயலர் சம்பந்தராய், அறக்காவலர் அனில் மிஸ்ரா ஆகிய இருவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததாக அந்த அறக்கட்டளை அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. பயிற்சிக்கு சென்ற 6 மாணவிகளை மிரட்டி பலாத்காரம் செய்த கேரள கிரிக்கெட் சங்கம் முன்னாள் பயிற்சியாளருக்கு 3வது வழக்கில் 48 வருட கடுங்காவல் சிறை விதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தீர்ப்பு வழங்கப்பட்ட 3 வழக்குகளில் இவருக்கு மொத்தம் 99 வருடம் கடுங்காவல் சிறை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தார்கள். தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனரும் நடிகரும் திரைக்கதை ஆசிரியருமான கே பாக்கியராஜ் திடீர் மாரடைப்பு காரணமாக நேற்று தனது 73வது வயதில் சென்னை நகரில் காலமான அவரது மறைவுக்கு திரையுலகம், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அவரது திரைத்துறைக்கான மகத்தான பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடத்த ஏற்பாடு செய்திருந்தது. இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறை சார்பில் துப்பாக்கி வெட்டு மரியாதை செலுத்தப்பட்டதை அடுத்து அவரது உடல் நுங்கம்பாக்கம் இல்லத்திலிருந்து இறுதி ஊர்வலமாக பேசன் நகர் மின் மயானத்தை நோக்கி எடுத்து செல்லப்பட்டது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆபிடத்தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,960 ரூபாய்க்கும் கிராமுக்கு 70 ரூபாய் என்று 13,730 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், மேற்கு ஐரோப்பாவை தாக்கி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்திய கடும் வெப்ப நிலை தற்போது கிழக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இதனால் ஜெர்மனி, போலந்து ஆகிய நாடுகளில் இந்த வார இறுதியில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெர்மனியில் இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 41.3 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. ஐரோப்பாவை தாக்கியுள்ள கடும் வெப்ப அலையால் சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறைகள் இந்த ஆண்டு மிக வேகமாக உருகி வருகிறது. வெனிசுலாவின் வடக்கே 4.8 ரிக்டர் அளவில் 3வது நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 250 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு புதிய அமெரிக்க கடவுச்சீட்டை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். அதன் மாதிரி படத்தை அவர் தமது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அமெரிக்கா ஈரானின் பல இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் பனாமாவுக்கு சொந்தமான ஒரு கப்பலை ஈரான் தாக்கியதற்கு பதிலடி அது என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. கராச்சியில் உள்ள துணை ராணுவ தலைமையகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 3 ராணுவ அதிகாரிகள் இறந்ததாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள கட்டிடத்தில் சிறிய விமானம் மோதியதில் அதன் விமானி உயிரிழந்தார். மேலும் 13 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாடுகளான கொங்கோ குடியரசு மற்றும் உகாண்டாவில் பரவும் புண்டி புகியோ வகை எபோலா தொற்றுக்கான தடுப்பூசியை கண்டறியும் பணிகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. தாய்லாந்தின் பட்டியா நகரில் 17 வயது பெண்ணின் சடலம் பெட்டியில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 46 வயது ஆஸ்திரேலிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேல் லெபனான் இடையே மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதற்கட்ட அமைதி ஒப்பந்தம் நேற்று கையொப்பமாகியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், FIH ப்ரோ ஹாக்கி லீக் தொடரில் பாகிஸ்தானை 7-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றியை இந்தியா பெற்றுள்ளது. உலக கிண்ண தொடரின் குழு கேயில் நடைபெற்ற விறுவிறுப்பான இறுதி லீக் போட்டியில் கொலம்பியா மற்றும் போர்த்துக்கல் அணிகள் மோதிய போட்டி சைவருக்கு சைவர் என்ற கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது.
பனாம இங்கிலாந்து மோதிய எல் பிரிவு குளிச்சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வீழ்த்தியுள்ளது. உலகக்கிண்ண போட்டியில் இங்கிலாந்து அணிக்காக ஆக அதிக கோல் அடித்த சாதனையை இங்கிலாந்து அணி தலைவர் காரிகன் படைத்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் ஒரு கடற்கரைக்கு கோல் காவலர் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கோல் காவலர் பெட்ரிக் பீச் அவருடைய பெயரிலே கடற்கரை இருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.98 இந்திய பெறுமதியில் 107.61 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.19 இந்திய பெறுமதியில் 94.47 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.20 இந்திய பெறுமதியில் 116.67 ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.77 இந்திய பெறுமதியில் 124.70 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.89 இந்திய பெறுமதியில் 66.57 கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலையில்,
4: 11 13 rue Caille, 75 000 Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரும்

0: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 60 50, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80, சைபர் 4.
1: தங்கச்சி காலுக்கு ஒரு
2: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
3: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
2: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ளவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் சைபர் 45 91 44 79 26.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:15, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:15. தமிழொலியில் தொடர்கின்றது.

காலைப்பூந்தின் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாயிருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்திக்கொண்டு இன்றைய காலை பூந்தினர் நிகழ்ச்சியானது அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலிக்கு வலம் பெறுகின்றது. இந்த அனுசரணை நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார் ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் எமது அன்பு உறவு திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வ

0: சரி, அந்த ஒருவனை இந்த பாடல் வரிகள் போல் பல பண்புகளை கொண்டவர் தான் நாங்கள் என்று கதைக்க போகின்ற இந்த மனிதன். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், வாழ்ந்து விட்டான் என்று இருக்காமல் மற்றவர்களுக்கு, பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தன்னால் என்ற தொண்டுகளையும் சேவைகளையும் செய்கின்றவன் தான் ஒரு மனிதன். நிச்சயமாக அவன் இருக்கும் வரை அவனை பற்றி பேசுகின்றவர்கள் இருந்த பிறகு பேசுவதிலும் பார்க்க, உயிரோடு இருக்கும் போது அவரை பற்றி நன்றாக பேசுவதுதான் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அந்த வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நல்ல மனிதர், நல்ல நேர்மையான மனிதன், நல்ல தேடுதல் ஆற்றல் உள்ளவர். நிச்சயமாக நற்சிந்தனை நேரங்களில் நிறைய நிறைய நிறைய தன்னால் என்ற தேடுதலை கொண்டு வந்து தருவார். அத்தோடு எமது வானொலியை நேசிக்கின்றவர் என்ற ஒரு அன்பு பண்பும் அவரிடம் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர். சாய் பக்தனாகவும் இருக்கின்றார், அல்லது அபிராமி பக்தனாகவும் இருக்கின்றார். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதனை நாங்கள் வாழும்போது வாழ்த்தியே ஆக வேண்டிய கடமைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த வாழும் போது வாழ்த்துவர் என்ற கடமையை எடுத்து வந்திருக்கின்றார் எங்களுடைய ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் அன்பு சகோதரி திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். யாரை நான் இந்த வாழும்போது வாழ்த்த வேண்டும் என்ற நிகழ்ச்சியினூடாக அவர் கண்டுபிடித்து எடுத்து வந்திருக்கின்றார் என்பதனை எல்லா நேயர்களுமே நீங்கள், நான் தந்த ஒரு சில குழுக்களூடாக நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் அவர் உண்மையாக நல்ல நேர்மைவாதி. அவர்கள் என்ன இருக்கின்றது, யாரது குற்றம் செய்தாலும் அதை தட்டி கேட்பார். அந்த வல்லமை அவரிடம் இருக்கின்றது. அந்த வகையில் மற்றவர்களுடைய குறைகளை எடுத்து காட்டுவதில் ஒரு நல்ல மனிதன். அப்படித்தான் இருக்கவன் எல்லாரும். நாங்கள் குறை விடுகின்றது, நிறைவு விடுகின்றது, நாங்கள் விடுகின்ற தவறுகளையும் சுட்டி காட்டுவார். அப்படி ஒரு தன்மான சிங்கம் தான். நிச்சயமாக தாயகத்தில் வாழும் போது வாழ்த்துவோம் என்ற நிகழ்ச்சியினூடாக இன்று வாழ்த்தப்படுபவர் எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய தாயகத்தில் காரநகரை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் லாக்ரோனோவை வசிப்பிடமாக கொண்ட டிஆர்டி தமிழொலியின் அன்பு நேயருமான ஈரா சண்முகநாதன் அவர்களை வாழும்போதே வாழ்த்துகின்றார்கள். இந்த வாழ்த்தையை உடனடியாக எடுத்து வந்தவர் எங்களுடைய திருமதி புஷ்பவதி சிவநாதன். அவருடைய உள்ளத்தில் அவர் தான் வந்து சொல்ல வேண்டும். நிச்சயமாக ஷன் அவர்களை பற்றி மிகவும், நிச்சயமாக நானும் அவரோடு பழகுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்கள் அவரோடு பழகுகின்றேன். நிச்சயமாக அவருடைய, அவர்களும் பார்க்க அவருடைய மனைவியினுடைய அன்பு, உண்மையாக அந்த அன்பை நான் சொல்கிறேன். பிறகு இன்று வாழும்போதே வாழ்த்துவோம் நிகழ்வில் வாழ்த்தப்படுபவர் ஈரா சண்முகநாதனை வாழ்த்தி மகிழ்பவர்கள் அன்பு மனைவி ராஜசுலோஷனா, அன்பு மகள் சாயி சகானா, லண்டனில் வசிக்கும் அவருடைய கூட பிறந்த அன்னர் ஸ்ரீரங்கநாதன் மற்றும் டிஆர்டி தமிழொலியில் பணிபுரிகின்ற அன்பு உறவர்கள் அனைவரும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கேன வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வருகின்றார் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். அவர்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகள். நல்ல நேர்மை உள்ளம் கொண்டவர் சண்முகநாதன். மற்றவர்கள் எதை தவறை செய்தால் தட்டி கேட்கின்ற பண்பு உள்ள நல்ல குணம், ஒரு தேடுதல் நிறைய அவருடைய நிலையா. நிச்சயமாக நீங்கள் நற்சிந்தனையை கேட்டால் அவருடைய ஆக்கத்திலே பயன் தரக்கூடிய சேவை இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதனை அவர் தேடித்தான் கண்டுபிடித்து கொண்டு வருகின்றார். என்றாலும் அவர் உடல் நல குறைவு காரணமாக கொஞ்சம் அமைதியாக இருக்கின்றார். இருந்தாலும் இன்னும் பழைய ஆளாக இருந்தேரண்டா நீங்கள் அல்வா ஆமிக்கே அல்வா கொடுத்தோம் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு திறமையானவர், நல்ல அறிவும் இருக்கின்றது, படிப்பறிவுகளும் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த சகோதரனை நீங்கள் வாழ்த்தி மகிழுங்கள். அவர் இன்னும் 100 ஆண்டு வரை வாழ்ந்து நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எங்களுடைய வானொலியோடு நீசியமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, ரஜினி நாயேந்திரன்.
0: வணக்கம் சகோதரி.
1: ஆம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாகவே இருக்கிறோம். நீங்கள்?
0: நான் நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். நீங்க தான் உடனே அடிச்சோம். நீங்க சகோதரி இவ்வளவு நேரம் நான் பார்த்துட்டு இருந்தேன். யாரடா இந்த உறவு?
1: வாழும்
0: போது வாழ்த்துவோம்.
1: வாழும் போது வா. ஓகே, நாங்கள் அவரை வாழும் போதே உண்மை, அதிக சொன்ன உண்மை, இருக்கும் போதே நாங்கள் அவர்களை வாழ்த்த வேணும். அதுக்கு பிறகு வாழ்த்தி ஒரு பிரியோசனமும் இல்லை. அவர் 100 ஆண்டு காலம் எல்லா நச்சிந்தனையெல்லாம் நல்ல இதா நான் கேட்கறேன். நான் அவற்ற நச்சிந்தனை எல்லாம் எல்லாத்தையும் நச்சிந்தனையும் நான் கூட கேட்பேன். அவற்ற உண்மையில ஒரு தரமான நச்சிந்தனை தான். அவர் வாழும்போதே அவரை நாங்களும் நூறு காலம் நூறாண்டு காலம் வாழ வாழவன்மண்டு நான் சொன்ன ஐயாவை நாங்களும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்திக்கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலி கடுத்து கொண்டு வந்த எங்கட புஷ்பவதி அம்மாவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நானும் அவரோட கலைச்சி
2: இருக்கிறேன்.
1: கூறிக்கொண்டு
2: ரஜினி நாகேந்திரம் அவர்கள் தன்னுடைய இதய நிறைந்த வாழ்த்துக்களை சண்முகநாதன் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அவரை தொடர்ந்து என்னுடைய சுக்கர் வளவு விக்கி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் விக்கி.
3: வணக்கம் ராஜா. அண்ணன்
2: நலமா இருக்கிறீங்களா? விக்கி
3: நலமா இருக்கிறேன். நீங்கள்
2: நல்லா இருக்கிறோம். நன்றி உங்கள் அன்போடு.
3: நன்றி ராஜா
2: வாழ்த்திக்கொண்டு
3: அவர் தன்னால முடியாவிட்டாலும் அந்த நச்சிந்தனையே ஏதோ ஒரு வழியில தந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு நாளும் காலமை கட்டாயம் தான். சண்முகனை வாழ்த்தி அவர் நூறாண்டு காலம் வாழ்வாங்க வாழவனும் என வாழ்த்துறேன். இந்த வானொலிக்கு அடுத்த இந்த புஷ்பவதி சிவநாதனுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கள்.
2: நன்றி சகோதரன். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார். நன்றி அவரை தொடர்ந்து விக்கியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஜோசரி அம்மா. நலமா?
4: நலமாக இருக்கிறோம். நன்றி கூறிக்கொள் உங்களுக்கு. வாழும் போது வாழ்த்துவோம் ஜன்மநாதா. ஜன்மநாதனே வாழும் போது வாழ்த்துவோம். என்ன வேலை நந்தன் வாழ் புஷ்பவதி விழிப்புணர்வுக்கு எங்கிட்டானா தேடி பிடிச்சோண்டு வந்துடுவா எல்லா விஷயத்திலும். அவாக்கு நன்றிகளையும் வாழ்த்தையும் கூற வேணும். எல்லாம் உன்னிப்பா கேட்டோன்னு வந்து எல்லாத்துக்கும் நல்ல விளக்கங்கள் தருவா. நன்றி கூறிக்கொண்டு ஜன்மநாதன் வாழும் போது வாழ வேணும்டா, வாழ்க்க வேணும் ஜன்மநாதனை. என்னாலும் வெண் முடியாது.
5: நன்றி.
4: டென்மார்க் அம்மா திருப்பள்ளி அடிச்சு வேளாட்டிக்கும் தொண்டையாய் சரிப்படுத்தி அந்த பாடுகளை பாடுவேன். நச்சிந்தனை எல்லாம் வடிவாய் ஏலாம் விட்டாலும் உயிர் போக மாட்டோம். என்ன போல உயிர் போக மாட்டோம் வாங்குவோம்டா ஜன்மநாதா. இந்த அப்படி எல்லாம் நல்லா சொல்லுவார். மற்றது வெள்ளிமலர்ல வந்து கதைப்பார். இல்லா பக்தன் தான் உண்மையில. அப்ப அந்த பக்தரே நம் அவர் என்னோட காட்சியா ராஜகோஜனா அவன் பண்ண மாட்டான். ஓடிய அம்மா அம்மா அப்படி சொல்லி என்னோட அப்படி தெரிவல்ல முன்னாலும் காட்சி நாங்கள் அப்படியான ஒரு நல்ல அன்பான ஒரு
2: நல்ல தங்கச்சி நல்ல அருமையான பிள்ளை அருமையான பண்பான உண்மையாக
4: கிடைக்கிறவ அப்படி பண்பா கிடைக்கிறவ
2: என் உள்ளத்தையும் அப்படி உருக்கி போட்டா. எனக்கு வந்து உண்மையாக நான் சொல்லத்தான் வேணும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் சொல்ற செய்யறத நாங்கள் சொல்லக்கூடாது. இந்த வைத்தியசாலையில இருக்கும் போதம்மா அவர் முதல் நாள் வந்தவர் அடுத்த நாளும் ஒரு சின்ன பாசலோடு வருகின்றார். பல்லாண்டு காலம் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும்.
4: சந்தோஷமாக மகிழ்வாக குடும்பத்தோட இருக்க வேண்டும் என்றவரை வாழ்நாள் முழுவதும் நாங்கள் வாழ்த்துவோம் வாழ்த்திக் கொண்டே இருப்போம் என்று சொல்லி அவன் சொன்ன உடனே நினைச்சிட்டேன் கண்மநாதா தான் என்று அவரை என்றும் வாழ்த்துவோம்
2: பாடிய பாடல்கள் உங்களுக்கும் எங்கள் நன்றிகள். அவருடைய உங்களுடைய வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார். மிக மகிழ்ச்சி அடைவார். நன்றி சௌதரி. அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா. யோகேஸ்வரி அம்மாவை தொடர்ந்து ஒல்லாந்திலிருந்து இணைந்திருக்கின்றார் சகோதரி சரஸ்வதி அவர்கள். வணக்கம் சரஸ்வதி.
5: வணக்கம் தாசா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழணும்னு அம்மாளாச்சி பிரார்த்தித்து கொண்டு வாழும்போது வாழ்த்துவோம். சண்முகநாதன் எப்போதும் நோயற்று சந்தோஷமாக வாழ வேணும் என்று உங்கள் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்தி கொண்டு இந்த நிகழ்வை வாடொலி வளர்ச்சி கருத்து எடுத்து வந்த அன்பான சிவநாதன் அண்ணாவின் மனைவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாதா.
2: நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றி. பாசமாக சொல்லுங்கள், நீங்க சொன்னாதான் நாங்கள் கேட்கலாம் சகோதரி.
5: அம்பாஸ்டருக்கு நேற்று போனீங்களோ?
2: நான் நேற்று போகலையம்மா, அந்த வெயிலுக்கு எல்லாம் போக இல்லாம போச்சு.
5: நன்றி
2: அம்மா, நன்றி நன்றி. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றிகள்.
5: நன்றி ராஜா, நன்றி.
2: அவர் சரஸ்வதி சிவஞானம் அவர்கள், எங்கள் அன்பு சகோதரனை வாழ்த்தி மகிழ்ந்து சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
2: வணக்கம் கமல்மணி அவர்கள், நலமா இருக்கீங்களா கமல்மணி?
6: நாங்க நலமா இருக்கின்றது, அதுபோல நீங்களும் என்று நலமா இருக்க வேணும் கொண்டு கொஞ்சம்
2: சுகம் இல்லையா?
6: இல்ல சுகம் இல்லையா, தொண்டை அடைக்கிறேன்.
2: என்ன உங்களுக்கு தண்ணியை குடிக்க முடியாது?
6: வாழும்போது வாழ்த்துவார் நிகழ்வில் இன்று திரு சண்மநாதன் ரா சண்மநாதன் ஐயாவை நாங்களும் எந்த குடும்ப சகாதர அவர் மனைவி பிள்ளை அவற்றை கிளி அவர் வழக்கம் கிளியுடன் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் என்றும் இருக்க வேணும் என்று சொல்லி நானும் வேண்டிக்கொண்டு எங்களுக்கு நற்றிந்த நிலையில் வழங்குவார். அவர் இப்ப கொஞ்சம் கடைக்கு தடைக்கு வாய்ச்சாலும் தன் முயற்சியை கைவிடுறேன் அவர். ஆனா உண்மையா நீங்க சொன்ன மாதிரி ராஜா, தானும் கதைச்சு தன் மனசிக்கும் கொடுப்பாரு. என்னடா கதைக்க சொல்லி அந்த பிள்ளை வெத்தமா இருக்கு எடுத்து கதையான்னு சொல்லி அப்படி எடுத்து போயிட்டு எனக்கு ஆறுத சொன்ன அக்கலவியல் மகள் வந்து எங்கட மனுஷனோட நல்ல மாதிரி எங்க கண்டாலும் மங்கள் என்று கதைப்பாவா மண்டுவேன் சொல்லுவார். அப்படி நல்ல ஒரு குடும்பம் அவியல், நல்ல குடும்பம். ஆனா இவர் எனக்கு முதல் இவர் பழகிட்டா தானே அவரோட, நான் தண்ணி ரெடியவர் தான் நான் அவரோட பழகினேன். ஆனா எனக்கு நச்சின் தானே ஒரு கழுவி தந்தும் விட்டது கொண்டே வாசி பிள்ளைன்னு சொல்லி கோயில் அடியா கொடுத்து விட்டு வர ஆரம்பிக்கும். கமலமணி கோயிலுக்கு வரவிதா கொண்டே குடும்பம்ண்டு அப்படி ஒரு நல்ல மனிதன். அவர் சாய்வாகவோ கூட நேசிக்கிறவர். அவர் வாழும் போதே நாங்கள் வாழ்த்துவது ஒன்று நல்லது. வானொலிக்கு
2: நிச்சயமாக அவருடைய சந்தோஷம் மகிழ்ச்சி. 10 வயசு கூட இருப்பார் அந்த நேரத்தில். அவருடைய பிளாங்கிக்கம் அடைவார். அவருடைய மனதில் வந்து சகோதரி நல்ல சந்தோஷத்தை உருவாக்கும். இப்படி எல்லாம் என்ன வந்து வாழ்த்தும் போது அவர் சந்தோஷமாகப்படுவார்.
6: அவருக்கு இப்ப இந்த தெரிஞ்சிருக்காது, சில வேளை
2: தெரியாது,
6: தெரியாம செய்யக்க ஒரு பூரிப்பா அவருக்கு இருந்திருக்கும்.
2: இந்த அளவுக்கு அந்த நினைவை கொண்டு வந்தது அந்த சகோதரி தான் கொண்டு வந்திருக்கிறார்.
6: புஷ்பவதி சிவநாதன் அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நன்றி அம்மா, நன்றி நன்றி. அவர் கமலமணி அவர்கள் பிரான்சில் இருந்து இணைந்து கொண்டு வாழும்போது வாழ்த்திய சண்முகநாதனை வாழ்த்திருந்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் சித்ரா, நலமா இருக்கிறீங்களா?
7: வாழும்போது வாழ்த்துவோம் என்ற நிகழ்வில் திரு ரா சண்முகநாதன் ஐயா அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பில் அபிராமி அம்மாவை வேண்டி அவர் நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்திடம் இருக்கணும் என்று நான் வணங்கும் அபிராமி அம்மாவை பிரார்த்திட்டு கொண்டு அந்த ராஜ சிரோசன அக்காவுக்கும் நந்திகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லுவோம். முதலில் நீங்கள் இருக்கும்போது ஆஸ்பத்திரி இருக்கும்போது ஓடி வந்து பார்த்து எனக்கு வீடியோ காப்பியையும் எடுத்து அனுப்பினதுக்கு எனக்கு இப்பவும் எனக்கு
2: சரியான இரக்கம் பிடிச்சவா, சரியான இரக்கம் பிடிச்சவா.
7: நினைக்கும் போது அழுக வருதுண்டா அந்த செய்த. ஆமா, நல்லொரு பண்பான அக்காண்டு நான் நினைக்கிறேன். ஆமா, அதுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன்னா அந்த அபிராமி அம்மா அவரை இன்னும் பல ஆண்டுகள் இருக்கணும் என்று நான் வாழ்த்தி கொண்டு ஆரோக்கியத்துடன் இருக்கணும். அவருடைய அபிராமி அம்மாண்ட அபிராமி அம்மாண்ட அந்தாதி அபிராமி அந்தாதி பாடலை படிக்கும் போது எனக்கும் கொஞ்சம் கவலையா இருக்கும். கஷ்டப்பட்டு பட்டு தான் பாடுவேர். அந்த விடாப்பிடியே அதை பாடணும் என்ற ஒரு முயற்சி எடுத்து அந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன். அப்ப எனக்கும் அது கவலையாக இருக்கும். அது அபிராமி அம்மா பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டுதானே இருப்பான்னு நான் யோசிக்கிறேன். அதை நினைத்து நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு நான் வணங்கும் அபிராமி அம்மா பிரார்த்திருக்கொண்டேன்னா, இதை வானொலிக்கு எடுத்து வந்த புஷ்பவதி அக்காவுக்கும் புஷ்பவதி சிவஞானம் அக்காவுக்கும் இதே நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சித்ரா பவன் அவர்கள் நூறையிலிருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் ராஜா. நான் மகேந்திரன்.
2: வணக்கம் மகேந்திரன், நலமா இருக்கீங்களா? மகேந்திரன் வந்துட்டீங்களா?
8: நலமா இருக்கணும்.
2: வந்துட்டீங்க. ஓகே, இனி நடதான்.
8: நன்றி. இன்றைக்கு கள்ளம் அடிச்சுட்டா, நடக்க வர மாட்டேன்டா. வாழும்போது வாழ்த்துவோம் சண்முகநாதனை வாழ்த்துவதில் மிகவும் பெருமையா இருக்கிறது. நல்ல அந்த புஷ்பவதியாக்காக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இந்த சண்முகநாதன் ஐயாவின் இதுகள் கேக்குற நான் இதுல வந்து வெள்ளி மலர்ல வந்து இதில் நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவார். அபிராமி அம்மா என்ற ஒரு பக்தன்
2: ஆன்மீக சிந்தனைகளை
8: தருவார். அவரோட அவர் வளர்க்கு வந்த பறவைகளும் சேர்ந்து அவரோட இசைக்கு மகிழ்விக்கும். மிக மிக நன்றி. அவர் நீடுடி வாழ வேண்டும், அவனுடைய இல்லாமல் வாழணும் என்று வாழ்த்து.
2: நன்றி சகோதரர். முடிந்து கொண்டு சிறப்பிட்டு அவரை வாழ்த்திய உங்களுக்கும் நன்றிகள். அவர் சகோதரர் பாடகர் மகேந்திரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து பைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற பைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புற. வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா. சுகமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சௌக்கியமா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
9: நானும் சுகமா இருக்கிறேன். நான் கொஞ்சம் வெயில் இதுக்கே தொண்டையும் கட்டுப்பட்டு ஒரு இருந்து இடஞ்சடக்கடாக்கு இந்த பயங்கர வெயில் உங்க எப்படி இருக்கேன்னா?
2: இங்க சரியான குளிர் சகோதரி.
9: கண்ணால் பார்க்கவே முடியல கிடக்கு. நானி பெற்ற வாழும்போது வாழ்த்துவோம் என்று இணைஞ்சு அவர்களை இணைஞ்சு கொண்டு அவர் இந்த மாமாண்ட பேர்ல இருக்கிறதுல அடிக்கடி இதுக்கு முதல் கே கே கே மாமாண்ட பேர் என்று நான்
2: ஆசைப்படுறேன்.
9: பெரிய மாமா இருக்கு, அவர்கிட்ட பேர் உண்டு. இதே பேர்லதான் வரைக்கும் நான் மாமாண்ட ஞாபகம் வர்றது. மற்றதுன்னா வாழ்த்து சொல்லலாமோ இல்லையோ?
2: படியா சொல்லுங்க. வாழ்த்துங்க, அவருக்கு வாழ்த்துங்க. நீங்க அவரை வாழ்த்துறதுக்குதான் வந்திருக்கிற நிகழ்ச்சி நடக்குது. வாழும் போது
9: என்ன
2: சகோதரி எடுக்க எடுக்க வருது இல்ல என்று சொன்னா இது என்ன கதை?
9: எனக்கு
2: நம்பல வந்திருக்கலாம் தானே சகோதரி?
9: தொடர்பு கொள்ள முடியல அந்த வாழ்த்து. அதைத்தான் தவற விட்டுட்டு
2: எடுக்கிற வந்து அவருடைய வாழ்த்து நடக்க அது காசு கட்டி ஒரு பெண் செய்யறா அந்த அதுல நாங்க குழப்ப கூடாது. காத்திருந்து செய்யுங்க. கடமையை நீங்க மறக்க கூடாது. கடமை செய்யறதுக்கு நீங்க தூக்கம் இல்லாமல் முழிச்சிருந்து வடிவா செய்ய வேணும்.
9: அது சரிதான், உண்மைதான். அங்கே ஓடி வந்து இவங்களை விட்டு நிக்க அங்க எங்களை நாங்கள் இருக்கிறதில்ல லைன் எனக்கு எடுக்க இல்லாத துப்புரவா எடுக்க இல்லாத.
2: நேற்று வந்த பிறந்தநாளை இன்று கொண்டாட இன்றி மகள் என்று சொல்லி நீங்க வந்து வாழ்த்துங்க நாளைக்கு.
9: நன்றி அண்ணா. சுவாமி இருங்க, நான் இவருக்கும் வாழும் போது வாழ்த்தி கொண்டு அவர் நீண்ட ஆயுளோட வாழ வேணும். கடவுள் ஆசீர்வாதத்தோட
2: வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
10: வணக்கம்.
2: வணக்கம் பாமா, நலமா இருக்கீங்களா? பாமா
10: நலமும்
2: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
10: நலமாக இருக்க
2: நன்றி. இடத்துல மழை பெஞ்சுதா? நீட்டு
10: முடிஞ்சிருக்கு
2: சோதரி.
10: இல்ல இதுதான் தேர்.
2: ஒன்றுதான் சிவாஜி, ஒன்றுதான் பல நயநாதேவி இல்ல. கிளையலும் இல்ல, கிளையலும் இல்ல, அது நயநாதேவி. நயநாதேவி
10: தான்
2: அது. பொற்களால் பொறிக்கப்பட்ட ஒரு ஆலயம் தத்துவ. அதுக்கு ஒரு பெரிய
10: கடவுளால
2: தண்டனைகள் எல்லாம் நடக்கும். இப்ப எல்லாம் டக்கு டக்கு நடக்குது.
10: ஆயிலோடு சந்தோஷமாக அவற்ற குடும்பத்தாரோட வாழும் கொண்டு வாழ்த்தி கொண்டு இதை வானொலி கொண்ட புஷ்பாரியாக்காகவும் அது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.
2: நன்றியை இணைந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்திய உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி பாமா ராஜரட்னம் அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும். அடுத்த அன்புரா, வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் சுவாசினி, நலமா இருக்கீங்களா?
11: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்களும் அப்படியே எல்லோரும் நலமா இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு.
2: என்ன மாதிரி அடுப்படிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கா?
11: ஆமா, இன்றைக்கு நல்ல மழை பெய்தது கூடிய
2: உங்களுக்கு அனுப்பி இருக்கு பாவம் கடவுள்.
11: ஓ, மழை பெய்து நல்ல காத்து வருகுது.
2: எனக்கு அது பெருசா தோற்றம் அளிக்கிறேன். நடிப்பு ராமா
11: பண்ணன்
2: பேசுறேன்.
11: வாழும்போது வாத்துவம் சண்முகநாதன் ஐயாவை நாங்களும் மாத்திக்கொண்டு அதன் நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் அபிராமி அம்மாண்ட அருளோடு அவர் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாயிருக்கோம் வேண்டிக் கொண்டு இதை வானதிக்கு எடுத்து வந்த புஷ்பதிகமாக நன்றிகளையும் ஆத்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.
2: நன்றி சுபாஷினி, உங்கள் அன்பான வாழ்த்துகள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்த கேட்டுக் கொண்டிருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி.
11: நன்றி, வணக்கம்.
2: சகோதரி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து சகோதரி தவமலர் நவலேஸ்வரன், வணக்கம்.
12: வணக்கம் ராஜா, நான் நிலமா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கிறோம் சகோதரி, நீங்கள்?
12: நாங்களும் அபிராமி அம்மா நிலக்கலாச்சத்துல நிலமா இருக்கிறோம். இன்று வாழும் போது வாழ்த்துவோம் என்ற நிகழ்ச்சியில சண்முகநாதன் ஐயா அபிராமி அம்மாவின் நிலக்கலாச்சத்தோட நின்று ஆயுள் ஆரோக்கியத்தோட அவற்ற குடும்பம் ராஜ சிலோஜனாக்காவுக்கும் சாய் சகானாக்கும் வாழ்த்துக்கள். அதை எடுத்து வந்த புஷ்பவதி சிவநாதனுக்கும் அபிராமி அம்மாவின் நலக்கலச்சம் கிடைக்கணும். அவற்ற பின்னணி பாடகருக்கு கிளிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அபிராமி அம்மாவின் நலக்கலச்சம் கிடைக்க வேண்டும் விளைவருகிறேன் ராஜா.
2: நன்றி அம்மா, நன்றி. அருமையாக கிளியை மறக்காமல் அதை ஞாபகப்படுத்தி கூறுவதற்கு நன்றிகள் சௌதரி.
12: நன்றி, வணக்கம்.
2: அவர் தவமலர் நவலேஸ்வரன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு, வணக்கம்.
13: வணக்கம் தாஜா, நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். நீங்கள்?
13: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திரு சண்முகநாதன் ஐயா அவர்கள் இன்று போல் என்றும் நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழும் போது வாழ்த்திக் கொண்டு இதனை வானொலி கடுத்து வந்த திருமதி புஷ்பவதி சிவஞானம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: புஷ்பவதி சிவநாதன். அவர்களை தொடர்ந்து தர்மோதியம்மா இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக. வணக்கம் தர்மோதியம்மா.
14: வணக்கம்.
2: நல்லா இருக்கிறீங்களா?
14: நீங்க
2: நல்ல சௌக்கியமா உற்சாகமா கலகலப்பா இருக்கின்றோம். காசுகள் எல்லாம் கிடைச்சிட்டு
14: சகோதரர் திரு சண்முகநாதன் அவர்கள் எல்லாண்டு காலம் இன்னும் வாழ்க வாழ்க வேண்டும் குடும்பம் சார்பாக வாழும் போது வாழ்த்துவோம் என்று கூறிக்கொண்டு நல்ல மனிதர்களும் கூட நற்சிந்தனையை நல்ல நற்சிந்தனையை சொல்லுவார். அபிராமி பக்தர்களும் கூட நல்ல மனிதர் எப்படியான நல்ல மனிதர்களும் இப்போ கதைக்கும் போது கேட்கறதுதான் நல்ல அப்படி எப்படி இவ்வளோ நம்முடைய சகோதரங்கள் மாய்த்தான். ஆனால் நல்ல இதாக கதைக்கக்குள்ள நல்ல அறிவாற்றமாக இல்லாமலாம் கதைப்பேர் நல்ல மனுஷர் உண்டு. நல்ல சுகமாக ஒரு ஆண்டு காலம் இன்னும் வாழ்க வாழ கொண்டு வாழ்த்தி கொண்டு எங்கள் குடும்ப சார்பாக வானொலி கெடுத்து வந்த சகோதரி புஷ்பவதி சிவநாதன் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நன்றியும் உங்களுடைய அன்பான வாழ்த்துகளும் அவரை பாராட்டுகளும் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகம் படுத்தும் ஆரோக்கியத்தோடு அவர் நீண்ட காலம் வாழ்க வாழ்க என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்வோம். நன்றி அம்மா.
14: நன்றி ஐயா. வணக்கம்.
2: அவர் சகோதரி தர்மவதி ரவீந்திரன் அம்மா அவர்கள் அவர்களை தொடர்ந்து காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். ஹலாராணி நலமா இருக்கிறீங்களா? ஹலாராணி
15: ஓமண்ணா,
2: நான் நிலம் நிலமா இருக்கிறேன். கூட குரலை கேட்டுட்டு பாத்தீங்களா?
15: உங்களோட குரல் நான் ஒவ்வொரு நாளும் ஒரே கேட்டுக்கொண்டுதான்
2: வீட்டுல எனக்கு கேட்க என்ன செய்யறீங்க? நீங்க அழுகுற நீங்களா? என்ற குரலை காண இல்ல.
15: ஓமண்ணா, நீங்கள் விராட்டி கொஞ்சம் வருத்தமா இருக்கேக்கெல்லாம் உண்மையா ஆளுதே. நான் அண்ணா இப்ப எனக்கு சந்தோஷம் அண்ணா, உங்களோட குரல் கேட்டோண்டிருந்தானே எனக்கு சந்தோஷம்.
2: நன்றி. எப்படி வரதராஜன்
15: இருக்கிறாரு அண்ணா?
2: சண்ண தெரியுமா உங்களுக்கு?
15: நல்லொரு அறிவான மனுஷன் கதை. அவர் நீடூலி காலம் அதான் அவரு அந்த வாழும் போது வாழ்த்த வேணும்ன்றது உண்மையிலன்னா அது ஒரு குடுப்பனவு. அவர் நல்லா இருக்க வேணும், எப்போதும் நல்லா இருப்பார். அவற்ற குடும்பத்தோட ஆரோக்கியத்தோடும் நீண்ட நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வங்களோடும் எங்களோட எப்போதும் இருந்து எங்களுக்கு நல்ல அறிவுரைகளை அவர் மூலமாக நாங்கள் அறிய தரத்துக்கு நன்றி கூறியன்னா. அவரை வாழ்த்தி கடவுள்கிட்ட மன்றாடி கொண்டு உங்கள்டம் இருந்த வானொலி வாழ்ச்சி கருதி வந்த எங்களோட புஷ்பவதி அக்காவுக்கும் வாழ்த்திக்கொண்டன்னா சண்முகநாதண்ணா குடும்பத்தோட சந்தோஷமா வாழ வாழ வேணும் என்று மீண்டும் வாழ்த்தி கொண்டு உங்களோட விருந்தன்பா விட வருகிறேன் அண்ணா.
2: நன்றி சகோதரி இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி ஹலாராணி வரதராஜன் அவர்கள் பிரான்சில் இருந்து அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
16: வணக்கம் ராஜா.
2: வணக்கம் மிஸ்டர் செல்வராஜா, நலமா இருக்கிறீங்களா மிஸ்ரா?
16: நலமா இருக்கிறேன். நன்றி என்ன, நீங்களும் அதே போல இருப்பீங்க என்று அவர்களை வாழும் போது வாழ்த்துவோம் வாழ்த்திக்கொண்டும் நோய் நொடி இல்லாமல் வானவன் ஒன்று வாழ்த்திக் கொண்டு குடும்பத்தை சார்பில் இதை வானொலிக்கு எடுத்து வந்த புஷ்பவதி சிவநாதன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டேன். உங்களை வந்து அன்பாக விட போறேன். நன்றி
2: நன்றி சகோதரன் மிஸ்டர் செல்வராஜா.
16: நன்றி நன்றி.
2: அவர் மிஸ்டர் செல்வராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
17: காலை வணக்கம் ராஜா.
2: வணக்கம் உதயன். நலமா இருக்கிறீங்களா உதயன்?
17: ராஜா சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா?
2: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும். நன்றி.
17: இன்று வாழும் பொழுது வாழ்த்தப்படும் நிகழ்ச்சியில் இரா சண்முகநாதன் அண்ணாவை நாங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அவர் அன்பிற்கும் பண்பிற்கும் உரியவர். பச்சையின் மைந்த சொல்லலாம் பறவைகளின். ஆமாம், அவர் முக்கியமாக நோய் நொடி நீங்கி எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்று நூறாண்டையும் கடந்து வாழ எங்கள் குடும்பம் சார்பாக இரா சண்முகநாதன் அண்ணாவை நாங்கள் மனதார வாழ்த்தி கொண்டு இந்நிகழ்வை வானொலி கடத்து வந்து வாழும் பொழுதே வாழ்ந்து கொண்டிருக்கும் புஷ்பவதி அம்மாவையும் வாழ்த்தி கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி.
2: நன்றி உதயன். ஜியன்மனையிலிருந்து இணைந்து கொண்டு சகோதரர் ஷண்ணை வாழ்த்தி மகிழ்ந்தார். அவருக்கு நன்றிகள். ஷன் நூறாண்டு காலங்கள் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அபிராமி தாயையும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் பிரார்த்தித்துக் கொள்கின்றது இந்த நேரத்தில். நன்றி உதயன். உதயனை தொடர்ந்து தேவன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் ஜியர்மனியிலிருந்து. தேவன் வணக்கம்.
18: அன்பு கால் வணக்கம். சுடுவெயில் கால் வணக்கம். தமிழரவே நான் எல்லாம் ஆனால் வெயில் வந்து எங்களை பக்கத்தில் நேற்று நான் 30 கிட்ட 40 கிட்ட ஆண்டி போயிட்டு கொளுத்து கொண்டிருக்குது. ஆனால் எங்களை பக்கம் கொஞ்சம் இந்த அறிவியலோட வழியை கொஞ்சம் மேலமில்லாத வழியில் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய சொல்லிக்கொண்டு இன்று வாழும்போது வாழ்த்தோம் அந்த நிகழ்ச்சியை பிரித்து ஆணையார் வாழும்ங்கிற அன்பு அம்மா புஷ்பதி அம்மா சிவநாதன் அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு எங்கள் சகோதரம் சண்முகநாதன் ஐயா அண்ணா அவர் நோய் நொடி இன்று நீண்ட காலம் நல்ல உடன்பாடுடன் அவருக்கு நீண்ட ஆரோக்கியம் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கொண்டு அவருடைய குடும்பம் எல்லாரும் நிலமும் வாழணும் சொல்லி வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இதில் பங்கேற்ற நேர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் விடயத்தை புரிந்து கொண்டு வந்து நேரத்தை கணக்கெடுத்து கொண்டு
2: நேரத்தை அவரை வாழ்த்துட்டும் சார். நல்லா வாழ்த்துட்டும்.
18: சில நேரங்கள் வேற இதை சொல்லிக்கொண்டு
2: வேறு இன்று இன்று முழுக்க நடக்குது. அது சரி, அது தவறுதலாக எல்லாரும் விடுற நானும் விடுறதா சோதரம் அது மன்னித்துக் கொள்ளுங்கள். மற்றது சோதரம் இன்று முழுக்க நிகழ்ச்சி இடம்பெறும் தானே சோதரம்?
18: இல்ல இது இது இது ஓகே. இப்ப அது நாங்கள் இது நினைச்சு முக்கியம் வந்து அண்ணா வாழ்த்து நினைச்சு அது நாங்கள் எல்லாரும் வந்து அவருடைய
2: வாழ்த்து அவர் அவருடைய பெருமைகளை எல்லாம் நல்ல உண்மையாக செய்கின்ற சும்மா சொல்லக்கூடாது உண்மையாக அவர்
18: செய்கின்ற காலையில் தொடர்ந்து கேட்கலாம்னா இருந்துட்டு உண்மையிலேக்கு சில இதழ் கேட்கலாம் சந்தோஷமா வச்சுதான் சொல்லி கொண்டு நான் தொடர்ந்து கேட்க நான் உண்மை சொல்றேன். நான் எங்களுக்கு கேட்கல உங்களுக்கு ஒரு இது சொல்றது எல்லாம் உண்மையில
2: புஷ்பதி சிவநாதனுக்கு தான் இன்னும் பெருமை சேர்க்க நேற்று வந்து சொல்லும் போது நான் அவ தடுக்க இல்லை. அவ அந்த விருப்பத்தின்படி செய்ய நான் வேண்டாமா நீங்கள் இந்த வேலையில் அவாவும் வந்து அந்த இறைவனுடைய ஒரு இதுகளுக்கு இருக்கப்படையே அவாவை நாங்கள் சிரமப்படுத்த விரும்பியில் நான் கதைக்க இல்லை. அவருடைய
18: நன்றி
2: தேவன் அவர்கள் தேவனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
19: வணக்கம்
2: வணக்கம் பத்மராணி. நலமா இருக்கீங்களா?
19: மாப்பிள்ள
2: மாதிரி வந்து சொல்லுவார். யோசிக்காதீங்க, உங்களோட வாழ்த்துக்கள் எல்லாம் அவரை இன்றைக்கு என்ன செய்யும் உற்சாகப்படுத்தும். அப்ப 10 வயசு குறையும். அப்ப 10 வயசு குறையாக இன்னும் இளம்படியா வந்துருவார்.
19: அவர் முந்தி நல்லா தான் சொல்றவர். இப்ப கொஞ்ச காலமா அவர் மூச்சுதுகள் பிரச்சனையா இருக்க அவர் நிலம்புறவனமண்டு நானும் வாழ்த்தி கொண்டு நேற்று அவரும் மனைவியும் என்னோட எடுத்து கதைச்சிருந்தாரு. சந்தோஷமா இருந்தது அவன் கதைச்சதுக்கு. அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அவர் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நலமாக நீண்ட காலம் வாழவனமண்டு வாழ்த்தி கொண்டு
2: அந்த குறிப்பிஞ்சோட
19: நேற்று
2: மட்டும் என்னோட கதை கேட்க குறிவு குஞ்சு சத்தம் கேட்க இல்லை. தெரியும்
19: புஷ்பாதிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி. சொல்ல வந்தது சொல்லுங்க.
19: சன்மநாதன் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வேணும் காலம் காலம் வரைக்கும் என்று கூறி
2: நன்றி சகோதரி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த பெயரை கேட்டுக் கொண்டிருப்பார். மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி. அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. வைஃபரூடாக வந்திருக்கும் சிவராணியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
20: வணக்கம் ராஜா. வணக்கம்.
2: நலமா இருக்கிறீங்களா சிவராணி?
20: ஓம் நாங்கள் நிலம் அதே போன்று நீங்கள் நிலமா இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி இன்றைய தினம் வாழும் போதே வாழ்த்தும் நிகழ்வில் எங்கள் அண்ணா ஐயா சண்முகநாதன் ஐயா எனக்கு அந்த குருவி கத்துனா அவர் நினைப்பேன். அவர் பேர் வராட்டியும் குருவி கத்து அப்ப அவர் தான் குருவி. ஏன் கத்துறா எல்லா நேரலகம் கேட்கணும் அவற்ற குரல்ல அந்த குருவி நிக்க நல்லா தான் இருக்கும். சின்ன கேப்பா சோதாக்கெல்லாம் கேப்பா எங்க குருவி என்று கத்தாட்டி கேக்குறவா. நானும் அந்த 10 மணிக்கு வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் நான் கேக்குறேன். நான் அந்த 10 மணிக்கு வர திருமணம் சம்பந்தமான இதெல்லாம் இந்த தொடர்ச்சியா சொல்லுவேன். அந்த ஒவ்வொரு இதையும் தொடர்பா போன வாரம் சென்ற வாரம் சொன்னதை அடுத்த வாரம் அதை தொடர்ந்து சொல்லுவேன். அது நல்லா இருக்கும் கேட்க. தவற விட்டா கஷ்டம், ஆனா தவற விடாம கேட்கறது நல்லா இருக்கும். அவற்றை தேடுதல் இன்னும் வரணும். அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேணும்னு நாங்களும் வாழ்த்தி உடல் ஒரு ஆரோக்கியத்தோடு மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி இதை கருத்தில் கொண்டு அதை எடுத்து வந்த எங்கள் புஷ்பராணி அம்மாவை முதல் அவரது இருகரம் பெற்றுகிறோம். உண்மையா அவாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு 1000 பேர் வருவார், 1000 பேர் போவார் இந்த வானொலிக்கு, ஆனாலும் ஒரு சிலர் தான் மனதில் இடம் பிடிக்கின்றார். அந்த வகையில் அவருக்கு நாங்கள் நன்றியை பேசிக் கொண்டு இந்த பாடலை விரும்பினா
2: போடுங்கிறார்.
20: 1000 பேர் வருவார், 1000 பேர் போவார், ஆனாலும் ஒரு சிலர் மனிதராகலாம். வழிகாட்டி படம்
2: 1000 பேர்
20: 65 ஆண்டு வந்த பாட்டு, 65 ஆண்டு வந்த பாட்டு.
2: 1000 பேர் வருவார், 1000 பேர் போவார்,
20: போவார் ஆனாலும் ஒரு சிலர் தான் மனிதராகலாம் இந்த வானொலியில. எல்லாத்த மனசுலயும் பிடிக்கிறது மிகவும் கஷ்டம், அது இறக்கி பிடிக்கணும். அந்த வகையில் சன்மநாதனையும் வாழ்த்திக்கொண்டு ஒரு புஷ்பதி அம்மாவையும் வாழ்த்திக்கொண்டு உடையவர்களே நன்றி வணக்கம்.
2: நன்றி அம்மா. நன்றி. அவர் சகோதரி பெல்ஜியத்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்டார் சிவராணி அவர்கள், அவர்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
21: வணக்கம் அண்ணா, ராஜா தம்பி பேசுறேன்.
2: வணக்கம் ராஜா. எங்க வந்தீங்க? அங்க வராம
21: வந்து நீங்க இப்ப எனக்கு அடிக்க போறீங்க ஒலிம்பி. 45 நிமிஷம் அடிச்சு களைச்சிட்டு நீங்க அடிப்பீங்க.
2: உங்களுக்கு பிரச்சனை சும்மா அடங்கு வைபர் சாகுறோம்.

0: ഇഷ്ടം പാട വെച്ചോണം മനവി അൻപ് മനവി പുള്ളികളോടെ അൻപ് ഉലാ വാഴ്ത്തിയാക്കി നേരോടെ മണ്ണ അൻപ വാളോണും വാഴ്ത്തിക്കൊണ്ട് ഇന്ന നിയമ കുറന്ത എങ്ങൾ അമ്മ മതിപ്പുക്കുടിയ പുഷ്പവതി വിശ്വനാഥൻ അമ്മാവെയും നാൻ വാഴ്ത്തിക്കൊണ്ട് അവർക്കും നന്ദി സഞ്ചി ഇരുവായി കൂട്ടി വണങ്ങുകയും നന്ദി വാഴ വളരെ തീയാതി തമിഴ്
1: നന്ദി സഹോദരൻ ഉൾ അൻപാന വാഴ്ചകൾക്കും എങ്കിൽ ഇതേ നിറന്ത നന്ദികൾ
0: നന്ദി നന്ദി
1: നന്ദി അവർ എങ്ങൾ അൻപുക്കുറിയ അമേരിക്ക രാജാ അവർ ഇണിന്ന് കൊണ്ട് വാഴ്ത്തി സെൻറ്റർ അവർക്കും അവത് ഇതേ നിറന്ത വാഴ്ചകൾ
2: ஈழ தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுளான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482 மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712 தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34 கல்வி கண்ணை திறந்த வயாவுளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:01, ஐக்கியராஜ்யத்தில் 9:01. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கே சங்கரே, அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக்கா எதிர்வரும் 16 வியாழக்கிழமை பிரான்சில் உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பிரசன்ன பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். ராணுவம் கையகப்படுத்தி வைத்திருக்கும் காணிகளை மீட்பதற்காக கவனயீர்ப்பு போராட்டம் இன்று இடம்பெற்றது. வடகிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை குறித்து பிரித்தானிய உயர்மட்ட பிரதிநிதியிடம் எடுத்துரைத்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் அர்த்தமுள்ள அதிகார பருவை நடைமுறைப்படுத்தல் மற்றும் நீண்டகாலமாக நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடாத்துதல் என்பவற்றின் அவசியம் தொடர்பில் வலியுறுத்தியுள்ளார்கள். தமிழ் தேசிய பேரவையினால் நியமிக்கப்பட்ட ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழுவின் முதலாவது கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது. செம்மனே சோதனை சாவடிக்கு அருகாமையில் இருந்த கோவிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியின் ஒரு பகுதியிலும் இன்னமும் கண்டறியப்படாத மனித புதைகுழிகள் இருக்கக்கூடும் என திண்டுக்கிடும் தகவலை வெளிப்படுத்தியுள்ள மரண தண்டனை கைதியான லான்ஸ் கொப்ரல் சோமரட்னா ராஜபக்ச தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ளும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். திடீரென ஏற்பட்ட இருத நோய் நிலைமை காரணமாக அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் அலே பரிசோதனைக்காக நேற்றைய தினம் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் இருதய நோய் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல் சித்திரவதைகள் மற்றும் தன்னிச்சையான கைது நடவடிக்கை காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வழங்கப்படும் ESP பிளஸ் வரிச்சலுகை நாட்டிற்கு முற்றாக இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சி எச்சரித்துள்ளது.

தென்கொரியா குடியரசின் முன்னாள் பிரதி வெளிவிகார அமைச்சரும் இலங்கைக்கான முன்னாள் தென்கொரியா தூதுவருமான ஜங் முன் சோய் இன்று இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கிடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. சொந்தமான இடம் அழகான வாழ்க்கை என்ற தற்போதைய அரசாங்கத்தின் விசேட வேலை திட்டத்தின் கீழ் கிண்ணியா பிரதேசத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மற்றும் சொந்தமாக வீடொன்றை அமைத்து கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளும் வீடற்ற மக்களுக்கு நிகழ்வொன்றை நேற்று கிண்ணியா ஹாக்காமுனை பிரதேசத்தில் நடைபெற்றது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விடயங்களில் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கில் இயங்கி வரும் தமிழ் சட்டத்திறனைகள் பேரவையின் பிரதிநிதிகளுக்கும் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ ஓல்டாவுக்கும் இடையே கடந்த வியாழக்கிழமை கொழும்பில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஷாவுடன் இணைந்து கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இரண்டாயிரத்தி 2027 ஆண்டு கல்வி ஆண்டு முதல் ஆறாம் தர மாணவர்களுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தீ விபத்தில் இருந்து நாசமான யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மருந்து கலைஞரும் சாலையை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீசன் நேரில் பார்வையிட்டார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் 2026-27 ஆண்டுக்கான புதிய தலைவராக மருத்துவ நிபுணர் சந்திக்க எபிடு கடுவ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாடாளாவிய ரீதியில் சமத்துவமான சுகாதார சேவையை விரிவுபடுத்துவது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார். தியாத்தலாவலியில் இருந்து யாழ்ப்பாண நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்று பண்டாரவளை வெளிமடை பிரதான வீதியின் எல்பத்வெல பகுதியில் நேற்று மாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக உடனடி அபராதங்களை விதிப்பதற்கு பதிலாக நேரடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து போலீசாரின் விசேட அதிரடி வீதி சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வீதி பயன்பாட்டிற்கு தகுதியற்ற வாகனங்களை கண்டறியும் விசேட சோதனை நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பப்பட உள்ளதாக வீதி பாதுகாப்புத்துறை பொறுப்பாளரான பிரதி காவல்துறை மாதிப டபிள்யூ பிஜே சேனதீர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் கடந்த 22 கத்திக்குத்து தாக்குதலுக்குள்ளான 29 வயதுடைய ஆணொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். நடப்பு ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 31 அதிகரித்துள்ளது என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. போஷன் பண்டிகை காலப்பகுதியில் நீர்நிலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு காவல்துறை பணிப்புரை விடுத்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. போசான் பௌர்ணமி போயா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தற்போது வரை 10,000 அதிகமான தானசாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. ஈழத்து தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இலங்கை மட்டக்களப்பு மண்ணில் முதல் முறையாக உலகளாவிய ரீதியில் திருக்குறள் மகாநாடு இன்று மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கை
நிறுவனத்தில் கம்பன் கழக கம்பவாரி ஜெயராஜ் ஆரம்பித்து வைத்துள்ளார். தொடர்கின்றது இந்திய செய்திகள். தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பிபிஜி ராம் திட்டத்தால் கடும் நிதி சுமைக்கு உள்ளாவதாக பாரதிய ஜனதா ஆளும் மத்திய பிரதேசம் பீகார் மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாகூர் நாளை பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. இஸ்லாமியராக மதம் மாறுவோருக்கான இடஒதுக்கீட்டினை ரத்து செய்யும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நேரடியாக குதிரை பேரத்தில் முதல்வர் விஜய் ஈடுபட்டதாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் நீள் பேசியது அம்பலமாகி இருக்கும் தகவல் வைகோ பேட்டியின் மூலம் வெட்ட வெளிச்சமாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நெடுஞ்சாலையோர தடுப்பு கட்டையில் கார் மோதி விபத்துக்கு ஏற்பட்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் இறந்துள்ளார்கள். வினாத்தாள்கள் கசிந்ததாக சந்தேகங்கள் எழுந்ததை அடுத்து இன்று நடைபெற இருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே முறையான திட்டமிடலின்றி நடத்தப்பட்ட குறைதீர் முகாமில் பங்கேற்ற பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளார்கள். இந்தியாவில் கடந்த 15 ஆண்டுகளில் சிகரெட் புகைப்போர் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. லண்டனில் உயர்கல்வியை படித்து வந்த தெலுங்கானா மாணவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெறவுள்ள போலியோ தடுப்பு சொட்டு மருந்து முகாமில் 5 வயதுக்குட்பட்ட 52.91 லட்சம் குழந்தைகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் ஆடுகளை 1 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக பரவிய வதந்தியினால் வணிக வளாகத்திற்கு வெளியே பெரும் கூட்டம் கூடியுள்ளது. செசல்ஸ் நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நாளை மகாதீவின் புகழ்பெற்ற அருள்மிகு நவசக்தி விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய உள்ளார். இக்கோயில் செசல்ஸ் தீபு கூட்டத்திற்கு அமைந்துள்ள ஒரே தமிழ் இந்து ஆலயமாகும். விருதுநகர் மாவட்டம் திருச்சூடி அருகே கோவில் திருவிழாவில் ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் சமபந்தி கிடாய் விருந்து வெகு விமரிசையாக நடைபெற்றது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திர அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பந்தராய் அரங்காவலர் அனில் மிஸ்ரா ஆகிய இருவரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளதாக இந்த அறக்கட்டளை நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயிற்சிக்கு வந்த 6 மாணவிகளை மிரட்டி பலாத்காரம் செய்த கேரள கிரிக்கெட் சங்க முன்னாள் பயிற்சியாளருக்கு 3வது வழக்கில் 45 வருடம் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தீர்ப்பு வழங்கப்பட்ட 3 வழக்குகளில் இவருக்கு மொத்தம் 99 வருடம் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் முகர பண்டிகை வார இறுதி நாட்கள் என 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன்படி நேற்று முன்தினம் 81,340 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் மேம்பால கட்டுமான பணிகள் தமிழ் மொழியை புறக்கணித்து ஹிந்திக்கு முன்னுரிமை அளித்த மத்திய அரசினை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குநரும் நடிகரும் திரைக்கதை ஆசிரியருமான கே பாக்கியராஜ் தனது 73வது வயதில் திடீர் மறைப்பு காரணமாக நேற்று சென்னை நகரில் காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலகம் அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றார்கள்.
இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதனால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 560 உயர்ந்து ஒரு சவரன் 1,06,960 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்திகள். மேற்கு ஐரோப்பியாவை தாக்கி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்திய கடும் வெப்ப அலை தற்போது கிழக்கு நோக்கி நகர்ந்து வருகின்றது. இதனால் ஜெர்மனி, போலந்து ஆகிய நாடுகளில் இந்த வார இறுதியில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐரோப்பாவை தாக்கியுள்ள கடும் வெப்ப அலையினால் சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறைகள் இந்த ஆண்டு மிக வேகமாக உருகுகின்றன. வெனிசுலாவின் வடக்கே 4.8 ரிக்டர் அளவில் 3வது நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா சுதந்திரம் பெற்ற 550 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு புதிய அமெரிக்க கடவுச்சீட்டை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரானின் பல இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பனாமுக்கு சொந்தமான ஒரு கப்பலை ஈரான் தாக்கியதற்கு பதிலடி என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கராச்சியில் உள்ள துணை ராணுவ தலைமையகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 3 ராணுவ அதிகாரிகள் இறந்ததாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள கட்டிடத்தில் சிறிய விமானம் மோதியதில் அதன் விமானியும் உயிரிழந்துள்ளார். மேலும் 13 பேர் காயமடைந்தனர் என்று சீன அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஆப்பிரிக்க நாடுகளான ஹாங்கோ குடியரசு மற்றும் உகாண்டாவில் பரவும் புண்டி பூக்கியோ வகை எபிலோ தொற்று நோய்க்கான தடுப்பூசியை கண்டறியும் பணிகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. தாய்லாந்தின் பட்டாய நகரில் 17 வயது பெண்ணின் சடலம் பெட்டியில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 46 வயது ஆஸ்திரேலிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் மத்திய ஸ்தலத்தில் இஸ்ரேல் லெபனான் இடையே மோதல் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல்கட்ட அமைதி ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை கையொப்பமானது. விளையாட்டு செய்திகள். FIH Pro League ஹாக்கி லீக் தொடரில் பாகிஸ்தானை 7-1 கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது இந்தியா. உலகக்கிண்ண தொடரின் குழு கேயில் நடைபெறும் விறுவிறுப்பான இறுதிலீக் ஆட்டத்தில் கொலம்பியா மற்றும் போர்த்துகல் அணிகள் மோதிய போட்டி 0-0 என வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் முடிவடைந்தது. பனாமா இங்கிலாந்து மோதிய ஐ பிரிவு குளிச்சுட்டு ஆட்டத்தில் இங்கிலாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் பனாமை வீழ்த்தியுள்ளது. உலகக்கிண்ண போட்டியில் இங்கிலாந்து அணிக்காக ஆக அதிக கோல் அடித்த சாதனையை இங்கிலாந்து அணி தலைவர் ஹாரி ஷேன் படைத்திருக்கின்றார். ஆஸ்திரேலியாவில் ஒரு கடற்கரைக்கு ஹால் ஹாவலர் பெயரை வைக்கப்பட்டிருக்கின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRT TamilOli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை, இந்திய, உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் கேட்கலாம். அத்தோடு எமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியில் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 382.92, இந்தியாவில் 107.61 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 376.19 இந்தியாவில் 94.47 ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கையில் 415.20 இந்தியாவில் 116.67 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 447.77 இந்தியாவில் 124.70 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 836.89 இந்தியாவில் 66.57. இதுவரை மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: இன்னைக்கு மகாலன் காத்தால ரெண்டு கையில தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சப்பலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தான் மரக்கறியண்டா. அகத்தியில பின்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டவங்க அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிசு
3: லாட்சப்பலில்,
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95140 Gare Jolie-Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாட்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: டென்மார்க் பிரந்தாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31st ஆண்டு மகோற்சவ திருவிழா.
6: வாழ்வில் வசந்தம் வந்து அதை அம்மாவும்
5: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 00045 91 44 79 20.

நாங்கள் நண்பர்கள் என ஒன்று கூடி மகிழ்ந்துட தமிழர் விளையாட்டு விழா 27ஆம் ஆண்டில் தாயக விளையாட்டுக்கள் தாயக உணவு வழியை சிரிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள் உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும் இன்னும் இன்னும்

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசல் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:23 ஐக்கியராஜ்யத்தில் 9:23. வாழும் வரை வாழ்த்துவோம். தாயகத்தில் காரநகரை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் லாக்குர்னோவை வசிப்பிடமாக கொண்ட டிஆர்டி தமிழொலியின் அன்பு நேயருமான ஈரா சண்முகநாதன் அவர்களை வாழும் போதே வாழ்த்துகின்றார்கள். இன்று வாழும் போதே வாழ்த்துவோம் நிகழ்வில் வாழ்த்தப்படுபவர் ஈரா சண்முகநாதனை வாழ்த்தி மகிழ்வர்கள் அன்பு மனைவி ராஜசுலோஷினா, அன்பு மகள் சாயி சகானா, லண்டனில் வசிக்கும் அன்பு அண்ணர் ஸ்ரீ ரங்கநாதன் மற்றும் டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகள் அனைவரும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் திருமதி புஷ்பதி சிவநாதன் அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். அன்பர்களே, இந்த சகோதரனை நிச்சயமாக நீண்ட காலமாக டிஆர்டி தமிழொலியினூடாக அதாவது ஒன்றி பழகி நீர்களும் சிரித்து மகிழ்ந்து கதைத்து உலாவி கொண்டிருக்கின்றான். நச்சிந்தன நேரங்களில் கலந்து கொண்டு சிறப்பிப்பார். இவ்வாறான அன்பு உறவை நீங்களும் இந்த நேரத்தில் வாழ்த்தி மகிழலாம். அன்பர்களே, உங்கள் வாழ்த்துக்கள் தான் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும். அந்த வகையில் அன்பு உறவாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்று அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம், நான் ரஜினி என்றேன்.
0: வணக்கம் ரஜினி, நலமா இருக்கிறீங்களா ரஜினி?
1: ஆம், நாங்கள் நல்ல, நீங்கள் நலமாக இருக்கிறீங்களோ?
0: நல்ல உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்கணும். குடும்பம்
1: ஓடிக்கொண்டு இன்று வாழும் போதே வாழ்த்துவோம் நிகழ்வினை வாழை கெடுத்து வந்த புஷ்பக்காக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழும் போதே வாழ்த்து மகிழ்வோம் சண்முகநாதன் அண்ணாவே. இன்றும் 100 ஆண்டு காலம் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட சுகபலத்தோட நிறை செல்வத்தோடையும் வாழ்க வாழ கொண்டு நாங்களும் வாழ்த்தி மகிழ்கின்றோம்.
0: நன்றியை மகிழ்ந்து கொண்டு அந்த சோதனை இருக்கும் போதே வாழ்த்திய உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் ரஜினி அண்டன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு. வணக்கம்.
2: காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சோதரி மனோகரி, நலமா இருக்கிறீங்களா?
2: நலமாக இருக்கின்றோம் அண்ணா. உங்கள் தொடர் பணிகளுக்கும் நிகழ்ச்சி தொகுப்புகளுக்கும் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு திரு சண்முகநாதன் அண்ணாவே வாழும் போதே வாழ்த்திக் கொண்டு நாங்களும் அவர் தருகிற நற்சிந்தனைகள் எல்லாம் நல்ல நற்சிந்தனைகள் ஒரு நாளும் கேட்பேன். அது அவரோட சேர்ந்து கிளிகளும் சொல்லிக்கலாம் நல்லா இருக்கும். அவருக்கு பின்னணி பாடுற மாதிரி சொல்லிட்டு
0: கொண்டிருப்பினும்
2: ஆமா கேட்க நன்றாக இருக்கும். மற்றது ஒவ்வொருத்தர வாழ்த்து நிகழ்ச்சியிலையும் அவர் வந்து வாழ்த்துவார். ஓ, நல்ல சிறப்பான சைவ நற்சிந்தனைகளை தந்து கொண்டிருக்கின்ற அவர் இன்னும் ஆரோக்கியத்துடன் இன்னும் இன்னும் தொடர்ந்து தர வேண்டும் என்று சொல்லி அபிராமி அம்மனை வேண்டிக் கொண்டு எங்களை வாழ்த்த வைத்த
0: சகோதரி திருமதி புஷ்பதி
2: புஷ்பதி அக்காக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவரின் பணிகள் இன்னும் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அவருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விட வருகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, அன்பாக வந்து அவரை வாழ்த்திய உங்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள் சகோதரி.
2: நன்றி அண்ணா, நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி, நலமா இருக்கீங்களா?
3: ஆமாம், நலமாக இருக்கிறோம். நீங்க
0: நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும், நன்றி.
3: அப்படியே என்றென்றும் நல்ல நலமாகவே இருக்க வேணும் என்று நானும் வேண்டிக் கொண்டு உங்களையும் நல்லொரு வாழும் போது வாழ்த்துவோம். நல்லொரு தலையங்கம் இது, நல்லொரு இதுதான். அந்த என்ன ஜானவேரும் பின்னே மணிமோச வேறும் முன்னே என்று சொல்லுவார்கள். அதேபோலதான் நீங்கள் அந்த ஒரு பாட்டும் கொண்டு போட்டீங்க, ஆரம்பத்திலேயே ஒரு பாட்டு போட்டீங்க, தென்பாண்டி தேசத்து ஜிங்கா குட்டி மண்பாசம் மாறாத தங்க கட்டி.
0: தங்க கட்டி,
3: ஆமாம். அவர் காரணார் தந்த சண்முகநாதன் அவர்களை நாங்களும் குடும்பம் சார்பாக அவரை வாழ்த்துகின்றோம். அவர் இன்று போல் என்றென்றும் 100 ஆண்டு காலம் மனைவி ராஜசுலோசனாவுடனும் மகள் சாய் பக்தன் அப்ப சாய் சகானாவுடனும் அவரது செல்ல பரவ அந்த சாய் குழி பஞ்சவர்ணகிளிய அந்த சாய் குழியுடனும் அவர் சகல சௌபாகியத்தோடும் என்ன நோய் துன்பங்கள் இல்லாமல் അഭിരാമി അവരോടും സായിബാബയുടെ അരുളോടെയും നലമുടനെ വാളമണമുണ്ട് അവരെ നാങ്ങളും വാഴ്ത്തു കൊണ്ടോ മണ്ണ. അതെ എന്നാ അവർ തന്റെ എന്റെ നച്ചിന്റെ സൊല്ലേക്കുള്ള സരിയ കേട്ടുകൊണ്ടിരിപ്പം അതെ മുടിക്കേക്കാൻ മട്ടും നല്ല ഉഷാരു മുടിച്ചു വിടട്ട് പേർ.
0: അപ്പൊ
3: എന്റെ ഇത് സൊല്ലേക്ക് ഇത്തിരി കാലം ഒളിമ്പിന ഉടനെ ഒരു കളയത്തു അത് ഇരിക്കുണ്ടാണ് കൊഞ്ഞം കവലയാ മാതിരി ഇരിക്കുന്നത് ഞാൻ കേട്ടുകൊണ്ടിരിക്ക.
0: അപ്പൊ
3: ഓ അന്റെ ഉഷാരോടെ ആ മുടിക്കേക്കാൻ നല്ല ഇത് അപ്പൊ തരും ഇവർ ആരോഗ്യമാത്താൻ ഇരിക്കുന്നുണ്ട്. അപ്പടിയേ അവർ എന്തെങ്കിലും നല്ല സന്തോഷമാക ആരോഗ്യമാക ഇരിക്ക വേണമുണ്ട്. നാങ്ങളും നിങ്ങളുടെ കുടുംബം സാറാക അവരെ വാഴ്ത്തി അതെ എന്താ മറക്കാമൽ ഒവ്വൊരു വാഴ്വോരെയും മറ്റു കൊണ്ട് തരുന്ന പുഷ്പവതി ശിവനാഥനക്കും നാങ്ങളും നന്ദികൾ എന്റെ വാഴ്ത്തുകളെ ചൊല്ലുറമണ്ണ.
0: നന്ദി സോറി ഇണിഞ്ഞുകൊണ്ട് സന്നവുകളെ വാഴ്ത്തിയ ഉങ്ങൾ വാഴ്ത്തുകൾ അവരെ വിളംബരം ചെയ്യും ഉത്സാഹപ്പെടുത്തും കേട്ടുകൊണ്ട് പറമ്പിക്ക മകിഴ്ചിയടിവർ. നന്ദി
3: நன்றி
0: வதனி மோகன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவரை தொடர்ந்து திருமதி எங்களுடைய மீனா மகேஸ்வரன் அவர்கள். வணக்கம் மீனா.
4: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா மீனா?
4: ஓ நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்கள் நல்ல சூப்பரா இருக்கிறோம் மீனா.
4: அதான் அண்ணாக்கு லீவும் இல்லாம
0: என்ன
4: வாழும் போது வாழ்த்தப்படும் நற்சிந்தனை புகழ் இரா சண்முகநாதனா பல்லாண்டு காலம் செய்தும் சிறப்புமாக வாழ்க்கை வாழ்க்கை என்னை வாழ்த்திக்கொண்டு வானலுக்கு எடுத்து வந்த புஷ்பவதி அம்மாவுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அவருக்கா ஒரு சிறு கவிதை. ஆளுமை நிறைந்த ஆதவனாய் அறிவில் உயர்ந்த வித்தகனாம். ஆளுமை நிறைந்த ஆதவனாய் அறிவில் உயர்ந்த வித்தகனாய் அநியாயத்தை தட்டி கேட்கும் தனித்தன்மை உடையவராம். பண்பில் உயர்ந்தவர் பக்தியில் சித்தி பெற்று பரவசமாய் பாடி மகளும் முறை பக்தி நிறைந்தவராம். கூடி கூடி வாழும் குணம் கொண்டவராம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சிந்தித்து செயல்படுபவராம். வாழும் காலம் வசந்த காலமாக வாழ வாழ்த்தி நிற்கின்றோம். நன்றி வணக்கம் அண்ணா.
0: சகோதரி கவிதையோடு வாழ்த்திய உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி வணக்கம் அண்ணா.
0: அவர் சகோதரி மீனா மகேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. திருமதி சுந்தரலி.
0: வணக்கம் சகோதரி. உங்களுடைய குரல் வாழ்த்து நிகழ்ச்சியில இன்றையதான் கேக்குது. நலமா இருக்கிறீங்களா?
5: நலமா இருக்கிறேன் நன்றி. இன்றைய நாள் வாழும் போது சாதனையராக வாழ்த்து கொண்டிருக்கும் திருவாளர் சண்முகன் ஐயா நாங்களும் எங்கள் குடும்பத்தார் சார்பில் அவர் வருங்கால சந்ததியருக்காக ஆன்மீக நற்சிந்தனைகளை சிறப்பாக வழங்கி வைக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் நலமோடு நீண்ட காலம் வாழ அன்னை அபிராமி உபாசையையும் வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சியை வானிலைக்கு எடுத்து வந்து புஷ்பவதி சிவநாதன் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டு போய்க்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள்.
0: நன்றியை மகிழ்ந்து கொண்டு பாசமாக வாழ்க்கை உங்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள் சகோதரி.
5: நன்றி.
0: அவர் சுந்தர்லிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டார் சுவிஸில் இருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
6: வணக்கம்
0: ராஜா.
6: வாழ்த்துவோ வாழும் போதே வாழ்த்துவோ நல்ல நச்சினை வழங்கிய இரா சண்முக அண்ணா நெடுவி காலம் வாழ்க வாழ்கவென நூறாண்டு கால்கள் அதையும் தாண்டி வாழ வேணும் என்ற வாழ்த்திக் கொண்டு இன்று தேசியாதி வானொலிக்கு எடுத்து வந்த திருமதி புஷ்பா சிவநாதன் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உடைகளுடைய நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம் அணிந்து கொண்டு அவரை வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மிக மகிழ்ச்சி அடைவார். நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம்
0: வணக்கம் சதீஷ். நேற்று சதீஷ்
7: நான் கொஞ்சம் விட்டேன்.
0: என்ன
7: கொஞ்ச நேரம் படுத்து விட்டேன்.
0: கொஞ்ச நேரம் படுத்துட்டீங்க?
7: ஆமா.
0: ஓஹோ.
7: பண்டு மணி உடம்பு இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம்
0: உடல் நலம் பலம் இல்லை.
7: பலம் இல்லை இன்றைக்கு. ராஜகுணம் லக்னம் போறேன்னு கொஞ்சம் நேர்
0: இன்று
7: நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சனவலிங்கம் அண்ணாவுக்கு எங்கள் குடும்பத்தினர் வாழ்த்து. சனவலிங்கம் அண்ணா மீண்டும் மீண்டும் தீவாட்டிக்கு வானொலிக்கு இதையா தவணம் சொல்லிக்கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த குடும்பத்துக்கும் நன்றி, குடும்பத்துக்கும் நன்றியும் பார்த்துக்கொண்டு திருப்பிட வருவேன். வணக்கம்.
0: வானொலிக்கு எடுத்து வந்த
7: என்ன வீடு அவருக்கு?
0: கடவுளே எங்கட சிவ எங்கட சுஸ்வதி அக்கா.
7: சுஸ்வதி அக்காக்கும் நன்றியும் பார்த்துக்கொண்டு திருப்பிட வருவேன். வணக்கம்.
0: நன்றி இணைந்து கொண்டு சன் அவர்களை வாழ்த்திய சதீஷுக்கு நன்றி. சதீசை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம். அப்ப தூங்க தூங்கி கொண்டிருந்தவரா?
8: அவர் மனைவி கோயிலுக்கு போட்டாவா? அப்ப நான் அடிக்கடிக்க எடுக்கல பார்த்து திரும்ப நான் பார்த்து போறேன் திரும்ப வாழும்போது வாழ்த்துவோம் அந்த நிகழ்வை நாங்கள் புத்தோடு எடுத்து வந்தவா நாங்கள் கண்மநாதனை வாழ்க வாழ்கின்றது நிறைவாக வாழ்த்துகிறேன். அவர் எல்லா நிகழ்ச்சியிலும் அம்மா நிகழ்ச்சியிலும் பக்தனார் எல்லா பாட்டுகளும் பாடிக்கொண்டு பேர் திருப்பள்ளி நிகழ்ச்சி பாடுவார். மற்ற அந்த கிளி கிளியும் சேர்ந்து அவருடைய சேர்ந்து நட்சத்திரையிலிருந்து எல்லா எல்லா நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டவர். அவரை நிகழ்வு காலம் வாழ்க வாழ்கின்றது வாழ்த்தி கொண்டு திருவகிடாவுக்கும் வாழ்த்துக்களை வாழ்த்திக்கொண்டு நான் விடவிடுறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சௌதரி. வாழ்த்துக்கள். அவரை விளம்பர செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்தவையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து பைபர் ஊடாக ஜெனி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜெனி.
9: எனக்கு முன்னா நிலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
9: நாங்களே நிலமா இருக்கிறோம். நன்றினா அப்படியே நீங்க தொடர்ந்து நிலமாக இருக்க உங்களுக்கு வாழ்த்தி கொண்டு நான் மனைவியர்களை நிலம் விசாரித்து அவர்களை நிலமாக இருக்க வேண்டும் பிரார்த்தித்துக் கொண்டா வாழும் போது வாழ்த்துவோம் நிகழ்ச்சி ஊடாக வாழ்த்து நாயனாக திகழும் சண்முகநாதன் அண்ணாவின் வாழ்வில் எல்லாம் வசந்த காலமாக விளங்கி வாழொலியூடாக உலகெங்கும் அவரின் ஒலி இன்னும் பல்லாண்டு காலம் ஒலிக்க நோய் நொடியொன்றி வாழ வேண்டும் என்று மனம் நிறைந்து வாழ்த்தி கொண்டன்னா இந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்த புஷ்பவதி அம்மா அவர்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக்
0: கொள்கிறேன். நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி
9: நன்றி நன்றி. வணக்கம்.
0: அவர் ஜெனி என்றன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
10: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் பதனா. நலமா இருக்கீங்களா பதனா?
10: வாழ்த்துவோம் என்ற நிகழ்ச்சியில் தன்னன்னையை நாங்களும் வாழ்த்தி கொண்டு அவர் என்றென்றும் ஆரோக்கியத்தோட சுகமாக இருக்க வாழ்த்தி கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த
0: வணக்கம் சௌதரி. புஷ்பவதி அம்மா நலமா இருக்கீங்களா?
11: நன்றி.
0: சொல்லுங்க பாபா கேப்போம்.
11: ஓமோம் இன்று இந்த எங்களை வாழும் பொழுது வாழ்த்துவோம் என்று இந்த நேரத்தில் எங்கள் அன்பான சண்முகநாதன் அவர்களை நாங்கள் மனமாற நான் வாழ்த்துகிறேன். அவர் எவ்வளவோ சிந்தனைகள் நல்ல நச்சிந்தனைகள் நல்ல இதுகளை கொண்டு வாசிப்பார். சாயி அமுதம் ஒரு நாளைக்கு ஒரு தெய்வங்களை கூப்பிடுவார்.
0: தாயத்தில் உள்ள எங்களுடைய தெய்வங்கள் எல்லாரையும் அணிவகுத்து கூப்பிடுவார். நல்லூர் முருகன், கொச்சொக்கட்டி சோலை, தாந்தூர் ஈஸ்வரர், மற்ற அபிராமியம்,
11: நாகுசனியம்மன், செல்ல ஜன்னதி கந்தன், மாவட்டபுரம் கந்தன், இந்த எல்லாரையும் மாறி மாறி கொண்டு வருவார். இந்த தண்ட அதோட அவர் ஒரு வரைக்கும் சேர்ந்து கூட்டமா தான் வருவார். என்ன கிளி கூட்டத்தோட அதோட சேர்ந்து வந்து தன்னுடைய திறமையாக தன்னுடைய நிகழ்வுகளை தித்தியாட்டிக்கு தருவார். தேவாரங்கள் அந்த கதைகள் இதுகளை வாசிக்கிற விதம் அதுகள் எல்லாத்துக்கும் நாங்கள் அவருக்கு நன்றி இருக்கோட இருக்கணும். அவர் இன்னும் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும். சந்தோஷமாக பிள்ளை மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்ந்து
0: ஆரோக்கியத்துடன் நல்ல சந்தோஷமா வாழ வேண்டும்.
11: ஆமோ ஆரோக்கியத்தோட பாருங்க, நாளைக்கு பெரிய கெத்தா தான் வருவார். உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்தால் என்ன வந்து உங்களோட கதை பேரண்டைக்கு எனவே அவரை மனமாற வாழ்த்துகிறேன். அவர் சுலோஜனா மற்றும் சாயி சஹானா அந்த மகளுக்கும் நல்ல இந்த உலக நல்ல காரியங்களை அவர் பார்த்து மங்களகரமாக ஒரு மங்களமான ஒரு நாளை கொண்டு வர வேண்டும் என்றதையும் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டு அவர் நல்லா வாழ வேண்டும் என்று மனமாற என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி அவர் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி என்ன அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி. அழகாக எல்லோரும் வாழ்த்து 30-35 பேரு கிட்ட வாத்தி இருந்தார்கள், அவர் விட்டுட்டேன், பரவாயில்ல யாராவது ரெக்கார்ட் பண்ண அவருக்கு அனுப்பி விடுவார்கள் என்று கூறிக்கொண்டு
0: நன்றி நன்றி நன்றி சகோதரி. இந்த நிகழ்வை வானிலை கடத்து வந்த உங்களுக்கு முதலில் எங்கள் இதய நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
11: எங்கள் கடமைதான் அவர்களுடைய வாழ்த்தும் பொழுது அவர்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் பெறும், இன்னும் உற்சாகமாக எங்களுடைய நிகழ்வுகளை செய்வார் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவரை எடுத்து வந்திருந்தேன். நன்றி அண்ணா, நன்றி வணக்கம். நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி சொல்லிச்சு செய்ய வேணும் என்று செய்தேன் அண்ணா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
11: வணக்கம்.
0: நன்றி சகோதரி.

0: சரி, அன்பு உறவுகளே, அருமையான ஒரு பாடல் வரிபோல் சண்முகநாதன் அவர்கள் என்றும் பல்லாண்டு காலம் அவருடைய குடும்பத்தோடு வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்ற இந்த நேரத்தில் பேன் ராஜா அவர்கள் தூக்கத்தை விட்டு எழுந்து உடனடியாக வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்றார். வணக்கம் பேன் ராஜா, நலமா இருக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கேன், இப்பதான் நேரம் வந்திருக்கா? நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுடைய உங்களுடைய நல்ல நன்றி சகோதரம். உங்களுடைய உங்களுடைய அனுப்பி வைத்த பணத்தொகை கிடைத்த சகோதரம், நன்றி நன்றி. அவர் பேன் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சன் அவர்களை வாழ்த்தி சென்றார். அன்புறவர்களே, எனக்கு நல்ல இடைவெளி தந்திருக்கிறீர்கள். அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை வானொலியை கேட்கின்ற அன்பு உறவுகளுக்காக, அதாவது பொய் வழக்கு போட்டமை பற்றிய கலந்துரையாடலில் எங்களுடைய நேயர்கள் வருகை தந்து எங்களுக்காக கேட்காமலே பணத்தை அள்ளி தந்திருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். அந்த அவர்களுடைய பெயர் விவரங்களை டாக்டர் ரவிக்கு பின்னால் கூற இருக்கின்றேன். வணக்கம் ரவி. வணக்கம்
1: ராஜா,
0: நலமா இருக்கிறீங்களா? ரவி நலமா இருக்கிறீங்களா? அவரை வாழ்த்தி எங்களுடைய புஷ்பதி அம்மா வந்து அவரை வாழ்த்த வேணும், வாழுகின்ற காலத்தில் அவரை வாழ்த்த வேணும் என்று அவருடைய மனதில் வந்திருக்கின்றது. என்ன மாதிரி கடவுள் ஒருத்தருக்கும் ஒரு மனம் தான், இறைவன் தான் எல்லாம் செய்கிறது, எல்லாம் ஆட்டி வைக்கிறதும் அவன் தான், ஆட வைக்கிறதும் அவன் தான். ஆகவே அந்த புஷ்பதி அம்மா அவருடைய உள்ளத்தில் வந்து அவரை வாழ்த்த வேணும் என்ற எண்ணம் வந்துவிட உடனடியாக இந்த தகவலை சொன்னார். நான் உடனடிய எழுதி என்று வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம் அன்புறவர்களே. ஆ, நீங்கள் வாழ்த்துங்க.
1: நானும் சண்முகநாதன் வாழ்த்தி அதை பல்லாண்டு காலம் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்தி அதை பள்ளி கற்று வந்த புஷ்பாதிநாதன் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்து வேண்டி வைத்துக்கொள்கிறேன்.
0: நன்றி சகோதரம் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் அன்பு உறவுகளே. எங்களுடைய அன்பு உறவுகள் கேட்காமலே அள்ளி நாங்கள் இதுவரை கேட்டு தந்தவர்கள் எங்களுடைய துன்பத்திலே அவர்களும் பங்கு பெற வேண்டும். இந்த துன்பத்தை நீக்கி நாங்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்காக அள்ளி தந்திருக்கின்றார்கள். திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் 500 யூரோவை தந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து திருமதி கமலமணி நவரட்ராஜா அவர்கள் 300 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி வதனா தயாளன் அவர்கள் 100 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் 100 யூரோக்களை தந்திருந்தார். திரு ரமேஷ் அவர்கள் 100 யூரோக்களை பிரான்ஸ் நாட்டில் உள்ளவர்கள் தந்திருந்தார். பாடகர் மகேந்திரன் அவர்கள் 150 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் 250 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி கலாராணி வரதராஜா அவர்கள் 200 யூரோக்களை தந்திருந்தார். செல்வி தனுஷா ஜெயக்குமார் அவர்கள், பாடகர் ஜெயக்குமார் தனுஷா 200 யூரோக்கள். செல்வன் சுகிர்தன் சுப்பிரமணியம் அதாவது மனோகரியினுடைய மகன் 150 யூரோக்களை தந்திருந்தார். திரு விபி பத்மநாதன் அவர்கள் எங்களுடைய விபி என்று நாங்கள் செல்ல மாலைக்கின்ற விபியை காணவில் ஒரு கிழமையாய் 100 யூரோக்களை தந்திருந்தார். ஸ்ரோதி புஷ்பா அவர்கள் 300 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி பாமா ராஜரெட்னம் அவர்கள் 200 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி ராஜேஸ்வரி விஸ்வநாதன் அவர்கள் 201 யூரோக்களை தந்திருந்தார். திரு உமாபதி அவர்கள் 520 யூரோக்களை தந்திருந்தார். தேவி தனராஜ் அவர்கள் 150 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி ஸ்கந்தா அவர்கள் 300 யூரோக்களை தந்திருந்தார். திரு முத்து அவர்கள் பிரான்சிலிருந்து 100 யூரோக்களை தந்திருந்தார். பாடகர் துறை டென்மார்க்கிலிருந்து 100 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள் 200 யூரோக்களை தந்திருந்தார். செல்வன் நவிவரதன் சத்யராஜ் அவர்கள் 500 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி பிரேமா கைலாய்நாதன் அவர்கள் 250 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி ராஜரட்னம் ராசாத்தி தியாகராஜா அவர்கள் 150 யூரோக்களை தந்திருந்தார்கள். மல்லகம் ரவி அவர்கள் 500 யூரோக்களை தந்திருந்தார். செல்வகுமார் அவர்கள் 200 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி பாமினி உமாகாந்தன் அவர்கள் 150 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி சித்ரா பவன் அவர்கள் 500 யூரோக்களை தந்திருந்தார். திரு அகிலன் ஆர்த்திகன் அவர்கள் 500 யூரோக்களை பேங்குக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். சவுந்தலா தியாகராஜா அவர்கள் 100 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி பேபி சிவா அவர்கள் 500 யூரோக்கள் பேங்குக்கு அனுப்பியிருக்கின்றார். லாலா ரவி அவர்கள் 150 யூரோக்கள் பேங்குக்கு அனுப்பியிருக்கின்றார். ராதா கனகராஜ் அவர்கள் 100 யூரோக்கள், செல்வராஜ் அவர்கள் 200 யூரோக்கள். பிரான்ஸ் நாட்டில் இருப்பவர்கள் தந்த உதவிகள் என்ன இருக்கின்றது பொருங்கள் அன்புறவுகளே. எங்களுடைய அறிவிப்பாளர்கள் தந்திருக்கின்றார்கள். தர்ஷன் அவர்கள் தான் குறிப்பிடவில்லை, அவர் எந்த நேரத்தவும் எங்களுக்காக உடனடியாக உதவி செய்கின்ற இயந்திரம் பிழைத்தான இயந்திரத்தை வாங்கணும்னாலும் கம்ப்யூட்டர் பிழைச்சிட்டாலும். ஸ்கேது அவர்கள் 1000 யூரோக்களை தந்திருக்கின்றார். ரகு அவர்கள் 500 யூரோக்களை தந்திருக்கின்றார். ராஜா அவர்கள் 150 யூரோக்கள், திருமதி திரு அவர்கள் 200 யூரோக்கள், ஹேமா அவர்கள் 500 யூரோக்கள், சோபிதா ஜோகிசன் அவர்கள் 100 யூரோக்கள், ஜெகன் அவர்கள் 250 யூரோக்கள், கணேஷ் அவர்கள் 100 யூரோக்கள், சாரதி அவர்கள் 300 யூரோக்கள், சுரேஷ் அவர்கள் 100 யூரோக்கள், இந்திரன் அவர்கள் 100 யூரோ, அருண்மொழி தேவன் அவர்கள் 100 யூரோ, ரதினி கோபால சிங்கம் அவர்கள் முன்னாள் அறிவிப்பாளர் இப்பொழுது நிகழ்ச்சிகளை தயாரித்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் ரதினி 500 யூரோக்களை வழங்கியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து சுவிஸிலிருந்து திருமதி தர்மவதி ரவீந்திரன் அவர்கள் 500 சுவிஸ் ஃப்ரேங்க், பாடகர் ராஜன் அவர்கள் 300 சுவிஸ் ஃப்ரேங்க், மோகன் சொருபி அவர்கள் 100 சுவிஸ் ஃப்ரேங்க், சுசீலா தர்மராஜா அவர்கள் 100 சுவிஸ் ஃப்ரேங்குகள், பேர்ன் ராஜா அவருடைய மகள் ரஜிந்தா இரண்டு பேருமாக இணைந்து தந்தையும் மகளுமாக இணைந்து 400 யூரோக்கள் அதாவது 1500 சுவிஸ் ஃப்ரேங்குகளை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். 1500 யூரோக்களை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் பேங்குக்கு. அதனை தொடர்ந்து ஜெர்மனியில் வாழ்கின்ற நீர்கள் மீனா மகேஸ்வரன் அவர்கள் 250 யூரோக்கள், சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் 200 யூரோக்கள், சாந்தினி வடிவேல் அவர்கள் 150 யூரோக்கள், மேரி மெக்கில்லின் அவர்கள் இங்கே நேரடியாக கலையத்திற்கு கொடுத்திருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து 200 யூரோக்கள். இந்திரா வித்தியா என்று சகோதரிகள் இத்தாலியில் வசிக்கின்றவரும் ஜெர்மனியில் வசிக்கின்றவர்கள் 200 யூரோக்களை தந்திருக்கிறார். உதயன் அவர்கள் 200 யூரோக்கள், ரஜினி நாகேந்திரம் அவர்கள் 400 யூரோக்கள், ஜெயந்தி மாலா 150 யூரோக்கள், பத்மராணி ராஜரன் அவர்கள் 300 யூரோக்கள், திருமதி தேவேந்திரம் அம்மா அவர்கள் 100 யூரோக்கள், திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் 300 யூரோக்கள், திருமதி தவமல்ல நகுலேஸ்வரன் அவர்கள் 150 யூரோக்கள், திருமதி வதனி மோகன் அவர்கள் 200 யூரோக்கள், ஷியாமலா சர்க்குமாரன் அவர்கள் 300 யூரோக்கள், திருமதி ரட்னேஸ்வரி ஜெர்மனியில் வசிக்கின்றார் 150 யூரோக்கள், ரஜினி அன்டன் 100 யூரோக்கள், பாஸ்கரன் சாந்தி 200 யூரோக்கள், ராஜினி ஆல்போன்ஸ் அவர்கள் 100 யூரோக்கள், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பதி சிவநாதன் அவர்கள் 150 யூரோக்கள், திருமதி ஜெனி ஆன்டன் அவர்கள் 125 யூரோக்கள். உங்களுடைய பணம் கிடைக்கப்பெற்றது ஜெனி ஆன்டன். அவரை தொடர்ந்து இன்னும் யாரையாவது விட்டிருந்தால் செல்வராஜா அவர்கள் பிரான்சில் இருந்து 200 யூரோக்கள், இவ்வாறு எங்களுக்கு அள்ளி கொண்டு வந்து தந்திருக்கின்றார்கள். எங்கள் அன்றுள்ள இதயங்களை எங்களால் ஒரு நாளும் மறக்க முடியாத தெய்வங்களாக நாங்கள் உங்களை வைத்திருப்போம். அந்த வகையில் உங்களுடைய இந்த வானொலி ஓடுவதற்கும் நீங்கள்தான் காரணம். இந்த வானொலி இல்லாமல் போனாலும் அதற்கு கடவுள்தான் காரணம். அந்த வகையில் எல்லாருடைய பெயரையும் பாதிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் எங்களுக்காக அள்ளி வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களை கடவுள் நல்லாக வைத்திருப்பார் என்று கடவுளையும் வணங்கி கொண்டு ஏதோ கடவுள் செய்த வழியின்படி நடக்கும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவுகளை இதுவரை வாழ்த்தாதவர்கள் சண்முகநாதனை வாழ்த்தி மகிழலாம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாழ்த்து நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர் எங்களுடைய அன்பு சகோதரி திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேரம் சரியாக 10:53, மைக்கராட்சத்தில் 9:53. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பதை வாழும் வரை வாழ்த்துவோம். இந்த ஷன் அவர்களுடைய மனது, அவருடைய அவரை வாழும் போது வாழ்த்த வேண்டும் என்ற இந்த ஆசை சகோதரி புஷ்பவதிக்கு எவ்வாறு வந்ததோ அது கடவுளைத்தான் கேட்கணும். அவர் தான் இந்த வாழ்த்து நிகழ்ச்சியை வானொலி கடத்து வந்தார். அவருக்கும் இப்போது நிறைந்த கடவுளுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு, தாயகத்தில் கார்நகரை பிறப்பிடமாகவும் பிரான்சில் ஆக்ரோனோவை வசிப்பிடமாக கொண்ட டிஆர்டி தமிழொலியின் அன்பு நேரமான ஈரா சண்முகநாதன் அவர்களை வாழும்போது வாழ்த்துகின்றோம். இன்று வாழும்போதே வாழ்த்துவோம் நிகழ்வில் வாழ்த்தப்படுபவர் ஈரா சண்முகநாதனை வாழ்த்தி மகளவர்கள் அன்பு மனைவி ராஜசுலோஜனா, அன்பு மகள் சாயி சகனா, அன்பு அன்னர் லண்டனில் வசிக்கும் ஸ்ரீ ரங்கநாதன் மற்றும் டிஆர்டி தமிழொலியில் பணிபுரிகின்ற அத்தனை அன்பு உறவுகளும் என்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வை வானொலி கடத்து வந்த திருமதி புஷ்பதி சிவநாதன் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் தாஜா, நான் கமலா. நீங்க நல்லதா இருக்கிறவன பிரார்த்தித்துக் கொண்டு நான் கொஞ்ச நேரமா அடித்து கொண்டேன். நான் இணைப்பு கிடைக்கவில்லை, அதனுடைய இப்போ இணைந்து வந்தேன். திரு சண்முகநாதன் அவர்களுக்கு உங்களோட குடும்பம் சார்ந்த வாழ்த்துக்கள். அவர் நீடுவழி காலம் வாழ வேண்டும் என்றும் கூறி அவர் சரியா நான் சிந்தனைகள் கேட்பேன், இவ்வளவு கஷ்டப்பட்டுத்தான் வந்த அந்த சிந்தனையை ஒழுங்காக சொல்லிக் கொள்ளுவார். அதை எடுத்து வந்த புஷ்பவதி சிவநாதன் அவர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரி, இந்த நேரத்தில் வந்து அவரை வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் நன்றிகள் அம்மா.
1: நன்றி.
0: அவர் சகோதரி பத்மினி கமலகாந்தன் அவர்கள் இணைந்து கொண்டு சண்முகநாதன் அவர்களை வாழ்த்தியிருந்தார். சண்முகநாதனுக்காக நான் தருமாடுத்த பாடல்.

உங்களுடன் நிலவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்க்கும் மாலும் போது வாழ்க்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. வாழும்போது வாழ்த்துவோம் நிகழ்ச்சியில் மிஸ்டர் சண்முகநாதன் அவர்கள் வாழ்த்து பெற்றார். இந்த வாழ்த்து நிகழ்ச்சியை துல்லியமாக எங்களுக்காக எடுத்து வந்த சகோதரி

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது வாழும் போது வாழ்த்துவோம் நிகழ்ச்சி. என்று வாழ்த்தப்பட்டவர் எங்கள் அன்புக்குரிய ஈரா சண்முகநாதன் அவர்கள், பிரான்சில் ஆக்குர்னோவில் இருந்து. அவர்கள் என்று போல் என்றும் சிரஞ்சீவியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கிற டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது.

வணக்கம் நேர்களே, நேரம் சரியாக 11:01 ஐக்கியராஜ்யத்தில் 10:01 மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசு ஆட்சேபங்கள் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் குணசில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர். வவுனியா மாநகர சபை முதல்வரின் பதவி நீக்கமானது என்ற ஒரு தன்னிச்சையான முடிவும் அல்ல. அவர் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு அவை உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே ஆளுநர் இந்த துணிச்சலான முடிவை எடுத்துள்ளார் என பாராளுமன்ற உறுப்பினர் கே கே மஸ்தான் தெரிவித்துள்ளார். கர்நாடக விமான நிலையத்தின் 18 கட்டை சந்திப்புக்கு அருகில் நட்சத்திர அந்தஸ்து கொண்ட சுற்றுலா ஹோட்டல் ஒன்று அமைக்கப்படுவதாக கூறி ஷீமேண்ட் உற்பத்தி மற்றும் புதியிடும் தொழிற்சாலை ஒன்று நிர்ணயிக்கப்படுவதற்கு எதிராக பிரதேசவாசிகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார்கள். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயகா எதிர்வரும் 11 வியாழக்கிழமை பிரான்ஸ் செல்ல உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார். இராணுவம் வகைப்படுத்தி வைத்திருக்கும் காணிகளை மீட்பதற்கான கவனயீர்ப்பு போராட்டம் இன்றும் இடம்பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கு தமிழக மக்களின் அரசியல் அபிலாசைகள் குறித்து பிரித்தானிய உயர்மட்ட பிரதிநிதிகளிடம் எடுத்துரைத்துள்ள இலங்கை தமிழர் கட்சியின் பிரதிநிதிகள் அர்த்தமுள்ள அதிகார பார்வை நடைமுறைப்படுத்தல் மற்றும் நீண்டகாலமாக நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துதல் என்பவற்றின் அவசியம் தொடர்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. செம்மனை சோதனை சாவடிக்கு அருகாமையிலிருந்து கோவிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியின் ஒரு பகுதியிலும் இன்னமும் கண்டறியப்படாத மனித புதைகுழிகள் இருக்கக்கூடும் என திடுக்கிடும் தகவலை வெளிப்படுத்தியுள்ள மரண தண்டனை கைதியான லான்ஸ் கெப்ரல் சோமரட்னம் ராஜபக்ச தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ளும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல்கள் சித்திரவதைகள் மற்றும் தன்னிச்சையான கைது நடவடிக்கைகள் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வழங்கப்படும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சருகை நாட்டில் முற்றாக இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் எச்சரித்துள்ளன. கொரியா குடியரசின் முன்னாள் பிரதி வெளிவிவகார அமைச்சரும் இலங்கைக்கான முன்னாள் தென்கொரிய தூதுவருமான ஜோங் முன் சோய் மற்றும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவருக்கு ஆகியோருக்கிடையில் விசேட சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கல் ஆகிய விடயங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கில் இயங்கி வரும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் பிரதிநிதிகளுக்கும் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வால்டோக்கும் இடையே கடந்த வியாழனன்று கொழும்பில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஆண்டு முதல் 6 வகுப்பு மாணவர்களுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகள் முழுமையாக நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தீ விபத்தில் இருந்து நாசமான யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிசா நேற்று பார்வையிட்டுள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் 2026-27 ஆண்டுக்கான புதிய தலைவராக மருத்துவ

நிபுணர் சந்திக்க எபிடுகடுவ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் சமத்துவமான சுகாதார சேவையை விரிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார். தேத்தலாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்று பண்டரவளை வெளிமடை பிரதான வீதியின் ஜல்பத்பல பகுதியில் நேற்று மாலை விபத்துக்குள்ளாகியது. நாட்டில் அதிகரித்து வரும் வீதி விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக உடனடி அபராதங்களை விதிப்பதற்கு பதிலாக நேரடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து போலீசாரின் விசேட அதிரடி வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வீதி பயன்பாட்டிற்கு தகுதியற்ற வாகனங்களை கண்டறியும் விசேட சோதனை நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வீதி பாதுகாப்பு பொறுப்பாளர் பிரதி காவல் மாத்துறை அதிபர் WBJ சேனாதிராஜா தெரிவித்துள்ளார்.

கதிர்காம பாதயாத்திரை அடியார்களுடன் வீதியில் சென்ற நாயை உதைத்து துன்புறுத்திய சந்தேக நபரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் பட்டுக்கோடை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தோல்புரம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி கத்திக்குத்து தாக்குதலுக்கு உள்ளான 29 வயதுடைய ஆணொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று யாழ்ப்பாணம் பூதன வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். பொஷன் பண்டிகை காலப்பகுதியில் நீர்நிலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. போஷன் பௌர்ணமி போயா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தற்போது 11,000 அதிகமான தான சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இளத்து தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இலங்கை மட்டக்களப்பு மண்ணில் முதல் முறையாக உலகளாவிய திருக்குறள் மகாநாடு இன்று மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்த அழகியர் கற்கைகள் நிறுவனத்தில் பம்பன் கழக கம்பவாரி ஜெயராஷி ஆரம்பித்து வைத்து நடைபெறுகின்றது. தொடரும் இந்திய செய்திகள். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பிபிஜிராம் திட்டத்தினால் கடும் நிதி சுமைக்கு உள்ளாவதாக பாரதிய ஜனதா ஆளுங்கட்சி மத்திய பிரதேசம் பீகார் மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாகூர் நாளை பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. இஸ்லாமியராக மதம் மாறுவோருக்கான இடஒதுக்கீட்டினை ரத்து செய்யும் உயர் நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நேரடியாக குதிரை பேரத்தில் முதலமைச்சர் விஜய் ஈடுபட்டதாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் டீல் பேசியதாகவும் அம்பலமாக இருக்கும் தகவல் வைகோ பேட்டியின் மூலம் வெளியிட்டு வெளிச்சமாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் அண்ணல் பறக்க தொடங்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நெடுஞ்சாலையோர தடுப்பு கட்டையில் கார் மோதி விபத்துக்குள்ளாக ஏற்பட்டதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூருக்கு அருகே முறையான திட்டமிடலின்றி நடத்தப்பட்ட குறைதீர் முகாமில் பங்கேற்ற பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். இந்தியாவில் கடந்த 15 ஆண்டுகளில் சிகரெட் புகைப்போர் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக உலக சுகாதார தகவல் அமைப்பு தெரிவித்துள்ளது. லண்டனில் உயர்கல்வி படித்து வந்த தெலுங்கானா மாணவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெறவுள்ள போலியோ தடுப்பு சொட்டு மருந்து முகாமில் 5 வயதுக்குட்பட்ட 52.91 லட்சம் குழந்தைகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செசல்ஸ் நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி நாளை அங்குள்ள மகாதீவின் புகழ்பெற்ற அருள்மிகு நபசக்தி விநாயகர் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்ய உள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சூடி அருகே கோவில் திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் சமபந்தி கிடாய் விருந்து வெகு விமரிசையாக நடைபெற்றது. பயிற்சிக்கு வந்த 6 மாணவிகளை மிரட்டி பலாத்காரம் செய்த கேரள கிரிக்கெட் சங்க முன்னாள் பயிற்சியாளருக்கு 3வது வழக்கில் 48 வருடம் கடுங்காவல் சிறை விதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தீர்ப்பு வழங்கப்பட்ட 3 வழக்குகளில் இவருக்கு மொத்தம் 99 ஆண்டு கடுங்காவல் சிறையை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பக்தர்கள் 24 மணி நேரம் காத்து நின்று தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் முகர பண்டிகை வார இறுதி நாட்கள் என 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக பக்தர்கள் எண்ணிக்கை அதன்படி நேற்று முன்தினம் 81,340 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளார்கள். தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குநரும் நடிகருமான திரைக்கதை ஆசிரியருமான கே பாக்கியராஜ் தனது 73வது வயதில் மாரடைப்பு காரணமாக சென்னை நகரில் காலமரார். அவரது மறைவுக்கு திரையுலகம் அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள். உலக செய்திகள்.
மேற்கு ஐரோப்பியா தாக்கியவை பல உயிர்களை உயிரிழப்புகளை ஏற்படுத்திய கடும் வெப்பம் அலை தற்போது கிழக்கு நோக்கி நகர்ந்து வருகின்றது. ஐரோப்பாவை தாக்கியுள்ள கடும் வெப்ப அலையால் சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறைகள் இன்றாண்டு மிக வேகமாக உருகி வருகின்றது. வெனிசுலாவின் வடக்கே 4.8 ரிக்டர் அளவில் 3வது நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானின் பல இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரில் பனாமுக்கு சொந்தமான ஒரு கப்பலை ஈரான் தாக்கியதற்கு பதிலடியை கொடுத்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கராச்சியில் உள்ள துணை இராணுவத்தின் தலைவகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 3 இராணுவ அதிகாரிகள் இறந்ததாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள கட்டிடத்தில் சிறிய விமானம் மோதியதில் அதன் விமானி உயிரிழந்துள்ளார். மேலும் 13 பேர் காயமடைந்துள்ளார்கள். ஆப்பிரிக்க நாடுகளான கங்கோ குடியரசு மற்றும் உகாண்டாவில் பரவும் புண்டி புகியோ வகை எல்லோன் தொற்றுக்கான தடுப்பூசியை கண்டறியும் பணிகள் அமெரிக்கா தீவிரம் காட்டியுள்ளது. தாய்லாந்தில் பட்டாய நகரில் 17 வயது பெண்ணின் சடலம் பிட்டியில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 46 வயதான ஆஸ்திரேலிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேல் லெபனான் இடையே மோதல் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல்கட்ட அமைதி ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை கையொப்பமாகியுள்ளது. விளையாட்டு செய்திகள். HFIH ப்ரோ ஹாக்கி லீக் தொடரில் பாகிஸ்தானை 7-1 கால்கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது இந்தியா. உலகக்கிண்ண தொடரின் குழு கோவி கீழ் நடைபெற்ற விறுவிறுப்பான இறுதி லீக் போட்டியில் கொலம்பியா மற்றும் போர்த்துகல் அணிகள் மோதிய போட்டியின் 0-0 என்ற கணக்கில் சமநிலையில் முடிவடைந்துள்ளது. பனாமா இங்கிலாந்து மோதிய எல் பிரிவு குழுக்கூட்ட ஆட்டத்தில் இங்கிலாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் பனாமை வீழ்த்தியது. ஆஸ்திரேலியாவில் ஒரு கடற்கரைக்கு ஹோல்ஹாவலர் பெயர் கூட்டப்பட்டிருக்கின்றது. ஹோல்ஹாவலர் மெட்ரிக் பீச் அவருடைய பெயரிலே கடற்கரை உள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவித நாணய மாற்றிற்கு அரசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒழிப்பையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 382.98 இந்தியாவில் 107.61 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336 19% இந்தியாவில் 94.47 ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 415.20 இந்தியாவில் 116.67 ஒரு ஐக்கிய ராஜ பவுண்ட் இலங்கையில் 443.77 இந்தியாவில் 124.70 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 136.89 இந்தியாவில் 66.57 இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷங்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: பூமிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சப்பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பூங்காங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிஸ் லாச்சப்பலில்
4: 11 rue Caille 75 பாரி,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்
4: 5 rue Marcel Cerdan 95 140 Vierge les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 Rue Joseph Henap 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம்.

இதய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும்

0: தன்னுடைய சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலவும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 97 மானம் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 967 ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தனின் அந்த நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தனின் அந்த நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று.
1: ஓரிடத்தில் அமர்ந்து உபதேசம் செய்வதற்கோப்ப ஏதோ ஒரு அறிவுரை கோத்தினை எழுவதை போல் அல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று மக்கள் அமைத்து கொண்டுள்ள வாழ்க்கை முறைகளை கண்டு கேட்டு உணர்ந்து ஒரு உயர்ந்த வாழ்க்கை நெறியையே குரல் வாயிலாக வழங்கிய பெருமை வள்ளுவருக்கு உண்டு. அவ்வாறு அவர் நடத்திய பயணத்தில் ஒரு நாள் பாலூர் எனும் தளம் தமிழூர் ஒன்று அவரது காலடிகள் பதியும் பேட்டினை பெற்றது. அவ்வூரில் அழகடியான் என்னும் ஒரு தமிழ் ஆர்வம் கொண்டு வள்ளுவரை அவன் இல்லத்திற்கு அழைத்து சென்றான். விருந்துண்டு செல்லுமாறு வேண்டினான். வள்ளுவரும் அதற்கு இணங்கினார். விருந்துக்கான ஏற்பாடுகளை அழகடியானின் துணைவி அடுக்கலையில் செம்மியாக செய்து கொண்டிருந்தாள். கூடத்தில் அமர்ந்து சிந்தனை தேங்கிய முகத்துடன் விளங்கிய வள்ளுவரிடம் அழகடியான் உரை நிகழ்த்திக் கொண்டிருந்தான். அழகடியானின் தமிழ் பெற்று திறம் அனைத்தையும் வியந்து பாராட்டினார் வள்ளுவர். தான் கொண்டுள்ள தமிழ் உணர்வையும் தனக்குள்ள ஆற்றலையும் பழித்து கூறுவதையே தொழிலாக கொண்டிருந்த ஒருவன் அந்த ஊரில் பெரும் செல்வந்தராக திகழ்கிறான் என்ற செய்தியை அழகடியான் கூறினான். பெரும் செல்வம் அவனுக்கு வாய்த்த விதம் எவ்வாறு எப்போது என கேட்டார் வள்ளுவர். அது பெரிய கதை என தொடங்கி அழகடியான் சுருக்கமாகவே சொல்லி முடித்தான். வளமற்று வறுமை மிஞ்சி வாழ்ந்து வந்தான் அந்த புது செல்வந்தன். திடீரென ஒரு நாள் கண்டெடுத்தான் பெரும் புதையல். அந்த புதையலை அவனுக்கே உரிமையாக்கிக் கொண்டான். மாட மாளிகை கூட கோபுரம் அந்த வகையில் செழித்து சிரிக்கிறது இப்போது. இத்தகு வளத்திற்கு அவன் சொந்தக்காரனாவதற்கு முன்பே எனக்கும் அவனுக்கும் பகை உண்டு. இப்போது அந்த பாலூரில் அவன்தான் கொடிகட்டி வாழ்கிறான். இப்படி செய்தி சொல்லி முடித்தான் அழகடியான். அளவற்ற வளம் பொருந்திவிட்ட காரணத்தாலேயே உன் அறிவு செல்வத்தை அவன் வீழ்த்திவிட முடியுமா என்ன அஞ்சிட்ட என்றார் வள்ளுவர். ஆனால் அழகடியானோ வள்ளுவரை பார்த்து ஏதோ இழுத்தல் போல் கூறலுற்றான். பெருமகனாரே, எதற்காக அந்த செல்வனின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நானும் ஆழ்ந்து சிந்திக்கலானேன். என் துணைவியும் கூட அப்படித்தான் கருதினாள். இதற்கிடையே அந்த செல்வனிடமிருந்து எனக்கு ஓர் அழைப்பும் வந்தது. அதனை தட்டி கழிக்க மனமுன்றி சென்றேன். ஆனால் முதல் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், இப்படி 3 நாட்கள் காத்திருந்தும் அவனை சந்திக்க இயலவில்லை. நாளை வரச்சொல் என்ற பதில் எனக்கு அளிக்கப்பட்டது. இறுதியாக ஒரு நாள் அவனை சந்திக்கும் வாய்ப்பும் பெற்றேன். ஒரு தட்டு நிறைய தங்க நாணயங்களை எனக்கு வழங்குமாறு அங்கிருந்த ஒருவனுக்கு ஆணையிட்டான். பெற்றுக்கொண்டேன். என் தமிழ் அறிவாற்றலை பயன்படுத்தி அந்த செல்வந்தனை குறித்து அரியதூர் நூல் ஒன்று நான் எழுத வேண்டும் என கூறினான். அழகடியானின் பேச்சை பொறுமையுடன் கேட்டுக் கொண்டிருந்த வள்ளுவர் அவனை பார்த்து, இதுவரை நீ எனக்கு சித்தரித்து காட்டியுள்ள மனிதனை பற்றி என்னால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லையே. முதலில் உமக்கு பகைவன் என்று கதையை தொடக்கினீர். தமிழுக்கு பகைவன் என்று குறித்து காட்டினீர். இப்போது தங்க நாணயங்களை வாரி கொடுத்து நூல் எழுத சொல்லியிருக்கிறான் என்கிறீர். அந்த நூலை எழுத தொடங்கிவிட்டீரா இல்லையா என்று விழிகளை அகல விரித்தவாறு கேட்டார். வள்ளுவ பெருந்தகையே, அதற்குத்தான் தங்கள் துணையை நாடுகிறேன். அந்த நூலின் மைய கருத்தாக எதனை கொள்ளலாம் என்று தங்களிடம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பகைவனாக இருந்தும் அவன் என்னிடம் காட்டிய பரந்த மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு நூலை எழுதி முடிக்கலாம் அல்லவா? அழகடியானின் இந்த கேள்விக்கு வள்ளுவர் சிரித்து கொண்டே பதிலளித்தார். பகை கொண்டோர் பகை நீக்கி உறவாடுவதை நான் பாராட்டக்கூடியவன். ஆனால் உம்மிடம் உம் இருவரிடையே இருந்த பகை ஒரு தட்டு தங்க நாணயத்தால் அளவா தீர்க்கப்பட்டிருக்கிறது. செல்வந்தனின் பரந்த மனப்பான்மை இது காட்டுவது போல் தோன்றினாலும் முற்றிலும் உமது இழித்தன்மையே இது புலப்படுத்துகிறது. அழகடியான் அவர்களே, பகைவனை சேர்த்து வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதை காட்டிலும் அவ்வாறு அந்த பகைவனை தொழுது தொடராத காரணத்தாலேயே ஒருவன் அழிந்தான் என கூறப்படுவது பெருமை உடையதாகும் என்று ஒரு குரல் எழுதுவதற்கான உணர்வை உமது வாழ்க்கை எனக்கு ஏற்படுத்தி உதவியுள்ளது. நன்றி, வருகிறேன். இவ்வாறு கூறிக்கொண்டே வள்ளுவர் புறப்பட்டார். அழகடியான் சோர்ந்த முகத்துடன் விருந்துண்டு செல்க என வேண்டி நின்றான். விரும்பவில்லை, மன்னித்திடுக என்று பதில் உறுத்திவிட்டு வள்ளுவர் வேகமாக வெளியேறினார். இந்த சிறிய கற்பனை கதைக்கான சிறப்பு மிகு குரல் இதோ. ஒட்டார் பின் சென்றொருவன் வாழ்தனின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. மானம் என்ற தலைப்பில் அதிகாரம் 97, பாடல் 967.

0: அரசு லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்பட்டவர்கள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கான்சி 58-2005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 44-440-60-50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79-230-80-4.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம்.

உள்ளத்தில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமா.

ஈழத்தில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த பிறகு 2003 ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் ஜேன் திக்ஷித் ஒரு கட்டுரை எழுதினார். அதில் இலங்கையில் நடக்கும் சமாதான பேச்சுவார்த்தைகளை இந்தியா ஆதரித்துக் கொண்டே இலங்கை அரசுக்கு அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் தீவிரமான உதவிகளை செய்ய வேண்டும், அப்போதுதான் இலங்கை அரசு பல மாநிலையிலிருந்து விடுதலை புலிகளோடு பேச முடியும் என்று எழுதினார். 2004 மே முதல் வாரத்தில் இந்துஸ்தான் டைம்ஸ் நாளேட்டுக்கு அளித்த பேட்டியிலும் ஜேன் திக்ஷித் இதையே வலியுறுத்தினார். ஜேன் திக்ஷித் வெளியுறவுத்துறையின் முக்கிய அதிகாரி, இலங்கையில் இந்தியாவின் தூதுவராகவும் இருந்தவர், ராஜீவ்காந்தியோடு நெருக்கமாக இருந்தவர். ஆக ஈழ பிரச்சனையில் உளவுத்துறையின் தலையீடு என்பது இலங்கைக்கு ஆதரவாகவே இருந்தது. விடுதலை புலிகளுக்கு எதிராக அப்போது உளவு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மற்றொரு அமைப்பு ஈழத் தேசிய ஜனநாயக விடுதலை முன்னணி என்று அழைக்கப்படும் ENDLF. இந்த அமைப்பை உருவாக்கியது யார், எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த ஃப்ரண்ட்லைன், சண்டே லீடர் போன்ற பத்திரிகைகளில் தொடர்ந்து ஆய்வு கட்டுரைகளை எழுதி வரும் செய்தியாளர் மறைந்த DPS ஜெயராஜா கட்டுரையிலிருந்து இதற்கு விடைபெற முடியும் என்று அவர் எழுதுகிறார். ENDLF உருவான கதை மிகவும் சுவியானது. இதன் தலைவராக உள்ள பரந்தன் ராஜன் என்பவர் ஆரம்பத்தில் புளட் அமைப்பில் இருந்தார். லெபனான் நாட்டுக்கு போய் பயிற்சி பெற்றவர். இவர் புளட்டில் ராணுவ தளபதி பதவியை எதிர்பார்த்தார். ஆனால் புளட் தலைவர் உமாமேஸ்வரன் அந்த பதவியை வேறு ஒருவருக்கு கொடுத்ததால் பரந்தன் ராஜன் வெறுப்படைந்து தனது ஆதரவாளர்களுடன் வெளியேறினார். இப்படி வெளியேறிய குழுவினரும் ஏற்கனவே டெலோ EPRF அமைப்புகளிலிருந்து அதிருப்தியுற்று வெளியேறிய குழுவினரும் இணைந்து 3 நட்சத்திரங்கள் என்ற பெயரில் ஒரு குழுவை உருவாக்கினார்கள். 3 அமைப்புகளின் அதிருப்தியாளர்கள் உருவாக்கிய குழு என்பதால் 3 நட்சத்திரம் என்று பெயர் சூட்ட பெற்றது. அதற்கு பின் புலட்ட அமைப்பிலிருந்து ஈஸ்வரன் என்பவர் தலைமையில் மற்றொரு அதிருப்தி குழு விலகியது. அதேபோல் EPRF அமைப்பிலிருந்து டக்ளஸ் தலைமையில் ஒரு குழுவும், ஆக 2 குழுக்கள் விலகின. அப்போது ரோ 1987 3 நட்சத்திர அமைப்பையும் டக்ளஸ் ஈஸ்வரன் தலைமையிலான குழுக்களையும் ஒன்றாக்கி ENDLF என்ற அமைப்பை உருவாக்கியது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிறகு பரந்தன் ராஜனிடமிருந்து டக்ளஸ் தேவானந்தா விலகி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி EPDP என்ற அமைப்பை தனியே ஏற்படுத்திக் கொண்டார். இதனால் ENDLF பரந்தன் ராஜனின் முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இதுதான் ENDLF தோன்றிய கதை. இந்த அமைப்பை உருவாக்கியது இந்தியாவின் ரோ உளவு நிறுவனம்தான். பின்னர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இது பற்றிய வாதம் வந்தது. உளவு நிறுவனங்கள் இப்படி போட்டி குழுக்களை உருவாக்கி சகோதர யுத்தங்களை தொடக்கி வைத்ததை காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், CPI கட்சிகள் கண்டிக்க முன்வரவில்லை. முறைகேடாக கப்பல்களிலும் விமானங்களிலும் ஏற்றி இந்தியாவுக்கு உளவு நிறுவனங்கள் போட்டி குழுக்களை கொண்டு வந்ததை கண்டிக்கவில்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விடுதலை புலிகள் சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள் என்ற பாப்பன ஏடுகளின் குரலையே இவர்கள் எதிரொலித்தார்கள். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, ரோ உளவு நிறுவனம்தான் இந்த குழப்பங்களை உருவாக்குகிறது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே மோதலை உருவாக்குவதே ரோவின் நோக்கமாக இருக்கிறது, எனவே இதில் பிரதமர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஈழ தமிழ் குழுக்களிடையே கடந்த காலங்களில் பல்வேறு குழுக்களை உருவாக்கியதற்கு ரோதான் காரணமாக இருந்தது. இப்போது அதே வேலையை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே செய்து கொண்டிருப்பதாக வெளிப்படையாகவே அவர் குற்றம் சாட்டினார். விடுதலை புலிகளுக்கு எதிராக உளவு நிறுவனங்களின் கருத்துக்களை எதிரொலித்து தொடர்ந்து கட்டுரைகளை வெளியிட்டு வரும் ஃப்ரண்ட்லைன் மாதம் இருமுறை ஆங்கில பத்திரிகை 22/6/2002 இதழில், அதாவது கருணா விலகுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே, ஒரு கட்டுரையை வெளியிட்டது. அதில் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், உண்மையில் விடுதலை புலிகள் அமைப்பில் கருணா கிழக்கு மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தும் சக்திமிக்க தலைவராக உருவாக்கி வருகிறார். பிரபாகரனையும் மிஞ்சும் தலைவராகவும் அவர் வர முடியும். ஒரு நாள் பிரபாகரனிடத்திலே கருணா இப்படி சொல்லும் நிலை வரலாம், நான் கிழக்கு பகுதியை பார்த்துக் கொள்ளுகிறேன், நீங்கள் வடக்கு பகுதியை பார்த்துக் கொள்ளுங்கள். விடுதலை புலிகள் இயக்கம் ஈழத்தமிழர்களின் ஒரே பிரதிநிதி அல்ல என்ற கருத்தை உருவாக்கிட வேண்டும் என்பதே உளவு நிறுவனங்களின் முக்கிய இலக்கம் செயல்பாடும். போட்டி குழுக்களை உருவாக்கி விடுதலை புலிகளுக்கு எதிராக நிறுத்தும் முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் விடுதலை புலிகள் இயக்கத்தையே பிளக்கும் அடுத்த திட்டத்தை தொடக்கினார்கள்.
மாத்தையாவை தொடர்ந்து கர்ணா உருவாக்கப்பட்டார். கிழக்கு பகுதி கர்ணாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதென்றும் விடுதலை புலிகளால் கர்ணாவை எதிர்கொள்ள முடியாதென்றும் தொடர்ந்து ஊடகங்கள் வழியாக பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டன உளவு நிறுவனங்கள். இதற்கு சான்றாக ஒன்றை குறிப்பிடலாம். ஈழத்தமிழர்களுக்கான பல்வேறு அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. விடுதலை புலிகள் தான் ஈழத்தமிழர்களின் ஒரே பிரதிநிதி என்று இந்த கூட்டமைப்பு அறிவித்ததோடு 2004 நடந்த பொது தேர்தலில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியது. அப்போது உளவுத்துறை கர்ணாவுக்கு ஒரு திட்டத்தை தீட்டிக் கொடுத்தது. அதன்படி மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் அம்பாறையில் தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்கள் பெரும்பாலானோர் விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்கள் என்றும் அவர்கள் கர்ணாவையே ஆதரிக்கிறார்கள் என்றும் கர்ணா குழு அறிவித்தது. கர்ணா குழுவின் அதிகாரபூர்வ பேச்சாளரான வரதன் பத்திரிகையாளர்களிடம் பேட்டி அளித்தார். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிளவுபடுத்தி ஒரு பிரிவினரை கர்ணாவுக்கு ஆதரவாக மாற்ற உளவுத்துறையும் ஊடகங்களும் மேற்கொண்ட முயற்சிகள் படுதோல்வி அடைந்தன. அவர்கள் எதிர்பார்த்தது போல் எதுவுமே நடக்கவில்லை. கர்ணா குழுவை உருவாக்கியவுடன் அதன் விளைவுகள் பற்றி ஆராய்வதற்கு ஒரு நாள் கருத்தரங்கம் ஒன்று சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. உளவுத்துறை முன்னாள் அதிகாரி ராமன் தலைமையிலான பார்வையாளர்கள் ஆய்வு மையம் என்ற அமைப்பின் பெயரில் உளவு நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த கருத்தரங்கம். அதை துவக்கி வைத்து பேசியவர் இந்துராம் அவர்கள். கர்ணா பிரிந்து விட்டதால் பெரிய விளைவுகள் ஏற்படும். விடுதலை புலிகள் இனி மிகவும் பலவீனமாகி விடுவார்கள். வடக்கு கிழக்கு மாநிலங்களில் பிரிக்கவே கூடாது என்ற கருத்துக்கு அரசியல் அரங்கில் பலத்த அடி விழுந்துள்ளது. இனி வடக்கும் கிழக்கும் ஒரே பகுதியாக இணையப்போவதே இல்லை. ஸ்ரீலங்காவை ஜனநாயக பாதையில் கொண்டு செல்வதற்கு இந்த பிளவு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும். கர்ணாவின் பிளவால் தமிழீழத்துக்கான ஆயுதப் போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று உளவுத்துறை நடத்திய அந்த கருத்தரங்கில் தனது உள்ளத்து ஆசைகளையெல்லாம் இந்திராம் கொட்டினார். ENDLF குழுவினரும் அதன் தலைவர் பரந்தன் ராஜனும் 1990 முதல் இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இன்றி பாதுகாப்பாக இருந்து வருகிறார்கள். காரணம், இந்த குழுவை உருவாக்கியதே ரோ உளவு நிறுவனம்தான். புதுடில்லியின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் இந்த அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நிலைகொண்டுள்ள இந்த அமைப்பு அண்மை காலமாக கர்ணா குழுவுடன் இணைந்து நிற்பதால் புதிய குழப்பங்கள் உருவாகிவிட்டன. இதனால் இவர்களுக்கு விடுதலை புலிகளால் ஏதேனும் ஆபத்து நேரிடலாம் என்பதால் ENDLF குழுவின் முன்னணி தலைவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு தமிழகத்தில் எளித ஆட்சியின் போது கீப்பிரிவு போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் வைத்தார்கள். இவ்வாறு DPS ஜெயராஜ் குட்டை உடைத்திருக்கிறார். 1981 ரோ அதிகாரியான உன்னிகிருஷ்ணன் கொழும்பில் ரோவுக்காக வேலை செய்த போது அமெரிக்க தூதரக அதிகாரி ஒருவருடன் நட்பு கொண்டார். இருவரும் நெருக்கமாகி பல ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டார்கள். பல பெண்களுடன் பாலியல் உறவுகளை வைத்திருந்தார்கள். அப்போது அமெரிக்க தூதர் வழியாக இந்திய உளவுத்துறையின் செய்திகளை அமெரிக்க உளவு நிறுவனமான CIA அனுப்பி வந்தார். 1983 தமிழ் போராளி குழுக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டிருந்த காலத்தில் அவர் ரோவின் அதிகாரி மட்டுமல்ல, CIA உளவாளி. தமிழ் போராளி குழுக்களின் செயல்பாடுகளுக்கு பொறுப்பேற்ற பிறகு அவர் ஸ்ரீலங்கா உளவுத்துறைக்கு நெருக்கமானார். கொழும்பில் அவருக்கு பல பெண்களுடன் இருந்த உறவை ஸ்ரீலங்கா உளவுத்துறை பயன்படுத்திக் கொண்டு உன்னிகிருஷ்ணனை தனது வலையில் சிக்க வைத்தது. ஒரே கட்டத்தில் ரோ CIA ஸ்ரீலங்கா உளவுத்துறைகளுடன் ரகசியமாக செயல்பட்டுக் கொண்டும் அதே காலத்தில் ஈழத்தமிழ் போராளி குழுக்களுடனும் நேரடி தொடர்பு கொண்டு செயல்பட்டுள்ளார். 1985 சென்னையில் இவர் தமிழீழ போராளி குழுக்களுடன் தொடர்பு கொண்டிருந்த போது பம்பாயில் அமெரிக்காவின் பான் விமான சேவையில் வேலை செய்த ஒரு அமெரிக்க பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டது. இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் உன்னிகிருஷ்ணனின் நண்பரான கொழும்பில் இருந்த அமெரிக்க தூதரக அதிகாரி. சென்னையிலிருந்து பம்பாய்க்கு பறந்து கொண்டு விமான பணிப்பெண்ணுடன் அடிக்கடி சிங்கப்பூருக்கு போய் உல்லாசமாக இருந்தார் உன்னிகிருஷ்ணன். இவர்கள் இருவரும் இணைந்த நிலையில் இருந்த படங்கள் எடுக்கப்பட்டன. ஈழத்தமிழர் பிரச்சனையில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள், இந்தியாவின் வெளியுறவுத்துறை முடிவுகள், ரோவின் திட்டங்கள் பற்றிய அனைத்து தகவல்களும் உன்னிகிருஷ்ணன் வழியாக ஸ்ரீலங்கா அரசுக்கு சொல்லப்பட்டு வந்தது. இதுபற்றி கொழும்பில் இந்திய தூதராக இருந்த ஏன் தீக்ஷித் தனது நூலான கொழும்பில் பணி என்பதில் குறிப்பிடும் போது, 1986 முதல் 6 மாதங்களில் நான் லலித் அப்துலத் முதலியுடன்
இலங்கையில் செல்வாக்குள்ள அமைச்சராக அவர் இருந்த காலத்தில் நடத்திய உரையாடல்களில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்னை வியப்பில் ஆழ்த்தின. இந்தியாவின் வெளிநாட்டுத்துறை அதிகாரிகள், உளவுநிறுவன அதிகாரிகள் இவர்களின் செயல்பாடுகள் பற்றி ஏராளமான தவறுகளை அவர் பகிர்ந்து கொண்டது என்னை வியப்பில் ஆழ்த்திவிட்டது. உடனே நான் இதுபற்றி டெல்லிக்கு தகவல் கொடுத்தேன். அவ்வாறு அவர் எழுதியிருக்கிறார், இந்த தகவல்களை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தது யார் என்பதையும் ஏ என் தீக்ஷித் குறிப்பிடுகிறார். ஸ்ரீலங்காவுக்கு இந்த தகவல்களை கொடுத்தது எங்களது உளவு அமைப்பில் பணிபுரிந்த அதிகாரி உன்னிகிருஷ்ணன் தான். அவர் அமெரிக்க விமானப்பெண் ஒரு பெண்ணொருவர் மூலமாக அமெரிக்கர் வலையில் விழுந்து விட்டார். அவரது எதிர்மறையான நடவடிக்கைகள் 1986 மத்தியில் தெரிய வந்தது. தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உன்னிகிருஷ்ணன் அமைதியாக்கப்பட்ட பிறகு ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா பற்றி கிடைத்து வந்த தகவல்கள் கடுமையாக குறைந்துவிட்டன. ஸ்ரீலங்காவுக்கு உன்னிகிருஷ்ணன் தான் இரகசிய தகவல்களை கொடுத்தார் என்பது இதன் மூலம் உறுதியானது என்று எழுதியிருக்கிறார் ஜே என் தீக்ஷித் அவர்கள்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: ரவி சியாச்சல் ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கட்டி இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் தரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: அப்படி என்ன ஜியா செய்ய சொன்னதும் தெரிய ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவையை வந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: சிறப்பான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSS சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலியொளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSS குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSS குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSS குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளுங்கள் ATNSS குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSS குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSS சவுண்ட் சர்வீஸ்.

நாடகம். அவன் மாறிட்டான். அங்கம் 12. பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜகர், கேது, கேமா, ஆக்கம் இயக்கம் டிஆர்டி.

0: நீங்க சாப்பாடு பாக்குறது சாப்பாடு சாப்பாடு கிடக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்துங்க வாரம்
1: இருக்கிறது தெரியுமா என்ன கண்ணில காட்டக்கூடாது அதுதான் பெண்ணுட கதையில இல்லாத புரிஞ்ச போகுது. நீ சொல்றீங்க இப்ப எல்லாரும் அவன் ஆக்களுக்கு தானே அதுவும் இந்த இவரோட மாமன் தங்கச்சியர் இருக்குது கொஞ்ச காலமாக இருக்கட்டும் நம்ம இந்த வருத்தத்தோட இப்ப போய் செஞ்சண்டா என்னடைய சரி பட்டது என்னோட நல்லா தண்ணுன்றதா எனக்கும் பிடிக்கும் ஆனா இப்பதும் கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி இப்படி நிக்கிறா அது சரி இந்த இவருங்கட மாமாட தங்கச்சி வாங்கிட்டு இருக்கிறாயோ அவங்க தெரியுங்க வாயு அந்த மிஸ்டேக் எல்லாருக்கு அதுவும் என்ன பத்தி ஓட்டு கொடுத்துருக்காள் அந்த தன்னோட மச்சாலும் அவளுக்கு பிடிக்காது மச்சாலும் கண்ணுமே காட்டக்கூடாது நான் என்ன பிடிச்சு சொல்றேன்னு சொல்லி சொன்னா மட்டும் நல்ல சந்தோஷமா தசிச்சு தசிச்சு சொல்லுவான். எனக்கு அந்த அதையெல்லாம் சொன்னது எப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்ப இந்த மிஸையும் வந்துட்டு இந்த மிஸையும் நம்ம கண்டாடக்கூடாது இது கட்டாயம் என்னோட வேலையை தான் உருட்ட போகுது வந்து நான் தான் எல்லாத்தையும் கேட்கணும்ட்டு ஐயோ கடவுளே இந்த மனசு எப்படியாவது தப்பிடும் நான் இன்னும் போய் பார்க்கல ஐயோ நேரம் போய் பார்க்கணும் அதோட இந்த நான் இருக்கிற இந்த கோயில்கள் முழுவதும் ஏற்றி வச்சுட்டு நின்று என்னோட அப்படித்தான் நிற்கும் இப்ப பார்த்தாலும் கடைசி காலம் போறேன் ரெண்டு மூணு மாசமா என்ன கண்ணுலயே காட்டக்கூடாது என்ன பத்தி நெட்டுவே போட்டு கொடுத்தபடி போட்டு கொடுத்து கொடுத்து ரெண்டு பேருக்கெல்லாம் சண்டையை வச்சுக்கொண்டு தான் என்னை தச்சமே தாய்க்கு கொண்டு சொல்லி சொன்னா இந்தியா என்ன இருக்க விடாது வாழ்க்கை ஒரு நாள் வேணடி இன்னொரு வேணடினு என்ன கொண்டுருவோம் பெரிய நம்பளுக்கு சத்தம் கேக்குது கவகத்தை கேக்குது பை பை பேந்தெடுக்கிறேன் உனக்கு ஐயோ மாமா
2: அப்படியே அதில் கிடக்குறாரு ஐயோ நாம அடர் மாடு பிள்ளைகளையும் கொண்டு போக விடாம ஐயோ ஐயோ ஐயோ
1: அத்தாயத்தோண்டா
2: கொண்டாடு கொண்டா

0: என்ன பசங்க ஜெனீர்,
1: இது மீன் இருந்தாங்கன்னா உடம்பு வச்சிருக்கேன்.
0: சரி போடுங்க, அப்போ சாப்பிட்ற அதிகம் மேங்கப்படி சாப்பிட கொண்டாந்தால் மருந்து குடிக்காம இருக்குது.
1: நான்
0: குடிக்கணும், எனக்கு சாப்பாடு
1: எப்படி உடைஞ்சு போயிட்டாரு ஒரு நாள்லயே.
0: அவர் என்ன இதாக இருந்தால் ரெண்டு பேரும் என்ன ஒரு ஆள் ஒரு ஆள் விட்டு திக்கலாம் இருந்தவா இப்படி படத்தை படக்கையை பார்த்தா அவருக்கு அப்படி தான் இருக்கும்.
1: போவோம்.
0: சரி சாப்பிட போங்க. அவ அப்பா வந்து இப்போ இதை சாப்பிட அனுப்பார், பிள்ளைங்க கொடுத்தா கொடுக்கணும், சாப்பிட போடுங்க.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம். அவன் மாறிட்டான் அங்கம் 12. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜெகன், கேது, கேமா, ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழதி.
1: அரிசி மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
2: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
1: இப்பாடசாலையில் கல்வி பெற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெட் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 பரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com.
3: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
4: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
5: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன், குப்பையில போடுங்க.
4: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
5: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
4: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
1: தரமான பொருட்களை தேடி அங்கு வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு.

0: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வேர்ல்ட் ஆல்டர்னேட்டிவ் மீடியா, உலக மாற்று ஊடகம் என்ற தனியார் ஊடகத்தின் ஊடகவியலாளரான ஜார்ஜ் சிகட்சன் மார்க் கன்சாலஸ் என்ற நிபுணரை பேட்டி கண்டபோது, அவர்கள் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளை பற்றி உரையாடினார்கள். அவர்கள் கூறிய சில விடயங்களை தற்போது உங்கள் முன்வைக்கின்றேன்.
1: We are seeing a fully digital power structure of control of the, for the control of the masses being basically green lit by 193 nations at the Pact of the Future, with the Pact for the Future, during the Summit of the Future with the United Nations, which people have seen a lot of countries getting together at the United Nations recently, but no one's really talking about what the major reason is. We see Lebanon and Israel, and we see all these other countries, you know, Zelensky meeting at the United Nations. But what is more is the thing they just passed while everyone was distracted by war, by Diddy, or by all these other things that are obviously you need to talk about, but now there's this. Can you talk about what this Pact for the Future entails going forward and how dangerous it really is?
2: On the 22nd, on Sunday, the UN got together and through their secret procedures, meaning that they propose the new legislation, the new rules, the new agenda, whatever the case may be. So instead of going to a vote, it's just if you keep your mouth shut for a certain amount of time, then it immediately goes. That's how they backdoored and they got around what they were trying to do in May. But on crap, it's not just your digital ID for pandemic shutdown. I mean, this is at its core will be used to censor, to lock up, to redistribute the food to those that, as you mentioned, Agenda 2030, the chickens, they've been reducing the food supply. So we know that all this stuff is coming. But this is going to be total control, because if you even speak out, if you're a dissident, if you just say anything on Facebook, if you could be labeled for misinformation, and your complete digital ID, which no doubt will be tied to the CBDC that's coming. The IMF, just not coincidentally, everybody, not coincidentally, the IMF, just 7 days ago, put out, I think it's a 55-page CBDC adoption. Okay, and it's talking about inclusive strategies for intermediaries and, you know, usury of the population. So all this stuff is connected, that your digital ID is going to be tied to your CBDC wallet. It's going to be tied to what you can and cannot do as far as travel, what you can and cannot eat. Everything that we've been talking about for a long time, it's come.
0: கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபை சமிட் ஆஃப் தி ஃபியூச்சர், எதிர்கால உச்சி மாநாடு என்ற பெயரின் கீழ், The Pact for the Future, எதிர்காலத்திற்கான ஒப்பந்தம் என்ற பெயரில் ஒரு ஒப்பந்தத்தை 193 நாடுகளின் ஆதரவில் பாஸ் பண்ணியுள்ளது. அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு இரகசியமான வழியில் இந்த ஒப்பந்தத்தை முன்வைத்து ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்துக்குள் பெரும்பான்மையான நாடுகள் இதனை எதிர்த்து குரல் கொடுக்காவிட்டால் இது சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தமாக மாறும். பிரபவிய ஊடகங்கள் நாம் வேறு நாடுகளின் யுத்தங்கள் பற்றியும் வேறு விடயங்களை பற்றியும் நாம் கவனம் செலுத்துமாறு அவற்றை முன்வைக்கும் அதே நேரத்தில் இந்த ஒரு முக்கியமான விடயத்தை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் முன் கொண்டு வரவில்லை. இவ்வாறு பேட்டியாளர் கூறி மார்க் கன்சாலஸை இந்த எதிர்காலத்திற்கான ஒப்பந்தம் பற்றி உங்களினால் கூற முடியுமா என்று கேட்டபோது அதற்கு பதிலளிக்கையில், இவையெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் பல தடவை இவர்கள் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக எடுத்து வர நடவடிக்கைகள் என்று முன்பு கூறியிருந்தேன். அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த ஒப்பந்தத்தை இரகசியமாக முன்வைத்து பெரும்பான்மையான நாடுகள் இவற்றுக்காக எதிர் குரல் கொடுக்காவிட்டால் இவை ஒப்பந்தத்தை சர்வதேச சட்டமாக மாற்றிக்கொள்ளுவார்கள். இது ஒரு பின்கதவு மூலமாக கொண்டு வரும் ஒரு சட்டமாகும். அதாவது பெரும்பான்மையான நாடுகள் மௌனமாக இருந்தால் இது ஒரு பின்கதவு மூலமாக கொண்டு வரப்பட்டு சர்வதேச சட்டமாக்கப்படுகின்றது. இவ்வாறு தங்களுடைய நிகழ்ச்சி நிரல்களை ஒரு சர்வதேச ஒப்பந்தமாக தந்திரமாக மாற்றிக்கொள்கிறார்கள். இது தொற்று நோய் சம்பந்தமான கூட்டுதல் மட்டுமல்ல, இது முற்றாக உண்மை கட்டுப்படுத்துவதாகும். அதாவது இவை செய்திகளை தணிக்கை செய்வதற்கு, தடை செய்வதற்கு, உணவு பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு, வங்கியில் பணம் எடுப்பதை கட்டுப்படுத்துவதற்கு, மேலும் ஃபேஸ்புக் போன்றவற்றில் நாம் எந்தவித செய்தியையும் அவர்களுக்கு இணங்காத எந்தவித செய்திகளையும் வெளியிட முடியாத வகையில் டிஜிட்டல் ஐடியை பயன்படுத்தி நம்மை முற்றாக கட்டுப்படுத்துவதாகும். சர்வதேச நாணய நிதியம், சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, இது சம்பந்தமான கட்டுப்பாடுகளை வெளியிட்டிருக்கின்றது. நம்முடைய டிஜிட்டல் ஐடி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, அதனுடன் இணைந்து நம்மை முற்றாக கட்டுப்படுத்தும் வகையில் அதை உருவாக்கி வருகின்றார்கள். அதன் மூலம் நாம் உணவையோ நாம் பிரயாணங்கள் செய்வதையோ இவற்றையெல்லாம் அவர்கள் முற்றாக கட்டுப்படுத்த முடியும். நாம் அவர்களை முற்றாக கட்டுப்படுத்தும் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று கடந்த பல ஆண்டுகளாக கூறி வந்தோம்.
1: In the Pact for the Future, we see the attempt to get creditors involved, credit cards involved in a net zero agenda. Now, the net zero agenda says by 2050, there will be absolutely net zero, which you have to depopulate most of the world and just get rid of all technology, essentially, and force us into complete slumber. But also, by 2029, and this is already legally speaking in the United Kingdom, and we've recently talked about it on our channel, is the push to get rid of meat by 2029 and all travel by 2029. All airports will be banned except for emergency purposes. We're already seeing the ban on short-haul flights in places like France, etc. This is already on legal record, and 193 nations just agreed to this. They want depopulation, and you know, one of the things that they mentioned in this document is that everyone will have to have a biometric ID and be a global citizen. You are not a citizen of your country. You are a subject of a global government, and that is what they blatantly say in the document. Anyone with a dissonant opinion will be considered misinformation or malinformation and be memory holed, and those considered to speak misinformation will be fact-checked and punished by the system, which will be operated and enforced by artificial intelligence. Now, some punishments include being locked out of one's bank account, being unable to make purchases, get on a plane, train, or drive on public roads.
0: New York, September madam. ஐக்கிய நாடுகளினால் நடத்தப்பட்ட கூட்டத்தில் 193 நாடுகள் எதிர்காலத்துக்கான ஒப்பந்தத்தை நிறைவேற்றியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அஜெண்டா 2030, அதாவது நிகழ்ச்சி நிரல் 2030 என்பது நிறைவேற்றப்படும். இந்த ஒப்பந்தத்தை சர்வதேச சட்டமாக பயன்படுத்தி நாம் வங்கிகளிலிருந்து பணம் எடுக்க முடியாத வகையிலும், மற்றும் நெட் ஜீரோ உற்சாக பூஜ்யம் என்ற பெயரில் காபனை நாம் வெளியேற்றாத வகையில் முற்றாக அதனை பூஜ்யமாக கொண்டு வர வேண்டும் என்று, அதாவது அதனை பார்க்கும்போது உண்மையில் சனத்தொகையை முற்றாக குறைத்தால்தான் அதனை நிறைவேற்ற முடியும். அதுதான் இவர்களின் ஒப்பந்தமாகும். இது அடிப்படையில் சர்வதேச சட்டம். இவை வகையான சட்டங்களை நாம் தற்போது இங்கிலாந்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் முற்றாக இறைச்சி போன்றவற்றை உண்ணாத வகையில் 2029 அளவில் அதனை சட்டமாக கொண்டு வர இருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தங்கள் நம்மை உலகளாவிய குடிமக்களாக, நம்முடைய நாட்டின் குடிமக்களாக அல்ல, உலகளாவிய குடிமக்களாக மாற்றும். இதனை அடுத்து உலக வங்கியுடன் இணைந்து 20 பேரை கொண்ட குழு ஒன்று இது சம்பந்தமான திட்டங்களை வடிவமைத்து வருகிறார்கள். இவர்களுடைய அந்த நிகழ்ச்சி நிரலில் இணைந்து போகாமல் முரண்பாடான கருத்தை கொண்டவரும் தவறான தகவல் கொண்டவர்கள் என்று கருதப்படுவார்கள். மற்றும் அவர்கள் அவர்களுடைய நினைவாற்றலை பிளந்து மறைக்கப்படுவார்கள். தவறான தகவல்களை பேசியதாகவோ அல்லது ஊக்குவிப்பதாகவோ கருதப்படுபவர்கள் அரசாங்கத்தால் உண்மை சரிபார்க்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். இவை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் மூலம் அமல்படுத்தப்படும். இவ்வாறு நடப்போர் வங்கிகளில் இருந்து பணம் எடுக்காத வகையில் பூட்டப்படுவார்கள். மேலும் பொருட்களை வாங்குவதற்கு தடை செய்யப்படுவார்கள். விமானத்தில் ஏறுவதற்கு, ரயிலில் ஏறுவதற்கு மற்றும் பொது சாலைகளில் ஓட்டுவதற்கு இவை போன்ற அனைத்திலும் இருந்து தடை செய்யப்படுவார்கள்.
1: Now, we recently reported how the World Economic Forum said in 2022 that the COVID agenda was to normalize people to 15-minute cities, to utilize the fear to get complacency and compliance, which will be a test run for 15-minute cities later. That is based in net zero. That is based in these rules. And with banks involved in the World Bank and the Group of 20, as the document says, being involved in them bringing in carbon credits, which we already see in places like Kenya, where the tribes have been banned from accessing their bank accounts, or Sierra Leone, where they have digital IDs, or now they're rolling out the digital ID in Australia and in Canada and in the United States. This is coming to a place near you soon. And the overall agenda is complete compliance, or you don't eat, or you don't travel, or you are stuck in the prison of your city, or you might just literally be thrown in prison.
0: நாம் அண்மையில் கூறியிருந்தோம், 2022 உலக பொருளாதார அரங்கம் கோவிட் தொற்று நோய் நிகழ்ச்சி நிரலானது பயத்தை பயன்படுத்தி மக்கள் மனத்தை மாற்றி இணைந்து போகும் வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும். அதாவது கோவிட் ஆனது மக்கள் அவர்களுடைய நடத்தைகளை மாற்றும் வகையிலும் அவற்றை ஒரு சாதாரண நடத்தைகளாக மாற்றிக்கொள்ளுவதற்கான வகையில் கொண்டு வரப்பட்டதாகும். மேலும் 15-minute city, அதாவது 15 நிமிடங்களுக்குள் அடங்கி இருக்கும் ஒரு நகரம் என்ற பெயரில் அவர்கள் உருவாக்கி தரும் நகரத்துக்குள் மக்கள் வாழும் வகையில் மக்கள் அதற்கு பயிற்சி எடுப்பதன் மூலம் அது அவர்களின் ஒரு சாதாரண வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்வதற்காக முன்கொண்டு வரப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும். இவை அனைத்தும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்தவையாகும். அதாவது காலநிலையை முன்வைத்து கார்பனை ஜீரோ ஆக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் அதனை பயன்படுத்தி மக்கள் வங்கிகளில் இருந்து பணம் எடுக்க முடியாத வகையிலும் இவ்வாறு பல முறைகளில் மக்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆப்பிரிக்காவில் கென்யா, சியோரா லியோன் இவை போன்ற நாடுகளில் இந்த கட்டுப்பாடுகளை ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் டிஜிட்டல் ஐடிகளை கொண்டு வருகின்றார்கள். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு இடத்திற்கு வருகின்றது. அதாவது நாம் உலகத்தில் எந்த நகரத்தில் வாழ்ந்தாலும் இந்த நடவடிக்கைகள் எல்லாம், இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீது சுமத்தி, மீது குற்றம் சாட்டி நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்வார்கள். அதாவது நாம் அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் முற்றாக இணைந்து அவர்கள் கூறியபடி நாம் நடக்காவிட்டால் நாம் உணவு உண்ண முடியாது, நாம் உலாவ முடியாது, நாம் எதையுமே செய்ய முடியாத நிலைக்கு எம்மை தள்ளுவார்கள். எம்மை ஒரு சுவைக்குள்ளேயே அவர்கள் முற்றாக போட்டு விடுவார்கள். எம்மை முற்றாக கட்டுப்படுத்தி அடிமைகள் ஆக்குவதே அவர்களின் நிகழ்ச்சி நிரலாகும். இவ்வாறு ஜார்ஜ் செகட்சன் மார்க் கன்சாலஸை பேட்டி கண்ட போது அந்த உரையாடலில் அவர்கள் அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் செப்டம்பர் 22 எதிர்காலத்துக்கான ஒப்பந்தம் என்ற கூறிய ஒப்பந்தத்தில் 193 நாடுகள் நம்முடைய சுதந்திரங்கள் அனைத்தையும் பறித்து இந்த ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக அவர்கள் அமல்படுத்தும் வகையில் கொண்டு வருவதற்கான வழிவகுத்துள்ளார்கள் என்று கூறுகின்றார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: உடைந்தது காக்கண்டாடி மாற்றி தருகின்றார்கள் ரபிட் பாப்ரிஸ். கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதியின் மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒருவருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது தருசம் மற்றும் புரணக பகுதிகளில் எந்தவித கட்டணமும் இன்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றி தருகின்றார்கள். நேரடிய தொடர்புகளுக்கு செல்வன் 09 86 79 59 19 மறந்துவிடாதீர்கள்.
1: 9 86 79 19 புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OP 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OP 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OP 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தமிழ் முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OP 77 35 37 அவனியூர் மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OP 77 cell@godmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OP 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

0: அவளே 5000 முளைஞ்சாலும் 5000 குடிப்பன். ஆனால் அவ்வளவு காலமாக நான் வந்து சுருட்டு இப்ப இத்தனை வருஷமா உன்னோட பழகிறேன் சுருட்டு.
1: கலைஞர் கலைஞர் இப்ப அந்த வீடியோ துவங்கின காலத்துல கலைஞர் முதல் முதல்ல வந்து உங்களை பாக்குன்னு மனசின் ரெண்டு புள்ளியல் கூட கலைஞர் மூன்றாவது கிட்டே முறக்கும் முதல்ல வந்து கலைஞர் உங்கள்கிட்ட
0: வந்தனர்.
1: அது நீங்கள் மூன்று வட்டையிலும் பிறந்தது கலைஞர் உங்க கலைஞர் ரெண்டு பேரும் மூன்று பேரும் பிறந்த அப்புறாலே அப்ப வந்து கொஞ்சம்
0: நான் இருந்தேன். அண்டையில இருந்து நான் 10 பியர் குடிக்கிறேன்.
1: ஐயோ கலைஞர் கலைஞர் ரெண்டு வட்டையில் பிறந்த கலைஞர் மற்ற மூன்று வயிற்றுல இருக்கே கலைஞர் உங்களை வந்து சந்திச்சுறாங்க கலைஞர் வந்து நீங்கள் பக்கத்து பில்டிங்ல ரெண்டாவது மாடியில இருந்து யாழியா கடலை ஓட்டுக்கொண்டு இருக்கேக்கெல்லாம் வந்து கதைச்சுறான் கலைஞர். அப்பத்தானே கீழே இறங்கி வந்து நாங்கள் கூட காட கதைச்சு போட்டு போற கலைஞர் அண்டையில இருந்து இன்று வரையும் பாக்குறேன். அதுல என்ன பிரச்சனை கலைஞர் உங்களுக்கு? அப்படி செய்யறவங்கதான் கலைஞர் எனக்கு அது தெரியாது. ஆனா அந்த காலத்துல இருந்தே நான் கலைஞர் நல்லா சிகரெட் அடிப்பேன் கலைஞர். அந்த காலத்துல அடிச்சு கொண்டு அது வராது கலைஞர். ஆனா கஞ்சா தெரியா கலைஞர் ஆனா கஞ்சா அடிக்கிறது நல்லா பதிக்கும் சொல்றவங்க கலைஞர்
0: போட்டு நாங்க திரும்ப நல்லா
1: ஒட்டலாம் நல்லா சாப்பிடலாம் சொல்றவங்க கலைஞர். ஆனா நீங்க என்னதான் சொன்னாலும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் அந்த மார்க்கண்டேயர் மாதிரி அப்படியே இருக்கிறீங்களே கலைஞர். அது படாது கலைஞர். அது எல்லாம் படாது கலைஞர். பட வேண்டிய காலம் எல்லாம் போயிட்டான் கலைஞர்.
0: போயிடாப்பா
1: ஆரியாட்ட போய் கலைஞர் நீங்கள் நடிகர்
0: ஆரியாவது
1: ஐயோ கலைஞர் அதுவும் கஞ்சா அடிச்சிட்டு கலைஞர் அந்த படமே நடிச்சா கலைஞர். இதுவும் டைரக்டர் பாலா வந்து கஞ்சா அடிக்காம கலைஞர் கையில் கமராவை கையில
0: நடுங்க
1: காலம் எழுப்பினா கலைஞர் கஞ்சா சுத்தி அடிச்சா அப்புறம்தான் கலைஞர் டைரக்டர் துவங்குறவன்.
0: கடவுள் நம்பிக்கை இல்லாத
1: கடவுள் நம்பிக்கை இருந்தா இல்லோட கலைஞர் பாலு மகேந்திராட வளப்பில்லா கலைஞர் பாலு மகேந்திராட வளப்பண்டா கலைஞர் வேந்து சொல்லி இல்லத்தானே கலைஞர். அவர்கிட்ட இருந்த எல்லாரும் கலைஞர் ஏன் வெற்றி மாறினா இருக்கலாம் கலைஞர். எல்லாரும் அவர்கிட்ட இருந்து வந்த ஆக்கள் எல்லாரும் கலைஞர் கஞ்சாக்காரர் அறியுமாதி முத்துக்குமார் முத்துக்குமார் எல்லாம் கலைஞர். இப்படிதான் கலைஞர் இடையில விரஜன விரஜன வந்தாலும் கலைஞர் அதை என்ன செய்யறேன்னா கொண்டினியூவா செய்யல கலைஞர். அவர் முத்துக்குமார் குடும்பத்தை கவனிக்க விட்டாலும் கலைஞர் எழுதின கவிதைகள் இன்னும் 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு நின்று பேசிக்கொண்டு இருக்கு கலைஞர். மாறாட்டியும் கலைஞர் இன்றைக்கு கலக்கி கொண்டு இருக்கு கலைஞர். முத்துக்குமார் நாங்கள் இப்ப ஆரியாண்ட கதையில வந்துட்டு கலைஞர் அங்க போயிட்டோம் கலைஞர். இன்னத்துக்கு ஆரியாண்ட
0: கதை
1: சிறப்பானவங்களும் சிறப்பா தான் சொல்லு எல்லாரும் ஏன் கலைஞர் எங்கட பாரதியார் அடிக்காத கஞ்சாவா கலைஞர். நடக்கும் நீச்சல் குளம் அது இதெல்லாம் இருக்கு கலைஞர். இதை விட கலையம்சம் பொருந்த இடமில்லா கலைஞர் மாவலிபுரம் கலைஞர். அந்த காலத்துல இருந்து ஒரு சிதுக்கி வச்சுக்கிற சிலையில பாக்குற படி எடுத்துக்கொள்ள ஆக்கள் எல்லாம் பாரு கலைஞர். அப்படி
0: கலந்து கூட்டி போயிடாப்பா இந்த பொடியாப்பா டீ எல்லாம் குடிப்போம் பாண்டு
1: கூட்டி கூட்டியா ஓடி போனவேலா கலைஞர். சைக்கிள் ஓடி போயிருப்பினாங்க கலைஞர். ஐயோ கலைஞர் ஆரியா அந்த காலத்துல கலைஞன கலக்கலண்டா கலைஞர் கொஞ்சம் நெஞ்சமில்ல. அது மாதிரி சந்தானமும் அந்த காலத்துல நகைச்சு வைக்க கலக்கு கலக்குன்னு கலக்கினவர் தானே கலைஞர்.
0: அநியாயமாக
1: ஹீரோவா நடிக்க துவங்கி எல்லாம் கலைஞர் எல்லாம் புழைச்சு போனா கலைஞர்
0: விளையாட்டு ஆரியா சந்தானத்துடைய விளையாட்டை விட என்னடாப்பா ஜெயராம் இருக்கு
1: ஜெயராம் ஐயோ ஜெயராம் பகுடி பெரிய பகுடி தானே கலைஞர்
0: வாங்கி கொடுத்துறாம்டா மணிரத்னம்
1: மணிரத்னம் அதாவது அதுவும் கலைஞர் முடிய உடனே வந்தா எல்லாருக்கும் செய்யறாங்க போக சொல்லுவார ஜெயராமுக்கு பத்து பேர் காலமையோடு வண்டியை தான் பாப்பாராம் கலைஞர்
0: முகத்தை
1: பார்க்க மாட்டாராம் இரண்டா கலைஞர் அந்த படத்துல அவருக்கு நல்ல வண்டி வச்சிருக்கோன்னு கலைஞர் அப்படித்தான் வீர வாங்கி கொடுத்து கலைஞர் ஜெயராமன்டைக்கும் நடக்க இல்லாம ஆடை இல்லாம நிக்க
0: கலைஞர்
1: ராயராய சோழன் படம் இல்ல இதுதான் கலைஞர் ஐயோ பேரும் தெரியல என்ன செய்யறா கலைஞர் இப்படித்தான் கலைஞர் வயசு எங்களுக்கு கடவுள் அறிய போ காட்டியலா கலைஞர் நீங்களும் கலைஞர்
0: அவருக்கு ஒரு பத்து போத்தல் வீரம் வாங்கி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் விடிய விடிய வந்து ரூமையும் பார்த்து குடிச்சிட்டான் சிங்கம் வயிறையும் பார்த்தா வயிறு வைக்குது இல்லையா
1: அதுக்காக போலீஸா இருக்க நான் வண்டி வைக்க இல்லையா கலைஞர் இப்ப எல்லாம் கணவீர் கலைஞர் வண்டி
0: வைக்கோன்னு
1: கலைஞர் நீங்கள் மனிதத்தினவன் நடிச்ச உடவுண்டு சொன்ன எடுத்த உடவுன்னு சொல்லி போட்டு ஜெயராம சொல்லி போட்டு கலைஞர் பேரை சொல்லா விட்டா கலைஞர் உலகத்துல எல்லாரும் ஐயோ கலைஞர் பார்ட் ஒன் பார்ட் டூ எல்லாம் வந்த கலைஞர் அப்ப சொல்லுங்க ஐயோ ஐயோ எம்ஜிஆர் ஊடி கலைஞர் இந்த படத்து எடுக்கணும் கலைஞர் கலைஞர் நீங்கள் சொக்க உள்ளுக்கு வச்சுட்டு என்ன சோதிக்கிறீங்களா எனக்கு என்ன டெஸ்ட் பண்ண
0: ஒழிக்கிட்டீங்க
1: பொன்னியின் செல்வன் பார்ட் டூ இல்ல
0: ஜெயராமன்
1: ஓடி தெரியுதான் கலைஞர் அந்த வச்ச வயத்தை
0: குறைக்கிறேன்
1: கலைஞர்
0: போயிட்டு வந்தா சரி
1: ஐயோ கலைஞர் கொழுப்படுத்து கலைஞர் போயே சேர்ந்துட்டேன் கலைஞர்
0: சும்மா இருந்த குடலையும் கெடுத்து
1: எங்களுக்கு கொழுப்பும் வைக்காத கலைஞர் எடுக்கவே இல்லாத கலைஞர்
0: எடுத்து
1: போய் கொழுப்பு எடுத்தா கலைஞர் என்ன செய்யறா கலைஞர் இருக்கிறது வச்சது இப்ப நீங்கள் இந்த ஆரியாவும் சந்தானமும் அந்த ராஜராணி ராஜாராணி படம் முடிஞ்ச அப்புறம் அது அடி எடுத்த படம் இல்ல கலைஞர் வெற்றி படம் தானே கலைஞர் அது எங்கட நயன்தாரா குட்டியும் இல்ல நடிச்சவா
0: அதுக்கு நயன்தாரா கதையும் இருக்கு அதுக்குள்ள திரிஷாண்ட கதையும்
1: இருக்குது இதுல இல்ல
0: கமலா செல்வராஜின் மகளின் விளையாட்டு தெரியுமா ஜெமினியின்
1: பேத்தியா மகளா கலைஞர் பேத்தி கலைஞர் மகளின்
0: மகளா
1: உங்களோட வயது சரி கலைஞர் அவட மகள்
0: பாரதிராஜா செத்து அந்த இயக்குனர்
1: முதல் பெண்மதி சிலர் பேர் சாதிக்கணும் சாதிக்கொண்டே
0: போவிடையா
1: இருந்தாலும் அவர்கள் சாதிச்சு கொண்டு இடத்துல
0: ஐயோ
1: அது நடிகைனா மட்டும் தானே கலைஞர் ஏறலாம் கலைஞர் நடிகை இல்லாட்டியே நடத்துல ஏறி பழகித்தானே கலைஞர் இந்த எண்ணாயிரம்
0: கொண்டு
1: ஐயோ கலைஞர்
0: பார்த்த உடனே விழுந்து
1: என்ன
0: செய்யறேன்
1: காதல் மன்னன்டா இருந்தாலும் கலைஞர்
0: அது சரி எங்கடே எங்கடே சுருட்டு அனுப்ப கேட்கிற கோழிக்கு எனக்கு பட்டக்கு பட்டக்கு பட்டக்கு
1: பட்டக்கு வருது கலைஞர்
0: திரிஷாவ வந்து கார காதலிச்சு
1: திரிஷா காதலிச்ச கணவர் கலைஞர் திரிஷா வந்து முதலமைச்சர் தோழி கலைஞர் நீங்கள் எல்லாம் அவர் வச்சிருந்த மாதிரி மனைவி தோழி கூட்டாளிகள் வச்சிருக்கல கலைஞர் இது தோழி கலைஞர் எம்ஜிஆரோட சில படங்களுக்கு இதெல்லாம் ஜெயலலிதா அவையெல்லாம் கொஞ்சம் கலைஞர் தோழியா நந்த காலத்துல கலைஞர், இப்ப எல்லாம் இருக்கிற கலைஞர், மஞ்சுளா எல்லாம் இருந்த கலைஞர், எம்ஜிஆர் தோழியல் கலைஞர். அது அப்படித்தான் கலைஞர், இப்படித்தான் தெரியும். அதுதான் அவர் எக்ரிமெண்ட் போடுறானே கலைஞர், எது கொஞ்சம் கவர்ச்சியா இருந்தா தானே கலைஞர் நாலு இடத்துல எடுபடும்.
0: அவன் சதீஷ்
1: கல்யாணம் கட்டிட்டாவா முதலமைச்சர் முதல்வர் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு தனி பிளைட் இல்ல அவனவியல் கலைஞர். ஐயோ கலைஞர், அதோ அது சும்மா கலைஞர் நாய்க்குட்டியும் கொண்டு இல்ல அவனவாகல. அப்பத்தான் கலைஞர் இது இப்படியான பிரச்சனைகள் வந்துட்டு இப்ப திருசா இப்ப இந்த கருப்பு படம் திரியலாம் கலைஞர் சூர்யாவோட கலக்கித்தானே இருக்கிறா கலைஞர். ஒரு வேற லெவல் நடிப்பு கலைஞர், 96 படத்துல இல்லாம கலைஞர் நீங்க திருசாவை பார்க்க மாட்டீங்க, நடிப்புண்டா வேற லெவல் கலைஞர். அவள் சிரிச்சாலே சில்லற கொட்டும் கலைஞர், அப்படி கலைஞர் அவர வடிவுக்கு கலைஞர் என்னதான் சொன்னாலும் கலைஞர் இந்த சில்லத்தோட
0: வராதுல
1: அது வேற லெவல். அது கிட்ட டச் பண்ண
0: வந்துடுறாங்க நடிகர் விக்ரம் பிரபு
1: இருக்கிறார். அவளுக்கு 16 வயது 19 வயது இல்ல கலைஞர், அந்த காலத்துல சொந்தக்கார பட்டாரே கலைஞர் அசக்கு டக்குன்னு கட்டி வைக்கிறானே கலைஞர், கண்ணடிச்சதோ இன்னத்தை அடிச்சு கலைஞர் கல்யாணத்தை கட்டி. இப்ப 9 10 12 வயதுல முதல் படம் நடிக்க இது வந்தாரே கலைஞர், இந்த படம் கலைஞர்
0: என்ன செய்தாலும் நம்ப
1: மாட்டான். அப்படியா இருக்கவங்களாலே கலைஞர் இவங்களா எல்லாம் செய்து இழுத்து வச்சு வெட்டி
0: போடுவாரு.
1: பிரபுக்கு 9 10 வயது இருக்கேக்கானே கலைஞர், அப்போ அப்பன் குஷ்புவை கொண்டு வந்த கலைஞர், அப்ப இதெல்லாம் இயற்கை சகசம் கலைஞர்
0: எடுத்துக்கிட்டு
1: கலைஞர் அலுவலம் கொடுக்க வேண்டியா எங்கட வேலை. இதை உடக்கரகா டெம்படத்துல வந்து கலக்கு கலக்கன் கலக்கி அந்த சாதனையை இன்று வரையும் ஒருத்தன் உடைக்க இல்லையா கலைஞர். ராமராயன் சொல்லி இருக்கு கலைஞர், கங்கேமரன் எடுத்த படம் கலைஞர்
0: என்ன டைரக்டர்
1: இதுவோ
0: அண்ணன் மியூசிக் போட்டு எல்லாம் அடிச்சு பாட்டுகள் எல்லாம் போட்டு அடி சங்கிலி முருகன்
1: சங்கிலி முருகன் தயாரிச்ச படம் தான் கலைஞர். 75 லட்சத்தோடு எடுத்த படம் கலைஞர், 7 கோடி ஒன்னும் உழைச்சேன்டா கலைஞர்.
0: நாயகன் படத்தில் விடாப்பா, இந்த கமலஹாசன் நடிச்ச படத்துக்குடாப்பா, எங்கட முத்தா சீனிவாசன் அந்த காலத்தில் விடாப்பா, அவர் தவப்புதல் மேல இருந்து இல்ல படம்
1: முத்தா சீனிவாசன் படங்கள்னா
0: அந்த காலத்துல சிவாகிய வச்சு நல்ல மணி
1: மணிரத்னம் படம் எல்லாம் எடுத்து முடிஞ்சா கலைஞர் கமலஹாசன் வச்சு வெற்றி படமா இருந்தாலும் கலைஞர் அது எங்கட வரதராஜ முதலாளியா முதலாளியா முதல்ல ஐயோ கலைஞர் நாக்கெல்லாம் அடிச்ச ஒட்கா நாக்கெல்லாம் வைக்கலுக்கு
0: இல்ல
1: கலைஞர் அது ஒரேஞ்சு கொஞ்சம் கலந்தா கலைஞர் அந்த மாதிரிதான் தூக்கி கொண்டு போவோம் கலைஞர் எங்கட வரதராஜ முதலாளி
0: முதலியார்
1: கலைஞர் முதல்ல முதலியாட்டு கதை என்று சொல்லி கலைஞர் வன்முறையை தூண்டு படம் தமிழருக்கார எதிரான படம் அதுதான் அங்க ஒரு கதையை கட்டி விட்டு கலைஞர் அந்த படத்தை ஒளியிட வேண்டிய துப்பாக்கி நிலைமைக்கு வியல்
0: போயிட்டு
1: இளையராயன பாட்டுக்காக ஓடுது தானே கலைஞர் இப்பயும் கலைஞர் சும்மா இல்ல முதலாவது பாட்டு என்ன கிளியும் என்ன தேடுதே மியூசிக் போடையே கலைஞர் ஆடித்தான் போயிங்க கலைஞர் இப்பயும் மஞ்சனத்துக்கு ஆயிரம் பேர் ஆயிரத்து சொன்னாலும் கலைஞர் மனுஷனுக்கு ஒரு இது இருக்கு கலைஞர் இசை ஞானி அப்படியே வந்துட்டு கலைஞருக்கு அதான் கலைஞருக்கு கலைஞர் இந்த வட்டங்களை வந்து வேற இடத்துல சுரண்டி எடுக்கலாம் போயிட்டு கலைஞர் தமிழ்நாட்டு 75 வருஷமா தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தோம் இளைஞர்
0: 75 வருஷமா விஜய் வந்துட்டாலே எங்களுக்கு ஒரு நட்டம்
1: சரியான தெரியுமா கலைஞர் புடிச்சன் போய் கஞ்சா அடிச்சிட்டான் கலைஞர் போலீஸ் புடிச்சனு போயிட்டு கலைஞர் பூரா ஒன்னும் இவருக்கு வீட்டை வந்து விசாரிக்க கலைஞர் என்ன படியன் சிகரெட்டே குடிக்கிறேன் இல்லையா சொல்லி போலீஸோட சண்டை பிடிச்சு கொண்டு கலைஞர் இந்த மனுஷன் புடிச்சு வச்சிருந்த பொடியனை பார்க்க போன கலைஞர் போய் பொறிகிறன்டா கேட்டுதான் புதுசு என்னடா நீ குடிச்சன் அண்ணன் பிடிக்கணும் ஓமன் சொல்லி அவன் சொல்லி போட்டான் அப்பா நான் குடிச்ச நான் படிகளோட சேர்ந்தாண்டு அதுலயே வச்சு மனுஷன் சாத்து சாத்தான்னு சாத்தி புதுக்காரன் அடிக்காத அடிக்கலாம் பொடியனுக்கு அடி அடிக்கல அடிச்சு போட்டு அவன கூட்டாளியும் பக்கத்துல என்ன அவங்களுக்கும் போட்டு சாத்தி விட்டான் கலைஞர் அதுல மன்சூர் அலிகான புடிச்சு போட்டாங்க கலைஞர் கலைஞர் புலையன்னா குடுக்கத்தான் வேணும் கலைஞர் ஆறாவது புல செய்தா கலைஞர் உடைச்சு தள்ளி போட்டு
0: காலத்துல நாங்களும்
1: என்ன
0: கலவையும்
1: அதெல்லாம் வேறு அர்த்தம் கலைஞர் அது அப்படி நாங்கள் அப்படி எல்லாம் மேல ஓட்டமா பாக்கப்பட அலைஞ்சு அதுக்குள்ள போனா சினிமா நல்ல நேரம் படம் எடுக்கலாம் கும்பிட்டு மரியாதையா வணக்கம் சொல்லு உள்ள அப்பதான் உனக்குரிய மரியாதை இருக்கு சிரிச்ச முகத்தோட என்னதான் துரோகம் செய்தாலும் கலைஞர் சிரிச்ச முகத்தோட வணக்கம் சொல்லு புள்ளி அண்டையிலிருந்து மனசி யார் என்ன சொன்னாலும் எலும்பு கும்பிட்டு சிரிச்ச முகத்தோட சொல்லி கலைஞர் இன்று வரை உங்கட மனதில மட்டும் இல்ல எங்கட மனதில மட்டும் இல்ல உலகத்து மனதில மனசு இருக்கே கலைஞர் புன்னகை அரசியண்டா கலைஞர் கே ஆர் விஜயா தானே கலைஞர் அதுக்கப்புறம் சினியா வந்திருக்கலாம்
0: புன்னகை
1: கலைஞர் பொம்பளைகளுக்கு சொல்லிக்கோ வழக்கணும் கலைஞர், நீ இப்படி
2: கையெடுத்து
1: கையெடுத்து கும்பிடணும் கலைஞர். ஏன் கலைஞர் சிலுக்கு சும்மிதான் கூட ஒரு துறமான பொம்பளை
0: கலைஞர் கதையை நான் சொல்ல பாத்தியா நீ என் மனசுக்கு வந்து
1: கலைஞர் எனக்கு தெரியும் நான் மூடி போத்திக்கணும் வரைக்கும் ஆறு என்ன உதிரையில வாக்குறாங்க. ஆனா நீ வீட்டை வந்து நான் இப்படி இருக்கிறேன்
0: வீட்டுலயே
1: குங்குமம் வச்சு கலைஞர் பூ அது எல்லாம் வச்சு தண்ணி அலங்கரிச்சு கொண்டு இருக்கிறாங்க கலைஞர். என்ன
0: செய்யறதுக்கு
1: வந்த கலைஞர் கமலாக்கு முன்னு கலைஞர் ஸ்டார்ட் சொன்ன உடனே கலைஞர் இப்படித்தான் கலைஞர் இதை விட கலைஞர் இத்தனை இயக்குனர்கள் கலைஞர் பிலிம் ரோடு இல்லாம ஜிலிக்கும் ஆட விட்டுட்டு பார்த்தவங்க கலைஞர் இதெல்லாம் கூட அநியாயம் கலைஞர். நேற்று ராத்திரி ஜம்மாண்ட அப்படி இருக்கா துடிய அப்படி எடுத்து விட்டாரு கலைஞர் விழாதவங்க எல்லாம் விழுந்து கமலாசனே கவுண்டுக்கு போயிட்டாரு கலைஞர். நீங்கள் பாருங்க கலைஞர் என்ன பொய்யா சொல்ல போற கலைஞர் திரையில வாரத்தானே சொல்லுறேன் கலைஞர்
0: ரஜினிதான்
1: காலத்தின் கையில் அது இருக்கு என்று சொல்லி போடு ரங்கநாயகி ரங்கநாயகி என்ற பாட்டு கலைஞர் அப்படியெல்லாம் கலங்கினவர். இன்றைக்கு இந்த லதா ரங்கநாயகி சொல்ற அவர் வர வேண்டிய நேரத்தில் வராம விட்டுட்டார். அதனால தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பா
0: போயிட்டாங்க சிங்கப்பூர் பிரிமியர் மினிஸ்டர்
1: அவர் தான் லிவா குயின் அவர் மாதிரி சிங்கப்பூர் மாதிரி ஆக்குவன் கனவோட கலைஞர் கதை விடுறாங்க. கலைஞர் கதை விடுறவங்க எல்லாம் கனவேர் கலைஞர் கூடி போச்சு கதை விடுறவங்க கலைஞர் வர வேண்டியதுல ஒரு அவற்றே ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ஒரு கல்யாணத்தை
0: முதலமைச்சர்
1: சீதா வேந்தோடி போ ஊரிடுதலா கல்யாங்கடி போட்டு போய் இந்த அவனு மாதத்தானே கலைஞர் திருப்பி பாத்தியுண்டவரா பாத்தியுண்டு கார் துப்பி போடிய காலையுண்டு கலைஞர் என்ன செய்யற கலைஞர் இப்ப
0: அன்பாவதில் நாங்கள் பார்த்து மயங்கி
1: நீங்கள் மட்டுமா மயங்கின கலைஞர் பாத்திவினே அன்பாவத்தோடனே மயங்கின கலைஞர் பாண்டியராஜன் பாட்டிய பாண்டியராஜன் அன்பாவத்தில் அருமையா படத்தேங்க கலைஞர் அதோட பாத்தியன் மயங்கித்தானே கலைஞர் புதிய வாதையில கொண்டாந்து போட்ட கலைஞர் என்றாலும் இப்படித்தான் கலைஞர் என்ன செய்யறது பாக்குறது ஐயோ தாங்க கலைஞர் எனக்கு கடை விட்டுற கடையில கதைங்க கலைஞர்
0: என்ன விஷயம் என்று சொன்னால் இவன் ஈச்சாப்பி அம்மடா வடிவேல்
1: வடிவேல் ஈச்சாப்பி தானே கலைஞர் அதுக்கெல்லாம் கமலஹாசன் ரஜினியா அந்த கூப்பிடுங்கன்னு சொல்லி இருக்க கலைஞர் அவர் அவங்களுக்கு எல்லாம் குட்டல் போடுறாரு அவங்களுக்கு எல்லாம் செய்யறாரு அவங்களை எல்லாம் கூப்பிட தொழில் இவ்வளவு இருக்குது இதோட கலைஞர்
0: அவற்றை
1: இல்ல 2000 பேர் தான் சாப்பாடு சொன்னவரா கலைஞர் அதுக்கு வடிவேல்
0: கொடுக்க இல்லையா
1: வடிவேல் ரசிகர்கள் 1500 பேர் வந்துட்டாங்க கலைஞர் அப்ப 3500 ரூபாயா போச்சு கலைஞர் அவங்களுக்கு சாப்பாடு அவன் தானே கலைஞர் 1500 பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்த கலைஞர் இப்படித்தான் கலைஞர் வடிவேல் கதை இல்ல அதுதான் கலைஞர் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிரை காக்குன்னு சொல்றது கலைஞர் வடிவேலுக்கு எல்லாம் இப்படித்தான் கலைஞர் விளக்கம் இல்லையா கலைஞர் காசு வந்துட்டா கலைஞர் சில பேருக்கு அது அது ஆயுதின் காசனும் இல்லைங்க கலைஞர் நாயே வாங்கலாம் கலைஞர் காசு இருந்தா கலைஞர் நீங்கள் உண்டு
0: கலைஞர்
1: கமலஹாசன் இவ்வளவு எல்லாம் சொல்லி என்னதுக்கு கௌதமி விட்டுட்டு ஓடணுவா கலைஞர் கமலஹாசன கலைஞர் இப்படித்தான் கலைஞர் கமலஹாசன் அகலு சொல்லி இல்ல கௌதமி இப்ப விட்டுட்டு ஓடணும் என்னதுக்கு இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருந்தா விட்டுட்டு
0: ஓடிட்டா
1: விலத்திட்டா கலைஞர் இரண்டா கலைஞர் எங்க காது உழைக்கலாம் என்று பாக்குற அந்த
0: அவ்வளவுதான்
1: கலைஞர் அங்க விழுந்து போனா கலைஞர் இந்து உருது இருந்து இடமா அண்ணன் கலைஞர் அவ்வளவுதான் பிரச்சனை இதோட
0: அதோட விட்டுட்டு போயிட்டா
1: திருச்சியில ஒரு கூட்டத்துல பேசி போட்டார் கலைஞர் திருநாயகளை உழைச்சி கொண்டு இருக்கு இல்ல திருநாயகளுக்கு எங்க உழங்க போகுது அது தண்டு கொஞ்சம் திருநாய் திருநாயன் தமிழக மக்களை பார்த்து கேட்டுட்டார் கலைஞர் அது அதுக்கு சொன்ன ஆருக்கு தான் ஓம் வராது நாயன்னு பேசினா கலைஞர் அது நன்றியுள்ள இருக்கலாம் கலைஞர் ஆருக்குன்றது யோசிக்கணும் கலைஞர் எஜமானுக்கு மட்டும்தான் கலைஞர் இப்ப நான் என்று ஒரு சொன்னா கலைஞர் நாங்கள் திருப்பி ஆறு நேரம் கழிக்கத்தான் போயிடும்
0: என்ன தொடரும்
1: விஜய்க்கு தொடர் என்ன கலைஞர் அவர் இந்த அரசியலுக்கு வரணும் சொன்னா கலைஞர் ரஜினியின்
0: முதலமைச்சரோட
1: ராஜா இல்ல அவர் நின்றாலும் கலைஞர் ரஜினிட்ட ஆசீர்வாதம் பெற்றுத்தான் நாம் வருவேண்டாப்புல கொஞ்சம் கருத்து முரண்பாடா போச்சு கலைஞர் ஆனாலும் நல்லா செய்ய நச்சவனும் கலைஞர் ஆரோட நின்றாலும் நல்லா செய்யலாம் கலைஞர் ஆனா ஆரோட நிக்கிறேன்றதுதான் முக்கியம்
0: தமிழ்நாட்டு மக்கள் வந்த மாதிரி கொதிச்சு ஒலிம்பிக்
1: கொதிச்சு ஒலிம்பிக் கலைஞர் பெரிய பிரச்சனை இல்லாம கலைஞர் ராதா மலையாள அம்பியா ராதான்னு சொன்ன கலைஞர் ஆடாத பொடியும் ஆடுமே
0: கலைஞரா
1: மட்டுமா கலைஞர் ஐயோ அதுகிட கதையெல்லாம்
0: சொன்னீங்கன்னா
1: ஹோட்பாதர் பாரதி ராஜா தான் கிரங்கல் உரையில சொல்லி இருக்கிற கலைஞர் இப்படி எத்தனை பேர் வளர் கதை விடுவாளர் பாரதி ராஜாக்கே
0: ஒரு
1: கலைஞர் நாங்கள் உள்ளூர்

0: தமிழ்லாம் கூட விளம்பரங்கள் நான் இந்த சுவிஸ்ல அந்த கிரண்டம் காசு குறைக்கிறதுக்கு வழி இருக்குதா? அதோட எங்க சொந்தக்காரரும் ஊர்ல இருந்து வரையினோம், அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும்னு செய்யலுமா?
1: நீங்கள் ஒன்றுக்கு ஜோசியாங்க, உங்களோட கிரங்கன் இது வந்து குறைஞ்ச காசோட எல்லா செலவையோடு நாங்கள் செய்தாரோம். ஒற்று பிரச்சனையும் இல்லாம அத்தனை வசதியும் இருக்கிறதா நாங்கள் செய்தாரோம். இதை விட நாங்கள் எல்லா பேங்கோடும் சுவிஸ்ல இருக்க பேங்கோட எல்லாம் நேரடி தொடர்பு இருக்கிறோம். அதனால எல்லா விதமான லோனும், இப்ப வீட்டு லோன் எடுக்கணுமா இல்ல நிறுவனத்துக்கு லோன் எடுக்கணுமா, எல்லா லோனும் குயிக்கா எல்லாம் ப்ரொப்பா செய்தோம். ஒன்றுக்கு நீங்க யோசிக்காங்க.
2: நானும் வந்தேன், நான் ஒரு கடையில் எடுத்திருக்கிறேன், அதுக்கு கடன் எடுக்கலாமோ?
1: கடையை எடுக்கிறேன்னா இதெல்லாம் சிம்பிள் வேலை என்ன?
2: வீட்டை பொறுப்பு வச்சிருக்கலாம்,
1: அதுதான் வீடு இருக்குதானே, வீட்டை பொறுப்பு வச்சு உடனடியாக எடுத்துடலாம். ஒற்று கிழமையில எல்லாம் அந்த மாதிரி முடிச்சதெல்லாம் ஒன்னும் ஜோசியாத. இப்ப அந்த பிள்ளை சொன்னா கேட்டு நீங்களே
2: இல்ல கணக்க சுத்தமாதி உங்களுடைய என்ன ஒழுங்கோ?
1: இங்கே நாங்கள் எல்லாம் நேரடியா பதிவு செய்யப்பட்ட ஆக்கள். சுவிசை ஆற கேட்டாலும் இப்ப சொல்லுவாங்க காப்புறுதி இல்ல இன்சூரன்ஸ், என்ன லோன் எடுக்கணும் என்ன கேட்டாலும் கந்தசாமி குமார்கிட்ட போகணும் சொல்லுவாங்க. அவ்வளவு அதுக்கு முழு பேங்காரர் எங்களோட நேரடி தொடர்பு. இதை விட நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். உண்மையா ஒற்று போலியும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்டிருக்க உதய நிறுவனம் என்ற எங்கட நிறுவனம் தான்.
3: ஆமாம், நீங்கள் உங்கள் கனவு இல்லத்தை உங்கள் விருப்பப்படி நிர்மாணிக்க வேண்டுமா அல்லது நீங்கள் விரும்பிய இடத்தில் வீடு வாங்க வேண்டுமா, ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து வேறு வீடு வாங்க வேண்டுமா, மற்றும் தொடர்மாடி வீடுகள் வியாபார நிலையங்கள் வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா, அல்லது நீங்கள் வாங்கிய வீடு மற்றும் வியாபார நிலையங்களை மறுசீரமைக்க வேண்டுமா? தற்போது சுவிஸில் மருத்துவ

0: கல்வி கட்டணம் அதிகரித்துள்ளது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சுவிஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தினர் உங்களுக்கு பொருத்தமான சகல காப்பீடுகளும் உள்ளடங்கிய மலிவான அத்துடன் தரமான மருத்துவ காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் வழங்க காத்திருக்கிறார்கள். போலி முகவர்களை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். வாகன காப்புறுதி 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து உங்களுக்கு தரப்படும். ஆயுள் காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி உட்பட அனைத்து காப்புறுதிகளும் மிக தெளிவான விளக்கத்துடன் செய்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய நிறுவனம்
1: VTS Finance GMBH.
2: இலக்கம் 5 Garten Strasse 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 0331971 57 50. கைத்தொலைபேசி இலக்கம் 0728-9020-58.
3: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமகால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி சொல்ல ஷரிமகால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமகாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரி மஹால் 14 ரீ கை பரிஸ் 10 லாட் ஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி 0951-15-82-3 அல்லது 0669-58-61-61. மறந்து விடாதீர்கள், பரிஸ் லாட் ஷப்பலில் ஷரி மஹால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்

0: இனி தொடர்ந்து வரையிருப்பது
1: அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என்னன்பு தமிழ் சொந்தங்களே, சங்கமம் நாம் நம்மை புத்துணர்வு மிக்கவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, நாணயம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்வதற்கான புதுமையான முயற்சி என்ன அலைகளால் வண்ணமயமான வாழ்வியலை மீட்டெடுப்போம், வளர்ச்சியை முன்னுதாரணமாக்குவோம், முயற்சியை மூலதனமாக்குவோம், எண்ணங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றுவோம், நிதர்சன உலகில் நிலையான நம்பிக்கையான ஒரு மாறுதலின் சக்தியாக மாறுவோம். இங்கே மாற்றம் ஒன்றே மாறாதது, ஒவ்வொரு மாற்றத்திற்கும் நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம், புதுமையை பழகுவோம், பழமையை பேணுவோம். நாம் ஒரு புதிய விடியலின் பூபாலமாக மாறுவோம். நாளை என்ன ஆகும் என்று பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? சுழன்றும் ஏற்பின்னதுலகம், அதனால் உழுந்தும் உழவே தலை. உலகம் பல தொழில்கள் செய்து சுழன்றாலும் ஏர்தொழிலின் பின் நிற்கிறது, அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது. இன்றைய அறிவியல் என்ன சொல்கிறது? நவீன சந்தை, ஐடி, உற்பத்தி சேவை என பல துறைகளில் சுழன்றாலும் எக்கனாமிக் சைக்கிள், மனிதனின் அடிப்படை உணவை அளிக்கும் விவசாயமே ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் அஸ்திவாரம். விவசாயம் அழிந்தால் பிற துறைகளில் சுழற்சியும் முடங்கிவிடும். உலகிலேயே தான் சார்ந்த மதத்தை கேலி செய்தால் கைத்தட்டி ரசிக்கும் ஈனப்பிறவிகள் அதிகம் வாழும் மாநிலமாக மாறிவிட்டது தமிழகம். யார் உன்னை தூற்றினாலும் அமைதியாக புன்னகைத்து நகர்ந்துவிடு. உன்னை செதுக்க வேண்டியது உன் வாழ்க்கை, அடுத்தவர்களின் விமர்சனங்கள் அல்ல. நீ வாழும் வாழ்க்கைக்கு நீ மட்டுமே பொறுப்பு. வாழ்வதற்குத்தான் வாழ்க்கையை தவிர, இல்லாததை நினைத்து வருத்தப்படுவதற்கோ நடப்பதை நினைத்து புலம்புவதற்கோ இல்லை. இந்த உலகில் அழகான மனிதர் யார் தெரியுமா? தன்னுடைய வார்த்தைகளால் யாருடைய இதயத்தையும் காயப்படுத்திவிடக் கூடாது என்று மிக கவனமாக பேசக்கூடியவர்கள்தான். ஆறு மாதிரி ஆறு நேர போகாது, கல் வந்தா வளைஞ்சு போகும், ஆனால் கடலை போய் சேர்ந்தே தீரும். வாழ்க்கையும் அப்படிதான், வளைஞ்சு கொடுத்து முன்னேறு. விதை மாதிரி மண்ணில் புதையிறதா நினைச்சி பயப்படாதே, உள்ளே இருக்க வலிமை வெளியே வர்றதுக்குத்தான். அந்த இருட்டு கஷ்டம் வந்தானி வளரப்போறேன்னு அர்த்தம். நிழல் கதை, வெயில் அடிக்கும் போதுதான் நிழலோட அருமை தெரியும். சந்தோஷமாக இருக்கும் போதே கஷ்டத்தை புரிஞ்சிக்க கத்துக்கோ. முன்பு பகையாக இருந்தவர்கள் ஒரு நாள் நண்பர்களாக அணுக விரும்பினால் அவர்களிடம் வெளிப்படையாக எதிர்ப்பை காட்ட தேவையில்லை. முகத்தில் நட்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளலாம். ஆனால் முழுமையாக நம்பிக்கையுடன் பழகாமல் இருப்பதே புத்திசாலித்தனம். இது வெறுப்பை வளர்ப்பதற்கான அறிவுரை அல்ல, மாறாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை நெறிமுறையாகும். ஏனெனில் ஒரு காலத்தில் நமக்கு தீங்கு செய்த ஒருவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக மீண்டும் நட்பாக நடக்கலாம். அதன் பின்னணியில் மறைமுக நோக்கமோ அல்லது சூழ்ச்சியோ இருக்க வாய்ப்புள்ளது. எனவே உணர்ச்சி வசப்படாமல் நமது உணர்வுகளை கட்டுப்படுத்தி சாந்தமாகவும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்வது நல்லது. மன்னிப்பது உயர்ந்த பண்பு, ஆனால் எச்சரிக்கையாக எச்சரிக்கையை இழப்பது அறிவுடைமை அல்ல. நம்பிக்கை என்பது மதிப்புமிக்க ஒன்று, அதை யாரிடமும் அவசரமாக ஒப்படைக்க கூடாது. குறைவாக பேசி பாருங்கள், உங்கள் பேச்சுக்கு அதிக மரியாதை இருக்கும். ஆடம்பரத்தை குறைத்து பாருங்கள், உங்கள் சேமிப்பும் அமைதியும் அதிகமாகும். யாரையும் குறை கூறாமல் இருந்து பாருங்கள், உங்களை சுற்றி மகிழ்ச்சி பெருகும். எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளுங்கள், ஏமாற்றங்கள் குறையும். உங்களை யாரிடமும் ஒப்பிடாமல் இருந்து பாருங்கள், மன நிம்மதி இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் மகிழ்ச்சியாக நாம் மட்டும்தான் காரணமாக இருக்க வேண்டும். நம் மகிழ்ச்சிக்கு நாம் மட்டும்தான் காரணமாக இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் இருக்காது. மனதை அடக்க நினைத்தால் அலையும், அதை அறிய நினைத்தால் அடங்கும். தவறு செய்வதும் மனம்தான், இனி தவறு செய்யக்கூடாது என தீர்மானிப்பதும் மனம்தான். ஒரு நிம்மதி தேடி எந்த உறவிலும் இணையாதீர்கள். அது ஒன்று சலித்து போகும், இல்லை பிரிந்து போகும். உன்னை நேசி, உன் தனிமையை விரும்பு, அது நிரந்தர நிம்மதி தரும். வருவோரை ஏற்றுக்கொள், விலகுவோரை வழியனுப்பு. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் வாழ்க்கை நகர்ந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வில் வழி நிச்சயம், அதனால் துன்புறுவதும் இன்புறுவதும் நம் கையில் மட்டுமே உள்ளது. கணவன் நாசாவுக்கு போறதும் நாசமா போறதும் கட்டிய மனைவியே தீர்மானிக்கிறாள். சிறுத்தையின் வேகமும் கலியின் பார்வையும் அறிவின் கூர்மையும் உன்னிடமிருந்தால் நீயே உன் வாழ்க்கையை வென்றிட தகுதியானவன். ஒரு மலரையோ ஒரு பூச்சியையோ அதன் தோற்றத்தை கண்டு மதிப்பிட்டு விடலாம், ஆனால் மனித பிறவியை அவ்வாறு மதிப்பிட இயலாது. பணம் இருந்தால் நீங்கள் உயர்ந்தவன், குணம் இருந்தால் நீங்கள் குப்பை, நடித்தால் நீங்கள் நல்லவன், உண்மையை பேசினால் பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் ஏமாளி, எடுத்து சொன்னால் கோமாளி. உப்பை குறையுங்கள் என்று எல்லா மருத்துவர்களும் சொல்கிறார்கள். அதனால் வாழ்க்கையில் நாம் குறைக்க வேண்டிய சில உப்புகளும் உள்ளன. கணவன்கள் படபடப்பு, மனைவிகள் நச்சரிப்பு, டீனேஜ்கள் பரபரப்பு, மாணவர்கள் ஏய்ப்பு, மாமியார்கள் சிடுசிடுப்பு, மருமகள்கள் கடுகடுப்பு, வழக்கறிஞர்கள் ஒத்திவைப்பு, மருத்துவர்கள் புறக்கணிப்பு, அரசியல்வாதிகள் ஆர்ப்பரிப்பு, முதியவர்கள் தொணதொணப்பு, ஆனால் சிறிதும் குறைக்காத தேவையில்லாத ஒரே உப்பு சிரிப்பு. இது மனதுக்கும் உடம்புக்கும் மிக சிறப்பு. திருவாரூரில் இருந்து சென்னை செல்லும் பேருந்து அது. அந்த பேருந்தில் நானும் அமர்ந்து கொண்டிருந்தேன். இரவு 10 மணிக்கு மேல் பேருந்து மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்தது. 65 வயது மதிக்கத்தக்க ஒருவர் எனக்கு அருகில் வந்து உட்கார்ந்திருந்தார். ஏதோ சில காரணங்களால் பேருந்து சில நேரம் நின்று கொண்டிருந்தது. பொதுவாக பேருந்தில் பயணிக்கும் போது ஏதாவது ஒரு வாராந்திரி புத்தகத்தை வாங்கி படிப்பது என்னுடைய வழக்கமாக இருந்த காலகட்டம் அது. என்னை வழியனுப்ப வந்த என் மாமனார் தண்ணீர் பாட்டிலுடன் சக்தி வீடன் புத்தகத்தை வாங்கி கொடுத்திருந்தார். அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். பேருந்து சில நிமிடங்களில் நகரத் தொடங்கியது. அருகில் இருந்தவர் புன்னகையுடன், தம்பிக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி போல என்றார். நானும் சிரித்து கொண்டு, அப்படியெல்லாம் இல்லைங்க, இந்த ராசி பலன் மட்டும் அப்பப்போ பார்த்துக்குவேன் என்றேன். சரிதான், அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். புன்னகையுடன் புத்தகத்தை அவரிடம் கொடுக்க, அவரோ, எனக்கெல்லாம் வீட்டுக்கே தபால்ல வந்துடும், வந்தவுடனே நானும் என் மனைவியும் படிச்சிருவோம் என்றார். நல்லதுங்க என்றபடி சக்தி வீடனை என்னுடைய பேக்கிற்குள் வைத்துவிட்டு புஷ்பேக் சீட்டை லேசாக சாய்த்து விட்டபடி கண்களை மூடிக்கொண்டேன். அவர் ஏதாவது பேச்சை ஆரம்பிக்க அது பிறகு சீர்காழி, சிதம்பரம், பண்டுவெட்டி, வண்டலூர் வரை தொடர்ந்தால் என்ன செய்வது என்ற பயம்தான் காரணம். தம்பி, தம்பி, என்னங்க தூக்கம் வருதுங்களா? ஆமாங்க, சரி தூங்குங்க. பேருந்தில் அனைத்து விளக்குகளையும் அணைத்து விட்டார்கள். சில வினாடிகளுக்கு பிறகு அவராகவே மீண்டும், தம்பி, இந்த கர்மா பத்தி என்ன நினைக்கிறீங்க என்றார். இதோ உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் பாரு, இதுதான் அந்த கர்மம் பிடிச்ச கர்மா என்று நினைத்து கொண்டு, சார் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு தூக்கம் வருது என்றேன். சரிங்க தம்பி. சற்றென்று அவருடைய முகம் வாட எனக்கு என்னவோ போல இருந்தது. சரி சொல்லுங்க சார், என்னமோ சொல்ல வந்தீங்களே. இல்ல, இந்த கர்மா மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? இருக்கு சார், நிறையவே இருக்கு. பேருந்திற்குள் விளக்குகள் அணைந்ததும் அணைக்கப்பட்ட ஜன்னல் கண்ணாடி வழியாக அவ்வப்போது வெளிச்சம் உள்ளே வந்து கொண்டிருந்தது. சாமி கும்பிட்டா இந்த கெட்ட கர்மா எல்லாம் குறையுமா தம்பி? அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க தம்பி. நான் அரசாங்கத்தோட உள்கட்டமைப்பு பிரிவு துறையில் அதிகாரியாக வேலை செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 36 வருஷம் சர்வீஸ், கை நிறைய பென்ஷன் வாங்குறேன். ஆனால் மனநிறைவே இல்லை. நான் அமைதியாக அவர் பேசுவதை கேட்டபடி இருந்தேன். நான் செய்த வேலை செய்த காலத்தில் அது ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கினதே கிடையாது. எனக்கு ஒரே பொண்ணு, ஒரே பையன், அழகான அன்பான மனைவி, எல்லாமே திருப்தியாக அமைஞ்சது எனக்கு. நான் வேலை செய்கிற துறையில் எந்த ஒரு திட்டமும் அமைச்சரவையோட கேபினட் இறுதி ஒப்புதலுக்கு போறதுக்கு முன்னாடியே அதோட மதிப்பீடு, அதுக்கான தேர்வு செய்யப்படுகிற இடம் அரசு துறையிலே ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அதுல நானும் ஒருத்தன். விஷயம் வெளியே கசியறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்களும் உடனே அந்த லொகேஷன்ல இருக்கிற 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு வாங்கி போட்டு திட்டம் அறிவிச்ச கொஞ்ச காலத்திலேயே அந்த இடத்தை நல்ல ரேட்டுக்கு வித்துடுவோம். அதாவது விஷயம் தெரிஞ்சு 10 லட்சத்துக்கு வாங்கின இடம் 2 வருஷத்துல 40-50 லட்சத்துக்கு போகும். அட ஒக்கமக்கா, சட்டென்று மனதில் இருந்த சலிப்பு முழுவதுமாக நீங்கி விழிப்புணர்வு வந்துவிட்டது. என் ஆர்வத்தை புரிந்து கொண்டவரை போல மெல்லிய சிரிப்பொன்றை உதிர்த்த அந்த நபர் மேலும் பேசினார். நான் யாரையும் ஏமாத்தலையே, அன்னைக்கு ரோட்லதான அன்னைய ரேட்லதான் இடத்தை வாங்கி போட்டேன். இப்படிதான் தம்பி நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வர்ற லாபத்துல 2% குலதெய்வ கோயிலுக்கு கொடுத்துருவேன். வருஷா வருஷம் கிடாவெட்டு அது இதுன்னு அமர்க்களப்படுத்திடுவேன். எங்க ஊர் பக்கம் இருக்கிற பாதி கோயில்ல ஏதாவது ஒரு மார்பிள் கல் என்னோட பெயர் இருக்கும். நான் அவரையே பார்த்து கொண்டேன். திருப்பதி, திருச்செந்தூர் எல்லா கோயிலுக்கும் போவோம். ஸ்பெஷல் தரிசனம், அன்னதானம் எல்லாம் அடிக்கடி பண்ணுவோம். சிறிது நேரம் ஜன்னலுக்கு வெளியே பார்வையோட விட்டவர் ஒரு முறை எங்க ஊர்ல புது பஸ் ஸ்டாண்டு கட்ட இடம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம அரசாங்கம். நான் அந்த பஸ் ஸ்டாண்டு அமைய போற இடத்துல 100 மீட்டர் தொலைவில் 2 கிரவுண்ட் இடத்தை வாங்கி போட்டேன். அந்த இடத்தை வித்த அம்மாவுக்கு ஒரே மகன், அவன் சிங்கப்பூர்ல இருந்தான். இடத்தை அவன் வர்ற வரைக்கும் விற்க வேண்டாம்னு சொல்லி இருந்தான். அவனோட மனைவியும் பிரசவத்துக்கு போயிருந்தா போல. இடத்தை விற்க பவர் ஆஃப் அட்டர்னி அந்த அம்மா பெயர்ல இருந்தது. ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு இடத்தை விற்க வேண்டி வந்தா என்ன பண்றதுன்னு அந்த மகன் அம்மா பெயரில் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருப்பான் போல. நானும் அந்த அம்மா கிட்ட அப்படி இப்படி பேசி கூட காசு தர்றேன்னு சொல்லி இடத்தை வாங்கிட்டேன். 4 மாசத்துல அந்த இடத்துக்கு பக்கத்துல அரசாங்கம் புது பஸ் ஸ்டாண்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இடத்தை வித்த அந்த அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. சிங்கப்பூர்ல இருந்து வந்த மகனுக்கு விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து சண்டை போட்டான். மீண்டும் பேருந்தில் ஜன்னல் வழியே பார்வையை ஓடவிட்டவர் பிறகு அவர் என்னை பார்த்து, அரசாங்க அதிகாரி, என் கூடவே ஆளுங்க வேற இருப்பாங்க, அவனால என்னை எதிர்த்து சண்டை போட முடியல, நான் 10 மடங்கு லாபத்தை அந்த இடத்தை வேற பார்ட்டிக்கு வித்திட்டேன் என்றார். அந்த அம்மாவோட மகன் கோபத்தில் அந்த அம்மாவை அடிச்சு விரட்டினார். அந்த அம்மா என் வீட்டுக்கிட்ட வந்து அழுதுச்சு, இப்படி ஏமாத்திட்டீங்களே ஐயா அப்படின்னாலும் என் வீட்டு வேலைக்காரங்க அந்த அம்மாவை விரட்டி விடுவாங்க. அங்கங்க சாப்பிட்டுக்கிட்டு பித்து பிடிச்சு தெரிஞ்ச அந்த அம்மா ஆக்சிடென்ட்ல ஒரு நாள் செத்து போச்சு. என் மனதை ஏதோ ஒன்று பிசைவதை போல் இருந்தது. சில வினாடிகள் அமைதியாக தலைகுனிந்தபடி இருந்த அவர் பிறகு சட்டென்று, என் மகன் அமெரிக்கா போகணும்னு ஆசைப்பட்டான், அனுப்பி வச்சேன், அங்கேயே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவனுக்கு குழந்தையும் பிறந்தது, என் பெண்ணையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சேன், அவளும் கல்யாணம் குழந்தைன்னு செட்டில் ஆகிட்டா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நானும் என் மனைவியும் 4-5 தடவை அமெரிக்கா போயிட்டு வந்தோம். என்னோட மகனோட மகன், அதாவது என் பேரனுக்கு 2 வயசாகும் போது அவனுடைய ஆன்டிசம் இருந்தது தெரிய வந்தது. நிறைய செலவு பண்ணி பார்த்தான் என் மகன். ஒரு கட்டத்தில் அவனுடைய மனைவி அவனை விட்டு விலகி போயிட்டா. 2 வருஷம் என் மகன் என் பேரனோட வந்து இங்க இருந்தான். அப்புறம் பேரனை என்கிட்டயே விட்டு விட்டு அவனும் அமெரிக்கா போயிட்டான். 2-3 மாசத்துக்கு 1 தடவை போன் பண்ணுவான், அவ்வளவுதான். என் மகளுக்கும் விவகாரத்தை ஆயிடுச்சு, ஏதோ காரணம் சொல்றா. அமெரிக்காவில் இருக்கிற என் நண்பரோட மகன் சொல்றான், என் மக யாரு கூடவோ கல்யாணம் பண்ணிக்காம தங்கி இருக்கலாம். சற்றென்று உடைந்து அழுதார். நான் ஒரு வித அசௌகரியத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தேன். பேருந்தில் கூட்டம் சற்று குறைவாகவே இருந்தது. ஒரு சிலர் திரும்பி பார்த்து விட்டு மீண்டும் திரும்பி கொண்டார்கள். சார் அழாதீங்க. தன் 2 கரங்களால் முகத்தை துடைத்துக் கொண்டவர், இப்ப நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவிக்கு பக்கவாதம் வந்துடுச்சு, 50,000 சம்பளம் கொடுத்து என் பேரனையும் மனைவியையும் பார்த்துக்க 2 ஆளு வச்சிருக்கேன், அவங்களும் பாவம் நல்லாதான் பார்த்துக்கிறாங்க என்றார். இப்ப எங்க சார் போயிட்டு இருக்கீங்க? அவர் கண்கள் கலங்க புன்னகையுடன், ஒரு அம்மா ஆக்சிடென்ட்ல செத்து போனாச்சுன்னு சொன்னேன், அவங்க மகன் இப்போ சென்னையில இருக்கானாம், ஏதோ கஷ்டத்துல இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதான் அவங்க கிட்ட 20 லட்சம் ரூபாய் செக்கை கொடுத்துட்டு வரலாம்னு போயிட்டு இருக்கேன் என்றார். நல்லதுங்க என்றேன். என்னமோ தம்பி, நான் என் மனைவி மகன் மகள் எல்லோரும் சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் ஒருமுறை லண்டனுக்கு கூட போயிட்டு வந்திருக்கிறோம், எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்லையும் திருப்தியா சாப்பிட்டு இருக்கோம், ஆனால் எந்த நினைவுகளும் சந்தோஷத்தை தரல தம்பி. வயசான பிறகு ஒரே இடத்துல உட்காருவோம் தான் நம் மனசாட்சி நம்மளை குடைய ஆரம்பிக்கும் பாருங்க, ஐயோ அது ரொம்ப வலிக்கும். ஒரு பக்கம் எழுந்து நடந்த முடியாத மனைவி, இன்னொரு பக்கம் 10 வயசாகியும் குழந்தையாகவே இருக்கிற பேரன், பெத்த மகளும் மகனும் எப்படி இருக்காங்கன்னே தெரியாத கொடுமை. இதுக்காகவா நான் ஓடி ஓடி சம்பாதிச்சேன், ரொம்ப புத்திசாலித்தனமாக சொத்து சேர்த்தேன். பேருந்து விக்கிரவாண்டியை தாண்டி திண்டிவனம் நெடுஞ்சாலையில் வேகம் எடுத்து ஆரம்பித்தது. சரிங்க, மனசை தளர விடாதீங்க தம்பி, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எனக்கு இந்த இடத்தை வித்த அம்மாவே, அவங்க பெத்த மகனே வீட்டை விட்டு விரட்டி விட்டான், அந்த அம்மா மனசு எப்படி துடிச்சிருக்கும். வயசான காலத்துல பித்து பிடிச்சி தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கும் போது கூட என்னை எங்கேயாவது ரோட்ல பார்த்தா கையெழுத்து கும்பிட்டு, ஐயா சாமி என் பேரனை தொடக்கூட விட மாட்டேங்கிறாங்க சாமி அப்படின்னு அழுவும். இதை சொல்லும் போது அவர் உடல் அளவுக்கு அதிகமாக நடுங்கியது. அவரை தேற்ற நினைத்த நான், சரி விடுங்க, அப்படித்தான் பார்த்தா பெத்த அம்மாவை விரட்டி அடிச்சு அந்த மகனும் தப்புதான் பண்ணியிருக்கிறான் என்றேன். இங்குதான் தம்பி கர்மா வேலை செய்து, பாவம் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி, அந்த அம்மாவுடைய மகனும் பைக்ல இருந்து கீழே விழுந்து கால் துண்டாகிடுச்சு, இப்போது சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கான். நான் அந்த இடத்தை அன்னைக்கு வாங்காம இருந்திருந்தா அந்த அம்மாவுக்கு நிலைமை வந்திருக்காது, அந்த அம்மா மகன் எல்லோரும் நல்லா இருந்திருப்பாங்க. நான் அமைதியாய் பேருந்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். இத்தனைக்கும் அந்த அம்மா என்னை திட்டினதில்லை, சாபமிட்டதில்லை, ஏமாத்திட்டாங்களே ஐயா அப்படின்னு ஈன சுரத்தில் புலம்பும். நான் கோடி கோடியாய் சம்பாதித்து இருக்கேன், ஆனால் இப்போ அதெல்லாம் ஒரு ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லப்பா. அதிகாலை 5 மணிக்கு அவர் மறைமலை நகரில் இறங்கி கொண்டார். அதன் பிறகு பேருந்து நிலையத்திலிருந்து வீடு வந்து சேரும் வரை அவர் கூறிய வார்த்தைகள் எல்லாம் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்ததை மண்ணை வாரி தூத்தல காது கூச கெட்ட வார்த்தையால திட்டல என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சாபம் இடல. ஆனா என்னை பார்த்து வெம்பி அந்த அழுத கிளவி அவளோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் பல சொட்டு ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கேன். அதுதான் தம்பி கர்மா. உடம்புல ஒட்டு துணி இல்லாம நெருப்புல புரண்டு பரிகாரம் பண்ணாலும் என்னால் அநியாயமாக பாதிக்கப்பட்ட அவளுடைய கண்ணீருக்கு நானும் என் வம்சமும் பதில் சொல்லியே ஆகணும். உண்மைகளை உரக்கச் சொல்வோம். கர்மாவின் வழிகளை கண்கள் கசிந்துருகும் அந்த நிகழ்வுகளை நம் வாழ்க்கையிலும் பாவமாக மாற்றிக்கொள்ளாமல் உண்மையோடு நேர்மையோடு இந்த உலகில் வாழ்ந்து இறைவன் திருவடி சேர்வோம். என் அன்புறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, மீண்டும் ஒரு சங்கமத்தில் உங்களோடு சங்கமிக்கும் அன்புறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: Viti Superstore, Garla Gonesse Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: Viti Superstore, Garla Gonesse Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 41 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
9: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5-க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பி.
10: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக்ட் த்ராஸ 3098 அருகாமையில்.
9: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
10: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
9: சுவிசிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசன்னி வழங்குகின்றார்கள் இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பரிசில் லாட்சிப்பள்ளி அமைந்திருக்கும் விடி கேஷன்கதி, கார்லியே கொடுசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கிளிநொச்சியை சேர்ந்த சிறுமியொருவர் நடனத்தால் உலக சாதனை படைத்துள்ளார். கவிஞர் ரஜீவனின் மகளான ரஜீவன் கம்சத்வனி என்ற சிறுமியே 6 வயதுக்குட்பட்ட பிரிவில் இந்த உலக சாதனையை நிலைநாட்டினார். குறித்த நிகழ்வு இன்று காலை 9:30 கிளிநொச்சியில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் நடைபெற்றது. 2:30 தொடர்ச்சியாக பரதநாட்டியம் ஆடி குறித்த சிறுமி உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளார். குறித்த சாதனையானது ராமா உலக சாதனை புத்தகத்தில் இன்று பதிவு செய்யப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நிகழ்வின் இறுதியில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணேஸ்வரன் அவர்களால் உலக நாட்டிய இளவரசி என்று மகுடம் சூட்டி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ராபா உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை நாட்டு தூதுவர் கலாநிதி யோகதாசன் யூட்நிமலன், ராபா உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் கிளிநொச்சி மாவட்ட தலைவர் கலாநிதி சிவனேஸ்வரன் விஜிதா ஆகியோர் நடுவர்களாக பங்கு பற்றினர். குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணேஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி அனிலகுமார திசாநாயக்க இதுவரும் 16ஆம் தேதி வியாழக்கிழமை பிரான்ஸ் செல்ல உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பிரசன்னா பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த முக்கியத்துவமிக்க விஜயத்தில் வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்பட சில முக்கிய உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். உலக வங்கி மற்றும் பிரெஞ்சு கப்பல் நிறுவனமான சிஎம்ஏ சிஜிஎம் ஆகியவற்றின் அண்மை கால முக்கிய அறிவிப்புகளை தொடர்ந்து இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் கடல்சார் வர்த்தக அபிலாசைகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உத்தியோகபூர்வ பயணம் அமையுள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் வர்த்தக உறவுகளை தீர்மானிக்கும் ESP பிளஸ் வரிச்சலையை தக்கவைத்துக் கொள்வது மற்றும் அதனை மேலும் சாதகமாக பயன்படுத்துவது தொடர்பிலும் இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு ஐரோப்பிய சந்தையில் உள்ள வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்தும் இருதரப்பு மட்டத்திலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் போது பிரதான கவனம் செலுத்தப்பட உள்ளது. முன்னதாக பிரான்சின் 2வது பெரிய கப்பல் நிறுவனமான சிஎம்ஏ சிஜிஎம் கொழும்பு துறைமுகத்தில் பெரும் முதலீடுகளை செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தது. துறைமுக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் ஆண்ட்ரா கண்ணாதிலக்கா மற்றும் இலங்கைக்கான பிரெஞ்சு தூதுவர் ரெமில் லாம்பேட் ஆகியோருக்கு இடையேயான கலந்துரையாடலின் போதே இந்த தகவல் முதன் முதலில் வெளியானது. இந்த சந்திப்பின் போது உலகின் முன்னணி கப்பல் நிறுவனமான சிஎம்ஏ சிஜிஎம் இன் தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியான ரோடால்க் சாடே மகானாவுடன் ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்கா பிரான்சில் வைத்து ஒரு விசேட சந்திப்பை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தூதுவர் உத்தியோகபூர்வமாக தெரிவித்தார். பிரெஞ்சு முதலீட்டாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் தனது நாடு மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாகவும் தூதுவர் இங்கு சுட்டிக்காட்டினார். ராணுவம் கையகப்படுத்தி வைத்திருக்கும் காணிகளை மீட்பதற்கான கவனயீர்ப்பு போராட்டம் இன்று இடம்பெற்றது. பலாலி உதய கலைவாணி மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் காலை 8:30 முதல் மதியம் 12 வரை இடம்பெற்றது. 36 வருடங்கள் கடந்து சொந்த நிலங்களில் வாழ முடியாது, எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், எங்கள் நிலங்களை விட மாட்டோம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நிலமே எங்கள் மூச்சு, அது இல்லையேல் வாழ்வு போச்சு. அரசே இராணுவத்தை வெளியேற்று மக்கள் குடியேற போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட சுலோக அட்டைகளை கைகளில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பலாலி பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் குறித்து பிரித்தானிய உயர்மட்ட பிரதிநிதியிடம் எடுத்துரைத்துள்ள இலங்கை தமிழிசு கட்சியின் பிரதிநிதிகள் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை நடைமுறைப்படுத்தல் மற்றும் நீண்டகாலமாக நடாத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துதல் என்பவற்றின் அவசியம் தொடர்பில் வலியுறுத்தியுள்ளனர். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டுக்கு வரைய சந்திருந்த வெளியுறவு பொதுநலவாயம் மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் லோரா பாபிள்ஸுக்கும் இலங்கை தமிழிசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன்
மற்றும் பாராளுமன்ற குழு தலைவர் ராசாணக்கின் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது. இந்த சந்திப்புக்கு தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் டெலோவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் வெவ்வேறு காரணங்களினால் சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை. அதேவேளை லோரா பாக்பில்ஸுடன் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானியர் ஆண்ட்ரூ பட்டிக்கும் பங்கேற்றிருந்தார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலைவரம் பற்றியும் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் அபிலாசைகள் குறித்து மிக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியம், நீண்டகாலமாக நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டியதன் அவசியம், மனித உரிமைகளை பாதுகாத்தல், பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை உறுதிப்படுத்தல், எண்ணாக மற்றும் சட்டமாற்றி மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளல், நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளல் என்பன உள்ளடங்களாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அதே போன்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள், அவர்களுக்கான சமத்துவம், அடிப்படை உரிமைகள், கண்ணியம் மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழிசை கட்சியின் பிரதிநிதிகள் வலியுறுத்தினார். அத்தோடு இலங்கை மக்கள் அனைவருக்கும் நீதியானதும் கண்ணியமானதும் நிலையானதுமான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்குரிய அரசியல் செயல்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் பற்றியும் அவர்கள் பிரித்தானிய உயர்மட்ட பிரதிநிதியிடம் எடுத்துரைத்தனர். அதேவேளை எண்ணாகிய கட்டமைப்புகளை வலுப்படுத்தல், அரசியல் பொறுப்புணர்வை மேம்படுத்தல், நல்லாட்சியை ஊக்குவித்தல் மற்றும் பொருளாதார மீட்சிக்கு சமாந்திரமான அரசியல் முன்னேற்றம் என்பது நாட்டின் எதிர்கால நலனுக்கு இன்றியமையாதவையாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் இலங்கையில் ஜனநாயகம், மனிதர்மைகள், பொறுப்புக்கூறல், நல்லாட்சி மற்றும் நிலையான அரசியல் தீர்வை என்பவற்றை உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு பிரித்தானியா வழங்கி வரும் ஆதரவுக்கு தமிழிசை கட்சி பிரதிநிதிகள் தமது நன்றியை வெளிப்படுத்தினர். தமிழ் தேசிய பேரவையினால் நியமிக்கப்பட்ட ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொது சபையின் வழிநடத்தல் குழுவின் முதலாவது கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளது. தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கும் என அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், துறைசார் நிபுணர்கள் உள்ளிட்ட 33 பேரடங்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொது சபையின் வழிநடத்தல் குழு நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமைய முதுநிலை விரிவியாளர் கலாநிதி தி விக்னேஸ்வரனை ஒருங்கிணைப்பாளராக கொண்ட 33 பேரடங்கிய வழிநடத்தல் குழுவும் நியமிக்கப்பட்டது. இவ்வாறொரு பின்னணியில் இன்றைய தினம் பிற்பகல் 7 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் 33 பேரை கொண்ட வழிநடத்தல் குழு கூட உள்ளது. இக்கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ள இயலாதவர்கள் நிகழ்நிலை முறைமை ஊடாக பங்கேற்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றைய கூட்டத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு சார்ந்த விடயங்களில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆராயப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விடயங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கில் இயங்கி வரும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் பிரதிநிதிகளுக்கும் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வால்டருக்கும் இடையே கடந்த வியாழனன்று கொழும்பில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றதாக அறிய முடிகிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முக்கிய வாக்குறுதிகளை வழங்கியிருந்த பின்னணியில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விடயங்களில் தமிழ் தேசிய கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஈடுபட்டு வருகின்றது. அதற்கமைய தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் பங்கேற்புடன் கடந்த மார்ச் 2, ஏப்ரல் 9 மற்றும் மே 6 ஆகிய திகதிகளில் சந்திப்புகள் நடைபெற்றதுடன் முக்கிய சில இணக்கப்பாடுகளும் எட்டப்பட்டன. இவ்வாறான பின்னணியிலேயே கடந்த வியாழக்கிழமை கொழும்பிலுள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் சுவிஸ் தூதுவர் ஸ்ரீ வால்டை சந்தித்திருக்கும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் உறுப்பினர்கள் தமது முயற்சிகள் உள்ளிட்ட சமகால விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடி உள்ளனர். செம்மணி சோதனை சாவடிக்கு அருகாமையில் இருந்த கோவிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியில் ஒரு பகுதியிலும் இன்னமும் கண்டறியப்படாத மனித புதைகுழிகள் இருக்கக்கூடும் என திடுக்கிடும் தகவலை வெளிப்படுத்தியுள்ள மரண தண்டனை கைதியான லான்ஸ் கார்பரல் சோமரட்ன ராஜபக்ச
தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ளும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கார்பரல் சோமரட்ன ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவியான எஸ் ஏ விஜய விக்ரமத்த கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். அதனை அடுத்து இது பற்றிய மேலதிக விவரங்களை கேட்டறியும் நோக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சோமரட்ன ராஜபக்சவை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனவர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மீண்டும் 2ஆம் கட்டமாக கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி சோமரட்ன ராஜபக்சவை சந்தித்தனர். அந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்காவுக்கான கடிதம் ஒன்றை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளிடம் கையளித்த சோமரட்ன ராஜபக்ச செம்மணி மனித புதைகுழி மற்றும் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட மீறல்கள் தொடர்பில் தான் ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்த கடிதத்தின் ஊடாகவும் அதன் பின்னரும் பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அவை குறித்து தற்போது வரை எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் இவ்விடயம் தொடர்பில் சுயாதீன குழு ஒன்றை நியமித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அதில் கோரிக்கை விடுத்திருந்தார். இவ்வாறு பின்னணியில் தனது மனைவியான சம்பா விஜயரத்மா ஊடாக வீரகேசரி வார வெளியீட்டுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் மனித புதைகுழிகள் தொடர்பில் புதிய தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கும் சோம ராஜபக்ச சிறைச்சாலைக்குள் இருந்து இவை பற்றிய மேலதிக விவரங்களை வெளிப்படுத்தும் பட்சத்தில் தனது பாதுகாப்பு தொடர்பில் பல்வேறு கேள்விகள் காணப்படுவதாகவும் எனவே தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திடீரென ஏற்பட்ட இருதய நோய் நிலைமை காரணமாக அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரலுமான சுரேஷ் சலே பரிசோதனைக்காக நேற்று தினம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் இருதய நோய் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரலுமான சுரேசலே கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சுமார் 3 வாரங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் தொடர்ந்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் அவருக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக மேலதிக பரிசோதனைகளுக்காக அவர் மருத்துவமனையின் இதய நோய் பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சம்பத்தி இந்திரிகா குமாரா தெரிவிக்கையில் மேலதிய பரிசோதனைகளுக்காக சுரேசலே மீண்டும் நேற்று மாலை இதய நோய் பிரிவிலேயே அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நேற்று மருத்துவமனைக்கு வருகை தந்த சுரேசலேயின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்த அவரது மனைவி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இன்று காலை சுரேசுக்கு ஏற்பட்ட கடுமையான நெஞ்சுவலி காரணமாக அவர் இதய நோய் பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பரிசோதனைகளின்படி அவரது உடல்நிலை ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் என்ன கூறினாலும் அவரது உண்மையான உடல்நிலையை உள்ளே இருக்கும் மருத்துவர்கள் மட்டுமே அறிவார்கள். அவர் நல்ல ஆரோக்கிய நிலையில் இல்லை. அதிகாரிகள் அனைவரும் சுரேசலே உயிரிழக்கும் வரையில் காத்திருக்கின்றனர். தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்தால் அதற்கு ஜனாதிபதியின் ரவி செனவரட்ன சாணி அபயசேகர உள்ளிட்ட சில அதிகாரிகளுமே பொறுப்பேற்க வேண்டும் என சுரேஷ் கடந்த புதன்கிழமை எழுத்துப்பூர்வமாக சட்டத்தரணிக்கு அறிவித்துள்ளார். விசாரணைகளை தொடர்ந்து நடத்துமாறு நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் அவரை விளக்க மறியலில் வைக்குமாறு கோருகின்றோம். தற்போதைய நிலையில் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்து வருகிறது. எனினும் சுரேஷ் தனது உண்ணாவிரத போராட்டத்தை எக்காரணம் கொண்டும் கைவிடப் போவதில்லை என்பதில் உறுதியாக உள்ளார் என சுரேஷ் செலவின் மனைவி தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல்கள் சித்திரவதைகள் மற்றும் தன்னிச்சையான கைது நடவடிக்கைகள் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்படும் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை நாட்டிற்கு முற்றாக இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூட்டு எதிர்கட்சி எச்சரித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை பேராசிரியர் இஎல் பீரிஸின் இல்லத்தில் கூட்டு எதிர்க்கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்ட விசேட கூட்டம் நடைபெற்றது. சுமார் 25 அரசியல் தலைவர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்தின் போது
நாட்டின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் குறித்தும் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிரான அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பேராசிரியர் கியல் பீரி, சிஎஸ் பிளஸ் சலுகை மற்றும் சர்வதேச உடன்படிக்கைகள் குறித்து பின்வருமாறு பிரதானமாக சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய நாடுகளுக்கு எமது நாட்டு பொருட்களை வரி இன்றி ஏற்றுமதி செய்வதற்கான ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை எமக்கு சும்மா கிடைத்துவிடவில்லை. மனித உரிமைகள், சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான 27 சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு இலங்கை இணங்கி நடப்பதாக உறுதியளித்ததன் பின்னரே இந்த சலுகை வழங்கப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து விட்டு வந்த உடனே குற்றப்புணர்வு திணைக்களம் அவரை கண்காணித்து கைது செய்துள்ளது. இது ஒரு முழுமையான காவல்துறை ஆட்சியின் பண்பாகும். அரசியலமைப்பின் கீழ் எதிர்கட்சியாக செயல்படுவது எங்களது அடிப்படை உரிமை. கூட்டு எதிர்கட்சியின் ஊடாக ஒருங்கிணைப்பாளர் பினோய் கெட்டியர் ஆட்சி சுகீஸ்வர பண்டாரவுடன் வாகனத்தில் பயணித்தார் என்ற ஒரே காரணத்துக்காக எந்தவொரு அடிப்படை ஆதாரமும் இன்றி கைது செய்யப்பட்டு சுமார் 5 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டார். இந்த நாட்டின் அரசியலமைப்புக்கு முற்றிலும் எதிரானது என்பதால் இதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனித உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் மாவட்ட நீதிமன்றத்தில் இழப்பீடு கோரி வழக்கு தொடர உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். கொரிய குடியரசின் முன்னாள் பிரதி வெளிவிவகார அமைச்சரும் இலங்கைக்கான முன்னாள் தென்கொரிய தூதுவருமான ஜாங் மூன் சோய் மற்றும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. சொந்தமான இடம் அழகான வாழ்க்கை என்ற தற்போதைய அரசாங்கத்தின் விசேட வேலை திட்டத்தின் கீழ் கிண்ணியா பிரதேசத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மற்றும் சொந்தமாக வீடொன்றை அமைத்துக் கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளும் வீடற்ற மக்களுக்கான நிகழ்வு ஒன்று நேற்று கிண்ணியா காக்காமுனை பிரதேசத்தில் நடைபெற்றது. தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் திருகோணமலை மாவட்ட முகாமையாளர் நிமல் ராஜசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வெளிவிகார மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா முதன்மை அதிதியாக கலந்து கொண்டார். இதன்போது வறுமை கோட்டின் கீழ் மாலும் வீடற்ற 3 குடும்பங்களுக்கான புதிய வீடுகளுக்கு பிரதி அமைச்சரினால் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டதோடு மேலும் 10 பயனாளிகளுக்கான வீட்டு நிதியுதவி காசோலைகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் தொகுதி இணைப்பாளரும் கிண்ணியா பிரதேச அபிவிருத்தி குழு இணைப்பாளருமான MEM ராபிக் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு காசோலைகளை வழங்கி வைத்தார். தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கையின் கீழ் இந்த வருடம் கிண்ணியாவில் உள்ள 31 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் இருந்தும் தலா 1 குடும்பம் வீதம் 31 பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தி நகரசபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரஜா சக்தி தலைவர்கள், தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் அரசினால் வழங்கப்படும் மாதாந்த முதியோர் உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ள குறைந்த வருமானம் கொண்ட மூத்த குடிமக்களுக்காக விசேட அடையாள அட்டை வழங்கும் திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டமானது கிராமிய வளர்ச்சி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் உள்ள தேசிய முதியோர் செயலகம் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் ஆகியவற்றுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது. தற்போது 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட தகுதியுள்ள முதியவர்களுக்கு மாதந்தோறும் ₹5000 உதவித்தொகையை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 10 லட்சம் பயனாளிகள் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதி உள்ளவர்களில் சுமார் 76,716 பேர் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் இந்த உதவித்தொகையை பெற முடியாதிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரச்சனைக்கு தீர்வாகவே இந்த விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேசிய முதியோர் செயலகம் அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளது. உதவித்தொகை பெறுவதில் நிலவும் இவ்வாறான தடைகளை நீக்கி தகுதியுள்ள அனைத்து முதியவர்களுக்கும் சமூக பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த கேதிசவுடன் இணைந்து கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெல்லிப்பளை ஆதார வைத்த சாலைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்.
இந்த விஜயத்தின் போது தற்போது வடக்கு மாகாண சபையின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இரண்டாயிரத்தி 2027 கல்வியாண்டு முதல் ஆறாம் தர மாணவர்களுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத்குமாரன் நாயக்காவின் தலைமையில் நடைபெற்ற கல்வி மறுசீரமைப்புகளின் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதற்கென ஐந்து முக்கிய அம்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றை செயல்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமாக விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய ஆறாம் தரத்துக்கான முதலாம் தவணைக்கான பாடப்புத்தகங்கள் அச்சிடப்பட்டு பூர்த்தியாகியுள்ளன. இவை இரண்டாம் தவணை பாடப்புத்தகங்களுடன் இணைந்து உரிய நேரத்தில் பாடசாலைகளுக்கு விநியோகப்பட உள்ளன. நாட்டின் கல்வி உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் சுமார் 6500 இரண்டாம் நிலை பாடசாலைகளுக்கு தேவையான கட்டல் உபகரணங்கள் ஏற்கனவே வழங்கி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் அபிவிருத்தி தேவைப்படும் 373 பாடசாலைகளை தரம் உயர்த்தும் பணிகளும் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. தீ விபத்தில் எரிந்து நாசமான யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சிய சாலையில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த கேதிசன் நேற்று நேரில் பார்வையிட்டார். கடந்த மே மாதம் 9ஆம் தேதி மருந்து களஞ்ச சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் களஞ்ச சாலை முற்றாக எரிந்து நாசமாகியதுடன் களஞ்ச சாலையில் காணப்பட்ட புற்றுநோய்க்கான மருந்துகள், சத்திர சிகிச்சைகளுக்கான மருந்துகள் உள்ளிட்ட பெருமதியான மருந்துகள் தீயில் எரிந்து நாசமாகி இருந்தன. இந்த நிலையில் புதிய மருந்து களஞ்ச சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் தீ விபத்து தொடர்பிலான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சுகாதார அமைச்சர் தீயில் எரிந்த மருந்து களஞ்ச சாலையை நேரில் பார்வையிட்டு இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் 2027 புதிய தலைவராக மருத்துவ நிபுணர் சந்திக்க எபிடகடுவ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 2026-27 புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் நேற்று இடம்பெற்றது. இதன் போது அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அதேவேளை

ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை பல் வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ஆனந்த ரத்நாயகா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆரம்ப நிகழ்வில் சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் கம்சக விஜயமுனி, முன்னணி பல் வைத்திய நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வி மான்கள் என பலரும் கலந்து கொண்டதோடு மாணவர்கள் சிரேச ஆராய்ச்சியாளர்கள் புத்தகம் வழங்கி கௌரவிக்கப்பட்டதோடு புலமை பரிசிலும் வழங்கி வைக்கப்பட்டன. நாடுளாவிய ரீதியில் சமத்துவமான சுகாதார சேவையை விரிவுபடுத்துவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். பொது சுகாதாரம் என்பது வெறுமனே மருத்துவமனை சிகிச்சை மாத்திரம் சார்ந்தது அல்ல. அது நல்ல உடல்நலம் மற்றும் தடுப்பு சார்ந்த வாழ்க்கை முறை தேர்வுகளில் இருந்தே ஆரம்பமாகின்றது. மேலும் பல் மருத்துவத்துறையில் பெண்களின் பங்களிப்பு கணிசமாக அதிகரித்து வருவதை நான் வரவேற்கின்றேன். இத்துறையில் அவர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைப்பதுடன் நிபுணத்துவ பயிற்சி, ஆராய்ச்சி தலைமைத்துவம் மற்றும் தீர்மானங்களை எடுக்கும் முக்கிய பதவிகளிலும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்று கூறியுள்ளார். தியத்தலாவையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்று பண்டாரவளை வெளிமடை பிரதான வீதியின் யாழ்ப்பாத்துவல பகுதியில் நேற்று மாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பேருந்து முதலில் ரக வாகனம் ஒன்றுடன் ஹெப்ரக வாகனம் ஒன்றுடன் மோதியதன் பின்னர் வீதியோரமாக நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு பார ஊர்தி மற்றும் மின்சாரம் கம்பம் ஒன்றில் மோதி நின்றுள்ளது. இந்த விபத்தினால் பேருந்து உள்பட ஏனைய வாகனங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக பதிலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக உடனடி அபராதங்களை விதிப்பதற்கு பதிலாக நேரடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் WBG சேனாதீரா இதனை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் போக்குவரத்து வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து காவல்துறையினரின் விசேட அதிரடி வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.

வீதி விபத்துக்களை தடுப்பதையும் பாதசாரிகள் மற்றும் ஏனைய வாகன சாரதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நேற்று மீண்டும் குறித்த ஜூன் மாதத்தில் மட்டும் அதிரடி சோதனையின் போது பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட சுமார் 30க்கும் அதிகமான அதிவேக சொகுசு மோட்டார் சைக்கிள்கள் காவல்துறையினரால் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இலக்க தகடுகளின்மை, வீதி செல்லும் பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் முறையான சட்டபூர்வ ஆவணங்கள் இன்றி செலுத்தப்பட்டமை, சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதமை, பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து விதிகளுக்கு முரணாகவும் செயல்படும் வாகன சாரதிகளுக்கு எதிராக இனிவரும் நாட்களிலும் இத்தகைய கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என கிளிநொச்சி போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வீதி பயன்பாட்டுக்கு தகுதியற்ற வாகனங்களை கண்டறியும் விசேட சோதனை நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் WBJ சேனாதீரா தெரிவித்துள்ளார். இந்த சோதனை நடவடிக்கைகள் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை மலையக பகுதிகளில் இயக்கப்படும் வாகனங்கள் குறித்து இந்த சோதனை நடவடிக்கையின் போது விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. சோதனைக்கு உட்படுத்தப்படும் வாகனங்களில் வீதி பயன்பாட்டுக்கு தகுதியற்றவை என அடையாளம் காணப்படும் வாகனங்களை சேவையிலிருந்து நீக்கவும் அவை பொது வீதிகளில் இயக்கப்படுவதை தடுக்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க உள்ளனர். கதிர்காம பாத யாத்திரை அடியார்களுடன் வீதியில் சென்ற நாயை உதைத்து துன்புறுத்திய சந்தேக நபரை கல்முனை தலைமக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் கல்முனை தலைமக காவல்துறை நிலைய பிரதம பரிசோதகருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 21 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நாய் யாழில் இருந்து கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டு வரும் குழுவினரோடு பயணித்து வரும் சுப்பிரமணியன் என்னும் பெயருடைய நாய் என்பதாகும். மேலும் கல்முனை பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபரினால் தாக்கப்பட்டுள்ளமை மனிதாபிமானமற்ற செயலாகும் என இந்து அமைப்புகள்

0: கண்டனம் தெரிவித்துள்ளன. சுமார் 450 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்த குறித்த சுப்பிரமணியன் என்ற நாய் தாக்கப்பட்டமை சமூக ஊடகங்களில் வைரலானதுடன் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் நாயை தாக்கிய சந்தேகநபர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தனது சமூக ஊடக பக்கத்தில் குறித்த நாய் தன்னால் துன்புறுத்தலுக்கு உள்ளாண்மை குறித்து மன்னிப்பு கோரி உள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இவ்விடயம் தொடர்பில் அம்பாறை மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் சுஜித் வேதமுள்ள வழிகாட்டலில் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் பிரியந்த பண்டார கசூரி ஆராய்ச்சி ஆலோசனை கமைய கல்முனை பிராந்திய பதில் உதவி காவல்துறை அத்தியட்சகர் டிஎன்பி தந்த நாராயண நெறிப்படுத்தலில் இடம்பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குள்பட தொல்புரம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி கத்திக்குத்து தாக்குதலுக்குள்ளான 29 வயதுடைய ஆண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று யாழ்ப்பாணம் போந்தனா வைத்த சாலையில் உயிரிழந்துள்ளார். வயிற்றில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்த சாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்துள்ளார். குறித்த தாக்குதலை மேற்கொண்ட நபரை முன்னதாக வட்டுக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்து மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை எதிர்வரும் ஜூலை 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யட்டியாந்தோட்டை காவல்துறை நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி ஒருவரே காவல்துறைக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் 10 தோட்டாக்கள் அடங்கிய மெகசின் ஒன்றை காணாமல் ஆக்கிய குற்றச்சாட்டில் சீதாவக்க கோட்டா குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் ஒரு உப காவல்துறை பரிசோதகர் ஆவார். குறித்த பொறுப்பதிகாரி கடந்த 26ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒரு காவல்துறை உத்தியோகத்துடன் இணைந்து மோட்டார் சைக்கிள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளார். அன்று மாலை 5:45 மணியளவில் காவல்துறை போக்குவரத்து பதிவீட்டில் தமது வருகையை பதிவு செய்துள்ள போதிலும் அவர் பயன்படுத்திய 14931 இலக்கமுடைய துப்பாக்கியையும் அதிலிருந்து 10 தோட்டாக்கள் மற்றும் மெகசினையும் மீண்டும் காவல்துறை நிலையத்திடம் ஒப்படைக்கவில்லை என்பது விசாரணைகளில் உறுதியாகி உள்ளது. சுமார் 72.2 மில்லியன் அதாவது 7,22,00,000 இலங்கை பெறுமதியில் ஹசீஸ் மற்றும் குஷ் போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கடத்தி வந்த 5 இலங்கை பயணிகள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் கேகாலை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுக்குள்பட்டவர்கள் ஆவர். இவர்களில் ஒரு பெண்ணும் 4 ஆண்களும் அடங்குவார். நடப்பு ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளது என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் டெங்கு பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட முக்கிய அரசு நிறுவனங்களை சுற்றி முன்னெடுக்கப்படும் டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே விமர்சனம் வெளியிட்டுள்ளார். பொசன் பண்டிகை காலப்பகுதியில் நீர்நிலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் எப்ஜூட்லர் இந்த ஆண்டில் இதுவரை சுமார் 75 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் எனவே நீர்நிலைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பொசன் பௌர்ணமி போயா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தற்போது வரை 18,000க்கும் அதிகமான தான சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஈழத்து தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இலங்கை மட்டக்களப்பு மண்ணில் முதன்முறையாக உலகளாவிய ரீதியில் திருக்குறள் மாநாடு இன்று மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்த அழகியற் கற்கைகள் நிறுவனத்தில் கம்பன் கழக கம்பவாரி கீராஜ் ஆரம்பித்து வைத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இணையத்துடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம்.com.
1: மரக்கறியண்டா அகத்தில புண்ணாங்கானி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. அசல் நெய். பாப்பாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
3: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bru, Tolibis-Ilakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
6: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: மதிய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திக்கான சொன்னை வழங்கினார்கள் பரிசில் ஆற்றப்பில் அமைந்திருக்கும் விடி கேசன்கரி, காலியல் கோணத்தில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பிபிஜி ராம் திட்டத்தால் கடும் நிதி சுமைக்கு உள்ளாவதாக பாஜக ஆளும் மத்திய பிரதேசம் பீகார் மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாகூர் நாளை பதவியேற்க உள்ளதாக அந்த கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. விருதுநகர் மக்களவை தொகுதி உறுப்பினராக உள்ள மாணிக்கம் தாகூர் மக்களவை காங்கிரஸ் கொறடாகவாகவும் உள்ளார். ஆந்திரம் அந்தமான் நிக்கோபார் காங்கிரஸ் பொறுப்பாளராகவும் இருந்து வருகின்றார். இஸ்லாமியராக மதம் மாறுவோருக்கான இடது ஒதுக்கீட்டினை ரத்து செய்யும் உயர் நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நேரடியாக குதிரை பேரத்தில் முதல்வர் விஜய் ஈடுபட்டதாகவும் மதிமுகவுடன் டீல் பேசியது அம்பலமாகி இருக்கும் தகவல் வைகோ பேட்டியின் மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நெடுஞ்சாலையோர தடுப்பு கட்டையில் கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாகினார். வினாத்தால் கசிந்ததாக சந்தேகங்கள் எழுந்ததை அடுத்து இன்று நடைபெற இருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 15 ஆண்டுகளில் சிகரெட் புகைப்போர் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 2010 சிகரெட் புகைப்பவர்கள் 9.7% இருந்தனர். 2025 3.8% குறைந்துள்ளது. லண்டனில் உயர்கல்வி படித்து வந்த தெலுங்கானா மாணவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் காமரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மதுசூதன் ரெட்டி, இவரது மகன் எஸ் ஸ்ரீநாத் உயர்கல்வி பயில கடந்த 14 முன்பு லண்டன் சென்றுள்ளார். ஸ்ரீநாத் ரெட்டி ஜூன் 22 இரவு பிறந்தநாள் விழா ஒன்றில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் மறுநாள் காலை அவரது அறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீநாத் ரெட்டி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது அறையில் உடன் இருந்தவர் கூறியதாக உறவினர் தெரிவித்தார். மேலும் ஸ்ரீநாத் ரெட்டி மரணம் குறித்து மற்ற நண்பர்களுக்கு சற்று தாமதமாகவே அறையில் இருந்தோர் தகவல் தெரிவித்துள்ளார் என்றும் அந்த உறவினர் கூறியுள்ளனர். தனது மகனின் இறப்பிற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை என கூறி குறிப்பிட்ட தந்தை உடலை விரைவாக தாயும் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள போலியோ தடுப்பு சொட்டு மருந்து முகாமில் 5 வயதுக்குட்பட்ட 52.91 லட்சம் குழந்தைகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை பாலவாக்கத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் முகாமை தொடக்கி வைக்க உள்ளார். மும்பையில் ஆடைகளை 1 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக பரவிய வதந்தியால் வணிக வளாகத்துக்கு வெளியே பெருங்கூட்டம் கூடியது. மகாராஷ்டிரா மாநிலம் வணிக வளாகத்தில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் விளம்பர சலுகையாக ஆடைகளை 1 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக கூறி வீடியோ பலரால் பகிரப்பட்டது. இதனால் கடை திறப்பதற்கு முன்பே ஏராளமான வாடிக்கையாளர்கள் வணிக வளாகத்துக்கு வெளியே கூடினர் என்று பெங்களூர் நகர் காவல்நிலைய அதிகாரி தெரிவித்தார். நெரிசல் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் காவல்துறையினர் தலையிட்டு தள்ளுபடி சலுகை எதுவும் இல்லை என்று அறிவிப்புகள் மூலம் தெளிவுபடுத்தினர். அதன் பிறகே கூட்டம் அமைதியாக கலைந்து சென்றது. அந்த அதிகாரி மேலும் கூறினார். செசல்ஸ் நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாளை அங்குள்ள மாகே தீவின் புகழ்பெற்ற அருள்மிகு நவசக்தி விநாயகர் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்ய உள்ளார். இக்கோயில் செசல்ஸ் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ள ஒரே தமிழ் இந்து ஆலயமாகும். விருதுநகர் மாவட்டம் திருச்சூடி அருகே கோவில் திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் சம்பந்தி கிடாய் விருந்து வெகு விமர்சையாக நடைபெற்றது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று ஸ்ரீராம ஐயன் பூமி தீர்த்த கேத்திர அறைக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பத் ராய், அறங்காவலர் அனில் மிஸ்ரா ஆகிய இருவரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததாக அந்த அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. பயிற்சிக்கு வந்த 6 மாணவிகளை மிரட்டி பலாத்காரம் செய்த கேரள கிரிக்கெட் சங்க முன்னாள் பயிற்சியாளருக்கு 3வது வழக்கில் 48 வருடம் கடுங்காவல் சிறை விதிக்கப்பட்டது. இதுவரை தீர்ப்பு வழங்கப்பட்ட 3 வழக்குகளில் இவருக்கு மொத்தம் 99 வருடம் கடுங்காவல் சிறை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முகரம் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்கள் என 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன்படி நேற்று முன்தினம் 81,340 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 44,874 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினர். சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் கோயில் உண்டியலில் ₹3.76 கோடி காணிக்கை செலுத்தினர். 4.42 லட்சம் லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது. 3.32 லட்சம் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் மேம்பால கட்டுமான பணிகளில் தமிழ் மொழியை புறக்கணித்து ஹிந்திக்கு முன்னுரிமை அளித்த மத்திய அரசினை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குநரும் நடிகரும் திரைக்கதை ஆசிரியருமான கே பாக்கியராஜ் வயது 73 திடீர் மாரடைப்பு காரணமாக நேற்று சென்னை நகரில் காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலகம் அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அவரது திரைத்துறைக்கான மகத்தான பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்த ஏற்பாடு செய்திருந்தது. இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுந்த உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை சார்பில் துப்பாக்கி வேட்டு மரியாதை செலுத்தப்பட்டதை அடுத்து அவரது உடல் நுங்கம்பாக்கம் இல்லத்திலிருந்து இறுதி ஊர்வலமாக பெசன்ட் நகர் மின் மயானத்தை நோக்கி எடுத்துச் செல்லப்பட்டது. இறுதி ஊர்வல வாகனத்தின் முன்பகுதியில் அன்புடன் பாக்கியராஜ் என்ற வாசகத்துடன் அவரது கையெழுத்து இடம்பெற்றிருந்த பதாகை வைக்கப்பட்டிருந்தது. வழிநெடுகளும் ஏராளமான ரசிகர்கள் மலர் தூவி கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர். இன்று காலை 11 மணி அளவில் சென்னை பெசன்ட் நகர் மீன் மயானத்தில் அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹560 உயர்ந்து 1 சவரன் ₹1,06,960 கிராமுக்கு ₹70 உயர்ந்து ₹13,370 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 845 விற்பனையாகின்றது. தொடர்வது உலக செய்தியில், மேற்கு ஐரோப்பாவை தாக்கி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்திய கடும் வெப்ப அலை தற்போது கிழக்கு நோக்கி நகர்ந்து வருகின்றது. இதனால் ஜெர்மனி, போலந்து ஆகிய நாடுகளில் இந்த வார இறுதியில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெர்மனியில் இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 41.3 டிகிரி செல்சியஸ். மீண்டும் அந்த நிலையை எட்டலாம் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளும் கடும் வெப்பத்துக்கு தயாராகி வருகின்றன. பிரான்சில் இளையோர், மூத்தோர் என பலர் இறந்தனர். கடும் வெப்பத்தால் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பிராங்க்ஃபர்ட்டில் நடைபெற இருந்த ஐரன்மேன் முத்தடகள போட்டியின் ஓட்டப்பகுதியும் வெப்பம் காரணமாக குறைக்கப்பட்டுள்ளது. வார இறுதிக்கு பிறகு இடியுடன் கூடிய மழை பெய்து வெப்பம் ஓரளவு தணியலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மனிதர்களால் ஏற்பட்டுள்ள பருவநிலை மாற்றமே இத்தகைய கடும் வெப்ப அலைகள் அடிக்கடி ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்று விஞ்ஞானிகள் மீண்டும் வலியுறுத்தினர். ஐரோப்பாவை தாக்கியுள்ள கடும் வெப்ப அலையால் சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறைகள் இந்த ஆண்டு மிக வேகமாக உருகின்றன. சுவிட்சர்லாந்து பனிப்பாறை கண்காணிப்பு அமைப்பு அதனை தெரிவித்துள்ளது. கடந்த குளிர்காலத்தில் தேங்கிய பனியும் பனிக்கட்டியும் நாளைக்குள் முழுவதும் உருகிவிடும் என்று அந்த அமைப்பின் தலைவர் மத்தியாஸ் கூஸ் கூறியுள்ளார். 2000 முதல் பதிவான தரவுகளின்படி இந்த நிலை 2வது முறையாக இவ்வளவு முன்கூட்டியே ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன் 2022 ஜூன் 26ஆம் தேதி மட்டுமே இது இன்னும் முன்னதாக பதிவானது. தற்போதைய வெப்ப அலை, மே மாத வெப்பம், கடந்த குளிர்காலத்தில் குறைவாக பெய்த பனிப்பொழிவு ஆகியவை இதற்கு காரணம். வழக்கமான நிலையை விட 3 மாதங்கள் முன்னதாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. 2000 ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை சுவிட்சர்லாந்தின் பனிப்பாறைகளின் மொத்த அளவு 38 விழுக்காடு குறைந்துள்ளது. கடந்த 50 ஆண்டுகளில் 1100 பனிப்பாறைகள் முற்றிலும் மறைந்து விட்டன. தற்போது சுமார் 1300 பனிப்பாறைகள் மட்டுமே உள்ளன. தற்போதைய வெப்பமயமாதல் தொடர்ந்தால் 2100ஆம் ஆண்டுக்குள் சில சிறிய பனிப்பகுதிகள் மட்டுமே எஞ்சும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலாவின் வடக்கே 4.8 ரிக்டர் அளவில் 3வது நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அங்கு முன்னதாக ஏற்பட்ட கடுமையான இரட்டை நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 1400ஐ தாண்டிவிட்டது. 1000கணக்கானோர் காயமுற்றனர். கிட்டத்தட்ட 55,000 பேரை இன்னும் காணவில்லை. 1600க்கும் அதிகமான வெளிநாட்டு அதிகாரிகள் மீட்பு நடவடிக்கைகளில் உதவ வெனிசுவேலா சென்றுள்ளனர். கரையோர பகுதியான லெகுவாகிரா ஆக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு வீடுகள், கட்டிடங்கள் தரை மட்டுமாகின. அந்த பகுதி செல்ல அரசாங்கம் தடை விதித்துள்ளது. கடந்த புதன்கிழமை இரவு வெனிசுவேலாவை 7.2 ரிக்டர் மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் உலுக்கியுள்ளன. அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 250 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு புதிய அமெரிக்க கடமைச்சீட்டை அல்பர்ட் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அதன் மாதிரி படத்தை அவர் தமது ருத் சோசியல் தளத்தில் பகிர்ந்துள்ளார். அமெரிக்காவின் புதிய கடவுச்சீட்டு அதில் வரவேற்கின்றோம், ஆனால் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள் என்று போடப்பட்டிருக்கும் என்று அவர் பதிவிட்டார். கடவுச்சீட்டின் ஒரு பக்கத்தில் மேசையில் சாய்ந்து அமைந்திருக்கும் அதிபர் டிரம்பின் கடுமையான முகப்பாவனை கொண்ட படம் இடம்பெற்றுள்ளது. அதனுடன் அவரது கையொப்பமும் உள்ளது. பின்னணியில் அமெரிக்க சுதந்திர பிரகடனத்து மாசகங்களும் இடம்பெற்றுள்ளன. மற்றொரு பக்கத்தில் 1776ஆம் ஆண்டு சுதந்திர பிரகடனத்தில் கையொப்பமிடும் காட்சியை காட்டும் ஓவியம் இடம்பெற்றுள்ளது. அதனுடன் அமெரிக்கா 850 என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது. வெள்ளை மாளிகையும் அதே கடவுச்சீட்டை பயந்து அதற்கு தேசப்பற்று கடவுச்சீட்டு என்று பெயரிட்டுள்ளது. ஜூலை 6 முதல் சிறப்பு ஓவியங்களுடன் சிறப்பு கடவுச்சீட்டு வழங்கப்படும். இந்த கடவுச்சீட்டுகள் வாஷிங்டனில் நேரில் முன்பதிவு செய்து வருபவர்களுக்கு மட்டுமே இருப்பு உள்ளவரை வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. பதவியில் இருக்கும் போதே கடவுச்சீட்டில் படம் இடம்பெற செய்திருக்கும் முதல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான். அமெரிக்கா ஈரானின் பல இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. கோர்மோஸ் நீரிணையில் பனாமாவுக்கு சொந்தமான ஒரு கப்பலை ஈரான் தாக்கியதுக்கு 10 அடி அது என்று அமெரிக்கா கூறியது. கப்பலின் கட்டுப்பாட்டு அறை சேதமடைந்ததாகவும் அது கூறியுள்ளது. எனினும் கப்பல் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கராச்சியில் உள்ள துணை ராணுவ தலைமையகம் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 3 ராணுவ அதிகாரிகள் இறந்ததாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள கட்டிடத்தில் சிறிய விமானம் மோதியதில் அதன் விமானி உயிரிழந்துள்ளார். மேலும் 13 பேர் காயமடைந்தனர் என்று சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடுகளான காங்கோ குடியரசு மற்றும் உகாண்டாவில் பரவும் புண்டிக்கியோ வகை எபோலா தொற்றுக்கான தடுப்பூசியை கண்டறியும் பணிகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயா நகரில் 17 வயது பெண்ணின் சடலம் பெட்டியில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 46 வயது ஆஸ்திரேலிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் சிறுமியை கடத்தி கொலை செய்ததாக காவல்துறை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அவர் இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார். விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேல் லெபனான் இடையே மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல்கட்ட அமைதி ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை கையொப்பமானது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரைகளில் வரும் ஜூலை முதல் தேதியிலிருந்து சுறாக்களை கண்காணிக்க ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட உள்ளன. 38 கடற்கரைகளில் அதிகாலை முதல் மாலை வரை கண்காணிப்பு தொடரும். சுறா பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அடுத்த ஈராண்டு சுமார் 95 மில்லியன் டாலர் செலவிட இருப்பதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். FIH ப்ரோ ஹாக்கி லீக் தொடரில் பாகிஸ்தானை 7-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அவ்வாறு வெற்றி பெற்றது இந்தியா. உலக கிண்ண தொடரின் குழு ஹேயில் நடைபெற்ற விறுவிறுப்பான இறுதி லீக் போட்டியில் கொலம்பியா மற்றும் போர்த்துக்கல் அணிகள் மோதிய போட்டி பூச்சத்துக்கு பூச்சம் என்ற கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. பனாமா இங்கிலாந்து மோதிய எல் பிரிவு குழு சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்து 2-0 எனும் கோல் கணக்கில் பனாமாவை வீழ்த்தியது. உலகக்கிண்ண போட்டியில் இங்கிலாந்து அணிக்காக ஆக அதிக கோல் அடித்த சாதனையை இங்கிலாந்து அணி தலைவர் ஹாரி கேன் படைத்திருக்கிறார். முன்னர் இங்கிலாந்துக்காக ஆக அதிக கோல் அடித்த என்ற பெருமையை பெற்றவர் முன்னாள் வீரர் ஹேரி லினேக்கர். அவர் 10 கோல்களை புகுத்தினார். அர்ஜென்டினாவும் ஜோர்தானும் பொருந்திய ஆட்டத்தில் 3-1 எனும் கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றுள்ளது. குழிச்சுற்று போட்டிகள் அனைத்திலும் அர்ஜென்டினா வென்றது. இம்முறை தொடக்கம் 13 ஆட்டக்காரர்களில் லயன்ஸ் மெக்சிகோ சேர்க்கப்படவில்லை. மெஸ்ஸி இல்லாமலேயே அர்ஜென்டினா 2 கோல்களை அடித்தது. ஆட்டத்தின் 19th நிமிடத்தில் முதல் கோல் பெனால்டி வழங்கப்பட்டதால் 31st நிமிடத்தில் அடுத்த கோல் பிற்பாதியின் 55th நிமிடத்தில் முதல் கோல் பூத்தியது யோர்தான். 60th நிமிடத்தில் களமிறங்கினார் மெஸ்ஸி. 80th நிமிடத்தில் அர்ஜென்டினாவின் 3rd கோலை புகுத்தினார் மெஸ்ஸி. மெஸ்ஸி முழுமையாக விளையாடி இருக்கலாம், ஆனால் சக வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நினைத்ததால் அவர் அவ்வாறு செய்யவில்லை என்று அர்ஜென்டினா அணியின் பயிற்றுவிப்பாளர் லயனல் ஸ்கலோனி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் ஒரு கடற்கரைக்கு கோல் காவலர் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கோல் காவலர் பெட்ரிக் பீச் அவருடைய பெயரிலேயே கடற்கரை உள்ளது. அவர் உலக கிண்ண போட்டிக்கு 2nd நிலை கோல் காவலராக சென்றார். முதலிடத்தில் மெட்ரையன் இருந்தார். ஆனால் துருக்கியுடன் ஆஸ்திரேலியா மோதிய முதல் ஆட்டத்தில் பெட்ரிக் பீச் ஆடும் வாய்ப்பை பெற்றார். அதில் அவர் சிறப்பாக ஆடியதால் அடுத்த ஆண்டு குழுப்பிரிவுக்கு ஆட்டத்துக்கும் அவரே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமெரிக்கா பராகுவே அணிகளோடு ஆஸ்திரேலியா ஆடிய போதும் அவரே கோல் காவலர். 2 ஆட்டங்களில் கோல் எதுவும் நுழையாமல் பார்த்து கொண்ட பெட்ரிக் பீச் இப்போது ஆஸ்திரேலிய கால்பந்து ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறார். இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 382.98%, இந்திய பெறுமதியில் 107.61%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.19%, இந்திய பெறுமதியில் 94.47%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.20%, இந்திய பெறுமதியில் 116.67%, ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.77%, இந்திய பெறுமதியில் 124.70%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.89%, இந்திய பெறுமதியில் 66.57%. இதுடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்த செய்திக்கு பரிசு லாட்சபில் அமைந்திருக்கும் பிடி கேசங்கரி. காலியலி கோணத்தில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிசில் அமைந்துள்ள பெரும்பாலான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் எம்பிஎஸ் நிறுவனத்தினர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
4: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம் .com.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 du Paris
5: VT Superstore Garla Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
5: Mélodie et Tordre-Bhilakke VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisilakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க போங்க போங்க.
5: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle.
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
5: VT Superstore, Gala Gonesse Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
5: Mélodie Tordrelake, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
9: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
10: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
9: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
10: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
9: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 9 3 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street, Vancouver, Canada. மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசுலாசத்திலையும் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலி விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் வெளிநாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாஷப்பலை ஷெரிமஹால்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது.

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148315 அந்த வகையிலே, மற்றும் 0033 985 48 47 71. வைபருடாக 0033 680 0774 27. அந்த வகையிலே இன்று மாலும் வரை வாழ்த்துவோம் என்று காயத்தில் காலை நகரே பிறப்பிடமாகவும் பிரான்சில் லாகுர்னோவை வசிப்பிடமாக கொண்ட டிஆர்டி தமிழொலியின் அன்பு நேருமான ராசன்முநாதன் அவர்களை வாழும் போதே வாழ்த்துகின்றார்கள். இன்று வாழும் போதே வாழ்த்துவோம் நிகழ்வில் வாழ்த்து வருபவர் ராசன்முநாதனை வாழ்த்தி மகிழ்பவர்கள் அன்பு மனைவி ராஜ சுலோசனா, அன்பு மகள் சாயி சகானா, லண்டனில் வசிக்கும் அன்பு அண்ணா ஸ்ரீரங்கநாதன் மற்றும் டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகள் அனைவரும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய நிகழ்வை வானிலைக்கு எடுத்து வருகின்றார் திருமதி புஷ்பபதி சிவநாதன் அவர்களுக்கும் எமது இதுமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு வானிலைக்கு வருகின்றது. விடுமுறை விருப்பம், விடுமுறை விருப்பம் நேற்றிக்காக காத்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நல்லது, அவருடைய அவர் இணைப்பிலே இல்லை. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஜோபிதா.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா.
1: சாப்பிட்டீங்களா?
0: ஆம், சாப்பிட்டோம்.
1: வாழும் போது வாழ்த்துவோம் என்று சண்முகநாதன் அவர்களை நாங்களும் வாழும் போது வாழுங்கள் சுமாக என்று இளைஞர்களிடம் வேண்டியவரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு மனைவி பிள்ளைகளுக்கும் எங்கள் இது என்ன நன்றிகளையும் கூறிக்கொண்டு அவரை வடிவாய்ப்பு அரங்கோ வாழும் போது பருங்கோ வடிவாய்ப்பு சொல்லி கூறிக்கொண்டு அதை வானல் கெட்டு வந்த லண்டன் வாழ் புத்தவதிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு நான் பொன்னான வாழ்வு படத்துல வாழி நலம் சூழ என்றே வாழ்த்துகிறோம் என்ற பாட்டை கேட்கிறேன் ஜோபிதா.
0: என்ன திரைப்படம் சொன்னீர்கள்? வாழி நலம்
1: படம், பொன்னான வாழ்வு படத்துல வாழி நலம் சூழ என்றே வாழ்த்துகிறோம் என்ற பாட்டு இருக்கா?
0: பழைய படம் தானே, உங்களுக்கு தான் தெரியும்.
1: நான் எழுதி வச்சிருக்கிறேன், அதை கேட்க
0: சரி, உங்கள் பாடலையே நான் தருகிறேன் அம்மா. ஓகே ஓகே. வாழி நலம் சூழ என்ற சுசிலா அம்மா பாடிய பாடலான திரைப்படம் வந்து பொன்னான வாழ்வு
1: இல்லையா?
0: சரி, பார்ப்போம். பொறுத்திருந்தம்மா,
1: நீங்கள் அந்த படத்தை எடுத்தா சொல்லுங்க, நான் வெட்டி போட்டு எழுதி வைக்கப்பேன், பிள்ளையா சொல்லக்கூடாது.
0: ஓகேம்மா, நன்றி நன்றி. வணக்கம். அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: No.
1: நேரம் சரியாக 2:54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் மேரி மகதிலின் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் மேரி.
2: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நானும் நலமாக இருக்கின்றேன். இன்று வாழும் வரை பாச கிளியுடனும் குடும்பத்துடனும் சந்தோஷமாக பல்லாண்டு கால நீடுவழி வாழ்க என வாழ்த்தி கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த புஷ்பவதி சிவநாதனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: நன்றி.
2: அத்துடன் நான் கேட்கும் பாடல், அட அப்பா மகனே மம்மி உனக்கு கம்பிதான் ஐயா.
1: அட அப்பன் மகனே, அப்பன் மவனே. ஆமாம், சத்திய சுந்தரம் திரைப்படத்தில் இடம்பெற்றது அந்த
2: பாடலை கேட்க விரும்புகிறேன்.
1: ஓகே, உங்களுக்கான அந்த பாடலை தரேன்.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் மேரி மகதலின் அவர்கள் கேட்ட
3: பாடல். அரிரரோ அரிரரோ அரிரரோ அரிரரோ, நாங்க யாரோ நீ யாரோ அம்மா யாரோ அப்பா யாரோ கண்ணு யாரோ காது யாரோ மூக்கு யாரோ அரிராரோயி. அடங்கப்பம் அவனே மம்மி உனக்கு டம்மிதானப்பா, எடத்தப்பா பிறந்ததை இப்போ நினைச்சு அழுவது ஏனப்பா, அழுவது ஏனப்பா. அடங்கப்பம் அவனே மம்மி உனக்கு டம்மிதானப்பா, எடத்தப்பா பிறந்ததை இப்போ

0: நேரம் சரியாக 2:59. அந்த வகையிலே இன்று மாலும் வரை வாழ்த்துவோம். சண்முகநாதன், இரா சண்முகநாதன் அவர்களை மாலும் வரை வாழ்த்துகின்றார்கள். இன்று வாழும் போதே வாழ்த்துகின்றோம் நிகழ்வில் வாழ்த்துபவர்கள் ரா சண்முகநாதனை வாழ்த்தி மகிழ்பவர்கள் அன்பு மனைவி ராஜ சுலோசனா, அன்பு மகள் சாஜி சகானா, லண்டனில் வசிக்கும் அன்பு அண்ணா ஸ்ரீரங்கநாதன் மற்றும் டிஆர்டி தமிழொலி பணிபுரியும் அன்பு உறவுகள் அனைவரும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வை அனைத்துக்கும் வாழ்க்கை அடுத்து வருகின்ற புஷ்பபதி சிவநாதன் அவர்களுக்கும் நமது இதயமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்மை உள்ளம் கொண்ட சண்முகநாதன் வாழ்க பல்லாண்டு, சாஜி அபிராமி பக்தனும் கூட மற்றும் தேடுதல் நிறைய உள்ளவர் சண்முகநாதன் அவர்கள், அவரையும் நாங்கள் இந்த வேளையிலே வாழ்த்துகின்றோம். அந்த வகையிலே வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோவி.
0: வணக்கம் மதனி மோகன், நலமா இருக்கிறீர்களா? அப்படியும் பெண்கள் இருக்கிறார்கள்.
1: ஒரு ஆபத்து, ஒரு ஆபத்து அந்தரத்துக்கு ஒரு பேருங்கோண்டு வெளியில விட்டுட்டு போனா பிள்ளைக்கு இப்படி சொல்லி கொடுக்கறது.
0: அதான் உல்லாசமான பெண்கள்
1: அப்படித்தான். இப்படி சொல்லி சொல்லி வளர்த்தால் இந்த பிள்ளைகளுக்கு அப்புறம் தாய பொறுப்ப வந்துடும். என்ன இப்ப அது

0: இறந்த இப்ப எல்லோரையும் பொதுவாக இப்ப பாருங்க, எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே இன்னும் பெயர் அறியப்படாத உண்மையில நல்லவர்களுக்கு, அந்த நல்லவர்களை வந்து யாரும் அந்த இருக்கும் போது யாரும் வாழ்த்த மாட்டார்கள், இன்னும் கதைக்க மாட்டார்கள். இல்லாத போதுதான் அவர்களை பற்றி கூறுவார்கள் நல்லபடியாக. அதுதான் இந்த சமுதாயம் இப்படி நடக்கிறது.
1: அதே மாதிரிதான் அந்த இந்த வானிங்க ஏறாம இருந்தவோ பாடகி அதை பாடிக்கொண்டு இருந்தவா, அப்ப அப்போ சும்மா இதா பாத்துனாங்க. அவ இறந்ததுக்கு அப்புறம் அவன் வரலாறுகளை வழியில
0: வந்தது.
1: அப்ப அவ இருக்கேக்கல, அவர்கள் ஒண்ணும் செய்யவில்லை. இல்லாத அப்புறம் நாங்களும் அறிந்து கொண்டோம். அப்ப இது பாலம் போதே வாழ்த்துறது பெரியொரு பாராட்டு. அது புஷ்பவதி அம்மா எல்லோரையும் அப்படி எடுத்துக்கொண்டு வர்ற அவவும் நூறாண்டு காலம் பாழ வேணும்ன்ற அவவையும் வாழ்த்திக்கொண்டு அந்த சண்மனாவன் வந்தால் அது நான் வெள்ளனாவும் சொன்னேன்னா அந்த ஒரு பழமொழிதான் எனக்கு ஞாபகம் தர்றது. யானவரம் என்ன மணியோச வரம் முன்னு யானவரம் பெறும் பின்னே அண்டு அந்த சண்மனான் வந்தா கிளியின் சத்தம் தான் தரும்.
0: பாடலை கேட்போம். என்ன பாடல்?
1: அப்படியே அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் வந்து ஒரு பில்லா படத்துல இருந்து பில்லா படத்துல இருந்து வணக்கம் ஐயா வணக்கம் வந்து அந்த நாட்டுக்குள்ளே ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ளே எனக்கு ஒரு பேருண்டு, அந்த பாட்டை கேட்போம்.
0: பில்லா திரைப்படம் என்று சொல்லுகிறீர்கள்.
1: அப்ப ரஜினியிட பாட்டு பில்லா திரைப்படத்துல ரஜினியிட பாட்டு, அதுல மனோரமாவும் சேர்ந்து வருவா.
0: ஓகே ஓகே. அப்படி வணக்கம் ஐயானால ஐயா வணக்கம் வணக்கம் அப்படித்தானே வரும்?
1: அப்படித்தான். அப்படி என்றுதான் நீங்க வணக்கம் ஐயா வணக்கம்.
0: அப்படி ரஜினியின் திரைப்படம் சொல்லுகிறீர்களா?
1: பில்லா படம்,
0: பில்லா திரைப்படம். ஓகே.
1: ரஜினியிட படம், ரஜினி மனோரமாவும் சேர்ந்துதான் படிக்கணும் அந்த பாட்டு. நாட்டு அந்த பாட்டு வந்து நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ளே எனக்கு ஒரு பேருண்டு.
0: அப்படி சொன்னா தானே தெரியும் என்ன. சரி, ஏன்னா நீங்கள் வேறு எதை சொன்னீங்களா? அப்ப அதுதான் நான் சரி
1: என்று சொல்லி அது வணக்கம் ஐயா வணக்கம் ஒன்றுதான் தரும் வந்து நினைக்கிறேன். நல்ல வழியா ரஜினி நல்ல வெற்றில பார்க்கல அஞ்சாப்பி துப்பி படிப்பேன்.
0: ஓகே ஓகே.
1: கட்டு பேப்பம் இருக்க நீங்கள் நேர பாப்பீங்க நினைக்கிறேன். நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம் நன்றி.
0: அவர் வதனி மோகன் அவர்கள் கேட்ட பாடலை கேட்பதற்கு முதல் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒருவரையும் நான் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். விற்பந்திரந்தி விபி, நாங்கள் நலம் நிங்கரசனமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு இன்று வாழும் போதே வாழ்த்துவோம். பட்சிகளின் சரணாலய நாயகன் திரு சண்முகநாதன் அவர்களுக்கு நமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இதனை வானில் வளர்த்து எடுத்து வந்த திருமதி புஷ்பவதீஸ்வரநாதன் அம்மாக்கும் பாராட்டுகளை நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் கேட்கும் பாடல் வந்து இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து.
0: இல்ல, அது பாடல் ஒளிபெறும் இவருடைய பாடல், அதுக்காக தான் உங்களை இணைத்துக் கொண்டேன்.
2: வதனிமோ என்ற பாட்டோட இணைந்து.
0: ஓகே, நன்றி நன்றி வணக்கம்.

வாயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும்

ஒலித்தாந்த பாலிலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை சுபிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி கூட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

0: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 3:13. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது.

பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0033 1 48 32 15 40. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033 1 9 51 48 47 71. வைபருடாக 0033 650 0774 27. அந்த வகையில் மாலம் வரை வாழ்த்துவோம். தாயகத்தில் காரைநகரை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் லாகுனோவை வசிப்பிடமாகவும் கொண்ட டிஆர்டி தமிழ் ஒலியின் அன்பு நேயரான ராசு அன்புநாதன் அவர்களை வாழும் போதே வாழ்த்துகின்றார்கள். இன்று வாழும் போதே வாழ்த்துவோம் நிகழ்வில் வாழ்த்துவர்கள் ராசு அன்புநாதனை வாழ்த்தி மகிழ்பவர்கள் அன்பு மனைவி ராஜசலோசனா, அன்பு மகள் சாஜி சகானா, லண்டனில் வசிக்கும் அன்பு அண்ணா ஸ்ரீ ரங்கநாதன் மற்றும் டிஆர்டி தமிழொலியின் பணிபுரியும் அன்பு உறவுகள் அனைவரும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய நிகழ்வை வானிலைக்கு அடுத்து வருகின்றார் திருமதி புஷ்பபதி சிவநாதன் அவர்கள். அவர்களுக்கு நமது இதுமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசனையோடு இடம்பெறுகின்றது பாடுவோர் பாடலாம்.

0: பாடுபோல் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்வேன். வணக்கம்.
1: வணக்கம் அச்சி, நான் அபிவர்தன் கிடைக்கிறேன்.
0: வணக்கம் அவ, இன்னைக்கு என்ன முதலாவது நேராக ஓடி வந்துட்டீங்க? அழைப்பு கிடைக்காம போயிடும் என்றா?
1: என்னது,
0: சில வழியில் அழைப்பு கிடைக்காமல் விடுமே என்று ஓடி ஓடி வந்துட்டீங்களா முதலாவது நேராக?
1: இல்ல இல்ல, நாங்க வந்து இப்ப எல்லாரும் வரதானே வேணும்.
0: ஓகே,
1: அழைச்ச உடனே
0: வந்துட்டது. ஓகே, எப்படி சோமா இருக்கிறீங்களா?
1: வெளியில நிக்கிறீங்களா? இல்ல இல்ல, வீட்டுதான் இருக்கு.
0: ஏதோ அந்திரி பட்டு பேசுற மாதிரி இருக்குது. அதுதான்.
1: இல்ல இல்ல, இப்ப தெரியல, சரியான வக்தி அடிக்கும்.
0: அதனாலதான். ஓகே,
1: உள்ளுக்குள்ளேயே அப்படி அந்த சரியான
0: வக்தி. ஆமா.
1: ஓ,
0: உங்களுக்கு அந்த சூரிய ஒளி வந்து அப்படி முன்னுக்கு எதிர் திசையில வருகிறதா, இல்லாட்டி ரெண்டு மாறி மாறி வருமா? சூரியன் இருக்கல்ல, வந்து சூரியன் கூட அந்த வீட்டுக்குள்ள வந்து அப்படியே வெளிச்சம் சூரிய ஒளி வருமா உள்ளுக்குள்ள, இல்லாட்டி மற்ற பக்கத்துக்கு போகுமா?
1: விடிய வெள்ளையில வந்து சூரியன் வந்து எந்த ரூமுக்கு அடிக்கும்?
0: ஆஹா, அப்பார்ட்மெண்ட்ல இருந்து அங்க அந்த கண்ணாடியில இருந்து ஒளி வந்து முன்னுக்கு விடும் வீட்டுல. அதே போல பின்னேரத்துல சூரியன் அந்த பக்கத்துக்கு எங்கட மற்ற பக்கம் வரும்போது அந்த பக்கமும் வெயில் வரும். ஆமாம், அப்படித்தான் எங்களுடைய வீடுகளும் அப்படித்தான் இருக்கிறது. சரியா, நீங்க சொல்லுமா போல சரியான வர்க்கை தான். சரி செல்லம், கவனமாக இருங்க. உங்களுடைய பாடலை கேட்போம். மேகம் கொட்டட்டும் என்ற பாடல் எனக்குள் ஒருவன் திரைப்படத்துல.
1: முதலில் அங்க சண்முகநாதன் மாமாவுக்கு என்றும் நலமாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன்.
0: நன்றி நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்கள் சண்முகநாதன் மாமாவை சென்றடையும். நன்றி செல்லம், நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் அபிவர்தன் பாடிய பாடலை கேட்போம்.

0: வாழ்த்துக்கள் அபி, மிகவும் அழகாக பாடினீங்க. ஒரு கஷ்டமான பாடல் ஒன்றை எடுத்து என்று நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். மிக மிக கஷ்டமான பாடல். அந்த வகையில் நீங்களும் அதை நல்ல மிகவும் உணர்ந்து அழகாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் அபிவர்தன். நேரம் சரியாக 3:24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோவிதா, ஏமல் இருந்து பொங்கையூர்
0: ராஜா. வணக்கம் ஏமல் இருந்து பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: காலநிலை வெயில் அடிக்குதா?
0: ஆமாம், அடித்துக் கொண்டே இருக்கிறது.
1: அதுதான் புரியவில்லை என்ன. ஒரு நாளைக்கு மலைகளை வந்தாலும் அது மழையும் வருது.
0: ஓ,
1: நான் சொல்றா இந்த பாலும் போது பார்த்தா அதை வாழ்த்து சொல்லி விட்டு பாட்டு படிக்கிறேன்.
0: சரி, பாடுங்கள்.
1: வாழும் போதே வாழ்த்துவோம் சண்முக அண்ணனை. நல்ல நச்சினை காலையில் வழங்கும் அண்ணாவுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நோய் நொடியின்றி ஒருவன் அபிராமி அன்னையின் அருள் பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். ஏடி வானொலிக்கு எடுத்து வந்த திருமதி புஷ்பவதி அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு மற்றது பாடிய அபிவர்தன் அவர்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு இனி பாடப்போறவர்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டு ஒரு சங்கீத பாடல் எடுத்தாருன்னு சொல்லலாம்.
0: சரி, பாடுங்கள்.
2: நான் தேடும் பாதம் அது சுப்பிரபாதம், நான் பாடும் ராகம் அமுத பிரவாகம், கடலும் காற்றும் சுருதி கூட்டும், குரலில் வீணை சுரங்கள் மீட்டும், சங்கீதையாகும் என்மயோகம், இது என்மயோகம். நான் தேடும் பாதம் அது சுப்பிரபாதம், நான் பாடும் ராகம் அமுத பிரவாகம். கீழ்வானிலே யார் போட்டது அழகின் பொன்னின் கோலம், இந்த அழகின் பொன்னின் கோலம். பூவும் காட்டிலே யார் செய்தது சலங்கை கொஞ்சும் நாதம், தங்க சலங்கை கொஞ்சும் நாதம். அந்த இசையின் தேவதை எனக்குள் வாழ்கிறார், எனது வீவனை தழுவி கொள்கிறார். அழகிய மலைகளில் கடல்களில் அலைகளில் எழுதி செய்தொழிக்கும் பல யுகங்களை அது கடக்கும். நான் தேடும் பாதம் அது சுப்பிரபாதம், தாய் பார்த்திடும் ஓர் பார்வையில் இறைவன் தன்னை பார்த்தேன், அந்த இறைவன் தன்னை பார்த்தேன். தாய் பார்த்திடும் ஓர் பார்வையில் இறைவன் தன்னை பார்த்தேன், அந்த இறைவன் தன்னை பார்த்தேன். தாலாட்டிடும் ஓர் பாட்டிலே மறைகள் நாங்கும் கேட்டேன், தமிழ் மறைகள் நாங்கும் கேட்டேன். எந்தன் மனதில் ஆலயம் நினைவில் கோபுரம், இனவும் உற்சவம் இனவும் ஊர்வலம், அவளது விழிகளில் அருள்மலை பொழிகையில் எனது நினைகிறதே, இந்த மனதில் கரைகிறே. நான் பாடும் தான் தேடும் பாதம் அது சுப்பிரபாதம், நான் பாடும் ராகம் அமுத பிரவாகம், கடலு காற்றும் சுருதி கூட்டும், குரலில் வீணை சுரங்கள் வீட்டும், சங்கீதயாகம் என்மயோகம், இது என்மயோகம். நான் தேடும் பாதம் அது சுப்பிரபாதம், நான் பாடும் ராகம் அமுத பிரவாகம். நன்றி சோதா.
0: நன்றி பொங்கையர் ராஜா, நன்றாக பாடினீர்கள். ஒரு சங்கீத பாடல் ஒன்று. வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி,
0: வணக்கம். அவரை தொடர்ந்து பைபருடாக அண்டன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் அண்டன். ஆம், சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி, சுகமாக இருக்கிறீர்களா?
3: சுகமா இருக்கிறோம்.
0: சண்முகநாதன் அவர்கள், ரா சண்முகநாதன். ஆமாம், உங்கள் பாடலை கேட்போம். நன்றி, நன்றி, வணக்கம். அவர் அண்டன் ஜெர்மனியிலிருந்து கேட்ட பாடல் டேமண்டன்.

0: அவரிடம் இந்த பாடலை பாடியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 3:34 இந்த வெளியிலே வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம் அவர்கள், பிரான்சில் இருந்து. நலமாயிருக்கிறீர்களா? எல்லோரும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: அனுப்பியிருக்கிறேன். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மற்றது செகண்ட் ரீட் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன். பொண்ணு ஒன்று கண்டேன் பூ, ரெண்டு ஏதாவது ஒன்று போடுங்க.
0: மயக்கம் என்ன கேட்போம், என்ன அவர் ராஜலிங்கம் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: நன்றி.
1: அந்த பாடலை ராஜலிங்கம் அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
2: பாடுவோர் பாடினார்.
1: நேரம் சரியாக 3:40 இந்த வெளியிலே வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சவிதா. சந்தா.
1: வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
3: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
3: ஏதாவது
1: சண்முகநாதன் அவருடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற, அதாவது காலம கேட்கவில்லையா? வாழும் வரை வாழ்த்துவோம் என்று வாழும் வரை வாழ்த்துவோம் என்று அவரை வாழ்த்து இந்த நிகழ்ச்சியை மாலைக்கு எடுத்து வந்திருக்கிறார். புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்தில இருந்து.
3: திரு சண்முகநாதன் அவர்களை 100 ஆண்டும் தாண்டி சுக நலங்களோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த திருமதி புஷ்பவதி சிவநாதன் அம்மா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். சொல்ல என்னுடைய நிலைமையை விளங்கி கொள்ளுங்க. ஆறுதலா ஒன்றும் சொல்ல முடியாம இருக்கும். நான் சண்முகநாதன் ஐயா அவர்களை வாழ்த்துறேன். அவர் 100 ஆண்டுக்கும் தாண்டி சந்தோஷமா மனநிறைவோட வாழமன்று வாழ்த்தி கொண்டு உங்களுக்கும் எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி சொல்லி ஒரு பழைய பாடல் ஒன்று அனுப்பினான்.
1: ஒரு முறைதான் உன்னோடு என்ற பாடல். நன்றி. உங்கள் பாடலை கேட்போம்.
3: நன்றி. நன்றி.
1: நன்றி. வணக்கம். அவர் ஸ்கந்தா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: ஒலித்த அந்த பாடலை ஸ்கந்த அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 3:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழலி. இன்று வாழும் போதே வாழ்த்துவோம், அதாவது தாயத்தில் காரிநகரை பிடப்பமாகவும் பிரான்சில் லாக்குனவை வசிப்பிடமாக கொண்ட எங்கள் டிஆர்டி தமிழொலியின் அன்பு நேயருமான ராசான்மநாதன் அவர்களை நாங்கள் வாழும் போதே வாழ்த்துவோம். அந்த வயலில் அவர் எல்லா செல்வங்களும் பெற்று 100 ஆண்டுக்கு மேல் வாழ வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்தி கொண்டு இந்த நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வந்த லண்டனில் இருக்கும் சிவநாதன் புஷ்பவதி அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். அவரும் 100 ஆண்டுக்கு மேல் வாழ்க வேண வாழ்த்தி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்வை மிகவும் ஒரு அன்பு உணர்வோடு அவரை வாழ்த்த வேண்டும் என்று எடுத்து வந்திருக்கிற அவருக்கு நாங்கள் மிக்க மிக மிக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அந்த வகையிலே ஜரணிகா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஜரணிகா.
1: வணக்கம் அண்டி, நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. சண்முகநாதன் மாமாவுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வந்து அஜயோட பாடல் அனுப்பியிருக்கிறேன். உலகநாயகனி என்ற பாடல்.
0: உலகநாயகனி என்ற பாடலை அனுப்பியிருக்கிறீர்கள். கமல்ஹாசன் அவருடைய பாடல் என்ன?
1: ஆமா.
0: ஓகே, இவ்வளவு நாளும் ரஜினி இந்த பாடல அசத்தி இருந்தார், இப்ப இனி கமலஹாசன் பாடல பாடி அசத்த போறாரு என்ன? ஓகே அம்மா, ஓகே, நன்றி. அஜய் இந்த பாடலை கேட்போம்.
1: ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் எங்கள் அஜய் பாடிய பாடலை நாங்கள் கேட்போம்.

0: ஒலித்தா அந்த பாடலை எங்கள் அஜய் செல்லம் பாடியிருந்தார். அஜய்க்கும் வாழ்த்துக்கள். நல்ல அழகாக பாடினீர்கள் உலக நாயகன் என்ற பாடல். வாழ்த்துக்கள் செல்லம். நிலைய கலைஞரும் சரியாக 3:53 இந்த வேளையிலே வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சகோதர சோபிதா, ஜெர்மனிலிருந்து உதயன் பேசுகிறேன்.
0: வணக்கம் ஜெர்மன்லிருந்து உதயன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி? நலம்தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: அதே நேரம் இன்று வாழும் பொழுதை வாழ்த்துவோம் நிகழ்வின் மூலம் வாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கும் எங்கள் சண்முகநாதன் அண்ணாவை மனதார வாழ்த்தி கொண்டு அவர் நோயினுடைய நீங்கி பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி இந்த வானொலி கடுத்து வந்த புஷ்பதி அம்மாவுக்கு நன்றியை கூறி அபிபிரதன் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க அஜய் எல்லாம் இளந்தலைமுறை பாடலில் அசத்தினார்கள். எல்லாரும் நல்லா இருந்தது. தென்றல் நீ என்ற பாடல் நல்ல மெலோடி. இளையராஜன் சை, நன்றி சகோதரி.
0: ஓகே, நன்றி, வணக்கம். அவர் உதயன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: ஒலித்தா அந்த பாடலை உதயன் அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சிங்கமூர்த்தி அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களோ?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். இன்று சண்முகநாதன் ஐயாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை குணவதி அம்மா அனுப்பியிருக்கோம்.
0: ஆம், புஷ்பவதி அம்மா லண்டன்.
1: ஓ, புஷ்பவதி அம்மா என்ன பாருங்க, நேர்களுக்கு நேர் அனுப்ப வாழ்த்துக்கள் அனுசரணை கொண்டது. இங்கட வாழ்நில மட்டும்தான் நடக்கும் இதெல்லாம்.
0: ஆமா ஆமா,
1: உண்மையிலுமே வாழ்த்துக்கள் அண்ணாக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் வந்து இன்னைக்கு இன்று பாக்கியராஜின் மறைவு நாள் பாருங்க, அவர் திடீர்னு மறந்துட்டு போயிட்டாரு, ரொம்ப கவலையா இருந்தது. அவர்கிட்ட ஒரு பாட்டு ஒண்ணு தான் அனுப்பியிருக்கிறான். அவன் சிறந்த டைரக்டர், நல்ல அருமையான பாடல்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. பன்முக கலைஞன், எல்லாமே செய்ய, டைரக்டிங் இசையமைப்பு அனைத்தும் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து. அவருக்கும் ஆத்மசாந்தியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாட்டுக்கும் சகோதரி நேரமாச்சு.
0: ஆமாம், நேரம் நெருங்கி விட்டது, பாடலை கேட்போமா? நன்றி
1: நன்றி நன்றி சகோதரி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி. அவர் சிங்கமூர்த்தி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

ஒழித்த அந்த பாடலே சிங்கமூர்த்தி அவர்கள் பாடியிருந்தார். வித்தியாசமான குரலே ஒரு பாடலை வழங்கியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது பாடுவோர் பாடலாம் பாடுவோர் பாடலாம் நெற்றியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை செய்யமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று வாழும் போதே வாழ்த்துவோம் என்று இந்த நிகழ்வை சண்முகநாதன் அவர்களை வாழ்த்தி இந்த நிகழ்வை அவரையும் வாழ்த்தி கொண்டு அவர் இன்று போல் என்றும் மிக ஆரோக்கியத்துடன் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இந்த நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வந்த திருமதி புஷ்பபதி சிவநாதன் அவர்களுக்கும் அமது இதுவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியின் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்பு. கிளிநொச்சியைச் சேர்ந்த சிறுமியொருவர் நடனத்தால் உலக சாதனை படைத்துள்ளார். கவிஞர் ரஜீவனின் மகளான ரஜீவன் கம்சத்வனி என்ற சிறுமியை 6 வயதுக்குட்பட்ட பிரிவில் இந்த உலக சாதனை நிலைநாட்டியுள்ளார். ராணுவம் கையகப்படுத்தி வைத்திருக்கும் காணிகளை மீட்பதற்கான கவனயீர்ப்பு போராட்டம் இன்றும் இடம்பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் குறித்து பிரித்தானிய உயர்மட்ட பிரதிநிதியிடம் எடுத்துரைத்துள்ள இலங்கை தமிழிசை கட்சியின் பிரதிநிதிகள், அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துதல் என்பவற்றின் அவசியம் தொடர்பில் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் தேசிய பேரவையினால் நியமிக்கப்பட்ட ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழுவின் முதலாவது கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விடயங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கில் இயங்கி வரும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் பிரதிநிதிகளுக்கும் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ மால்டருக்கும் இடையே கடந்த வியாழனன்று கொழும்பில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றதாக அறிய முடிகின்றது. செம்மணி சோதனை சாவடிக்கு அருகாமையில் இந்த கோவிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியின் ஒரு பகுதியிலும் இன்னமும் கண்டறியப்படாத மனித புதைகுழிகள் இருக்கக்கூடும் என திடுக்கிடும் தகவலை வெளிப்படுத்தியுள்ள மனுதண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரெட்ன ராஜபக்ச தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுத்துக் கொள்ளும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். திடீரென ஏற்பட்ட இருத நோய் நிலைமை காரணமாக அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரலுமான சுரேஷ் சலே பரிசோதனைக்காக நேற்று தினம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் இருதய நோய் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல்கள், சித்திரவதைகள் மற்றும் தன்னிச்சையான கைது நடவடிக்கைகள் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்படும் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை நாட்டுக்கு முற்றாக இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூட்டு எதிர்கட்சி எச்சரித்துள்ளது. கொரிய குடியரசின் முன்னாள் பிரதி வெளிவிவகார அமைச்சரும் இலங்கைக்கான முன்னாள் தென்கொரிய தூதுவருமான யோங் மூன் சோய் மற்றும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு இடையில் விசேட சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த கேதிசவுடன் இணைந்து கடத்தொழில் நீதியியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெல்லிப்பளை ஆதார வைத்த சாலைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். 2027 கல்வி ஆண்டு முதல் 6 தர மாணவர்களுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. தீ விபத்தில் எரிந்து நாசமான யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து கலைஞ்ச சாலையை சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த கேதிச நேற்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் 2026-27 ஆண்டுக்கான புதிய தலைவராக மருத்துவ நிபுணர் சந்திக்க எபிட கடுவ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் சமத்துவமான சுகாதார சேவையை விரிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் கரணி அமரசூரிய

தெரிவித்துள்ளார். சியத்தலாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்று பண்டாரவளை வெளிமடை பிரதான வீதியின் யல்பத்வெல பகுதியில் நேற்று மாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. கிளிநொச்சி பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து காவல்துறையினரின் விசேட அதிரடி வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வீதி பயன்பாட்டுக்கு தகுதியற்ற வாகனங்களை கண்டறியும் விசேட சோதனை நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் WBJ சேனாதீரா தெரிவித்துள்ளார். கதிர்காம பாத யாத்திரை அடியார்களுடன் வீதியில் சென்ற நாயை உதைத்து துன்புறுத்திய சந்தேக நபரை கல்முனை தலைமைக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி கத்திக்குத்து தாக்குதலுக்குள்ளான 29 வயதுடைய ஆண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். நடப்பு ஆண்டில் இதுவரையான கால பகுதியில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளது என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. பொசன் பண்டிகை கால பகுதியில் நீர்நிலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வெய்ய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஈழத்தமிழர் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இலங்கை மட்டக்களப்பு மண்ணில் முதன்முறையாக உலகளாவிய ரீதியில் திருக்குறள் மாநாடு இன்று மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்த அழகிர் கற்கைகள் நிறுவனத்தில் கம்பன்கழக கம்பவாரி ஏராஜ் ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்திய செய்திகளை தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள BPG ராம் திட்டத்தால் கடும் நிதி சுமைக்கு உள்ளாவதாக பாஜக ஆளும் மத்திய பிரதேசம் பீகார் மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாகூர் நாளை பதவியேற்க உள்ளதாக அந்த கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நெடுஞ்சாலையோர தடுப்பு கட்டையில் கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாகினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே முறையான திட்டமிடலின்றி நடத்தப்பட்ட குறை தீர் முகாமில் பங்கேற்ற பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். லண்டனில் உயர்கல்வி படித்து வந்த தெலுங்கானா மாணவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் ஆடைகளை 1 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக பரவிய வதந்தியால் வணிக வளாகத்துக்கு வெளியே பெருங்கூட்டம் கூடியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சூடி அருகே கோவில் திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் சம்பந்திக்கிடாய் விருந்து வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடரும் உலக செய்திகளில், மேற்கு ஐரோப்பாவை தாக்கி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்திய கடும் வெப்ப அலை தற்போது கிழக்கு நோக்கி நகர்ந்து வருகின்றது. ஐரோப்பாவை தாக்கியுள்ள கடும் வெப்ப அலையால் சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறைகள் இந்த ஆண்டும் மிக வேகமாக உருகின்றன. வெனிசுவேலாவின் வடக்கே 4.8 ரிக்டர் அளவில் 3வது நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 250 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு புதிய அமெரிக்க கடவுச்சீட்டை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரானின் பல இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. கராச்சியில் உள்ள துணை ராணுவ தலைமையகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 3 ராணுவ அதிகாரிகள் இறந்ததாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள கட்டடத்தில் சிறிய விமானம் மோதியதில் அதன் விமானி உயிரிழந்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளான ஹொங்கோ குடியரசு மற்றும் உகாண்டாவில் பரவும் புண்டி புகியோ வகை எபோலா தொற்றுக்கான தடுப்பூசியை கண்டறியும் பணிகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயா நகரில் 17 வயது பெண்ணின் சடலம் பெட்டியில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 46 வயது ஆஸ்திரேலியன் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் மத்தியஸ்தரத்தில் இஸ்ரேல் லெபனான் இடையே மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல்கட்ட அமைதி ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை கையொப்பமானது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரைகளில் வரும் ஜூலை முதல் தேதியிலிருந்து சுறாக்களை கண்காணிக்க ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட உள்ளன. விளையாட்டுச் செய்தியில், FIH ப்ரோ ஹாக்கி லீக் தொடரில் பாகிஸ்தானை 7-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அவ்வாறு வெற்றி பெற்றது இந்தியா. பனாமா இங்கிலாந்து மோதிய எல் பிரிவு குளிச்சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்து 2-0 எனும் கோல் கணக்கில் பனாமாவை வீழ்த்தியுள்ளது. உலக கிண்ண போட்டியில் இங்கிலாந்து அணிக்காக ஆக அதிக கோல் அடித்த சாதனையை இங்கிலாந்து அணித்தலைவர் ஹாரி ஹேன் படைத்திருக்கிறார்.
அர்ஜென்டினாவும் ஜோர்தானும் பொருந்திய ஆட்டத்தில் 3-1 எனும் கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவில் ஒரு கடற்கரைக்கு கோல் காவலர் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கோல் காவலர் பெட்ரிக் பீச் அவருடைய பெயரிலேயே கடற்கரை உள்ளது. இறுதியாக நாணய மாற்றி மீதம் இன்றைய நாணய மாற்றீட்டு கணசனை வழங்குகிறார்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 382.97%, இந்திய பெறுமதியில் 107.61%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.19%, இந்திய பெறுமதியில் 94.47%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.20%, இந்திய பெறுமதியில் 116.67%, ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.77%, இந்திய பெறுமதியில் 124.70%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 136.89%, இந்திய பெறுமதியில் 66.57%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கான சொனை வழங்கினார்கள் பரிசில் ஆற்றுப்புல அமைந்திருக்கும் வீட்டி கேசங்கரி, காலியில் கொண்டு செல்ல அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

0: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நேரம் சரியாக 4:21. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியலும் வரிசையில் தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது

தேன்மலை. தேன்மலை நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக வாழும்போது வாழ்த்துவோம். தாயகத்தில் காரநகரை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் லா குரோனோவை வசிப்பிடமாகவும் கொண்ட டிஆர்டி தமிழொலியின் அன்பு நேரான சண்முகநாதன் அவர்களை வாழும் போதே வாழ்த்துகின்றார்கள். இன்று வாழும் போதே வாழ்த்துவோம் நிகழ்வில் வாழ்த்து வருபவர் சண்முகநாதனை வாழ்த்தி மகிழ்பவர்கள் அவருடைய அன்பு மனைவி ராஜசுலோசனா, அன்பு மகள் சாய் சஹானா, லண்டனில் வசிக்கும் அன்பு அண்ணா ஸ்ரீரங்கநாதன், மேடம் டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகள் அனைவரும் இன்று போல் என்றும் தெருக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் பார்ப்போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். இன்றைய நிகழ்வை வாழ்க்கை எடுத்து வருகின்றார் திருமதி புஷ்பதி சிவநாதன் அவர்கள். அவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளோடு அவரது அனுசனையோடு இன்றைய தேன்மலையும் தொடர்கிறது. தேன்மலை நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4:10 to 5 வரை இடம்பெறுகின்றது தேன்மலை. அந்த வகையில் இன்றைய தேன்மலைக்காக பாடல்கள் எழுதி நிகழ்ச்சி சிறப்பிக்க வருகின்றார் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவரது தெருவில் முதலாவது தேன்மலையாக ஒலிக்க வருகின்றது பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து.

0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நீங்கள் இணைந்திருப்பது ரேடி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பத்மராணி ராஜரத்னம் அவர்கள். அவரது தெருவில் தொடர்கிறது. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இருந்து

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7 5 4 3 5 5.
0: மேலதிக தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
0: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

ஒளித்த அந்த பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஒளித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி, தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். அதோடு இன்றைய நாளில் நாங்கள் வாழும் போது வாழ்த்துவோம் என்ற அடிப்படையில் திரு சண்முகநாதன் அவர்களை நாங்கள் இன்றைய நாளில் அவர் திக ஆரோக்கியத்தோடு பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என்று அவரையும் நாங்கள் வாழ்த்தி கொண்டு அந்த நிகழ்வை வானிலைக்கு எடுத்து வந்து இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றார் திருமதி புஷ்பதி சநாதன் அவர்கள். அவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவரது ஆலோசனையோடையே தொடர்ந்து அடுத்த பாடல் திருமதி பத்மராணி ராஜரன் அவர்களின் தெரிவில் இன்றைய தேன்மலையிலிருந்து ஆவணி திங்கள் திரைப்படத்தில் இருந்து

பரிச லாட்சிப்பிளை ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லாட்சப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.

நேரம் சரியாக 4:51. நீங்கள் இணைந்திருப்பதே டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மொழிக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பத்மராணி ராஜரத்னம் அவர்கள். அவரது தெரிவில் தொடர்கிறது அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து.

ஒழித்த அந்த பாடல் அழகன் திரைப்படத்திலிருந்து ஒழித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி, தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்காக தொடர்கிறது. அடுத்து தேன்மலையாக பத்மநாபி ராஜரத்னம் அவர்களின் தெரிவில் இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து.

செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூர் மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 92 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

நேரம் சரியாக 5:10 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அத்தோடு இன்றைய நாளில் நாங்கள் வாழும் போது வாழ்த்துவோம் என்ற வகையில் சண்முகநாதன் அவர்களை பல ஆண்டு காலம் ஆரோக்கியமாக தேக ஆரோக்கியத்துடன் வாழ்க வாழ்க என்று அவரை நாங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி கொண்டு அந்த நிகழ்வாளை கிடைத்து வந்திருக்கும் திருமதி புஷ்பதி விஸ்வநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து பத்மராணி ராஜரத்னம் அவர்களின் தெரிவில் தொடர்கிறது.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நிரமும் இணைந்திருந்த தேன்மலை. தேன்மலைக்காக பாடல்கள் எழுதி நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து அவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அத்தோடு இன்றைய நாளில் நாங்கள் வாழும் போது வாழ்த்துவோம் என்ற வகையில் தாயகத்தில் காரநகரை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் லாக்னோலி வசிப்பவருமான டிஆர்டி தமிழொலியின் எங்களுடைய அன்பு நேரான ரசண்முகநாதன் அவர்களை நாங்கள் இன்றைய நாளில் அவர் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு பல ஆண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வாழ்க வாழ்க என்று நாங்கள் அவரை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்வை வாழ்க்கை எடுத்து வந்து இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றார் திருமதி புஷ்பதி விஸ்வநாதன் அவர்கள். அவருக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது தேன்மலை. நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஆர்டி தமிழொலியோடு. நன்றி.

0: ஒளியாட்டி தமிழ் ஒலி ஒலி.
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.
2: நேரம் சரியாக 5:24. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது. எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக வாழும் போது வாழ்த்துவோம். தாயகத்தில் காரநகரி பிறப்பிடமாகவும் ஃபிராஷ் லாக்னோவை வசிப்பிடமாகவும் கொண்ட டிஆர்டி தமிழின் அன்பு நேரான ராசாமுகநாதன் அவர்களை வாழும் போதே என்று வாழ்த்துகின்றோம். இன்று வாழும் போதே வாழ்த்துவோம் நிகழ்வில் வாழ்த்தப்படுபவர் ராசாமுகநாதன். அவரை வாழ்த்துவர்கள் அன்பு மனைவி ராஜ சுலோசனா, அன்பு மகள் சாயி சஹானா, லண்டனில் வசிக்கும் அன்பு அண்ணா ஸ்ரீரங்கநாதன் மற்றும் டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகள் அனைவரும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். இன்றைய நிகழ்வை வாழ்க்கை எடுத்து வருகின்றார் திருமதி புஷ்பதி சிவநாதன் அவர்கள். அவருக்கு மமது இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவரது அனுசனையோடே தொடர்கிறது எண்ணும் எழுத்தும். எண்ணமத்து முயற்சிக்காக அவருடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேன்மலையை தொடர்ந்து இடம்பெறுகின்றது எண்ணும் எழுத்தும். எண்ணமத்து முயற்சியானது 3 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் வருவது எண்கள், எண்களை தொடர்ந்து வருவது தரவுகள், தரவுகளை தொடர்ந்து வருவது குழம்பிய எழுத்துக்கள். எண்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக 5 அல்லது 6 இலக்கங்கள் தரப்படும். அந்த இலக்கங்களை தொடர்ந்து ஒரு பெறுமதி தரப்படும். தரப்பட்ட இலக்கங்களை பாவித்து தொடர்ந்து வந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். அந்த வகையில் நீங்கள் அந்த இலக்கங்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ பிரித்தோ நீங்கள் முயற்சிக்கலாம். அதே நேரம் தரப்பட்ட அனைத்து இலக்கங்களையும் நீங்கள் பாவித்திருக்க வேண்டும். தரவு என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லுக்குரிய தரவு தரப்படும். அந்த தரவுக்கான சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் முதலில் வரும் நேர் வந்து 5 கேள்விகளை கேட்கலாம். அவரை தொடர்ந்து வருவர் 4, அவரை தொடர்ந்து 3, 2, 1 என்ற அடிப்படையில் நீங்கள் வரும் நேர்கள் உதவிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடிக்கலாம். தரவை தொடர்ந்து குழம்பிய எழுத்துக்கள். குழம்பிய எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் ஒரு சொல்லை குழப்பி அதுக்கான எழுத்துக்கள் தரப்படும். அந்த எழுத்துக்களை நீங்கள் ஒழுங்கமைப்பதனூடாக அந்த சொல்லை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சொல்லை உருவாக்கி அது தொடர்பாக நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய விளக்கத்தையும் நீங்கள் தர வேண்டும். சரி, இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்களை தருகின்றேன், குறித்து கொள்ளுங்கள். இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்கள் 3, 3, 9, 10, 50, 7, 2. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 1540. 1540 எவ்வாறு வந்தது என்பதை இந்த இலக்கங்களை பாவித்து கண்டுபிடிக்க போகின்றீர்கள். மீண்டும் உங்களுக்காக அந்த இலக்கங்களை தருகின்றேன். 3, 9, 10, 50, 7, 2. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 1540. சரி, மீண்டும் ஒரு முறை தந்து நாங்கள் தரவுக்குள் செல்லலாம். உங்களுக்கான இலக்கங்கள் 3, 9, 10, 50, 7, 2. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 1540. சரி, உங்களுக்கான முதலாவது தரவை தருகின்றேன். தரவோடு இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் தரவோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கான முதலாவது தரவாக வருகின்றது உடலை வருத்தக்கூடியது. உடலை வருத்தக்கூடியது இது வந்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற 6 எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. 6 எழுத்து என்றாலும் இலகுவானது. உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற 6 எழுத்துக்கள் கொண்ட உடலை வருத்தக்கூடியது. சார், நாங்கள் வந்திருக்கும் நேர்களை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலம், நன்றி. உங்கள் தேன்மலைக்கு
2: உங்களது தேன்மலைக்கு எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்றோம். நல்ல பாடல் தெரிவுகள், நன்றி.
3: சரி, நன்றி. உடலை வருத்தக்கூடியது உயிரெழுத்துல குறிலா நடிலா
2: குறில் ஆனவள தொடங்குமா? ஆனவள தொடங்கும்.
3: உடல்
2: மெய் வந்து இரண்டு இரண்டாவது வந்து மெல்லினம். மெல்லினம்
3: அதுல முத்தாதியா வித்தாதியா கேப்போம்.
2: அது வந்து பிற்பாதி. மெல்லினத்துல பிற்பாதி. இப்ப உங்களோட கேள்வி முடிஞ்சது. உடலை வருத்தக்கூடியது ஆனா இலகுதான். நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். ஆமாம், நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
4: முதலில் இன்று வாழும் போதே வாழ்த்துவோம் என்ற நிகழ்வில் வாழ்த்தப்பட்ட சண்முகநாதன் ஐயாவை நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்தி கொண்டு இன்று எண்களை வானிலைக்கு எடுத்து வந்த புஷ்பவதி அக்காவுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு. சரி, நாலு கேள்வி கேட்கலாம். ரெண்டு மையத்தோடு சொன்னீங்க, இடையிலேயே வருதா? ரெண்டும்
2: இடையில வரும்.
4: கடைசி என்ன இனம்?
2: வெள்ளினம்.
4: வெள்ளத்தில் அது உட்பாதியோ விற்பாதியோ?
2: விற்பாதி. இன்னும் ஒரு கேள்வி.
4: மூன்றாவது எழுத்து என்ன இனம்?
2: மூன்றாவது எழுத்து வந்து இடையினம்.
4: மூன்றாவது மெல்லினம், மூன்றாவது இடையினம். உடலை வருத்தக்கூடிய ரெண்டாவது வந்து மெல்லத்தில் விற்பாதியன்னு சொல்லுங்களே.
2: ஆமாம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் ரெண்டு மணித்த முயற்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான தரவு தந்திருக்கிறேன். முதலாவது தரவு, உடலை வருத்தக்கூடியது. வைவரூடாக நீங்கள் இணைந்து கொள்ள நேர்கள், நீங்கள் வைவரூடாக இணைந்து கொள்ளலாம். இந்த இடம் கிடைக்க எல்லோருடைய முழுக்க அடிச்சனான் என்று கடைசியில் வாரையில் வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம் சோமரகேமா, ஜெர்மனிலிருந்து உரியன்பிக்கு.
2: ஆமாம், நலமா இருக்கீங்களா?
5: நல்ல சோமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி நலந்தானே?
2: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
5: நன்றி. வாழும் பொழுதே வாழ்த்துவோம் என்ற சண்முகநாதன் அண்ணாவை நாங்கள் மனதார வாழ்த்தி கொண்டு இந்நிகழ்வை வாழ்க்கை வந்த புஷ்பதி அம்மாவுக்கு நன்றி.
2: ஆமாம், நன்றி.
5: ரெண்டாவது எழுத்து நீங்கள் மெல்லினத்தில் பிற்பாதி என்று சொன்னீங்கள்.
2: ஆம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. முதலாவது எழுத்து தெரியும், இரண்டாவது எழுத்து தெரியும், ரெண்டு மெய் எழுத்து இருக்கின்றது தெரியும், அது இடையில இருக்கின்றது தெரியும், கடைசி எழுத்து வேலினம் என்றது தெரியும், வேலினத்துல பிற்பாதி என்றது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மூன்றாவது எழுத்து இடையினம் என்றதும் தெரியும். என்னவா இருக்கும்? இல்ல இல்ல இல்ல, அது இடையினம் என்றது மட்டும்தான் தெரியும். அந்த மூன்றாவது எழுத்து நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து காத்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம்.
2: ஆம் சொல்லுங்க.
4: நாலாவது எழுத்து என்ன இனம்?
2: நாலாவது எழுத்து வந்து பல்லினம்.
4: மெல்லினம். அஞ்சாவது
2: அஞ்சாவது எழுத்தும் வெள்ளினம், நாலாவது வெள்ளினம், அஞ்சாவது வெள்ளினம், ஆறாவது வெள்ளினம். அது நீங்க முதலே கேட்டுறீங்க.
4: 4 5 6 வெள்ளினம்.
2: ஆம்.
4: உடலை வருத்தக்கூடியது.
2: யா சொல்லி பார்க்க போறீங்களா?
4: சரி, ஒன்று தென்படையில மட்டும் பார்க்கலாம்.
2: நன்றி. நான் ஒரே ஒரு சின்ன உதவி செய்தா நீங்க கண்டுபிடிச்சிருங்க, நான் செய்ய மாட்டேன். வைவருடா வந்திருப்பார். வணக்கம்.
6: வணக்கம்.
2: ஆ சொல்லுங்க. சொல்லுங்கள். அவங்களோட விக்கி வர்றபடியா நீங்க அங்கே முயற்சிக்கிறபடியா அங்க வாங்க.
6: அப்படி இருந்து கேக்குதா
2: என்ன வந்து வாழும் போது வாழ்த்தி விட்டீங்கன்னா நான் ஆரோக்கியமா இருப்பேன்.
3: அதான் முதல்ல மறந்து போதன்
2: வாழும்
3: போதே வாழ்த்த வேணும். அவரை வாழ்த்தி அவரை மனதார வாழ்த்தி கொண்டு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணும். மற்றும் ராஜசுலோசனா சாய் சகானாக்கும் வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு புஷ்பவதிக்கும் என்ன மிக மிக மிகப்பெரிய நன்றி.
2: ஆமா நன்றி.
3: ஒவ்வொருத்தரையும்
2: வாழ்த்து கண்டு வாழ்த்துறதுன்றது ஒரு நல்ல விடயம். அது
3: அவருக்கும் நல்ல இது கிடைக்கணும் வேண்டிக் கொண்டு இடையினத்துல
2: நீங்க உங்களோட கேள்வி முடிஞ்சது.
4: முடியும்.
2: அனல் காற்று என்பது
4: உங்களை வருத்தி கொண்டிருக்கு.
2: இப்ப உங்களோட பக்கம் வந்துட்டாக்குமா?
4: எங்களோட பக்கம் நேற்று தாங்க முடியாது. இன்றைக்கு ஒரு கொஞ்சம் குறைவாக கடகளியா போட்டாலும் நேற்று 40 சொச்சம் முப்பத்தி எட்டு
2: பரவாயில்ல. நேற்று தான் உங்களுக்கு 40 வந்துருக்கு. நாங்க 3 நாள் இல்ல 40 41.
4: ஓ கூட அனுபவிச்சிருக்கீங்க.
2: ஆனா இன்னும் இல்ல, இப்ப இந்த வாரம் கொஞ்சம் குறையாது, அதுக்கு பிறகு திருப்பி மீண்டும் 30 தாண்டி 35 37 போகுது.
4: நேற்று தாங்க முடியாது.
2: அதே கட்டம் தான் நீங்க பிரான்ஸ்ல பாரிஸ்லயும் வந்துட்டு எத்தனையோ
4: வயதுல.
2: ஓ அதோட வைத்தியசாலைகளில் எல்லாம் நன்றி நன்றி. சரி, பாராட்டுக்கள் அவருக்கு. வைவர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம். வணக்கம். ஓ நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்கள்?
7: நாங்களும் நலமா இருக்கிறோம் நன்றி. நன்றி உங்களுக்கு வானொலிக்கு கீழாக சந்தர்ப்பம்
2: என்னது.
7: சண்மநாதன் அவர்களை நாங்களும் வாழ்த்தி கொண்டு வாழும் வரை என்னது வா
2: ஆமாம் வாழும் வரை வாழ்த்து கொண்டு இருப்போம்.
7: வாழும் பொழுது வாழ்த்துவோம் என்ற நிகழ்ச்சியினூடாக நாங்களும் சண்மநாதன் ஐயாவை வாழ்த்தி கொண்டு அவர் நோய் நொடி இல்லாமல் நோடொலி காலம் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வெள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அதனை வானிலை கொண்ட புஷ்பவதி அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
2: நன்றி.
7: கணக்கொரு முறையில செய்திருக்கிறேன், மகன் சொல்லி தந்தான் செய்திருக்கு.
2: நீங்க ஒவ்வொரு முறையுமா தான் சொல்லி தர்றேன்னு நினைச்சிருவோம் நாங்க. இல்ல
7: இல்ல, இந்த முறை பக்கத்துல இருக்கிற
2: சொல்லுங்க.
7: செய்தவர் 9 3 12 அத 10 பெருக்கினா 120 50 2 50 2 பெருக்கினா 100 100 120 கூட்டினா 220 அத 7 பெருக்கினா 1540
2: பாராட்டுக்கள்.
7: சரியா?
2: ஓ சரி, பாராட்டுக்கள் அவருக்கும் பாராட்டுக்கள் மானுக்கு. சரி, இப்ப நான் உங்களுக்கு புது தரவு தரேன். அதுக்கு வந்து அனல் காற்று, அனல் காற்று அங்கேயும் அப்படியா இருக்கு? அனல் காற்றா இருக்கா?
7: ஓ, அனல் காற்று தான். தண்ணி தொட்டிக்குல தண்ணி நிரப்பியும் இருக்க வேணும்.
2: ஆனா அங்கே அந்த என்னன்னு சொல்றது, ஒரு தண்ணிக்குள்ள தண்ணி, அந்த கொஞ்சம் காத்து, மரங்கள், ஏதோ ஒண்ணு ஒரு சுதந்திரம் அந்த இத. இங்க வந்து
7: அப்படி இருந்தாலும்
2: வெக்க வெக்கதான் அந்த ஏதோ உங்களை வந்து சுதாகரிச்சு கொள்வான் வந்துட்டு கொஞ்சமாவது. இங்க அந்த என்னன்னு சொல்றது, ஓடவும் மேலா ஒளியவும் மேலான்ற நிலைமை தான் இங்க.
7: அப்படித்தான் இருக்கு இந்த உணர்வு.
2: அது உலகம் பூரா எல்லா நாடுகளிலே. சரி, உங்களுக்கான தரவை தருகின்றேன். உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது, வட்ட வடிவம் மட்டும் கொண்டதல்ல. வட்ட வடிவம் மட்டும் கொண்டதல்ல, இது வந்து 3 எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற சொல்லு. 3 எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற வட்ட வடிவம் மட்டும் கொண்டதல்ல.
7: வட்ட வடிவம் மட்டும் கொண்டதல்ல.
2: ஓ, மட்டும் கொண்டதல்ல. அப்பா நீங்க இப்ப கேள்வி கேட்க போறீங்க.
7: பலினம் மெய் எழுத்து இருக்கா?
2: இருக்கு, உண்டு.
7: கீனாவிலையும்
2: வராது. வித்தியாசங்கள்ல வேற முறைகள் இருக்கும் என்ற நான் மூன்று வச்சிருக்கிறேன். வந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்,
2: சொல்லுங்க. குறில் நடில் கேக்கல. நடில் ஆரம்பிக்கிறது வட்ட வடிவம் மட்டும் கொண்டதல்ல. 3 எழுத்துக்கள், 1 மெய் எழுத்து இருக்கு. இப்பவே சில வேளை நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க, முயற்சிங்க. வரும் நச்சனா, நீங்க தான் சொல்ல போறீங்க.
9: கூம்பு.
2: கூம்பு என்பது
9: சரியான
2: பதில். ஏன் கூம்பு பொருந்தினது அந்த தரவுக்கு?
9: கூம்பு வட்டோடையும் மட்டும் கொண்டது இல்லையா? அது கூம்பு கீழே வட்டமா இருக்கு, மேலே கூம்பா இருக்கு.
2: முனை இருக்கும். அந்த வகையில் கூம்பு என்பது இதை முதல் தந்திருக்கலாம். நான் இங்க இப்ப எல்லாம் அனல் காட்டுல தத்தளிச்சு கொண்டிருக்கிறபடியா அதை கண்டுபிடிச்சிருக்கேன். பாராட்டுக்கள்.
9: நன்றி,
2: பாராட்டுக்கள். சரி, தொடர்ந்து வைபருடாக வந்திருப்போம். வணக்கம்.
10: வணக்கங்க.
2: கும்போட நிக்கிறீங்களா? நச்சனா, அந்த நிறைய பேர் உதியினவர் எல்லாம் கவலைப்படுவார்.
10: தாங்கோ.
2: சரி, உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது, எமது அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாளர்களுக்கும் பொருந்தக்கூடியது. எமது அறிவிப்பாளர்களுக்கு பொருந்தக்கூடியது. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஏழு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு.
3: இது என்ன இடத்துல ஆரம்பிக்குது?
2: பல்லினம்.
3: பிற்பாதியா? பிற்பாதியா?
2: பிற்பாதி.
3: குரிலா? நடிலா?
2: குரில்.
3: தானாவா? பானாவா?
2: தானா. வரிசை தானா.
3: தம்பி?
2: தம்பி. தமிழ். இன்னும் ஒரு கேள்வி. அறிவிப்பாளர்களுக்கும் பொருந்தக்கூடியது.
3: தானாவிலேயே ஆரம்பிக்குமா?
2: தானாவிலேயே வரும். இப்ப நீங்க முதல் எழுத்து கண்டுபிடிச்சிட்டீங்க அஞ்சு கேள்வியில. தானாவில் ஆரம்பிக்கிறது. ஒரு எழுத்து கண்டுபிடிச்சாச்சு. நன்றி. மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் எண்ணமளத்து முயற்சியோடு இணைந்திருக்கின்றோம். அத்தோடு இன்றைய நாளில் நாங்கள் வாழும் வரை வாழ்த்துவோம் என்ற வகையில் திரு ரா சண்முகநாதன் அவர்களை நாங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆரோக்கியமாக உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் விளாண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற அவரை வாழ்த்தி கொண்டு அந்த நிகழ்வை வாழ்க்கை எடுத்து வந்திருக்கின்றார் புஷ்பா விஸ்வநாதன் அவர்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து அவரது அனுசனையோடு தான் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ந்து வந்திருக்கும் நீர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வந்திருப்போர் வணக்கம். சொல்லுங்கள்.
9: இன்னும்
2: ஒரு கல்லி.
9: மெல்லினம்.
2: கல்லு முடிஞ்சது. மெல்லினம் ரெண்டாவது. அறிவிப்பாளர்களுக்கும் பொருந்தக்கூடியது.
9: தனித்த செயல்.
2: தனித்த செயல் என்பது தவறான பதில்.
9: நன்றி.
2: என்ன செய்யறோம் நாங்க தனித்து? சரி. ஃபைபர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
8: வணக்கம் ராஜினி. நலமா?
2: நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
8: நல்லா. ஃபைபர்ல வாங்க வாங்கன்றீங்க.
2: அவையும் வேற இல்ல.
8: இல்ல வந்த நான் மடக்கு எடுக்க அப்படித்தானது. என்ன
2: பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது.
8: இல்ல இல்ல உண்மை. சொல்லுவாங்க மாறி மாறி உபதரம் நிக்க. நன்றி வணக்கம் வணக்கம் அழைச்சு கொண்டே இருந்தேன்.
2: சண்முகநாதன்
8: அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துகின்றோம். அதை கொண்டு வந்த புஷ்பதியவர்களுக்கு நன்றிகள். அவருடைய குடும்பம் ராஜஸ்லோசனா மகள் எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கலாம்.
2: நன்றி. உங்களோட வாழ்த்துக்கள் வந்துட்டு ஒரு அது நல்ல இதை கொடுக்கும்.
8: இல்லாத நேரம் ஆனா சில பேருக்கு தெரியாது. இல்லாத நேரம் அவரை படி புகழைக்குதான் அவர்கள் குடும்பத்துக்கே தெரியுது. இவரப்படி எல்லாம் வெளியில அப்படி செய்திருந்திருக்கிறாரு.
2: நான்
8: எத்தனை கேட்கலாம்?
2: நீங்க வந்து மூன்று மூன்று கேள்வி கேட்கலாம்.
8: முதலாவது
2: தானா. தமிழுக்கு தமிழுக்கு வர தானா.
8: தானா. ரெண்டாவது மெல்லினம் அண்டிங்க.
2: மூன்று மெய்யெழுத்து இருக்கு சொன்னான். கடைசி மெய்யெழுத்து வந்து இடையினம் என்று சொல்லி சொன்னாங்க. மொத்தம் வந்து
11: கடைசி எழுத்து இடையினம்.
2: ஓ, கடைசி எழுத்து, கடைசி அதுலயும் ஒரு மெய் எழுத்து இருக்கு, அது வந்து இடையினம்.
11: தன்னம்பிக்கையோடதான்
2: நாங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு நிகழ்ச்சி செய்தான் இருக்கிறோமா
11: நினைச்சேன். அறிய போல தன்னம்பிக்கையில தெரியணும்.
2: எல்லாருக்கும் மனசருக்கு உண்மையில தன்னம்பிக்கை வேணும், இருந்தா தான் மனசரா வாழலாம். அது எல்லாருக்கும் பிறந்தும் எல்லாம்
11: என்ன
2: இதுகம் அந்த எல்லாருக்கும் அந்த ஒரு அறிவிப்பாளருக்கு ஒரு சிறப்பான ஒரு பொருத்தம்ன்ற மாதிரி இந்த சொல்லு. நீங்க போய் இந்த வேறையக்க பாருங்க.
11: இரண்டாவது மெல்லினமெண்டா இந்த இனமெண்ட கண்டுபிடிக்கலையே நம்ம உட்பாதிக்கிட்டு.
2: இல்ல இல்ல, நீங்க இப்ப சொல்லி சொன்னபடியா கேட்க போறீங்களா? எனக்கு கேள்வி மூண்டு
11: மூன்றாவது
2: வந்து அதுகும் மெல்லினம்.
11: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி, வணக்கம். மீண்டும் இணைந்திருங்க. தொடர்ந்து வந்திருப்ப ஒரு வணக்கம்.
12: வணக்கம், நான் உதயன்.
2: ஆமாம், சொல்லுங்க. உங்களுக்கு ரெண்டு கேள்வி கேட்க போறீங்க. இப்ப எல்லாம் உதவியெல்லாம் பாத்தீங்களா? முதலாவது எழுத்து என்ன தெரியும், ரெண்டாவது எழுத்து என்ன இனம்ன்றது தெரியும், மூன்றாவது எழுத்து என்ன இனம்ன்றது தெரியும், கடைசி எழுத்து என்ன இனம், பிற்பாதியா முற்பாதி அதுவும் தெரியாது. ஆனா அது மெய்யெழுத்துன்றது தெரியும்.
12: ஓ,
2: இருனா வேறும். இன்னும் ஒரு கேள்வி,
12: ரெண்டாவது எழுத்து ரெண்டு சொல்லி இன்னா
2: வேறும்.
12: தன்னெல்லாம் மற்றவர்
2: கணக்கு இப்ப இந்த கேள்வியில நீங்க ஏதோ ஒரு சொல்ல சிந்திச்சபடியா உங்களுக்கு ரெண்டு உதவி வந்து நேரடியாவே கிடைச்சிட்டு. அப்ப நன்றி. உணர்ந்து கொள்ள போறீங்களா? நன்றி. ஆமாம், இப்ப உதயன் அவர்கள் முயற்சித்தபடியா ரெண்டு உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வந்திருப்போர் வணக்கம். ஆம், சொல்லுங்க. ஒரு கேள்வி
9: கடைசிக்கு
2: முன்னுக்குள்ளது வந்து இடையினம். எழுத்து என்ன நீங்க முயற்சிக்கலாம்.
9: தன்னிலையாளர்
2: என்பது தவறான பதில்.
9: நன்றி.
2: நீங்க அறிவிப்பாளர்கள் வந்துட்டு என்ன நான் இதா
9: சொன்னேன்,
2: அறிவிப்பாளர்களுக்கும் பொருந்தக்கூடியது. ஆனா எல்லாருக்கும் அறிவிப்பாளர்கள் தவித்து எமது அறிவிப்பாளர்களுக்கு பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். ஆனா வெளியில இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே பொருந்துமான்னு சொல்லி சொன்னா நான் ஓமன் சொல்ல மாட்டேன். பொருந்தும் எல்லாருக்குமெண்டா இல்லை.
9: மூன்றாவது
2: முயற்சிக்கிறீங்க. மூன்று மூன்று மூன்றுல வந்து ஒன்று உங்களுக்கு தெரியும், கடைசியில இருக்கிற இருன்றது தெரியும். அதோட ரெண்டாவது இடத்துல இருக்கிற இன்னனாவே பிடிச்சிட்டார். வர உதயன் ரெண்டு பேரையும் பிடிச்சு தந்துட்டு போயிட்டார். கடைசியில இருக்கிற இருக்கு, ரெண்டாவது இடத்துல இன்னா இருக்குது, முதலாவது இடத்துல தானா இருக்கு, மூன்று எழுத்து மொத்தம் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து கண்டுபிடிக்க வேண்டிய எழுத்து வந்து நாலு எழுத்துக்கள் தான். அந்த நாலுல ஒரு மையம் இருக்கு. அது வந்து பிற்பாதி. அதுவும் பிற்பாதி.
13: ஓகே, நன்றி
2: நன்றி. தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
14: வணக்கம். குடியே போவோம்னு திரும்பி பார்த்தேன். பஸ்ல வந்து நான் கேள்வி கேட்டுக்கொண்டே வந்தேன். நான் அதை கேட்க முடியாம போச்சு. நான் வந்து இப்ப இந்த மூன்றாவது எழுத்து மெல்லினமண்டல சொல்றீங்க, நான் எத்தனை கேள்வி கேட்கலாம்?
2: நீங்க வந்து ஒரு கேள்விதான்.
14: மூன்றாவது எழுத்துல மானா வருமா?
2: இல்ல. நீங்க எங்களை தன்மானம் உள்ளாக்கலாம் நினைக்கிறீங்க? இல்ல.
14: அது இல்லையா?
2: இல்ல.
14: வாக்கு விட்டு கொடுப்பமண்டு யோசிச்சேன். பஸ்ஸுக்கு இருந்து கணக்க யோசிச்சு தான் வந்தேன். கணக்கே செய்து பார்க்க முடியாதுன்னு தான் பார்க்க போறேன். கணக்கு செய்து
2: சரி முயற்சிங்கள் கணக்கேமா.
14: நன்றி
2: நன்றி நன்றி. முயற்சி திணைந்து கொள்ளுங்கள். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
15: வணக்கம்.
2: ஆமாம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
15: நீங்கள்?
2: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
15: கணக்கு சொல்றது
2: சொல்லுங்க.
15: ஒன்பது மூன்றால பிரிச்சா மூன்று.
2: ஆம்.
15: பாராட்டுக்கள்.
2: வணக்கம். முதல் சொன்ன முறை வேற, அவகணம் அந்த ரெண்டு முறையும் வேற, இப்ப நீங்க சொன்ன முறை வேற, என்னட்டு இருக்கிறது வேற. அஞ்சு வேற முயற்சிக்கலாம்.
14: எனக்கு முதல் ஒருத்தரும் கதைச்சது
2: நீங்க உங்களுக்கு கேட்கல, இதுல நின்றபடியா கேட்கல. இப்ப நீங்க உங்களுக்கு உதவியா இப்ப நான் சொல்லணுமா எல்லா உதவியும்? அறிவிப்பாளர்களுக்கும் பொருந்தக்கூடியவர். இதுல தானா தெரியும் எங்களுக்கு, முதலாவது எழுத்து தானா, ரெண்டாவது எழுத்து இன்னா தெரியும், இர்ரனா தெரியும், இன்னும் ஒரு மெய், அந்த இடையில இருக்கிற நாளுக்குள்ள ஒரு மெய் இருக்குது, அதோட அந்த மூன்றாவது எழுத்து வந்து மெல்லினத்துல பிட்பாதின்றது தெரியும், அதோட அந்த கடைசிக்கு முதல் எழுத்து வந்து இடையினா சொல்லுங்க. தன்னார்வலர்ன்றது சரியான பதில் ஷாம்லா சர்க்குமாரன் அவர்களுக்கு பாராட்டுகள். ஆமாம், தன்னார்வலர் என்பவர் தனது சொந்த விருப்பின் பேரில் சமூகத்துக்காக அல்லது இயற்கை சூழ்நிலையை பாது அது வேற வேண்டாம் ஊதியம் எதிர்பார்க்காமல் உழைப்பவர்கள். ஊதியம் எதிர்பார்க்காம தங்களோட விருப்பத்தின் பேரில், இப்ப நாங்க இங்க இருக்கிற அறிவிப்பாளர்கள் எல்லாரும் அப்படித்தான், தங்களோட விருப்பத்தின் பேரில் யாரையுமே நீங்க வாங்க செய்யுங்க இல்லாட்டி கட்டாயம் செய்யணும்ன்றது இல்லை, எல்லாருமே விருப்பத்துல வந்து செய்யறது
7: கட்டாயப்படுத்துறே
2: இல்ல. கட்டாயப்படுத்துறே இல்ல.
7: அடுத்த ஆளுக்கு தரவ கொடுங்க, நான் கேட்டுக்கொண்டிருக்கேன்.
2: ஆமா, பாராட்டுக்கள், நன்றி.
7: நன்றி, வணக்கம்.
2: இணைப்பில் இருக்க போறீங்களா? நன்றி, வணக்கம். ஆமாம், ஷியாமலா சர்க்குமாரன் அவர்கள் இணைந்திருந்தார், தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர். வணக்கம். ஆம் சொல்லுங்கள், கண்டுபிடிச்சிங்களா நீங்க?
9: எதிர்மறையா
2: போயிரும். உங்களுக்கான அடுத்த தரவாக இருக்கின்றது மகத்தானது. மகத்தானது இதுவளவும் தான் தரவு.
9: மகத்தானது
2: மகத்தானபடியங்கள் நிறைய இருக்குது. இதுல இது வந்து ஏழு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற சொல்லு, உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஏழு எழுத்துக்கள் கொண்ட மகத்தானது.
9: என்ன இனத்துல வருது?
2: வெள்ளினம்.
9: முற்பாதியோ இப்பாதியோ?
2: பிற்பாதி. நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். வந்திருப்பவர் வணக்கம். வைவர் சும்மா இருக்குது, யாரு இடம் இல்லையென்று சொல்லுவோருக்கு எல்லாம் வணக்கம்.
13: வணக்கங்கம்மா.
2: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா தன்னார்வலர்?

0: നടിൽ
1: പാവനാവലി
0: ആരംഭിക്കും. പാവന കണ്ടുപിടിച്ചിട്ടീങ്க. പാവനാവൽ ആരംഭിക്കிறது മഹത്താണത്.
1: இரண்டாவது
0: வந்து இடையினம். உங்களுக்கு கேள்வி முடிஞ்சது. பாவனாவில் ஆரம்பிக்கிறது, இரண்டாவது எழுத்து இடையினமா இருக்கு, ரெண்டு மெய் எழுத்து இருக்குன்றது தெரியும். மொத்தம் ஏழு எழுத்துக்கள். நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவரூடாக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஆமாம், சொல்லுங்கள்.
2: பாவனாவில்
0: ஆரம்பிக்கிறது இரண்டு மெய்.
2: ரெண்டாவது எழுத்து பேர் சொன்னீங்க இப்ப.
0: ஓ, இடையினம்னு சொன்னா
2: இடையினம். அது முற்பாதியா பின்பாதியா?
0: முற்பாதி.
2: அது கேட்டவங்களா அந்த
0: கேள்வி? இல்ல, கேக்க இல்ல, நீங்க தான் கேக்குறீங்க.
2: குறிலா நடில்ல?
0: அது வந்து குறில்.
2: குறிலா.
0: இன்னும் ஒரு கேள்வி.
2: நன்றி,
0: மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் எண்ணமழுத்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எண்ணமழுத்த நிகழ்ச்சிக்காக ரெண்டு இணைப்பு சும்மா இருக்கு, வரலாம். 01 42 32 யாராவது இணைந்து கொள்ளுங்கள். எண்ணமழுத்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான எண்ணமழுத்த நிகழ்ச்சிக்கான குழம்பு எழுத்துக்களை தருகின்றேன். குழம்பு எழுத்துக்களோடு இணைந்து கொள்கிறீர்கள். குழம்பு எழுத்துக்களோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான இந்த வாரத்திற்கான குழம்பு எழுத்துக்கள் கவிதைக்கு வார கானா, அம்மாவுக்கு வார உம்மன்னா, பலகாரம் தான் ஞாபகம். சரி, பலகாரத்துக்கு வார லானா, மானுக்கு வார மாவண்ணா, ஐஸுக்கு வார இசன்னா. இசன்னா வந்து வட எழுத்து. இதுதான் உங்களுக்கான எழுத்துக்கள், ஐந்து எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை மீண்டும் சொல்லுகின்றேன், குறித்து கொள்ளுங்கள். கானா, உம்மண்ணா, லானா, மாவண்ணா, இசன்னா. இசன்னா வந்து வட. இந்த நான் ஆறு ஐந்து எழுத்துக்களையும் ஒழுங்கு வைத்து இணைந்து கொள்ளுங்கள். ஐந்து எழுத்துக்களையும் சரி. உங்களுக்காக நாங்கள் வாய்ந்திருக்க நேர்களை பார்க்கலாம். வந்திருப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
3: என்ன
0: சொல்லல தானே? கஸ்மாலம் என்பது சரியான பதில். சரியான பதில் அப்படின்ற
3: அது இந்தியனாகவே சொல்லிடுறேன். கிடையாது சொல்றேன். இல்ல, இன்னொரு கஸ்மாலம் வந்து சொல்றேன். கசவஞ்சி அப்படின்னு
0: என்ன அர்த்தத்துல சொல்லப்படுறேன்? வட்டார வழக்கம் அப்படியா இருக்கு
3: தெரியுமா? நான் என்ன சொல்லுவேன்னு பேசுறது மாதிரி சொல்லுவேன்.
0: ஓ, அந்த நான் வட்டார வழக்கம்னு சொல்லுவார்கள் அதாவது அப்படி எதுவுமே இருக்கா?
3: வட்டார வழக்கம் சொல்றேன்.
0: அந்த பேசுவதற்காக அப்படி நாங்க ஏதாவது பேசுறதுக்கு வட்டார வழக்கம் வச்சிருக்கோங்க, வச்சிருக்கோமா? எங்கட நாட்டுல திருவோணம்
3: எல்லாத்துக்கும்
0: இது ஒரு காரண பொருள் ஒன்று இருக்கு. காரணம் இருக்கு அந்த அதை ஏன் சொல்றோம்னு சொல்லி. இந்த கஸ்மாலத்துக்கு என்ன காரணம் தெரியல. சரி, சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க. எத்தனை கேள்வி கேட்கணும் நீங்க? நாலா? நீங்க ரெண்டாவது வரீங்க இல்ல? அப்ப யாரு ரெண்டாவது கேட்டது? அப்ப நீங்க நாலுன்னு சொல்லி சொன்னா ரெண்டு எழுது கேள்வி. திருப்பியுமாவே கேட்டுறியா? அது முதல் கேட்டிருப்பேன், திருப்பி தான் நான் மாறிக்கிட்டது. சரி, சொல்லுங்க.
3: மகத்தானது
0: மகத்தானது
3: ரெண்டு மெய்யில கேட்டிருந்தா அப்ப

0: வந்து இடையில வருதா?
1: ஒன்று இடையில ஒன்று கடைசியில.
0: கடைசியில வர மெய் என்ன இனம்?
1: மெல்லினம். நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம், நம்முடைய நாம
1: சொல்லுங்க.
2: என்ன
1: வரும் தெரியும். என்ன சொல்லி பார்க்க போறீங்க? இல்லாடி போயிட்டு வர போறீங்களா?
3: மகத்தானது
1: முதலாவது தெரியும் பாவன்னா. நீங்க ஒரு கேள்வி, ஒரு கேள்வி தான் கேட்கலாம். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த ஒரு கேள்வியை பயன்படுத்தலாம். முதலாவே கேட்டிருந்தவே மெல்லினம் என்று சொன்னான்.
3: மெல்லினம்
1: அந்த கேள்விய வந்து அடுத்தபடி புது கேள்வி கேட்க போறீங்களா? இல்லாடி அந்த உதவியை காணும் கொண்டு போறீங்களா? நினைக்கிறீங்களோ எல்லாமே அடங்கும்.
3: வெயிலுக்கு
1: சிந்திக்க விடாது. இப்ப நீங்க ஒரு சில விடங்களுக்கு தொடர்ந்து இருக்கீங்கல்ல,
3: போனும் சூடா இருக்குது, அந்த காதல வைக்க முடியல.
1: போனும் போன அவ்வளவு போட்டு படுத்த பாடுபடுத்தி இருக்கிறீங்க அந்த போன. நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம். சொல்லுங்க, இப்ப என்ன என்ன கேட்டீங்க?
0: மூன்றாவது எழுத்து வந்து லூனா வருமா?
1: இல்லையே, பாராளுமன்றத்தை நீங்க மகத்தானதுன்றீங்களா? அங்க மகத்தான், அங்கதான் உள்ள குப்பமுழுக்கே இருக்கு. அதை வந்துட்டு சில வேலை அதை ஒவ்வொரு தர போறது உண்மையில நான் அந்த நான் தரவுக்குள்ள வர அது ஒவ்வொரு தர சிலருக்கு அது மகத்தானதா இருக்கு. ஓ எல்லாருடையும். ஆனா எந்த நாட்டுல இருந்தாலும் ஒரு சலசலப்பு அதுக்குள்ள வாரம் என்ன இப்ப ஒரு ஒரு வாக்கு ஒரு இதை கொண்டு வரீங்கள அறவாசி பேருக்கு பிடிக்காதா இருக்கும்.
0: இன்னும்
1: வார்த்தை பிரியவங்க எல்லாம் இப்ப எல்லாம் தான் இப்பதான் தெரியுது அப்படி எல்லாம் வாண்டு. நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, இந்த நினைப்புல யாரும் நிக்கிறீங்களா எனக்கு தெரியல. வணக்கம்
4: வணக்கம்.
1: நல்ல காலம் உங்களை துண்டிக்க பார்த்தனா சொல்லுங்க. ஒரு கேள்வி
4: மூன்றாவது கேள்வி மூன்றாவது சொன்னீங்களா?
1: இல்ல, ஒருத்தருங்க கேட்கல. அவன் கேட்டு வாயில மெல்லினம் வந்து கேட்டுட்டு தான் அந்த பாராளுமன்றமான நான் கேட்டேன். நான் என்ன அவ அது ஆனா அது மெல்லினம் தானா? இல்ல இல்ல இல்ல, அவளுடைய இனம் கேட்டவா லூ வருமான்னு கேட்டவா? நான் தான் மாத்தி சொல்றேன் பாத்தீங்களா. நான் சரி உங்களோட நீங்க அந்த கேள்வியை கேக்குறீங்களா? அது அது வந்து மெல்லினத்துல இருக்கான் மூன்றாவது. மெல்லினத்துல பிற்பாதி என்றும் அந்த 30 தாண்டித்தான் இருக்கு சில இடங்கள்ல, அதனால எல்லோருலயுமே எல்லாரையும்
4: ஏற்றுக்கொள்ளலாம்.
1: அதிகம் அப்ப உங்களோட நாட்டுல உங்களோட வீடுகள்ல வந்து ஏசி இருக்கா? இந்த நாடுகள்ல பெருசா ஒரு இனி வர்ற காலங்கள்ல சிலவள தேவையான ஒன்றா இருக்கும் போல இருக்கு. வெப்பம் ஒரு நாள் ஒரு ஆண்டுலயே தெரியல. இப்ப 2-3 கிழமை தாண்டி போய் கொண்டிருக்குது 4 கிழமைக்கு.
4: என்னன்னு
1: சொல்லி சொன்னா இந்த வருடம் வந்து மே மாதத்திலேயே ஒரு கடுமையான வெக்கம் வெக்க வந்தது 30 தாண்டி. அதெல்லாம் மேல அப்படி வாரதே
4: இல்லை.
1: இன்னும் 2 இருக்கு கடும் வெப்பம்.
5: முதலாவது
1: தெரியும் பாவண்ணா, கடைசி எழுத்தும் அவர்கள் ஓரளவு பிடிச்சிட்டா
5: மும்மண்ணா.
1: ரெண்டு மெய் இருக்குது. அப்ப அந்த ஒரு உம்மண்ணா போனா இன்னும் ஒரு மெய் இருக்கு.
5: ரெண்டு மெய்யெழுத்தும் ஒரே இனத்திலேயா வருது?
1: ஆம்.
5: அப்ப பாரம்பரியம் சொல்லி பாக்குறேன்.
1: பாரம்பரியம் என்பது
5: சரியா இருக்கும், அது மதிக்கக்கூடிய ஒன்றுதான்.
1: பாரம்பரியம் என்பது மகத்தானது. ஆனா எல்லாருக்கும் மகத்தானதான் சொல்லி அது கணக்கு விடியம் உள்ளுக்குள்ள வர்றபடியா எல்லா விடியும் எல்லாருக்கும் வராட்டிலும் ஏதோ ஒரு விடியம் வரும்.
5: எல்லாருக்கும் எல்லா இனத்துக்கும் பாரம்பரியம் முக்கியம் தான்.
1: பாரம்பரியம் முக்கியம். ஆனா அது விதிவிலக்கா இப்ப எங்களோட பாரம்பரியத்தை நாங்க கடைப்பிடிக்க வேணுமா? அந்த ஒரு அந்த வாழ்க்கை வந்து ஓடுற இந்த போக்குலயே நாங்க வாழணும், பாரம்பரியம் எங்களுக்கு தேவையில்லை என்ற நோக்கு அப்படியும் இருப்பார்கள்.
5: அப்படி இருந்தாலும் அது
1: ஆனா இந்த மகத்தானது என்ற விடயம் பெரும்பாலும் வந்து பாரம்பரியம் என்ற விடயம் வந்து மகத்தானது அந்த அடிப்படையில
5: பாராட்டுக்கள். பிறந்த நாள்
1: பிறந்த நாள் இல்ல. வாழும் போது வாழ்த்துவோம், அந்த வகையில் நாங்கள் இவர் திரு சண்முகன்
5: அவருக்கு வாழ்த்து, எல்லோருமா சேர்ந்து வாழ்த்துறோம்,
1: வாழ்த்துன்றோம். ஆமாம், அவர் ஆரோக்கியமாக இருக்க
5: வாழும் போது வாழ்த்துறத அவரோட பேரால்
1: சண்முகநாதன் அவர்கள்,
5: சண்முகநாதன் அடிக்கடி அவர்கிட்ட குரல்
1: கேட்கிறாங்க. அவரோட அவரை தெரியாம இருக்க முடியாது.
5: வாழும் போது வாழ்த்துவோம் திருவாளர் சண்முகநாதனுக்கு எனது இனிய வாழ்த்துகள். அவர் என்றும் சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி
1: நன்றி நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி, பாராட்டுக்கள் உங்களுக்கும். வந்திருப்போர் வணக்கம். பாரம்பரிய தொடங்கிட்டீங்களா? பாரம்பரியம் என்ற விடயத்துக்குள்ள நிறைய விடயங்கள் உள்ளடங்கும். பொதுவானது பாரம்பரியம். இப்ப சில நேரங்களும் நாங்க பாரம்பரியமா வர்ற சில நடைமுறைகள் இதுகளை நாங்க பின்பற்றாட்டிலும் ஏதோ ஒரு இடத்துல அந்த பாரம்பரியத்துல இருந்து வர்ற ஏதோ ஒன்றை பின்பற்றுவோம். சிலர் ஒட்டு மொத்தமா என்ன சொல்லுங்க,
6: சடங்குகள் எல்லாம் இப்ப இங்க வந்தாலும் அந்த திருமண சடங்குகள் எல்லாம் அந்த முறைப்படிதான் நடக்குதான்.
1: ஆனா இப்ப பிள்ளைகள் வந்து அதை விட்டு தானே வெளியில வர்றார்கள்.
6: பிள்ளைகள் இப்ப நம்ம அந்த
1: அவர்கள் வாழ்ற சமூகம், அவர்கள் வந்து வளர்ந்த விதம் அப்படி இருக்கு. அவர்கள் அத தங்களுடைய நட்போட அப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறார்கள்.
6: நடக்குது அங்கட தங்களோட
1: அவர்களும்
6: இப்ப
1: எல்லாம் பிள்ளைகள் நல்லா படித்து விட்டார்கள், படிச்சிட்டார்கள் எல்லாரையும். தரவும் தரவும் இருக்குதா? நான் நேரம் நெருங்கிட்டேன். அப்படி சரியா சார், 5 நிமிஷம் தான். இன்னும் ஒரு தரவு தரவா அப்ப உங்களுக்கு கேள்விக்கு?
6: ஒரு தரவு ஓட முடியும்.
1: என்ன தர உங்களுக்கு தரலாமு யோசிக்கிறேன். மூடி திறக்கப்படக்கூடிய தரவு வந்துட்டு கணக்கு சிந்திக்க வைக்கும், என்றாலும் பதில் வந்து இலகுதான். மூடி திறக்கப்படக்கூடியது, மூடி திறக்கப்படக்கூடியது. அப்ப மூடலாம் திறக்கலாம். இது வந்து 5 எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற சொல்லு.
6: வல்லினம்,
1: குறில்.
6: அவர் சில பேருமா
1: தானா? தமிழா? இல்ல.
6: நன்றி
1: நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்க. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்.
1: முதல் பிற்பாதி. பிற்பாதி உங்களோட கேள்வி முடிஞ்சது. அந்த 2வது எழுத்து வந்து இடையினத்துல பிற்பாதி. 5 எழுத்துக்கள்.
7: நன்றி
1: நன்றி. மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
8: வணக்கம் கேமா.
1: ஆமா, நலமா இருக்கிறீங்களா?
8: நலமா இருக்கும். வெளியில வைத்து வந்தாலே பாக்கிடக்குது.
1: ஆமா, உங்களோட நாட்டுல அதிக வெப்பம்.
8: கணக்குன்னு சொல்லி நீங்கள் மற்றது குழம்பியலத்தின் சொல்லி இருந்தீர்கள்.
1: கண்டுபிடிச்சிங்களா குழம்பு நிலத்தெல்லாம்?
8: அது நான் சம்மாசனந்து அழுக்கு அழுக்கு இழப்பு சொல்றது
1: அழுக்கு தான் நான் கஸ்மாலம் என்று சொல்றது. அப்படித்தான் நான் வேற முதல்ல யாரோ சொன்னவர்கள் நினைக்கிறேன். உதயனவர் உதயன இருக்கும்
8: அழுக்கு சுப்பரம் இல்லாம இருக்கிறேன், அஸ்மாசம் இருப்பேன். மற்றே வாழும்போது வாழ்த்து வாழ்த்து பிறந்த ஷண்முகனானவர்களுக்கு அவர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள். இறையாசியுடன் குறிக்கொண்டு அவர் சுகலட்சுமம் இருக்க வாழ்த்தி கொண்டு புஷ்பதீஸ்வநாதன் மாநிலை கெடுத்து வந்த புஷ்பதீஸ்வநாதன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொள்ளும்.
1: நன்றி நன்றி
8: நன்றி.
1: பானாவில் ஆரம்பிக்கிறது தெரியும். இரண்டாவது எழுத்து வந்து இடையினத்துல பிற்பாதி என்றது தெரியும். இரண்டு மெய் எழுத்துக்கள் இருக்கு, மொத்தம் வந்து ஐந்து எழுத்துக்கள். மூடி திறக்கப்படக்கூடியது பானாவில் தொடங்குது.
8: ரெண்டு
1: மெய்யில ஒரு மெய் இடை நடுவில் என்று சொல்லி நீங்க குறிப்பிட்டு கேக்குறது அஞ்சு என்றபடியா மூன்றாவது இடத்துல குறிப்பிட்டு கேக்குறீங்களா, இல்லாட்டி அந்த மூன்று இடத்துல ஒன்றா இருக்க
8: மாட்டேங்குது?
1: மூன்றாவது இடத்துல அந்த மெய் எழுத்து இல்ல
8: இல்லையா?
1: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
9: ஆம்
1: சொல்லுங்க.
9: கடைசியில ஒரு மெய் எழுத்திருந்தா என்ன?
1: கடைசியில வந்து மெய் எழுத்தினம் மூன்றாவது எழுத்து வந்து அதுகம் இடையினம். உங்களோட கேள்வி முடிஞ்சது. ரெண்டாவது மெய்யெழுத்து மெய்யெழுத்து என்று சொன்னா நானே சொல்றேன் போல இருக்கு. சரி, அதுகம் இடையினம் பக்கத்துலயும் உடையினம்.
9: ரெண்டாவது இடையினம் வந்து தெரியும், ஏதோ பிற்பாதி நீங்க
1: மூன்றாவது
9: கடைசி
1: நன்றி இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பார் வணக்கம்.
10: வணக்கம் கேமா, நான் இருக்க சண்முகனாக்கி இந்த இது சொல்லறதுக்கு வந்தேன். இன்று அவர் வாழும்போது வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் இதை வானொலிக்கு எடுத்து வந்த புஷ்ப விஸ்வநாதனுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு ராதாஸ்லோசனா மகள் அவட சேர்ந்தவர் இன்றைக்கு கேட்டு ரசிச்சு கொண்டிருப்பார்
1: நினைக்கிறேன்.
10: காதல் என்ன தேர்தல்
1: எல்லாருக்கும் ஆன்மீகத்துக்குலான் இருப்பேன்ன்றது மாதிரி இல்ல. நீங்க வந்து எப்பவும் உற்சாகமா வந்துட்டு நீங்க பிடிச்ச மாதிரி வாழணும், அவர் அதை காட்டுறாரு வந்து.
10: நாங்க அப்படி பாட்டு கேட்டாலும் இது இந்த வயசுல இந்த பாட்டோண்டும் கேப்பினோம், கேக்கல அது எங்களுக்கு ஒரு நல்ல இதா
1: தான்
10: கேட்கலாம். என்ன
1: இல்ல மட்டாக்கள் என்ன நினைக்கணும்ன்றது இல்ல, நான் வந்து எனக்கு நான் கேக்குறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு மட்டாக்கள் நீங்க கதைச்சா கதைச்சிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்ல.
10: அதுதான்
1: அப்படித்தான் வாழணும்.
10: மற்றது கேமா, அந்த கணக்கின் இலக்கத்தை இருக்க சொல்றீங்களா?
1: இலக்கம் வந்து குறிக்கிறீங்களா?
10: குறிக்கிறேன்.
1: மூன்று ஒன்பது
10: ஒன்பது வருது.
1: ஒன்பது
10: ஒன்பது
1: பத்து ஐம்பது ஏழு இரண்டு.
10: சரி சரியா, ஒன்பது நான் அதுதான் எனக்கு பிழைச்சு கொண்டே இருந்தது. சரி இருக்க பாக்குறேன், வாரம்புறம் பாப்பேன்.
1: சரி, நம்ம வந்திருக்கும் நீர்களோடு நான் நிறைய வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம்
1: மேம், சொல்லுங்க.
11: வணக்கம், நான் தானா?
1: ஓ, நீங்க தான், நீங்க தான். பைவர் பைவர். ஒரு ஆள் வந்து நாலாவது ஆள், அவர் உடையினமா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். கேட்க போறீங்களா?
11: சரி, கேப்போம். ஒரு ஒரு கேள்விதானே. அவர் அவர் என்ன இனம்?
1: அது வந்து வெள்ளினம்.
11: வெள்ளினம் வருதில்லையே.
1: அப்ப என்ன இவர வாரகிழமை அடுத்த ரெண்டு இணைப்புல யாராவது சொல்ல இல்லை என்று சொல்லி சொன்னா,
11: அடுத்த அடுத்த கிழமை
1: வாரகிழமைக்கு முதலாவது வரம் இது.
11: ஓகே,
1: நன்றி நன்றி. வணக்கம். என்ன நாங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும், வந்துருப்போ. ஒரு வணக்கம்.
9: என்ன
1: பேபி கணேஷ் அவர்கள் இப்போ இந்த கிளம்புற நெஞ்சு கொள்ளையில் இப்போ அவங்க இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகமாக ஒரு பொது கேள்வி கேட்டால் உங்களுக்கு அது அவ வந்தப்போ வந்து பசில உள்ள இது இடமா பொருளா?
9: ஆமாம்,
1: ஏன் அஞ்செழுத்து அஞ்செழுத்தில் இடம் இல்லையா? உதாரணத்துக்கு அரண்மனை என்று சொல்லி நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் என்ற ஆனால் நீங்க இல்ல அரண்மனை என்று வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, நீங்க இப்ப என்னட கேக்குறீங்க, இது இடமா நான் ஓம் பண்றேன். அப்ப அரண்மனை இடமா இல்லையா? மூடலாம் திறக்கலாம். யோசிச்சுட்டு போறீங்களா? நன்றி. அடுத்த நேர் வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்
12: வணக்கம். கேமா, கணக்கு இன்னொரு முறை இருக்கு சொல்லி பாக்குறேன். நான் சொன்ன வேசியில சொல்லி பாக்குறேன்.
1: சொல்லுங்க.
12: 50 மூண்டால திருக்குனா 150.
1: ஆமா.
12: ஏழுல இருந்து ரெண்ட கழிச்சா 5.
1: ஒன்பதுல
12: இருந்து 5 கழிச்சா 4. 150 நாள கூடுனா 154.
1: 54
13: வணக்கம்.
1: வணக்கம். கேக்கலையா?
13: இல்ல, நான் பள்ளிண்டா தொடங்கும்.
1: ஆம்,
13: பள்ளிக்கூடமும் அதோட சொத்து தான் வரும். பள்ளிக்கூடம் கூட வருது, பாடசாலை எழுத்துக்கு சரி வராது.
1: அப்ப நீங்க அஞ்செழுத்துல சொல்லுங்க பாப்போம்.
13: பள்ளி வகுப்பு, பள்ளி பள்ளி பள்ளிக்கூடமோ பாடசாலி ஏதோடு ஒத்த சொல்லான எனக்கு வருவது இல்ல. சொல்லுடக்கா
1: கேட்டுக்கொண்டுங்க. நன்றியா.
13: சொல்லட்டும், யாரும் சொல்லி கண்டுபிடிக்கிறது.
1: நீங்க கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. நன்றி. கிட்டேன்னா உங்களுக்கு அந்த முடிக்கத்தான் தெரியல. அப்ப உங்களுக்கு சின்ன ஒரு போல. வணக்கம்.
9: வணக்கம் ரஜினி.
1: சொல்லுங்க.
9: நான் அப்படித்தான் அடுத்தனா நான் 6 எழுத்து வந்தது அதோட சொல்ல இல்ல.
1: நீங்க பள்ளிக்கூடம் கண்டெடுத்தீங்களா?
9: என்ன
1: சொல்லி பாக்க போறீங்க அப்ப? அஞ்செழுத்துல
9: முடிக்கணும்.
1: அடுத்த இன்னொரு நேர் இருக்கிறார், அவரையும் எடுத்து முடிக்க போறேன். நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏதாவது சொல்லி பாருங்க.
6: என்னது சொல்றது, அஞ்சு கிலோ ஒரு மையெழுத்து, சரி ரெண்டு எழுத்து மையெழுத்து வந்துட்டு தானே விடையில சேர்க்கறது. பள்ளி கூடலா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. நீங்க ஒரே மாதிரி சிந்திக்கிறபடியா சிக்கல இருக்கு. வந்துருப்போர் வணக்கம். வைபர் ஊடாக
14: வணக்கம். பள்ளிகள் பள்ளிகள்
1: கடவுளை கும்பிட்டுனீங்களா?
14: இல்ல, நான் பள்ளிகளை எடுத்து வச்சேன்டா, அது கிடைச்சாலும் வருதில்லை.
1: பாத்தீங்களா, இரண்டு பேருமே அந்த பள்ளிகள், அந்த பள்ளிகள் வந்து
14: எனக்கு வைத்த கிழக்குது
1: சொல்லிட போறாண்டு. பள்ளியோட சேர்த்து ரெண்டு பேருமே அந்த பள்ளியோட சேர்த்து பெருசாக்கிறோன்னு முயற்சித்து கடைசியில பள்ளியோட பள்ளிகள் என்பதுதான் நாங்க வச்சிருக்கிறோம். மூடி திறக்கக்கூடிய பாடசாலை. ஆமா, பள்ளிகள் என்பது சரியான பதில். பள்ளிக்கூடம் வந்து மூடுவார்கள் திறப்பார்கள். பள்ளிக்கூடம் என்பது சரியான பதில். பாராட்டுக்கள். நன்றி. இரண்டு பேரும் கேட்டுக்கொண்டுருங்க என்று சொல்லி சொன்னால் நீங்கள் சின்ன பிள்ளையால் தவற விட்டுருக்கீங்க. நேரம் சரியாக 6:35 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் எண்ணமழுத்த முயற்சியோடு இணைந்திருந்தீர்கள். எண்ணமழுத்த முயற்சியோடு இணைந்து கொண்டு நேர்கள் செம்படுத்து கேட்டுக்கொண்டு நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு கணக்கு சின்னொரு மாட்டம் வாரலாம கொண்டு வரணும் என்ற நேரம் மிக நல்லா போய்விட்டது. சரி, அந்த வகையில் நாங்கள் இன்றைய நாளில் வாழும்போது வாழ்த்துவோம் என்ற வகையில் திரு சண்முகநாதன் அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அவர் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்தி கொண்டு அந்த நிகழ்வை வாழ்க்கை எடுத்து வந்த அவருடைய எங்களுடைய அன்பு நியர் திருமதி புஷ்பதி சிவநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருகிறது. எண்ணும் அழுத்தம். நன்றி.
15: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
16: 7265 Fraser Street, Vancouver, Canada.
15: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறியத் தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வான்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி சொல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். தேவதிக விவரங்களுக்கு ஷாரி மஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷாரி மஹால்.
16: நிறைய கலை நேரம் இரவு மணிக்கும் மாலை 6:39 அக்கராட்சியத்திலே மாலை 5:39

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வளமையாக கேமா அவர்கள் தோத்து தருவார் என்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த நிகழ்ச்சியுடன் நான் இணைந்து கொள்கிறேன். தொடர இருக்கும் நிகழ்ச்சியானது

சொல்லும் நேரம். கதை சொல்லும் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்களுடன். இங்கே தரப்படுகின்ற கதையினை கவனமாக கேட்டு அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு வானிலைகளில் இணைவதோடு அந்த கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதோ அந்த கதையானது வானிலைகளில் வர இருக்கிறது.

0: விழித்தெழு. பிரியமுள்ள தேவனுக்கு கடந்த கடிதத்தை நீங்களா எழுதியிருந்தீர்கள்? இன்னமும் என்னால் நம்பவே முடியவில்லை. அம்மி மிதித்து அருந்ததி காட்டி
1: ஆகவே தலைப்பையும் கதையோடு தந்துவிட்டேன். ஆகவே தலைப்பில்லாமலே நீங்கள் கருத்துக்களை சொல்லலாம்.
0: என் கழுத்தில் மாங்கல்யம் தந்து ஆசையுடன் வார்த்தைக்கு வார்த்தை ஆராத்தி ஆராத்தி என்று அழைக்கும் நீங்களா அத்தான்? அப்படியாக ஒரு கடிதத்தை எழுதியிருந்தீர்கள். ஆரியூரே என்று ஆரம்பிக்கும் நீங்கள் கடிதத்தின் முதலே வெறும் ஆரத்தி என விழித்ததிலிருந்தே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து நீங்கள் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும் ஷெல்லாக என் தலைமீது வந்து விழுந்து கொண்டிருந்தன. எங்கள் 2 வருட தாம்பத்தியத்தில் என்றுமே இல்லாதவாறு இப்படியாக ஏன் நடந்து கொண்டீர்கள்? என்னில் தவறுகள் இருப்பதாக உணர்ந்திருந்தால் தாராளமாகவே நீங்கள் எனக்கு சொல்லி இருந்திருக்கலாம். சந்தேகங்களை நானும் உங்களுக்கு விளக்கி இருப்பேன். மாறாக வாகரத்துத்தான் இதற்கு முடிவென்று எழுதி ஏன் தேவன் நீங்களும் நிலை தவறி என்னையும் கதிகலங்க வைத்தீர்கள்? மிருக வைத்தியம் பார்த்து என் மனதும் மிருதுகட்டு பௌத்தறிவை இழந்து விட்டதாக சொல்லி என் மீது நீங்கள் கண்ட குற்றம். குழந்தை கதற கதற அவனை தவிக்க விட்டு சனி ஞாயிற்களில் சக வெட்டினரி சேஜன் மாதவனுடன் கூடிக்கொண்டு கருத்தரங்குகளில் கலந்து கொள்ள நான் டவுனுக்கு செல்வது உங்களுக்கு இந்த தகவலை திருத்தி தந்த அந்த நண்பர் யாரோ எவரோ? சும்மா சொல்லக்கூடாது தேவன். அவர் சோதனை சிறப்பாக செய்திருக்கிறார். நாரதராக நன்றாகவே வேஷம் போட்டிருக்கிறார். வெறும் தரவுகளை வைத்து ஒருதலை பட்சமாக நின்று கண்மூடித்தனமான முடிவெடுத்தீர்களே தவிர தீர விசாரித்து ஒரு விடிவை காண நீங்கள் முயலவில்லை. மனைவியுடன் கலந்து ஆலோசிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் இவற்றுக்கெல்லாம் விளக்கம் தர வேண்டிய கடமைப்பாடு உடையவளாக நான் இருப்பதால் என் விரிவான பதிலை எழுதுகிறேன். தேவன் கடந்த 2 வருடங்களாக மட்டுமல்ல, அறிவு தெரிந்து அரிச்சுவடியை ஒன்றாக படித்த அந்த காலத்திலிருந்தே உங்களை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். அட்வான்ஸ் லெவலில் ஏதோ என் அதிர்ஷ்டம் பல்கலைக்கழகம் புகுந்து கொண்டேன். ஆனால் உங்களுக்கு என் ரிசல்ட் இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. வைராக்கியத்துடன் முன்னேறி இன்று அக்கவுண்டன் ஆகிவிட்டீர்கள். ஒன்றுக்குள் ஒன்று என்ற பந்தம் விட்டு போக கூடாது என்பதற்காக என்னை மனம் முடிக்க உங்கள் மனப்பான்மை பின்னின்ற பொழுதிலும் கூட விடாப்பிடியாக நான் நின்றதால் நாம் தம்பதியானோம். மனம் முடித்த மறுவரிடமே மகனும் பிறந்தான். மகன் பிறந்த 3ஆம் நாளே வெளிநாட்டில், அதுவும் லண்டனில் உங்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைத்தது. உங்களுடன் கூடிவர மனமிருந்தும் உடன் வர முடியாத என் உடலை 2 வருடங்கள் தானே பிறகு வந்த ஒன்றாகத்தானே இருக்க போகிறோம் என்ற உங்கள் சமாதானம் இந்த சமயத்தில் எங்கள் பிரிவு நிகழ்ந்தது. ஆரத்தி, உன் கடிதங்களை என் சட்டத்தைக்குள் வைத்திருக்கிறேன். அப்போதுதான் காரியாலயத்தில் என்னால் உற்சாகமாக செயலாற்ற முடிகிறது என்று நேற்று வரை நெப்போலியனாக நின்று சொன்ன நீங்கள் இன்று நெருப்பாக மாறியிருக்கிறீர்கள். திரிந்திருந்தாலும் உங்கள் அன்பு வார்த்தைகளாலும் ஆசை மொழிகளாலும் என்னுள் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி வைத்திருந்த என்னை இன்று பயங்கரமாக வந்த உங்கள் மடலினால் பித்து பிடித்தவளாக மாற்றிவிட்டீர்கள். பிறரது பேச்சுக்களை கேட்டு அன்புக்குரியவர்களது ஆளுமையே சந்தேகிப்பதும் ஆத்திரத்தினால் அறிவிழந்து வார்த்தைகளை கொட்டிவிடுவதும் பின் இரவிரவாக விழித்திருந்து வேதனைப்படுவதும் உங்களுக்கே உரித்தான இயல்பான குணங்கள் தான். மற்றபடி என் கணவர் மாற்றுக்குரியாத தங்கம். இது நன்றாகவே எனக்கு தெரியும். வேண்டுமாயின் அந்த மாதவனியே உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன் என்று எழுதியிருக்கிறீர்களே, ஏனப்பா இப்படி என்ன போட்டு வதைக்கிறீள்? மாதவனுடன் நான் அந்யோன்யமாக பழகுவதும் அவரது காரில் அவருடன் கூடவே செமினாருக்கு செல்வதும் வேலை நிமித்தம் உண்மைதான். அவருடன் கூடிப்போனே தவிர கூக்களித்தேனா? நீங்களும் தான் கொழும்பில் வேலை செய்த காலங்களில் எத்தனையோ பெண்களுடன் மனம் விட்டு பழகுவதாகவும் ஒன்றாகவே ஒவ்விசில் சாப்பிடுவதாகவும் சொல்லவில்லையா? அப்போதெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னேனா? நான் உங்கள் தனிப்பட்ட விடயங்கள் எல்லாம் நான் தலையிட்டேனா? இப்போது நீங்கள் புழுங்குகிறீர்கள், தனிப்பட்ட விடயங்களில் எல்லாம் தலையிடுகிறீர்கள். ஏனென்றால் இது ஆணாதிக்க சமுதாயம். உங்கள் கடிதத்தொனி ஆத்திரம் ஊட்டுவதாக இருந்ததே தவிர ஒரு நல்ல மனப்பாங்குடனோ அல்லது மற்ற பக்கமாக நின்று சிந்திப்பதாகவோ அமைந்திருக்கவில்லை. பெண்ணாதிக்கம் ஓங்க வேண்டும் என்பதற்காக என்னை நீ கருவியாக பயன்படுத்தி இருக்கிறாய். உங்கள் அடுத்த குற்றச்சாட்டு இது. தேவன் இப்படியாக எல்லாம் சிந்தித்து உங்கள் ஆளுமையை நீங்களாகவே ஏன் குறைத்துக் கொள்ளுகிறீர்கள்? நிறைவுகளை கொண்டு பெருமைப்படுவதை விடுத்து எதில் நீங்கள் குறைந்து விட்டதாக இப்படி எல்லாம் பிதற்றுகிறீர்களோ எனக்கு புரியவில்லை. உங்களுக்கே தெரியும், பால்ய பருவத்திலிருந்தே நாம் காதலித்ததும் கல்யாணம் செய்வதாக இருந்ததும் பிறகென்ன பெண்ணாதிக்கம் என்று இப்போது புதுக்கோலம் கொள்கிறீர்கள். என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. குழந்தையை கவனிப்பதில்லை என்ற ஒப்பாரி வேறு உங்கு ஏசி ரூமில் இருந்து கொண்டு நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். இங்கு தம்பியுடன் நான் படும் அவஸ்தை, மரணங்கள் மெலிந்த இந்த பூமியில் நடைபெறும் அழிவுகள், இடப்பெயர்வுகள் மத்தியிலும் தனியாளாக நின்று அவனை வளர்த்தெடுக்கப்படும் சிரமம் உங்களுக்கு எங்கே அப்பா புரிய போகிறது? கதற கதற என்று எழுதியிருக்கிறீர்களே, யார் உங்களுக்கு கோல் சொன்னவன்? தூக்கத்தை குழந்தை கெடுக்கிறதாமே, பின் என்னப்பா சபர குழந்தை கதறாமல் காணமா இசைக்கும்? கருத்தரங்களில் பங்கு கொண்டு நான் தொழிலில் முன்னேறுவதையும் நீங்கள் உங்கிருந்து உழைத்து எம் பொருளாதாரத்தை பெருக்க முற்படுவதையும் பார்த்து எவருக்கோ பொறாமை ஏற்பட்டிருக்கிறது. மன எரிச்சலை காகிதத்தில் கொட்டி உங்களுக்கு அவர் அனுப்பி வைக்க நீங்களும் அதை படித்துவிட்டு மிரண்டு என்னையும் நன்றாக மிரட்டிவிட்டீர்கள். இப்போது நமக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த சிறிய பிரச்சனைக்கு பரிகாரம் நிரந்தரமான பிரிவுதான் என்ற உங்களது வாதம் எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. இப்படியாக குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் விவாகரத்து தான் முடிவாக இருந்தால் எமது மண்ணில் வாழாவட்டிகள் தொகைதான் என்று அதிகரித்திருக்கும். ஆனால் பண்பாடு பாரம்பரியம் கெடாது, குலைந்து போகாது, இன்னும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு தம்பதிகளின் மிகையான புரிந்துணர்வு தான் மூல காரணமாக இருந்திருக்கிறது. மாதவனுடன் எனக்குள்ள தொடர்பில் எந்தவித களங்கமும் இல்லை. சொந்த சகோதரர்களாகவே நாம் பழகி வருகிறோம். சந்திக்கும் போதெல்லாம் எமக்குள்ள சந்தேகங்களை போக்கிக் கொள்வோம், கருத்தரங்குகளிலும் பங்கு பெற்றிக் கொள்கிறோம். இதில் தவறு என்னத்தான் இருக்கிறது? இது எங்களுடைய வேலை. நீங்கள் தலையிட்டுக் கொள்ளவும் என்னதான் இருக்கிறது? எங்களது பழக்கம் உங்களது அருமை நண்பனுக்கு புழுக்கமாக இருந்திருக்கிறது, அதுதான் உங்களையும் குழப்பி விட்டிருக்கிறார். இதை நீங்கள் இல்லாத தனிமையில் நான் படும் பாட்டை அனுமணமாக செத்துக் கொண்டிருப்பதை எங்கே உங்களுக்கு சொன்னால் அங்கு உங்கள் மனோநிலை எப்படியாக பாதிப்படையுமோ என்ற பயத்தில் சகலதையும் என்னுக்குள் பொசுக்கிய உங்கள் ஆரத்திக்கு நீங்கள் தரும் ஆறுதல்கள் இவைதானா? அத்தான் ஒருவாறு ஒரு வருடம் முடிந்து விட்டது. முடிவில் ஒரு மினி யுத்தமும் நடந்து முடிந்து ஓய்ந்திருக்கிறது. இன்னொரு வருடம் உங்கள் ஒப்பந்தம் முடிந்ததும் ஓடோடி வாருங்கள். சம்பாதித்தது போதும், சந்தோஷமாக வாழ்வோம். தம்பி இப்போது சரியாகவே நடக்க ஆரம்பித்து விட்டான். சமயங்களில் அம்மா அப்பா கூட சொல்லுகிறான். இது எல்லாம் பார்த்து பூரிக்க நீங்களும் என்னோடு இல்லையே, நாங்கள் மூவரும் கூடி குலவும் அந்த நன்னாள் எப்போது தேவன்? கடித முடிவில் இதுதான் என் இறுதி மடல், இது உறுதி என்று எழுதியிருந்தீர்கள். இப்படியாக எல்லாம் பச்சை பிள்ளைத்தனமாக கடிதம் எழுதி என்னை மேலும் பதற வைக்காது. இதற்கு பதிலை உடனே அனுப்பி வையுங்கள். மீண்டும் சந்திப்போம் பிரியங்கோடன். என்றும் உங்கள் ஆரத்தி.

0: இனி நேர்களை அணைத்துக் கொள்ளுகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது வைபரோடாக திருமதி ஜியானடிசன் அவர்கள் முதலில் வந்திருக்கின்ற வணக்கம். கவிதையா கதையா? நீங்க எங்கயோ கவிதையை கேட்டுக்கொண்டு எங்கயோ கவிதை கேட்டுட்டு மறந்து போறீங்க. அல்லது கதை வந்து கவிதை மாதிரி வாய்ச்சதா?
1: இருக்கலாம்.
0: வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்றவர் ஜியானடிசன் அவர்கள், தொடர்பை துண்டித்ததன் பின்னர் தொடர்பு கொள்ளுங்கள். இருவரையும் இணைக்க முடியாத ஒரு டெலிஃபோன்ல. சரியா சொல்லுங்கள்.
1: கதை எழுதியவருக்கும் வாழ்த்துக்களை குறிப்பிடுவோம். உண்மையா அந்த புரிந்துட வச்ச வாழும் கணவரின் மனநிலைக்கு எழுதிய கடிதம் தான் அந்த சொற்களை எல்லாம் அவருக்கு மனதை சரியா அனுப்பப்படுத்தியது.
0: அது தொழிலுக்கு போற பெண்களுக்கு இவ்வாறான சிக்கல் நிலைமை வீடுகளிலே நடைபெறுவது வளமை.
1: ஆமா, இது வெளிநாட்டுக்கு போனவர்
0: இல்லை? வெளிநாட்டுக்கு போனாலும் உள்ளூர்ல இருப்பவர்கள் சும்மா இருக்க போறார்கள்?
1: சும்மா இருக்க மாட்டார்கள். என்னென்னு சொன்னா அவர் அனுப்புற பணம் கொஞ்சம் சூக்கா கொஞ்சம் வசதியா வாழ்ந்து விட்டா அதை குறைக்கணும் போட்டும் செய்கிற சதி செய்கிற
0: சில நேரம் அது அவாவ முயற்சி செய்து பார்த்திருப்பார்கள். அதற்கு அவர் இணங்காவிட்டாலும் இப்படி செய்வார்கள்.
1: அப்படி இந்த என்னடா தனிப்பை தனியே இருக்கிற ஆளுன்னு சொல்லி அப்படி நாம் பெண்களை மாற்ற ஆண்களும் இருக்கிறாங்கள் தானே, ஏதோ உதவி செய்கிற மாதிரி வேற அப்படியா அவர் அவ அப்படியா நடக்க என்னண்டா அவ தன்னோட நீலகாரணமாக தானே அவரோட போய் வர்ற
0: இப்படி அவரை இங்கே பிள்ளையிலதான் அவருக்கு கூட அன்பாக இருக்கிற போது இங்கே இதை வச்சே அதை அடிக்கலாம் என்பதை தெரிந்து வைத்திருந்து செய்யக்கூடியவர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். கோம்பரமா என்னுடைய பிள்ளைய நானே பாக்க இல்ல, இந்த பிள்ளைய இப்படி படுத்தாத பாடு படுத்துகிறாளே. வீட்டு பிரச்சனை மூன்றாவது இடத்துக்கு போனா அவர்களால் நிம்மதியாக ஒருபோதும் வாழ முடியாது. தங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்ள வேணுமே ஒழிய மூன்றாவது ஆள்கிட்ட போனீங்கன்ட்டா அது இன்னும் பிரச்சனை வளர்ந்து கொண்டுதான்
1: கூட பிரச்சனை தானே. அது தங்களுக்குள்ளே அதுக்கு தீர்த்து கொள்ள நான் எப்படி அறிஞ்சானு என்ன என்ன மாதிரி என்று அறிஞ்சிருக்கலாம். என்ன அவர் அவர் சொன்ன எழுதினது அவர் அறிவித்ததை அவர் நம்பிட்டாரு. அவ்வளவு தூரத்துக்கு வீட்டு வைத்திருக்கிறார் அவர். அதுதான் சந்தேகத்துக்கு உரியதாக சொல்லி இருக்கின்றார். முக்கியமா அந்த குழந்தை வளர்த்தெடுப்பதுக்கு எவ்வளவு பார்க்கிறீங்களோ கொள்கிறீங்களோ எல்லாம் சொல்லி இருக்கிறார். அப்ப அவருக்கு ஆக இன்னும் கோபம் கூடியிருக்கும். மற்ற அந்த விவாகரத்து உடனடியாக அவரும் புரிந்துணர்வு இல்லாம உடனடியாக விவாகரத்து செய்யணும்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறார். அப்ப இவ்வளவு ஆதங்கம், மனைவிக்கு இவ்வளவு ஆதங்கமா இருக்குங்க. தனிமையில இருந்த குழந்தைய வளர்த்தெடுத்தும் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படியாக தனக்கு வீட்டு வச்சுட்டார் என்று சொல்லி அவரை நம்புறேன் சொல்லி அவர் சரியா வந்துட்டார். நான் நீங்க தலைப்பு விழித்தல் என்று
0: அடுத்த நேரே சந்திப்பதற்கு முன்பாக வாழும் வரை வாழ்த்துவோம் என்று டிஆர்டி தமிழ்லியினுடைய வளர்ச்சி கருதி இன்று வானிலைகளிலே வாழ்த்தாக வந்திருக்கிறது. தாயகத்தில் கார்நகரை புறப்படமாகவும் பிரான்ஸ் லாகோர்னோவை வசிப்பிடமாக கொண்ட டிஆர்டி தமிழொலியின் அன்பு நேயரான சண்முகநாதன் அவர்களை வாழும் போதே வாழ்த்துகின்றார்கள். இன்று வாழ்த்தை பெறுகின்றார், வாழ்த்தப்படுகின்றார் சண்முகநாதன். அவரை வாழ்த்தி மகிழ்கின்றார்கள் அவரது அன்பு மனைவி ராஜ சுலோஜனா, அன்பு மகள் சாயி சாகனா, லண்டனில் வசிக்கும் அன்பு அண்ணர் ஸ்ரீரங்கநாதன் மற்றும் டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகள் அனைவரும் இன்று போல் என்றும் நேர்களுடன் இணைந்து அவரை தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய நிகழ்வை வானிலைக்கு இங்கே வாழும் போதே வாழ்த்துவோம் என்ற அடிப்படையில் இங்கே இவ்வாறான நிகழ்ச்சிகளை வானிலைக்கு எடுத்து வருகின்றார் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளோடு. அடுத்து காத்திருக்கின்ற நேரின் பக்கம் செல்லலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் தர்ஷன், பார்த்திபன்.
0: பார்த்திபன், வரவேற்றுக் கொள்கிறோம்.
2: நலத்தோடு பேசிக் கொள்வோம்.
0: உரையாடுங்கள்.
2: நாங்கள் நல்லத்தோடு பேசிக் கொள்வோம். முதலில் இன்று வாழ்த்தோர் வாழ்த்தப்படுபவர் சன்மதானுக்கு எந்தவித குறைகளும் இல்லாமல் எந்தவித நோய்கள் எதுவும் அண்டாமல் அவர் நலமாக வாழவன வாழ்த்தி கொண்டு அதை அத்தோடு அவருக்கு வாழ்த்தி அனைவருக்கும் மனைவி பிள்ளை மற்ற அவரை வாழ்த்தி அனைவருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டி கொடுத்து தெரிவித்துக் கொண்டு அத்தோடு இந்த வளர்ச்சி கருதி வானலை வளர்ச்சி கருதி இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் புஷ்பேஸ்வரனுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை கூறிக்கொண்டு தர்சன். நான் இதுக்கு சந்தேகம் தான் நான் தலைப்பு கொண்டு இருந்தேன். நான் சந்தேகப்படுறேன் தானே, அப்ப சந்தேகம் வண்டி இருக்கா? நீங்க அது தலைப்பை விட்டுட்டீங்க அப்ப ஆரம்பத்தில், அதனால அதே நான் எடுத்து வைத்திருந்தேன். அந்த தலைப்பை அத்தோடு இவரிடம் மனைவியை பற்றி புரிந்து கொள்ள புரிந்து கொண்டிருந்த தசன் சந்தேகம் வரா சந்தேகம் வராட்டி யார் என்ன சொன்னாலும் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். கதையை அந்த கதையை இந்த கதை விட்டு எடுத்துட்டு விட்டுட்டு அவன்
0: கதை முதல் கதையில வருகிறது என்னன்னா, திருமண நேரமும் அவர் தான் கூடுதலாக மனைவி அவருக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்த போதும் மனைவியினுடைய வற்புறுத்தலால்தான் அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்குள்ள பெரிய புரிந்துணர்வு இருக்கவில்லை என்பதைத்தான் அந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். முதல் தொடக்கத்திலே
2: புரிந்துணர்வுன்னா நம்பி ஒரு குடும்பத்துல தசன் ரெண்டு பேரும் நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால்தான் வேற சொல்வதே காதல் வரும். இப்ப நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னா நீ அப்படி சொன்ன நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படி போயிட்டு கணக்க கதைக்க போனா விட்டு ஓடிடுவார்கள். கொஞ்சத்தோட ஒரு சொல் ரெண்டு சொல்ல கேட்டோம்னா நான் இன்னும் பிள்ளையை பற்றி எல்லாம் கூட தரும். அப்ப அந்த நேரத்தை இவர் கேட்டிருக்க உனக்கு என்ன ஆதாரம் ஆதாரத்தை கொண்டு வான்னு சொல்லி இருந்தார். அத்தோட அந்த கோல் மூட்டினவர் ஆதாரம் கேட்டிருந்தா அதுக்கு பிறகு விட்டுருப்பாரு என்ன கதையை.
0: கோல் மூட்டுவர்கள் உங்களுடைய பலவீனத்தை நல்லா தெரிந்தவர்களால தான் கூடுதலாக கோல் மூட்ட முடியும். உங்களோட வீர வீர விடயங்களாக அன்பாக கதைக்கிற மாதிரி கதைத்து தான் பின்னால் கோல் மூட்டுற வேலைய கச்சிதமா செய்வார்கள்.
2: கச்சா செய்யும் போது இவர் அவர சொல்ற சொல்ற இவர் கேட்கிற அங்க போனது கேட்கிற மாதிரி
0: தொழிலுக்கு செல்பவர்கள் அனைவருக்குமே வீட்டுக்குள்ள பல வீடுகள்ல இது வீட்டுக்கு வீடு வாசல்படி என்று நடக்கின்ற விடயம் தான்.
2: ஆமா நடக்க முடியாது. அதோட என்ன அந்த தொழில உள்ளவரோட கலைக்கும் போது அவர் தங்களுக்கு ஒரு பிரஜ அந்த தொழிலே
0: எங்களுடைய சமூகத்துல மாத்திரமல்ல வெளிநாட்டவர்கள் மத்தியிலும் இந்த பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
2: இல்ல நான் சொல்றேன் அந்த தொழில உள்ளவரோட கலைக்கிறதுக்கு காரணம் என்ன, அவங்க தொழில உள்ளவர் ஏதாவது சிக்கல் இவருக்கு அந்த மூலையில அதுக்கான பதில் தென்பட்டவில்லைன்னு அவர்களும் சொல்லி கொடுப்பாரு.
0: கடந்த ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் எங்களுடைய செய்தியில இது சம்பந்தமாக ஒரு நீதிபதி அளித்த தீர்ப்பை கேட்டீர்களா?
2: ஆமா ஆமா கேட்டேன்.
0: என்ன சார் தீர்ப்பு சொன்னார் சொல்லுங்க. அப்போ கேட்டதான் வரும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் உண்டு. அதாவது கணவன் வந்து முதல் நீதிமன்றத்துக்கு போயிருந்தார். அதாவது தனது மனைவிக்கு வந்து இரவில் எல்லாம் தொலைபேசி அழைப்பு
2: அந்த கடிதம்
0: இந்திய செய்தியில வந்து முதலாவது நீதிமன்றமே வந்து அதை நிராகரித்து விட்டது. அது அவர் வேலைக்கு போகிறபடியால வந்து அதுல நீங்கள் சந்தேகிக்க இல்லாத அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. அவர் இதை கேட்டிருந்தார். மனைவிக்கு தொடர்பு கொண்டவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களை அந்த நிறுவனங்களுக்கு அறிவித்து அழிக்காமல் வைத்திருக்கும்படி எல்லாம் கேட்டிருந்தார். அதை நிராகரித்தபடியாலே அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தார். உச்ச நீதிமன்ற நீதிபதி கீழ் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு சரியான தீர்ப்பு, இதுல வந்து தலையிட இயலாது. மனைவியண்டா நம்பிக்கைக்குரியவராகத்தான் இருக்க வேண்டும். மற்றது நீங்கள் சொல்ற விடயங்கள் இரவில அவற்றை வேறு யாருடைய தொலைபேசியில கதைக்கிறார் என்பதற்காக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. ஏனென்றால் இன்று வளர்ச்சி அடைந்த நாடு, அவர்களுக்கு வேலை தல பிரச்சனைகளாக எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். கணவனும் மனைவியும் வேலைக்கு போவர்களாக இருக்கிறபடியால அவை மனைவிக்கு இவ்வாறான தொலைபேசிகள் வருகிறது என்பதற்காக நீங்கள் சொல்றது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டித்து கீழ்மன்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பையே அவரும் அங்கீகரித்திருந்தார். அது இந்த பிரச்சனை ஒரு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இனி சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை கேட்போம்.
2: இல்ல இப்ப என்னன்னு சொன்னா இப்ப சில அலுவலகத்துக்குள்ள கம்ப்யூட்டர் வேல் செய்யலன்னா ஒரு ஆளை கூப்பிடுவாரு, என்ன ஒரு ஆளை கூப்பிட்டு இப்படி செய்யறா இப்படி செய்யறா, ஒரு ஆம்பளை வந்து பொம்பளை சொல்லி கொடுப்பா, பொம்பளை போய் ஆம்பளை சொல்லி கொடுப்பா. அப்ப அதெல்லாம் ஒரு அலுவலகம் தசன் அலுவலகத்துல உள்ளவர்களோட கதைக்கிறதை பற்றி தூக்கி பிடிக்க, அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தோட
0: இந்த கதையில வர கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய அவர் வந்து பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு அவரோட சேர்ந்து கூட்டங்களுக்கு போக வேண்டியவராக இருக்கிறார். சில வழிகளில் அவர்தான் அந்த பொதுமக்களுக்கான கூட்டத்தை, அவர் உயரதிகாரியாக இருந்தால் அவர்தான் கூட்டங்களை ஒழுங்குபடுத்துபவராக இருந்து அங்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது.
2: ஒழுங்குபடுத்தும் போது இவர்கிட்ட சில வேலைகளை கொடுத்துருக்க மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அந்த செய்த

0: ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பயத்துல, அப்புறம் தங்களோட குடும்பமே ஏதாவது பிரச்சனை ஆகிவிடும் பயத்தை உண்டாக்கி விட்டார்கள் எல்லோரும் என்பதுதான் நம்முடைய குறுக்கிட்ட தர்சன். தொடர்ந்து உள்ளோம், நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரையும் பார்க்க.
2: வணக்கம் தர்சன், யுவஜெனி மூலராஜா கிடைக்கிறேன்.
1: நான் பேசுறது விளங்குதா உங்களுக்கு?
2: உங்களுக்கு மடங்கம் கூறிக்கொண்டு வாழும் போது வாழ்த்துவோம் என்று சண்முகநாதன் அவர்களுக்கு இன்றைக்கு வாழ்த்துக்கள் நடந்து கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவரை நீர்மூழி காலம் நோய் நொடி இல்லாமல் அவர் நச்சிந்தினை சொல்லிக்கொண்டு எந்த நாளும் கிளியை வச்சுக்கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சுகமாக.
1: அவருடைய காது வந்து இப்படி உற்று உங்களுடைய துடிப்போட எழுந்து கேட்டுக்கொண்டிருக்கோ, அதே மாதிரி அவருடைய கால்களும் துடிப்போடு எழுந்து கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம்.
2: ஆம், அவர் அப்படிதான் இருக்க வேண்டும். அவரை வாழ்த்தி கொண்டு அவருடைய மனைவி அவரும் கதைக்கிறவா, அவர் இந்த கதைச்சு நல்ல சந்தோஷமா தான் என் உடன் கதைக்கிறவா, அவர் என்னாலும் நிகழ்ச்சி என்ன அவருக்கு இந்த நித்திரி அவருக்கு தெரியாது. நான் வந்து ரெண்டு மூணு எடுக்க எடுக்க அவர் எடுக்க எல்லாம் மூணாம் தான் திருப்பி அவர் எடுத்தார். என்ன கேட்டார், உங்களை எல்லாம் வாழ்த்துன்னு ஒன்று இல்லை, ஐயோ தெரியாது, மனைவி கோயிலுக்கு போட்டாவாம் சேர்ந்து ஒரு அரை மணி சேர்ந்து போறதான் சேர்ந்து கேட்க தொடங்கினவர். அப்ப அப்படி கேட்டு அவருக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவரை நாங்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்று அவரை வாழ்த்தி கொண்டு அதை வானொலி கட்டு வந்த லண்டன் வாழ் புஸ்தகதி அவர்களையும் அவர் இந்த விழிப்புணர்வு கொண்டாடத்தில் அவர் நல்ல கடிகாரி அவருக்கு அவரே வாழ்த்தி கொண்டு அரசனை கொண்டு அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றது அந்த கதையை சொன்னீங்க கதைதானே. அப்போ அந்த மூன்றாம் நாள் தானே அவருக்கு போனவர் அந்த பிள்ளைய அந்த பிரிங்க பிள்ளைய அழுகுதுன்னு சொல்லி அப்படி சொன்னா தானே அவர் நம்புவார் என்று தான் இப்படியான கதைகளை கட்டினது. அவர் இப்படி கதையை கேட்டாலும் இந்த புரிந்துணர்வு இருந்தால் அவர் அதை நம்பாமல் விஜயத்தியாக அவர்கிட்ட கேட்டு அறிந்து அதை நான் அறிந்து கொள்ளலாம். அதை விட்டுட்டு ஆக்கள் சொன்னதை நம்பி இருந்தால் தொடக்கத்திலேயே கொஞ்சம் திருமணம் செய்ய கொஞ்சம் விருப்பம் இல்லைன்றது போல எனவே அந்த நடைபெற்றது. பிரிந்துணர்வு இல்லாதல இந்த பிரிவுகள் எல்லாம் வருது உலகம் இப்படித்தானே எல்லாம் போய் மெய் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு உலகத்தை குழப்புது ஜனங்களே என்று சொல்லிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து விட வருகிறேன். இன்னும் மற்ற சொல்றவர்களை கேட்கிறேன்.
1: நன்றி. உங்களுக்கும் இங்கே வைபரூடாக வந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி அம்மா அவர்கள், அவரையும் வரவேற்றினைத்துக் கொள்கின்றோம்.
3: ஓம் இனிய வணக்கம் அன்பான தர்சன், உங்களோடு உரையாடுவது மகிழ்ச்சி. இங்கு எங்கட சண்முகநாதன் அவர்கள் ஆயுள் ஆரோக்கியத்துடன் நிறைவாக வாழ வேண்டும் என்று மனமாக அதை வாழ்த்தி கொண்டு இந்த கதை இத்தலைப்பு நான் எடுத்தது ஆண் ஆதிக்கம். அவே அவர் வந்து இப்படி விட்டுட்டு போன ஒரு குற்றம் இல்லாமல் பெண்கள் வேலைக்கு போயிட்டு அந்த பிள்ளையை வளர்த்து தண்ட வேலையிலிருந்து போய் வந்து இருக்கிறதை யாராவது சொல்லி கொடுக்குற இப்ப கோல் மூட்டத்துக்கு நிரம்ப பேசிப்பார்கள் பொழுதுதான் எல்லாம் செல்வோம் டெக்ஸ் அது இதண்டு எல்லாம் இருக்கும் என்ன. அப்போ ஒரு கணவனை மனைவி ஒருவர் இவரை புரிந்து கொண்டால் அங்கதான் தெரியும் இந்த மனைவி இப்படி செய்வாவா செய்ய மாட்டாவா என்றது இதை அவருக்கு வரவு. அதே மாதிரி தன் அவ சொல்லி காட்டி இருக்கிறா என்ன, வேலை அவர் வேலைக்கு போற நேரம் பெண்களோடு போய் மதிய நேரம் உண்டு உணவு உன்னை சாப்பிட போவது எல்லாத்தையும் கூடி இருக்கிறேன். அப்போ ஓம் அப்படி சொல்லிருக்கலாம் தானே. அப்போ இது ஆண்கள் வந்து பெண்களை வந்து இன்னும் தான் ஆதி அந்த அடக்கம் செய்யறதுதான் பெண் அடிமைத்தனத்தில் கொண்டு வரதான் இந்த அப்படியான கதைகள். அந்த பிள்ளை தான் சும்மா சேர்ந்து கதைச்சதை விட அந்த பிள்ளைய ஒடுஞ்செய்யவில்லை, தன் திரும்ப போய் இவரோட சேர்ந்து வாழத்தான் நினைத்திருக்கிறான். அவ்வளவு அன்பாக பிரிவோடு சேர்ந்து கவலை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆறுதலாக உத்தரவு கொடுக்க வேண்டிய ஒரு கணவர் இப்படி செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப அவ்வளவு கடிதம் எழுதியமணி என்ன பதிலாக தரப்போ,
1: கணவனை பற்றி யாராவது இப்படி கோல் மூட்டிய அந்த மனைவிக்கு கடிதம் போட்டிருந்தா அவர் கடைசி மட்டும் நம்பி இருக்க மாட்டார்.
3: ஓம் ஓம் உண்மையா அப்படி செய்திருக்க மாட்டேன். ஏனென்றால் என்ன எனக்கு எந்த கணவனை பற்றி தெரியும், நான் ரெண்டு சொல்லி திருப்பி பதில் அளித்து விட்டு இப்படி கூறுகிறார்கள் ரெண்டு சொல்லி சொல்லியிருப்பார். சில போல அது கூட சொல்லாம கணவன் நொந்து போவார் என்று கூட செய்ய மாட்டார். ஆனால் இப்படியான ஒரு சிலர் இந்த குடும்பத்தை கலைக்கிறதுக்கு குடும்பத்தை குலைக்கிறதுக்கண்டு வருபவர்கள் இருக்கிறார்கள். அந்த அவ்வளவு வேதனையோட அந்த கடிதத்தை அழகாக வாசித்திருந்தீங்கள்,

0: ஒன்றாக இருந்தது. ஜெகநாதேசன் மாதிரி கவிதை என்ற மாதிரி கவிதை இல்லை என்ற வடிவாக சிறப்பாக அந்த உங்களுக்கு ஆழமா போய் கேட்கக்கூடியதாக இருந்தது. நல்ல ஒவ்வொரு முறையும் நீங்க அப்படித்தான் செய்வீர்கள். அதுக்கு உங்களுக்கு பாராட்டு கூறிக்கொண்டு இப்படியானவர்கள் திருந்த வேணும். தன் மனைவி கணவன் எப்பொழுதும் சொல்வார்கள், சாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி வாழ வேண்டும். சாடிக்குள்ள ஒரு பொருட்களை போட்டு விட்டா அதில் இந்த வாசம் போகாமல் அது வெளியில போகாமல் இருக்கிறது ஏற்ற மூடியா இருந்ததுன்னா யாரும் வேலுக்குள்ள போய் போக முடியாது.
1: இந்த பிரச்சனையானது வேலைக்கு போகின்ற பல பெண்களுக்கு எல்லா இனத்தினர் மத்தியிலும் நடக்கிற பிரச்சனையாக இருக்கிறது. இது சில வேளைகளில் இப்போ நீதிமன்றங்களிலே இங்கே பிரான்சிலே வாரத்துக்கு வருகின்ற வழக்குகள் அதுகள் என்று பார்க்கிறது போது வன்முறையால் பலர் தண்டனை பெறுகின்ற சம்பவங்களும் மிக அதிகமாக இருக்கிறது.
0: இப்படி என்ன, நான் வேலை போன காலங்களில் நான் போய் அப்போ 90களில் தர்ஷன் என்னோட வேலை செய்கிற பிள்ளை வந்து அழும். ஏனென்றால் சில பேர் நாங்கள் போகிற கோச்சு டிராஃபிக்குள்ளாலடி கோச் வந்து பிக்கப் பண்ண வரையிலேன்னா கொஞ்சம் நேரம் செல்லும். அப்போ நேரம் செல்ல போனால் அவர் ஒப்பியாரம் கொண்டு ஒன்று நிற்பார், நீ எங்கே போயிட்டு வார அங்கே இருந்து வா, வேலைக்கு பிள்ளை போய் வருது இப்படி ஒன்று சொல்லி ஒன்றும் சொல்லலாம். அவன் நேரம் சென்றுட்டு தானே அவன் ஆளும். அவ்வளோ கவலையா இருக்குது இந்த அரசன் சொல்லி பாருங்க, வேலையில காலேஜு போய் வேலை செய்துட்டு சொன்ன அந்த நேரத்துக்கு வீட்டை போயிலேன்னா அவர் அந்த ரோட்டில் இது நிற்கிறார். அப்போ அப்படி எத்தனை பேர் இப்படி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆண்கள் திருந்த வேணும், அதைத்தான் கூறி விரும்புகிறேன். இப்படி செய்தவர்களுக்கு பெண்கள் அவர்களோட வாழ்றதை விட தனிச்சு வாழ்ந்துட்டு போகலாம். ஏன்னா சிங்கிள் மாம் வந்து கனக காசு எடுத்துக்கொண்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு போயினு பாக்குறத கதப்பினோம். ஆனா அந்த பிள்ளை படுற கஷ்டம் அவைக்கு தானே இது.
1: கனடாவிலே அப்படி சிங்கிள் மம் என்று கூடுதலான காசு எடுத்தவர்களை காவல்துறையினர் இரவிலே சென்று ஒன்றாக இருப்பதை வைத்து கைது செய்திருக்கிறார்.
0: ஓ கனடா நெங்கேயும் அப்படித்தானே தர்ஷன், எத்தனையோ பேர் விட்டுட்டு போயிட்டாரு சொல்லி தண்டிவினா பேருந்து பார்த்தா அவர் அங்கே இருப்பினோம். அப்படி எல்லாம் இது நடக்கிறது தான் கனடான்னு சொல்ல இல்லை எல்லா இடங்கள்லையும் தான். இப்பொழுது பாருங்க தர்ஷன், 1 கோடி 2 கோடி என்று கொடுத்து ஒரு கை குழந்தை பிள்ளைகளையும் விட்டுட்டு சில நான் இப்ப நான் பாரு கேட்டிருக்கேன். அந்த அவர் வந்த உடனே அந்த பிள்ளை சோயினமா இருந்திருக்குது. பிள்ளை இப்ப இந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னு தெரியாது. இந்த பிள்ளை அப்பாவை பார்க்காம வளர போகுது. இது என்ன வாழ்க்கை? இப்படி 1 கோடிய கொடுத்து வந்து குடும்பங்களை பிரிஞ்சு ஓட்டு வந்து இங்க இருந்து கொண்டு என்ன செய்ய போயினோம்? இப்படியான இதெல்லாம் கொஞ்சம் பெரியவர்கள் சொல்லி கொடுத்து சிந்திக்க வேணும். பெரியவர்கள் பேசாமல் வாய மூடிக்கொண்டிருக்காமல் என்றுதான் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தர்ஷன். நான் நினைத்த இது வந்து ஆதிக்கம் என்றதான் நான் கூற விரும்பினேன்.
1: சரியா,
0: நன்றி தர்ஷன்.
1: நன்றி. இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரையும் பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
2: வாழும்போது வாழ்த்துவோம் என்றது சண்முகநாதன் அவர்களை நாங்களும் வாழ்த்தி கொண்டு அதை கொண்டு வந்த புஷ்பதி அவர்களுக்கு நன்றியை கூறுகின்றோம். கதை வாழ்க்கையில நடக்கிறதுதான், எல்லாம் இப்ப தலைகளா தானே போகுது. வெளிநாடுகளும் வந்து இப்ப அங்கும் அப்படித்தான் இங்கும் அப்படித்தான்.
1: இளந்தலைமுறையினரிடம் அது தொடர்பான புரிந்துணர்வு கூடுதலாக இருக்கும் என்று நம்பலாம்.
2: ரெண்டாலும் அது எல்லாருலயும் இல்லத்தான், சில பிள்ளைகள் மாறுதி நாம் என்றும். உங்களோட இதுல எல்லாம் அந்த பிரான்ஸ்ல இருக்கா நடந்த அந்த பிள்ளை வந்து இலங்கையில இருந்து வந்த பிள்ளை, இங்க வந்து அவக்கு அந்த மாதமே பிள்ளை தங்கினது. ஆனா அவைய விளக்கம் இல்லாமல் 5 கிழமையும் 5 மாதம் அண்டினாய்த்து அவர் கணவர் இப்படி எவ்வளவு அந்த பிள்ளை பிறந்த அப்புறம் இவ்வளவு அவக்கு துன்புறுத்தல் கொடுத்து வழக்கு அந்த கோர்ட்ஸுக்கு எல்லாம் போய் அப்படி எல்லாம் சரியா நடந்தது என்ன? அந்த பிள்ளைக்கு வந்த உடனே அரணும் தெரியாது, ஆக்கலும் தெரியாது, இடமும் தெரியாது. நன்றி.
1: இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். சரி, காத்திருந்தார், விடுவிட்டு சென்றார். நிலையே கலைநேரம் மாலை 7:14 நிமிடம், மகராட்சத்திலே மாலை 6:14 நிமிடம்.

0: தொடர்ந்து வந்திருப்போர் பார்க்கலாம். வணக்கம்.
1: வாழும்போது வாழ்த்துவோம் சண்முகநாதன் அண்ணாவை. எங்கள் குடும்பம் சார்பாக நாங்களும் நானும் வாழ்த்தி கொண்டு அவருடைய ஆரோக்கியத்தோடு அபிராமி அம்மாவின் அருக்கடச்சன் நாகம்மன் அருக்கடச்சன் ஸ்ரீ சாய்பாபாவின் அருக்கடச்சத்தோடு அவர் எல்லா எல்லா வளத்துடனும் வாழ வேண்டுமென்று வாழ்த்தி கொண்டு வானொலி கிடந்த சுஸ்வதி அம்மாக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை எடுத்துக் கொள்வேன்.
0: போடுகிறேன். ஒருவர் காத்திருக்கிறார், அவரை சந்தித்து விட்டு போடலாம். வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம். நான் திரு
0: திருவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம், சொல்லுங்கள்.
2: வணக்கம். முதலில் சண்முகநாதன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் வந்து இந்த கதைக்கு வந்து சந்தோக தீ என்று சொல்லி இந்த கதைக்கு வந்து தலைப்பு கொடுக்கிறேன்.
0: பொருத்தமான தலைப்பு சந்தேகம் தான். அந்த கதையை சந்தேகத்தோடு தான் தொடங்குகிறது. ஆனால் கதையாசிரியர் புலோலியூர் ரத்னவேலோன் ஏன் அப்படி தலைப்பு கொடுத்தார் என்பது தெரியவில்லை. அவர் கொடுத்த தலைப்பு விழித்தெழு என்ற தலைப்பில் தான் அந்த கதையை எழுதியிருக்கிறார். அதாவது பெண்கள் உரிமை காலத்துல இந்த கதையை எழுதி இருப்பார். அவை விழித்தெழு சமூகம் விழித்தெழ வேணும் என்ற அடிப்படையிலே அதுக்கு
2: தொழிலுக்குள்வதற்காக அந்த சிலர் வந்து இதை கேட்டுட்டு இப்படி பிரச்சனை வரும், இந்த பயத்திலேயே வேலைக்கு போகாம இருக்கிறாக்களும் இருக்கணும், இதால போனா பிரச்சனை வரும், தங்களை சந்தோகப்படுங்க. அப்ப நான் வந்து இந்த கதைக்கு வந்து சந்தோகத்தி என்ற தலைப்பை வச்சுட்டு உண்மையில வந்து நான் ஒவ்வொரு முறையும் இந்த கதையை நான் கேட்டு உணர்ந்தேன். ஒரு சின்ன சின்ன குறிப்பா எடுத்து பார்த்தேன், இந்த கதை என்ன சொல்ல வருது, இந்த கதையின மைய கருத்து என்ன, இந்த கதையால இந்த நாங்கள் விளங்கி கொள்றது என்ன, இந்த இது வந்து என்னத்தை எங்களுக்கு சொல்லுது, இதால நாங்கள் என்ன வெளிப்படையோம் என்று சொல்லித்தான் நான் அந்த கதையை ஆறாண்டு ஒரு சொட்டு நேரத்துக்கு நான் இந்த பிரித்தெடுத்து இதன்றேன். உண்மையில வந்து இந்த கதையோட உச்சகட்டம் வந்து இந்த மனைவியின் கடிதம். அவ வந்து பாருங்க எவ்வளவு ஒரு நிதானமா, அந்த சாதாரண ஒரு பெண்கள் மாதிரி அவ ஆண்கள் ஒன்றும் இல்லை, அது ஒரு தெளிவு இருக்குது, மற்ற ஒரு கம்பீரம் இருக்குது. அதை வந்து இந்த உண்மையை வந்து எப்படி உடைச்சி சொல்றா பாருங்க, இந்த கதையின் ஒரு மையமே வந்து இந்த உண்மையை வந்து உடைச்சி சொல்ற அந்த வேலையா வேலை விஷயமா கலவுறதை வந்து நீங்க தவறுதலா புரிந்து கொண்டார் என்று அதை புரிந்து கொண்டோம். இப்ப நீங்களும் வேலை செய்யல, பல பெண்களோட போயிட்டு பழக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப அதையெல்லாம் தப்பா பாக்கல தானே. அப்ப வேலை வந்து சொல்லி வந்த சண்ட தொழில் நிமித்தம் சில விஷயங்கள் வந்து
0: பிள்ளை அழாமல் என்ன செய்யும், சிறுவயது பிள்ளை அழாமல் என்ன செய்யும் என்றதை நியாயப்படுத்தி கேட்கிறார்.
2: நியாயப்படுத்தி அழுகிற பிள்ளைங்க அழத்தான் வேணும், பிள்ளைங்க அழத்தான் வேணும், அழாத பிள்ளையும் இல்லை. மற்றவங்க அடுத்த முதல் வந்து உண்மையை உடைக்கிறோம், அடுத்தது வந்து அது உணர்வை தூண்டுவது. அந்த உங்களோட பிள்ளை இப்பதான் இல்ல நடக்க தொடங்குறான் என்றது வந்து அந்த கணவன் தந்தைக்குரிய உணர்வை பாசத்தை தட்டி எழுப்புறா. அந்த ஒரு வரியில வந்து அந்த தன்னோட மொத்த குடும்பத்தின் எதிர்காலத்தையும் நினைவுபடுத்துறான் அந்த கணவனுக்கு. ஆரம்ப காலங்கள்ல வாழ்ந்த பெண்கள் மாதிரி அழுது புலம்பி ஐயோ உணவு தயாரும் இல்லையே அந்த காலில் விழுந்து குளறியல் அந்த போஸ் பண்ணாம இந்த நிதானமா சொல்றா. மற்றது வந்து அடுத்த கட்டம் வந்து இந்த எதிரிய வந்து அடையாளம் காட்டுறா. இந்த உன்ன நம்பன் வந்து வேண்டுமென்ற குடும்பத்தை குலைக்க பாக்குறான் என்று குற்றவாளிய வந்து பயமின்றி பயமில்லாம சுட்டி காட்டுறா. அடுத்தது தேர்வு வந்து பாருங்க, அந்த தீர்வு கொடுக்கறாதானே, உங்களுக்கு ஒண்ணும் வேணாம், நீங்க இந்த கண்டேட்ட முடிச்சுட்டு வாங்க, நாங்க உண்டா சந்தோஷமா வாழலாம் என்று. இது வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து தெரியவில்ல, நினைவுதான் என்று சொல்லி சொல்றா. மற்றது வந்து வாழ்வியல் தத்துவமே வந்து புரிதல் இல்லாமல் வாழ்ந்தா இன்றைக்கு பலர் வந்து வாழ வெட்டியாத்தான் இருக்க வேணும். அத அதுக்கு வந்து நாங்க இடம் கொடுக்க கூடிய கூடாது என்று சொல்லி சொல்றா. மற்றது மூன்றாம் மனிதரால வந்து இப்பையும் வந்து ஆபத்து தான். இப்ப நீங்க முதல் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து மூன்றாவது நபர் தலை நீட்டினார்னு சொல்லிட்டேன்னா அது இப்பையும் அந்த குடும்பம் வந்து பலவிதமான சீரழிவுகளுக்கு தான் போகும். மற்றது வந்து இந்த பெண்ணின் ஒரு பரிணாமத்தையும் காட்டுப்படுறது. எப்படி வந்து சொன்னா இந்த மனைவி வந்து அடிமையில அழுது கெஞ்சியில தப்பு செய்யலி என்றத தைரியமா வாதாடுவா. இப்ப தப்பு செய்த ஒரு பெண் வந்து தப்பு செஞ்சாத்தான் அவ வந்து உங்களை ஆணோ பொண்ணு ஆறா இருந்தாலும் தப்பு செஞ்சா தலை முடிஞ்சுதான் நிற்கணும். ஆனா தப்பு செஞ்சாட்டி தலை நினைந்து வாதாடலாம். அவ வந்து இதுல வந்து தலை நினைந்து வாதாடுறா வந்து மனவனும் மனவனும் இந்த சந்தேகம் வந்து ஒரு புத்தி நோய் போலதான் ஆரம்பத்திலேயே அதை கிளி அறியலையன்னு சொல்லிட்டேன்னா அது வந்து கடைசியில வந்து ஒட்டுமொத்தமா வந்து குடும்பத்தையே அடிச்சு போடணும்னு சொல்லி நான் நல்ல ஒரு கதை ஒரு பல குடும்பங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஆனா புரிந்துணர்வு புரிந்துணர்வு இல்லையென்று சொன்னாலும் பல இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டுன்னா சில இடங்களை ஆண்கள் தப்பு செய்கிறார்கள், சில இடங்களை பெண்கள் தப்பு செய்கிறார்கள். ஆண் தப்பு செய்து செய்ததுக்காண்டி பெண்ணும் அவர் செய்துட்டா நான் செய்து காட்டணும் என்று வெளிக்கிட்டா அது குடும்பம் இல்லை, அது ஒரு எண்ணுவோம். அப்ப ஒரு ஆள் அவர் தப்பு கணவர் தப்பு செய்து விட்டு குடும்பங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் தானும் அந்த தப்பை செய்ய கூடாது என்ற ஒரு பிரிவாதமா இருக்கிறதுதான் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து நல்ல மேலும் சொல்லிட்டேன்னா அதற்காக பழி வாங்கணும் என்று சொல்லி வாழ்வதை விட எனக்கு அந்த ஒரு துணிச்சலான ஒரு எதிர்காலத்தை கண்டு கொண்டிருக்கிறது வந்து நல்லம் என்று சொல்லி ஆனா சந்தோக தீ என்று சொல்லி இந்த கதைக்கு ஒரு நான் தலைப்பை கொடுத்து வளமையா கேமாக்கு அப்படி ஒரு தலைப்பை கொடுத்து கதைக்கிறேன். அதால அப்படி கூறிக்கு வந்து நான் வந்து வேற இதை பற்றி வேறுன்னு சொல்றதுக்கு இல்லையா. ஆனா நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு அனுபவம்,
0: எல்லா இடங்கள்லயும் நடந்த நடக்கின்ற கதை
2: எல்லா விதத்தாலையும் சொல்லி போட்டு கடைசியா தாக்குற ஒரு ஆயுதம் வந்து அவருடைய நடத்த அங்க வந்து தப்பு இல்லாம இருக்கேன் அவற்றை நடத்திய பற்றி விமர்சனம் செய்யல கட்டாயமா வந்து அந்த பெண் வந்து ஒதுங்கி போக வேண்டிய சூழ்நிலைக்கு
0: தள்ளப்படுகிறார். பெண் தான் மாட்டப்படுவார்
2: கட்டாயம். இப்ப எவ்வளவு ஒரு திறமை இருந்தாலும் அங்க வந்து அவருடைய நடத்திய பற்றி தாக்கினா கடைசி வரையும் அந்த இடத்துல வந்து அவற்றிய திறமையும் அவற்றைய கட்டித்தாம ஒன்றுமே அங்க வந்து வலுப்புறாது. கட்டாயம் அது போனா போகட்டும் இதுக்குள்ள இருக்க கூடாது இனி நான் விட்டு விலகிடணும் என்று சொல்லித்தான் அந்த பெண் வந்து விலகுவாள். அது அந்த கண்டில இந்த கண்டில இனியும் அப்படித்தான் என்னன்னு சொன்னா சமூகத்தோட வந்து சரிக்கு சரி போராட முடியாது, ஏன்னா போராடி வெண்ணியலாது.
0: சாப்பாடு தரப்போது நீங்க உங்களோட சொந்த காலிலேயே நிக்கிறீங்க, அவரை என்னதான் சொல்லி போட்டு மனச்சாட்சிக்கு நீங்கள் சரியாக நடந்தீர்கள், உங்களோட மனச்சாட்சி ஒரு நாளும் உங்களை புள்ளையான வழியில போக விடாது. மனச்சாட்சி வந்து நீங்க பிள்ளைய செய்ய போறீங்கன்னா மனச்சாட்சி உங்களுக்கு எச்சரிக்கும். தொடர்ந்து செய்து கொண்டிருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தோட மனச்சாட்சி உங்களோட பேசுறத நிப்பாட்டி விடும்.
2: கட்டாயம் ஒரு முறை தப்பு செய்யலாம், அது தவறு தெரியாம செய்யறது தப்பு தெரிஞ்சே செய்யறது. தவறு செய்யறது வந்து ஒரு முறை தான் செய்யலாம், ஆனா இரண்டாம் முறை நாங்கள் அதை செய்யும் போது அது தப்பு, அது தெரிஞ்சு கொண்டே செய்யறது. அதனால வந்து என்னதான் நாங்கள் வானொலியில பேசினாலும் சரி, எழுத்துக்குறையில் எழுதினாலும் சரி, எங்கதான் வாதாட பட்டிமன்றத்துல போய் விவாதித்தாலும் சரி, ஒரு பெண் வந்து ஒரு கட்டத்தை விட்டுட்டு போய்
0: நீங்க சொன்னீங்க ஒரு பெண்ன்றதோட இது நின்றது அதுல இருந்து சொல்லுங்க.
2: இல்ல அந்த ஒரு பெண் வந்து ஒரு கட்டத்துல வந்து எவ்வளவுதான் வானொலியிலேயோ எழுத்து துறையிலேயோ அல்லது எந்த பத்திரிகை துறை எந்த துறையில இருந்தாலும் ஒரு கட்டத்துல வந்து போராடுறத வந்து நிறுத்திடுவாள். என்னன்னு சொல்லி சொன்னா முடியாது, சமூகத்தோட சரிக்கு சரி போராடி வெல்ல முடியாது. ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு பெண்ணை தப்ப சொல்ல வெளிக்கிட்டா அது அதை பற்றி தெரியாமலே திண்டுட்டு இருக்கிறத வந்து அதுக்கு தூவம் போட்டு தூவம் போட்டு பெரிதாக்கி விடுவார்கள். அதைக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா அப்ப கடைசி கட்டத்துல என்ன சொல்லிது நம் பிள்ளையின் எதிர்காலம் தந்தை எதிர்காலத்தை தந்தை எதிர்கால அவசிய எதிர்காலம் இல்லை, ஆனா அந்த தங்களோட பேரு சண்டை நடத்திகளை காக்க வைக்கணும் என்று சொன்னா அந்த இடத்துல எந்த நிலவு வேணுமென்றது அது இந்த வரைக்கும் ஒரு எவ்வளவுதான் பெண்கள் விண்வெளிக்கு போனாலும் அந்த ஒரு இடத்துல பெண்கள் வந்து தங்களை முறி விலத்தித்தான் ஒதுங்கித்தான் போயிடும் என்று சொல்லி அந்த கதையிலும் இந்த பெண் அப்படி இல்லை அந்த கணவருக்கு குத்தி மதி சொல்லி அந்த குடும்பத்தை உண்டு சேர்க்கிறதுக்குத்தான் பாக்குறான்னு சொல்லி ஒரு கொண்டு விட வருகிறேன். நன்றி
0: நன்றி. பிரியமுள்ள தேவனுக்கு கடந்த கடிதத்தை நீங்களா எழுதியிருந்தீர்கள் இன்னமும் என்னால் நம்பவே முடியவில்லை. அம்மி மிதித்து அருந்ததி காட்டி என் கழுத்தில் மாங்கல்யம் தந்து ஆசையுடன் வார்த்தைக்கு வார்த்தை ஆராத்தி ஆராத்தி என்று அழைக்கும் நீங்களா அத்தான் அப்படியாக ஒரு கடிதத்தை எழுதியிருந்தீர்கள்.
3: ஆரியூரே என்று ஆரம்பிக்க நீங்கள் கடிதத்தின் முதலே வெறும் ஆரத்தி என விழித்ததில் இருந்தே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து நீங்கள் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும் ஷெல்லாக என் தலைமீது வந்து விழுந்து கொண்டிருந்தன. எங்கள் இரண்டு வருட தாம்பத்தியத்தில் என்றுமே இல்லாதவாறு இப்படியாக ஏன் நடந்து கொண்டீர்கள்? என்னில் தவறுகள் இருப்பதாக உணர்ந்திருந்தால் தாராளமாகவே நீங்கள் எனக்கு சொல்லி இருந்திருக்கலாம். சந்தேகங்களை நானும் உங்களுக்கு விளக்கி இருப்பேன். மாறாக வாகரத்து தான் இதற்கு முடிவென்று எழுதி ஏன் தேவன் நீங்களின் நிலை தவறி என்னையும் கதிகலங்க வைத்தீர்கள்? மிருக வைத்தியம் பார்த்து என் மனதும் மிருது கட்டு பௌத்தறிவை இழந்து விட்டதாக சொல்லி என் மீது நீங்கள் கண்ட குற்றம், குழந்தை கதற கதற அவனை தவிக்க விட்டு சனி ஞாயிற்களில் சக வெட்டினரி சேஜன் மாதவனுடன் கூடிக்கொண்டு கருத்தரங்குகளில் கலந்து கொள்ள நான் டவுனுக்கு செல்வது, உங்களுக்கு இந்த தகவலை திருத்தி தந்த அந்த நண்பர் யாரோ எவரோ, சும்மா சொல்லக்கூடாது தேவன், அவர் சோதனை சிறப்பாக செய்திருக்கிறார், நாரதராக நன்றாகவே வேஷம் போட்டிருக்கிறார். வெறும் தரவுகளை வைத்து ஒருதலை பட்சமாக நின்று கண்மூடித்தனமான முடிவெடுத்தீர்களே தவிர தீர விசாரித்து ஒரு விடிவை காண நீங்கள் முயலவில்லை. மனைவியுடன் கலந்து ஆலோசிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் இவற்றுக்கெல்லாம் விளக்கம் தர வேண்டிய கடமைப்பாடு உடையவளாக நான் இருப்பதால் என் விரிவான பதிலை எழுதுகிறேன். தேவன் கடந்த இரண்டு வருடங்களாக மட்டுமல்ல, அறிவு தெரிந்து அரிச்சுவடியை ஒன்றாக படித்த அந்த காலத்தில் இருந்தே உங்களை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். அட்வான்ஸ் லெவலில் ஏதோ என் அதிர்ஷ்டம் பல்கலைக்கழகம் புகுந்து கொண்டேன். ஆனால் உங்களுக்கு என் ரிசல்ட் இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. வைராக்கியத்துடன் முன்னேறி இன்று அக்கவுண்டன் ஆகிவிட்டீர்கள். ஒன்றுக்குள் ஒன்று என்ற பந்தம் விட்டு போக கூடாது என்பதற்காக என்னை மனம் முடிக்க உங்கள் மனப்பான்மை பின்னின்ற பொழுதிலும் கூட விடாப்பிடியாக நான் நின்றதால் நாம் தம்பதியானோம். மனம் முடித்த மறுவரிடமே மகனும் பிறந்தான். மகன் பிறந்த மூன்றாம் நாளே வெளிநாட்டில், அதுவும் லண்டனில் உங்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைத்தது. உங்களுடன் கூடிவர மனமிருந்தும் உடன் வர முடியாத என் உடலை இரண்டு வருடங்கள் தானே பிறகு வந்த ஒன்றாகத்தானே இருக்க போகிறோம் என்ற உங்கள் சமாதானம் இந்த சமயத்தில் எங்கள் பிரிவு நிகழ்ந்தது. ஆரத்தி, உன் கடிதங்களை என் சட்டத்தைக்குள் வைத்திருக்கிறேன், அப்போதுதான் காரியாலயத்தில் என்னால் உற்சாகமாக செயலாற்ற முடிகிறது என்று நேற்று வரை நெப்போலியனாக நின்று சொன்ன நீங்கள் இன்று நெருப்பாக மாறியிருக்கிறீர்கள். திரிந்திருந்தாலும் உங்கள் அன்பு வார்த்தைகளாலும் ஆசை மொழிகளாலும் என்னுள் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி வைத்திருந்த என்னை இன்று பயங்கரமாக வந்த உங்கள் மடலினால் பித்து பிடித்தவளாக மாற்றிவிட்டீர்கள். பிறரது பேச்சுக்களை கேட்டு அன்புக்குரியவர்களது ஆளுமையே சந்தேகிப்பதும் ஆத்திரத்தினால் அறிவிழந்து வார்த்தைகளை கொட்டிவிடுவதும் பின் இரவிரவாக விழித்திருந்து வேதனைப்படுவதும் உங்களுக்கே உரித்தான இயல்பான குணங்கள் தான். மற்றபடி என் கணவர் மாற்றுக்குறியாத தங்கம், இது நன்றாகவே எனக்கு தெரியும். வேண்டுமாயின் அந்த மாதவனியே உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன் என்று எழுதியிருக்கிறீர்களே, ஏனப்பா இப்படி என்ன போட்டு வதைக்கிறீர்கள்? மாதவனுடன் நான் அந்யோன்யமாக பழகுவதும் அவரது காரில் அவருடன் கூடவே செமினாருக்கு செல்வதும் வேலை நிமித்தம் உண்மைதான். அவருடன் கூடி போனேனே தவிர கூக்களித்தேனா? நீங்களும் தான் கொழும்பில் வேலை செய்த காலங்களில் எத்தனையோ பெண்களுடன் மனம் விட்டு பழகுவதாகவும் ஒன்றாகவே ஒவ்வீசில் சாப்பிடுவதாகவும் சொல்லவில்லையா? அப்போதெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னேனா? நான் உங்கள் தனிப்பட்ட விடயங்கள் எல்லாம் நான் தலையிட்டேனா? இப்போது நீங்கள் புழுங்குகிறீர்கள், தனிப்பட்ட விடயங்களில் எல்லாம் தலையிடுகிறீர்கள். ஏனென்றால் இது ஆணாதிக்க சமுதாயம். உங்கள் கடிதத்தொனி ஆத்திரம் ஊட்டுவதாக இருந்ததே தவிர ஒரு நல்ல மனப்பாங்குடனோ அல்லது மற்ற பக்கமாக நின்று சிந்திப்பதாகவோ அமைந்திருக்கவில்லை. பெண்ணாதிக்கம் ஓங்க வேண்டும் என்பதற்காக என்னை நீ கருவியாக பயன்படுத்தி இருக்கிறாய். உங்கள் அடுத்த குற்றச்சாட்டு இது. தேவன், இப்படியாக எல்லாம் சிந்தித்து உங்கள் ஆளுமையை நீங்களாகவே ஏன் குறைத்துக் கொள்ளுகிறீர்கள்? நிறைவுகளை கொண்டு பெருமைப்படுவதை விடுத்து எதில் நீங்கள் குறைந்து விட்டதாக இப்படியெல்லாம் பிதற்றுகிறீர்களோ எனக்கு புரியவில்லை. உங்களுக்கே தெரியும், பால்ய பருவத்திலிருந்தே நாம் காதலித்ததும் கல்யாணம் செய்வதாக இருந்ததும் பிறகென்ன பெண்ணாதிக்கம் என்று இப்போது புதுக்கோலம் கொள்கிறீர்கள். என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. குழந்தையை கவனிப்பதில்லை என்ற ஒப்பாரி வேறு உங்கு ஏசி ரூமில் இருந்து கொண்டு நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். இங்கு தம்பியுடன் நான் படும் அவஸ்தை, மரணங்கள் மெலிந்த இந்த பூமியில் நடைபெறும் அழிவுகள் இடப்பெயர்வுகள் மத்தியிலும் தனியாளாக நின்று அவனை வளர்த்தெடுக்கப்படும் சிரமம் உங்களுக்கு எங்கே அப்பா புரிய போகிறது? கதற கதற என்று எழுதியிருக்கிறீர்களே, யார் உங்களுக்கு கோல் சொன்னவன்? தூக்கத்தை குழந்தை கெடுக்கிறதாமே. பின் என்னப்பா சபர குழந்தை கவராமல் காணமா இசைக்கும்? கருத்தரங்களில் பங்கு கொண்டு நான் தொழிலில் முன்னேறுவதையும் நீங்கள் உங்கிருந்து உழைத்து என் பொருளாதாரத்தை பெருக்க முற்படுவதையும் பார்த்து எவருக்கோ பொறாமை ஏற்பட்டிருக்கிறது. மன எரிச்சலை காகிதத்தில் கொட்டி உங்களுக்கு அவர் அனுப்பி வைக்க நீங்களும் அதை படித்துவிட்டு மிரண்டு என்னையும் நன்றாக மிரட்டிவிட்டீர்கள். இப்போது நமக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த சிறிய பிரச்சனைக்கு பரிகாரம் நிரந்தரமான பிரிவுதான் என்ற உங்களது வாதம் எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. இப்படியாக குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வாகரத்து தான் முடிவாக இருந்தால் எமது மண்ணில் வாளாவட்டிகள் தொகைதான் என்று அதிகரித்திருக்கும். ஆனால் பண்பாடு பாரம்பரியம் கெடாது, குலைந்து போகாது, இன்னும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு தம்பதிகளின் மிகையான புரிந்துணர்வுதான் மூல காரணமாக இருந்திருக்கிறது. மாதவனுடன் எனக்குள்ள தொடர்பில் எந்தவித களங்கமும் இல்லை. சொந்த சகோதரர்களாகவே நாம் பழகி வருகிறோம். சந்திக்கும் போதெல்லாம் எமக்குள்ள சந்தேகங்களை போக்கிக் கொள்வோம். கருத்தரங்குகளிலும் பங்கு பெற்றிக் கொள்கிறோம். இதில் தவறு என்னத்தான் இருக்கிறது? இது எங்களுடைய வேலை. நீங்கள் தலையிட்டுக் கொள்ளவும் என்னதான் இருக்கிறது? எங்களது பழக்கம் உங்களது அருமை நண்பனுக்கு புழுக்கமாக இருந்திருக்கிறது. அதுதான் உங்களையும் குழப்பி விட்டிருக்கிறார். இதை நீங்கள் இல்லாத தனிமையில் நான் படும் பாட்டை அனுமணமாக செத்துக் கொண்டிருப்பதை எங்கே உங்களுக்கு சொன்னால் அங்கு உங்கள் மனோநிலை எப்படியாக பாதிப்படையுமோ என்ற பயத்தில் சகலதையும் என்னுக்குள் பொசுக்கிய உங்கள் ஆரத்திக்கு நீங்கள் தரும் ஆறுதல்கள் இவைதானாத்தான் ஒருவாறு ஒருவரிடம் முடிந்து விட்டது. முடிவில் ஒரு மினி யுத்தமும் நடந்து முடிந்து ஓய்ந்திருக்கிறது. இன்னொருவரிடம் உங்கள் ஒப்பந்தம் முடிந்ததும் ஓடோடி வாருங்கள். சம்பாதித்தது போதும், சந்தோஷமாக வாழ்வோம். தம்பி இப்போது சரியாகவே நடக்க ஆரம்பித்து விட்டான். சமயங்களில் அம்மா அப்பா கூட சொல்லுகிறான். இதையெல்லாம் பார்த்து பூரிக்க நீங்களும் என்னோடு இல்லையே. நாங்கள் மூவரும் கூடி குழவும் அந்த நன்னாள் எப்போது தேவன்? கடித முடிவில் இதுதான் என் இறுதி மடல், இது உறுதி என்று எழுதியிருந்தீர்கள். இப்படியாக எல்லாம் பச்சை பிள்ளைத்தனமாக கடிதம் எழுதி என்னை மேலும் பதற வைக்காது. இதற்கு பதிலை உடனே அனுப்பி வையுங்கள். மீண்டும் சந்திப்போம் பிரியங்கோடன். என்றும் உங்கள் ஆரத்தி.

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற நேரை பார்க்கலாம். மந்திரபுர வணக்கம்.
1: வணக்கம் தர்சனா,
0: சொல்லுங்கள்.
1: இதுக்கு சந்தேகம்தான் தலைப்பு. அருமையான கதை உண்மையா. ஆண்கள் வந்து தீர யாருன்னு சொல்ற கதையை கேட்டுத்தான் கூட பெண்கள்ல சந்தேகம் கொள்றது. அவங்க அந்த சந்தேகக்கேடாலேயே அவங்க அந்த சந்தோஷம் பறி போகிறது. என்னட்டு சொன்னா, இது இப்ப அண்மையில இப்ப நடந்துட்டு இருக்குது லண்டன்ல. இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறார்கள். எவ்வளவோ நாங்கள் சுத்தி மாதிரி சொல்லி போன இடத்தையும் இவர் நானும் போய் கதைச்சு எல்லாம் சொல்லி போட்டும் வந்து அவருக்கு அந்த சந்தேகம்ன்றது போகுதே இல்லை. தருதுனா என்ன சொல்றது, இப்ப வேலையில நிக்கிறது வேற யாரையும் பற்றி கதைச்ச உடனே தன்ற மனைவியும் இப்படி இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வந்து போட்டு ஆதிப்படைக்கும் அவர்களை. அந்த சந்தேகத்தால்தான்
0: மருத்துவர்கிட்ட போகணும், அவர்
1: போகணும். அப்படித்தான் நாங்க சொல்லிப்பட்டு வந்தோம். அவரை கூட்டிக் கொண்டு மேன டாக்டர்கிட்ட கொண்டே காட்ட வேணும். எப்படித்தான் இருந்தாலும் அந்த பெண்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகினம் வேலை பழுது பிள்ளைகளை பார்க்கணும். இப்ப ஆண்களுக்கு வந்து அப்படி இல்லை, தாங்கள் வீட்டை விட்டு வெளியில போனா வேலை மட்டும்தான் அவர்களுக்கு. இப்ப பெண்களுக்கு வந்து அவ்வளவு சுமை பழுது அவைன்ற எல்லாத்தையும் அவர்கள் பாக்குறபடியா ஒரு இடத்தை நின்று கதைச்சாலே அது சந்தேகம். ஆண்களுக்கு ஒரு ஆணோட நின்றத பெண் கதைச்சாலே அது சந்தேகம். அந்த சந்தேகத்தாலதான் அவங்கட வாழ்க்கையே வளதும் இவருக்கு ஒரு தந்த சந்தேகத்தாலதான் அவற்ற சந்தோஷத்தை அவர் கெடுத்துட்டு இருக்கிறார் என்று கூறிக்கொண்டு அருமையான இப்படியே வாழ்க்கையில நிஜமாவே நடக்குது தெரிசுறேன் நான் இந்த கதைகள் மாதிரி.
0: அது எல்லா இனத்தினர் மத்தியிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது.
1: வருங்கால தலைமுறைகளுக்கும் இந்த சந்தேகம் எல்லாருக்கும் இல்ல, அது ஒரு நோய் என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த சந்தேகம்ன்றது வந்து ஒரு நோய் என்று நான் சொல்லுவேன். அதை நான் தொடர்ந்து இருக்குது என்ன என்று கூறிக்கொண்டு விடாப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி.

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பார், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. சித்ரா ஜெயக்குமார், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே உரையாடி கொண்டிருக்கிறோம்.
1: நன்றி.
0: கதையை கேட்டீர்களா?
1: நிம்மதியா
0: இருக்கிறவரையும் குழப்பி இன்பம் காணுபவர் தான் இதுல.
1: அவர்கள் நம்பி எடுக்கிறது அது வந்து நல்லது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.

0: பிறந்தநாளை கொண்டாடும்.
1: பிறந்த நாள் இல்ல, அவருக்கு வந்து ஒரு வாழ்த்து நிகழ்ச்சியாக, அவரை வாழும் வரை வாழ்த்துவோம் என்ற நிகழ்ச்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள்.
0: வாழும் வரை வாழ்த்துவோம்.
1: ஆமா,
0: சண்முகநாதன் ஐயாக்கு எமது குடும்ப சார்ந்த வாழ்த்துக்கள். அதனை கொண்ட புஷ்பவதி அம்மாவுக்கு நன்றி. நன்றி
1: நன்றி.
2: நிறைவுக்கு வந்தது கதை சொல்லும் நேரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. வளமை போல் இன்றும் நேர் நேரம் நேர் நேரத்துக்காகவும் காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்களுடன் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களோடு வானொலிகளிலே இணைந்து கொள்ளலாம். இங்கே வந்திருக்கின்ற நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் தேசன், லண்டன் பார்ப்பேன். மீண்டும்
0: வரவேற்றுக் கொள்கிறோம்.
1: கொள்வோம். இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடி அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு திருமண நாள் திரும்ப பந்தங்களை ஏற்படுத்தி அவருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு சுக சம்பவங்கள் ஏற்பட்டு அவர்களோடு நாங்களும் பகிர்ந்து கொள்வோம் என கூறிக்கொண்டு இன்று மீண்டும் வாழ்த்தப்படும் சன்மநாதன் ஒரு நோய் ஒன்றும் இல்லாமல் பத்திரமாக வாழமன வாழ்த்திக் கொண்டு அதை எடுத்து வந்த புஷ்பாசுவனுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு தர்சன் இந்த வார நிகழ்ச்சியில் அதிகமாக தடைப்படவில்லை. தடைப்படாமல் இந்த வாரம் கழிந்தது. புதன்கிழமையில் பங்கேற்றிக் கொண்டிருந்தேன். வியாழக்கிழமையும் பங்குபற்றினேன். நேற்று சனிக்கிழமையும் காலமே காலை புந்தலையும் பங்குபற்றினேன். என்று சங்கமத்தில் இருந்து தேன்மலை தேன்மலை அந்த எண்ணம் எழுத்தும் கேட்டு அப்புறம் அவங்களோட கதை நேரத்தையும் காய்த்து இவ்வளவு தொடர்ந்தும் நீர் நேரத்திலும் காய்த்து கொண்டிருக்கோம் தர்சன். தர்சன், இந்த முடிந்தால் இப்ப உங்களுக்கு இந்த மறுவலை போடுவீங்க அந்த சங்கமத்தில் நாடகம் அல்ல அந்த சாமத்தி வீடு கடைசி நாடகம் கிடைத்தா இருக்கும் ஒலிபரப்பு முடிந்தா ஒலிபரப்பு அதுக்கு அந்த அந்த வாரம் வானிலை பேசிய விட கேட்க முடியாம போய்விட்டது.
0: கேட்டுட்டு போட்டு விடுறேன் கேட்டு
1: போட்டு விடுங்க. நான் இன்றைக்கு அது மறுபடியும் தான் கேட்ட நாடகம். அது பிரச்சனை இல்லை, கேட்டாலும் அது கேட்க பிரச்சனை இல்லை தானே. திருப்பி கேட்கறதுல அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை முடிந்தா அது அந்த முறை வானிலை பேசியாக கேட்க முடியாம போய்விட்டது. அந்த ஒரு
0: துண்டுக்குள்ள அந்த வைத்திருந்தால் அவரிடம்
1: வயதுதான் முடிந்தாலும் இருக்கா கேட்டிருக்கா போட்டுவீங்கன்னா நன்றாக இருக்கா கேட்க முடிந்தால் நன்றாக இருக்கும் என கூறிக்கொண்டு தர்சன் தொடர்ந்து இணைந்துள்ளோம்.
2: இன்று வாழும் போது வாழ்த்துவம் நிகழ்ச்சியில் திரு சண்மநாதன் அவர் அவர்களை நாங்களும் உங்களுடன் சேர்ந்து எல்லா நேர்களுடன் சேர்ந்து எங்கள் குடும்ப சாராக அவரை வாழும் போது வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் அவர் தேக ஆரோக்கியத்துடன் நலமா இன்றும் வாழ வேணும் மனைவி பிள்ளைகளோடு அந்த அவற்ற கிளியும் உண்டு அவரோட உத்த நண்பனாக நண்பியாக இருக்க அதுவும் சுகமாக அவரோட ஒட்டி போக வேணும் என்று நான் வாழ்த்தி கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த புஷ்பக சிவநாதன் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டது. தர்சன், நான் உங்களிடம் ஒன்று ஒரு விஷயம் ஒன்று சொல்றதுக்கு இப்போ ஒரு ஒரு மாசமா நானும் இந்த எத்தனைச்சு கொண்டிருக்கிறேன். இவர் சொன்னவர் நீங்கள் அங்க போய் தர்சனோட இருந்து கேட்டு செய்துட்டு வாங்கோண்டு எனக்கு வந்துட்டு திரும்பி வாரது பிரச்சனை என்று தர்சன் நான் சில விஷயம் ஒன்று என்ற முயற்சியில் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு அது சொல்லலாம் தானே? அப்ப நான் வந்து இந்த உங்களோட பவனியாவில ஒரு பிள்ளை காது கேட்காதாம் அந்த அவாவுக்கு. அப்ப இரண்டு பிள்ளையிலே ஒரு பிள்ளை அவா. அப்ப ஒரு பிள்ளையத்தான் டியூஷனுக்கு எங்கட தங்க சின்ன மகளிட்ட வாரவாவாம். அப்ப ஏன் மற்ற பிள்ளைய நீங்கள் இங்க அனுப்புறேன்னு இதையதான் கேட்டிருக்கணும். அப்ப அந்த அவையண்ட அம்மா சொல்லிக்கிறா அந்த பிள்ளைக்கு பிறப்பிலேயே காது கேட்காது. நாங்கள் அதை காட்டினாங்கள் அவாக்கு ஒரு ஆபரேஷன் செய்தா அது கதைப்பாவாம் என்று சொல்லி சொல்லி இருக்கணும். அப்ப இவே சொல்லி இருக்கணும் நீங்கள் ஏன் அதை அப்படி கதைக்கக்கூடிய பிள்ளையே அப்படி வச்சு முடக்கிறீர்கள். நீங்கள் இந்த நிறுவனங்கள் வெளிநாட்டுக்காரர் அப்படி இப்படி காசுகள் சேர்த்து அந்த ஆபரேஷனை செய்யுங்கொண்டு அவ சொல்லியிருக்கணும் ஒரு பெருந்தோ காசு கேட்கணுமா 65 லட்சம். அப்ப அவியல் சொல்லிச்சினம்
0: இலங்கையில தானே மருத்துவ இலவச மருத்துவம் இருக்கு.
2: அதுக்கு அந்த கொண்டே காட்ட அவியல் அந்த அவை வந்து நான் நினைக்கிறேன் நவலோகா ஹாஸ்பிட்டல் தான் காட்டியிருக்கணும் போல.
0: இலங்கையில வந்து இலவச மருத்துவம் என்று சொல்லி எல்லோருமே புகழுகின்ற நாடாக இருக்கிறது.
2: இருக்கிறது
0: இலங்கையில வந்து இலவசமாய செய்யக்கூடிய மருத்துவமனைகள் இருக்கிறது.
2: அப்ப நான் சொன்னேன் சார், இப்ப நாங்கள் எங்கட வானொலியில சில உதவிகள் செய்யறதுக்கும் எங்கட நேயர்கள் முன்னுக்கு நிக்கிறவர்கள் தானே, அதால நான்
3: முதல் வந்து அந்த நாட்டுல வந்து இலவசமாய செய்யக்கூடிய சூழல் இருக்கிறபடியினால அவர்கள் முதல்ல இலவச இதை வந்து நாடி அந்த அவர்களுடைய பதில்களை கேட்டதன் பின்னர் தான் இதுக்கான உதவியை
2: சர்டிபிகேட் எல்லாம் அனுப்பியிருக்கேன். அருமளித்தேவன் அவர்கிட்ட கொடுத்தேன் நான், இதை ஒரு கவுங்கட இதுல போடும் கொண்டு அவர் வந்து சர்டிபிகேட் எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறார். அப்ப நான் சும்மா அந்த எங்கண்ட சும்மா என்ன நான் பல ஆக்கள்கிட்ட நான் கேட்ட இடத்துல இந்த பிரைவேட் ஆக்கள் ஒரு பிரெஞ்சுக்கார அம்மா விட்டு என் உண்டோட சகோதரி வேலைக்கு போறவா அது டாக்டர் அம்மாதான் அவ சொல்லிருக்கிறா இல்லங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி வேணுமாண்டா சொல்லு பிள்ளை நானும் தாரணாண்டு. அப்ப அந்த ஏட்டி வீட்டுல ஒன்றுல போய் நான் இருக்கேக்கல அந்த கதையை சொல்லி அந்த போட்டவன் காட்டா அந்த பிள்ளை சொல்லிட்டு அக்கா பட்டு நான் சொல்றேன் அவ தந்தா நான் வேணியன் தாருவன் நீங்க முயற்சியை கைவிடாதேங்கோ அப்படின்னு சொல்லி அம்ப அந்த அம்மா ஒரு 500 யூரோவை விவாக முறை 200 ரூபா போட்டு 700 யூரோ அவ முத குழந்தை தந்துட்டினான். அப்ப நான் இதே ஒரு அந்த பக்குவப்படுத்தவன் இந்த காசையண்டு சும்மா வானொலியில உங்களோட நேயர் வாரிப்பாரோட இந்த கதைச்சடத்துல
3: அவர்களுக்கு ஒரு கடமை இருக்குது. மருத்துவர்களுக்கு வந்து இப்படியான பிள்ளைகளுக்கு வந்து இலவசமாக செய்ய வேண்டியதுக்கான அங்கு உள்ளவர்களுடைய வரியில தான் அவர்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது, அதுக்கான உபகரணங்கள் வாங்கப்படுகிறது.
2: அப்ப அதுக்கு அது அரசாங்கம் சொல்லி இருக்குது 3 லட்சம் ரூபாய் தாங்கள் தருவோம் அரசாங்கம் அனுப்பினவையாம் 3 லட்சம் ரூபாய் தாரமண்டும் பிறகு ஒரு நிறுவனத்துடைய கடிதம் ஒன்று கொடுத்துக்கணும் எங்களோட தங்கச்சி.
3: அவர்கள் வடிவா விசாரித்தவர்களா அங்க பொது மருத்துவமனையில இதுக்கான வசதி இல்லை என்று சொல்லுகிறார்களா?
2: அது என்ன எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியல சார். அவ வந்து காட்டிக்கொண்டு
3: பாண்டியன் அவர்களிடமும் இந்தியாவில கேட்டுட்டு சொல்றேன் உங்களுக்கு
2: இந்தியாவுக்கு தான் கொண்டு போறமன்ற மாதிரி
3: நான் பாண்டியன்
2: விவரம் தர வேணும் என்னண்டா. இப்ப நான் கேட்ட இடத்துல பிரேமா கையில அதையல் அந்த மகள் அவ 100 ரூபா பிரேமா 100 ரூபா போட்டு 200 ரூபா தந்து கொடுத்து விடுக்கணும். கேது அறிவிப்பாளர் கேது 100 ரூபா சித்ராபாவன் 100 ரூபா கணேஷ் அறிவிப்பாளர் அவர் 50 ரூபா அருண்மொழித்தவன் 100 ரூபா மனோகரி சுப்பிரமணியம் அன்றைக்கு இதை நான் வானொலியில வந்து நான் ராஜாவோட கதை கேக்க சொல்ல அவ 50 யூரோ போட்டு விட்டுக்கிறா. மற்ற யோஜ் ரஜினி 50 யூரோ போடுறனாக்கா அங்க நம்பரை அனுப்புங்க உங்களோட அன்று சொல்லிக்கிறா. தேவி அவளோட அக்காவோட சேர்ந்து 75 யூரோ தந்துக்கிறா. சுபிதா 20 யூரோ தந்தவா. ராஜா 50 யூரோ தந்துக்கிறார். சியாமலா 80 யூரோ தந்துக்கிறா. பத்மராணி 100 யூரோ உங்கள்கிட்ட அனுப்புறேன் இத்தியாதிக்கு அனுப்புறேன் வேணும் கொண்டிருக்கிறா. கந்தாக்கா 100 யூரோ உடனே கொண்டாந்து ஒரு இடையில கண்டு என்ன சந்திச்சு தந்துட்டு போனவா. மற்ற குணநாயகவா இங்க போயிட்டா கனடாவுக்கு அவ 50 யூரோ தாராண்டுக்கிறா. இவ்வளவு பேரும் என்னோட தந்து நான் 2020 யூரோ சேர்ந்து தரிசன.
3: அது சரியான அதுக்கு சரியான மருத்துவமனையை கண்டுபிடிக்க வேணும். பாண்டியன்கிட்ட கதைச்சு வந்து சரியான ஒரு மருத்துவமனையை கதைச்சு இந்த பிரச்சனையை சொன்னா சில வேளைகளில அவருடைய போக்குவரத்து செலவோடையே செய்யற மாதிரியான முயற்சியை மேற்கொள்ளுகிறேன். இலங்கையிலேயே இதுக்கான வசதி நிச்சயமாக இருக்க வேணுமே.
2: நான் உங்களோட கதைக்க சொன்னோலியில வந்த பிரச்சனையால நான் இதை எடுத்துக்கொண்டு
4: வரையில்லை.
3: என்ன
2: எங்களுக்கு
3: சர்டிபிகேட் தர தேவையில்லை. ஆனா இலங்கையிலே அதுக்கான வசதி இருக்கிற போது அந்த வசதியை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேணும். கண்டுபிடிச்சு உங்களுக்கு அறியத்தாரேன்.
2: சரி நன்றி சார். இது சொல்ல வேணுமெண்டே நான் இப்ப எத்தனை ஒரு மாச கணக்கா எனக்கு
3: நீங்க முதலே எனக்கு சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னா இந்த நிதி சேகரிக்கிறதுக்கு முதலே அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இப்ப இந்த நிதி சேகரிக்க தொடங்கி இருக்கலாம்.
2: இப்பவும் சேர்ந்ததை நான் வச்சிருக்க கூட்டாண்டு அனுப்பி அதை அந்த பேங்க்ல போட்டு எனக்கு அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தங்கச்சியிட கொடுத்துருக்கான். அப்ப அவ எனக்கு அந்த மெசேஜும் விட்டுக்கிறா, நீங்கள் சேர்ந்த எல்லாத்த பேரையும் எனக்கு தாங்கம்மா. நான்
3: சரியா, அது சரியா, நான் அதுக்கான வீர வீர வழியில் இருக்குது, அதை கண்டுபிடிச்சு போட்டு உங்களுக்கு சொல்றேன்.
2: மேற்கொண்டிருக்கலாம். ஆனா நான் உண்மையா அந்த எல்லா உறவுகளுக்கு நான் நன்றி சொல்றேன். கேட்டதுக்கு அடுத்த பதில் இல்லாம சும்மா
3: எங்கட நேயர்கள் வந்து பணக்காரர்கள் இல்ல, அதாலதான் எனக்கு சில விஷயங்கள்ல சரியான கூச்சமா இருந்து வேண்டாம் வேண்டாம் என்று சொல்றது. காரணம் என்னண்டு, அவர்கள் எங்களை விட மோசமான நிலையில இருக்கிற நேயர்கள் எல்லாம் இப்படியான விடயமெண்டா துடித்து கொண்டு உதவி செய்ய முன் வருகிறார்கள். அதை நாங்கள் வேற வழிகள் இருந்தால் அவர்களோட அந்த அவர்களோட கஷ்டங்களுக்குள்ள மேலும் கஷ்டம் கொடுக்காமல் அதுக்கான மாற்று வழிகளை கண்டுபிடிக்க வேணும். எனக்கு ராஜா இதை பற்றி ஒன்றுமே சொல்லி
2: கணேஷ் அந்த காசு சொல்லி கேது வந்ததுன்னு சொல்லி அந்த காசு எடுக்க போனதுதான் சும்மா வானொலியில என்ன நிகழ்ச்சி நடத்தி கேட்க என்ன சொல்லி இந்த கமலவணி வந்து கதையும் கொண்டு அந்த விஷயத்த சொன்ன
3: உடனே நாங்கள் உங்களோட முயற்சியை பிள்ளை சொல்லியிலே ஆனா அதுக்கு வேற வழியை நாங்கள் கண்டுபிடிப்போம். வேணுமெண்டா அந்த பணத்தை வந்து இலவசமாக செய்யக்கூடிய சூழலை உருவாக்கினா அந்த பிள்ளையின் பெயரில் தாயகப்பன் எடுக்காமல் அதை போட்டு வைச்சா பிற்காலத்திலே அந்த பிள்ளை எடுக்கிற மாதிரியான முறைகளை உருவாக்குவோம்.
2: மற்றது நான் தசனவிய கேட்டேன், இந்த யூடியூப்ல படம் போடலாம் கேட்டேன். அப்ப அதையும் சொல்லி
3: அதெல்லாம் கூடாதவே இல்லையா, அதெல்லாம் அந்த பிள்ளையின் படத்தை பார்த்து தான் காசு கொடுக்க வேணும்ன்றது வந்தெல்லாம் பிள்ளையான முறை. அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய விடயங்கள் அது வந்து தேவையில்லை. நாங்கள் வேற வழியில முயற்சி செய்து பார்ப்போம். ஒழுங்க செய்து போட்டு உங்களுக்கு சொல்றேன், அதன்படி அவர்கள் நடந்தா சரி.
2: நன்றி தர்சன். மற்றது என் தேன்மலை ஒளிபரப்பி இருந்துச்சு நாம் கேமா, மற்றது ராஜா எனக்கு இன்றைய நேர் கொடுத்த நான் அதுக்கு மண்டை போட்டுட்டு நான் போக சொன்னார். நான் கேட்க இல்லை கமல்வாணி, நீங்கள் இல்லையோ வீட்டிலேண்டு ஏன்னா நான் மே சொல்லுவேனோ நல்லா இருந்தது போட்டு நீங்கள் நான் சொல்ல இல்லையாண்டா கேட்டவர் என்ன சந்தேகப்பட்டு நான் நண்டைக்கு நான் இல்லை ராஜான்னு சொல்லி மற்ற சுமிதாவும் என்றது இன்றைய நேர் ஒரு கப் ஒளிபரப்பினார். அதைக்கெல்லாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எல்லா நிகழ்ச்சியும் நன்றி.
3: மருத்துவமனையில இருந்தபடியால கேட்க முடியாமல் போயிட்டது என்று குறிப்பிட்டிருந்தார். அதையும் இன்னொரு முறை மறு ஒலிபரப்பாக தருகிறோம்.
2: மற்றது இந்த போன புதன்கிழமை பாடிவர் மிகம் நடக்கும் என்று ராஜா சொல்ல மறந்துட்டாராம். ஆனா திடீரென்று கேது பாடி வருமுகம் என்று அறிவிக்க நான் ரேடியோ போட்டு கொண்டு என்னடா பாடி வருமுகம் சொல்றாரு, எனக்கு ஒரு தருமே சொல்ல இல்லையே அண்டுட்டு நான் லைன் எடுத்துட்டேன் உடனே. ஆனா பாட்டு மடுக்கையில ஒன்று மடுக்கையில தர்சன் நான் பாட வேணும் என்று நான் பாடினான். ஆனா பிறகு என்ன தொடர்ந்து நான் இப்ப வந்து ராஜலிங்கத்துக்கு மாட்டிச்சேன், இப்படி பாடி வருமுகம் நடக்குது கேக்குறீங்களோண்டு இல்ல நான் சொன்ன நான் பாடிட்டேன் நீங்க வேணுமெண்டா பாடுங்க போயண்டா அதரும் உடனே அந்த மறப்பிட்டு இல்லாம வந்து பாடினவர். அப்ப ஆறு நேர் வந்து பாடினவேல் தர்சன் அவர் அந்த
3: உடனே உடனடியாகவே தயார்படுத்தலுக்கு நன்றியை சொல்லிக் கொள்ள வேண்டும்.
2: அதுக்குத்தான் நான் என்னடா வந்து இந்த டக்கன்
3: கூடுதலாக தயக்கம் தெரிவிப்பார்கள், ஆயத்தம் இல்லாமல் பாடினா புள்ளி போட மாட்டார்கள், அதை தாண்டி பாடி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றிகள்.
2: அப்ப நானும் அதைக்கு நன்றி சொல்லவும் அந்த அஞ்சு ஆறு பேர் பாடினாங்கள் அஞ்சு பேர் தான் புள்ளி போட புள்ளி போடுறதுக்கும் அவைகளுக்கு தெரியுமோ தெரியாது அன்றைக்கு நடக்கும் என்று சொல்லி அதால புள்ளியலும் அப்படி இப்படித்தான் இது. மற்றது பாடின அவ்வளவு பேருக்கு நான் உண்மையா நல்ல வார்த்தைகள் சொல்றேன். என்னண்டா இந்த நான் சொன்னோன்னு ராஜலிங்கம் ஓடி வந்து பாடினவர் அவரும் அந்த பயிற்சி இல்லாமத்தான் டக்கண்டு வந்து பாடினவர். நானும் அதே மாதிரிதான் டக்கண்டு என்ன பாட்டு எடுக்கிறேன்னு தெரியாமல் கொஞ்சம் நடுங்கித்தான் நான் அந்த உண்மையான அந்த பதட்டம் வந்துட்டு நாங்கள் அடி பாடி வருமண்டா நாங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிறோம் நாங்கள். அப்போ எங்களுக்கு ஒரு பதட்டமா இருந்தது. நன்றி அளவே பாடினத்தினருக்கும் புள்ளி போட்ட அவ்வளவு நன்றி.
3: வெயில் காலம் அப்ப எல்லாருக்குமே ஒரு உற்சாகத்தை குறைத்து விடும் இந்த வெயில் காலம்.
2: ஓ உண்மை இப்ப இந்த பின்னர் அந்த கேமாண்ட நிகழ்ச்சிக்கே எனக்கு இந்த கணக்கும் செய்து பார்க்கிறேன். அந்த கேள்விக்கு
3: பிரான்சில் கிட்டத்தட்ட 1000 அதிகமானோர் இதுவரை உயிரிழந்திருப்பதான தகவல் வந்திருக்கு. வயதாண்டியவர்களாக இருக்கிறார்கள். என்னென்றால் கூடுதலான முதியவர்கள் வீட்டிலே தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் இறந்து பின்னர் அவர்களுக்கான உதவிகள் செய்யறதுக்கு இங்கே ஒழுங்கு இருக்குத்தானே. அப்படியானவர்கள் போன போதுதான் வீடு திறக்காததுனால அவர்கள் கண்டுபிடிக்க கூடியதா இருந்திருக்கு.
2: தவிர்க்க
3: வேணும். எந்த காரணம் கொண்டும் பிள்ளைகளை வந்து விட்டுட்டு போக கூடாது காருக்குள்ள. அதால 4 பிள்ளைகளுக்கு கிட்ட இறந்து
2: போனார்கள்.
3: கொஞ்ச நேரம் விட்டுட்டு போயே ஒரு பிள்ளை இறந்திருக்கு.
2: அது கேள்விப்பட்டேன். பார்க்க வேணும்.
3: எச்சரிக்கைகள் சொல்லப்படுகிறது. அதுக்கேற்ற வகையில கவனமாக இருக்க முயற்சிக்க வேணும் எல்லாரும்.
2: நன்றி சார். நீங்கள் நான் இந்த போட்டோக்களையும் உங்களுக்கு காட்டுறேன்.
3: நான் அதுக்கான இதுகளை ஏற்பாடு செய்து போட்டு அவர்களுக்கு இந்த வழியை பின்பற்ற சொல்லி சொல்லி அந்த காசு மிச்சமாக பணத்தை அந்த பிள்ளையின் பேர்லயே அவர்கள் வெப்பிலிட்டு வச்சிருக்க வேணும்.
2: இந்த 7 வயது பிள்ளை இளம் குடும்பம் ஏண்டா அன்றைக்கு அவையில் டியூஷனை கொண்டு வந்து விடுற இடத்துல அவைய சொல்லி இருக்கணும். அக்கா பாவம் அவாவும் வருத்தக்காரி அவ அப்படி திரிஞ்சுதான் சேர்க்கிறா. நீங்கள் அவாக்கு ஏதாவது சொல்ல
3: போறீங்களா? அது நான் மருத்துவமனை அங்கே அதுக்கான உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு மருத்துவமனையோட ஒருவரோட கதைக்கிறதுக்கான ஏற்பாட்டை செய்து அப்படி இந்த மருத்துவமனை பெரிய காசு எடுக்காத மாதிரியான ஒழுங்கை செய்து தரத்துக்கு முயற்சிக்கிறோம்.
2: நன்றி சார். நன்றி.
3: சரி, இங்கே வைபரூடாக வந்திருக்கிற நேயரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார். நான் லண்டன் மனு.
3: நீண்ட காலத்துக்கு பிறகு வந்திருக்கிறீங்க, வாங்க.
4: நீண்ட காலம் தேவையில்லை. நீங்கள் அன்றைக்கு நான் ஒரு புரோகிராமில் நிக்க இந்த நேர் நேரம் நடந்திருக்கு. நான் பெரிதா நின்றாலும் கேட்கறதுன்ட்டு இல்லை. அதாவது வந்து நீங்கள் நான் எந்த மருமகள் உங்க பரிசில இருக்கிறாளவே அவள் ஒருதி கேட்டுட்டு தான் சொன்னது தரிசன். அதாவது வந்து என்ன பிரச்சனை, எந்த பேர் வந்தது அன்றைக்கு?
3: அதான் நீங்க நேர்மைகள் சிலருக்கு வந்து அடிச்சு இப்படி என்னட்டு ஒரு ஓடியோ இருக்க அனுப்புறேன் கதைச்சிருக்கிறீங்க. நீண்ட நாளைக்கு முதல் நான் அரசியல் சமூகம் இடையில கதைக்கிறதுக்கு என்ன சொல்றதுக்கு புலிகள் திரிகிறார்கள் என்றதெல்லாம் உங்களுக்கே அந்த தேவையில்லாத கதைகள். நீங்க தான் அப்படி ஆக்கி இருக்கிறீங்க. நீங்க தான் அப்படி கதை சொல்லி ஆக்கி இருக்கிறீங்க. நிரூபிக்கிறதா? நான் நிரூபிக்கிறதா? உங்களுக்கு நிரூபிக்கிறேன்டா, நிரூபிக்கிறேன்.
4: நான்
3: ஆள் சொன்னதை பற்றி எதனாக தேவையில்லை. உங்களை நிரூபிக்கிறேன்டா, நான்
4: நிரூபிக்கிறேன்.
3: எங்களால நிரூபிக்கலும். ஆகவே நாங்கள் பொறுமை காத்து கொண்டு எங்களை சுட போறாங்க. அது இதெல்லாம் நீங்க கதை பெற போற போது நாங்கள் அமைதியா தான் இருந்த நாங்கள். ஆனா இது எங்களுடைய வானொலியினுடைய தன்மானத்தை வானொலியோட தன்மானம் பிரச்சனையில வந்து தலையிட்டபடியாலதான் அதை நாங்கள் சொல்ல வேண்டி வந்தது. பரம்பரையில இருந்தான் அது இப்படியான குணங்கள் வாரது.
4: எனக்கு தெரியும். குறும்பசெட்டி கட்டுவன் சுண்ணாகம் எல்லாம் நாங்கள் திரிந்த இடம் என்ன. நீர் உம்மடைய ஆளை பற்றிய உம்மட தேலோபனை பற்றியும் எங்களுக்கு தெரியும். எந்த அப்பா அம்மாவை சொல்ற அளவுக்கு நீர
3: இங்க வாங்க, நீங்க நீங்க நீங்க வந்து இங்க சொல்லி இல்லையான்னு சொல்லுங்க. அப்ப சொல்லி இல்லையா? ஆறு கண்டது உங்களோட மனச்சாட்சிக்கு தெரியும். நீங்க நேர வாங்க, நான் அவரையும் வச்சு உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அதுதான் எனக்கு விருப்பம், எனக்கு அதுதான் விருப்பம். நான் தாங்குறேனா இல்லையான்றத பாருங்க. நான் வந்து டெலிபோன்ல வந்து கதை திறப்புற ஆள் இல்ல
4: நான். நீ எனக்கு ஒரு கதை வேண்டாம். ஆறு சொன்னு சொல்லாடி இந்த நேர்கள் ஆறு என்ன ஆறு என்று சொல்ல சொல்லா புருப்பன் யார் என்ன பற்றி சொன்னது?
3: உங்களை பற்றி சொல்றது பிரச்சனை இல்லை. நீங்க சொன்னதுன்றதுக்கு எங்கிட்ட புதுமையான ஆதாரம் இருக்கு. நீங்க வாங்க, அதை நேர
4: நிரூபிக்கிறேன்.
3: விருப்பம் இல்லையோ எங்களை பற்றி, எங்களுக்கு எங்களை பிடிக்க இல்லையோ, எங்களுக்கு விருப்பம் இல்லையோ, இங்க காலடி வைக்காத எங்க அவ்வளவு தான் சொல்லக்கூடியது.
4: அதாவது வந்து
3: நாங்களும் உங்களுக்கு ஏற்கனவே தனிப்பட்ட ரீதியில சொல்லிட்டேன். உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில யார் சொன்னதெல்லாம்
4: சொல்லிட்டேன்.
3: மக்களுக்கு எல்லாம் சொல்ல தேவை, மக்களுக்கு எல்லாம் சொல்ல தேவை இல்ல. நீங்க மக்கள்கிட்ட சொல்லி போட்டா எல்லாருக்கும் சொல்றீங்க.
4: புவனாதன் காலத்துல இருந்து இருக்கிற எனக்கு முந்த நாள் வந்தவன் கலைக்க விட்டு இருக்கிறீர்கள். வானொலியில கலைக்க விடலாங்க உங்களை, உங்க ஏழாம பாவி இளவுகள் என்ன இந்த பார்த்திபன் என்றது ஒரு கருமம் என்ன? அந்த எத்தனை பலது குறைந்த ஆக்களுக்கு நான் எவ்வளவு உதவிகள் செய்வோம் தெரியும். சும்மா
3: அரசியல் சமூகம் இடையில உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட கருத்தை சொல்ல வேண்டியா? அப்புறம் எனது தொலைபேசியில தனிப்பட்ட ஆக்களுக்கு தொடர்பு கொண்டு அங்க போறதை தடுக்கிறதுக்கான வேலை திட்டம் என்ன செய்யறீங்க?
4: அது
3: நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
4: நண்பர்கள்
3: எனக்கு நான் அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் நாங்கள் கொடுத்து

0: சொல்லி அவர் கேட்டவர் அவங்க கூட நன்றி வணக்கம் போயிட்டு வாங்க. சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: ஆமாம், இன்று வாழும்போது வாழ்த்துவோம் நிகழ்வு வாழ்த்தப்பட்ட சன்மாரானாக்க எங்கள் குடும்பம் சார்பான இனிய பிறந்த நாள் இனிய வாழ்த்துக்களை எழுந்திருத்துக் கொண்டு அவர் முதல் உடல் ஆரோக்கியத்தோடு நீங்க சொன்ன மாதிரி கால் அவர் ஊன்றி நடந்து எங்கள் முருகப்பெருமான ஆலயத்தில் வந்து நிக்க வேணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மற்றும் எங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் அன்பு நேர்கள் எல்லோருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களை எழுந்திருத்துக் கொண்டு வாழ்த்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்தப்பட்ட அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சென்ற முந்த நாள் எனது தொலைபேசிக்கு எடுத்து எங்கள் அத்தானின் மரண செய்தி கேட்டு கழித்திருந்த புஷ்பவதி அம்மாக்கும் பாத்திவனுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கமலமணி அக்காவின் இந்த பிரச்சனை எனக்கு அறிய தந்திருந்தா. அப்ப நான் உடனே கேட்டு நான் அங்க இந்தியாவுக்கு போறேன்னு தான் சொன்னவ அங்க இப்ப அது வந்து கமலமணி அக்காவே தொடர்பு கொண்டது அது காசுக்கு ஹாஸ்பிட்டல் அவருக்கு அது 7 மாசத்திலே பிரசவிக்க வேண்டிய சூழ்நிலை நடந்துட்டு அப்ப எங்கள்கிட்ட அக்காட்ட எங்கள்கிட்ட வசதி இல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு. அப்ப இந்த காசல் ஹாஸ்பிட்டல் தான் இலவசமாக அவை 1 மாதம் வரையும் அக்காவையும் பிள்ளையும் கண்ணாடி பொக்ஸ் கப்பிலைய வச்சு நல்ல வடிவ ஆரோக்கியமாக அவங்கள் எடுத்து தந்தாங்கள். அந்த அந்த நேரமே அக்கா அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு இதயத்துல ஒரு வாழ்வு வந்து சின்ன என்று சொல்லி உடனடியாகவே இலவசமாத்தான் அந்த வைத்தியங்கள் எல்லாம் செய்திருந்தவர்கள். அப்படி கொழும்புல காசல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போய் இவர்கள் கேட்டார்கள் என்றா அதுக்கான ஒழுங்குகளுக்கு நான் கமலமணி அக்காக்கு நான் அந்த அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன்.
0: அவர்களை ஏற்கனவே ஒழுங்குபடுத்திட்டார்கள் நினைக்கிறேன். அது அங்க பணம் கொடுக்காத மாதிரி செய்யறதுக்கான ஏற்பாட்டை செய்து
1: விட்டு அந்த பிள்ளை. ஆமா, என்னத்தான் கேட்டு இருந்தவா அப்ப அந்த நேரம் சரியான இதுல இருந்தபடியால் உங்களோட தொடர்பு கொள்ள முடியா போயிட்டுது. இந்த பிரச்சனையால ரேடியோ மீட்டிங் தொய் மகல்ல அந்த நேரம் மீட்டிங் நடந்தது கூட்டம் நடந்த அப்படி பிடிக்கன்னு சொல்லி அதாலதான் தொடர்பு கொள்ள முடியல. எனக்கு அறிய தந்திருந்தவ அப்ப நாங்கள் நேயர்கள் இப்ப எல்லாரும் வசதிங்க சொன்ன மாதிரி எல்லாரும் உடனே கொடுக்கணுமே தான் யோசிப்பினும். ஆனா தங்கண்ட கேள்விகளையும் ஒதுக்கி எல்லாரும் வசதி வாய்ப்போட இருக்கிற ஆக்கள் இல்லை, எல்லாரும் அன்றாட மாத வேலைக்கு போய் வர்ற நேர்கள் தானே. அப்படி இருந்தும் குடுப்பட்ட அனைத்து நேர்களுக்கும் கமலமணி அக்கா சார்பாக நானும் நம்பிக்கை தெரிவிக்கும். பிள்ளைக்கு அன்றுடனே துடிச்சு பறிச்சு எல்லாரும் செய்வார்கள். இந்த ஒழுங்கை அவர்கள் செய்தார்கள் ஒரு கதை கேட்டு பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு விட பருகிறேன். நன்றி, வணக்கம் தரிசனா.
0: நன்றி. இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தரிசனா. லண்டன்ல சாத்தியம் வேண்டும்
0: சொல்லுங்கள்.
2: மனோக்கு நான் ஏதாவது உங்களுக்கு மனோ பற்றி ஏதாவது ஒரு வார்த்தையா சொல்லி இருக்குது. அப்ப என்ன பேர் பேர் எழுத்து காட்டி கொண்டிருந்தார்
0: நீங்க அன்றைக்கு ஏதோ சொன்னீங்க தானே இப்படியான ஆக்களை வானொலியில விடக்கூடாது அது தண்டெல்லாம் சொல்லி இருந்தீங்க.
2: பேரு சொல்லி சொல்லலையே தர்சனா.
0: இல்ல அவரை பற்றி நான் சொன்ன நேரத்தில் சொன்னா அது அவருக்கு தானே பொருந்துரும்.
2: உங்களை
0: ஒரு பாதிக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில தான் அவருடைய அந்த கருத்துக்கள் வந்து
2: இல்ல. நான் இவர் பேரை சொல்லி சொன்னா தான் இவர் எடுக்கணும். நான் சொன்னேன் நான் பொதுப்படையில சொன்னேன் அந்த சார்
0: வணக்கம்.
3: நல்வாழ்த்துக்களை குறிக்கொண்டு சோழத்துடன் வாழகிறவனை வேண்டிக் கொண்டு அந்த வானிலை கொடுத்து வந்த பரம் கொடுத்த புஷ்பதி சிவநாதன் அவர்களுக்கு நன்றிகளை குறிக்கொண்டு எங்களை வானிலை நிகழ்வுக்கு வருவோம். அந்த காலை உண்மையாக மும்மத பாடல்கள் தரிசனங்களை எழுப்பி விடுவது கேட்டுக்கொண்டே இருப்போம். கேட்டு நல்ல பாட்டுகள் நல்ல அந்த இஸ்லாம் பாட்டு எல்லாம் சினிமா பாட்டோட படிக்கிற பாட்டுகள் எல்லாம் நல்லா ரசித்து இருக்கு. இப்ப நல்ல

0: ஒரு கேட்ட ஒரு இஸ்லாமியர் ஒருவர் மத்திய கிழக்கு நாட்டில் இருந்து தான் இது ஒரு முன்னர் எங்களுக்கு நிகழ்ச்சிகள் செய்து தந்திருந்தார் ஒருவர், அவற்ற பேரை மறந்து போனேன். அவற்ற நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு அந்த பாடல்கள் போடுறதுக்கு நான் சொன்னேன், நேர் நேரத்தில் வந்து நேரடியாக சொல்லுங்க, அவை எனக்கு தனிப்பட்ட ரீதியில் சொல்கிறத நான் சொல்லலான்னு இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறபடியாலே அவருக்கும் வந்து தொடர்பு கொண்டு சொல்லி இருந்தார். அந்த
1: அதுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டோம். மற்ற ராஜா அவர்கள் வந்து தொகுப்பாளர் காலமையில் வந்து சிந்தனையை தொடங்குவார். அதன்படி காலை புந்தல் அப்படியே போய்கொண்டே இருக்கும். இல்லை இருங்க, பெண் தொகுப்பாளர்
0: முன்பு சவுதி அரேபியாவிலிருந்து தியாகராஜன் என்ற ஒரு நேர் கலந்து கொள்வர் வாரவர் இல்லவா? அவரை இந்தியாவிலும் போய் சந்திச்சிருக்கிறோம். அவர் திரும்பி போயிட்டாரா இல்லையா என்று தெரியல, அவரை பற்றின தகவல் தெரியல. மற்ற அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நேரம் இவரும் செய்திருந்தார், உதவி செய்திருந்தார் ஜீவன் அவர்களும் அவருடைய திருமண அவற்ற மகன்ற திருமண காலத்துக்கு உதவிகள் செய்திருந்தார். அவற்ற தொடர்பு இல்லாமல் போயிட்டார்.
1: மற்றதான் இந்த பெண் தொகுப்பாளர் எல்லாம் ஹேமா, சுபிதா, திரு ரஜினி, கோபாலசிங் அவர்கள் எல்லாம் உண்மையாக அந்த புது புது விடயங்களை கொண்டு எங்களுக்கு மூளைக்கு வெளியாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கேள்விக்கு பதில்கள் எல்லாம் தருகிறார்கள். நானும் இந்த உண்மையாக நான் இந்த கவிதையில் எனக்கு ஒரு சரியான விருப்பம், அந்த திரு அவர்கள் எங்கட கவிதைக்கு பதிலாக ஒரு கவிதை அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளணும். உடனடியாக அந்த கவிதைகளை தருவாங்களுக்கு அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ளும். மற்றது தொகுத்து வழங்குவதற்கும் சிறப்பு. மற்ற ஆங்கிலம் தங்கள் இதுகளை தரிசனங்கள் அப்படித்தான் இரவு வகையிலாக இதை உழைக்கிறீர்கள். ஒரு பிரச்சனை இல்லாமல் இல்லையத்தை ஆசிர்வதிக்கொள்ளும். ராஜா அவர்கள், ஜெகன் அவர்கள், அருள்மொழி தேவன்கள், ஸ்ரீ சாரதி எல்லாவரும் சிறப்பாக தான் அந்த தொகுதிகளை தொகுத்து வழங்குகிறார்கள். நாங்கள் நிற்கிற நேரத்தில் பயன்பற்றி கொள்ளுகிறதான். மற்ற நேற்று பிழித்து அவர்களை சந்தித்தேன். அவருடைய பாடலும் சிறப்பாக இருந்தது. நேற்று வரை உற்சாகமாக செய்து எல்லாரையும் கவர்ந்து கொண்டிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றது நீங்கள் கலசம் கோவிங்களை கூட்ட விடுகிறோம். நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம் குறைவாக இருக்குது. முதல் நீங்கள் ரெண்டு சொற்கள் என்று சொல்லிங்களா? அப்புறம்
0: நீங்கள் ரெண்டு சொற்கள் இல்லை, ரெண்டு எழுத்து,
1: உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொள்கிறோம். மற்ற சிறப்பாக நிலையம் இயங்க வேண்டும் என்று நானும் உரையாசியுடன் வாழ்த்துறேன். நன்றி தர்சன்.
0: நன்றி, வணக்கம். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம்.
2: இனிய வணக்கம் தர்சன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
2: முதல்ல இந்த வாரம் புதன்கிழமை சாரதியின் பிறந்த நாள் நடைபெற்றது.
0: சாரதிக்கு பிறந்த நாள் வந்ததா? ஞாயிற்று புதன்கிழமை
2: தெரியப்படுத்த வேணும் அவருக்கு. மற்றவர்களை அறிந்து கொள்ள
0: எனக்கு இப்ப உங்களோட தான் தெரிஞ்சிருக்கு.
2: அவருக்கு பிறந்த நாள் வந்தது, அவருக்கு வாழ்த்துக்கள். பலர்த்த பிறந்த நாள்கள் எல்லாத்தையும் ஞாபகம் இல்ல, அறிவிப்பாளர்களை ஞாபகத்துல வச்சிருக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்குறி. அடுத்தது நேற்று திருமண நாளை கொண்டாடி இருந்தார் பத்மா ராணி ராஜரண்ணம், ராஜரண்ணம் பத்மராணி தம்பதியினர். அவர்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துகள். நாங்கள் லைன் கிடைக்காததுனால் வாழ்த்தவில்லை. மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியாக வாழ வேணும். காலையில ஒரு நாளும் இந்த டேட்டை எடுத்து வச்சு சரியான பேர்களை சொல்லி பிறந்த நாளை கொண்டு வருவார், வந்து கூறுவார். அவர் இல்லாட்டிக்கு நேற்று அவ வந்து சொல்லல, மத நான் வந்து சொன்னபடியா
0: மறந்து போனார். எங்கட துரத்தனத்தார் அவர்களுடைய பிறந்த நாளும் வந்தது, அதை நான் நினைக்கல. வானிலையில சொன்னார்களா இல்லையாண்டு தெரியல. எங்கட ஆய்வாளர்கள் ஒருவரும் ஊடகவியலாளர் துரத்தனம் என்று சொல்லி முந்தி பேசி இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டார.
2: அவருக்கும் திருரட்னம் அவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று பத்மநாணி இந்த மகன் மருமகளுக்கு திருமண நாள். அவர்களையும் நாங்கள் வாழ்த்திக்கொண்டு கமலவேணியின் பேரனுக்கும் இந்த பிறந்த நாள் அவருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். அடுத்தது தர்சன் செவ்வாய்க்கிழமை நல்ல திருவுண்ட நிகழ்ச்சி, நல்ல சிந்திக்கக்கூடிய நல்ல கேள்விகள், உடனடியாக பதில் சொல்ல முடியாது, ஆனால் வித்தியாசமான முறையில கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் செவ்வாய்க்கிழமையில, அவருக்கு பாராட்டு கூற வேண்டும். தொடர்ந்து நல்ல புது உருடாம அந்த கபடியான கேள்வியை நான் அறிந்திருக்கவில்லை, கேட்க நல்லா இருந்தது. வாழ்த்துகள் அவருக்கு. எல்லோரும் வந்து விருந்தரிச்சு லைன் கிடைக்க முடியாமல் அது சொல்லி கொண்டிருந்தார்கள். அடுத்தது யாரு ரதனி இந்த நிகழ்ச்சி செய்வார்கள் செவ்வாய்க்கிழமை, ஒரு கதை வாசிப்பா, ஆசி கந்தராஜா விட்ட கதைகள் தான் ரெண்டு மூன்று தரம் வாசிட்டு இருந்தவன். அப்ப எனக்கு அவரை தெரியும், ஆஸ்திரேலியாலாம் இருக்கிறேன். அப்போ நான் அவரிடம், அவர் ஒரு வானொலியில் அறிவிப்பாளராக இருக்கிறார்.
0: என்ன பேர் சொன்னீங்க?
2: ஆர்சி கந்தராஜா.
0: கந்தராஜா
2: அப்படின் அவரிடம் கூறியிருந்தேன், இப்படி இப்படி ஒரு வானொலியில உங்களோட கதைகள் வாசிக்கப்படுறது என்று சொல்லி விவரமாக கேட்டேன். நான் உங்களோட டிஆர்டி வானொலிய சொல்லியிருந்தேன். அழகாக கதை வாசிக்கிறா, எனக்கு கேட்க இந்த கதையெல்லாம் என்னால வாசிக்க இல்லாத இப்படி கேட்கறதால எனக்கு ரெண்டு அறியக்கூடியதா இருக்கிறது தானே. அப்ப அவர் கூறியிருந்தா நன்றி கூற சொல்லி அப்படி எடுத்து அவ வாசித்து உச்சாந்தாரத்துக்கு தான் கேட்கிறேன். அவைகளுக்கு அப்ப அங்க விடியப்புறம் ரெண்டு மூன்று மணியா இருக்கும்,
0: அது கஷ்டமா இருக்கும்.
2: அவருக்கு கேட்கல, அது அவ எப்படி இருக்குன்னா இதை கொடுத்த நான் டிஆர்டி தமிழ் மொழியாண்டு. அதே போல அன்னைக்கு அங்க கனடா வானொலியில எங்களோட சாரதிக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறியிருந்தார்கள். அப்ப அங்கேயும் நான் போய் இந்த வானொலியில தான் அறிவிப்பாளராக இருக்கிறாருன்னு சொல்லி நானும் அங்கு வாழ்த்தி இருந்தேன். அப்போ சாரதிக்கு வேற வானொலியிலும் வாழ்த்துறதாக இருக்கிறது என்று கூறி வாழ்த்தி கொண்டு இந்த சனிக்கிழமை அந்த கேள்விகள் கொண்டாடுவார் கணேஷ். நேற்று புள்ளிகள் போட்டார்கள். அப்போ அதுல வெற்றி பெற்றவர்களாக யாரு? சரோஜினி, சோதிராஜா, ஜெனி ஆண்டன், மற்றது கமலவேணி, சியாமலா. சியாமலா தான் முதலாவதுக்கு வந்தவா. கமலவேணி, வதனி, மோகன் அண்டு எல்லோரும் ஐந்து இடங்களை பிடித்திருந்தார்கள். யாரும் பேரை விட்டுட்டன மாதிரியாக அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கேள்விகளை கொண்டு வந்து சிறப்பாக கேட்கும் சிலவள ராஜா அண்ணா வருவார், சிலவள கணேஷ் வருவார். கூடுதலா கணேஷ் தான் செய்கிறவர். அவருக்கும் வாழ்த்துக்கள். அஞ்சு கேள்விகளை தேடிக்கொண்டு வந்து திருப்பி திருப்பி ஒருவர் வந்து திருப்பி திருப்பி கேள்வி சொல்ல கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். லைன் கிடைக்காம போனதால பலருக்கு புள்ளிகள் குறைஞ்சு போயிட்டுது. எனவே அவர் எல்லோருக்கும் அதில் இணைந்திருந்து பங்கு வெட்டி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு மற்றும் இவ்வளவுதான் மூளை வச்சிருந்தது. மற்றபடி நாங்கள் இவ்வளவு நீண்ட கால நேர்களாக இருக்கிற நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பேசி தீர்த்து அன்பாக வாழ்வோம் என்று வேண்டிக் கொண்டு மற்றது பிலிப் தேவாண்ட குரல் பின்னுக்கு இருந்து கேட்டது, அவரே விதமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி அன்பாக விடைபெறுகிறேன். தர்ஷன், உங்களோட பணி தொடரட்டுக்கும் நன்றி. மற்றும் இன்று அந்த வாழ்த்துவோம் வாழ்த்தும் பொழுது வாழும் பொழுது வாழ்த்துவோம் என்ற நிகழ்ச்சிக்கு பலர் வந்து இணைந்து சிறப்பாக அவரை வாழ்த்தி இருந்தார்கள். திரு சண்முகநாதன் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் கால வேளையில வந்து சிந்தனை நேரத்துல கடினப்பட்டு சிந்தனை சொல் வாசிப்பார், அதோடு சேர்ந்து கிளியும் வாசிக்கும். மற்றும் வெள்ளி மலர்ல மற்றது அம்மா டென்மார்க் அபிராமியம் என்ற நிகழ்ச்சியிலையும் வந்து அபிராமி அந்தாதி பற்றி வாசிப்பார். அனைத்துக்கும் தொடர்ந்து ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் வேண்டுகிறோம் என்று வேண்டிக் கொண்டு ஜீவன் என்றவரால் வேறு வேறு கனகாலமா காணையில்
0: அவர்கள் கூடுதலா நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில தான் கூடுதல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்.
2: நீங்க விசாரிச்சீங்களா? சரியா, சுகம் பெற்று அருமீண்டும் வர வேணும் என்று
0: வீட்டுல இருந்தாலும் மருத்துவ உபகரணங்களோட தான் அவர் இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கிற.
2: சரி, சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தர்ஷன்.
0: நன்றி. சரி, இங்க வைபரூடாக சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள்.
3: வணக்கம். வணக்கம் தர்ஷன், நீங்கள் எல்லோரும் நலமாக வாழவுண்டு அம்மாளாச்ச பிரார்த்தித்துக் கொண்டு. ஒரு தவறு நடந்தது திங்கக்கிழமை, அதை அறிவிப்பாளர் பொறுத்த பொறுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னண்டா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், வீடியோ கோல்ல வராம உரையாடுங்கள் என்று நான் தேசிக்காமல் கோர்த்துன்றேன். அப்ப டக்கண்ட் அடிச்சா வீடியோ கோலி அமைதி போட்டேன், டக்கண்டு ஸ்டோப் நிக்க மாட்டேன்றது நம்புற பிள்ளையாரி அம்மாளே நிப்பாட்டேன்னு சொல்லி அது தானா நின்றுட்டுது. அதுக்கு கடவுளே அது குறைக்க வேண்டாம் கேட்டுக்கொண்டு பத்மராணியக்கா சொன்ன அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பண்பான சாரதி 24ஆம் தேதி பண்பான சாரதிக்கும் கனகராஜா ராதாவுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் அவை எப்போதும் நோயிட்டு சந்தோஷமாக வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு இன்று ராஜதனண்ணன் மகன் மயூரன் திருமண நாளை கொண்டாடினவர் அவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் குடும்பத்தின் சார்பில் அவை எப்போதும் நோயிட்டு சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழும் என்று வாழ்த்தி கொண்டு இன்னும் ஒன்று ராஜா வியாழக்கிழமை இந்திய நட்சத்திரம் ஒளிபரப்பு செய்தவர் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பாக விடப்படுகின்றேன் தருத்தன்.
0: நன்றி உங்களுக்கும் அனைவருக்கும். நீங்கள் சொன்ன அனைவருக்குமே கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் ஈடுபட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி
3: நன்றி நன்றி.
0: இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். அதிசயம்
0: உங்களை வாழ்த்துகிறோம்.
4: நன்றி நன்றி. வாழும்போது வாழ்த்தலாம். தெரியாது வந்தது நான் பாத்ரூம் சொல்லாமல் அடிச்சா ஏதாவது மூன்று தான் வடிக்கிறாண்டு பார்த்தா நம்ம போக தெரியுது தெரியாது மேலே அந்த புஷ்பாவதி
0: சிவாதி. என்ன மாதிரி இந்த காலத்தை ஓட்டுகிறீர்கள்?
4: அதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகுது. தண்ணி குடிச்சு பயனோட
0: கூடுதலா அந்த கொரோனா காலம் மாதிரி பிரான்ஸ்ல வந்து மருத்துவமனையில இடங்கள் இல்லாமல் போய்விட்டதாகவும் செய்திகளில் சொல்லப்படுகிறது. மிக கடினமாக தனிமையில் வாழ்பவர்கள் பலர் தான் அந்த இறந்தவர்களில் பெரும்பாலானவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் வயது 65 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அது நாளைக்கு நான் அந்த செய்தியிலே அதை தாரன் கிட்டத்தட்ட 85 வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் 65 வயது தாண்டியவர்கள் என்று தான் சொல்லப்பட்டது செய்தியில். அவர்கள் சில பேர் நலமாக இருந்தவர்களுக்கும் இந்த முறையான வெயில் வந்து பெரிய சிக்கலாக்கி இருக்கிறது. பலர் நீர்நிலைகளுக்கு போனவர்கள் பலர் இறந்து போனார்கள். அதிலும் உங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு கடையிலே ஒன்று ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார் அவற்ற மகன். அவர் மகனும் அவர் நல்லா படித்தவர். தந்தையார் அமைப்பில் அந்த அங்கே ஒரு போராளியாக இருந்தவர். ஆமாம் அவருடைய மகன். அவர் இங்கே நல்ல ஒரு இது வேலை கிடைத்து வேலை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு பெரிய வயதும் இல்லை, 26 வயதோ 26 வயதுக்குள்ளார்.
4: கொண்டாடிய கமலவாணியின் பேர் எனக்கும் பேர் வருவதில்லை. மகன் மருமகள் அது திருமண நாள்.
0: ஆமாம்.
4: அவர்களுக்கும் பார்த்து குறிக்க வந்து நேற்று கடைசம் கேட்டேன். உங்களோட கடைசம் கேட்க நித்திரை வந்தாங்க.
0: ஆமாம். மூளைக்கு வேலை கொடுத்தா நித்திரை வந்துடும். அதுக்காகத்தான் அப்படி அந்த நேரத்தில் கலசத்தை தாரது. நேரத்துக்கு நித்திரையை போகணும்.
4: நித்திரையாக
0: இருந்தால் விட தெரிந்தா இதுவா கேள்வி என்று நீங்க பேசுவீங்க. விட தெரியாட்டி தான் பெரிசா யோசிப்பீங்க. விட தெரிஞ்சிட்டா இதுவும் ஒரு கேள்வியாண்டு சொல்லித்தான் பேசுவீர்கள். சரி, தெரியல எல்லாம் ஆண்டவன் செயல் பார்ப்போம். நன்றி.
4: எல்லாம் நல்லா அழகும்
0: சரி. நன்றி
4: நன்றி நன்றி.
0: சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீரை தொடர்ந்து சரி அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வைபரூடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் தேசன், நான் தேவங்கலைக்கன்.
0: சொல்லுங்கள்.
5: இப்போ நான் கணக்க நிகழ்ச்சி உங்களை சிறப்பாக போகுது தேசன். இங்கே வந்து இந்த கிளம்புக்கு சரியாக வெப்பநிலை கூடி இந்த சில புகழ்தங்கள் வந்து இந்த என்ன சொன்னால் அந்த வந்து 30 பாய்க்கு தான் செட் பண்ணி வைக்கணும். அதான்
0: மற்றது தண்டவாளங்கள் நலிந்து விடும் என்ற ஒரு பயமும் இருக்கிறது. நடந்து அதால தான் இது பல சேவைகளை தடுத்திருக்கிறார்கள்.
5: நோட்ரைன் வெஸ்ட்ஃபாலியாவில் அந்த ஒரு ஒரு அந்த
0: செய்தி அறிக்கையில இணைச்சிருந்தோம்
5: ஜெர்மனியில
0: எந்தெந்த இடங்கள்ல இந்த பிரச்சனையால வெப்ப அதிகளால தொடர்ந்துகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாகவும் சேர்த்திருந்தோம்.
5: நான் கேட்கல, நான் எங்களை பக்கத்துல நான் குழாலும் வந்து அது இப்படி ஒரு வெயில காணல வாட்ஸ்அப்ல மட்டும் தனியா சொல்லியிருக்காங்க
0: என்ன கூடுமென்று தான் சொல்லுகிறார்கள். திருப்பி மீண்டும் கூடுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கென்று சொல்லுகிறார்கள். அதுக்கு காரணம் வந்து சஹாரா பாலைவனத்தில இருந்து வருகின்ற காத்து தான் இதுக்கு காரணம் என்று. சுவிசிலி எல்லாம் பனிக்கட்டி எல்லாம் பெரிய அளவுல உருகி விட்டதாகவும் அதே நேரத்தில் சில இடங்களிலே ஏற்கனவே நீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டதாகவும் குறிப்பிடுகிறார்கள்.
5: நீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் தேவையில்லாத விடயம்.
0: தனிநபர் ஒரு தட்ட உரிமை. சரி
5: சரி, நீங்க ஒன்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் அரைக்கும் இறங்கும் மற்றது நிகழ்ச்சி சிறப்பா போகுது, மற்றது நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில பேசும், மற்றது உங்களோட நிகழ்ச்சி இல்லாதது நன்றி சொல்லிக்கொண்டு உங்களோட சாரதி இந்த இது வந்து நான் தான் கேட்ட வானுக்கு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி என்றால் அங்க வாழ்த்து ஒரு வாழ்த்து நிகழ்ச்சி தினமும் வந்து எங்கட நேரம் ஒரு மணிக்கு 1:30 நடக்குது, எங்கட நேரம் 1:30 தினமும் போடுது
0: பகல்
5: 1:30 தினமும் போகும்
0: தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, காத்திருந்தவர் விட வருகிறார். தொடர்ந்து அமெரிக்கா ராஜா அவர்களா?
6: வணக்கம் தர்சன், நலந்தானே?
0: நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
6: நல்லது நல்லது. நான் நீண்ட நாளாக நேரத்துக்கு வரவில்லை, காரணம் மன மகிழ்ச்சி இல்லை. இந்த வானொலி பிரச்சனைகளாலையும் அநேகமாக அன்பு உள்ள இந்த வானொலி நேயர்கள் வந்து மனதில இப்படி இருக்க களங்கங்கள் வரைக்க நோ மனநோ இருக்கிறபடியா நிகழ்ச்சிகள் கேட்கிற கூடி இயலாமல் இருந்தது. ஆன முறையிலே ஒரு மாத பிற இன்று வந்திருக்கிறேன். முதலில் 29 ஐரோப்பியாவின் முதல் 24 நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலியாகும். அன்றும் என்றும் என்றும் எந்த தடை வந்தாலும் கம்பீரமாகவும் நிமிர்ந்தும் மிக வேகமாக வான்பரப்பில் உலக வாழ் நேயர்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி ஆகும். தொடங்கிய காலம் வரை இன்று வரை எந்த ஊதியமின்றி தங்கள் தங்கள் கடமைகளை செய்யும் டிஆர்டியின் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் அத்தனை குடும்பத்தினருக்கும் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ நான் வணங்கும் அத்தனை பெண் அம்மன் தெய்வங்களையும் பிரார்த்திக்கிறேன் தர்சன், பிரார்த்திக்கிறேன் தர்சன். இதை சொல்லியே ஆகணும், என் வேலைப்பழு இங்குள்ள நேர வித்தியாசத்தினால் டிஆர்டியின் உறவுகளுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை. மனம் வருந்துகிறது. டிஆர்டியின் அன்பு நேயர் விபி அவர்களின் மனைவி இறைவனடி சேர்ந்தா இப்பொழுது ஒரு மாதம் ஆகி முடிந்து விட்டது. பின்பு அறிவிப்பாளர் ஜெகனின் மாமி கனடாவில் காலமாயிருந்தார். பிறகு ரெண்டு மரணங்கள் அடுத்தடுத்து நடந்தது. அன்பு தேவி தனராஜின் தாயத்துக்கு போய் வந்திருந்தார்.
0: ஜெகன் மாமி கனடாவிலேயா? இல்லையே, அவர் இலங்கையிலேயே.
6: எனக்கு மூத்தி சொன்னாரு கனடால நிக்கிறார் என்று.
0: இல்ல, அவர் இலங்கைக்கெல்லாம் போய் வந்தவர்.
6: படிவா கேளுங்க ஒரு கால். ஐயோ
0: கடவுளே, இல்ல தெரியும்.
6: அட, நான் பக்கத்துல நினைக்கிறேன், நாஜன் பக்கத்துல ஆடண்டு இங்க கனடால இலங்கைக்கியா? சரி சரி, ஓகே, மன்னிச்சு கொள்ளுங்க. தேவிதான ராஜாக்கு ரெண்டு இது நாட்டுக்கு போய் வந்திருந்தா. இவையெல்லாம் தம்பி சிங்க மூத்தி தான் எனக்கு சொல்லியிருந்தார். அத்தனை குடும்பங்களுக்கும் ஆறுதலையும் கூறிக்கொண்டு ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் தரிசன் கூறிக்கொண்டு. நாங்கள் இந்த வானிலையில அன்பு வச்சிருக்கிற நாங்கள் ஒவ்வொருதர்லையும் ஒவ்வொருதரும் அன்பு வச்சிருக்க வேணும். ஆன முறையில தான் நாங்கள் அன்பாக இந்த வானிலையில எல்லா நேர்களும் உலக வாழ் நேர்கள் வந்து கொண்டிருக்கிறோம். முதலில் இந்த வானொலி இயங்குறதுக்கு இருகை கூப்பி வணங்கி கொண்டு தர்சன், நிகழ்ச்சியின் வரிசையில் போன ஞாயிற்றுக்கிழமை டிஆர்டியின் அரசியல் களம் அன்று எங்கள் பெருமதிப்புக்குரிய திரு ஜெகநாதன் அண்ணா வந்து பல விஷயங்களை சொல்லியிருந்தார். தர்சன், நீங்களும் பல கேள்விகளை கேட்கின்ற போதுதான் ஆய்வாளர்களும் மிக விளக்கமாக உரையாடி இருந்தனர். நன்றிகள் அண்ணா. அண்ணா சுயனமா இருந்து இப்ப நல்ல சுகமா வந்து விட்டார். எங்கட ஜெகநாதன் ஐயா, அவருக்கு அவரோட நான் அடிக்கடி உரையாடுவேன் தரிசன். வாழ நலமுட அண்ணாக்கு கூறிக்கொண்டு தரிசன், திங்கட்கிழமை சங்கமம் கேட்டேன். அப்போது வேலை செய்து கொண்டிருந்தேன். நிகழ்ச்சிகள் எதுவும் மிக அதிகமாக கேட்பதுக்கு கடினமாயிருக்கும். அப்படி இருந்து தாயின் வானொலி ஏன் விடக்கூடாது என்று கிறுக்கி கிறுக்கி எழுதுவேன் தரிசன். நாடகம் அவன் மாறிவிட்டான், அங்கம் பென்டன்ட். நாடகத்துல நடித்தவர்கள் கேது, ஜெகன், கேமா. என்ன மாதிரி நான் சொல்லணும் என்று சொன்னால் இவ்வளவு நான் எழுதி வச்சிருந்தேன் தரிசன். அவள் கண் கேது வந்து சொல்றார், அவள் கண் முழிக்கவில்லை. இருந்தாலும் அவள் கண் முழிக்காமல் இருக்கிறாள் என்று மிக உருக்கத்தனமான உருக்கத்தனமாக கேது அழுவார், உருகி அழுவார் அந்த நாடகம் நடிக்கும் பொழுது. அவள் இந்த வசனத்தை தான் கேளுங்க தரிசன். இது நாங்கள் அடிக்கடி எங்கட நாட்டிலேயோ எங்கேயோ நாங்கள் புலம்பெயர்ந்த நாடு வழியை ஓடி இப்படி ஒரு வருத்தமா இருக்கும் பொழுது நாங்கள் இந்த வசனத்தை அங்கு சொல்லுவோம். அவள் கண்முழித்தால் உள் உணர்வுகள் தெரியும். கண்முழிச்சாதான் அவள் அந்த உள் உணர்வுகள் தெரியும். நல்ல ஒரு தமிழ் சொல் மகள் கேப்பா. ஜெகன் சொல்லுவார், அப்பாவை கூட்டி கொண்டு போய் தண்ணீர் சாப்பாடு கொடுத்து திருப்பி கொண்டு வருவோம் என்று. அப்பொழுது கேது ஐயோ ஐயோன்று குளறி அழுவார். உண்மையில் கேது, போடா நீ ஒரு நடி என்றா எடான்றதுக்கு கேது என்ன அண்ணாவை மன்னிச்சு கொள்ளுங்கள். வேறு லெவல், உன் நடிப்பு வேறு லெவல். கேது, ஜெகன், கேமாக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாடகம் சிறப்பு கூறிக்கொண்டு தரிசன். திங்கட்கிழமை உலகின் மறுபக்கம் கனகாலத்துக்கு தரிசன் நான் கேட்டேன். தீயா நன்றி.
0: அவங்க கலிபோர்னியால இருந்து தான் தொகுத்து தருகிறார்.
6: ஓம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் தரிசன். உண்மையாகவே அவ்வளோ ஆங்கிலத்துல உள்ள செய்திகள் எல்லாத்தையும் எடுத்து அதை தொகுத்து இந்த தமிழில அதை ஒலிபரப்பி செய்யறேன்டா, அதுக்கு ஒரு புரிம்பான ஒரு ஒரு ஆர்வம்.
0: அமெரிக்க அதிபர் ரொம்ப தேர்தலில் ஆதரிச்சிருந்தா இப்ப கவலைப்படுகிறார்.
6: நல்லது. அவ சொன்ன உலகத்துல 193 நாடுகள் என்று தரிசன். அந்த நாடுகள் உள்ள அந்த நாடுகள் இதுகளை பற்றி கூறியிருந்தா கேட்கும் பொழுது மிக இதா இருந்தது. ஆனா உண்மையா தரிசன், அந்த கொரோனா காலத்துல இந்த கொரோனா ஊசி பற்றி ஒரு சில பேர் சொல்லும் பொழுது இவ வந்து அதை சொல்லியிருந்தா. என்றாலும் எங்கள் ஜோசப் லூட் யூஎஸ்ஏல நியூஜெர்சி மாநிலத்தில் இருக்கிறார், அவரும் வந்து அதன் விளக்கத்தை சொல்லி இருந்தார் இரண்டாம் முறையும்.
0: ஜோச்சவர்களுடைய சகோதரர்.
6: ஓ சகோதரர், எஸ் அது அந்த வானில வார இல்லை என்றால் ஒன்று நாங்கள் யோசிக்கணும். இந்த இந்த கொரோனா ஊசியாலே உண்மையாகவே பக்க விளைவு வருகிறது தான், வந்து கொண்டுதான் இருக்கின்றது. வந்தாலும் தரிசன் அப்ப முன்னைய காலத்துல இப்ப 100 ஆண்டு 200 ஆண்டு முன்ன நடந்த இப்படியான ஒரு பயங்கரமான சுயநத்துல அந்த அந்த வைரஸால மக்கள் இறந்தார்கள், இறந்த வீட்டை உடம்ப விட்டுட்டு மற்றவர்கள் ஓடி தப்பினார்கள், அப்படியெல்லாம் நடந்த காலத்துல இப்படி ஒரு வசதி இப்படி ஒரு நவீன விதமான இது ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்னட்ட பணம் இருக்கிறபடியா பணத்தை போட்டு இந்த ஊசியை கண்டுபிடித்தான், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எத்தனை பேர். அப்படியான முறையில தான் நாங்களும் உயிரோட இருக்கிறோம் என்னன்னு சொன்னால் நியூயோர்க்
0: அமெரிக்கா இங்க சொல்லுங்க. இப்ப அமெரிக்கா என்ன ஊசிக்கு தடுப்பூசிக்கு வெளிக்கிட்டு இருக்கிறார்கள் ஆய்வுக்கு, என்ன ஊசி சொல்லுங்க.
6: ஓமம் அது வந்து அது வந்து எங்க என்று சொன்னால்
0: என்ன
6: காரணம் நியூயோர்க்ல, நியூயோர்க்ல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 8 மில்லியன் நியூயோர்க் சிட்டிக்கே இருக்கு. அதுக்குள்ளேயே தரிசன் ஒவ்வொரு நாளும் 1000 பேர் செத்தார்கள் ஒவ்வொரு நாளும். அந்த நேரம்
0: ஏதோ அங்க மட்டுமில்ல உலகம் பூராவே எல்லா நாடுகளிலும் அது நடந்து கொண்டிருந்தது.
6: ஓ ஆனா அந்த டைம்ல அமெரிக்கா பொறுத்த வரையில நியூயார்க் சிட்டிகளை மட்டும் 1000 ஒவ்வொரு நாளும் இறந்தார்கள். இந்த ஊசியை கண்டபடியா நாங்கள் லைன்ல ஒவ்வொரு 200, 300, 500, 1000 பேர் லைன்ல இருந்ததை போட்டோம். சரி அதை ஏற்றுக்கொண்டு நான் நிகழ்ச்சிக்கு வாரம் தரிசன். மற்ற தரிசன் கேதுவின் சங்கமம் நிகழ்ச்சியில என்னன்னு சொன்னா அடுத்தது என்னன்னு சொன்னால் தமிழோடைய தமிழ் சொற்கள் ரொம்ப அவர் யூஸ் பண்ணுவார், நல்ல அழகானது. அதோட 6ஆம் மாதம் 1ஆம் தேதி 26 எங்கள் அன்பு கேதுவின் தமிழோடு ஒரு தர்க்கம் என்ற நிகழ்ச்சியில் யாழ் நூலகம் எரித்த வரலாறை டிஆர்டியில் ஒலிபரப்பியிருந்தார். 1931 தொடங்கியது அந்த நூலகம் சிறிய இடமாக. பின்பு 1954 இந்தியாவில் இருந்து வந்து அடிக்கல் நாட்டினார்கள். 1959 யாழ் மேயர் அல்பிரைட் துரையப்பாவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது பட்டது. யாழ் நூலகம் 1981 மே மாதம் 31ஆம் தேதி எரிக்கப்பட்டது. 97,000 அரிய நூல்கள் சாம்பலாயின. இப்போது 45 வருடம் ஆகிவிட்டது. அன்பு கேது இது கையும் கூப்பி அனைத்து டிஆர்டி நேயர்களும் உங்களை வணங்குகிறோம். இந்த நிகழ்வை இந்த வானொலிக்கு கொண்டு நீங்கள் தந்தபடியால் தலைமுறை தலைமுறையா இருக்கும் உலக வாழ் எங்கட இளம் சமுதாய பிள்ளைகள் எல்லாம் இதை கேட்பார்கள். அதை கேட்பதற்கு இந்த வானொலியில ஒரு இடம் கொடுத்ததற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு கேதுக்கு. மற்றும் 6ஆம் மாதம் 10ஆம் தேதி 26 எங்கள் அன்பு அறிவிப்பாளர் வீட்டில் இருந்து கொண்டு எங்களை சிரிப்பிக்கும் சிறப்பிக்கும் நிகிலா மோகனதாஸ் அவரின் குரலில் இதையும் தரிசன் நான் முதல் முதல்ல தான் அன்று கேட்டேன் தரிசன். உலகாலும் அது கேட்கவில்லை பாட்டும் பதவும். அன்று ஜெர்மனியில் இருந்து சுவாசினி பத்மநாதனின் சொற்கோவை பணம் இருந்தால் எதனையும் செய்யும் மனிதன் மரணத்தை காண முடியாது. நான் சரியோ புள்ளையோ தெரியாது, நான் எழுதினேன் இந்த வாசனம் சரியோ தெரியாது, அவர் கேட்டுக்கொண்டிருப்பேன் நினைக்கிறேன். அருமையான பாடல்களை தெரிவுகளை செய்து அதனை தன் நேரத்தையும் ஒதுக்கி பதிவு செய்து ஒளிபரப்பு செய்த நிகழாக்கு நன்றிகளும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு தரிசன். கேதுவின் தாறுமார் நெடுந்தீவு தாயின் பிள்ளை கவிஞர் முகிலனின் வரிகள் வலிகள் கவிதையில் உண்மையில் கதை உண்மையில் கதையை கேட்கும் போது நெஞ்சு வலிக்கும். அந்த அது இந்த தலையங்கம் அந்த கவிதையின் தலையங்கம் யாருக்காகவும் நீ பயப்பட தேவையில்லை, யாருக்காகவும் நீ பயப்பட தேவையில்லை உண்மையாகவே அந்த வலியலை கேட்கும் பொழுது அருமையா இருக்கும், நெஞ்சு வலிக்கும் என்று அவருக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு கேதுவின் கதைகளிலே அடுத்தது. கேதுவின் கதைகளிலே எத்தனை கதைகள் வரலாம்? உண்மையில் குட்டி கதைகள் என்பது பல கோணங்களில் வந்து கொண்டே இருக்கும் மூளையின் விளையாட்டு. இந்த கதை தரிசன் மூளையின் விளையாட்டு. எங்கள் மூளைகள் என்ன விளையாட்டை செய்யறேன்? எங்கள் அன்பு சச்சிதானந்தம் ஐயா சொல்லுவர், உலகில் எங்கும் இது நடக்கும். நாங்கள் கேட்கும் போது சிரித்தேன், அதை கேட்கும் பொழுது, கேது இந்த கதையை கேட்கும் பொழுது சிரித்தேன். இதை கேளுங்கள் தரிசன், ஒரு வரிசையில் நிற்பது, மற்றது ரோட்டில் காரில் நாங்கள் வரிசையில் லைன்ல ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் அந்த கடையில் வரிசையில் நிற்கும் பொழுது அவற்றை வரிசை போகாமல் சிலோவா நிற்கும், பக்கத்தில் உள்ள வரிசை கூடி சீக்கிரம் போய்கொண்டே இருக்கும். இவர் என்ன செய்வராண்டாராம், அடே அது போகுதே என்ற போயில்லையென்று அடுத்த வரிக்கு போகிறார். அடுத்த வரிக்கு போனால் இவர் நின்ற வரி போய்கொண்டிருக்கும். அதுபோல தரிசன் நான் நீங்களும் ஹைவேல ஓடும் பொழுது முன்னுக்கு ஓடுறோம் சிலோ என்று சொல்லும் பொழுது அதை புஷ்பவதி அம்மா வந்து சொல்லி இருந்தா, ஓடும் பொழுது நாங்கள் அடுத்த லைனுக்கு போவோம், அடுத்த போனா அவரும் வந்து சிலோ இந்த லைனுக்கு வருவோம். அருமையா இருந்தது. கேதுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கள். இது உண்மையான மூளைக்கான வேலைன்னு சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்களும் சொல்லிக்கொண்டு தரிசன் செவ்வாய் என்று விஜி மற்றும் ரஜினி கோபால சிங்கத்தின் சிந்தன சிறைகள் தரிசன் முதல் கேட்டேன். தரிசன் நீங்கள் அடிக்கடி கேட்கிற நீங்கள் ராஜா அதை கேட்டீங்களா என்று சொல்லி, ஆனா அன்று நான் விஜயின் அந்த அந்த பாடல் நான் கேட்கவில்லை. இதை மட்டும் கேட்டேன், எனக்கு மிக பிடித்தமா இருந்தது. அந்த நேரத்தில் என்னால் கேட்க முடியாது. காரணம் வந்து வேலப்பழு பிரான்ஸ் நேரம் 4:10, அமெரிக்கா நேரம் 10:10 காலை. வழிகாட்டும் சிந்தனைகள், வழிகாட்டும் சிந்தனைகள் பல குறைகள் ஒன்றாக இணைந்து தரும் சிந்தன சிறகுகள். வழிகாட்டும் சிந்தனைகள் பல குறைகள் ஒன்றாக இணைந்து தரும் சிந்தன சிறகுகள். ரஜினி கோபால சிங்கத்துக்கும் அருமையான குரல், அவருக்கு அருமையான குரல். நீங்க சொன்னீங்கள் முந்தைய அறிவிப்பாளராக இருந்தேன் சொல்லி, அருமையான அழகான குரல். அன்று நிகழ்ச்சியில் அறிவிப்பாளராக இருந்த விஜய் ராஜேந்திரனுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தரிசன், திங்கள் எங்கள் காந்த குரலோனின் அன்னை அபிராமியின் பக்தி மாலை முதலில் ஒருவர் கேட்கும் பாடலோடு
0: நன்றி
6: நன்றி பிலிப் தேவா, ரதனி ரதனி ரதனி ஓகே ரதனி, தேங்க்யூ தேங்க்யூ நன்றி. திங்கள் அன்று காந்த குரலோயின் அன்னை அபிராமியின் பக்தி மாலை முதலில் ஒருவர்களுக்கும் பாடலோடு ஏனைய அஞ்சுவருடன் இணைந்து ஆறுவராக பாடலை ஒலிபரப்பார் ராஜா அண்ணாக்கு நன்றிகள் கூறிக்கொண்டு, மற்றும் செவ்வாய் உலகவாழ் டிஆர்டி நேயர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உதவுவோமா, எங்கள் அன்பு அறிவிப்பாளர் கம்பீர குரலோன் தரிசனின் குரலில் முனைவர் திரு சச்சிதானந்தம் ஐயாவின் எத்தனையோ வகையான நேயர்கள் விளங்கக்கூடிய வகையில் அறியக்கூடிய வகையிலும் இந்த நிகழ்ச்சியை தருவார். அவருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, மற்றும் புதன் டிஆர்டியின் அன்பு அறிவிப்பாளர் அருள்மொழி தேவர் நிகழ்ச்சி, யாரும் இதுவரை கேட்காத பாடல்கள், இதுவரை பாடல்களை கொண்டிருவர், சிறப்பா இருக்கும். நல்ல நல்ல பாட்டோடு ஒரு பாடுவர், ஒரு பாடுவார். நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை என்ற பாடலோட இந்த நிகழ்ச்சியை தொடங்குவார். சிறப்பு சிறப்பு சிறப்பு அருள்மொழித்தேவனுக்கு கூறிக்கொண்டு, புதன் டிஆர்டியின் இனிய குரலுக்கு சொந்தக்காரி எங்கள் அன்பு சோபிதாவின் மழலை மழலைகள் சிறுவர் முத்தம், மழலைகளின் சிறுவர் முத்தம் அன்று சிறப்பித்தவர்கள். அமெரிக்கா தாத்தாவின் அன்பு முத்துக்கள் ஆர்த்திகன், அகேனி, அஸ்மினி, அஸ்வினி, மனது ஜனு, ஜதீஷ், சஞ்சு, இறுதியில் சோபிதாவின் பாட்டி பாட்டி அம்மாவின் கதை மிக சிறப்பா இருந்தது. சோபி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் என்று கூறிக்கொண்டு தரிசன் புதன் இதுவரை தான் கேட்காத பாடல்களில் மனதில் நினைவான நினைவாகவும் நுழைந்திருக்கும் பாடலை நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியை எங்கள் கம்பீர குரலோன் அறிவித்திருந்தார் டிஆர்டியின் அன்பு நேயர் திருமதி லாலா ரவி அவர்களுக்கு. அருமையான பாடல்களை நாங்கள் கேட்டிருந்தோம், மகிழ்ந்தோம். அதுபோல அதை அத்தனை நேரத்தையும் ஒதுக்கி வரிசைப்படுத்தி பதிவு செய்து காந்த குரலோன் ராஜா அண்ணா அதை பதிவு செய்ததுக்கு அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு தரிசன் வியாழன் இன்றைய நட்சத்திரம் பாடல்களை அனுப்பியிருந்தார் திருமதி சரஸ்வதி சுவஞானம். இறுதியில் இன்றைய நட்சத்திரம் கவிஞர் வாலி அவர்கள் அறுநூற்று ஆண்டுகளாக பாடல்களை எழுதி இந்நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த தாயகத்தின் வேலனையின் தாயின் பிள்ளை திரு சிறிஸ்கந்த ராஜா, ராஜா அண்ணாவும் மற்றும் அவர்கள் மனைவி புவிராணி, பிள்ளைகள் டிஆர்டி உலகவாழ் நேயரோட அன்பா இருக்க வேண்டும் என்று ராஜானே வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் அண்ணா கூறிக்கொண்டு சனி என்று அன்பு சோபிதாவின் நிகழ்ச்சி கண்டுபிடி கண்டுபிடி 5 தரவுகள் கேள்வியாக சொல்லப்பட்டது. எங்கள் டிஆர்டி அன்பு நேயர்கள் சரியாக பதில்களை கண்டுபிடித்து சொல்லி நிகழ்ச்சியை சிறப்பிப்பார்கள். அதுவும் 3 சொல், அதில் பெயர், மிருகம், போதை. பெயர், மிருகம், போதை, அதாவது வந்து மது, மறை, துறை என்னென்று கேட்டார். விடைய சொன்னார்கள் மதுரை. சிறப்பு சிறப்பு சிறப்பு என்று சொல்லிக்கொண்டு செவ்வாய் நாதேஸ்வர ஓசையுடன் கவிதைக்குள் கவிதையை எடுத்து கவிதை பாடும் நேயர்களை மகிழ்விக்கும் டிஆர்டி ஒலியின் கவிஞர் திரு அவர்களின் சிறப்பான நிகழ்ச்சி நன்றிகளும் வாழ்த்துக்களும். கவிதையை சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் இது கைகூப்பி வணங்குகிறேன். நன்றி நன்றி. திருவின் தமிழோடைய ஒரு விளையாடு, தமிழோடைய ஒரு விளையாடு நிகழ்ச்சியும் நிகழ்ச்சியும் நேர்களின் மூளையை சிந்தித்து மூளைக்கு வேலையை கொடுக்கும் சரியான விடைகளை கண்டுபிடிக்கும் நேர்களுக்கு கண்டுபிடிக்கும் நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். அன்று எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது திருவோடை நான் உரையாட வேண்டும் என்று. அன்று கதைத்திருந்தேன் திருவோடை. காரணம், விண்வெளியிலிருந்து பூமிக்கு கல்கள் விழும், அதிலும் சிலது மட்டும் இரும்பாக விழும். அது ஒரு பொக்கிசம். அதை தேவி தனராஜுக்கு சொல்லிக் கொண்டிருந்த பொழுதுதான் தரிசன் நான் வேலை முடிந்து காருக்கு எழும் பொழுதுதான் அதை கேட்டேன். அந்த நிகழ்ச்சி கடைசியா தான் நான் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு வருடம் ஞாபகம் இல்லை தர்சன். அமெரிக்காவில் டெக்சஸ் மாநிலத்தில் இப்ப திரு கேட்டுக்கொண்டிருப்பார் நினைக்கிறேன். ஒரு இந்தியன் குடும்பத்தில் வீட்டு கூரைக்குள் இருந்து ஒரு சிறிய கல் வந்து விழுந்தது. பின்பு அந்த கல்லை விண்வெளி நாசா நிறுவனம் 20 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு அதை வாங்கி அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்திருந்தார்கள். அப்பதான் நான் திருவோட இந்த விஷயத்தை சொன்னேன். திரு சொன்னா தானும் அது அருந்ததாக சொன்னார். அதோட வெள்ளி மலர் நீண்ட நாளைக்கு பிறகு படுக்கையில இருந்து கண்ணை முடிச்சு கொண்டு கேட்டு இருந்தேன். இந்த முறை வெள்ளி மலர் சிறப்பித்தவர்கள் பத்மராணி ராஜரத்தினம், அதுக்கு முதல் எங்கள் ஐயா சுதன் சர்மா, ராணி சம்பந்தர், லண்டோ மனோ. ராணி சம்பந்தரும் லண்டோ மனோவும் கிறிஸ்டியனா இருந்தாலும் சைவ சமய தேவாரங்கள் பாடல்களை பாடுவார்கள், அது ஒரு சிறப்பு, அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் மகேந்திரன், பாடகர் மகேந்திரன், மற்றது இன்னும் ஒன்று ராசாச்சி தியா ராஜா அவர்களும் வந்து பாடியிருந்தார். மற்றது நான் யாரும் சொல்லாடா என்ன மஞ்சு கொள்ளுங்கள் எனக்கு தெரியவில்லை. இந்த நிகழ்வை கேட்டு மகிழ்ச்சியா இருந்தது. மற்றும் வந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று சோபிதாவின் பாடுவோர் பாடலாம் கேட்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தவர்கள் பேராண்டி அபிவரதன், மன்றன் பொங்கை ராஜா, ராஜலிங்கம், ஸ்கந்தா, டென்மார்க்கில் இருந்து அதாவது வந்து டென்மார்க்கில் இருந்து சேகரின் மகன் அதாவது ஜனனிகாவின் தம்பி அஜய் அவர்கள் பாடியிருந்தார். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தரிசன். சனி அன்று எங்கள் டிஆர்டி ஒலியின் நீண்டகால அறிவிப்பாளர் பிலிப்தேவா இன்றைய கால நிலையில் சூரியன் மிக சூடாக இருக்கு.
0: வெள்ளிக்கிழமை பாடிவரம் என்ன வெள்ளிக்கிழமை பாடுவோர் பாடலாம் கேட்க இல்லையா?
6: இல்லை இல்லை தர்சன், நான் இரண்டாவது வேலைக்கு போய் மாட்டு போட்டு போனேன்
0: தர்சன்.
6: ஓ மணிக்கோம். இந்த சூடான காலத்திலே குளிரான துள்ளிசை பொப் பாடல்களை அதிலும் பிலித்தோவாவின் சிறப்புக்கு அன்பு நேயர்கள் அழைப்பு கொடுத்து அவருடைய மனதை சந்தோஷப்படுத்துவார்கள். தேவனின் பொப்பாடல்களில் இதை ஒரு முறை போடவும் எனக்கு கேட்க ஆசையா இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் போடும் பொழுது இந்த பாடல்களை போடுங்கள். ஏதாவது ஒன்று இலங்கை என்பது நம் திருநாடு, தாய் திருநாடு, அதை போட்டிருந்தார், நேற்று போட்டிருந்தார். மற்றது யாழ்ப்பாணம் போக ஆசையா, மாம்பழம் சாப்பிட ஆசையா, கேட்கும் பொழுது என்னென்ன இருக்கு. மற்றது சூறாங்கனி சூறாங்கனி மாலுக்கு என்னவா, அதையும் போடலாம். நான் ஒரு பாடலும் கேட்டிருந்தேன் அவரை, போத்திகீச காரையாண்டு பிலிப் தேவா ஐயா எழுமண்டா, அதையும் நீங்கள் பார்த்தெடுத்து போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்று எங்கள் அன்பு நேயர் சண்முகநாதன் அண்ணா வாழும் பொழுது வாழ்த்துவோம். அண்ணா என்றும் அன்பு மனைவி பிள்ளைகள் டிஆர்டி அனைத்து நேயர்களுடன் நீண்ட காலம் வாழ வேணுமென்று வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்நிகழ்வை அனுசரணையா கொண்டு வந்த புஷ்பபதி சிவநாதனுக்கும் கை கூப்பி அவரும் நீண்ட காலம் வாழ உண்டு, வாழ்த்துகிறோம், வாழ்ந்துகிறோம். தரிசன் நன்றி, வாழ்க வளர டிஆர்டி தமிழன்.
0: நன்றி, மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். நன்றி,
6: நன்றி.
0: தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கின்ற நேயரை பார்ப்போம். அவர் காத்திருந்தால் அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.

அச்சரிய நிகழ்ச்சியுடன் இன்றைய நேர் நேரத்தை நிறைவு செய்து கொண்டு தொடர்கின்றது. அசலும் நகலும் நிகழ்ச்சியிலே ஒரு பாடலை கேட்கலாம். அசலாக வருகிறது நாளை நமது என்ற திரையிலிருந்து டி எம் சமுத்திரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் பாடியது. வாலியவர்கள் இயற்றிய பாடல். மெலிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையிலே

அசலாக ஒலித்த அந்த பாடலானது நாளை நமது என்ற திரையிலிருந்து ஒலித்திருந்தது. அதே பாடல் இப்பொழுது நகலாக சத்யராஜா அபிவிருதன் அவர்களது குரலிலே கேட்கலாம்.

நகலாக சத்யராஜா அபிவிருதன் அவர்களது குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள். நிறைவுக்கு வந்தது அசலும் நகலும். நிலைய கலைநேரம் இரவு 9 மணி, ஐக்கியராஜ்யத்திலே இரவு 8 மணி.

0: எமது செய்தி அறிக்கை சற்று தாமதமாக வர இருக்கிறது. அதுவரையில் விளம்பர பக்கம் செல்லலாம்.
1: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
2: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
3: இருக்கேன். மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் ஒன்னு குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 45 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு.
5: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க

0: கல்யாண கலஞ்சியத்தில் மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: நிலைய கல்நேரம் 9:06, அக்கிராட்சியத்திலே 8:06.
3: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
4: நூலுலகம் .com.
5: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
6: இன்னைக்கு மகாலங்காத்தால கிழிஞ்சு கையில தூக்கியலாம தூக்கி கொண்டு போறீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
7: ஐயோ ராஜான், லாட்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
7: விடாதீங்க, போங்க போங்க.
8: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
9: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
8: Vicky Superstore, Gala Gonesse Sasselil,
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
0: Mélodie et Tordre-Prélec, Vicky Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Bu, Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH இலக்கம் 5.

0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 3197750. கைத்தொலைபேசி இலக்கம் 7 8 9 20 58 58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிவித்திருக்கிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கிண்ணச்சியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் நடனத்தால் உலக சாதனை படைத்திருக்கிறார். கவிஞர் ரஜீவனின் மகளான ரஜீவன் கம்சத்வனி இந்த சிறுமி 6 வயதுக்குட்பட்ட பிரிவில் இந்த உலக சாதனையை நிலைநாட்டியிருக்கிறார். இந்த நிகழ்வு இன்று காலை 9:30 மணியளவில் கிளிநொச்சியில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் நடைபெற்றது. 2:30 தொடர்ச்சியாக பரதநாட்டியம் ஆடி அந்த சிறுமி உலக சாதனை நிகழ்த்தினார். இந்த சாதனையானது ராபா உலக சாதனை புத்தகத்தில் இன்று பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்வின் இறுதியில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணீஸ்வரன் அவர்களால் உலக நாட்டிய இளவரசி என்று மகுடம் சூட்டி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ராபா உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை நாட்டு தூதுவர் கலாநிதி யோகதாசன் ஜூட்னிமலன், ராபா உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் கிளிநொச்சி மாவட்ட தலைவர் கலாநிதி சுவனீஸ்வரன் விஜிதா ஆகியோர் நடுவர்களாக பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணீஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார். வவனியா கல்மடு முதலாவது படிவம் பகுதியில் அடிப்படை வசதிகளின்றி பெரும் இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்த முன்னாள் போராளிக்கு புதிய வீடொன்று கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த குடும்பத்தின் கணவர் அங்கவீனம் அடைந்த முன்னாள் போராளியாக இருப்பதோடு இந்த குடும்பத்தின் மற்றொரு அங்கத்தவர் முன்னாள் போராளியாக இருந்து காணாமல் ஆக்கப்பட்டவர். எந்தவித அடிப்படை வசதிகளும் பெற்ற சூழலில் வாழ்ந்து வந்த இந்த குடும்பத்தின் துயரம் அறிந்து அவர்களுக்கு நிரந்தர வாழ்விடத்தை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கையினை தமிழ்நிலம் மக்கள் அமைப்பு முன்னெடுத்தது. சுமார் 1.3 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த வீட்டினை இன்றைய தினம் தமிழ்நில மக்கள் அமைப்பின் தலைவர் வினோகரனால் பயனாளிகளிடம் உத்தியோகமாக கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த வீட்டுக்கான நிதியினை லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் தமிழர்களுக்கான உதவும் கரங்கள் அமைப்பின் தலைவர் யோகி வழங்கியிருந்தார். திருவோணமலை முத்துநகர் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும், சீனக்குடா போலீசாரின் அத்துமுறிய சம்பவம் தொடர்பில் கொழும்பில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் அந்த விவசாயிகள் சென்று தங்களது அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக முறைப்பாடு அளித்திருக்கிறார்கள். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு முத்துநகர் ஒன்றிணைந்த விவசாய சங்கத்தின் செயலாளர் சகிலா சபுத்தீன் கூறுகையில், முத்துநகர் விவசாயிகளின் காணிகள் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக கையகப்படுத்தப்பட்டதை அடுத்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். இது தொடர்பில் மாற்றுக்காணி வழங்குவதாக கூறினார்கள். ஆனால் தீர்வு தராமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பிரதமர் ஊடாக தீர்வு வழங்கப்படவில்லை. எங்களது விவசாய நிலம் இலங்கை துறைமுக அதிகார சபையினால் கையகப்படுத்தி 342 விவசாய குடும்பங்களை வீதிக்கு இறக்கியுள்ளார்கள். தற்போது தொழிலின்றி பாரிய பொருளாதார சிக்கலை அவர்கள் எதிர்கொண்டுள்ளார்கள். மேலும் இரவு நேரத்தில் சீனக்குடா போலீசார் தங்கள் விவசாய குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் நுழைந்து அப்பட்டமாக வீட்டை பரிசோதனை செய்துள்ளார்கள். இது அடிப்படை உரிமை மீறலாகும். இது தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடமும் முறைப்பாடு அளித்திருக்கிறோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா எதிர்வரும் 16ஆம் தேதி வியாழக்கிழமை பிரான்ஸ் வரவுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பிரசன்ன பெரேரா தெரிவித்தார். இந்த முக்கியத்துவம் மிக்க விஜயத்தில் வெளிவகார அமைச்சர் விஜித கரத் உட்பட சில முக்கிய உயர் அதிகாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். உலக வங்கி மற்றும் பிரெஞ்சு கப்பல் நிறுவனமான சிஎம்ஏ, சிஜிஎம் ஆகியவற்றின் அண்மைக்கால முக்கிய அறிவிப்புகளை தொடர்ந்து இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் கடல்சார் வர்த்தக அபிலாசைகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உத்தியோர்வ பயணம் அமைய உள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் வர்த்தக உறவுகளை தீர்மானிக்கும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை தக்கவைத்துக் கொள்வது மற்றும் அதனை மேலும் சாதகமாக பயன்படுத்துவது தொடர்பிலும் இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு ஐரோப்பிய சந்தையில் உள்ள வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்தும் இருதரப்பு மட்டத்திலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் போது பிரதான கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. முன்னதாக பிரான்சின் இரண்டாவது பெரிய கப்பல் நிறுவனமான சிஎம்ஏ சிஜிஎம் கொழும்பு துறைமுகத்தில் பெரும் முதலீடுகளை செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தது. துறைமுக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் அனுரா கர்ணதிலக மற்றும் இலங்கைக்கான பிரெஞ்சு தூதுவர் ரெமி லம்பர்ட் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடலின் போதே இந்த தகவல் முதன் முதலில் வெளியானது. இந்த சந்திப்பின் போது உலகின் முன்னணி கப்பல் நிறுவனமான சிஎம்ஏ சிஜிஎம் தலைவர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரியான ரோடால் ஜுஷாடே மகனாவுடன் ஜனாதிபதி ஆண்ட்ருகுமார திசநாயக்கா பிரான்சில் வைத்து ஒரு விசேட சந்திப்பை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தூதுவர் உத்தியோகமாக தெரிவித்தார். பிரெஞ்சு முதலீட்டாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் தனது நாடு மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாகவும் தூதுவர் அங்கு சுட்டிக்காட்டினார். இந்த முதலீட்டு குழுவுக்கு தலைமை தாங்கிய சிஎம்ஏ சிஜிஎம் நிறுவனத்தின் சிரேஷ்ட துணைத் தலைவர் திருமதி கிறிஸ்டின் கபோட் உலகெங்கிலும் உள்ள முக்கிய துறைமுகங்களில் 65 மேற்பட்ட கொள்கலன் முனியங்களை சொந்தமாக கொண்டு தங்களது நிறுவனம் இயங்கி வருவதாக குறிப்பிட்டார். கொழும்பு துறைமுகத்தின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த புவியியல் அமைவிடம் காரணமாக கொள்கலன் மறு ஏற்றுமதி நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கு பெரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கூட்டு முயற்சி முதலீடுகள் மூலம் கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் போக்குவரத்தின் அளவை அதிகரிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் கொழும்பு துறைமுக மேற்கு முனைய திட்டத்தின் இரண்டாம் கட்ட முதலீட்டு சாத்தியக்கூறுகள் குறித்தும் தமது நிறுவனம் ஆழமாக ஆய்வு செய்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த வாரம் உலக வங்கியும் கொழும்பு துறைமுகம் தொடர்பாக மிக முக்கியமானதொரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. கொழும்பு துறைமுகத்தின் பிராந்திய முக்கியத்துவம் மற்றும் அங்கு அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய உட்கட்டமைப்பு முதலீடுகள் குறித்து அந்த அறிக்கையில் விரிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அண்மைய நாட்களாக இடம்பெற்ற சேர்ஜியோ கோரின் இலங்கை பயணம், போல்காபூரின் இலங்கை பயணங்கள், பிரான்சின் முன்னணி கப்பல் நிறுவனத்தின் முதலீட்டு ஆர்வம் மற்றும் கொழும்பு துறைமுகம் குறித்த உலக வங்கியின் மதிப்பீட்டு அறிக்கை என்பன இலங்கையின் கடல்சார் பொருளாதாரம் சர்வதேச மட்டத்தில் உற்று நோக்கப்படுவதை உறுதி செய்துள்ளன. இந்த பின்னணியில் ஜனாதிபதியின் பிரான்ஸ் விஜயமானது துறைமுக அபிவிருத்தி, ஐரோப்பிய முதலீடுகள் மற்றும் ஜிஎஸ்பி வரிச்சலுகை நீடிப்பு ஆகியவற்றுக்கு வலு சேர்க்கும் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராணுவம் கையகப்படுத்தி வைத்திருக்கும் காணிகளை மீட்பதற்கான கவனயீர்ப்பு போராட்டம் இன்றும் இடம்பெற்றது. தலாலி உதய கலவாணி மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் காலை 8:30 முதல் மதியம் 12 வரை இடம்பெற்றது. 36 வருடங்கள் கடந்து சொந்த நிலங்களில் வாழ முடியாது, எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், எங்கள் நிலங்களை விடமாட்டோம் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். நிலமே எங்கள் மூச்சு, அது இல்லையில் வாழ்வு போச்சு, அரசே ராணுவத்தை வெளியேற்று மக்கள் குடியேற போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட சுலோக அட்டைகளை கையில் ஏந்தியவாறு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த தலாலி பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். இதே நேரத்தில் முல்லைத்தீவு கரைத்துறை பற்றிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணிகளுக்குரிய மக்கள் இன்று 5வது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் கேப்பாப்பிலவு மக்களின் இந்த 5ஆம் நாள் போராட்டத்தில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன் பங்கேற்றிருந்தார். குறிப்பாக கேப்பாப்பிலவில் 55 குடும்பங்களுக்குரிய 51.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளும், 4 குடும்பங்களுக்குரிய 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் அந்த பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தியே காணிகளுக்குரிய மக்களால் தொடர் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த 5ஆம் நாள் ஆர்ப்பாட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன், சட்டத்திரணி குமாரசிங்கம் கம்சன், சூழல் மற்றும் சமூகத்தின் அபிவிருத்திய வலுவூட்டு நிறுவனத்தின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் மாதுசானா திஷான் ஆகியோரும் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வந்தாறு மூலையில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழகம் தமது கிராமத்துக்கு செல்லும் வீதியை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த பகுதி மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் இன்று கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள். கடந்த 1990 யுத்தகால பகுதியில் தமது கிராமத்துக்கு செல்லும் பிரதான வீதி மூடப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தார்கள். யுத்தம் முடிவடைந்த பின்னர் கிழக்கு பல்கலைக்கழக சுற்றுமதில் அமைத்ததால் தங்களது கிராமத்துக்கான வீதி முற்றிலும் தடைப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட மக்கள் தமக்கான வீதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளரும் விவசாயம் மற்றும் காணி அமைச்சின் இணைப்பு செயலாளருமான திலகநாதன் மற்றும் இலங்கை தமிழர் கட்சியின் செங்கலடி பிரதேச சபை உறுப்பினர் நாகேந்திரன் சென்று மக்களின் பிரச்சினை தொடர்பாக மக்களோடு கலந்துரையாடியிருந்தார்கள். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களது நியாயமான கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் அவர்களிடம் கையளித்தார்கள். விச போதைப் பொருட்களுக்கு எதிரான தேசிய பிரச்சார வேலை திட்டத்துக்கு அமைவாக அனுராதபுர நகரம் மற்றும் நகரத்தின் சுற்றுப்புற பகுதிகளை மையமாக கொண்டு நேற்று ஒரு சிறப்பு பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அனுராதபுர தலைமையக போலீஸ் நிலைய அதிகாரிகளுடன் பங்கேற்புடன் இந்த வேலை திட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலின் பாதகமான விளைவுகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதோடு வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. நகரின் வழியாக பயணித்த மக்களுக்கு நஞ்சு பொருட்கள் முற்றிலுமாக ஒழிப்பதற்கான தேசிய இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் அது தொடர்பாக பொதுமக்களின் ஒத்துழைப்பின் அவசியத்தையும் போலீஸ் அதிகாரிகள் விளக்கியிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனுராதபுர தலைமையக போலீஸ் நிலைய சமூக போலீஸ் பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போசான் விழா முடியும் வரை அனுராதபுரம் பகுதியில் நடைபெறும் என்று அறிவித்தார்கள். கட்நாயக்கா விமான நிலையத்தின் 18 கட்டை சந்திப்புக்கு அருகில் நட்சத்திர அந்தஸ்து கொண்ட சுற்றுலா கோட்டல் ஒன்று அமைக்கப்படுவதாக கூறி சீமெந்து உற்பத்தி மற்றும் பொதியிடும் தொழிற்சாலை ஒன்று நிர்மாணிக்கப்படுவதற்கு எதிராக அந்த பிரதேசவாசிகள் இன்று காலை மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த திட்டத்துக்கான கட்டிட வரைபடத்துக்கு 2020 டிசம்பர் 10 அன்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையும் அதற்கான அபிவிருத்தி அனுமதி பத்திரத்தை கடந்த 2025 டிசம்பர் 25 அன்று நகர அபிவிருத்தி அதிகார சபையும் வழங்கியிருந்தன. ஆரம்பத்தில் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் 3857 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட ஒற்றை மாடி கட்டிடத்துக்காகவே அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஆனாலும் பின்னர் 12925 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட 5 மாடி சீமெந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கான அனுமதி பத்திரமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கொழும்பு கட்நாயக்கா பிரதான வீதியிலிருந்து நீர்கொழும்பு களப்பு வரை இந்த கட்டுமான பகுதி விரிவடைந்துள்ளது. இதன் காரணமாக கொழும்பு கட்நாயக்கா அதிவேக நெடுஞ்சாலை, கட்நாயக்கா விமான நிலையம், அந்த பகுதியில் உள்ள சுற்றுலா ஹோட்டல்கள், 3 சர்வதேச பாடசாலைகள், நீர்கொழும்பு களப்பு மற்றும் அதனை நம்பி வாழும் மீனவ சமூகம் விசேட வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள லியனகேம் உள்ள கண்டல் தாவர காடுகள், கட்நாயக்கா வர்த்தக வலய பெண் ஊழியர்களின் விடுதிகள் மற்றும் முத்துராஜவில சுற்றுலா படகு தொழிலாளர்கள் என்று பலதரப்பினரும் நேரடியாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிக மக்கள் நடமாட்டமும் சுற்றுலா மற்றும் வணிகத்துறையின் நிறைந்த இந்த பகுதியில் சீமெந்து தூசிகளினால் சூழல் மாசடைவது பாரிய சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அரசாங்க அதிகாரிகள் முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் வழங்கிய அனுமதி பத்திரங்களின் அடிப்படையில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் நிபந்தனைகளையும் மீறி இந்த கட்டுமானம் வேகமாக நடைபெற்று வருகிறது. அத்துடன் இந்த தொழிற்சாலை தொடர்பான எந்தொரு விவரப்பலகையும் கட்டுமான பூமியில் காட்சிப்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார்கள். இன்றைய இந்த போராட்டத்தில் பௌத்த மற்றும் கத்தோலிக்க மதகுருமார்கள், பிரதேச மீனவர்கள், சுற்றாடல் ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பின் பிரதிகள் மற்றும் உள்ளூர் கோட்டல் உரிமையாளர்கள் என்று பெருமளவிலானோர் கலந்து கொண்டிருந்தார்கள். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் குறித்து பிரித்தானியா உயர்மட்ட பிரதிநிதியிடம் எடுத்துரைத்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் அர்த்தமுள்ள அதிகார பெயர்வை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துதல் என்பவற்றின் அவசியம் தொடர்பில் அவரிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். உத்தியுர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு சென்றிருக்கும் வெளியுறவு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் லோகோரா போபிள்ஸுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது. இந்த சந்திப்புக்கு தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் எஸ் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் டெலோவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் வெவ்வேறு காரணங்களினால் சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை. அதேவேளை லோரா போல்பீர்ஸுடனான இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அன்ரு பட்ரிக் பங்கேற்றிருந்தார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரம் பற்றியும் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் அபிலாசைகள் குறித்தும் மிக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியம், நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்த வேண்டியதன் அவசியம், மனித உரிமைகளை பாதுகாத்தல், பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை உறுதிப்படுத்தல், ஜனநாயக மற்றும் சட்டவாட்சி மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளல், நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளல் என்பன உள்ளடங்களாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அதேபோன்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள், அவர்களுக்கான சமத்துவம், அடிப்படை உரிமைகள், கண்ணியம் மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழரசு கட்சியின் பிரதிகள் அங்கு வலியுறுத்தினார்கள். அத்தோடு இலங்கை மக்கள் அனைவருக்கும் நீதியானதும் கண்ணியமானதும் நிலையானதுமான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்குரிய அரசியல் செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் பற்றியும் அவர்கள் பிரித்தானிய உயர்மட்ட பிரதிநிதியிடம் எடுத்துரைத்தார்கள். அதேவேளை ஜனநாயக கட்டமைப்புகளை வலுப்படுத்தல், அரசியல் பொறுப்புணர்வை மேம்படுத்துதல், நல்லாட்சியை ஊக்குவித்தல் மற்றும் பொருளாதார மீட்சிக்கு சமாந்திரமான அரசியல் முன்னேற்றம் என்பன நாட்டின் எதிர்கால நலனுக்கு இன்றியமையாதவை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் இலங்கையில் ஜனநாயகம், மனித உரிமைகள், பொறுப்புக்கூறல், நல்லாட்சி மற்றும் நிலையான அரசியல் தீர்வு என்பவற்றை உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு பிரித்தானியா வழங்கி வரும் ஆதரவுக்கு தமிழரசு கட்சி பிரதிகள் தமது நன்றியை வெளிப்படுத்தினார்கள். வவுனியா மாநகர சபை முதல்வரின் பதவி நீக்கமானது எந்தொரு தன்னிச்சையான முடிவும் அல்ல. அவர் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு அவை உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே ஆளுநர் இந்த துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கே கே மஸ்தான் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் இதனை தெரிவித்திருக்கிறார். வவுனியா மாநகர சபை முதல்வர் சுந்தர்லிங்கம் காண்டிபன் பதவி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஊழலற்ற நிர்வாகமே மக்களின் எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஆளுநர் மேற்கொண்டுள்ள இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தற்போதைய அரசாங்கம் ஊழல்வாதிகளை இனங்கண்டு சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. இவ்வாறான சூழலில் உண்மையை மறைத்துவிட்டு எதிர்கட்சியினர் பாராளுமன்றத்தில் பொய்யான கருத்துக்களை முன்வைப்பது மிகுந்த கவலைக்குரியது. ஊழலுக்கு எதிரான ஆளுநரின் இந்த சீர்திருத்த நடவடிக்கை வவுனியா மாநகர சபையின் நிர்வாக செயல்பாடுகளில் ஒரு முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுவதாகவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். தமிழ் தேசிய பேரவையினால் நியமிக்கப்பட்ட ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொது சபையின் வழிநடத்தல் குழுவின் முதலாவது கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் நடத்தப்பட்ட கூட்டத்தின் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரவை தயாரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கும் என அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிகள், துறைசார் நிபுணர்கள் உள்ளிட்ட 35 பேர் அடங்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொது சபையின் வழிநடத்தல் குழு நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமைய முதுநிலை விரிவுரையாளர் கலாநிதி விக்னேஸ்வரன் ஒருங்கிணைப்பாளராக கொண்ட 33 பேர் அடங்கிய வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொது சபை யாழ்ப்பாணத்தில் கூடி புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது உள்வாங்கப்பட வேண்டிய தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்த ஆவணத்தை தயாரிப்பதற்கு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை எடுத்து வரும் முயற்சிகள் மற்றும் அதில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வகிவாகம் என்பன உள்ளடங்களாக அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் 33 பேரை கொண்ட வழிநடத்தல் குழு கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் நிகழ்நிலை முறைமை ஊடாகவும் பங்கேற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இனப்பிரச்சனைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விடயங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கில் இயங்கி வருகின்ற தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் பிரதிகளுக்கும் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீவோட்டுக்கும் இடையே கடந்த வியாழன் அன்று கொழும்பில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முக்கிய வாக்குறுதிகளை வழங்கியிருந்த பின்னணியில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விடயங்களில் தமிழ் தேசிய கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஈடுபட்டு வருகிறது. அதற்கமைய தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் பங்கேற்புடன் கடந்த மார்ச் 2, ஏப்ரல் 9 மற்றும் மே 6 இந்த தேதிகளில் சந்திப்புகள் நடைபெற்றதோடு முக்கிய சில இணக்கப்பாடுகளும் எட்டப்பட்டிருக்கின்றன. இவ்வாறானதொரு பின்னணியிலே கடந்த வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் சுவிஸ் தூதுவர் ஸ்ரீ வோல்டே சந்தித்திருக்கும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் உறுப்பினர்கள் தமது முயற்சிகள் உள்ளிட்ட சமகால விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடியிருக்கிறார்கள். இதுவாறிருக்க தமிழ் தேசிய கட்சியுடனான அடுத்த சந்திப்பை கடந்த 11ஆம் தேதி நடாத்துவதற்கு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை உத்தேசித்திருந்த போதிலும் அன்றைய தினத்தில் இலங்கை தமிழ் கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ஆகியோர் நாட்டில் இல்லாத காரணத்தினால் அந்த சந்திப்பு நடாத்தப்படவில்லை என்று நம்ப தகுந்த வட்டாரங்கள் மூலம் தெரிய வருகிறது. செம்மணி சோதனை சாவடிக்கு அருகாமையில் இருந்த கோவிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியின் ஒரு பகுதியிலும் இன்னமும் கண்டறியப்படாத மனித புதகுழிகள் இருக்கக்கூடும் என்று திடுக்கிடும் தகவலை வெளிப்படுத்தியுள்ள மரண தண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ச தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ளும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாக தெரிவிக்கிறார். பாடசாலை மாணவி கிரிசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ச அந்த படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதகுழி விகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இந்த விகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவியான SC விஜயவிக்ரம கடந்த ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி ஜனாதிபதி அன்றுகுமார திருசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தது நேர்கள் அறிந்ததே. அதனையடுத்து இதுபற்றி மேலதிக விவரங்களை கேட்டறியும் நோக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி சோமரட்ன ராஜபக்சாவை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மீண்டும் 2ஆம் கட்டமாக கடந்த ஜனவரி 9ஆம் தேதி சோமரட்ன ராஜபக்சாவை சந்தித்தார்கள். அந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவுக்கான கடிதம் ஒன்றை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளிடம் கையளித்த சோமரட்ன ராஜபக்ச செம்மணி மனித புதகுழி மற்றும் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட மீறல்கள் தொடர்பில் தான் ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்த கடிதத்தின் ஊடாகவும் அதன் பின்னரும் பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அவை குறித்து தற்போது வரை எந்தொரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் இந்த விடயம் தொடர்பில் சுயாதீன குழு ஒன்றை நியமித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கோரிக்கை விடுத்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் தனது மனைவியான சம்பா விஜயரகம ஊடாக வீரகேசரி வார வெளியீட்டுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் மனித புதகுழிகள் தொடர்பில் புதிய தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கும் சோமராஜபக்ச சிறைச்சாலைக்குள்ளிருந்து இவை பற்றிய மேலதிக விவரங்களை வெளிப்படுத்தும் பட்சத்தில் தனது பாதுகாப்பு தொடர்பில் பல்வேறு கேள்விகள் காணப்படுவதாகவும் எனவே தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். திடீரென ஏற்பட்ட இருதய நோய் நிலைமை காரணமாக அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சலை பரிசோதனைக்காக நேற்றைய தினம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் இருதய நோய் பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு திணைக்களகத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேசலை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சுமார் 3 வாரங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் தொடர்ந்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அவருக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக மேலதிக பரிசோதனைகளுக்காக அவர் மருத்துவமனையின் இதய நோய் பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சம்பந்த் இந்திரிக குமாரா தெரிவிக்கையில், மேலதிக பரிசோதனைகளுக்காக சுரேசலை மீண்டும் நேற்று மாலை இதய நோய் பிரிவிலே அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே நேற்று மருத்துவமனைக்கு சென்றிருந்த சுரேசலையின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து அவரது மனைவி ஊடகங்களுக்கு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். நேற்று காலை சுரேசுக்கு ஏற்பட்ட கடுமையான நெஞ்சுவலி காரணமாக அவர் இதய நோய் பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். பரிசோதனையின்படி அவரது உடலை ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். அமைச்சர்கள் என்ன கூறினாலும் அவரது உண்மையான உடல்நிலையை உள்ளே இருக்கும் மருத்துவர்கள் மட்டுமே அறிவார்கள். அவர் நல்ல ஆரோக்கிய நிலையில் இல்லை. அதிகாரிகள் அனைவரும் சுரேசலை உயிரிழக்கும் வரையில் காத்திருக்கிறார்கள். தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்தால் அதற்கு ஜனாதிபதியும் ரவி செனவரட்ன சாணி அபயசேகர உள்ளிட்ட சில அதிகாரிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சுரேஷ் கடந்த புதன்கிழமை எழுத்துப்பூர்வமாக சட்டத்தரணிக்கு அறிவித்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டார். விசாரணைகளை தொடர்ந்து நடத்துமாறு நாங்கள் கூறுகிறோம். ஆனால் அவரை விளக்கமறியில் வைக்குமாறு கோருகிறோம். தற்போதைய நிலையில் அவரது உடலை மேலும் மோசமடைந்து வருகிறது. ஆனாலும் சுரேஷ் தனது உண்ணாவிரத போராட்டத்தை எந்த காரணம் கொண்டும் கைவிடப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக சுரேசலையின் மனைவி தெரிவித்தார். இலங்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல்கள், சித்திரவதைகள் மற்றும் தன்னிச்சையான கைது நடவடிக்கைகள் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்படும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை நாட்டுக்கு முற்றாக இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சி எச்சரித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை பேராசிரியர் ஜி எல் பீரிசின் இல்லத்தில் கூட்டு எதிர்க்கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்ட விசேட கூட்டம் நடைபெற்றது. சுமார் 25 அரசியல் தலைவர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் குறித்தும் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிரான அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை மற்றும் சர்வதேச உடன்படிக்கைகள் குறித்து பிரதானமாக சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய நாடுகளுக்கு எமது நாட்டு பொருட்களை வரியின்றி ஏற்றுமதி செய்வதற்கான ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை எமக்கு சும்மா கிடைத்து விடவில்லை. மனித உரிமைகள், சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான 27 சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு இலங்கை இணங்கி நடப்பதாக உறுதியளித்ததன் பின்னரே இந்த சலுகை வழங்கப்பட்டது. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கையில் இதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இலங்கையின் தற்போதைய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் இந்த சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறது. நான் வெளிவுகார அமைச்சராக இருந்த காலத்தில் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் வரை தற்போதுள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஜெனிவா மனித உரிமைகள் பேரவைக்கு எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்திருந்தேன். ஆனால் தற்போதைய நீதியமைச்சர் கொண்டு வந்த புதிய சட்டம் அனைத்து தரப்பினராலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டதால் அரசாங்கம் அதனை வாபஸ் பெற்றது. புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் இதுவரை எதுவும் செய்யப்படவில்லை. அரசாங்கம் எதனையும் வெளிப்படைத்தன்மையுடன் செய்யவில்லை. இலங்கையில் தடுப்பு காவலில் உள்ள கைதிகள் நடத்தப்படும் விதம் மற்றும் சித்திரவதைகள் குறித்து சர்வதேச சமூகத்தின் பார்வை திரும்பியுள்ளதை சுட்டிக்காட்டிய பேராசிரியர் பீரிஸ், சித்திரவதைகளுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் துணைக்குழு ஒன்று அண்மையில் இலங்கைக்கு வந்து ஒரு வாரம் தங்கியிருந்தது. இலங்கை கையெழுத்திட்டுள்ள சர்வதேச மனித உரிமை உடன்படிக்கைகள் சரியாக அமுல்படுத்தப்படுகிறதா என்பதை ஆராயவே அவர்கள் வந்திருந்தார்கள் என்று குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் குறித்து கருத்து தெரிவிக்க முடியாத என்றாலும் கைதிகள் நடத்தப்படும் விதம் குறித்து சர்வதேச மற்றும் உள்நாட்டு சட்டங்களில் தெளிவான விதிகள் உள்ளன. சித்திரவதைகள் முற்றிலும் சட்டவிரோதமானவை. இத்தகைய செயல்கள் சர்வதேச அரங்கில் இலங்கைக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்தார். கூட்டு எதிர்க்கட்சியின் தலைவர்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிகளை சந்தித்துவிட்டு வெளியேறிய சில நிமிடங்களிலே சுகீஸ்வர பண்டாரா கைது செய்யப்பட்டதை பீரிஸ் வன்மையாக கண்டித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிகளை சந்தித்து விட்டு வந்த உடனே குற்றப்புணர்வு திணைக்களம் அவரை கண்காணித்து கைது செய்துள்ளது. இது ஒரு முழுமையான போலீஸ் ஆட்சியின் பண்பாகும். அரசியலமைப்பின் கீழ் எதிர்க்கட்சியாக செயல்படுவது எங்களது அடிப்படை உரிமை என்று அவர் குறிப்பிட்டார். கூட்டு எதிர்க்கட்சியின் ஊடக ஒருங்கிணைப்பாளர் பினோய் ஹெட்டியாராச்சி சுகீஸ்வர பண்டாராவுடன் வாகனத்தில் பயணித்தார் என்ற ஒரே காரணத்துக்காக எந்தொரு அடிப்படை ஆதாரமின்றி கைது செய்யப்பட்டு சுமார் 5 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டார். இது நாட்டின் அரசியலமைப்புக்கு முற்றிலும் எதிரானது என்பதால் இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனித உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் மாவட்ட நீதிமன்றத்தில் இழப்பீடு கோரி வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரிய குடியரசின் முன்னாள் பிரதி வெளிவுகார அமைச்சரும் இலங்கைக்கான முன்னாள் தென்கொரிய தூதுவருமான ஜோங் உன் சோய் மற்றும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று நடைபெற்றிருக்கிறது. சொந்தமான இடம் அழகான வாழ்க்கை என்ற தற்போதைய அரசாங்கத்தின் விசேட வேலை திட்டத்தின் கீழ் கிண்ணியா பிரதேசத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மற்றும் சொந்தமாக வீடொன்றை அமைத்துக் கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளும் வீடற்ற மக்களுக்கான நிகழ்வொன்று நேற்று கிண்ணியா காக்காமுனை பிரதேசத்தில் நடைபெற்றது. தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் திருவண்ணாமலை மாவட்ட முகாமையாளர் நிமல் ராஜசிங்கே தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வெளிவிகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர முதன்மை அதிதியாக கலந்து கொண்டார். இதன்போது வறுமை கோட்டின் கீழ் வாழும் வீடற்ற மூன்று குடும்பங்களுக்கான புதிய வீடுகளுக்கு பிரதி அமைச்சரினால் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டதோடு மேலும் 10 பயனாளிகளுக்கான வீட்டு நிதியுதவி காசோலைகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் தொகுதி இணைப்பாளரும் கிண்ணியா பிரதேச அபிவிருத்தி குழு இணைப்பாளருமான எம்இஎம் ராபிக் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு காசோலைகளை வழங்கி வைத்தார். தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கையின் கீழ் இந்த வருடம் கிண்ணியாவில் உள்ள 31 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் இருந்தும் தலா ஒரு குடும்ப வீதம் 31 பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். நேற்றைய நிகழ்வுடன் சேர்த்து மொத்தம் 21 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான ஆரம்ப கட்ட தொகையாக தலா 150,000 ரூபாய் நிதி இதுவரை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரஜா சக்தி தலைவர்கள், தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் என்று பலரும் கலந்து சிறப்பித்திருக்கிறார்கள். தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் அரசினால் வழங்கப்படும் மாதாந்த முதியோர் உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ள குறைந்த வருமானம் கொண்ட மூத்த குடிமக்களுக்காக விசேட அடையாள அட்டை வழங்கும் திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டமானது கிராமிய வளர்ச்சி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் உள்ள தேசிய முதியோர் செயலகம், ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகன் திணைக்களம் ஆகியவற்றுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகிறது. தற்போது 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட தகுதியுள்ள முதியவர்களுக்கு மாதந்தோறும் 5,000 ரூபாய் உதவித்தொகையை அரசாங்கம் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 10,00,000 பயனாளிகள் இணைக்கப்பட்ட நிலையில் தகுதியுள்ளவர்களில் சுமார் 76,716 பேர் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் இந்த உதவித்தொகையை பெற முடியாதிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பிரச்சினைக்கு தீர்வாகவே இந்த விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேசிய முதியோர் செயலகம் அறிவுறுத்தல்களையும் விடுத்துள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாததால் உதவித்தொகை பெற முடியாத முதியவர்கள் உடனடியாக தமது கிராம உத்தியோகத்தர், சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் அல்லது முதியோர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகத்தரை தொடர்பு கொள்ள வேண்டும். தகுதியுள்ள பயனாளிகளை கண்டறிந்து அவர்களை விரைவில் இந்த உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள், சமூக சக்தி அமைப்புகள் மற்றும் சமூக மேம்பாட்டு குழுக்களின் ஊடாக தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. உதவித்தொகை பெறுவதில்லவும் இவ்வாறான தடைகளை நீக்கி தகுதியுள்ள அனைத்து முதியவர்களுக்கும் சமூக பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிசாவுடன் இணைந்து கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெளிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு உத்தியூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயத்தின் போது தற்போது வடக்கு மாகாண சபையின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் தெளிப்பளை ஆதார வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. வைத்தியசாலையின் சேவை தரத்தை உயர்த்துதல், நிர்வாகம் மற்றும் வள ஒதுக்கீட்டு வசதிகளை மேம்படுத்தல், நோயாளர்களுக்கான சிகிச்சை சேவைகளை மேலும் வலுப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இதன் போது ஆராயப்பட்டிருக்கிறது. அத்துடன் வைத்தியசாலையில் நிலவும் ஆளணி பற்றாக்குறை, விசேட வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் தட்டுப்பாடு, மருத்துவ உபகரணங்களின் தேவைகள், சுகாதார ஊழியர்களின் பிரச்சனைகள், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் மற்றும் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேலும் விரிவுபடுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மேலும் வைத்தியசாலையின் வைத்தியர்கள், தாதியர்கள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரிகளுடன் அமைச்சர்கள் நேரடியாக கலந்துரையாடி அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், தேவைகள் மற்றும் சேவை மேம்பாட்டுக்கான ஆலோசனைகளை கேட்டறிந்தார்கள். தொடர்ந்து வைத்தியசாலையின் பல்வேறு வார்டுகளுக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களின் நலன்கள் குறித்து விசாரித்ததோடு மருத்துவ சேவை வழங்கப்படும் நடைமுறைகளையும் அவர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள். இதன்போது உரையாற்றிய சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் 3 மாடி கட்டிடத்தின் பணிகளை அடுத்த ஆண்டுக்குள் முழுமையாக நிறைவு செய்ய முடியும் என்று நம்புகிறோம். இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் எமக்கு கிடைத்துள்ளன. குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சை பிரிவு தொடர்பாக பல்வேறு வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிர்வாக கட்டமைப்பை உடனடியாக மாற்றாமல் தொடர்வது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதேவேளை நீங்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகளுக்கு அமைவாக புற்றுநோய் சிகிச்சை பிரிவை விசேட பிரிவாக மத்திய சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டு வருவது குறித்தும் எதிர்காலத்தில் முழு வைத்தியசாலையும் மத்திய அரசின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தாலும் வைத்தியசாலை நிர்வாகம், வைத்தியர்கள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கருத்துக்களை முழுமையாக கேட்டறிந்த பின்னரே இறுதி முடிவு தங்களால் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதற்காக அமைச்சின் ஊடாக விசேட குழு ஒன்றை நியமித்து தேவையான தகவல்கள் மற்றும் பரிந்துரைகளை பெற்றுக் கொள்வதே பொருத்தமான நடவடிக்கையாக இருக்கும் என்றும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டார். அங்கு உரையாற்றிய கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மக்களின் சுகாதார சேவையில் மிக முக்கியமான பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் ஏனைய சுகாதார பணியாளர்கள் பல்வேறு வளக்குறைபாடுகளுக்கு மத்தியிலும் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருகிறார்கள். அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ள குறைபாடுகள் மற்றும் சேவைகள் தொடர்பில் அரசாங்கம் முழு கவனம் செலுத்தியுள்ளது. அவற்றுக்கு கட்டங்கட்டமாக தீர்வு காண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த வைத்தியசாலையில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச அவர்களுக்கு விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார். மக்களுக்கு தரமான, சமமான மற்றும் திறன்மிக்க சுகாதார சேவையை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் அரசாங்கம் வழங்கும் என்று அவர் உறுதியளித்திருப்பதாகவும் அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டார். 2027 கல்வியாண்டு முதல் 6ஆம் தர மாணவர்களுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருப்பதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஜாபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்காவின் தலைமையில் நடைபெற்ற கல்வி மறுசீரமைப்புகளின் முன்னேற்றம் குறித்த மீளாய்வு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. இதற்கென 5 முக்கிய அம்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றை செயற்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமாக விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 2026 முதலாம் தரத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய கல்வி மறுசீரமைப்புகள் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அடுத்த கட்டமாக 6ஆம் தரத்துக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய 6ஆம் தரத்துக்கான முதலாம் தவணைக்கான பாடப்புத்தகங்கள் அச்சிடப்பட்டு பூர்த்தியாகியுள்ளன. இவை 2ஆம் தவணை பாடப்புத்தகங்களுடன் இணைந்து உரிய நேரத்தில் பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட இருக்கிறது. இலங்கையின் கல்வி உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் சுமார் 6500 2ஆம் நிலை பாடசாலைகளுக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் ஏற்கனவே வழங்கி முடிக்கப்பட்டுவிட்டது. மேலும் அபிவிருத்தி தேவைப்படும் 373 பாடசாலைகளை தரமுயர்த்தும் பணிகளும் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. தீபத்தில் எரிந்து நாசமான யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையை சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார். கடந்த மே மாதம் 9ஆம் தேதி மருந்து களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீபத்தில் களஞ்சிய சாலை முற்றாக எரிந்து நாசமாகியதோடு களஞ்சிய சாலையில் காணப்பட்ட புற்றுநோய்க்கான மருந்துகள், சத்திரை சிகிச்சைக்கான மருந்துகள் உள்ளிட்ட பெறுமதியான மருந்துகள் தீயிலிருந்து நாசமாகியிருந்தது. இந்த நிலையில் புதிய மருந்து களஞ்சிய சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதோடு தீபத்து தொடர்பிலான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சுகாதார அமைச்சர் தீயிலிருந்த மருந்து களஞ்சிய சாலையை நேரில் பார்வையிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அரச மருத்துவாதிகாரிகள் சங்கத்தின் 2026-2027 புதிய தலைவராக மருத்துவ நிபுணர் சந்திக்க எபிட கடுவ தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் நேற்று இடம்பெற்ற போதே அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அதேவேளை அரச மருத்துவாதிகாரிகள் சங்கத்தின் புதிய பொதுச் செயலாளராக மருத்துவர் பண்டாரா வரகுட தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நாடாவிய ரீதியில் சமத்துவமான சுகாதார சேவையை விரிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். கொழும்பில் அமைந்துள்ள சினமன் லைஃப் ஹோட்டலில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இலங்கை பல்வைத்தியர் சங்கத்தின் 93rd வருடாந்த அறிவியல் அமர்வின் ஆரம்ப நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை பல்வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்கா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆரம்ப நிகழ்வில் சுகாதார பிரதியமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி, முன்னணி பல்வைத்திய நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்விமான்கள் என்று பலரும் கலந்து கொண்டதோடு மாணவர்கள், சிரேஷ்ட ஆராய்ச்சியாளர்கள் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டதோடு புலமை பரிசிலும் வழங்கி வைக்கப்பட்டது. நாளாவிய ரீதியில் சமத்துவமான சுகாதார சேவையை விரிவுபடுத்துவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை தான் மீண்டும் வலியுறுத்த விரும்புவதாகவும், பொது சுகாதாரம் என்பது வெறுமனே மருத்துவமனை சிகிச்சையை மாத்திரம் சார்ந்ததல்ல, அது நல்ல உடல்நலம் மற்றும் தடுப்பு சார்ந்த வாழ்க்கை முறை தேர்வுகளிலிருந்தே ஆரம்பமாவதாக பிரதமர் தனது உரையில் குறிப்பிட்டார். வாய்வழி சுகாதாரம் என்பது இந்த பயணத்தின் மிக முக்கியமானதொரு பகுதியாகும். ஆரோக்கியமான புன்னகை என்பது பலமான பற்கள் இருப்பது மட்டுமல்ல, அது சிறந்த ஊட்டச்சத்துடன் ஒரு குழந்தையின் கற்றல் திறனுடன், ஒரு வளர்ந்தோரின் உழைப்பு திறனுடனும், ஒவ்வொரு மனிதனின் ஒட்டுமொத்த நல்வாழ்வு மற்றும் கௌரவம் ஆகியவற்றுடன் நேரடியாக தொடர்புடையதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய தரவுகளின்படி உலகளவில் சுமார் 350 கோடி மக்கள் வாய்வழி நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கையை பொறுத்தவரை குழந்தைகளிடையே பல் சொத்தை, பெரியவர்களிடையே பரவலாக காணப்படும் ஈறுநோய் மற்றும் புயலை பயன்பாடு, வெற்றிலை பாக்கு உபயோகம் ஆகியவற்றுடன் நெருக்கமான தொடர்புடைய, குறிப்பாக ஆண்களிடையே அதிகளவில் காணப்படும் வாய்வழி புற்றுநோய் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க சவால்கள் இன்னும் இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தொற்றா நோய்களின் தேசிய சுமையை குறைப்பதற்கு ஏதுவாக தடுப்பு சுகாதார கட்டமைப்பை பலப்படுத்துவது அரசாங்கத்தின் உறுதியான அர்ப்பணிப்புடன் உள்ளது. பாடசாலை, பல் மருத்துவ சேவைகள் மற்றும் சமூக ரீதியான சுகாதார திட்டங்கள் உள்ளிட்ட வெற்றிகரமான முன்முயற்சிகளை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும். மருத்துவ சமூகமானது வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்பங்களை உள்வாங்கவும், உள்நாட்டு ஆராய்ச்சி திறன்களை பலப்படுத்தவும், நாட்டின் பொது சுகாதார அமைப்பை மேலும் மேம்படுத்தும் வகையில் சர்வதேசத்தின் சிறந்த நடைமுறைகளை தமக்கேற்ப மாற்றியமைக்க முன்வர வேண்டும். மேலும் பல் மருத்துவ துறையில் பெண்களின் பங்களிப்பு கணிசமாக அதிகரித்து வருவதை வரவேற்கிறேன். இந்த துறையில் அவர்களுக்கு அதிக பிரதித்துவம் கிடைப்பதுடன் நிபுணத்துவ பயிற்சி, ஆராய்ச்சி, தலைமைத்துவம் மற்றும் தீர்மானங்களை எடுக்கும் முக்கிய பதவிகளிலும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். தியத்தலாவையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்தொன்று பண்டாரவளை வெளிமடை பிரதான வீதியின் எல்பத்தவில பகுதியில் நேற்று மாலை விபத்துக்குள்ளானது. இந்த பேருந்து முதலில் கெப்ரக வாகனம் ஒன்றுடன் மோதியதன் பின்னர் வீதியோரமாக நிறுத்தப்பட்டிருந்த 2 பாரூதி மற்றும் மின்சார கம்பம் ஒன்றில் மோதி நின்றிருக்கிறது. இந்த விபத்தினால் பேருந்து உட்பட ஏனைய வாகனங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த விபத்தில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக பதுளை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக உடனடி அபராதங்களை விதிப்பதற்கு பதிலாக நேரடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் WPA சேனாதீர இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த வருடம் ஜனவரி 1st முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாடு முழுவதும் 1292 உயிரிழப்புகளை ஏற்படுத்திய வீதி பத்துக்கள் பதிவாகியுள்ளன. இந்த பத்துக்கள்னால் 1357 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அதே காலப்பகுதியில் 2512 பாரதூரமான பத்துக்களும் 5059 சிறிய பத்துக்களும் பதிவாகியுள்ளன. உயிரிழந்தவர்களில் 467 பாதசாரிகளும் 465 உந்துருளி செலுத்தினர்களும் அடங்குவதாக காவல்துறை தரவுகள் தெரிவிக்கின்றன. கிள்ளச்சி பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து போலீசாரின் விசேட அதிரடி வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வீதி விபத்துக்களை தடுப்பதையும் பாதசாரிகள் மற்றும் ஏனைய வாகன சாரதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நேற்றும் இன்றும் ஜூன் மாதத்தில் மட்டும் அதிரடி சோதனையின் போது பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட சுமார் 30க்கு அதிகமான அதிவேக சொகுசு மோட்டார் சைக்கிள் போலீசாரால் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இலக்க தகடுகளின்மை வீதியில் செல்லும் பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் முறையான சட்டபூர்வ ஆவணங்களின்றி செலுத்தப்பட்டமை, சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதமை, பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து விதிகளுக்கு முரணாகவும் செயற்படுகின்ற வாகன சாரதிகளுக்கு எதிராக இனிவரும் நாட்களிலும் இத்தகைய கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்று கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளார்கள். வீதி பயன்பாட்டுக்கு தகுதியற்ற வாகனங்களை கண்டறியும் விசேட சோதனை நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் தெரிவித்திருக்கிறார். இந்த சோதனை நடவடிக்கைகள் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் இணைந்து முன்னெடுக்கப்படும். இதேவேளை மலைய பகுதிகளில் இயக்கப்படும் வாகனங்கள் குறித்து இந்த சோதனை நடவடிக்கையின் போது விசேட கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வீரகெட்டிய பகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் அம்பாந்தோட்டை மாவட்ட இளைஞர் முன்னணியின் ஊடக செயலாளரும் 30 வயதுடைய இளைஞர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். ககுருவின பகுதியைச் சேர்ந்த ஒருவரே உயிரிழந்திருப்பதாக போலீசார் அடையாளம் கண்டுள்ளார்கள். நேற்று நடைபெற்ற விருந்துபசாரம் ஒன்றின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதிலே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வாக்குவாதம் தீவிரமடைந்ததில் சந்தேக நபர் கூர்மையான ஆயுதத்தால் அந்த நபரை தாக்கியிருக்கிறார். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர் மிதமுலன பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோதலில் சந்தேக நபரின் தாயாரும் காயமடைந்து சிகிச்சைக்காக வீரகெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கதிர்காம பாத யாத்திரை அடியார்களுடன் வீதியில் சென்ற நாயை உதைத்து துன்புறுத்திய சந்தேக நபரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்தார்கள். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதோடு கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பிரதம பரிசோதகருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 21 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டார். அந்த நாய் யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டு வரும் குழுவினரோடு பயணித்து வரும் சுப்பிரமணியன் என்ற பெயருடைய நாய் என்பதாகும். மேலும் கல்முனை பிரயத்தில் வைத்து சந்தேக நபரினால் தாக்கப்பட்டுள்ளமை மனிதாயமானமற்ற செயலாகும் என்று இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன. சுமார் 480 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்த அந்த சுப்பிரமணியன் என்ற நாய் தாக்கப்பட்டமை சமூக ஊடகங்களில் வைரலானதோடு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அத்துடன் நாயை தாக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தனது சமூக ஊடக பக்கத்தில் அந்த நாய் தன்னால் துன்புறுத்தலுக்கு உள்ளானமை குறித்து மன்னிப்பு கோரியுள்ளமையும் இங்கு தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சுஜித் வேதமில்ல வழிகாட்டலில் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டாரா கஸ்தூரி ஆராய்ச்சி ஆலோசனைக்கு அமைய கல்முனை பிராந்திய பதில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நாராயண நெறிப்படுத்தலில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி கத்திக்குத்து தாக்குதலுக்கு உள்ளான 29 வயதுடைய ஆணொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்தார். வயிற்றில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்து போனார். எட்டியாந்தோட்டை போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி ஒருவரை போலீசாருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் 10 தோட்டாக்கள் அடங்கிய மகசின் ஒன்றை காணாமலாக்கிய குற்றச்சாட்டில் சீதாவுக்க கோட்ட குற்றப்பிராய்வு பிரிவினர் கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர் ஒரு உப போலீஸ் பரிசோதகர் ஆவார். இந்த பொறுப்பதிகாரி கடந்த 26ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒரு போலீஸ் உத்தியோகத்தருடன் இணைந்து மோட்டார் சைக்கிள் ரோந்து பணியில் ஈடுபட்டார்கள். அன்று மாலை போலீஸ் போக்குவரத்து பதிவேட்டில் தமது வருகையை பதிவு செய்துள்ள போதிலும் அவர் பயன்படுத்திய 14.931 இலக்கமுடைய துப்பாக்கியையும் அதிலிருந்த 10 தோட்டாக்கள் மற்றும் மேகசினையும் மீண்டும் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கவில்லை என்பது விசாரணைகளில் உறுதியானது. இந்த சம்பவம் குறித்து சீதாவுக்க கோட்ட குற்றப்பிராய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்ட அதிகாரி முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலத்தை அளித்துள்ளார். தான் பொறுப்பேற்ற துப்பாக்கியை கடமைக்கு எடுத்து செல்லவில்லை என்றும் அது மேசை இழுப்பறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போய்விட்டதாக அவர் போலீசாரிடம் தெரிவித்தார். சுமார் 72.2 மில்லியன் அதாவது 7,22,00,000 ரூபா பெறுமதியான காசிஸ் மற்றும் குஸ்ரக போதைப் பொருட்களை இலங்கைக்குள் கடத்தி சென்ற 5 இலங்கை பயணிகள் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் கேகாலை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுக்குட்பட்டவர்கள். இவர்களில் ஒரு பெண்ணும் 4 ஆண்களும் அடங்குகின்றார்கள். நடப்பு ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 31 அதிகரித்திருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. ஜூன் மாதத்தில் மாத்திரம் 17,208 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 51,049 அதிகரித்திருக்கிறது. நாட்டில் டெங்கு பரவல் தீவிரமடைந்திருக்கிற நிலையில் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட முக்கிய அரசு நிறுவனங்களை சுற்றி முன்னெடுக்கப்படும் டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமினவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச விமர்சனம் வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகம், அலரி மாளிகை போன்ற உயர் பாதுகாப்பு வலயங்களை சுற்றி மேற்கொள்ளப்பட்ட தூய்மை பணிகள் டெங்கு நெருக்கடி பெருந்தொற்று நிலையை எட்டிய பின்னரே முன்னெடுக்கப்படுவதாகவும், இது அதிகாரிகளின் தாமதமான செயல்பாட்டை பிரதிபலிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டில் இதுவரை 50,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். சுகாதார அதிகாரிகளும் இது பெருந்தொற்று நிலை என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி செயலகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தூய்மைப்படுத்தும் பணி தேவைப்படுகிறது என்றால், நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள பொது சுகாதாரத்தின் நிலை என்ன என்பதை அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போசான் பண்டிகை கால பகுதியில் நீர்நிலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. போசான் பௌர்ணமி போயாத்தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தற்போது வரை 18,000 அதிகமான தான சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. ஈழத்து தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இலங்கை மட்டக்களப்பு மண்ணில் முதல் முறையாக உலகளாவிய ரீதியில் திருக்குறள் மாநாடு இன்று மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிறுவனத்தின் கம்பன் கழக கம்பவாரி ஏராஜ் ஆரம்பித்து வைத்தார். அகண்ட தமிழுலகம் அமைப்பின் ஏற்பாட்டில் மனித விழுமியங்களின் உன்னத கூறுகளான அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை உலகுக்கு எடுத்துரைத்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது மறையாக விளங்கும் திருக்குறளை மையப்படுத்தி உலகளாவிய அறப்பாதைக்கு வள்ளுவம் காட்டும் வாழ்வியல் என்ற தொனிப்பொருளில் மாநாடு ஏற்பாட்டு குழு தலைவர் கிழக்கு பல்கலைக்கழக முகாமைத்துவ பேராசிரியர் கனகசிங்கம் தலைமையில் இடம்பெற்றது. இதில் சிறப்பு அதிதியாக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் வேல் நம்பி, சிறப்பு அதிதிகளாக கம்பன் கழக கம்பவாரி ஜெயராஜ், இந்து கலாச்சார அலுவலக திணைக்கள பணிப்பாளர் நிறுத்தனன், தாளங்குடா தேசிய கல்வியியல் கல்லூரி பீடாதிபதி கணேசரண்ணம், பல்கலைக்கழக விரிவிரியாளர்கள், துறைசார் வல்லுநர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சுவாமி விபுலானந்தர் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலியையும் செலுத்தியிருந்தார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விபிஜி ராம் திட்டத்தால் கடும் நிதி சுமைக்கு உள்ளாவதாக பாரதிய ஜனதா ஆளும் மத்திய பிரதேசம் பீகார் மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன.
2: மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் தொழிலாளர்களின் ஊதியத்திற்கான 100% நிதியையும் மத்திய அரசே ஏற்றது. இந்நிலையில் இத்திட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட்டுள்ள ஜிராம்ஜி திட்டத்தில் வடகிழக்கு உள்ளிட்ட சில மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்களுக்கு 60% நிதியை மட்டுமே மத்திய அரசு ஏற்கும் வகையிலும் 40% அந்தந்த மாநிலங்களை வழங்க வேண்டுமென விதிகள் வகுக்கப்பட்டன. இதனால் மாநிலங்களுக்கான நிதி சுமையை அதிகரிக்கும் நிலை உருவானது. இதனை சுட்டிக்காட்டி கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் புதிய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசின் நிதி பகிர்வு முறைக்கு

0: 4,168 கோடி ரூபாய்க்கு பதிலாக 20,037 கோடி ரூபாயை வழங்குமாறு மத்திய பிரதேசமும் மத்திய அரசிடம் கோரியுள்ளன. அதேபோல் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு தங்களது கருத்துக்களை அனுப்பியுள்ள 13 மாநிலங்களில் பீகார், பஞ்சாப், ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 5 மாநிலங்கள் தொழிலாளர்களுக்கான தினசரி ஊதியத்தை உயர்த்தவும் கோரியுள்ளன.
1: தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாகூர் நாளை பதவியேற்க உள்ளதாக அந்த கட்சியின் தலைமை அறிவித்திருக்கிறது. விருதுநகர் மக்களவை தொகுதி உறுப்பினராக உள்ள மாணிக்கம் தாகூர் மக்களவை காங்கிரஸ் கொறடாவாகவும் உள்ளார். ஆந்திரம், அந்தமான், நிக்கோபார் காங்கிரஸ் பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்துடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட காங்கிரஸ் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவளித்தது. தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையிலும் இடம்பெற்றது. இந்த சூழலில் தேர்தல் முடிவு வெளியான உடனேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து விலகும் முடிவை அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு கே செல்வ பெருந்தகை தெரிவித்ததாக தகவல்கள் வெளியானது. இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 2 மாதங்கள் நெருங்கியுள்ள நிலையில் செல்வ பெருந்தகை மாற்றப்படாமல் இருந்தார். இதனிடையே செல்வ பெருந்தகைக்கு பதிலாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக மாணிக்கம் தாகூரை நியமித்து நேற்று அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக பொறுப்பேற்கும் மாணிக்க தாகூரின் பதவியேற்பு விழா நாளை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை சத்யமூர்த்தி பவனில் நாளை மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவித்துள்ளது. இஸ்லாமியராக மதம் மாறுவோருக்கான இடஒதுக்கீட்டினை ரத்து செய்யும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
2: தமிழ்நாட்டில் சமூக மற்றும் கல்வி அடிப்படையிலான ஆய்வுகளின் அடிப்படையில் கடந்த 2007 கலைஞர் ஆட்சியில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன், திரு பி பி பாலாஜி ஆகியோரை கொண்ட மதுரை அமர்வு கடந்த வியாழக்கிழமை இஸ்லாமியராக மதம் மாறுவோருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்து உத்தரவிட்டது. இஸ்லாத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான 3.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்த இந்த தீர்ப்பு சமூக நீதிக்கு எதிரானது என கண்டனம் தெரிவித்துள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா, அரசமைப்பு சட்டம் தந்த உரிமையின் அடிப்படையில் இஸ்லாத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 3.5% தனி இடஒதுக்கீட்டை ரத்து செய்துள்ளது எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிலையில் கும்பகோணம் அருகே ராஜகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு விரைவில் மேல்முறையீடு செய்யும் என கூறினார்.
3: இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களிடத்தை கடந்த 2 தினங்களாக கலந்தாலோசிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சில நாட்களிலே உச்சநீதிமன்றத்தில் நிச்சயமாக மேல்முறையீடு செய்யப்படும். இந்த உரிமைகள் பறிபோகாதவாறு காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையை இந்த அரசு நிச்சயம் மேற்கொள்ளும்.
2: இந்த தீர்ப்பு இந்திய சமூகத்தின் யதார்த்தங்களை புறக்கணிப்பதாகவும் மதம் மாறிய எளிய ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய மக்களின் நலன்களை பாதிப்பதாகவும் அமைந்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துள்ளது. தீர்ப்பு ஏற்கத்தக்கதல்ல என்று தெரிவித்துள்ள அக்கட்சி ஏற்கனவே உள்ள அரசாணை அடிப்படையில் இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர், பட்டியல் சாதியினர் நலன்களை முழுமையாக பாதுகாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது.
1: நேரடியாக குதிரை பேரத்தில் முதல்வர் விஜய் ஈடுபட்டதாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் டீல் பேசியது அம்பலமாக இருக்கும் தகவல் வைகோ பேட்டியின் மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது.
2: இதன் மூலம் திரு விஜய் நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதிமுக பொதுக்குழு கூட்ட தீர்மானங்களை விளக்கி சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வைகோ, திரு விஜய் தமக்கு வாக்குறுதி அளித்தது பற்றி கூறியுள்ளார்.
4: 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்ன போது செந்தில் செல்வன் பதிலே சொல்லலை. அவர் நேராக திமுக தான் இருக்க போறேன்னு போயிட்டாரு. ராஜேந்திரன், நான் மதிமுகவா தான் இருக்கிறேன், ஆனா எம்எல்ஏவா தொடர்றேன்னு சொல்லியிருக்காரு.
2: திரு வைகோவின் பேச்சு மூலம் மாற்று கட்சியினரை இழுப்பதற்கு திரு விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டது அம்பலமாகி உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ராஜினாமா செய்தால் அந்த 2 உறுப்பினர்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது தனது பொறுப்பு என திரு விஜய் உத்தரவாதம் அளித்ததாக திரு வைகோ கூறியதை சுட்டிக்காட்டி பாஜக செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி விமர்சித்துள்ளார். இதற்கு பெயர் குதிரை

0: பேரும் இல்லை என்றால் வேற என்ன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திரு விஜய் இதை மறுக்கவில்லை எனில் பேரம் நடத்தியது உண்மை என்பது தெளிவாகிவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நெடுஞ்சாலையோர தடுப்பு கட்டையில் கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாகினார்கள். வினாத்தாள் கசிந்ததாக சந்தேகங்கள் எழுந்ததை அடுத்து இன்று நடைபெற இருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள்.
2: மகாராஷ்டிராவில் 1728 மையங்களில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு 600,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் அத்தேர்வுக்கான வினாத்தாள் தானே மாவட்டத்தில் சிலருக்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக முன்கூட்டியே அனுப்பப்பட்டது அம்பலமாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து தேர்வை ஒத்திவைப்பதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்தது. இது தொடர்பாக விசாரணையில் இறங்கிய தனிப்படை போலீசார் மும்பையில் 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து அசல் வினாத்தாளின் நகல்களை கைப்பற்றினர். வினாத்தாளை 1.5 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய பேரம் பேசிய கும்பல் முன்பணம் பெற்றதையும் கண்டுபிடித்துள்ளனர். கடந்த மாதம் 3 தேதி நடத்தப்பட்ட இளநிலை நீட் வினாத்தாள் தேர்வுக்கு முன்னதாகவே மோசடி கும்பலால் வெளியிடப்பட்ட தகவல் வெளியானதும் அந்த தேர்வை ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்தப்பட்டது. இதேபோல மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் விவகாரத்திலும் மோசடி நடைபெற்றிருப்பதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டித்துள்ளன. ஒரு தேர்வை கூட அரசால் ஏன் வெளிப்படையாக நடத்த முடியவில்லை என வினவியுள்ள மகாராஷ்டிர காங்கிரஸ் தலைவர் திரு ஹர்ஷவர்தன் சப்கல் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வீதியில் இறங்கி போராடுவோம் என எச்சரித்துள்ளார்.
1: தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே முறையான திட்டமிடலின்றி நடத்தப்பட்ட குறைதீர் முகாமில் பங்கேற்ற பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியிருந்தார்கள்.
0: சின்னத்தம்பிப்பாளையத்தில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு 1000+ மேற்பட்டோர் வந்திருந்தனர். கூட்டத்தில் பொதுமக்களுக்கு முறையான வசதிகள் செய்யப்படாததால் அமைச்சர் திரு செங்கோட்டையனிடம் மனு கொடுக்க மக்கள் முண்டியடித்தனர்.
2: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கோயில் திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும்
1: தொடர்ந்து பிரிதாபாத்தில் உள்ள செக்டர் 8 காவல் நிலையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 32 உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் திருட்டு போன சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கடந்த 15 ஆண்டுகளில் சிகரெட் புகைப்போர் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 2010 சிகரெட் புகைப்பவர்கள் 9.7% இருந்தார்கள். 2025 3.8% குறைந்திருக்கிறது. லண்டனில் உயர்கல்வி படித்து வந்த தெலுங்கானா மாணவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் காமரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மதுசூனன் ரெட்டி, இவரது மகன் எஸ் ஸ்ரீநாத், இவருக்கு 25, உயர்கல்வி பயில கடந்த 14 மாதங்களுக்கு முன்பு லண்டன் சென்றுள்ளார். ஸ்ரீநாத் ரெட்டி June 22 இரவு பிறந்தநாள் விழா ஒன்றில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் மறுநாள் காலை அவரது அறையில் அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீநாத் ரெட்டி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது அறையில் உடனிருந்தவர் கூறியதாக உறவினர் தெரிவித்தார். மேலும் ஸ்ரீநாத் ரெட்டி மரணம் குறித்து மற்ற நண்பர்களுக்கு சற்று தாமதமாகவே அறையில் இருந்தோர் தகவல் தெரிவித்துள்ளார்கள் என்றும் அந்த உறவினர் கூறியிருக்கிறார். தனது மகனின் இறப்புக்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை என்று குறிப்பிட்ட தந்தை, உடலை விரைவாக தாயம் கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். June 22 இரவு குடும்பத்தினருடன் ஸ்ரீநாத் ரெட்டி நன்றாகத்தான் பேசியதாக தந்தை மதுசூனன் ரெட்டி தெரிவித்தார். தமிழகத்தில் இன்று நடைபெறவுள்ள போலியோ தடுப்பு சொட்டு மருந்து முகாமில் 5 வயதுக்குட்பட்ட 52,91,000 குழந்தைகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. சென்னை பாலவாக்கத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் முகாமை தொடக்கி வைத்தார். இந்தியாவில் போலியோவை இளம்பிள்ளைவாதம் ஒழிப்பதற்காக ஆண்டுதோறும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 2 தவணைகளில் போலியோ தடுப்பு சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வந்தது. போலியோ ஒழிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் சேர்ந்தது. இதனால் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் போலியோ தடுப்பு சொட்டு மருந்து தற்போது வழங்கப்படுகிறது. மும்பையில் ஆடைகளை 1 ரூபாவுக்கு விற்பனை செய்வதாக பரவிய வதந்தியால் வணிக வளாகத்துக்கு வெளியே பெருங்கூட்டம் கூடியிருந்தது. மகாராஷ்டிர மாநிலம் வணிக வளாகத்தில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் விளம்பர சலுகையாக ஆடைகளை 1 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக கூறி வீடியோ பலரால் பகிரப்பட்டது. இதனால் கடை திறப்பதற்கு முன்பே ஏராளமான வாடிக்கையாளர்கள் வணிக வளாகத்துக்கு வெளியே கூடினார்கள் என்று பாங்கூர் நகர் காவல்நிலைய அதிகாரி தெரிவித்தார். நெரிசல் ஏற்பட்டு விடுமா என்ற அச்சத்தில் போலீசார் தலையிட்டு தள்ளுபடி சலுகை எதுவும் இல்லை என்று அறிவிப்புகள் மூலம் தெளிவுபடுத்தினார்கள். அதன் பிறகே கூட்டம் அமைதியாக கலந்து சென்றதாக அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார். செசல்ஸ் நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாளை அங்குள்ள மகேதீவின் புகழ்பெற்ற அருள்மிகு நவசக்தி விநாயகர் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்ய உள்ளார். இந்த கோவில் செசல்ஸ் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ள ஒரே தமிழ் ஹிந்து ஆலயமாகும். விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சூடி அருகே கோவில் திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் சமபந்தி கிடாய் விருந்து வெகு மெர்சியாக நடைபெற்றிருக்கிறது.
2: தமிழ்பாடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீமந்த குமாரசுவாமி கோயிலில் ஆண்டுதோறும் களரி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 100 ஆண்டுகால பாரம்பரியமிக்க இந்த திருவிழா கிடாய் விருந்தில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்வது இதன் தனிச்சிறப்பாகும். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற திருவிழாவில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்திய 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் கோயில் முன்பு பலியிடப்பட்டன. பின்னர் சுவாமிக்கு படையிலிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின் ஆட்டிறைச்சி சமைக்கப்பட்டு அனைவருக்கும் சமபந்தி கிடாய் பரிமாறப்பட்டது. இத்திருவிழாவில் 5000க்கும் மேற்பட்ட ஆண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த சமபந்தி கிடாய் விருந்தில் பங்கேற்று உணவருந்தினர்.
1: தொடர்ந்து அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை பொதுச் செயலர் சம்பந்தராய், அறக்காவலர் அனில் மிஸ்ரா ஆகிய இருவரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததாக அந்த அறக்கட்டளை தெரிவித்தது. இதே நேரத்தில் அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் இந்த பிரச்சினை குறித்து பிரதமர் மோடி வாய்மூடி மௌனம் சாதிப்பது ஏன் என்று காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது.
0: அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக திரட்டப்பட்ட நன்கொடை மற்றும் கோயில் காணிக்கை பணத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக அண்மையில் புகார் எழுந்தது. இது தொடர்பாக இந்து தர்மசேனா தலைவர் சந்தோஷ் துபே அயோத்தி போலீசாரிடம் கொடுத்த புகாரில் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான காணிக்கை பணம் மற்றும் தங்க நகைகள் மாயமாகி உள்ளதாக தெரிவித்தார். இதனால் அரசியல் பரபரப்பு எழுந்த நிலையில் ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரம் குறித்து விசாரிக்க முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச பாஜக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. இக்குழு தனது இடைக்கால அறிக்கையை யோகியிடம் வழங்கியதைத் தொடர்ந்து அதன் பரிந்துரை அடிப்படையில் நன்கொடை மற்றும் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். எனினும் ராமர் கோயில் கட்டுமான குழு தலைவர் நிர்பேந்திர மிஸ்ரா கோயில் நிர்வாகத்திலும் பாதுகாப்பிலும் பெரும் குளறுபடிகள் இருப்பதாக தெரிவித்ததால் உத்தரப்பிரதேச பாஜக அரசுக்கு தலைவலி உருவாகியுள்ளது. அதிகரிக்கும் நெருக்கடிகளை தவிர்க்கும் விதமாக ராமர் கோயில் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பத் ராய், அறங்காவலர் அனில் மிஸ்ரா ஆகியோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ராமர் கோயில் நன்கொடையில் நடந்த ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று இருவரும் பதவி விலகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ராமர் கோயில் நன்கொடை ஊழல் விவகாரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மௌனம் சாதிப்பது ஏன் என காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. ராமர் கோயில் அறக்கட்டளை நன்கொடை ஊழலில் தொடர்புடைய பாஜகவினர் மீது விசாரணை நடத்தாத அக்கட்சித் தலைவர்கள் உண்மையான ராம பக்தர்கள் இல்லை என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு அகிலேஷ் பிரதாப் சிங் விமர்சித்துள்ளார். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை நடத்தவும் மக்களிடம் நம்பிக்கை இழந்துள்ள ராமர் கோயில் அறக்கட்டளையை உடனடியாக கலைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: தொடர்ந்து பயிற்சிக்கு சென்ற 6 மாணவிகளை மிரட்டி பலாத்காரம் செய்த கேரள கிரிக்கெட் சங்க முன்னாள் பயிற்சியாளருக்கு 3வது வழக்கில் 48 வருட கடுங்காவல் சிறை விதிக்கப்பட்டது. இதுவரை தீர்ப்பு வழங்கப்பட்ட 3 வழக்குகளில் இவருக்கு மொத்தம் 99 வருடம் கடுங்காவல் சிறை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தார்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் முகரம் பண்டிகை வார இறுதி நாட்கள் என்று 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன்படி நேற்று முன்தினம் மாத்திரம் 81,340 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். 44,874 பக்தர்கள் தலைமுடி காணிக்க செலுத்தினார்கள். சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் கோவில் உண்டியலில் நேற்று முன்தினம் மட்டும் 3,76,00,000 ரூபாயை காணிக்கையாக செலுத்தினார்கள். 4,42,000 லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது. 3,31,000 பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கில்பட்டியில் மேம்பால கட்டுமான பணிகளில் தமிழ் மொழியை புறக்கணித்து ஹிந்திக்கு முன்னுரிமை அளித்த மத்திய அரசினை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
2: தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கிப்பட்டி பிரிவில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த மேம்பாலத்தின் இருபுறமும் உள்ள சிமெண்ட் பிளாக்குகளில் தமிழ் மொழியை புறக்கணித்து ஹிந்தி மொழிக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர்.
3: இந்த மேம்பாலத்தில் தமிழை புறக்கணித்துவிட்டு இந்தியிலும் ஆங்கிலத்தில் மட்டுமே பெயர் பலக வைக்கப்பட்டுள்ளது.
2: தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிரான இதுபோன்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என அவர்கள் எச்சரித்தனர்.
1: தொடர்ந்து தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குநரும் நடிகரும் திரைக்கதை ஆசிரியருமான கே பாக்யராஜ் அவரது 73 வயதில் திடீர் மாரடைப்பு காரணமாக நேற்று சென்னை நகரில் காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலகம், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அவரது திரைத்துறைக்கான மகத்தான பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடத்த ஏற்பாடும் செய்திருந்தது. இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறை சார்பில் துப்பாக்கி வெட்டு மரியாதை செலுத்தப்பட்டதை அடுத்து அவரது உடல் நுங்கம்பாக்கம் இல்லத்திலிருந்து இறுதி ஊர்வலமாக பேசன் நகர் மின்மயானத்தை நோக்கி எடுத்து செல்லப்பட்டது. இறுதி ஊர்வல வாகனத்தின் முன்பகுதியில் அன்புடன் பாக்யராஜ் என்ற வாசகத்துடன் அவரது கையெழுத்து இடம்பெற்றிருந்த பதாகை வைக்கப்பட்டிருந்தது. வழிநெடுகிலும் ஏராளமான ரசிகர்கள் மலர்தூவி கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினார்கள். இன்று காலை 11 சென்னை பேசன் நகர் மின்மயானத்தில் அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது.
4: சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்தில் நடைபயிற்சி மற்றும் யோகா பயிற்சி கொண்ட இயக்குநர் பாக்யராஜுக்கு லேசாக நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நுங்கம்பாக்கம் லேக் அவென்யூ இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார்.

இயக்குநர்கள் பார்த்திபன், மணிரத்னம், எஸ் ஏ சந்திரசேகர், பி வாசு, விக்ரமன், பாண்டியராஜன், அமீர், நடிகர்கள் ரஜினிகாந்த், சரத்குமார், பிரபு, ஜெயராம், கவுண்டமணி, செந்தில், தியாகராஜன், ராமராஜன், நடிகைகள் ராதிகா, சுகன்யா, சுஹாசினி, இசையமைப்பாளர் தேவா உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினா்.

0: பாரதி ராஜா கிட்ட இருந்து எப்படி ஒரு பாக்யராஜ் வந்தானோ அந்த மாதிரி பாக்யராஜ் கிட்ட இருந்து ஒரு பார்த்திபன் வரப்போறான் அப்படிங்கறத நான் பரமன்றத்துக்கு முன்னாடியே ஒரு கணிச்சவர். அந்த மாதிரி இந்த குரு சிஷ்யன்றதுக்கான விஷயம் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு அப்புறம் யார் இவ்வளவு பெரிய ஒரு மரியாதை வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவருக்கு எப்படி அவங்க டைரக்டரோ அந்த மாதிரிதான் எனக்கு வந்து எங்க டைரக்டர். அவர் இறந்த ஒரு 15 நாளைக்குள்ள இவருடைய மறைவுங்கிறது ஒரு தாங்க முடியாத ஒரு திட்டத்தை கொடுக்குது. காலையில 9 மணி வரைக்கும் இங்க அவருடைய வீட்லயும், 9:30 இங்க இருந்து கிளம்பி பெசன் நகரை போய் அடைஞ்சிட்டு 10:30 11:30 மணிக்குள்ள அவருடைய இறுதி மரியாதை அங்க பெசன் நகர்ல செலுத்தப்படும்.
1: பாக்யராஜ் சார் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எங்களோட குஷ்புவோட பொண்ணோட கல்யாணத்துல கலந்துட்டாரு கோவால. நாங்கெல்லாம் நேற்று சாயங்காலம் தான் வந்தோம், அவர் முன்னாடி ராத்திரியே வந்தாரு, ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாரு. இன்னைக்கு காலையில ஒரு வாக்கிங் போயிட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் நெஞ்சு வலின்னு சொல்லியிருப்பாரு, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகும்போது அவரோட உயிர் பிரிந்தது. சிரிச்சுட்டே இருந்தவர் சிரிச்சுட்டே தான் போயிருக்காரு. ஸோ அதனால எல்லாரும் அவருக்கு நம்முடைய மரியாதையும் ரெஸ்பெக்டையும் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம்.
2: மறைந்த இந்த தருணத்தில் அரசுக்கு முன்வைக்க விரும்புகின்றோம் ரவீந்திர நிகழ்ச்சி சார்பாக. எழுத்தாளர்களுக்கான விருது வருடா வருடம் சினிமா எழுத்தாளர்களுக்கான விருது கொடுக்கப்படுகிறது. அந்த விருது பாக்யராஜ் சார் அவர்கள் பேரில் கொடுக்கப்பட வேண்டும் என்று ரவீந்திர நிகழ்ச்சி.
3: திரைக்கதை மன்னன் புகழப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசுன்னு சொல்லப்பட்டது. அந்த மாதிரி மிகப்பெரிய புகழம் போட்டவர்
4: ஆளுநர் அர்லேக்கர், அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி, கேரள முதல்வர் சதீசன் உள்ளிட்டோரும் பாக்யராஜ் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
5: இனி இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் என்று 13,370 ரூபாவுக்கும் விற்பனையாகியது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 245 ரூபாவுக்கு விற்பனையாகியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். மேற்கு ஐரோப்பாவை தாக்கி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்திய கடும் வெப்ப அலை தற்போது கிழக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இதனால் ஜெர்மனி, போலந்து ஆகிய நாடுகளில் இந்த வார இறுதியில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெர்மனியில் இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 41.3 டிகிரி செல்சியஸ், மீண்டும் அந்த நிலையை எட்டலாம் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளும் கடும் வெப்பத்துக்கு தயாராகி வருகின்றன. பிரான்சில் இளையவர், மூத்தோர் என்று பலர் இறந்து விட்டார்கள். கடும் வெப்பத்தால் தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன.
6: புதன்கிழமை அன்று பிரான்சின் பல இடங்களில் பதிவான வெப்பநிலைகளின் சராசரி 30 டிகிரி செல்சியஸாக உயர்ந்தது. 1947 முதல் பதிவுகள் தொடங்கியதிலிருந்து இது அந்நாட்டின் மிக வெப்பமான நாளாக கருதப்படுகிறது. காலநிலை மாற்றம் காரணமாக உலகம் முழுவதுமே வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஐரோப்பாவில் இதன் தாக்கம் அதிகமாக உள்ளது. உலக சராசரியை விட ஐரோப்பா 2 மடங்கு வேகமாக வெப்பமடைந்து வரும் கண்டமாக உள்ளது என காப்பர்னிக்கஸ் காலநிலை சேவையின் தகவல் தெரிவிக்கிறது. இதனால் கோடை காலங்களில் அதிகமான வெப்ப அலைகள் ஏற்படுகின்றன. ஐரோப்பாவின் நீர்வளங்களுக்கு அதிக அழுத்தம் ஏற்பட்டு காட்டுத்தீ சம்பவங்களும் தீவிரமாகி வருகின்றன. கடுமையான வெப்பம் காரணமாக பாரிஸின் 2 முக்கிய சுற்றுலா தலங்களான லூவர் அருங்காட்சியகம் மற்றும் ஈஃபல் டவர் வழக்கத்தை விட முன்கூட்டியே மூடப்பட்டுள்ளன. லூவர் அருங்காட்சியக கட்டடம் காலநிலை மாற்றத்துக்கு போதுமான அளவில் தயாராக இல்லை என அருங்காட்சியக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
7: நேரம் சற்று மோசமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.
5: நான் வெளிநிறத்தில் இருப்பதால் சற்று எரிச்சலாக உள்ளது. எனது தலைமுடி அடநிறத்தில் இருப்பதால் எனது மண்டை கடுமையாக சுடுகிறது. மிகவும் வெப்பமாக உள்ளது. வெப்ப அலையால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் என்ன?
6: பிரான்சில் கடந்த வியாழக்கிழமை முதல் வெப்ப அலை தொடர்பான சம்பவங்களில் குறைந்தது 40 பேர் உயிரிழந்துள்ளனர். கடுமையான வெப்பம் காரணமாக காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நாம் ஒரு வெப்பமான நாடாக மாறிவிட்டோம் என்பதை பிரான்ஸ் தற்போது உணர்ந்து வருகிறது என அந்நாட்டு அமைச்சர் ஜீன் பியர் பிரண்டோ கூறுகிறார். வரும் வெள்ளிக்கிழமை முதல் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
5: சிவப்பு வெப்ப எச்சரிக்கை விடப்படுகிறது.
6: பிரிட்டனின் ஹாம்ஷயர் மாகாணத்தில் உள்ள கோஸ்போர்ட் பகுதியில் புதன்கிழமையன்று பிற்பகல் 36.1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. இதுதான் ஜூன் மாதத்திற்கான அதிகபட்ச வெப்பநிலையாகும். கடந்த சில நாட்களாக ஸ்பெயினும் கடுமையான வெப்பத்தை உணர்ந்து வருகிறது. வடக்கு ஸ்பெயினின் சில பகுதிகளில் சிவப்பு வெப்ப எச்சரிக்கை அமலில் உள்ளது. அதேபோல இத்தாலியிலும் பெரும்பாலும் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளை உள்ளடக்கிய 16 இடங்களில் சிவப்பு வெப்ப எச்சரிக்கை அமலில் உள்ளது. இதற்கிடையில் ஜெர்மனி, நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியம் நாடுகளில் வார இறுதி நாட்களை ஒட்டி வெப்பநிலை உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த சில நாட்களில் இந்த வெப்ப அலை கிழக்கு ஐரோப்பாவிற்கும் பரவக்கூடும். போலாந்து, குரேஷியா மற்றும் ஹங்கேரி உள்ளிட்ட நாடுகளுக்கும் கடுமையான வெப்ப எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இன்னும் சில பகுதிகளில் வறட்சி ஏற்படும் அபாயமும் நிலவுகிறது. பிராண்டன்பர்க், ஹெஸ்ஸே, நார்த்ரைன் வெஸ்ட்ஃபாலியா பகுதிகளில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.
5: வெப்ப அலை காரணமாக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது.
6: கடுமையான வெப்பத்தின் காரணமாக லண்டனில் பல ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனின் காலநிலைக்கு எதிர்பார்க்கப்படும் வெப்பநிலைகளை சமாளிக்கும் வகையில் எஃகு ரயில் பாதைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை தாங்கும் அளவை விட அதிகமான வெப்பம் ஏற்பட்டால் ரயில் பாதைகள் வளைந்து சேதமடையக்கூடும். வெப்பத்தால் சிக்னல் உபகரணங்கள் போன்ற தொழில்நுட்ப அமைப்புகளும் பாதிப்படையக்கூடும் என்பதால் இவ்வாறு அறிவுறுத்தப்படுகிறது. மறுபுறம் பிரிட்டனின் வேல்ஸ் நகரில் வெப்ப அலை காரணமாக 840 அதிகமான பள்ளிகள் முழுமையாகவோ அல்லது பகுதியளவிலோ மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
5: தொடர்ந்து ஐரோப்பாவை தாக்கியுள்ள கடும் வெப்ப அலையால் சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறைகள் இந்த ஆண்டும் மிக வேகமாக உருகுகின்றன. சுவிட்சர்லாந்து பனிப்பாறை கண்காணிப்பு அமைப்பு அதனை தெரிவித்துள்ளது. கடந்த குளிர்காலத்தில் தேங்கிய பனியும் பனிக்கட்டியும் நாளைக்குள் முழுவதும் உருகிவிடும் என்று அந்த அமைப்பின் தலைவர் மத்தியாஸ் குஸ் தெரிவித்திருக்கிறார். 2000 ஆண்டு முதல் பதிவான தரவுகளின்படி இந்த நிலை இரண்டாவது முறையாக இவ்வளவு முன்கூட்டியே ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன் 2026 ஜூன் 26 தேதி மட்டுமே இது இன்னும் முன்னதாக பதிவானது. தற்போதைய வெப்ப அலை, மே மாத வெப்ப, கடந்த குளிர்காலத்தில் குறைவாக பெய்த பனிப்பொழிவு ஆகியவை இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. வழக்கமான நிலையை விட 3 மாதங்கள் முன்னதாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. 2000 முதல் 2024 ஆண்டு வரை சுவிட்சர்லாந்தின் பனிப்பாறைகளின் மொத்த அளவு 38 விழுக்காடு குறைந்துவிட்டது. கடந்த 50 ஆண்டுகளில் 1200 பனிப்பாறைகள் முற்றிலும் மறைந்துவிட்டன. தற்போது சுமார் 1300 பனிப்பாறைகள் மட்டுமே சுவிட்சர்லாந்தில் உள்ளது. தற்போதைய வெப்பமயமாதல் தொடர்ந்தால் 2100 ஆண்டுக்குள் சில சிறிய பனிப்பகுதிகள் மட்டும் எஞ்சும் என்ற எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. வெனிசுலாவின் வடக்கே 4.8 ரிக்டர் அளவில் 3வது நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அங்கு முன்னதாக ஏற்பட்ட கடுமையான இரட்டை நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 1400 தாண்டிவிட்டது. ஆயிரக்கணக்கானோர் காயமுற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 55,000 பேரை இன்னமும் காணவில்லை. 1600 அதிகமான வெளிநாட்டு அதிகாரிகள் மீட்பு நடவடிக்கைகளில் உதவ வெனிசுவேலா சென்றுள்ளார்கள். கரையோர பகுதியான லெகுவாகிரா ஆக கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. அங்கு வீடுகள், கட்டிடங்கள் தரமட்டமாயின. அந்த பகுதிக்கு செல்ல அரசாங்கம் தடை விதித்துள்ளது. கடந்த புதன்கிழமை இரவு வெனிசுலாவை 7.2 ரிக்டர், 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் உருக்கியிருந்தது நேர்கள் அறிந்ததே. அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 250 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு புதிய அமெரிக்க கடவுச்சீட்டை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அதன் மாதிரி படத்தை அவர் தமது ட்ருத் சோசியல் தளத்தில் பகிர்ந்தார். அமெரிக்காவின் புதிய கடவுச்சீட்டு அதில் வரவேற்கிறோம், ஆனால் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள் என்று போடப்பட்டிருக்கும் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். கடவுச்சீட்டின் ஒரு பக்கத்தில் மேசையில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் அதிபர் டிரம்பின் கடுமையான முகபாவனை கொண்ட படம் இடம்பெற்றுள்ளது. அதனுடன் அவரது கையொப்பமும் உள்ளது. பின்னணியில் அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தின் வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மற்றொரு பக்கத்தில் 1776 சுதந்திர பிரகடனத்தில் கையொப்பமிடும் காட்சியை காட்டும் ஓவியம் இடம்பெற்றுள்ளது. அதனுடன் அமெரிக்கா 250 என்ற வாசகமும் உள்ளது. வெள்ள மாளிகையும் அதே கடவுச்சீட்டை பாய்ந்து அதற்கு தேசப்பற்று கடவுச்சீட்டு என்று பெயரிட்டிருக்கிறது. ஜூலை 6 முதல் சிறப்பு ஓவியங்களுடன் சிறப்பு பதிப்பு கடவுச்சீட்டு வழங்கப்படும். இந்த கடவுச்சீட்டுகள் வாஷிங்டனில் நேரில் முன்பதிவு செய்து வருபவர்களுக்கு மட்டுமே இருப்புள்ளவரை வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பதவியில் இருக்கும் போதே கடவுச்சீட்டில் படம் இடம்பெற செய்திருக்கும் முதல் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தான். அமெரிக்கா ஈரானின் பல இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் பனாமாவுக்கு சொந்தமான ஒரு கப்பலை ஈரான் தாக்கியதற்கு பதிலடி அது என்று அமெரிக்கா தெரிவித்தது. கப்பலின் கட்டுப்பாட்டு அறை சேதமடைந்ததாக அது தெரிவித்தது. ஆனாலும் கப்பல் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தாக்குதல்களை தொடர்ந்தால் அமெரிக்கா தொடர்ந்து பொறுமையாக இருக்காது என்று அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனது ட்ருத் சோசியல் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா ராணுவ நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டால் ஈரான் அழிந்துவிடும் என்றும் அவர் மீண்டும் குறிப்பிடுகிறார். இதற்கிடையே அமெரிக்க தாக்குதல்கள் நடத்திய பிறகு குவைத் பஹ்ரைன் உச்ச விழிப்பு நிலையில் இருப்பதாக கூறியுள்ளன. இரு நாடுகளும் அவற்றின் ஆகாய பாதுகாப்பு கட்டமைப்பை செயல்படுத்த தொடங்கியதாக தெரிவித்திருக்கின்றன.
6: ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் ஒன்று தாக்கப்பட்டதை தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் முட்டாள்தனமாக மீறியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஏவுகணை, ட்ரோன் சேமிப்பு தளங்கள் மற்றும் கடலோர ரேடார் நிலைகள் மீது வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் கூறியுள்ளது. வியாழக்கிழமை சரக்கு கப்பல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறுகிறது. மேலும் தாக்குதலின் காணொலி என ஒரு காணொலியையும் அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் வெளியிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பான பயணத்திற்கான ஒருங்கிணைப்பு மற்றும் ஆதரவை அமெரிக்க ராணுவம் தொடர்ந்து வழங்கும் என்றும் சென்ட்ரல் கமாண்ட் கூறியுள்ளது. ஹோர்முஸை கடக்க அங்கீகரிக்கப்படாத பாதையை பயன்படுத்தியதாலேயே அந்த சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதாக ஈரான் கூறுகிறது. அதேபோல அமெரிக்காதான் ஒப்பந்தத்தை மீறுவதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தங்கள் கடற்படை தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்ததாகவும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கூறியுள்ளது. ஆனால் அது குறித்த கூடுதல் விவரங்களை அளிக்கவில்லை. இந்த தாக்குதல் மீண்டும் நடந்தால் எங்கள் பதிலடி இதைவிட கடுமையாக இருக்கும் என்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கூறியுள்ளது. பிப்ரவரி இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஹோர்முஸை ஈரான் மூடியது. உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்திற்கு முக்கிய நீர்வழி பாதையான ஹோர்முஸ் மூடப்பட்டது உலகளவில் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. சமீபத்தில் கையெழுத்தான 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் ஒப்புக்கொண்டன. இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் ஹோர்முஸை திறக்க வேண்டும். ஆனால் லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ந்ததை சுட்டிக்காட்டி மீண்டும் ஹோர்முஸை மூடுவதாக ஈரான் அறிவித்தது. அமெரிக்காவின் பதில் தாக்குதலை தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்திருந்த அமெரிக்க துணை அதிபர் JD Vance புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயல்படுத்தப்படும் விதம் குறித்து ஈரானுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் தொலைபேசி மூலம் அவர்கள் தொடர்பு கொள்ளலாம், ஆனால் வன்முறைக்கு வன்முறை மூலமே பதிலடி கொடுக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த தாக்குதல் குறித்து ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணைய தலைவரான இப்ராஹிம் அசிசி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அமெரிக்கா மீண்டும் ஈரானை தாக்கியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் இந்த பொறுப்பற்ற செயல் எப்போதும் போலவே அவர்களுக்கு பின்னடைவையும் வருத்தத்தையுமே ஏற்படுத்தும். மற்றவர்கள் மீது பழி போடும் உத்தி இனி பலனளிக்காது என குறிப்பிட்டுள்ளார். வெள்ளிக்கிழமை மதியம் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் ட்ரோன் தாக்குதலுக்கு அமெரிக்கா எவ்வாறு பதிலளிக்கும் என்பது குறித்தோ அல்லது போர் நிறுத்தம் இன்னும் நடைமுறையில் உள்ளதாக கருதுகிறாரா என்பது குறித்தோ கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். முன்னதாக புதன்கிழமை ட்ரம்ப் வெளியிட்டிருந்த ட்ரூத் சோசியல் பதிவில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களிடம் ஈரான் எந்தவிதமான கட்டணங்களையும் கோரவோ பெறவோ இல்லை என ஈரான் அமெரிக்காவிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டிருந்தார். இது பொய்யான தகவலாக இருந்தால் பேச்சுவார்த்தை உடனடியாக நிறுத்தப்படும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். செவ்வாய்க்கிழமை ஓமன் தலைநகரான மஸ்கட்டில் ஈரான் மற்றும் ஓமன் அதிகாரிகள் கப்பல் போக்குவரத்தின் எதிர்கால நிர்வாகம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இரு நாடுகளும் கட்டணமில்லா மற்றும் பாதுகாப்பான வழித்தடத்தை உறுதி செய்வதில் உறுதியாக இருப்பதாக ஓமன் வெளியுறவு அமைச்சர் கூறினார். அதே நேரம் ஈரான் பேச்சுவார்த்தை குழுவை வழிநடத்தும் முகமது பாகர் காலிபாஃப் அரசுடன் தொடர்புடைய செய்தி ஊடகத்திடம் பேசுகையில் ஹோர்முஸ் நீரிணையின் நிர்வாகம் இனி ஒருபோதும் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பாது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். வியாழக்கிழமை தாக்குதலுக்கு உள்ளான சரக்கு கப்பல் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட எவர்லவ்லி என்ற கப்பலாகும். பிரிட்டனின் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பான UKMTOவின் தகவலின்படி ஓமனின் டஹிட் துறைமுகத்திற்கு தென்கிழக்கே 7.5 கடல் மைல் தொலைவில் அது தாக்கப்பட்டது. தாக்குதலுக்கு உள்ளான போது எவர்லவ்லி கப்பல் UKMTO பரிந்துரைத்த வழித்தடத்தின் வழியாகவே சென்று கொண்டிருந்ததாக அதன் உரிமையாளரான எவர்கிரீன் நிறுவனம் கூறியது.
5: கராச்சியில் உள்ள துணை ராணுவ தலைமையகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 3 ராணுவ அதிகாரிகள் இறந்ததாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. 5 துப்பாக்கி ஏந்திய நபர்கள் வளாகத்துக்குள் நுழைந்ததாக தெரிகிறது. அவர்களில் குறைந்தது 4 பேர் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்கு யமாட் உல் அகார் அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது. அது வெடிபொருள் நிரப்பப்பட்ட வாகனத்தை துணை ராணுவ தலைமையகம் மீது மோதியதாக கூறப்பட்டது. 9 பேர் தாக்குதலில் ஈடுபட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்தது. ஒரு பலத்த வெடிச்சத்தமும் அதைத் தொடர்ந்து சுமார் 15 நிமிடங்களுக்கு துப்பாக்கிச் சூட்டு சத்தமும் கேட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினார்கள். கராச்சியில் இத்தகைய பெரும் தாக்குதல் கடைசியாக 2024 ஆண்டில் நடந்தது. அந்த தாக்குதலில் சீன வாகன அணி குறிவைக்கப்பட்டது. 2 சீனர்கள் இறந்தார்கள். அண்மை ஆண்டுகளில் காவல்துறையினர் ராணுவ வீரர்கள் ஆகியோரை குறிவைக்கும் தாக்குதல்கள் பாகிஸ்தானில் அதிகரித்து செல்லுகின்றன. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள கட்டிடத்தில் சிறிய விமானம் மோதியதில் அதன் விமானி உயிரிழந்தார். மேலும் 13 பேர் காயமடைந்ததாக சீன அதிகாரிகள் தெரிவித்தார்கள். நேற்று மாலை 5:55 நிமிடம் அளவில் ஒற்றை இயந்திரம் கொண்ட சிறிய விமானம் 528 மீட்டர் உயரமுள்ள சிட்டிக் டவர் கட்டிடத்தில் மோதியது. அது பெய்ஜிங்கின் ஆக உயரமான கட்டிடம், 108 மாடிகளை கொண்டது. சம்பவ இடத்தில் விமானத்தின் உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. விபத்துக்கு பின் கட்டிடத்தின் அருகில் சிறிய அளவில் தீப்பற்றியதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தார்கள். தீயணைப்பாளர்கள் அதை அணைப்பதை கண்டதாகவும் தெரிவித்தார்கள். சம்பவத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் இதுவரை தகவலை வெளியிடவில்லை. ஆப்பிரிக்க நாடுகளான கொங்கோ குடியரசு மற்றும் உகாண்டாவில் பரவும் புண்டிபுகியோ வகை எபோலா தொற்றுக்கான தடுப்பூசியை கண்டறியும் பணிகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட எபோலா வகைக்கு தற்போதைக்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் அல்லது மருந்துகள் இல்லாததால் புதிய தடுப்பூசி தயாரிப்பு திட்டங்களை வரவேற்பதாக அமெரிக்க சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 2500 அதிவேக பரிசோதனை கருவிகளையும் MBB-134 என்ற பரிசோதனை மருந்தை அவசரகால பயன்பாட்டுக்காகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு அனுப்ப அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு மத்தியில் கொங்கோ குடியரசுக்கு சர்வதேச நிதியம் சுமார் 34.85 கோடி டாலர் நிதியுதவி வழங்க ஒப்புதலை அளித்துள்ளது. தாய்லாந்தின் பட்டயா நகரில் 17 வயது பெண்ணின் சடலம் பெட்டியில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 46 வயது ஆஸ்திரேலிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சிறுமியை கடத்தி கொலை செய்ததாக காவல்துறை அதிகாரிகள் சந்தேகிக்கிறார்கள். அவர் அந்த குற்றச்சாட்டை மறுக்கின்றார். விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். உடற்கூறு ஆய்வு முடிவுகள் பிற ஆதாரங்கள் கிடைத்த பிறகே முறையாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும். தலைநகர் பாங்காக்கின் சுவர்ணபூமி விமான நிலையத்தில் ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகருக்கு செல்ல விமான சீட்டு வாங்க முயன்றபோது ஒருவர் கைது செய்யப்பட்டார். கண்காணிப்பு கேமரா பதிவுகளின்படி வியாழக்கிழமை அதிகாலை அவர் பெண்ணுடன் பட்டாயாவில் உள்ள ஒரு குடியிருப்புக்குள் சென்றுள்ளார். சில மணி நேரங்களுக்கு பிறகு பெரிய கருப்பு நிறப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். மோட்டார் சைக்கிளில் பெட்டியை கொண்டு சென்றார். அந்த பெட்டி தொடர்ந்து பாதை அருகே கண்டுபிடிக்கப்பட்டது. பெட்டிக்குள் பெண்ணின் உடல் இருந்தது. உடலில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான அடையாளங்கள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவின் மத்திய இஸ்ரேல் லெபனான் இடையே மோதல்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல்கட்ட அமைதி ஒப்பந்தம் நேற்று முன்தினம் கையொப்பமானது. இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலிடம் சரணடைவதற்கு சமம் என்று கூறி ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இதை நிராகரித்துவிட்டது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் லெபனான் தூதர் நாடா ஹமாதி மற்றும் இஸ்ரேல் தூதர் எகியல் லீடர் ஆகியோர் இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார்கள். லெபனானுக்கு உடனடி மனிதாயமான நிதியுதவியாக 10 கோடி டாலரும் அந்த நாடு இறையாண்மையை நிலைநாட்டவும் ராணுவத்தை வலுப்படுத்தவும் கூடுதலாக 3 கோடி டாலர் நிதியுதவியும் வழங்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ அறிவித்தார். இந்த ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூறுகையில், ஹிஸ்புல்லா ஆயுதங்களை ஒப்படைக்க தவறினால் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து நிலைபெறவே இந்த ஒப்பந்தம் அனுமதிக்கிறது. லெபனான் ராணுவம் தனது கட்டுப்பாட்டை நிலைநாட்டுவதற்காக முதற்கட்டமாக 2 மாதிரி பாதுகாப்பு மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு அங்கிருந்து மட்டும் இஸ்ரேல் படைகள் திரும்ப பெறப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் வரும் ஜூலை முதல் தேதியிலிருந்து சூறாக்களை கண்காணிக்க ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட இருக்கிறது. 38 கடற்கரையில் அதிகாலை முதல் மாலை வரை கண்காணிப்பு தொடரும். சுறா பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அடுத்த ஈராண்டில் சுமார் $95 மில்லியன் செலவிட இருப்பதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்தது. இந்த வானூர்தி கண்காணிப்பு முயற்சிக்கு ஒதுக்கப்படும் $23 மில்லியன் அடங்கும். சுறாக்களை கண்டறியும் திறனை மேம்படுத்துவதற்காக இந்த புதிய செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் சோதிக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மக்கள் கடற்கரைகளில் பயமின்றி நீந்துவதற்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்று நியூ சவுத் வேல்ஸின் முதல்வர் கிறிஸ் மின்ஸ் தெரிவித்தார். இந்த மாதம் சிட்னி கடற்கரையில் ஒரு பெண் சுறாவால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து சுறா கட்டுப்பாட்டு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படுகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், FIH ப்ரோ ஹாக்கி லீக் தொடரில் பாகிஸ்தானை 7-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கிண்ண தொடரின் குழு கேயில் நடைபெற்ற விறுவிறுப்பான இறுதி லீக் போட்டியில் கொலம்பியா மற்றும் போர்த்துக்கல் அணிகள் மோதிய போட்டி சைவருக்கு சைவர் என்ற கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்தது. கோல்கள் எதுவும் அடிக்கப்படாத போதிலும் ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக அமைந்த இந்த போட்டியின் முடிவில் 2 அணிகளும் குழுவின் முதல் 2 இடங்களை பிடித்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றன. பனாமா இங்கிலாந்து மோதிய எல் பிரிவு குழு சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வீழ்த்தியது. உலகக்கிண்ண போட்டியில் இங்கிலாந்து அணிக்காக ஆக அதிக கோலடித்த சாதனையை இங்கிலாந்து அணி தலைவர் காரிகன் இதில் படைத்திருக்கிறார். முன்னர் இங்கிலாந்துக்காக ஆக அதிக கோலடித்த பெருமையை பெற்றவர் முன்னாள் வீரர் கெரி லினேக்கர். அவர் 10 கோல்களை பூத்தியிருந்தார். அர்ஜென்டினாவும் ஜோர்டானும் பொருதிய ஆட்டத்தில் 3-1 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றிருக்கிறது. குளிச்சுற்று போட்டிகள் அனைத்திலும் அர்ஜென்டினா வென்றது. இந்த முறை தொடக்க 11 ஆட்டக்காரர்களில் லைனல் மெஸ்ஸி சேர்க்கப்படவில்லை. மெஸ்ஸி இல்லாமலே அர்ஜென்டினா 2 கோல்களை அடித்தது. ஆட்டத்தின் 19வது நிமிடத்தில் முதல் கோல் பெனால்டி வழங்கப்பட்டதால் 31வது நிமிடத்தில் அடுத்த கோல். பிற்பாதியில் 55வது நிமிடத்தில் முதல் கோலை பூத்தியது ஜோர்டான். 60வது நிமிடத்தில் களமிறங்கினார் மெஸ்ஸி. 80வது நிமிடத்தில் அர்ஜென்டினாவின் 3வது கோலை மெஸ்ஸி புகுத்தியிருந்தார். மெஸ்ஸி முழுமையாக விளையாடியிருக்கலாம், ஆனால் சக வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நினைத்ததால் அவர் அவ்வாறு செய்யவில்லை என்று அர்ஜென்டினா அணியின் பயிற்றுவிப்பாளர் லயனல் ஸ்கோலனி தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் ஒரு கடற்கரைக்கு கோல்காவலர் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கோல்காவலர் பெட்ரிக் பீச் அவருடைய பெயரிலே கடற்கரை உள்ளது. அவர் உலகக்கிண்ண போட்டிக்கு 2வது நிலை கோல்காவலராக சென்றார். முதலிடத்தில் மெட்ரயன் இருந்தார். ஆனால் துருக்கியுடன் ஆஸ்திரேலியா மோதிய முதல் ஆட்டத்தில் பெட்ரிக் பீச் ஆடும் வாய்ப்பை பெற்றார். அதில் அவர் சிறப்பாக ஆடியதால் அடுத்த 2 குழு பிரிவு ஆட்டத்துக்கு அவரே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமெரிக்கா பராகுவே அணிகளோடு ஆஸ்திரேலியா ஆடிய போது அவரே கோல்காவலர். 2 ஆட்டங்களில் கோல் எதுவும் நுழையாமல் பார்த்துக் கொண்ட பெட்ரிக் பீச் இப்போது ஆஸ்திரேலிய கால்பந்து ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறார். மெல்பர்ன் நகரில் உள்ள செயின்ட் கில்டா கடற்கரைக்கு தற்காலிகமாக பெட்ரிக் பீச் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண போட்டி முடியும் வரை அந்த பெயரே தொடர்ந்திருக்கும். அவரது திடீர் சாதனையை பார்த்து கடல் கூட கைதட்டுவதாக அவரது ரசிகர்கள் தெரிவிக்கிறார்கள். என்னின் நினைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilodi.com இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.98%, இந்திய பெறுமதியில் 107.61%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.19%, இந்திய பெறுமதியில் 94.47%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.20%, இந்திய பெறுமதியில் 116.67%, ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.77%, இந்திய பெறுமதியில் 124.70%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.89%, இந்திய பெறுமதியில் 66.57%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: ஆர்டி தமிழ் ஒலி ஒலி.
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: சொல்லுகிறேன் இதற்கனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ கூடியிருப்பதுண்டோ.
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன் நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன் வாழ்ந்திட சொல்லுகிறேன் நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்து என்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

0: இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே சமகால நிகழ்வுகள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே அருளவர்கள் கனடா தங்கவேல் ஐயா அவர்கள் மற்றும் இணைய ஆய்வாளர்களுக்கு நேரம் இருந்தால் அவர்களும் கலந்து சிறப்பிப்பார்கள். முதலிலே இங்கே கனடாவிலிருந்து தங்கவேல் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் தர்ஷன். வணக்கம் நீர்.
0: வணக்கம். இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே இப்போ தமிழ் தேசிய பேரவையினால ஒரு அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல?
1: ஆமாம்.
0: அது என்ன நடக்குது?
1: அவர்கள்
0: மட்டுமில்ல,
1: சட்டத்தரணிகளும்
0: சட்டத்தரணிகள் அவர்கள் புரிம்பாக எல்லாரையும் ஒன்றுபடுத்துறோம் என்று வந்து ஒவ்வொரு தரம் புரிம்பு புரிம்பாக இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறார்களே.
1: நீங்கள் அடிக்கடி சொல்ற மாதிரி நாங்கள் இதிலையும் இதுல கூட ஜோசனைகளை சமர்ப்பிக்கிறதுக்கு ஏன் ரெண்டு சபைகள் அல்லது ஏன் ரெண்டு குழுக்கள் இவர் முதல் இவர்கள் உண்டா இல்லை?
0: அதைத்தானே நான் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு வரோம். ஏனென்றா இவர்கள் அதாவது வந்து எந்த காலத்திலும் உங்களுக்கு அவர்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்புறையில் ரெண்டு முகமூடியோடு வேலை செய்கிறார்கள். இப்போ இன்றைய அந்த அதாவது தேசிய தலைவற்றை தலைமையை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு பேர் அர்ப்பணிப்பு செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் தங்களை அர்ப்பணித்து மாவீரர்களானவர்கள் வந்து அவர்கள் ஒரு நம்பிக்கையிலே தான் போராடினார்கள். ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே நடக்கிற சதிகளை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலையும் இல்லை. அவர்கள் தங்களுடைய என்ன நோக்கத்துக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வந்தார்களோ அந்த அர்ப்பணிப்பை உண்மையிலேயே அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். ஆனால் அவ்வளவத்தையும் வந்து இல்லாமல் செய்து அவர்களை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றது உள்ளுக்கிருந்த ரெண்டு முகமுடி அணிந்தவர்களால் தான் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் நடந்தது என்பது. அதான் இந்த யுத்தத்தில் அவர்கள் வெல்லவில்லை, இந்த சூழ்ச்சியால் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்போ அது மாதிரி ஏற்கனவே இந்த இதுக்குள்ளே எல்லாம் இந்த சட்டத்தரணிகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் பின்புலங்களை எல்லாம் பார்ப்பீர்களானால் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இந்த குழுவில் இருக்கிறார்கள்.
1: என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், சரி, இது நீங்கள் உங்களுடைய நோக்கம் உண்டு, ரெண்டு விரிவாக நீங்கள் கூடி ஆராய்வீர்கள், நீங்கள் ரெண்டு பேரும் உண்டாவதெல்லாம் தானே.
0: இல்லை, இப்போ நாங்கள் முன்கூட்டியே வலியுறுத்துறது என்ன விடியம் என்றால் இந்த அரசியல் அமைப்பு தொடர்பாக அதில் உள்ள புத்திஜீவிகள் ஒரு குழுவை எடுத்துவிட்டு இவர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன விடியம் என்பதை கொடுக்கிற போது அவர்கள் முடிவெடுக்கிற ஒரு சபையாக உருவாக்கிவிட்டால் இந்த பிரச்சனை இருக்காதே. கட்சிகளுக்கு இடையில ஒற்றுமை தேவை இல்லை. இந்த உங்களோட கொள்கை என்ன கொண்டு வா, மற்றவருடைய கொள்கை என்ன கொண்டு வாங்க, அதில் நல்லது இதை வந்து ஒரு விவாதங்களை நடத்தி அதில் உள்ள முக்கியமானவற்றை எடுத்து அதை எல்லோருமே கடைப்பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டா விஷயம் முடிஞ்சுது.
1: முயற்சிகள் கடந்த காலங்களிலேயும் இடம்பெற்றன, ஆனால் ஒன்றுமே
0: அது நட தமிழர்களுடைய இரண்டு மூடிகளோட முகமூடிகளோட வேலை செய்கிற வரையில் எதுவுமே நடக்காது. ஒருவர் முன்னோக்கி போகிற போது அவரை கீழே விழுத்துவதற்கு அடுத்த முகமூடி தேசிய தலைவற்ற படத்தையும் புலிக்கொடியையும் வச்சுக்கொண்டு இழுத்து விழுத்துற முகமூடி அங்கே இருக்கு. அப்போ அதில் நாங்கள் தெளிவுபடாமல் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியாது. அதான் இந்த இலங்கை பிரச்சனையை கையாளுபவர்களுக்கும் இங்கே உள்ள பிரான்ஸும் கூட கனடா புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு இடையில் நல்ல தொடர்பு இருக்குது. அவர்கள் எல்லாம் எங்களோட இதுகளை பார்த்து கக்கிடம் போட்டு சிரிப்பார்கள். ரெண்டாவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசிகளை எல்லாம் கேட்கிறபடியால் அவர்களுடைய ரெண்டு முகமூடி தொடர்பாக நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள்.
1: உண்மையிலே இந்த குழுவில் ஈடுபடுபவர்கள் வந்து அப்பழுக்கற்ற தேசியவாதிகளாக இருக்கவர்கள், அவர்களுக்கு எந்த விதமான சாயமும் பூசக்கூடாது. அப்படி சாயம் பூசப்பட்டால்
0: அடுத்த சந்ததியின் பாதுகாப்பு தொடர்பாக சிந்திப்பவர்களாக மாத்திரம் இருக்க வேணும்.
1: அதுதான் நீங்கள் சொல்ல சரி, முற்றிலும் சரி, நூறுக்கு நூறு உண்மை. நீங்கள் பக்க சார்பாக அல்லது ஒரு ஒரு கட்சி சார்பாக நீங்கள் இதை முன்னெடுக்கிறது என்று சொன்னால் அது வெற்றி அளிக்காது. அதோட இதுக்கு ஒரு காலக்கருதி ஏதாவது இருக்கின்றால் அதுவும் இல்லை. ஏதோ கூடுகிறார்கள், ஆணைக்கு இருக்கா அவனுக்கு இருக்கா கூடுகிறார்கள், என்ன நடக்கிறது தெரியாமல் இருக்கு. சரி, அந்த முயற்சியை என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.
0: இப்ப அவர்களை பொறுத்தவரையில் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை பொறுத்தவரையில் அவர்கள் வெவ்வேறு கொள்கையுடையவர்களாக இருக்கலாம், அல்லது தங்களுக்குள்ள முரண்பாடுடையவர்களாக இருக்கலாம், ஆனால் தமிழர்களுடைய பிரச்சனை என்பதில் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் தானே.
1: அது அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அவர்கள் ஒரே நோக்கோடு இருக்கிறார்கள்.
0: அதே அப்படியே எங்களுடைய, அதாவது வந்து நாங்கள் பல்வேறுபட்ட அமைப்புகளாக இருக்கலாம், எங்களுக்குள்ள பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் தமிழர்களுடைய உரிமை என்ற பிரச்சனையில் வந்து ஒரே நிலைப்பாட்டிலே எல்லாரும் சேர்ந்து இயங்கலாம் தானே. உரிமை விஷயத்தில், தமிழர்களுடைய உரிமை விஷயத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு இருக்கலாம் தானே.
1: அதுதான் அதுதான் உங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம், எல்லோருடைய விருப்பம் அதுதான். ஆனால் அப்படி நடைபெற அது இல்லையே. நீங்கள் இப்போ கஜேந்திரகுமாரை எதிர்பார்த்தால் அவருக்கு பயமுண்டாவது கட்டுறது இருந்ததை கண்ணிலையும் காட்டிடாது.
0: இப்போ நீங்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தோடு வந்து கூடி தொடர்பில் இருக்கலாம், ஆனால் கெட்டித்தனமாக வந்து உங்களுடைய கெட்டித்தனம் எதை காட்ட வேணும் என்று சொன்னால், நீங்கள் சொல்கிறதே அவர்கள் கேட்குற மாதிரி கொண்டு வர வேணுமே ஒழிய அவர்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாளம் போடக்கூடாது. நீங்கள் யாருடன் தொடர்பு வைத்திருந்து, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த சந்ததிக்கான பாதுகாப்பை அவர்களை கொண்டு செவிக்க வேணுமே ஒழிய அவர்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுபவர்களாக இருக்கக்கூடாது.
1: நீங்கள் சொல்கிறது சரி, ஆனால் நடைமுறை அப்படி இல்லையே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் தரப்பு இதில் வந்து மூன்று முக்கிய கட்சிகள் இருக்கிறேன். ரெண்டு தமிழர் கட்சி, ரெண்டாவது தமிழ் தேசிய கூட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மூன்றாவது வந்து தமிழ் அகில இந்திய தமிழ் காங்கிரஸ். இதில் வந்து தமிழர் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இது ஒரு அளவில் ஒரு சில புரிந்துணர்வு இருக்கிறது போல தெரியுது. ஆனால் தமிழ் காங்கிரஸ் அப்படி இல்லை. எங்களுக்கு 13வது சட்ட திருத்தம் தொடக்க புள்ளியாக கூட நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கடை அதையாவது இப்போ மாநிலசபையிலெல்லாம் எதற்கூட அமைக்கப்பட்டது, அதுலேருந்து 13வது சட்ட திருத்தத்துக்கு தான் அமைக்கப்பட்டது. அதை கூட இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து தேர்தல் நடத்த கூடாது என்றதில் பிரிவாதமாக இருக்குது. ஏனென்றால் அடிப்படையில் அவர்கள் வந்து மாநிலசபை முறைமையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள இப்போ உள்ள அந்த ஏவிபி கட்சி அவர்கள் அதில் பிரதானமாக இருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியில் அவர்கள்லாம் பிரதானமாக இருக்கிறார்கள். அவர்கள் அடிப்படையில் அவர்கள் மாநிலசபை தேர்தலை நிராகரித்தவர்கள். அதுக்காக ஆயுதமேந்தி போராடினார்கள். அதுபடியால் அவரிடமிருந்து இந்த மாநகரவை தேர்தலை ரத்திக்கவே பெரிய வில்லங்கமாக இருக்குது. அதுக்குள்ளேயே குணமுகம் அது எங்களுக்கு பயமுண்டாத தேர்தல் இந்த மாதிரி கேட்கிறார். அப்படின்னா அந்த மாநகரவை தேர்தல் வந்தால் அதில் கலந்து கொள்ள மாட்டாரா? இப்படிதான் இப்போ 6வது சட்டத்திட்டம் இருக்குது. அதில் தமிழகம் கேட்கறது, அதை பற்றி பேப்பட செய்கிறது, அது எல்லாமே குற்றம். சொத்துக்கள் பரிபரிவர்த்தனை செய்யப்படும், குடிமகன் செய்யப்படும் என்றெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு அது அதை நாங்கள் ஒத்துக்கொண்டு அந்த சத்திய பிரமாணம் எடுத்து தான் எல்லாரும் இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு போகிறோம். அது ஒரு உத்தி. அப்படி இல்லாவிட்டால் எங்களோட தமிழ் தேசிய தரப்புக்கு சக்தி, தமிழ் தேசிய தரப்பில் இருந்து வேறு வேறு ஆட்கள் எல்லாம் நாங்கள் நாடாளுமன்றம் போயிடுவார்கள். அதே மாதிரி தான் இந்த 13வது சட்டத்தை ஒரு தொடக்க புள்ளியாக வச்சு அது முழுமையாக அந்த சட்டத்தில் இருக்க மாதிரி அப்படியே அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்றதுதான் புத்திசாலித்தனம்.

0: தனிய ஒரு பகுதியால் மட்டும் அவர்கள் தகவல் சேகரிப்பதல்ல, அவர்கள் பல வழிகளால் தகவல் சேகரிப்பார்கள். அதிலும் அவர்களுக்கு நம்பிக்கையானவர்கள் சொல்வதைத்தான் எல்லாற்றைய தகவல்களையும் எடுத்து கடைசியாக அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களுடைய உரையாடுகிற போது ஒரு முடிவுக்கு வருவார்கள். இதுதான் உண்மையாக இருக்கும்.
1: ஆனால் இன்றைக்கு இந்த வெளிநாட்டு தூதர்களை அல்லது ராஜதந்திரிகளை போய் அடிக்கடி சந்திக்கிறது பற்றி எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை.
0: அவர்கள்தான் 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த உள்நாட்டு புலனாய்வாளர்கள் மற்றது இந்த வெளிநாட்டு முடிவு எடுப்பவர்களோட சேர்ந்து 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா பிரான்ஸோ கனடாவோ அங்கே சென்று அவர்களுக்கு கூட்டம் நடத்தி அப்போ இங்கே உள்ள புலனாய்வாளர்கள் சேகரித்து வைத்திருக்கிற தகவல்களையும் அவர்கள் சொல்லுகின்ற தகவல்களையும் ஒப்பிட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அப்போ அது எல்லா நாடுகளுக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கு.
1: நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள்ட தமிழர் வந்து அமெரிக்க ராஜதந்திரிகளை சந்திக்கிறார்கள், தூதர்களை சந்திக்கிறார்கள். ஆனால் என்ன நடைமுறையில் என்ன நடக்குது? இப்போ கடைசியாக கிடைச்ச செய்தியின்படி 11 ஹெலிகாப்டரை அமெரிக்கா வந்து அர்ப்பணிப்பாக கொடுத்துருக்கு.
0: அவர்கள் சீனாவோடு இணைய விடாமல் செய்யறதுக்கான ஆலோசனைகளை இன்னொரு பகுதி சொல்லி செய்து கொண்டிருக்கும்.
1: வெளிநாடுகள்லையும் உள்துறை சொல்றத வந்து பாதுகாப்பு துறை கேட்காது, பாதுகாப்பு துறை சொல்றத உள்துறை கேட்காது. இவர்கள் சமாதானம் பேசுவார்கள், அவர்கள் சண்டைக்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அப்படி இதுதான் உலகம். இப்படிதான் இது நடந்து கொண்டு போகுது. இந்த ராஜதந்திரிகளோட சந்திப்பு எப்போ முடிவுக்கு வரும் தெரியாது.
0: அவர்களுக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லி கொண்டிருப்பதை வந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இங்கே உள்ள இலங்கை பிரச்சனையை கையாளுகின்ற அமைப்புகள், இலங்கையர்களை கண்காணிக்கின்ற உளவுத்துறை அமைப்புகளுக்கு எல்லாம் அனுப்பி கொண்டிருப்பார்கள்.
1: சரி, அனுப்பி கொண்டிருக்கிறார் வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் ஒரு அசகியம் இல்லையே. இன்னைக்கு வந்து இந்த மாநகர தேர்தல் வந்து இந்த ஆண்டுதே நடக்காதுன்னு சொல்றாரு. அடுத்த ஆண்டு தான் நடக்கும்னு சொல்லி 2020 சொல்லா ஜேவிபி கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சொல்றாரு.
0: அடுத்த ஆண்டு நடக்குமா என்பது கேள்விக்குறியா இருக்கு. அடுத்த ஆண்டு நடத்துவார்களா என்பது கேள்விக்குறியா இருக்கிறது. அதுக்கிடையிலே அவர்கள் மாநிலசபைக்கு முதலாக அடுத்த ஆண்டு தொடங்குவார்கள். அரசியல் ஜாப்பை மாற்றுகிறோம் என்று தொடங்கி அதில் காலத்தை செலவழித்து மாநிலசபை தேர்தல் நடக்காது.
1: அரசியல் ஜாப்பை திருத்துறதுக்கு அதுக்குமே ஏதோ ஒரு குழுவை அமைத்திருக்கிறது
0: நினைக்கிறேன். அடுத்த வருஷம் அதை வச்சுக்கொண்டு மாநிலசபையை இழுத்தடிப்பார்கள்
1: போடுவார்கள். இது என்ன சொன்னால், இலங்கை அரசு வந்து இப்பதல்ல, இவர்களுடைய ஆட்சியில் மட்டுமல்ல, காலங்காலமாக இலங்கை வந்து சுதந்திரமடைந்த நாட்கள் அந்த காலம் தொட்டு இந்த இனப்பிரச்சனையே தீக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை, இனப்பிரச்சனை இல்லைன்றதுதான் அவர்களுடைய அடிப்படை வாதம்.
0: நீங்கள் யார் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் வந்து இந்த பிரச்சனையிலே அவர்கள் தலையிட மாட்டார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் உங்களுக்கு வாக்குறுதி தருவார்கள், வந்ததன் பின்னர் இதை பற்றி எந்த விதமான, அதாவது இந்த விடயம் தொடர்பாக எந்த விதமான பார்வையை அவர்கள் மூடி விடுவார்கள்.
1: இப்போ இந்த கட்சி கூட இப்போ இருக்கிற அனுராதிசனுடைய தலைமையில் உள்ள ஆட்சி அந்த தேர்தல் காலத்தில் கூட அவர்கள் ஒரு நேரடியாக சொல்ல இல்லை.
0: அவரை வந்து முன்னர் பதவிக்கு வருவதற்கு முன்னர் ஜெர்மனியில இருந்து மற்றொரு இங்கு வந்த இடத்தில் கூடிய அவர் செவ்வித்தறையை கூட என்ன சொன்னார், இலங்கையிலே அப்படி இனப்பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது, நாங்கள் தாங்கள் வந்தா எல்லாரும் ஜாமன். அது வந்து எந்த காலத்திலும் இனப்பிரச்சனை தொடர்பாக அங்க நாட்டில் இனப்பிரச்சனை என்று ஒன்று கிடையாது, நாங்கள் எல்லாரும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில தான் நாங்கள் அணுகுவோம், அதுதான் தீர்வென்றதே அவர்கள் நேரடியாகவே சொல்லிவிட்டார்கள். அப்ப எங்களுக்குள்ளதானே என்ன கேட்கறதுன்றதிலேயே இன்ற வரைக்கும் ஒற்றுமையா வரை இல்லையே. அதான் எங்களுக்கு என்ன தேவைன்றதுல அனைவரும் ஒரே உடையது தானே கேட்க வேணும். நேற்று என்ன வியாழக்கிழமை நடந்தது, அதான் முக்கியமான சந்திப்பு, தெற்காசிய பொதுநல அபிவிருத்தி அலுவலகத்தின்

0: பிரதிநிதியை நினைக்கிறேன். என்ன அவரை சந்திக்கிறதுக்கு வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து போகிறதண்டு தான் இருந்தது. கடைசியாக சுமந்திரன் அவர்கள் போனபடியால் மற்றவர்கள் போகாமல் தங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அதை சந்திப்பை கேள்விப்பட்டீங்களா? அது அதில் இவரெல்லாம் போகிறோன்றிருந்த எங்கட கோடீஸ்வரன், ஸ்ரீதரன், மற்றது கயந்திரமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன், ஆனால் அவர்களெல்லாம் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து விட்டார்கள். சில நேரம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள்லாம் அங்கு உரையாடுவார்கள். இவர்களுக்கு விளங்காத்தால ஏன் விளங்க இல்லை என்றதை காட்டுவான் என்றதை காட்டி போகாமல் நின்றார்களோ?
1: இல்லை, அது விளங்க இந்த நாளில் தான் எல்லா மொழிபெயர்ப்புலாம். நீங்கள் கூகுளில் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுறது
0: கூகுள் அவர்கள் எல்லாம் வாரம் என்று சொல்லிட்டு போகாமல் தவிர்த்து விட்டார்கள். ஒன்றிணைந்து போனால் தானே அவர் சந்திக்கிறவருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். மற்றது இவர்கள் தனியே தனியே போய் சந்தித்து ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு விதமாக மாற்றி மாற்றி சொல்லி அவர்களும் இலங்கை அரசாங்கம் சொல்கிற மாதிரி இவர்களுக்கிட வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, இவர்கள் குழப்பி கொண்டிருக்கிறார்கள்ன்றது மாதிரி தானே கடைசியாக ஒவ்வொரு தரம் மாற்றி மாற்றி சொல்கிற. இப்போ தமிழற்ற பிரச்சனையெண்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே அந்த பிரச்சனையை விளங்கி கொள்ள வேணும்.
1: அதாவது நாங்கள் ஆளுங்கட்சிக்கு நாங்கள் அவல் கொடுக்குறோம்.
0: அதுதான் நடக்குது.
1: இப்போ எத்தனை எவ்வளோ எத்தனை பாரதமான பிரச்சனைகள் எல்லாம் தமிழ் மக்களை நோக்கி கேப்பாப்பிளவு நிலத்தை விடுவிக்க சொல்லி அங்கே தொடர்ந்து போராட்டம் நடக்குது. வழிவடக்கு காணிகளை விடுவிக்க சொல்லி தொடர்ந்து போராட்டம் நடக்குது. எங்களுடைய மக்களுக்கு அங்கே நிம்மதியான வாழ்க்கை இல்லையே. சரி, சாப்பிட வழி இல்லாட்டியும் பரவாயில்லை, ஒரு மூணு நேரத்துக்கு பதிலாக ரெண்டு நேரம் சாப்பிட்டுட்டு படுக்கலாம். ஆனால் அங்கே நிம்மதியாக வாழ வழி இல்லையே. போலீஸினுடைய அத்துடையும் ஏதாவது பாட்டு பாடுறதுனே கேடுகள் இல்லாமல் பிடிச்சி கொண்டு போகுது. அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு வந்தோடனே இல்லை இல்லை பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே இல்லை சாதாரண சட்டத்துக்குள்ளே அவரை விசாரிக்கிறோம் இடிக்கிறது. ஒரு பாட்டை பாடுற பாடினாலும் கூட அது குற்றமா? இந்த நாடுகளில் எவ்வளவு எவ்வளவு கேலி சித்தம் எழுதுகிறார்கள், எவ்வளவு கேலி கட்டுரை எல்லாம் எழுதுகிறார்கள், எவ்வளவு தாறுமாறாக படி எல்லாம் பிரதமர் தொடக்கம் மற்ற அமைச்சர்கள் அவர்கள் எல்லாரையும் தான் இவர்கள் விமர்சிக்கிறார்கள், அதுக்கெல்லாம் விளக்கு வச்சு கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்னென்னு சொன்னால் விடுதலை புலிகள் வந்து ஒரு பயங்கரவாத இயக்கம், அது தடை செய்யப்பட்டது இயக்கம், அது மறு உருவாக்கம் செய்யிக்கிறது. 17 ஆண்டுகளாக போயிச்சு. மே பதினெட்டுக்கு பிறகு ஒரு துப்பாக்கி சூடும் அங்கே நடக்கலை. அந்த இயக்கம் வந்து அது செயலந்து போயிட்டு துப்பாக்கிகள் மௌனிக்கப்பட்டதுன்னு சொன்னாலும் கூட
0: அதாவது வந்து நீங்க மௌனிக்கப்பட்டது என்று சொல்லிவிட முடியாது. காலமும் நேரமும் நிச்சயமாக இந்த அடக்குமுறை தொடருமாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் வந்து உலகத்தினுடைய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகிற போது நாட்டிலும் மாற்றங்கள் ஏற்படும். அப்படியா? நீங்க வந்து மக்கள் மத்தியில இப்ப இருக்கிற அரசாங்கமும் சரி, அதாவது சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்ற கருத்தியல் அடிப்படையில் போயினார்கள் என்று சொன்னால் நாடு புலவடைவதை அவர்களால் சுமார் கொஞ்ச காலம் தடுத்து வச்சிருக்கலாமே தவிர, காலப்போக்கிலேயே எதிர்காலத்தில் இனி யுத்தங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தே சண்டை பிடிக்கிற முறைகள் எல்லாம் வந்ததுக்கு பின்னால் இவர்கள் நினைச்ச மாதிரி ஒன்று நடக்காது. உண்மையான மனோற்றுமை தமிழர் சிங்களவர்கள் முஸ்லீம்களுக்குள்ளே ஏற்பட்டு நாங்கள் எல்லாரும் இலங்கையர்கள் என்ற எண்ணம் வந்து உண்மையிலே ஏற்பட்டா ஆறாலும் எங்களை பிரிக்க இயலாது. அப்ப அதே அப்படியான ஒற்றுமையை கொண்டு வரதா இல்லையான்றதை அதிகாரம் உள்ளவர்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேணும்.
1: சிங்கள மக்களும் சிங்கள அதனுடைய தலைமை வாங்கும் சிங்கள கட்சியில் தான் அதை தீர்மானிக்கணும்.
0: யுத்தம் முடிந்த உடனே ஒரு பிரெஞ்சு தொலைக்காட்சியில் எங்களோட யுத்தம் தொடர்பாக ஒரு பேட்டி காண்பதுக்கு ஒரு குடவிலாளர் வந்திருந்தார். அப்போ தமிழர்களை எல்லாம் சந்திக்க வேணும், அதுக்கான ஒழுங்கை செய்தரை சொல்லியேன்டா. இப்போ அவர் என்னட்ட கேட்டிருந்தார், என்ன முதல் தொடங்க சொல்லியேன்டா. இப்போ நான் அவருக்கு சொன்னான், ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், இலங்கைக்கும் இந்தியாவுக்குமோ அல்லது இன்னொரு நாட்டுக்கிடையில் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற போது எனக்கு இலங்கை வெல்ல வேணுமென்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறது. இப்போ இங்கே ஃப்ரான்ஸில் வந்து நான் வந்து அகதியாக தான் வந்த, நான் ஃப்ரான்ஸுக்கும் இத்தாலிக்குமோ அல்லது ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்குமோ உதைப்பந்தாட்டம் நடக்கிற போது ஃப்ரான்ஸ் வெல்ல வேணுமென்ற உணர்வு எனக்கு இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் எங்களுடைய அரசு எங்களுக்கு அதை ஏற்படுத்தி தரையில்லை, இவர்கள் தோற்க வேண்டுமென்ற எண்ணத்தை தான் எனக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் இருந்து அதுக்கான காரணங்களை நீங்கள் தேடி பார்க்கலாம் என்று சொன்னபோது அவர் நல்ல விஷயம் என்று சொல்லி சொன்னார். அதே நேரம் தேசிய தலைவற்றை படத்தையும் கொடிகளையும் கொண்டு செல்றவர்கள் ஒரு சிலரையும் நான் அவருக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள்ட்ட கேளுங்கண்ட அவரே ஆச்சரியப்பட்டார் என்னென்னா, அவர்கள் நேரடியாக சொல்றதுக்கு முன்வராமல் சமாளித்து கொண்டு போகிறார்கள். அப்போ அதுக்கான காரணத்தை நான் அவருக்கு சொன்னேன், அவர்கள் சிரோனுக்கு போகிறதுக்காண்டி இப்படி சும்மா நடிப்பார்களே ஒழிய சிரோனுக்கு போயக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துடும்ன்ட்டு சொல்லி எங்களை மாதிரி துணிஞ்சு சொல்லாமல் உண்மையை சொல்கிறதுக்கு என்னதுக்கு பயப்பட வேணும். அப்போ எங்கட மக்கத்திலே ஒரு நடிப்பு இப்படி எங்கட பிரச்சனையை வெளிக்கொணர்ற இடத்துலயே இல்லை தெளிவாக சொல்ல வேணும்.
1: அகதியா அந்த கோரிக்கை வந்து வெளிப்படுத்தப்படும். நான் என்ன அங்கு நான் போனால் என்ன கைது செய்வார்கள்.
0: அப்போ இளம் தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு வந்து சரியான முறையில் விளக்கம் கொடுக்காமல் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் இங்கேயே பிறந்து வளர்ந்த இல்லை இடையில தான் சின்ன வயதிலாம் வந்தவர், அவர் வந்து தரப்படுத்தல் என்னென்று தெரியாமல் சொல்லுகிறார் என்னடா, தமிழர்கள் வந்து உயர்கல்வி படிக்க முடியாதுண்டு. அப்போ அங்கே இருந்தவர் இலங்கையில் இருந்து வந்திருந்த அவர் பிரெஞ்சு நாட்டுக்காரர் தான். நான் இலங்கையில் நீண்ட காலமாக என்ஜிஓ ஒன்றில் வேலை செய்தவர், அவர் எழும்பி கடுமையாக சொன்னார், இலங்கையிலே நீங்கள் விஷயம் தெரியாமல் கதைக்கிறீங்கள், அங்கே வந்து கல்வியில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, தமிழர்கள் படிக்கலாம், உயர்கல்வி பல்கலைக்கழகத்துக்கு சென்றவர்களை எல்லாம் தான் சந்திச்சிருக்கிறேன், ஏன் இப்படி போய் சொல்கிறீங்கன்ட்டு அவரை பேச தொடங்கிட்டார். அப்போ அவருக்கு அந்த தரப்படுத்தல்ன்றது என்னன்றது தெரியாமல் எங்களோட பிரச்சனையை விளங்கப்படுத்துறதுக்கு அவர் வந்திருக்கிறார் பாச தெரியுமென்ற காரணத்தால். அப்போ இப்படியான விடயங்களை வந்து அப்போ அவ்வளவு பேருக்கு மத்திய அது முக்கியமான ஒரு கூட்டம், அவ்வளவு பேருக்கு மத்தியில் வந்து நாங்கள் பொய் சொல்கிறோம்ன்றது தானே அங்கே சொல்லப்படுது. எழும்பிய சொல்லக்கூடியதாக இருந்தது அவருக்கு இங்கேயே நீண்ட சின்ன வயதில் இருந்தபடியாலே அவர் தரப்படுத்தலைத்தான். இப்படியான ஒரு முறையால் தான் ஆயுத போராட்டம் வந்ததுன்றதை பிறகு விளங்கப்படுத்த பிறகு அவர் அமைதியாகிட்டார். ஆனால் அவர் சொன்னதை நாங்கள் மன்னிப்பு கேட்டு நாங்கள் அவர் சொன்னது தவறு, அதை படிக்கலாம், ஆனால் இப்படியான ஒரு பிரச்சனையை தான் அவர் விஷயம் தெரியாமல் சொல்லிட்டார். அப்போ இப்படியான விடயங்களில் வந்து மிக கவனமாக முன்கூட்டியே கேள்வி பதிலாக எங்களுக்குள்ளே ஆயத்தப்படுத்தித்தான் நான் பாச தெரியுமென்றதுக்காண்டி அவர்கள் தங்களுடைய சிந்தனையில் வந்ததை சொல்கிறதுக்கு அனுப்பக்கூடாது. இப்போ உங்களை பொறுத்தவரையில் வந்து அந்த அரசியல் அதாவது தமிழர்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து ஒருமித்த கருத்துக்குள்ள இவர்கள் ஒன்று சேர்வார்களா இல்லையா?
1: இல்ல, இப்ப வந்து பரவலாக எல்லாருமே வந்து சமஷ்டியாட்சி தான் கேட்கிறோம். ஒன்றுபட்ட இலங்கையில வடகிழக்கு தமிழர்களுடைய தாயகம் அங்க தமிழருக்கு என்ன உரிமை இருக்குது, அங்க சமஷ்டி முறையில ஒரு ஒரு ஒரு ராஜ்யம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றது எல்லாரும்
0: ஏற்கனவே அதிகாரம் இல்லாத மாகாண சபையை கொடுத்து தமிழர்கள் பட்ட பாடம் உங்களுக்கு தெரியும் தானே? அதற்கு முதல் மாகாண சபை தேர்தல் நடத்துறதுக்கு முதலே நீங்க விசேதங்களை பாருங்கள். இப்ப தெல்லிப்பளை அரசு வைத்திய மருத்துவமனையா இருக்கலாம், கிளிநொச்சியில உள்ள அதை எல்லாத்தையும் வந்து மாகாண சபையின் கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ளதே எல்லாத்தையும் மத்திய அரசுக்குள்ள கொண்டு செல்வதற்கு நம்ம அவர்களே துணை புரிந்து கடைசியா ஒன்றுமில்லாத மாகாண சபையை வச்சு என்ன செய்யறது? அதே மாதிரி பாடசாலைகளில் வந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள பாடசாலைகளாக மாற்றினா கல்வி அமைக்க வச்சு என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி மருத்துவமனைகள் மிக முக்கியமான மருத்துவமனைகளை எல்லாத்தையும் அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு மாகாண சபையை வச்சு என்ன செய்ய முடியும்? தெரிந்து செய்கிறார்களா தெரியாம செய்கிறார்களா?
1: இல்ல, அரசாங்கம் வந்து அது தெரிஞ்சே செய்யுது. இது இன்றைக்கு நேற்றல்ல, அது
0: அதுக்கான கோரிக்கை விடுபவர்கள் நம்மவர்களாக தானே இருக்கிறார்கள்.
1: அது சரி. அது ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால், இலங்கை தமிழர் கட்சியினுடைய கோரிக்கைன்னு சொன்னால், 13வது சட்ட திருத்தம் வந்து முழுமையாக அது நடைமுறைப்படுத்த வேணும். நடைமுறைப்படுத்த 13வது சட்ட திருத்தத்தின்குள்ள வடகிழக்கு மாகாணங்களுக்குள்ள தனி நீதிமன்றங்கள் இருக்கும். தனி நீதிபதிகள், தனி நீதிமன்றங்கள், தனி போலீஸ் எல்லாமே இருக்க வேணும். அது எல்லாத்தையும் தந்தால் அது அதுதான் ஓரளவு சுயாட்சி என்று நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் சொல்வது போல இந்த சில மருத்துவமனைகள் அது வந்து திரும்பவும் அரசாங்கம் வந்து போடுது. சில பள்ளிக்கூடங்கள், திருப்பப்படி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அரசாங்கம் தங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டுட்டு இப்படி வரது கையால் கொடுத்து இல்லது கையால் கொடுத்து கொண்டே இருக்கு.
0: இது அது என்னுடைய கேள்வி என்னென்னா, தெரிஞ்சு செய்கிறார்களா தெரியாமல் நம்மவர்கள் அப்படி அரசாங்கமே எடுக்கட்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்களா?
1: இல்லை இல்லை, அரசாங்கம் ஒரு கெசட்டை சுழிச்சு அதுக்குள்ள எடுக்கல என்ன செய்யறது?
0: செய்தி கேட்டீங்களா அந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு அமைச்சர் சுகாதார அமைச்சர் போயிருந்தார், நலிந்த ஜெயதிஷா போயிருந்தார். அதில் இவர்கள்லாம் கோரிக்கை விடுகிறார்கள் அது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த வைத்தியசாலையை கொண்டு வரும்படி. அவர்களா எடுக்கவரே இல்லையே, இவர்கள் தான் கேட்கிறார்கள். நீங்கள் அதாவது இந்த நிர்மாணிக்கப்படுகிறதுக்கு அரசாங்கத்தின் இதையை எடுத்தால் தான் வெகு விரைவாக நிர்மாணித்து முடிக்கலாம், அதுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம், அந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு விசேட பிரிவாக செய்கிறதுக்கு எதிர்காலத்திலே அந்த வைத்தியசாலையை மத்திய அரசின் நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வர சொல்லி இவர்கள் தானே அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறார்கள். அப்போ மாகாண சபை வந்தால் அந்த வைத்தியசாலையும் இல்லாமல் இல்லை போயிடுற.
1: சரி, அதனால் மக்களுக்கும் இந்த அரசாங்கம் வந்து இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தும், மாகாண சபைக்குரிய உரிய உரிமைகளை எல்லாம் கொடுக்கும் அந்த நம்பிக்கையும் மக்களுக்கும்.
0: மத்திய அரசு தான், அதாவது மத்திய அரசு தான் அந்த மருத்துவமனையினுடைய தரத்தை உயர்த்துறது, சேவை தரத்தை பார்க்கறது, விடயங்கள் நன்றாக செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் மாகாண சபை வந்து செய்த முந்தி இருக்கே கூட மாகாண சபையே இதுகளை எல்லாம் செய்யலை.
1: அது வந்து நிதி பெற்றா கூட நீங்க சொல்ற இந்த இந்த கட்டட நிர்மாணங்கள் அதுகளெல்லாம் செய்யறது சொன்னால் அதுக்கு நிதி வேணும். அது நிதி நிதிக்கு நிதி வந்து மத்திய அரசு தான் கொடுக்கணும். மத்திய அரசு கொடுக்காட்டி இப்படி பாரிய நிர்மாண வேலைகளை செய்ய முடியாது. நீங்கள்
0: மாகாண சபைக்கான நிதி ஆதாரம் எங்கே இருந்து வருகுது? அவர்களாக வரிகளை வாங்க முடியாதா, அல்லது அவர்கள் தங்களுக்கு அந்த நிதிய வெளிநாடுகள்ல இருந்து நிதியை பெற்றுக்கொள்ள முடியாதா?
1: முடியும்,
0: அதை அவர்கள் தானே செய்ய வேணும். முந்தைய ஐக்கிய ஸ்தாபனமோ அல்லது அந்த இது ஆசிய வங்கியோ ஏதோ பணம் தருகிற போது, இல்லை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தான் பெறுகிற போது தனது உறவினருக்கு பதவி கொடுக்க இல்லையென்று தந்த நிதியை திருப்பி விட்டவர்கள் தானே நம் எங்களுடைய மாகாண சபைகள்.
1: அது அந்த மிஸ்டர் மேனேஜ் செஞ்சது வேலை. ஆனால்
0: எவ்வளவு எவ்வளவு மில்லியன் டாலரை வந்து திருப்பி விடுறது?
1: 250 யூஎஸ் டாலர்,
0: 250 மில்லியனை தங்களுடைய ஆளுக்கு வேலை கொடுக்க இல்லையன்றதுக்காண்டி திருப்பி விடுற, இவர்களை வைத்துக்கொண்டு தமிழர்கள்ட்ட அதிகாரம் கொடுக்க சொல்லி கேட்கறது எவ்வளவு?
1: அந்த நேரத்தில் நான் பிச்சு அக்குவர்
0: இல்லை, அவர் மாத்திரம் இல்லை அவற்ற பதவிக்கு வந்து தமிழர் என்று சொன்னால் அந்த இந்த வேலை தான் கட்டாயமாக செய்வார்கள்.
1: அவர் அவர் என்னதுக்காக வந்தாரோ தெரியாது. வந்தார், மாணவர்கள் முதலமைச்சர் இருந்தார். பிறகு அது முடிஞ்சோடனே உடனே அடுத்த நாள் மாணவர்கள் கலைக்கப்பட்டு அடுத்தடுத்த நாள் அவர் புதுசாக ஒரு கட்சியை தொடங்கினார். உயர்ந்த ஏணியை அப்படியே ஊற்றி உதைச்சார்.
0: இப்படியான உங்களோட கனடா நாட்டின் பின்னணியில கனடா நாடு தான் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்த. ஆமாம், உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நான் எப்படி நடந்தது, மானசபைக்கு இவர் எப்படி வந்தாரண்ட். ஏன்னா அவர்கள் அந்த யுத்தத்துக்கு பிறகு ஏதாவது ஒன்று செய்ய வேணுமென்ற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு அந்த இலங்கை பிரச்சனையை கையாண்ட அதிகாரிகளுக்கு இருந்தது. அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்சா வந்து வெற்றி பெற்றதன் பின்னர் தமிழர்களுடைய உரிமையை கொடுத்துருந்தாரண்டா இன்றைக்கும் அவர் ஹீரோவாக தான் இருந்திருப்பார். ஆனால் அவர் சீனாவோடு சேர்ந்து இவர்களுக்கு ஆர்ட்டை இருந்து ஆதரவு பெற்று யுத்தத்தை நிறைவு செய்தாரோ அவர்களுக்கு அல்வா கொடுக்க வழிகிட்டு தான் கடைசியாக அவருக்கு அவர் நம்ப முடியாத வகையிலே அவற்றை கொடுக்கும் அவற்றை குடும்பத்துக்கும் அல்வா கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் தற்சியலான சம்பவங்கள் இல்லை.
1: இந்த பன்னெண்டு கோடி லஞ்சம் வந்து விஜயதாசனுடைய மகன் ராகிந்த விஜயதாச பெற்றிருக்கிறார். ஆதரவு இருந்தேன்னு சொன்னால் பாதாள உலகத்தில் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவருடைய மனைவியிடமிருந்து 2023 ஆண்டு கேட்டு பெற்றிருக்கிறார்கள். முதல் 500 மில்லியன் கேட்டு பிறகு 200 மில்லியன் கேட்டு கடையா 120 மில்லியனுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த நேரத்தில் வந்து விஜயதாசா வந்து அமைச்சராக இருந்திருக்கிறார். விஜயதாச ராஜபக்ச வந்து அவர் வந்து வெளி உலகத்துக்கு அவர் ஒரு இந்த மனித உரிமைகளை பற்றி கொஞ்சம் பேசக்கூடியவர், நீதி நியாயங்களை பற்றி பேசக்கூடியவர் நாங்கள் நினைத்து கொண்டிருந்தாங்கள். இன்றைக்கு மகன் வந்து ஊழல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் முதல் முறையாக திமிங் செதிங்கிற கொண்டு ஆகப்பட்டிருக்குது. இவ்வளவு காலமும் சும்மா சின்ன சின்ன மீன்கள்லாம் ஆகப்பட்டது, இப்போ தான் திமிங்கிற கொண்டு ஆகப்பட்டிருக்குது. இவ்வளவுக்கும் அந்த குடும்பம் இலங்கையில் உள்ள கோடீஸ்வர குடும்பங்கள்ல அது ஒன்று. முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவரை வந்து சிறைச்சாலையில் போய் பார்த்துருக்கிறார். அவர் அவர் மட்டுமில்லை, அவரோட ரெண்டு பேர் இவர் நடிகராக மற்றவர் சஜித் கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்
0: இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற சுரேஷ் கலி அவருக்கு பொறுப்பாக இருந்தார். என்ன பேர் கபில விதாரணை தெரியுமா, அந்த நேரத்தில் உளவுத்துறை பொறுப்பாக இருந்தார். அவர்களும் இதை விட பெரிய அளவில் மோசடியான லஞ்சங்கள் பெற்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இந்த வெளிநாட்டு புலனாய்வுத்துறையினரிடம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதில் தலையிடப்போ இப்போ இலங்கை பிரச்சனை தொடர்பாக அவர்கள் சொல்லுகிறார்கள் வந்து இப்போ பிரான்ஸ் இது இந்த நாடுகளை பொறுத்தவர்கள் அதிகாரிகள் இப்போ முன்னர் இலங்கை பிரச்சனை தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக ஆன்டி டெரரிஸ்ட் என்று சொல்லி அதுக்குள்ளே ஒரு பெரிய கிளியே இருந்தது. இப்போ அதெல்லாம் மூடிவிட்டார்கள். இந்த பிரச்சனை தொடர்பாக இப்போ மவுலானான்ற பிரச்சனை அதுகள் தொடர்பாக கதைக்கிறேன்டா அவர் சொல்கிறார். இதை போய் பிரித்தானியாவுக்கு போய் சொல்லுங்க, ஏன்னா அவங்கள தான் உங்களோட கொலனியாக இருந்தது, எங்களுக்கு இனி இது தேவையில்லாத
1: வேலையான்னு.
0: அதுக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரி இப்போ புதுசாக வந்தவர் தான். அவர் வந்து இதெல்லாம் தங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் கோபமாக கதைக்கிற போது அவர் சொன்னார், இல்லை இது போய் உங்களுக்கு கொலனியாக இருந்த பிரித்தானியா அவங்ககிட்ட போய் சொல்லுங்க.
1: அதை சொல்றது 100க்கு 100 சரி.
0: மேலே இது எங்களுக்கு இப்ப தேவையில்லாத வேலை, இப்ப அந்த பிரிவியே தாங்கள் மூடிட்டோம்.
1: தமிழர்களுடைய இன்றைய அவல நிலைக்கு வந்து பிரித்தானியா தான் முக்கிய காரணம். அவர்கள் அங்க உள்ள ஆட்சி உரிமையை வந்து சிங்களர்களுடைய கையில கொடுத்து விட்டு அவர் வெளியேறிவிட்டார்கள். சரி, வெளியேறினா நீங்கள் அதுக்கு பிறகு அங்க நடக்கிறத பார்த்து ஏதாவது செய்யலாம் செய்ய வேணும்னு சொன்னா அதையும் செய்கிறீர்கள் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு வர்த்தகம் மற்றது வெளியுறவு அதுவெல்லாம் அவர்களுக்கு முக்கியம், எங்கெந்த பிரச்சனையும் அவர்களுக்கு முக்கியம் இல்லை. அதான் இந்த உலகமே இன்றைக்கு வந்து எங்கெந்த பிரச்சனையும் மட்டுமில்லை, உலகத்தில் உள்ள சிறுபான்மை இனங்களுடைய பிரச்சனைகளை வந்து உலகம் பார்க்கறதா தெரியல.
0: இதுக்கு என்ன தீர்வு? நான் இன்னொரு விடயத்தை நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கவனும் இன்றைக்கு எங்களுடைய டிஆர்டியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுசரணை கொடுத்து வாழும் வரை வாழ்த்துவோம் என்ற தாயத்தில் கருணகரை புறப்பிடமாகவும் பிரான்ஸ் லாகோர்னோவை வசிப்பிடமாக கொண்ட டிஆர்டி தமிழொலியின் அன்பினியரான சண்முகநாதன் அவர்களை வாழும் போதே வாழ்த்துகின்றார்கள். இன்று நிகழ்வில் வாழ்த்தப்படுபவர் சண்முகநாதன் அவர்கள். வாழ்த்தி மகிழ்கின்றார்கள் அவரது அன்பு மனைவி ராஜ சுலோசனா, அன்பு மகள் சாயி சாகனா, லண்டனில் வசிக்கும் அன்பு அண்ணர் ஸ்ரீரங்கநாதன் மற்றும் டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகள் அனைவரும் இன்றுபோல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென்று வாழ்த்தி மகிழ்கிறார்கள். இந்த நிகழ்வை வானிலைக்கு எடுத்து வந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். அவருக்கும் எங்கள் இதயபூர்வமா டிஆர்டி தமிழொலியினுடைய வளர்ச்சி கருதி இதனை அனுசரண நிகழ்ச்சியாக கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து அடுத்த விடயம் தொடர்பாக நீங்கள் பார்த்தீர்களோ தெரியவில்லை, சுவிசில இருந்து ஒருத்தர் போனவர் அசாத் மௌலானா தொடர்பாக சொன்ன ஒரு ஹாரிஸ் என்றவர் அங்கே உள்ள ஒரு யூடியூப்போ இதுக்கோ செவ்வி அளிக்கின்றார். அதை கேட்டு பார்த்தீங்களா?
1: இல்லை, இல்லை
0: கேட்டுறீங்களா? அவர் சொல்கிறது வந்து அரவாசியம் பொய். இப்போ அவரை கூப்பிட்டதுக்கு ஃப்ரான்ஸுக்கும் தொடர்பு இருக்குது, சுவிஸுக்கு தொடர்பு இருக்குன்ற எல்லாம் அவர் சொல்கிறார். இங்கே ஃப்ரான்ஸில் வந்து அவருக்கு விசாவே கொடுக்கையிலே அவர்கிட்ட மனுஷி பிள்ளைகளுக்கு மாத்திரம் அரசியல் தஞ்சம் கொடுத்துருக்கிறார்கள். அவரே தங்கட கண்காவெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அவர் அங்கே இடையில் சுவிஸுக்கு போனது உண்மை, இடையில் போயிட்டு ஆனால் அதை திருப்பி அவர் ஃப்ரான்ஸுக்குத்தான் வந்திருந்தார். ஃப்ரான்ஸில் இங்கே பரிசில் இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் அளவு தூரத்தில் உள்ள இடத்துல முதல்வர் இருந்தார். அவர் இவர் அந்த செவ்வியை கேட்டு பாருங்க, இதில் எவ்வளவு தூரத்துக்கு இவர் சொல்லுன்ற இந்த விடயங்களில் சுவிசில அரசாங்கம் எல்லாம் இவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அவர் இப்போ தன்னுடைய தொலைவிசி இலக்கத்தையே மாற்றி விட்டார். இந்த கேட்டு பாருங்க, நீங்கள் கேட்காதபடியால் பிறகு இந்த முழுமையாக நான் அனுப்பிவிடுறேன் உங்களுக்கு. இந்த கேளுங்க. அவருக்கு
2: என்னுடைய பேர் முகமது ஹாரிஸ். கொழும்புக்கு நான் ஒரு 3 மாதத்துக்கு இருக்க வருவேன். சூச்சலங்க இருக்கிற சூச்சலான்னு நீங்கள் சொல்லுங்கன் தான். 3 மாதத்துக்கு இருக்க வருவேன். அப்படி வந்த டைம்லாம் உங்களையும் சந்திச்சேன். இல்லை, ஆசாத் மௌலானாவை ஸ்ரீலங்காவில் நான் இருக்கிற வரையும் எனக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கேன், பிள்ளையாண்ட செக்ரட்டரி வந்து முதல்ல ஊடக பேச்சாளர். நானும் அரசியலில் இருந்தால்தானே. அப்போ எனக்கு அவரை கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேரடியாக சந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பிறகும் அவரோட எந்த இதுவும் இல்லை. 2022 ஜனவரி மாதம் அவர் ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்கிறார் என்னை சுவிசுக்கு. வாட்ஸ்அப்பில் 4-5 தரம் அந்த நம்பர் வருகுது. அப்போ நான் இந்த தெரியாத நம்பருக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடிக்கடி வந்ததாலே யாரெண்டு பாப்பம் ரெண்டு ஓட்டு எடுத்தேன். நான் யாரெண்டு கேட்டு நான் ஆசாத் மௌலானா பேசுகிறேன்னு சொன்னார். அப்போ எனக்கு ஆசாத் மௌலானான்ற பேரே மைண்டில் இல்லை. அப்போ நான் கேட்டேன், ஏ சாயிர் மௌலானா, அலி சாயிர் மௌலானா வந்து கேட்டேன் நான். அப்போ அவர் சொன்னார், இல்லை ஆசாத் மௌலானா பிள்ளையானுடைய செக்ரட்டரி என்று சொன்னதான். அண்டு கொஞ்சம் ஆச்சரியம் தான் எனக்கு. என்ன திடீரெண்டு எனக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் கொண்டு வேணும், செய்வீங்களான்னு கேட்டார். செய்யக்கூடிய ஹெல்ப்பாக இருந்தால் செய்கிறேன். அதுக்கு மேல் இந்த நம்பர் உங்களுக்கு யார் தந்தேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு முக்கியமான ஆள் தான், உங்களோட தொடர்பான ஒரு முக்கிய அரசியல்வாதி தந்தார். நான் அங்கே வந்து சொல்கிறேன் வந்து சொன்னேன். அப்போ என்ன விஷயம்னு கேட்டேன். நான் அசைலம் அடி கேட்கணும், தகி ஹெல்ப் பண்ணுவீங்களான். நான் அசைலம் கேட்குறேன்னா அதுக்கான ரீசன் இருக்கணுமே. அது வந்து இலங்கையினுடைய அரச படையாலும் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் மட்டும்தானே தரலாம் வந்து சொன்னேன். இல்லை இல்லை, எனக்கு பிள்ளையானோட முரண்பாடு, நான் அசைலம் கேட்க போகிறேன்னு சொன்னார். சரி, நீங்கள் வாங்கலன் வந்து அந்த விஷயங்களை கதப்போம் வந்து அந்த முதல் நாள் உரையாடல் ஃபஸ்ட் அடுத்த ஒரு 10 நாளைக்கிட்ட அந்த உரையாடல் போயிடுச்சு. அவர் வந்து சேர்ந்த வரையிலே ஒரு ஜனவரி 2 நம்ம வந்து என்ன சரியாக இல்லை இல்லை, அவர் ஃப்ரான்ஸுக்கு தான் வந்துறங்கினது. அப்போ நான் வர சொல்லி அவர் 10 நாள் உரையாடல் நடக்குது தானே இப்போ வாரது. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு சுவிஸ் விசா இருக்கா வாரத்துக்கு? இல்லை, அது அப்போ நீங்கள் அசைலம் கால் பண்ணினீங்களா சுவிட்சர்லாந்து பஸ்ஸுக்குன்னு கேட்டேன். நான் இந்தியாவுக்கு போனேன். அப்போ பிள்ளை அவர் அந்த ஸ்டோரியை தொடங்கி சொல்கிறாரு. அந்த பத்து நாளும் சொன்னார் பிள்ளையான எனக்கு முரண்பாடு வந்துட்டு என்னத்தில் என்று கேட்டேன். அது கணக்க பிரச்சனைகள். நான் இந்தியாவுக்கு எனக்கு விசா இருக்குது, ஒன் இயர் விசா வேணும்னு இருந்துச்சு. நான் அடிக்கடி அப்போ நான் இவரோட முரண்பாடு வந்தோடனே நான் இந்தியாவுக்கு போயிட்டேன். போய் அங்கே உள்ள சுவிஸ் எம்பசியில் நான் அசைலம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க சுவிஸ் எம்பசி ஸ்ரீலங்கா இருக்கிறதால நீங்கள் ஸ்ரீலங்காவில் போய் கேளுங்கள். வேறு ஸ்ரீலங்காவுக்கு வந்து கேட்ட நேரம் அந்த சிஸ்டம் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், நீங்கள் போய் சுவிட்சர்லாண்டில் போய் கேளுங்க அசைலம் தருவாங்க. அப்போ நீங்கள் சுவிட்சர்லாண்டுக்கு விசா இருக்கான்னு கேட்டேன். சுவிட்சர்லாண்டுக்கு விசா கேட்டேன், அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சினங்கன் விசா எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்போ என்ன விசா இருக்குன்னு கேட்டேன். ஃப்ரான்ஸ் எம்பசி வழங்கின விசா இருக்குன்னு சொன்னேன். அப்போ எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டேன். நான் 20 லட்சம் காசு கொடுத்து எடுத்தேன் என்று சொன்னேன். அப்போ அந்த விசா கொப்பி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொன்னேன். ரெண்டா எனக்கு சினங்கன் விசா இருந்தால் தான் உங்களை சுவிஸுக்குள்ளே என்ட பண்ண விடுவாங்க, தனியாக ஃப்ரான்ஸுக்கு மட்டும் பண்ணால் நீங்கள் சுவிஸுக்குள்ளே வரையலான்றோன்னா. இப்போ வாட்ஸ்அப் பண்ணினார், பார்த்தோன்னா அது செனகன் விசா தான், நீங்கள் வரலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் டிக்கெட்டை போட்டு சுவிஸுக்கே டிக்கெட்டை போட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அவருக்கு இஞ்சி அட்வைஸ் கொடுத்தாக்கள் சொன்னாங்களாம், நீங்கள் ஃப்ரான்ஸில் போய் இறங்கிட்டு சுவிஸுக்கு வந்து இப்போ போர்டர் செக்கிங் இருக்குதானே, அந்த போர்டர் செக்கிங்கில் இன்ட்ரோ பண்ணாமல் சுவிஸுக்குள்ளே போகல. அதால் தான் நான் உங்களோட ஹெல்ப்பை கேட்குறேன், நீங்கள் வந்து கூட்டி போவீங்களான்னு கேட்டது. பிரச்சனை இல்லை, நீங்கள் முதல் வார விஷயங்களும் முதல் கதைங்க, நீங்கள் வந்து சேர்ந்தால் தானே கூட்டி போகல. மற்றது அசைலம் கேட்குறேன்டா, அதுக்கு அசைலம் செய்கிறதுக்கு லீகல் ஃபேம் இருக்குது சுவிட்சர்லாண்டில், வந்தால் அவங்க லோயஸ்ட் டீம் இருக்குது, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவேன்னு. அவ்வளோதான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லி அவரை வர சொன்ன விஷயம். ஃப்ரான்ஸுக்கு வந்து சேர்றாரு, டிரெக்டாக ஸ்ரீலங்காவிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு கட்டாரியில் வர்றார். சார்ல்ஸ் டி கோல் அந்த பாரிஸ் விமான நிலையத்தில் வந்து இருந்தேன். நானும் இன்னொரு ஃப்ரெண்டுன்னா அவரை சுவிட்சர்லேருந்து காரில் போய் ஃப்ரான்ஸு கூட்டிகிட்டு வந்தேன். வந்துதான் இப்போ அவர் தண்டை காட்டுகள் தண்டை இதுகளெல்லாம் பாவிக்க இல்லாது நீங்கள் உங்களோட காட்டை கொடுத்து என்னென்னா பிள்ளையான் தெரியும் நானே, பிள்ளையானு ஃப்ரான்ஸில் நிறைய செல்வாக்கு இருக்குது. அப்போ நான் இந்த காட்டை கொடுத்தெல்லாம் செய்கிற நேரம் அவர் கவர்மெண்ட்டோட லிங்கான ஆள், அப்போ கண்டுபிடிச்சாண்டா நான் எங்கே நிற்கிறேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களோட கார்டில் நீங்கள் செலவழிங்க, நான் அந்த பேமெண்ட்டெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி எந்த கிரெடிட் கார்டெலாம் நான் அவருக்கு ரூம் போட்டது செலவழித்தது எல்லாம் அப்புறம் அவர் பே பண்ணினார். கிட்டத்தட்ட வரக்குள்ளேயே அவர் ஒரு $70,000 கொண்டு வந்தார் கையில். அதெல்லாம் செட்டில் பண்ணினார். அந்த அதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் வரக்குள்ளே அந்த அதுக்கு பிறகு அந்த இந்தியன் ரோ அவரை பின்தொடர்ந்து வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த சம்பவம் வரக்குள்ளே சொல்கிறது. அவர் வந்து இப்போ எங்கள் ஊராக வந்தது வந்து அது அவரோட அஜெண்டாவோட தான் வாரார். அப்போ நான் கேட்டேன், இப்போ சுவிஸுக்குள்ள உங்களுக்கு ஃப்ரான்ஸ் ஓகே தானே, ஃப்ரான்ஸில் அசைலம் கேட்கலாம் தானேன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்லை இல்லை அது பிள்ளையாண்ட கண்ட்ரோல் ஃப்ரான்ஸ், அவர் நிறைய தோழர்கள் இருக்காங்க. மற்ற நானும் பிள்ளையானோட ஃப்ரான்ஸுக்கு அடிக்கடி விசிட் பண்ணியிருக்கேன் தானே, அவர் செல்வாக்கு என்னென்னு எனக்கு தெரியும். மற்றது எனக்கு அட்வைஸ் பண்ணின ஓப்பனாக சொன்னால் அந்த அமெரிக்க சார்பு பேரை நான் சொல்ல விரும்பலை. அவர் இப்போ அவர் ஒரு டெய்லி மிரர் ரிப்போர்ட்டர், அவர் தான் இவரை இந்த அமெரிக்கன் எம்பசியோடையெல்லாம் கண்டக்ட் பண்ணி விட்டேன்னு சொன்னார். அப்போ அவங்க எனக்கு லீகல் அட்வைஸ் எல்லாம் லோயரெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு, செய்வாங்களா இல்லையா என்ன. அவங்க போக சொல்லிட்டாங்க, விசா எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணலை. அப்போ நான் சொன்னேன், அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து இந்த இதுக்குள்ளே தண்ட முகத்தோடு உள்நுழைய மாட்டாங்க. சுவிஸ் எம்பசி சுவிஸ் ஃபாரின் அஃபேர்ஸுக்கும் அவங்க விசா கூடன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எடுத்து போனால் சுவிஸ் எம்பசி அந்த நடைமுறைக்கு கீழே உங்களை ரீட் பண்ணுமே தவிர, ஸ்பெஷலாக தான் தர சத்தாம் ஹுசைன் கேட்டாலும் கொடுக்காதுன்னு நான் சொன்னேன். அப்போ அதால் தான் நான் இதுக்கு சுவிசுக்கு வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு கண்டக்டர் மீனாட்சி கங்குலி, மீனாட்சி கங்குலி என்றால் ஈஸ்ட் ஹியூமன் வாட்ச், ஹியூமன் வாட்சில் ஈஸ்ட் அந்த சாரி ஏசியன் டைரக்டர், நீங்கள் கூகுளில் அவட பேரை சேர்ச் பண்ணினே வரும். அவள் மற்றது கிரிஸ் கெய்லன்னு போட்டு ஒரு நான் வயலன்ஸ் பீஸ் ஃபோர்ஸ், அவர் இப்படியான ஆட்களை தன்னோட கண்டக்டில் வருவாங்க. ரெண்டா 10 நாள் வரையும் ஒரு கண்டக்டும் இல்லை. அப்போ இவர் சொன்னார், நாங்கள் உங்களோட லோயஸ் டீமை வச்சு நாங்கள் அசைலம் பேப்பரை சப்மிட் பண்ணுவோம் நண்டு. அப்போ சரியன்னு போட்டு நான் எந்த எனக்கு தெரிஞ்ச லோயர் டீமோட, அதில் ஒரு தமிழால் தான் முக்கியமான அட்வைசர், அப்போ அவரோட இவரை கூட்டிகிட்டு போய் கதைச்சேன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இந்த கேஸ் கேட்ட உடனே. இப்போ சொன்னாலே நான் மட்டும் செய்ய மாட்டேன், நான் என் லோயரோட கதைச்சிட்டு மற்ற நீங்கள் சொல்கிற தமிழில் இங்கே வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தான், நீங்கள் இங்கிலீஷ் இல்லை, ஜெர்மன் லாங்குவேஜில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எழுத்தில் போட்டு தான் சப்மிட் பண்ணணும். அப்போ அதுக்கு அந்த தமிழில் நீங்கள் சொல்கிறத ஜெர்மனுக்கு
0: இந்த பேட்டியிட்ட நோக்கம் உங்களுக்கு தெரியுதா? ஏன் இந்த பேட்டி இந்த நேரத்தில் வெளியிடப்படுகுதாண்டு?
1: இல்லை எனக்கு தெரியல.
0: அதாவது இவற்ற அரசியல் தஞ்சம் தான் சுரேஷ் கலைக்கும் அது பிறகு உருவாக்கப்பட்ட கதை என்றதை தான் இந்த திட்டமிட்ட இவரை வச்சு நடத்துகிறார்கள் வந்து. அப்போ இதை வந்து அங்கே உள்ள நீதிமன்றங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடாகத்தான் இது நடக்க வேணும். இப்போ இதில் வந்து பிரான்ஸ் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம், 20 லட்சம் வாங்கி போட்டு உங்களுடைய இப்போ நேரடியாக தூதுராலயம் விசா கொடுக்குறே இல்லை தானே? இப்போ நீங்கள் வந்து அங்கே அவர்களுடைய ஒரு ஏஜென்ட்டை தான் நீங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சா அவர்கள் தான் பார்த்து கடைசியாக தூதுராலயத்துக்கு ஒரு நோட் அனுப்புவார்கள், இவரை வந்து இவற்றை சொத்துகள் விவரங்கள் எல்லாவற்றையும் பார்வையிட்டு அதை வச்சு தான் தூதராலயத்துக்கு கூடுதலாக இவர்களே முடிவெடுத்து விடுவார்கள். அப்படி அந்த ஏஜெண்டாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி பணம் வாங்கி கொண்டு நீண்ட காலமாக செய்து வருகிறார்கள். அப்போ அதுக்கு ஆதாரம் இல்லாமல் இருந்தது. அப்போ இவரை இப்போ இவர் சொல்கிறார் தனக்கு மௌலானா அப்படி சொன்னான்னு சொல்லி. ஆனால் மௌலானாவை கேட்கப்பட்ட போது அப்படி தான் சொல்லி இல்லையென்று அவர் சொல்கிறார். ஆ என்ன மாதிரி பிரெஞ்சு அதிகாரிகள் சொல்றாங்க எங்களுக்கு இதுல அக்கறை இல்லையே, வேணுமெண்டா போய் பிரித்தானியாவில போய் சொல்லுங்க வந்து தங்களுக்கு உதவ பற்றி எங்களுடைய எங்களுடைய இதுகளை பார்த்து பார்த்து பார்த்து அந்த உயர் அதிகாரிமாருக்கு வெறுப்பு வந்துட்டது. அவர்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்து வந்து இதெல்லாம் பின்னால வந்து நடத்துறது வந்து மைந்தா குடும்பத்துக்கு வந்து நல்ல தொடர்பு இருக்கு எல்லா இடங்கள்லும். அதுவும் தேசிய தலைவர்கள் படத்தையும் கொடியையும் பிடிக்கிறவர்களோட நல்ல தொடர்பில் இருக்கிறார். வந்து அப்போ இப்படிப்பட்ட சூழலில் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து தமிழர்களுடைய உரிமை கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை ஆண்டது பிரித்தானியா? பிரித்தானியாவில் போய் கதையண்டு
1: போய் கதையண்டு. அதாவது ஒரு நாளுமே எங்கள்ட பிரச்சனையை பற்றி கரிசனை இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். அது அறிஞ்சு அறிஞ்சு சொல்லுவேன் 100க்கு 100 வீதம். ஏதாவது அங்கே போகிற தூதுக்குழு
0: முதல் வந்து நாங்கள் எங்களுக்குள்ள வந்து ஒரு முடிவு பெற வேணும் வந்து தமிழர்களுக்கு என்ன தேவைன்றதை ஒருமித்த கருது. நீங்க கொள்கை வேறுபாடுகள் என்னவும் இருக்கலாம், உரிமை தொடர்பா என்ன தேவைன்றதுல ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து அது ஒரு கையெழுத்திட்ட ஆவணமாக இருந்தால் போதுமானது. ஆ அதையே ஏற்படுத்த இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்?
1: தமிழக பொறுத்தளவில் ஜனநாயக தேசிய கூட்டணி கூட்டமைப்போட பேசி
0: சொத்துகள் வச்சிருக்கிறவர் அரசாங்கத்தோட மோதலும் ஆகிறாள்.
1: அப்படி தந்தால்தான் நீங்க சொல்றது மாதிரி தமிழக வந்து ஒரே நிலையில இருந்து தங்களுடைய உரிமைகளை கேட்கலாம். அல்லது நாங்கள் பிரிஞ்சிருந்தால் அதையே சாட்டாக வச்சு கொண்டு அவர்கள் எல்லாரையும் கட்டி கொண்டிருப்பார்.
0: அது அவர்கள் திட்டமிட்டு பிரித்து கொண்டு தான் இருக்க போகிறார்கள். நாங்கள் தான் முடிவெடுப்பவர்களாக இருக்க வேணும். நாங்கள் இப்படி பிரிஞ்சிருந்து அடுத்த சந்ததியை நடுரோட்டில் விடுறதா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், விடுதலை புலிகளுடைய அந்த போராட்டத்தை வந்து ஒரு அளவுக்கு மக்களுடைய முழு ஆதரவோடு அனைவருடைய ஆதரவோடும் அவர்கள் போராடிய காலத்தில் எப்படி மற்ற அமைப்புகளை வச்சு உடைச்சதுன்றதுக்கு இப்போ வரலாற்று ரீதியான பதிவுகள் எல்லாம் வந்துட்டு தானே. அவர் அப்படி செய்தவர்கள் இன்றைக்கும் அரசியலில் இருக்கிறார்களா இல்லையா? இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள், அரசியலில் இருக்கிறார்கள். இப்படி அந்த விடுதலை புலிகளை இல்லாமல் செய்ய வேணும், அவர்களிடம் இருந்த மக்களுடைய ஆதரவை இல்லாமல் செய்வதற்கு இவ்வளவு விஷயங்களை திட்டமிட்டு கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்த இயக்கங்களில் இருந்தவர்கள் இன்று அரசியல் கட்சிகளாக தலைவர்களாக விளம்பாரார்களா இல்லையா? அப்படியானவர்கள் இருக்கிற போது இப்போ திருந்திட்டார்கள் என்று சொல்ல வரீங்களா?
1: நீங்கள் இப்ப சற்று முன் சொன்ன அந்த செய்தி எனக்கு நல்ல செய்தியா படுது. அதாவது இந்த விஷயங்களை போய் நாங்கள் அக்கப்பட மாதம் வேணுமென்னா நீங்கள் உங்களை ஆண்ட பழைய கொலோனி ஆட்சி இருக்குது அங்க போய் அவரோட சொல்லுங்கன்னு சொன்னது அது
0: அவர் கோபத்தில் சொன்னது.
1: கோபத்தில்
0: சொல்லுவேன். இப்ப சரியான வெயில் காலம் மொழிபெயர்த்து பார்க்க சொல்லி அனுப்பினா அவருக்கு கோபம் வந்துட்டு உங்களுடைய எல்லாம் எல்லாத்தையும் மொழிபெயர்த்து கேட்டு கொண்டிருக்கீங்களா?
1: சொல்லலாம்.
0: அருள் அவர்கள் கலந்து கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார். இன்னும் இணையில நினைக்கிறேன் வந்து சரி நேயர்கள் யாராவது 01 42 32 15 40 வாரண்டா வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி அல்லது வைபரில் வந்து கேட்கக்கூடிய இதுக்கு ஆலோசனை ஏதாவது சொல்ல முடிந்தால் வந்து சொல்லுங்கள். அதுவரையிலே அவற்றை பேட்டியை
2: தொடங்கினால் தான் அவர் ஒரு லெப்டிஸ்ட். தாங்கெல்லாம் லெப்டிஸ்ட் வந்து இவர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். நாங்கள் புலிகளுக்கு எதிரானார்கள், நாங்கள் லெப்டிஸ்ட், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அண்டி இப்போ என்னையும் அப்போ சொன்னார். இப்போ அவர் நீண்ட காலமாக எங்களோட ஒர்க் பண்ணுறாள், இந்த அசைலத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாள். இப்போ நாங்கள் இவர் ஜெர்மனி கூட்டிகிட்டு போகிறோம். அதில் பிறகு சுவிஸ் போலீஸ் வந்து இவர் விசாவையெல்லாம் பார்த்ததுண்டு, அது கணக்க விஷயங்கள் இருக்குது. அப்போ அங்கே போனோன்னா அவர் சொன்னார், அவர் தான் நிறைய விஷயம்.
0: சரி, நீங்கள் தேவன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள், உரையாடுங்கள் தங்கவில்லையா அவர்களோட.
3: வணக்கம் ஐயா, வணக்கம் தேசன். நான் இந்த கொஞ்சம் சத்தம் மன்னிச்சு கொண்டு அனுராஜ்யா வாராரம் பதினாலாந்தேதி
0: பிரான்ஸுக்கு
3: தெரியுமா?
0: செய்தி அறிக்கையிலும் குறிப்பிட்டு செய்தியை கேட்டிருந்தீர்கள்டா என்ன நோக்கத்துக்காக வாராருன்றது எல்லாம் விரிவாக தந்திருந்தோம் இல்ல?
3: சரி சரி சரி, ஓகே. அப்ப அதை விட்டுக்கொண்டு மற்ற இப்ப என்ன சொன்னா ஐயா சொல்லுமே, நாங்கள் வந்து என்ன இங்கிலாந்துல போயிட்டு இந்த
0: இங்கிலாந்துல வழக்கும் வைத்தார்கள். நீங்கள் தான் எங்களை கொண்டு வந்துட்டு மலேசியாவிட்ட கொடுத்து எங்களை அடிமையாகி போட்டு போனார்கள்.
3: மந்திரிமார் வந்து ஒரு முக்கியமான ஒன்றும் செய்யலையே, சும்மா கத்தி கத்தி போட்டு சும்மா அங்க அப்படங்கி செய்ய ஒரு பிரயோசனமா ஒண்ணும் செய்யலையே. என்ன தங்க ஐயா
1: சொல்லுங்க. அதானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தரிசனம் சொன்னேன், தான் ஒரு அதிகாரோட பேசிக்கல, அவர் கோபத்தோட பேசிக்கல, அவர் சொன்னார் இது இல்லை எங்களை பற்றி இதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நீங்கள் கவர்மெண்டாக உங்களுடைய பழைய குழந்தை நாடு பிரித்தானியா அவரோட போய் சொல்லுங்கன்னு சொல்லி எங்களுடைய பிரச்சனையில் எந்த நாளும் இன்றைக்கு இந்த நேரத்தில் யாருமே இல்ல அக்கறை இல்ல. நீங்க அமெரிக்கா இங்க பாத்தீங்கன்னா 11 ஹெலிகாப்டர் கொண்டு போயிருக்கு இலங்கைக்கு. அது அது காரணம் வந்து இலங்கை வந்து சீனாவுடைய சீனாவுடைய ஆதிக்கத்துக்குள்ள அல்லது அவருடைய செல்வாக்குள்ள போக வேண்டாம்ன்றதுதான் அவருடைய கொள்கை. அதனுடைய ஒவ்வொரு நாளும் நாளும் தண்டந்த நலங்களை தான் அது அதில் பார்த்து கொண்டிருக்கிற மொழிய எங்கள்கிட்ட எங்களை 22 லட்சம் மக்கள் வாழ்ற இலங்கையில் வாழ்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி யாருமே கவலைப்படுறதா தெரியல. அந்த நாடான இந்தியா கூட இதை பற்றி கவலை இல்லை. கவலை இல்லாத மட்டுமில்ல, என்ன என்ன செய்து கொண்டார்கள் மோடி என்ன என்ன சொன்னார் நாடாளுமன்ற
0: இந்தியா இப்போ கவலைப்படும் என்றா இலங்கை முற்றுமுழுதாக சீனாவினுடைய சார்பாக போகிற போது அவர்களுக்கு கவலை வந்துவிடும்.
1: அதான் அப்படி அப்படி ஏதாவது வந்து பூல அரசியலில் பெரிய மாற்றம் வந்து தமிழர்களுடைய உதவி தேவை அவருடைய ஆதரவு தேவை என்று அந்த நிலைப்பாடு வந்தால் தான் இந்தியா போன்ற நாடுகள் வந்து இதில் தலைவரும் அல்லது அவர்களுக்கு தலைவர வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு வந்து அரசுக்கும் அரசுக்கும் உள்ள அந்த ராஜேந்திர உதவுல தான் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். எங்களாலே அது உண்மையிலே அவர் என்ன என்ன பார்ப்பார்கள் சொன்னால் தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தை ஆதரிப்பாக எங்களுக்கு என்ன நயம் என்ன நட்டம் இப்படி அவர் இப்படிதான் அவர்கள் கணக்கு பார்ப்பார்களுடைய இது இது ஒரு மனித உரிமை பிரச்சனை. தமிழர்கள் வந்து கடந்த 70-75 ஆண்டுகளாக நிம்மதி இல்லாமல் அந்த நாட்டில் வாழ்கிறார்கள், 2 குடிமக்களாக வாழ்கிறார்கள். இப்போ அண்மையில் இந்தியாவிலிருந்து வந்த தூதுவர் சில பிரச்சனைகளோட இந்த எப்படி இலங்கை அரசு வந்து பழம் பெறும் கோயில்கள் இந்து கோயில்களை எப்படி அதை வந்து புத்த கோயில்னு சொல்லி அதை அபகரிக்கிறார் வந்து சொன்னார்கள். ஆனால் நீங்கள் இந்தியாவிலிருந்து பார்த்தால் இந்தியாவே கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்குது இந்த அங்கே உள்ள பௌத்த மடாலயங்கள் பௌத்த கோயில்கள் எல்லாத்தையும் புனர்வத்தாரம் செய்கிறதுக்கு அதை செலவழிக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு அங்கே இருக்கிற ஆட்சியில் இருக்கிற மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரை பௌத்தமும் இந்து மதமும் ஒன்று தான். புத்தர் வந்து அவர் இந்து மதம் தான், இந்து இந்து மதத்தான் அவர் பிறந்தவர். அப்படியே அங்கே வந்து இந்த இந்து பௌத்தம் அந்த வித்தியாசம் இல்லை, இலங்கையில் தான் அந்த வித்தியாசம் இருக்கு. அதனுடைய எங்கள்ந்த பகுதியில் உள்ள சில கோயில்களே அவர்கள் பௌத்த கோயில்னு சொல்லி கைப்பற்றினால் இந்தியா அதை பெரிய கவலைப்படாது. இது இதுதான் இன்றைக்கு இருக்கிற துர்பாக்கிய நிலை.
0: இப்போ காசியில இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனால் அங்கே உள்ள பௌத்த ஆலயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. பழைய காலத்தில் இருந்த பௌத்த ஆலயங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் அங்கே கூடுதலாக சிங்களவர்களும் வருகிறார்கள், சீனர்கள், ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள், கொரியர்கள், அவர்களும் அதுக்கு விஜயம் செய்கிறார்கள். பௌத்த பழமையை பேணக்கூடிய விகாரைகள் எல்லாம் அங்கே ஒரு கிராமத்தையே அப்படி நன்றாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் சென்று வணங்கக்கூடிய வகையிலும் அதை பார்த்தாலே தெரியும் இவ்வளவோ காலத்து பழமை வாய்ந்த விகாரைகள் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் நீங்கள் அப்படி காண முடியாது. ஆனால் இது ஒரு பெரிய நிலப்பரப்பிலேயே அதை பாதுகாத்து தொல்பொருள் இதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பெருமளவு செலவு செய்து அதை இன்றும் பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். காசியில் இருந்து அவ்வளோ பெரிய தூரம் இல்லை, ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள 50-60 கிலோமீட்டருக்குள்ள
1: இலங்கையிலேயே புத்த சமய பழம் கோயில்கள் விகாரைகளே எல்லாத்தையும் புதுப்பிக்கிறதுக்கு எத்தனையோ கோடி ரூபாய் இந்தியா வந்து உதவியா செய்யுது, நிதி உதவியை செய்யுது. அதான் நான் சற்று முன் சொன்னது போல இந்தியாவை பொறுத்த போல பௌத்தத்துக்கு அவர்கள் எதிர்ப்பு இல்லை. புத்தர் வந்து அவர் வந்து ஒரு இந்து, அது அடிப்படை கொள்கை இந்து. இந்து மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை என்றதான் அவருடைய நிலைப்பாடு. அவருடைய தான் கோடி கோடிகளை காய்ச்சல் அளிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் பொருந்தவையில் சிவாலயம் இருக்குது, சிவாலயம் 1, சிவாலயம் 2 நான் அங்கே போயிருக்கிறேன். அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை அரைச்சி உடைச்சி போட்டார்கள், அது 2 கிடைக்கு. அதையெல்லாம் புனர்த்தாரணம் செய்ய வேணும். அது ஒரு பழைய சோழர் காலத்து 11-ஆம் நூற்றாண்டு கோயில்கள் அந்த எண்ணம் வந்து இந்தியாவுக்கு இல்லை. ஆனால் அது காரணம் வந்து அந்த இந்து கோயில்கள் வந்து தமிழர்களுடைய கோயில்கள். அவரே சொல்ற இந்துத்துவா வந்து வடநாட்டு இந்துத்துவா. தமிழர்களுடைய கோயில் இருந்துச்சுன்னா அது அது தமிழர் வந்தால் அது அது அவர்களும் செய்யப்படார்.
0: இது கேள்விப்பட்டீங்களா, பிரான்சுக்கு அன்றகுமார தீசநாயக்கா அவர்கள் 16ஆம் தேதி வியாழக்கிழமை வேற இருக்கிறது? என்ன காரணம் பார்க்காதபடியால கேட்கிறவர்களுக்கு தருகிறேன். உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி அன்றகுமார தீசநாயக்கா எதிர்வரும் 16ஆம் தேதி பிரான்ஸ் வேற இருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பிரசன்ன பெரேரா தெரிவித்தார். இந்த முக்கியத்துவம் மிக்க விஜயத்தில் வெளிவிகார அமைச்சர் விஜிதகரத் உட்பட சில முக்கிய உயர் அதிகாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். உலக வங்கி மற்றும் பிரெஞ்சு கப்பல் நிறுவனமான சிஎம்ஏ சிஜிஎம் ஆகியவற்றின் அண்மைக்கால முக்கிய அறிவிப்புகளை தொடர்ந்து இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் கடல்சார் வர்த்தக அபிலாசைகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உத்தியோர்வ பயணம் அமைய உள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் வர்த்தக உறவுகளை தீர்மானிக்கும் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை தக்க வைத்துக் கொள்வது மற்றும் அதனை மேலும் சாதகமாக பயன்படுத்துவது தொடர்பிலும் இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு ஐரோப்பிய சந்தையில் உள்ள வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்தும் இருதரப்பு மட்டத்திலான உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் போது பிரதான கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. பிரான்சின் 2வது பெரிய கப்பல் நிறுவனமான சிஎம்ஏ சிஜிஎம் கொழும்பு துறைமுகத்தில் பெரும் முதலீடுகளை செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தது. துறைமுக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் அனுர கர்ணத்திரக்க மற்றும் இலங்கைக்கான பிரெஞ்சு தூதுவர் ரெமி லம்பர்ட் ஆகியோருக்கிடையான கலந்துரையாடலின் போதே இந்த தகவல் முதன் முதலில் வெளியாகியிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது உலகின் முன்னணி கப்பல் நிறுவனமான சிஎம்ஏ சிஜிஎம்மின் தலைவர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரியான ரொல்டாப் ட்ரப் சாடே மகானாவுடன் ஜனாதிபதி அன்றகுமார தீசநாயக்கா பிரான்சில் வைத்து ஒரு விசேட சந்திப்பை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தூதுவர் உத்தியோர்வமாக தெரிவித்தார். பிரெஞ்சு முதலீட்டாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் தனது நாடு மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாகவும் தூதுவர் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த முதலீட்டு குழுவுக்கு தலைமை தாங்கிய சிஎம்ஏ சிஎம் நிறுவனத்தின் சிரேஷ்ட துணைத் தலைவர் திருமதி கிறிஸ்டின் கபோட் உலகெங்கிலும் உள்ள முக்கிய துறைமுகங்களில் 65க்கும் மேற்பட்ட கொள்கலன் முனியங்களை சொந்தமாக கொண்டு தங்களது நிறுவனமே இயக்கி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு துறைமுகத்தின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த புவியியல் அமைவிடம் காரணமாக கொள்கலன் மறுஏற்றுமதி நடவடிக்கையை மேலும் விரிவுபடுத்துவதற்கு பெரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கூட்டு முயற்சி முதலீடுகள் மூலம் கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் போக்குவரத்தின் அளவை அதிகரிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் கொழும்பு துறைமுக மேற்கு முனைய திட்டத்தின் 2ஆம் கட்ட முதலீட்டு சாத்தியக்கூறுகள் குறித்தும் தமது நிறுவனம் ஆழமாக ஆய்வு செய்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த வாரம் உலக வங்கியும் கொழும்பு துறைமுகம் தொடர்பாக மிக முக்கியமானதொரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. கொழும்பு துறைமுகத்தின் பிராந்திய முக்கியத்துவம் மற்றும் அங்கு அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய உட்கட்டமைப்பு முதலீடுகள் குறித்து அந்த அறிக்கையில் விரிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக இடம்பெற்ற செர்ஜியோ கோரின் இலங்கை பயணம் போல் கபூரின் இலங்கை பயணங்கள் பிரான்சின் முன்னணி கப்பல் நிறுவனத்தின் முதலீட்டு ஆர்வம் மற்றும் கொழும்பு துறைமுகம் குறித்த உலக வங்கியின் மதிப்பீட்டு அறிக்கை என்பன இலங்கையின் கடல்சார் பொருளாதார சர்வதேச மட்டத்தில் உற்று நோக்கப்படுவதை உறுதி செய்துள்ளது. இந்த பின்னணியில் ஜனாதிபதியின் பிரான்ஸ் விஜயமானது துறைமுக அபிவிருத்தி, ஐரோப்பிய முதலீடுகள் மற்றும் ஜிஎஸ்பி வரிச்சலுகை முக்கியமாக நீடிப்பு ஆகியவற்றுக்கு வலு சேர்க்கும் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மவர்கள் என்ன செய்ய போறார்கள்?
1: பொருளாதாரத்துல
0: வளர்ச்சி பெற்றா உங்களை பற்றி திரும்பி பார்க்க போறார்களா?
1: திரும்பியும் பார்க்க மாட்டார்கள். இப்ப அங்க நெருக்கடி இருக்கிறபடியால் அப்படி இப்படி ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அதோட எல்லாம் தீர்ந்தால்
0: ஆனா இந்த நேரத்துல யார் கருத்து சொல்லி இருக்கிறார் சொல்லுங்க. அப்போ ஜிஎல் பீரிஸ்வரால் தான் இப்ப கருத்து சொல்லி இருக்கிறார். எங்களுடைய அரசியல்வாதிகள் எதுவுமே சொல்லாது. இலங்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் மனித உரிமை முறைகள், சித்திரவதைகள் மற்றும் தன்னிச்சையான கைது நடவடிக்கைகள் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்படும் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை நாட்டுக்கு முற்றாக இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: அதான்
0: முக்கியமான கூட்டங்களுக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது.
1: அது முக்கியம். அது நாலு ஆண்டுகளுக்கு வர முடியாது அதை மூட என்பார்கள். அங்கே உள்ள மனித உரிமை உரிமைகள் பற்றி அந்த மதிப்பீட்டை வச்சு தான் அதை செய்வார்கள். அப்படியாக இப்போ அவர்கள் அங்கேருந்து இங்கே வருவார்கள், இவர்களோட பேசுவார்கள், இவர்களோட விருந்து சாப்பிடுவார்கள். அதுக்கு பிறகு அந்த வரிச்சலுக்கு அப்படியே நீடிக்கப்படும். இதுதான் நடக்க போகுது.
0: அவே எங்கடைய உள்ளவர்கள் வந்து எங்கட மக்களுக்குள்ள தங்களை பிரபல்யமான ஆக்களாக காட்டுறதோடும் ஏதாவது இதை வச்சு ஏதாவது பணம் சம்பாதிக்கலுமெண்டா சம்பாதிக்கிறதோடே அவர்களுடைய வேலை முடிந்து போம். ஏதாவது எங்களோட தேசியம் சார்ந்த விஷயங்களை வச்சு ஆ
1: இல்லை நாங்கள் சொல்றது
0: இதை பற்றி எல்லாம் நம்மவர்கள் ஒருவருமே சிந்திக்க மாட்டார்கள். இருந்து பாருங்கள் பொய்யண்டா, வேணுமெண்டா நம்மவர்கள் அவருக்கான ஒரு வரவேற்பை கொடுத்து அவருக்கு எங்கட பிரச்சனைகளை போய் சொல்லலாம். நீங்க இப்படி இப்படி எல்லாம் சொல்லித்தானே வந்தீங்கள், ஏன் இதை செய்யலையேன்ற கேள்விய கேட்கலாம். போய் கைதட்டாமல் வரவேற்கிற மாதிரி போய் இந்த கேள்விகளை அவர்கள் வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளலாம்.
1: ஆனால் பிரெஞ்சு நாடு இவ்வளவு தூரம் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு முதலீடுகள் துறைமுகங்களில் இவ்வளவு முதலீடுகள்
0: துறைமுகம் அவர்களுடைய கட்டுப்பாடு, அது இலங்கையின் துறைமுகம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகுதுண்டா அவர்களுக்கு தெரியும். அதால் எவ்வளவு உழைக்கலாம்
1: உழைக்கலாம்.
0: பொருளாதார ரீதியாக மிக மிக முக்கியமான இடத்துல இலங்கை இருக்கு. நல்லொரு முதலீடு இல்லையென்று சொன்னால் இந்தியா தன்னை நோக்கிய எல்லா கப்பல்களையும் பெறப்பண்ணுது. ஆனால் உண்மையில் சரியான முறையில் அந்த துறைமுகம் செயல்படுமாக இருந்தால் இலங்கையை தாண்டித்தான் இந்தியாவுக்கு போகிறதை பற்றி யோசிப்பார்கள். இப்போ இலங்கையிலே அதுக்கான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தால் இந்தியாவுக்கு போகிறத விட இங்கே இலங்கைக்கு வர்றது தான் கூடுதலாக இருக்கும்.
1: அதோட அந்த ஹமாண்டோட துறைமுகம் கூட அங்கே இப்போ இந்த இப்படியான வசதிகளை கூட்டியிருக்காங்க. சீன அரசு எரிபொருள் நிரப்புறது அது அந்த வசதிகள் எல்லாத்தையும் மேம்படுத்தி இருக்கிற சரியும் செய்தி வருது.
0: இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விடயம்தான். நாங்கள் பிறகு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உரையாடுவோம். அந்த சரியா அடுத்த நிகழ்ச்சியில் உரையாடுவோம். இந்த அவருடைய பேட்டியின் சுருக்கத்தை தொடர்ந்து தருகிறேன். இந்த சுவிஸ்ல இருந்து போய் பேட்டி கொடுத்தவருடைய நோக்கங்களை நீங்கள் அதனூடாக புரிந்து கொள்ளலாம்.
2: அசைலம் கொடுக்கறதுக்கு சுவிஸோ இருந்த நாடுமோ அவங்களோட ப்ரொசீஜர் என்னென்னா யுஎன் அங்கீகரித்த ஒரு நாட்டினுடைய அரச படையினால் இவருக்கு உயிராட்சி இருக்கணும். பிள்ளையான்னு ஒரு அரச படை, அவர் அரச படைக்கு கீழே இயங்குகிற ஒரு துணை இராணுவ குழு, அதால் அச்சுறுத்தல் இருக்கிற ஆளுக்கு அசைலம் கிடைக்காது. ரெண்டுன்னா இப்போ இவர் சொன்னார் எனக்கு சிறைச்சாலையுடைய முரண்பாடு இருக்குது, நான் அதை சொல்கிறேன் என்று சொன்னார். அப்போ ஓகே நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அவர் சொன்னார் இன்றைக்கு எனக்கு டைம் இல்லை, நீங்கள் போயிட்டு டெலிஃபோனில் சொல்லுங்கள், நான் எல்லாம் எழுதி போட்டு பிறகு உங்களுக்கு அதை அனுப்புகிறேன், வாய்ச்சி காட்டுறேன். அதுக்கு பிறகு அப்போ அந்த ரிப்போர்ட் தான் இவர் இவருக்கு கொடுத்த அந்த எந்த புலனாய் நிறுவனம்னு தெரியும், மீனாட்சி கங்குலி அது என்ன மார்ட்டின் சுட் சிங்கர் அதுக்குள்ளே வராரு தானே. இப்போ இவருக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தது மார்ட்டின் சுட் சிங்கர். மார்ட்டின் சுட்சிங்கர் இங்கே சுவிஸ் எம்பசியினுடைய பழைய ஒரு ஆஃபீஸர், எம்பசடரா அல்லது ஃபெஸ்ட் ஆஃபீஸரான்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்போ அவர் தான் இவரோட கனெக்ஷனில் வாரார். அப்போ அவர் அவர் நான் இருக்கக்குள்ளான அந்த டெலிஃபோன் வருகுது, இப்படி மார்ட்டின் சுட்சிங்கர் எனக்கு அமெரிக்கன் மிஷனோ ஏதோ ஒரு மீனாட்சி கங்குலி, மீனாட்சி கங்குலி உங்களை கண்டக்ட் பண்ண சொல்லி தந்தா. அப்போ இவர் மௌலானா பாவிச்சது எந்த சிம் தானே, இவர் சுவிஸுக்கு வந்து வந்ததுலேருந்து எந்த சிம் தான் பாவிக்கார். அப்போ அது எனக்கும் அந்த மெசேஜ் வரும், யார் யார் கோல் எடுக்கான மெசேஜும் வரும். அப்போ இவர் அப்போ வந்தால் அப்போ அவர் கண்டக்ட் வந்ததுக்கு பிறகு அப்போ இருக்கிறதுல இவர் பவர் ஆஃப் அட்டர்னி வந்து எங்கிட்ட லோயர்ஸுக்கு தந்துட்டார். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்குது. இவரை இது பண்ணின அந்த தமிழ் நண்பருக்கும் இவர் ஒரு பவர் பட்டனும் கொடுத்தார். ஏன்னா அங்கே சுவிஸில் வந்து ஒரு ஆளுடைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறேன் லீகலாக பவர் பட்டனையும் கொடுக்கணும், இல்லாட்டி அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அப்போ இவர் அதுக்கு ரெண்டு பவர் பட்டனையும் கொடுத்தார், ஒன்று லோயருக்கு மற்றது இந்த தமிழ் நண்பருக்கு. அப்ப கொடுத்துட்டு இருக்கக்குள்ள பிறகு அப்ப இவர் இவரோடையும் நாங்க அசைலம் கேஸ் செய்தாரத்துக்கு எவ்வளவு வந்து அவங்க முதலாவது சூசைட் வாய்ஸ் வந்து அவங்களுடைய அமௌண்ட்டை தான் சொல்லுவாங்க. நீங்கள் எக்ரியன்டா நாங்கள் ஒரு ஒருத்தன் சைன் பண்ணித்தாங்க, நீங்கள் நாங்கள் கேஸு செய்வோம் உண்டு. அப்போ அதுக்கிடையில் இவர் வந்து மார்டின் சுட்சிங்கர் வந்து இன்னொரு லோயர், அந்த லோயர் பேரெல்லாம் இருக்குது, அவருக்கு நான் தான் காசு அவருக்கு அட்வான்ஸ் பண்ணினேன். அப்போ அந்த லோயர்ஸ் வந்து இவர்கிட்ட திருப்பி இன்னொரு பாரோ பட்டினி கேட்டாங்க.

எம்பசி கூட விசாக்கு இருக்காரு பிரான்ஸ் எம்பசியில். அப்போ பிரான்ஸ் எம்பசி வந்து மார்ட்டின் ஷுட்ஸிங்கருக்கு சொல்லிட்டு பிள்ளையா மிஷாக்கு இருக்காருண்டு. அப்போ என்ன டைம் அவ்வளோ என்ன சொன்னார், பிள்ளையா போறாரு எனக்கு பிரச்சனை அதிகம் போலண்டு என்ன செய்கிறேன்ட்டு, நீங்கள் மார்ட்டின் ஷுட்ஸிங்கிட்ட கேளுங்க என்ன செய்கிறேன்ட்டு. அப்போ சொன்னோன்னே அது நான் மிஷா கொடுக்காம ஆக்குறேன் அந்த விட்டு அவர் மிஷா கொடுக்கல. அவர் சொன்னோன்னே திரும்பி இந்த ஸ்ரீலங்காவுக்கு தான் வந்தார். அது சொல்லலை, ஆனால் பிள்ளையான்னு இவர் என்னுடைய வீட்டை இருக்கக்குள்ள ஒரு 10-15 கோல் எடுத்தார். இவர் ஆன்சர் பண்ணலை. இப்போ நான் என்ன ஆன்சர் பண்ணுங்க மூலம்னா ஒரு கோலன்னா ஆன்சர் பண்ணணும், நீங்கள் நல்லா இருந்தாக்கள் இதாக இருந்தாக்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை ஆன்சர் பண்ணினா அவர் கோபமாக கதப்பார், எனக்கும் கோபம் வரும், பிறகு அந்த அந்த அந்த பெட்டேன் முறிஞ்சிடும். முறிஞ்சால் பிறகு பேசிக்கொள்ளே இல்லாமல் போகும் நான் அவர் பிறகு. அப்போ அந்த இந்த பிரத்யேக செயலாளருங்கிறத அவர் அணிக்க செயலாளர்னு தான் சொல்கிறியா, என்ன அணிக்க செயலாளர் ஒழிக்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பிள்ளை அங்கே கருவர் இந்த அந்த மெசேஜ் போடுறாரு. அப்படியே என்னமோ அது அது சொத்து பிரச்சனையா என்னவான்ட்டு சரியாக தெரியாது. இவரும் சொல்லலை, இவரும் அவரோட கதைக்கல தானே, அதால் எனக்கு தெரியாது. இல்லை மௌலானாக்கு வந்து அசைலம் எடுக்கிற நோக்கம் இல்லை தானே. இப்போ மௌலானா வந்து ஒரு பெரிய அஜெண்டாவில் தான் அங்கே வாராரு. ஆனால் எங்கள்கிட்ட சொல்கிறாரு அசைலம் கேட்குற அந்த ப்ரொசீஜர். அப்போ அந்த நாங்கள் அசைலம் கொடுக்குறதுக்கு இடையில அங்கே போயிட்டார். நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இடையில அவர் மற்ற மார்ட்டின் ஷுட்ஸிங்கர் கொடுத்த லோயர்கிட்ட போயிட்டார். போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, அவங்களும் டிமாண்ட் வைக்காங்க, நீங்கள் சேனல் ஃபோவுக்கு இன்டர்வியூ கொடுத்தா தான் நாங்கள் உங்களோட அசைலத்தை அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கிடையில் இந்தியன் ரோவாக தான் இருக்கணும். இப்போ மௌலானா வந்து சொல்கிறாரு, அது ஓப்பனாக சொல்கிறது நல்ல இன்னும் தெரியாது, கோர்ட்டில் சொல்கிறது இன்னும் அந்த பேரெல்லாம் நான் சொல்லலை, பிறகு தேவையான கோர்ட்டுக்கு சொல்லுவோம். அப்போ சொல்கிறார் இப்படி இந்தியன் ரோ தன்னை கண்டக்ட் பண்ணி என்னோட பழைய இன்னொரு ஆஃபீஸர் என்னோட கதைச்சார், நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா மௌலானா, உங்களோட நலன் தானே எனக்கு முக்கியம், நீங்கள் சுவிஸ்லாந்து இருக்கிறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சிட்டோம், என்னடா எப்படி தெரிஞ்சு கொண்டாங்கன்றெல்லாம் மௌலானா என்கிட்ட சொன்னார். ஓகே நான் வந்து இன்னும் 2 உங்களை கண்டக்டில் வாரேன், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதுங்க, நீங்கள் தெரிஞ்சுண்டு. அது அந்த அந்த இந்தியன் ரோடை கண்டக்ட் வந்தோன்னா மௌலானா கொஞ்சம் கொஞ்சம் விலவிலத்து போயிட்டார். அப்போ மார்ட்டின் ஷுட்ஸிங்கிற விஷயம் எல்லாம் என்ன விஷயத்தையும் எங்கள் லோயர் டீமோட வந்து எந்த வீட்டான தங்கி நிற்காரு. அப்போ இரவையில் எனக்கு இரவையில் தான் ஃப்ரீயாகுவேன், அப்போ இவரை கூட்டிகிட்டு போகிறது கேன்சல் பண்ணும். அப்போ அவங்க என்னன்னா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற. அப்போ மௌலானா எந்த நேரமும் ஒரு பேக் கொண்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குவார். அதுக்குள்ளே நிறைய டாக்குமெண்ட் இருந்து எனக்கு அந்த டாக்குமெண்ட்டை பார்க்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. அவங்களை எந்த இருக்காது, அவர் நம்மளை அடைக்கலம் தேடி வந்திருக்காரு, அவருக்கான அடைக்கலை கொடுத்தா ஜெயங்க. ஆனால் அவர் வேறு ப்ராஜெக்டில் வந்திருக்கிறார். அது பிறகு இப்போ நாங்கள் அவதானிக்கக்குள்ளே தெரிய வரும் தானே, அவர் எங்கள்கிட்ட சொல்லாமல் ஒழிக்கே இல்லாது. அப்போ இதுக்குள்ளே வந்து சொன்னார் இப்படி ரோ கண்டக்டில் வருகுது, என்ன விஷயம்னு கேட்டேன். அவங்க இந்த என்கிட்ட இருக்கிற ரகசிய டாக்குமெண்ட்டுகளை கேட்காங்க. அது எது சம்மந்தமான டாக்குமெண்ட்னு கேட்டேன், அது கணக்க டாக்குமெண்ட் இருக்குது, இலங்கை அரசாங்க சம்பந்தமான கணக்க டாக்குமெண்ட் இருக்குது. சரி, அப்போ இது சம்பந்தமாக ஈஸ்டர் பம் சம்பந்தமாகவா, அதில் அதுவும் கொஞ்சம் இருக்குது. அதைத்தான் மார்ட்டின் ஷுட்ஸிங்கர் சேனல் ஃபோவில் சொல்ல சொல்கிறாருன்னு. அவங்க மார்ட்டின் ஷுட்ஸிங்கர் சேனல் ஃபோ வந்து ஒரு டெம்பரரியாக தான் பயன்படுத்த சொல்கிறாங்க, அவங்க யூஎனில் விட்னஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் யூஎனில் விட்னஸ் பண்ணுங்கன்னு. அப்போ அதுக்கு என்ன ஆஃபர் தராங்கன்ட்டு கேட்டேன்னா, அவர் சொன்னார் உடனே இந்த இரவைக்கே உங்களை சுவிஸ் சிட்டிசன்ஷிப் தரோம். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க, நான் பார்த்தேன், டச்சிலாம் இருந்துச்சு, அப்போ வாய்ச்சி பார்த்து போட்டு கொஞ்சம் எனக்கு விளங்கிச்சு. அப்புறம் நாங்கள் அதை எங்கள்கிட்ட லோயர் டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டேன். அப்போ பார்த்துட்டு சொன்னார் உங்களோட பேரை மாற்றுவோம், ஆசாத் மௌலானா, அந்த அவர் பேர் முகமது மீலா முகமது ஹன்சீர்,

0: இந்த பேரில் உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்காது, வேறு பேரில் இருக்கும். அவங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் வேறு பேரில் பாஸ்போர்ட் இருக்கும். அவங்களோட செக்யூரிட்டி வந்து 100% உத்தரவாதம் சுவிஸ் கவர்மெண்ட் வழங்கும். நீங்கள் இதை சைன் பண்ணி அனுப்பினீங்கன்னா நாளை காலையில் உங்களை விசிட்டேஷன் தருவாங்க. அதுக்கடையில் இவர் இந்தியாவோட ஒஃபருக்கு போயிட்டார். அங்கால வந்து அந்த டென்மார்க் பணக்காரன் அவர் வந்து இவரோட டீலுக்கு வர்றாரு. அவருடைய லோயஸ்ட் டீம் வந்து இவரை சந்திக்கும். அதான் இந்த சங்கரில்லா ஹோட்டலில் அந்த மூன்று பணக்கார அந்த டென்மார்க் பணக்காரன் மூணு பிள்ளைகள் செத்துச்சு தானே, அந்த பிள்ளைகள தவிர்ப்பார். அவர் பெரிய பணக்காரன், அந்த டென்மார்க் மன்னர் மிச்சம் நெருங்கிய உறவு. அப்போ அவங்க ஒரு லோயஸ்ட் டீம், 4-5 பேர் லோயஸ்ட் டீமை இவர்கிட்ட அனுப்பி அவங்க இந்த டாக்குமெண்ட்டை கேட்காங்க. அவருக்கு அப்போ அவருக்கு என்ன வேணும்னு நான் இவர்கிட்ட கேட்கேன். அவருக்கு என்ன வேணும்னு இல்லை, அவருடைய பிள்ளைகள் செத்தத்துக்கு இந்த குண்டு வடிப்பு ஏன் நடந்ததுன்ற காரணம் வேணும். இந்த பிள்ளைகள் நடுத்தருவில் செத்துருக்கு, தண்ணி போத்தலோடு தான் அலைஞ்ச அந்த அந்த செங்கிரில்லாக்கு முன்னுக்கு குண்டு வடிப்புக்கு பிறகு அவர் தண்ணி போத்தலோடு எடுத்துட்டு அவர் நடந்து வர்றார். அந்த
1: அவரது அந்த செவ்வியினை நாங்கள் வருகின்ற வியாழக்கிழமை முழுமையாக தருகின்றோம். அவருடன் உரையாடுறதுக்கு முயற்சி
0: செய்கின்றோம்.
1: மாற்றி தலைமுறைவாகத்தான் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. எவ்வளவு தூரம்
0: முடிந்த
1: அவரது அந்த செவ்வியை தருவதற்கு முயற்சிக்கின்றோம். இதுடன் டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் ஆரம்பமான வரையில் வளமை போல் என்றும் சிங்கப்பூரிலிருந்து

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: சென்னை
1: சிஐடி சங்கர் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. இந்த பாடலை எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு சுந்தரி சொல்லியிருந்தாங்க.
0: 6:21 ஆகிவிட்டது. அடுத்து உங்களுக்காக இதமான 70களில் வந்த பாடல்கள் காத்திருக்கு.
1: நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்க போறோம். எல்லாம் அவளே திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலிக்கவிருக்கின்றது.
0: மெல்லிசை மன்னர் விஸ்வநாதனுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜராம் பாடிய இரண்டு இதமான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்குங்க.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜோதி ஸ்தோப புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி மாணவர்களுக்கு வழங்க நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு மாத விடுமுறைக்கு பிறகு நம்ம மாணவர்கள் இன்று பள்ளி திரும்புறாங்க, அவங்களுக்கு பரிசு கொடுக்கணுமா இல்லையா?
1: நிச்சயமா. ஆக மாணவர்களே, மாணவர் பக்கமா வாங்க, அடுத்து இடம்பெற போற தகவலை நல்லா காது கொடுத்து கேளுங்க.
0: அதுக்கப்புறம் நாங்க கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லும் முதல் மாணவருக்கு காத்திருக்கு பரிசு.
1: சீஃபா உலக கண்ண கார்பந்து போட்டிகள் 2026 விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இப்போ 32 அணிகள் மோதும் சுற்று தொடங்கி விட்டது.
0: இன்று அதிகாலை தென்னாப்பிரிக்கா கனடாவை சந்திச்சிருந்தாங்க. இந்த ஆட்டத்தின் இறுதியில கனடா ஒரு கோல் புகுத்தி ஆட்டத்தை வென்றிருக்காங்க.

0: almost certainly now delivered Canada a place in round 16, their historic journey at this FIFA World Cup 2026 set to continue.
1: தென்னாப்பிரிக்காவுக்கும் கனடாக்குமிடையில் இடம்பெற்ற ஆட்டத்தின் ஒரு பகுதியை நீங்க கேட்டீங்க. ஆக மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான்.
2: தென்னாப்பிரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே நடந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் என்ன?
1: சரியான பதில சொல்ற முதல் மாணவருக்கு காத்துட்டு இருக்கு
2: ஜோதி ஸ்டாப் புஷ்பக்கடை வழங்கும் லெவஸ்டா கோவில்.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துறை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
3: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: 6:33 விட்டது. வாகனம் பழுதாகியுள்ளது. ECP சாங்கி நோக்கி செல்லும் வழியில் தேசா சாலைக்கு பிறகு 3 தடத்தில்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பொன்மொழி நேரம் வந்தாச்சு. இன்ஜினியர் ஜி ஆர் கே அனுப்பியிருக்கும் பொன்மொழி உங்களுக்காக இதோ.
1: சிரித்தே வாழ பழகு, துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும்.
0: சிந்தித்து வாழ பழகு, பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும்.
1: அனைத்தையும் ஏற்க பழகு, வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். பிரம்மாதமான அந்த கூற்ற இன்னொரு முறை கேட்போவாங்க.
0: சிரித்தே வாழ பழகு, துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும்.
1: சிந்தித்து வாழ பழகு, பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும்.
0: அனைத்தையும் ஏற்க பழகு, வாழ்க்கை முழுவதும் சிறக்கும்.
1: பிரம்மாதமான கூற்றுகள் உங்க கைவசம்தான். நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய எண்
0: 9678889 தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லாதான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mericop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mericop.sg/ready-set-go.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: ஜெயராஜின் இசையில் ஐயன் த லெஜெண்ட் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்கு அங்க பாடல்கள் ஒலித்தன.
1: காலை வேளையில நீங்க மழை எதிர்பார்க்கலாம், அது இரவு வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க வானிலை ஆய்வகத்தால்.
0: ரவி
1: சொல்லுங்க சஜினி.
0: காலையிலேயே வாய் நம்ம நம்ம நம்மங்குது, ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு. சொல்லுங்களே.
1: சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க.
0: ஓகே,
1: 60 கிராம்ஸ் ஓட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள 2 முட்டைய உடைச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கோகோ பவுடர் இருக்குல்ல, அது ஒரு மேஜை கரண்டி.
0: சரி,
1: 2 வாழைப்பழம். நிறைவா உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னா, உங்க உடலுக்கு அது ஏத்துக்கோன்னு சொன்னா, வே புரோட்டீன் இருக்குல்ல, அந்த வகையான புரதச்சத்து 1 குவளை. அதுக்கப்புறம் 1 குவளை தயிர், குறிப்பா அந்த கொழுப்பு குறைவா இருக்கும்ல அப்படிப்பட்ட தயிர்.
0: சரி,
1: அதுக்கப்புறம் 3 பேரிச்சம்பழம். இந்த கலவைக்குள்ள கொஞ்சோண்டு ஆர்ன தண்ணிய சேர்த்துக்கங்க.
0: சரி,
1: நல்லா அரைச்சுக்கங்க. அதுக்கப்புறம் 1 மங்கல போட்டுக்கங்க. குளிர்பதன பெட்டியில வச்சு 1 மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்கன்னு
0: சொன்னா,
1: சுவையான ஆரோக்கியமான நோ பேக் பனானா புடிங்
0: எனக்கு ஒத்து வருமா இல்லையா அப்படின்னு மருத்துவர் நாடி ஆலோசனை பெற்ற பிறகு நான் செய்து சாப்பிடுறேன் ரவி. ஓகே,
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
1: புண்டகை
4: துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க திண்டாக்க.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் நின்றிருக்கீங்க. நிரம்பிப்பொழுது 6:52 ஆகிவிட்டது. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்

0: வணக்கம் அக்கா, என் பேர் தேரிசன். நான் மஸ்டிகேத்தி மாசாய் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். தென்னாப்பிரிக்காக்கும் கனடாக்கும் நடந்த போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் கனடா வெற்றி பெற்றது.
1: ஒவ்வொரு நாளும் பரிசு மழை தாங்க.

0: பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அருண் ஐஸ்கிரீம்ஸ்
2: ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச் சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச் சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 வெள்ளிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை 7 மீடியகா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரில் இணைய தீமைகளுக்கு எதிரான புதிய விதிமுறைகள் இன்று முதல் நடப்புக்கு வருகின்றன. செயலிகளுக்கான விற்பனை தளத்திலிருந்து பாதகமான சமூக ஊடக பக்கங்களை அகற்றச் சொல்ல முடியும். இணைய பாதுகாப்பு ஆணையம் தீமை தரும் உள்ளடக்கத்துக்கு செல்லாமல் சிங்கப்பூரர்களுக்கு தடை விதிக்கலாம். பாதிக்கப்படுவோர் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் இனி வாய்ப்பு உண்டு. தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ, பயனீட்டாளர்களை பாதுகாக்க தனிப்பட்ட சட்டமும் அமைப்பும் கொண்ட சில நாடுகளில் சிங்கப்பூரும் ஒன்று என்றார். இணையத்தில் மோசமான நடத்தை காலப்போக்கில் ஏற்படுத்தக்கூடிய தீங்கையும் அது இயல்பான ஒன்றாக போய்விடக்கூடிய அபாயத்தையும் தடுக்கலாம் என்றார் அவர். சட்ட அமைச்சர் எட்வின் தோங், இணையத்தில் பாதகம் ஏற்பட்டால் நீதிமன்றம் செல்ல பொதுமக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதை குறிப்பிட்டார். பாட்டாளி கட்சியின் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் திரு பிரீத்தம் சிங் தொடரவிருக்கிறார். கட்சியின் சிறப்பு கூட்டத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவருக்கு அவர் வெற்றி பெற்றார். கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பிரீத்தம், தம்மை எதிர்த்து யாரும் போட்டியிடவில்லை என்றார். கட்சியின் தலைவராக திரு டி சில்வியாலும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கட்சியின் 12 மத்திய செயலவை உறுப்பினர்களும் நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கட்சி ஈராண்டுக்கு ஒருமுறை நடத்தும் வாக்களிப்பு நேற்று நடைபெற்றது. பாட்டாளி கட்சியின் மேல்நிலை உறுப்பினர்கள் 25 பேர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. சிங்கப்பூரில் உள்ள இளம் வயதினரில் சுமார் 60 விழுக்காட்டினர் குடும்ப பொறுப்புகள் தங்களின் நீண்டகால நிதி தயார் நிலையை பாதிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். சிங்கப்பூரர்களின் சராசரி ஆயுட்காலம் 84 வயதுக்கு உயர்கிறது. அதனால் அன்புக்குரியவர்களை நீண்டகாலம் பாதுகாக்க வேண்டிய நெருக்குதல் ஏற்படுகிறது. பெனலைஃப் நிறுவனம் நடத்திய ஆசிய பராமரிப்பு கருத்தாய்வில் அது தெரிய வந்திருக்கிறது. ஆசியாவில் உள்ள 9000 அதிகமானோரிடம் கருத்து கேட்கப்பட்டது. சிங்கப்பூரில் உள்ள சுமார் 1000 பேரும் அவர்களில் அடங்குவர். 18-24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் அதிக சுமையை உணர்கின்றனர். அவர்களில் சுமார் 80 விழுக்காட்டினர் தங்களின் நீண்டகால நிதி தயார் நிலை குறித்து அதிகம் கவலைப்படுகின்றனர். 25-34 வயதுக்குட்பட்ட 4 மூவர் குடும்ப பொறுப்பு தங்களுக்கு பெரும் சுமை என்று கூறுகின்றனர். வெனிசுவேலாவில் தொடர் நிலநடுக்கங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1450 உயர்ந்திருக்கிறது. இடிபாடுகள் குவிந்து கிடக்கும் பெரும்பாலான இடங்களை இன்னும் சென்றடைய இயலவில்லை என்று மீட்புக் குழுவினர் கூறுகின்றனர். புதன்கிழமை வெனிசுவேலாவை இரட்டை நிலநடுக்கங்கள் உலுக்கின. பல்லாயிரக்கணக்கானோர் நிலை என்ன என்பது தெரியவில்லை. நிலநடுக்கத்துக்கு பிறகுள்ள 3 மீட்பு பணிக்கு மிகவும் முக்கியம். இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்போருக்கு உணவு தண்ணீர் கிடைத்தால் அவர்கள் உயிர் பிழைத்திருக்கும் வாய்ப்பு அதிகம் என்று மீட்புக் குழுவினர் கூறுகின்றனர். பிரான்சில் வான்குடை சாகச வீரர்கள் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் 11 பேர் மாண்டனர். கிழக்கு பிரான்சின் ட்ரம்ப்லைன் நகரில் விபத்து நடந்தது. விமானியும் வான்கொடை சாகச வீரர்கள் 10 பேரும் விமானத்தில் இருந்தனர். அவர்களில் ஐவர் பயிற்றுவிப்பாளர்கள், இன்னும் ஐவர் முதன்முறை வான்குடை சாகசத்தில் ஈடுபடவிருந்தவர்கள். வான்குடை சாகச பயிற்சி பள்ளி அந்த விமானத்தை பயன்படுத்தி வந்தது. பிரான்ஸ் நேரப்படி நேற்று முற்பகல் 11 மணிக்கு விபத்து நடந்தது. வானிலை விபத்துக்கு காரணமா என்பது தெளிவாக தெரியவில்லை. விசாரணை தொடர்கிறது. ஐரோப்பாவில் வெயில் கொளுத்துகிறது. பிரான்சில் வரலாறு காணாத வெப்பம். மக்கள் பரிதவிக்கின்றனர். வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தொட்டுவிட்டது. அதை சமாளிக்க முடியாமல் சுமார் 1000 பேர் மாண்டனர். அந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. போக்குவரத்தும் மின்சார விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரியா, செக் குடியரசு, ஜெர்மனி, போலந்து ஆகிய இடங்களிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவு வெயில் வாட்டுகிறது. ஹோமஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்கள் அனுமதிக்கப்பட்ட வழிகளை தாண்டிச் செல்ல வேண்டாம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உலகின் 1/5 எண்ணெய் பரிவர்த்தனை ஹோமஸ் நீரிணை வழியே நடக்கிறது. அங்கு செல்லும் கப்பல்கள் அனுமதிக்கப்பட்ட வழிகளை தாண்டிச் செல்ல முயல்வது பதற்றத்தை அதிகரிக்கும் என்று ஈரானின் மூத்த அரசு தந்திரி ஒருவர் எச்சரித்தார். அண்மையில் அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டன. பாகிஸ்தானின் சமரச முயற்சி அதற்கு பெரிதும் உதவியது. இந்நிலையில் ஹோமஸ் நீரிணையில் சென்ற கப்பல் மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த கப்பல் அனுமதிக்கப்பட்ட வழியை மீறிச் சென்றதாக சொல்கிறது ஈரான். அதைத் தொடர்ந்து ஈரானில் உள்ள 10 ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. குவைத், பஹ்ரைன் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியது. விளையாட்டு உலகக்கண்ண கார்பந்து நாக் அவுட் சுற்றின் முதல் ஆட்டம். தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது கனடா. தொடக்கத்திலிருந்து களத்தில் விறுவிறுப்பு. இரு அணிகளுமே விட்டுக் கொடுக்காமல் விளையாடின. 92ம் நிமிடத்தில் கனடாவின் முதல் கோல். 1-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் 16 அணிகள் மோதும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது கனடா. நெதர்லாந்து அல்லது மொரோக்கோவை எதிர்த்து கனடா களம் காணும்.
2: சொல்லும் பொருளும். ஒஃபென்ஸ், குற்றம். அனுமதியின்றி காடுகளில் மரங்களை வெட்டுவது சட்டப்படி குற்றம். ஒஃபென்ஸ், குற்றம்.
4: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294-6294.
5: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: வணக்கம் சிங்கே,
3: உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம். சஜினி ஜனநாயகன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அனிருத் தளபதி விஜய் அறிவு கொண்ட பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது.
4: ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஓகே ஓகே, திரைப்படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பாடல கேட்க போறோம்.
3: வழங்கியவர்
4: புஸ்காஸ் முல வந்து ஆக அதிகமான கோல்டன் பூட்ஸ் விருத பெற்றிருக்காரு. பெலே வந்து ஆக அதிகமான மேன் ஆஃப் தி மேட்ச் விருத பெற்றிருக்காரு. ஆனா மெஸ்ஸி வந்ததுக்கு அப்புறம் எல்லா விருதுகளுமே மெஸ்ஸியே தான் போய் சேருது.
3: சரியா சொன்னீங்க. இப்ப அண்மையில கூட இன்னொரு சாதனையை படைச்சிருக்காரு லயனல் மெஸ்ஸி. அதாவது உலக கிண்ண கார்பந்து போட்டிகள்ல தொடர்ந்து 7 ஆட்டங்கள்ல கோல் புகுத்திய முதல் ஆட்டக்காரர் லயனல் மெஸ்ஸி.
4: அப்ப ரவி, உங்ககிட்ட ஒரு கேள்வி
3: சொல்லுங்க.
4: அப்ப இவர்தான் கோட்டா?
3: மெஸ்ஸியே ரொம்ப பிடிச்சவங்க மெஸ்ஸி தான் கோட்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொனால்டோ தான் கோட்னு சில பேர் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய விருப்பு விருப்பம் பொறுத்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும்,
4: உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு கோட்டு?
3: சொல்ல மாட்டேன்.
4: போக்குவரத்து நிலவரம். நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
2: இப்ப தங்க விலையை பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் 12.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்து இருக்கிறீர்கள். அடுத்தடுத்து உங்களுக்காக 80களில் வெளிவந்த பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன.
1: திரைப்படத்தில்
2: பாடலுக்கு பரிசா காத்துட்டு இருக்குது. மூன்று தகவல்களை சொல்ல போறோம். மூணுல ஏது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும்.
0: முதல் தகவல், இன்று அனைத்துலக மீனவர் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், லயனல் மெஸ்ஸி தொடர்ந்து 7 உலக கிண்ண கார்பந்து போட்டிகள்ல கோல்களை புகுத்தி சாதனை படைச்சிருக்காரு. மூன்றாவது தகவல், ஜப்பான்ல இயற்கையை ரசிப்பதற்காகவே ஒரு ரயில் நிலையம் உள்ளது.
2: இந்த மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இசை வெள்ளத்தில் மிதக்க நீங்கள் தயாரா? First Bench Productions பெருமையுடன் வழங்கும் பிரதீப் குமார் Unplugged in Singapore. ஜூலை 11 தேதி வெகு தூரம் இல்லை. பின்னணி பாடகர் பிரதீப் குமாரின் இசை மழையில் நனைய நீங்கள் தயார் என்றால் டிக்கெட்டுகளை இப்போதே வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் 4 டிக்கெட்டுகளுக்கு மேல் வாங்கும் போது பிரிவுகளை பொறுத்து 5 விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காடு கழிவை எதிர்பார்க்கலாம். ஜூலை 11 தேதி இரவு 7 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டர். டிக்கெட்டுகளுக்கு சிஸ்டிக் பிரதீப் குமார் Unplugged in Singapore.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கை.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: முதல் தகவல், இன்று அனைத்துலக மீனவர் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், உலக புகழ்பெற்ற கால்பந்து விளையாட்டாளர் லயனல் மெஸ்ஸி தொடர்ந்து 7 உலக கிண்ண கால்பந்து போட்டிகளில் கோல்களை புகுத்தி சாதனை படைச்சிருக்காரு. மூன்றாவது தகவல், ஜப்பான்ல இயற்கையை ரசிக்கிறதுக்காகவே ஒரு ரயில் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு.
3: இந்த மூன்று தகவல்கள் எது தவறான தகவல் என்றால், எதுவுமே தவறு கிடையாது.
2: ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட சவால்களோட வருவாங்க. சவால் மிக்க சோதனை உங்களை தேடி வரும்போது நீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை.
3: இதற்கிடையில ஒரு நேயர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நவம்பர் 21 தான் அனைத்துலக மீனவர் தினம் அனுசரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது கிடையாதுங்க, நவம்பர் 21 அன்று வேர்ல்ட் ஃபிஷரீஸ் டே, அதாவது உலக மீன் வள தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
2: நெருங்கி வந்துட்டாரு, ஆனா சரியா வரல.
4: போக்குவரத்து நிலவரம்,
2: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. ECP நகரை நோக்கி செல்லும் அந்த வழியில் ECP TPE, KPE அந்த பகுதிக்கு பிறகு 5 தடத்திலும், PIE நோக்கி செல்லும் BKE டெய்ரி ஃபார்ம் சாலை நுழைவாயிலுக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. நேரம் இப்பொழுது 7:37.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
5: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி?
6: உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@miracop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready-set-go.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
8: வணக்கம் சிங்கே.

0: பாடும் பாடல் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால புது கவிதை படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கோ அப்படிங்கறது உங்க எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். அந்த காரணத்தை கண்டுபிடிக்க நீங்க என்ன செய்யணும்,
1: 9 6 18 இன்ஸ்டாகிராம் பக்கமா போகணும். ஸ்பைடர் மேன் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம்.
0: வெற்றி விழா பரத்துல இருந்து இது உங்களுக்காக பாடல் இணைந்திருங்க எங்களோட. இது வணக்கம்.

0: கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். காலை மணி 8, மீடியா கப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகுதுவா. அமெரிக்காவும் ஈரானும் நாளை கத்தாரில் பேச்சு நடத்த திட்டமிடுவதாக தெரிய வந்திருக்கிறது. சில நாட்களாக நடத்தப்படும் தாக்குதலை நிறுத்திக் கொள்ள இருதரப்பும் சம்மதித்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அமெரிக்காவும் ஈரானும் நடத்திய பதிலடி தாக்குதலால் இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்தது. ஹோமஸ் நீரிணையில் சென்ற எண்ணெய் கப்பல் மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானில் உள்ள 10 ராணுவ நிலைகளை அமெரிக்கா தாக்கியது. பதிலுக்கு குவைத், பஹ்ரைன் ஆகிய இடங்களில் ஈரான் ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தியது. ஹோமஸ் நீரிணையின் முழுமையான கட்டுப்பாடு தன்னிடம் உள்ளதாகவும் ஈரான் சொல்கிறது. நீரிணையில் செல்லும் கப்பல்களை அச்சுறுத்தினால் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. வெனிசுவேலாவில் தொடர் நிலநடுக்கங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1450 உயர்ந்திருக்கிறது. இடிபாடுகள் குவிந்து கிடக்கும் பெரும்பாலான இடங்களில் இன்னும் சென்றடைய முடியவில்லை என்று மீட்புக்குழுவினர் கூறுகின்றனர். புதன்கிழமை வெனிசுவேலாவை இரட்டை நிலநடுக்கங்கள் உலுக்கின. பல்லாயிரக்கணக்கானோர் நிலை என்ன என்பது தெரியவில்லை. நிலநடுக்கத்துக்கு பிறகுள்ள 3 நாட்கள் மீட்புப் பணிக்கு மிகவும் முக்கியம். இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்போருக்கு உணவு தண்ணீர் கிடைத்தால் அவர்கள் உயிர் பிழைத்திருக்கும் வாய்ப்பு அதிகம் என்று மீட்புக்குழுவினர் கூறுகின்றனர். சிங்கப்பூரில் உள்ள இளம் வயதினரில் சுமார் 60 விழுக்காட்டினர் குடும்ப பொறுப்புகள் தங்களின் நீண்டகால நிதி தயார் நிலையை பாதிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். சிங்கப்பூர்களின் சராசரி ஆயுட்காலம் 84 வயதுக்கு உயர்கிறது. அதனால் அன்புக்குரியவர்களை நீண்டகாலம் பாதுகாக்க வேண்டிய நெருக்குதல் ஏற்படுகிறது. மெனோலைஃப் நிறுவனம் நடத்திய ஆசிய பராமரிப்பு கருத்தாய்வில் அது தெரிய வந்திருக்கிறது. ஆசியாவில் உள்ள 9000 அதிகமானோரிடம் கருத்து கேட்கப்பட்டது. சிங்கப்பூரில் உள்ள சுமார் 1000 பேரும் அவர்களில் அடங்குவர். 18-24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் அதிக சுமையை உணர்கின்றனர். அவர்களில் சுமார் 80 விழுக்காட்டினர் தங்களின் நீண்டகால நிதி தயார் நிலை குறித்து அதிகம் கவலைப்படுகின்றனர். 25-34 வயதுக்குட்பட்ட 4 3 குடும்ப பொறுப்பு தங்களுக்கு பெரும் சுமை என்று கூறுகின்றனர். பிரான்சில் வான்குடை சாகச வீரர்கள் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் 11 பேர் மாண்டனர். கிழக்கு பிரான்சின் ட்ராம்ப்ளைன் நகரில் விபத்து நடந்தது. விமானியும் வான்குடை சாகச வீரர்கள் 10 பேரும்